அவர்கள் தெரிவு செய்த தந்தும் இணைத்து பாட வைத்திருக்கின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்து வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின்

0: வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: வணக்கம் என் அன்பர்வர்களுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
1: என் புள்ள தூங்குற அழகே அழகு. ராஜா தர கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரிப்பா கண்ணு எந்திரிப்பா. வயசு பையன் இப்படி கவுந்தடிச்சு தூங்க கூடாதுப்பா. எந்திரி என் மசகுட்டி எந்திரிடி. நேற்று ராத்திரி படுங்க, இன்னைக்கு விளக்கு வைக்கிற நேரம் கூட ஆயிப்போச்சு. எந்திரிடா குடி குஞ்சு, நீயாவது எந்திரிடா. எந்திரிக்க மாட்டீங்களா? பிறந்தது என்ன வரைக்கும் நாளாவது காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாத்திருக்கீங்களா?
2: நாங்க ஏன் பாக்கணும்? எங்க பேர் ஒரு மரியாதை அது வந்து பாத்துட்டு போட்டோம்.
1: நீங்க பாக்க மாட்டீங்களா? சைக்கிள் செய்யணும்
2: இப்படி கேட்ட. நாங்க ரெண்டு பேரும் ரவுடி இல்ல, உங்களுக்கு எந்த நேரத்துல ரூபத்துல எப்படி வரும்னு சொல்ல முடியாத. கபால சைக்கிள் பிரிவு மூஞ்சில் அறிஞ்ச மாட்டேன்.
1: யார் மூஞ்சில?
2: அவ மூஞ்சில் நான் எறிவேன், மூஞ்சில் அவன் எறிவான்.
3: சாராயம் இல்ல சாராயம், அது ரொம்ப மான சரக்கு எகிரிடுச்சு.
1: ஏன்பா இந்த கண்ட சாராயம் குடிச்சு வயித்த கெடுத்த கள்ள சாப்பிடுச்சு எத்தனை பேருக்கு கண்ணே போயிடுச்சு. பேப்பையெல்லாம் வருது என் கண்ணு குட்டிக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடக்கூடாதேங்கிறதுதான் என் கவலை. இனிமே நீ சாராயம் எல்லாம் குடிக்க கூடாது. ஆமா இதத்தான் குடிக்கணும்.
2: எனக்கு அப்பிண்டம் போல் இருக்கிறது. சோடா கூட வேண்டாம் சாப்பிடுவேன். சில முறை சீக்கிர முறை
1: மசக்குட்டி. அம்மா உனக்கு மட்டும்தான் வந்திருக்கேன்.
2: போட்ட பொருளுக்கு பாகு
1: பாரு. பால் கம்மையெல்லாம் குடிக்க கூடாது. பாரு சாராயத்தை குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சள்.
2: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சையா மாறிடுமா
1: மசக்குட்டி? பல்லு பழம் இருக்குதுங்கிறதுக்காக அவர் மறந்து கொண்டாந்து பாரு. பிளீச்சிங் பவுடர் இது போட்டுக்கா கூசே பழப்பட ஆயிடுதுப்பா.
2: பிளீச்சிங் பவுடர் போட்டு பழம் விளக்குங்க, டூத் பேஸ்ட் போட்டு கூச கழுவுங்க. சும்மா சொல்ல நம்ம குடும்பம் விஞ்ஞ குடும்பம்
1: இல்ல. விளக்கிட்டு அம்மா குடிங்க.
2: இதுக்கு மேல என் கையா இருக்கு.
4: சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிடும். ஏதாச்சும் ஆர்டர் போட்டு வரதுக்கு லேட் ஆகும்.
2: நல்ல மனசு நல்ல. அப்போ இல்ல போடுவோமா?
4: என்ன
2: நீங்க நண்பர்களா? என்ன காப்பாடு இருக்கேன். கம்மியா சாப்பிட்டுருக்க, உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன முறையமா கடிச்சு போட்டுக்க?
4: பெரிய வேகல
2: சரி வேகலையா? என்ன சொன்னாங்க அரை முறையமா வந்தது? என் தலைவருக்கு வயிறு கிட்ட என்ன பண்றது? யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிட்ட ஆடுது, இல்ல கண்டா கிட்ட ஆடுது. போடா போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பிட்டு வரா. போடா என்ன கேட்க மேயாளர? பிரச்சிரங்கி பேச்சு புயல் இதை தொகுதி தமிழரசி தாக்கப்பட்டார்.

0: இல்லையா, வரை இல்லையா, கையெழுப்பு இல்லையா, ஆதார் இல்லையா,
1: கையெழுப்பு.
2: யாரு தமிழர் செய்கிறது
3: அந்த மூஞ்சி எனக்கு என்ன தெரியும், ஆனா நமக்கும் தேவையா
2: எனக்கு சும்மா யாருக்காக
4: அவனுக்கு
5: அவங்க அப்புத்தி அப்படியே இருக்குது.
4: அப்படின்னா
5: அவர் அடிக்கடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன ரெண்டு பக்கத்துல இருந்து பாத்துட்டான் பாருங்க, கப்புன்னு
4: குடிச்சுட்டான்.
5: ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா போக விடுங்க. வாத்தியா இருக்கனால பத்த வச்சுட்டான் வேடிய அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. இவன் ரோசக்காரன்ல
4: என்ன பீடி சிகரெட் குடிக்கிறதா?
5: அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்த புள்ள காத்துக்கு முன்னாடியே மறுபடி பத்த வச்சு காட்டினல்ல. இல்ல பள்ளிக்கூட இப்படிதான் நான் அன்னைக்கு ஐயோன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவருக்கு படிப்புல கணக்குதுன்னு. அதனாலதான்
4: இனிமே பள்ளிக்கூடத்துக்கு
5: பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டியா, உங்களை மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்பிட்டு வந்தான்னா அடா அடா அடா எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கல தெரியுமா? நீ சொல்ற பிஸ்தா இல்ல, நீ யாரு?
6: நான் யாருங்கிறது பாத்துட்டோம். இது துர வீடுதான்,
5: துர வீடுதான். அவன் என் புடாதான் துர இருக்காவா? மரியாத மரியாத இந்த பாரு, நீ யாருங்கிறத அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாராங்கிறத நான் சொல்றேன்.
6: யார் என்று கேட்கிறே? பங்காளலோரம் சிங்க சங்க தமிழ் முங்கம் தங்கத்தாக.
5: ஓஹோ ஏண்டி அந்த கவரிங் மலைவு கீதானா? என்ன தைரியம், என் பிள்ளைகிட்ட தவளவிய குடுத்து அடகு வச்சு பணம் வாங்கிட்டு இருப்ப.
6: விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு.
5: என்னடி சின்ன தப்பு?
6: பெரிய தப்பு தான் வச்சிருக்கயா.
5: எப்படி வச்சுக்கிறது? ஒன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த ஏரியாவிலேயே எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா தலைவலிய கொண்டு போய் சேடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராண்ட் வச்சு நடுரோட்டுல போய் கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் புள்ள தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவியா கொண்டு வந்த அடக்குறது வேற.
6: ஆய் கடவே
5: என்னடி ஆத்தி எடுத்து துப்புற?
6: அடி
5: போடி மகா போலீஸ், நாங்க பாக்கா போலீஸ் போலீஸ்
6: பாத்துறேன்.
5: நீ சாப்படி போடி, நான் ஆளுக்கே பயப்படுதல பொம்பளை பாக்கலாம். என்னடி பண்ணு?

0: இந்த மாதிரி ஒரு சமமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த ஆபத்தும் வராது.
1: ஏன்பா தெரியாம தான் கேக்குறேன், வேலை கொடுங்க, பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா கட்டு கட்டுற கடைகிரி என்ன சொல்லு, வாங்கி போடுற, அதுக்காக கைய புடிச்சு கட்ட வச்சிடாத. இறவையா இது, ஊட்டி விடுற வயசு இது, ஊட்டிக்கு போற வயசு, நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற இங்கிலீஷ் என்ன, நான் ஏறி வச்சு ஏறி விட்டணும் என்ன ஏப்பையா, பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரி போது, இது எனக்கு தேவையா ஐயா, இந்த நிமிஷம் வேற படுத்துறாச்சா புரியிலே உறவுந்த ஊதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்லை பல்லு வலிச்சதில்லை, புரியிலே உறவுந்த ஊதாரி பங்காளி. போய் மாற்றாது சொல்லும்
2: ஐயா, அந்த கிழவி என்கிட்ட என்ன லொழு பண்ணிட்டு இப்ப யாரும் விட்டு பேர் வராங்க, இங்க என்ன நடக்கா
1: நீ மட்டும் தனியா பேன் பார்க்க போறியா, எம்எல்ஏ சொல்லி ஊவ பண்ணி கேட்டு
3: தங்கவி அழகா இருக்குதியா,
1: தங்கவிடையா
3: பித்தால வளவியா சொல்றேன், அப்புறம் ஏயா பணம்,
1: அரே அம்மா கடை மேலே இல்லாத போய் நம்ம தம்பி இருந்தா பொறுக்க அவன் இதுமே தான் கொடுத்துட்டான்
3: படிக்க பையனா
1: இல்லேமா,
4: என்னக்குங்கிறாங்க
3: இவ்வளவு அழகா கையெழுத்து போட்டியா, என் ராசா
1: நான் பெரியமா போற
3: சொன்னம், இந்த சேட்டு பித்தால பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காண்டா,
1: என்ன சொல்றேன் யார் ராமல் கம்பல் கும்புங்கிறவன், நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏன்டா தமிழ் பேச மாட்டேங்கிறீங்க,
4: தமிழ் கட்டி வாங்க தெரியுதுல்ல, தமிழ் கத்துக்கிட்டு என்ன ஐயா தப்பு,
3: கத்துக்க வாழ்த்து பாத்துருந்தீங்க எங்களுக்கு இவ்வளவு அவமானம் வந்திருக்குமா,
1: எங்க குடும்பத்துக்கே வாழ்க்கையில இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டது இல்ல,
4: நம்ம திருட்டு
1: போயிருக்கோம், நீ அடிச்சு முட்டிக்கடா
4: நம்மளையா,
1: ஏய் சட்டி மறுபடியும் நீ அடிக்கடா, இந்த
5: இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு, உங்கள் தமிழ் வானொலி சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள், உங்கள் மனம் பிரியா நீங்கள் வாய் வீட்கக்கூடிய நகோடு கேட்டு மகிழலாம்.
6: ஆட்டோ சங்கத்தால் மணிமாறன் எம்எல்ஏ, ஆட்டோ சங்கத்து மணிமாறன் எம்எல்ஏ, யாக தமிழ் மணிமாறன், அண்ணன் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைவர் மணிமாறன், ஆட்டோ சங்க தலைமாறன்,
7: பாரு
8: தம்பி,
7: வாபா
8: என்னங்களா
7: உனிதவா,

0: ஏனப்பா, ஆள் ஆடி இருந்துட்டு ஆறு மணி குறிஞ்சு பொறுக்கிட்டு இருக்கியா? தப்பு இல்லையா?
1: மனசு தேவை பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் ஓடுறது தப்பு தானுங்கண்ணா.
0: எங்கிட்டயே நாத்தியம் பேசுறேன்.
1: உண்மையை பேசுறதுக்கு பேரு நாத்தியம்.
0: ஒரு லட்சியத்தோட
1: அண்ணா தேங்காய் பொறுக்கறதுனால லட்சியம் நினைச்சுக்காதுங்க. எனக்கு லட்சியம்
0: என்ன
1: தெரியுது இல்லைங்க. அரமணை
0: அது வேலை சொல்லு வேணா
1: இல்லைங்க. அந்த அரமணை ஒரு நாளுக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க.
0: ஏய் பைத்தியக்காரா, சாகருக்குள்ள ஒரு இடம் உள்ள பாத்து வரணும் சொல்லு, அது ஒரு நியாயம் இருக்க சொந்தமாக்கிறான். ஆமா
1: தேங்காய்
0: நாய் போய் கொண்டிருப்பாரு.
1: நாமக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான்.
0: ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலைக்கு சேர எல்லா தகுதியும் போட்டுருக்கு. ஆமா, இவ்வளவு விவரம் தச்சுட்டு நீ ஏன் தேங்க விட்டுருக்க?
1: எல்லாம் தெரியுங்கண்ணா, கொஞ்சம் வாய்த்தீங்க. ஆனா எங்க வேலைக்கு போனாலும் ஒரு நாள் நம்ம துரத்தி விட்டுருவாங்க.
0: வேற வேலைக்கு எதுக்கு போற? சிரிக்கவே தெரியாதவங்களா அகில இந்திய ரீதியில பெரிய தலைவர் ஆகிறப்ப சிந்திக்கு தெரிஞ்சு நீ தேங்க அப்படின்னா யாரு என்கிட்ட வேலைக்கு வந்துடுறியா?
1: சரி,
0: வேற என்ன
1: அமாவாசை
0: போயே அந்த கோயில் நான் சொன்னு சொல்லி கத்தி படம் நல்லா நினைக்கணும். சேவை பண்ணிட்டு புது துணி போட்டு
2: வரணும்.
1: வாங்கிக்கிறேன்.
0: அப்போ இத்தனை
1: நாள் என்ன
0: பண்ணிருந்தீங்க? மரியாதைய கூட்டத்தின் தலைவர்களே, மஞ்சள் அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணிகளே, பிள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞர் அணியின் சிங்களே, இடையூறுவதற்காகவே கட்சியிலே முளைத்திருக்கிற கண்களே, பாலம் எவ்வளவு அவலாங்கள் செய்தவன் தான், அளவு எவ்வளவு அவ்வளவு அறிவாற்றுவன் தான், மலை அளவு
3: பத்தி நாங்க கேட்கல. உன் பேச்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு. மைக்கிடுவேன்.
0: இப்படிப்பட்ட நாகரிகம் அதிகமாக தான் உலக அரங்கில் நம்ம கட்சியுடைய மதிப்பு குறைந்து
4: இயக்க முன்னணி தோழர்களே, தியாகமே மதிக்கத்தக்கது, வெற்றி ஒன்றே ஜனநாயகத்தில் நீக்கத்தக்கது. ஆகவே இந்த தேர்தல் நமது கட்சி மூத்த உறுப்பினர் மணிமாறன் அவர்களை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவெடுங்க.
3: தலைவர், எனக்கு அவர் தனிப்பட்ட முறைந்த விதமான காழ்ப்புணர்வு
4: எனக்கு
3: கட்சி தாக்கியோ
0: என்ன அர்த்தம் பேசுறீங்க? எடுத்து கொடுக்காம நீங்க எலெக்ஷன் நடத்துவோம் கட்சி எல்லாம் பண்றதுன்னு
4: உங்களுக்கு பொதுக்குள்ளேன்னு
0: சொல்லிட்டாங்களே. தவறு தலைவர்கள் கூப்பிட்டு பொதுக்குள்ள என்ன அர்த்தம்?
4: சீட்டு கிடையாது, மொச்சிக்கு முக்கியத்துவம் வாங்க.
0: சீட்டு அலட்டிக்கு அப்புறம் என்ன ஆச்சு? மயக்க அவர் அணி
5: ஜெயிக்கிறேன்.
6: இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெற்றியை உண்டாக்க முடியும் என்றால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய
5: ஓட்டு உனக்கு போறாங்களா?
6: சொல்லு,
5: கொஞ்சம் நில்லுங்க.
3: யோ, நான் கேட்டுட்டேன்.

0: தாக்கல்
1: செய்யறேன். அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்க, நீங்க வேலை பாரு. கேட்டியாருங்க தம்பிதான் பேரு?
2: அம்மாவாசைங்க. அதனால இன்னைக்கு நல்லா இருக்குன்னு மனு கொடுக்க
1: இருந்திருங்க.
2: பட் மை நேம் இஸ் நாகராஜன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜ் சோழன், தஞ்சாவூர்.
1: அப்படிங்களா? என்ன ராஜாக்கள் பேர சொல்லிட்டு வரீங்க?
2: அந்த ராஜபரம்பரையில வந்த வந்தாங்க. நானு பரம்பரையில வந்து கடைசி அரசு நான் தானே. இந்த காலத்துல எங்க தாத்தா ராஜசபைக்கு மந்திரி எடுத்து இருந்தாங்க. மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குங்க.
1: அப்படிங்களா?
3: எனக்கு சீட்டில் இருந்து விட்டு மாமன் வச்சாலும் சீட்டு வளைக்கிட்டாரு. தம்பி நாகராஜரை தேர்ந்தெடுப்பு மூலம் இந்த மணிமாறனுக்கு எதுரை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டம் மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய நாம் ஆளாகி இருக்கும். ஆகவே பெருளே, என தருமை நாகராஜ சோழனை பெருவாரியான வாக்குத்தியாகத்திலே வெற்றி செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்வியுடன் கேட்டுகின்றேன்.
4: நடைபெறும் பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணிக்கை முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும்.
0: ஏயா, நாம ஒவ்வொரு வீட்டும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க.
1: கவுண்டர் இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்துருக்கிய சரி செல்லா சொல்லிட்டானா
5: முதல் சுற்று நிலவரப்படி வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியார்.
1: இதெல்லாம் பல்லடத்து தயாரிக்காருங்க, மோசமானவனுங்க.
5: தேசிய வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 அதிகம் பெற்று முன்னணியார்.
2: சுல்தான் பேட் ஓட்டு எண்ணிட்டாங்க போல.
1: ஒரு ஆர்வத்துல போறேன், அடிக்க மாட்டேன். ஆமா, சிகரெட் வாசி குடிச்சீங்க
5: நீங்க? தம்பி
1: தம்பியா? முன்னாடி குடிக்க மாட்டேன்.
6: நின்னுட்டு இருக்கீங்க, உட்காரு.
2: அண்ணா வந்துருவாரு. அதான்
5: சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்காதனை விட 8.5 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கார். நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலிருக்கிறார்.

0: என்னால நம்பவே முடியல. பேசிட்டு இருக்க
1: என்ன
0: பேர் சொல்லி
2: வேட்பாளர் நாகராசன் 35 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்.
0: விவசாய பெருங்குடி மக்கள் ஆசிரியர்களும் தோழர்களும் கைவண்டிகளும் போட்டப்படுவோரும் கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியா வாக்களித்து தலை நாகராஜ சோழனை வைத்தார்கள். இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காலால்
1: தம்பி எதுக்கு
0: எந்த நம்முடைய ஆதரவும் இல்லாமல் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர் வெற்றதற்கு பின்னால் அதிபர்களும் மிட்பராசுகளும் மில் அதுவும் பட்டி கடைக்காரர்களும் அன்னர் மானியத்தை இழந்த மரியாதை இழக்கமா என்று சொல்லி அத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறவர்களும் இங்கு விருந்தாத்திக் கொண்டு

0: ஒரு அண்ணா கூப்பிடு
1: சரிங்க பாட்டுல ஓடிட்டுங்களா
0: ஓடா புள்ள எடுக்காத நீதான் கைத்தாங்கள கூப்பிடு
1: சரி
2: நம்ம ஜாதி சனத்துல ஜெயிச்சு பெருமை
0: சொன்ன
1: பாக்கி லட்சுமி அந்த அரண் அடையிறது
0: என்ன
1: போதீங்க ஒரு மனசு சமூகத்தில் உயர்ந்த உடனே சாதிங்கிறது சரம்ங்கிறது சோங்கிறது ஒரே சாருங்கிறது ஒரே கூட்டம் தேர்தல் நிதி வர்றது உங்க அரண்மனை வாசல் வந்துடும்ல அப்ப வெளியே நிறுத்தி நீச்சு வெளியிலேயே நிறுத்தி முன்பா கொடுத்தீங்க கூட பத்துல பெருமை பேசுறீங்க சும்மா சரி இந்த ஊருக்குள்ள நான் சொல்றேன் சாதி சரம்ங்கிறீங்க எடுத்த இவருக்கு பொண்ணாயா குறிப்பா மகாரா கொடுப்பாரையா பொண்ணு கேட்டு சொல்லியா இப்படி
0: நல்ல ஆசமா பேசினேன் எப்படியே காணாம
1: ஊத்தி குடுறா இன்னொரு பேக் போடு நல்ல ஒட்டாவது யோசிங்க சாமி ரொம்ப யோசிக்கிறார் பொண்ணு குத்தாலும் கொடுத்துருவாரு அவளுக்கு
2: பொண்ணு கொடுக்கறேன் அடிப்பவனு சம்மதம் ஆனா அவளுக்கு செவ்வாய் தோஷம் கொஞ்சம் வயசு
0: அது பரவாயில்ல சட்டசபை கூட்டத்துக்கு மறுச்சு போகாமல அப்ப எம்எல்ஏ ஹாஸ்டல் கேட்டா ஒரு சின்ன வீடு வச்சுக்கலாம்
2: அப்ப தாயமா
0: போட
2: அது யாரு தாயமா
1: அது ஒண்ணு இல்ல அவ தாயினால அம்மானால ஒரே அம்மானு கேக்குறாங்க அவனுக்கு பழகும் இல்லை ஜாஸ்தியா இருச்சு ஜனங்களே பெரியோர்களே மதிப்பிற்குரிய மகா அவர்கள் அவள் சிவகாமியை அண்ணன் நாகராஜன் எம்எல்ஏ அவருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டார்
3: கல்யாணம் ஆகி போச்சு அப்ப நல்ல பேசி முடிவு பண்ணிக்கலாம்
2: இல்லையா பேசுது என்ன கேட்க சொல்லியா
0: என்ன கேக்கு எல்லாத்தையும்
1: ஐயா எங்களுக்கு ஒரு பேராசியெல்லாம் கிடையாதுங்க அந்த அரண்மனை மட்டும் அண்ணன் பேர்ல நீங்க மறுநாளே கல்யாணம்
2: என்ன பேர் அரண்மனை அரண்மனை எனக்குள்ளது ஒரே அத்தனை சுத்தம் மாக்குதாயா
1: அந்த பேப்பர்
2: நம்பிக்கையா
1: இல்ல இல்லைங்க 6 மணிக்கு மேல நாங்க யாரோட பேசுறது இல்லைங்க கையில
2: மனுஷன் என்னங்கப்பா
1: கரெக்டா மனுஷன் நம்பர் தான் அவர் கால இருந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க ஒரு கை போடுங்க
0: நட நடமா போடு கீழே போட சொல்லுங்க
1: கீழே போடுங்க
0: பேப்பர்ல கொஞ்சம் கீழே போடுங்க
1: போடுங்க
0: நான் முடிஞ்ச நான் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க
4: அப்ப எனக்கு
1: தாங்க போடி போடி நாகராஜ சூடன்
0: அண்ணா சுந்தரம்
1: அது வெள்ளக்காரன் போயிட்டாங்க
0: அப்புறம் குடிச்சா போடுறீங்க
1: பழக்கமா இருக்கு
0: வாங்க போல வேண்டா கத்துறது நிறுத்த
1: நீங்க தான் வேண்டாம்
0: ஆனா நான் அப்படித்தான சொல்லுவேன் நீங்க கத்த வேண்டியதான அப்படி இருக்கிறது கூட ஏறிட்டு வந்தீங்க கத்து கத்து
1: கத்து
0: குழச்சால மனசுக்கு ஒரு சந்தாத்தம் இருக்குதுப்பா
1: இதுக்கு ஆமாடா தொட்டதுல வாழ்கண்டு
0: யாரும் இருந்து அப்படியே முருக தேய்ச்சி விடுங்க
1: என்ன
0: மணியா ஒரு பாட்டு கேட்டு போயிட்டாயே
5: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி
0: கொள்வதென்பதேங்கண்ணா
1: அதுவும் இல்ல இவனுக்கு தொட்டதுக்காக ஜெய போட்டிருக்கானுங்க நானும் அப்படித்தானுங்க ஆனா மகாமகத்துக்கு மட்டும் நான் மனசு அடிச்சு விட்டுருவேன் நீங்க குளத்துல குளிச்சிக்கா எனக்கு கும்ப மகாமகன் ஞாபகம் வந்துருங்க நான் 2 மாசத்துல ஆட்சிக்கு எலெக்ஷன் வைப்பாங்க போடுறேன் கடவுள உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க அப்படியே கிடைச்சாலும் ஜெயில் ஓட்டு போட மாட்டாங்க
0: ஒண்ணுமே
1: பண்ணலாம் பண்ணாதான் நீங்க தான் ஒண்ணு பண்றது இல்லையா
0: மணியா மனசாட்சி

இனி முதலில் வருவது பாடல்கள். வீடு கட்ட அங்க பூமி செய்ய காய்ச்சுதல் பிரவேசம் என வீடு சார்ந்த நிகழ்வுகள் எதையும் பங்குனியில் செய்வது இல்லை. வாஸ்துபுர் என்னும் பூதம் பூமிக்கு உறங்கிக் கொண்டிருக்கும். இது எழும்பலமே வாஸ்துரம் எனப்படும். இது 30 நிமிடம் மட்டும் அறத்தில் இவர் சாந்தி செய்யும் விதத்தில் பூமி பூஜை நடத்தினால் பணிகள் விரை முடியும். பணியில் இந்த பூத்தின் உறக்கம் கிடையாது. இந்தத்தில் நாம் பூமி தோண்டி தொந்தரவு செய்தால் இந்த பூதம் நம்மை வேலையை விடாது. எனவே இந்த மாத பூமி பூஜை செய்வது இல்லை. பங்குனி புனர்பூசத்தில் நந்தி கல்யாணம். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திருமழப்பி வைத்தியநாதமி கோவிலில் உள்ள நந்திக்கு பங்குனி புனர்பூச சத்திரத்தில் திருமண விழா நடக்கும். இவ்வாண்டும் அதே மாதம் 22ஆம் தேதி நந்திக்கும் சுயம் பிரகாசிக்கும் நடக்கிறது. இதை காணும் மணமாகாத ஆணுக்கும் பெண்களுக்கும் விரைவில் கூடி வரும் என்று ஒரு ஐதீகம். நந்திகள் நம் கண்டால் நந்தி கல்யாணம் என்று சொல் வழக்கு. இவ்விழா காண்போர் இல்லில் மகிழ்ச்சி ஒற்றுமை நிலவும். சுப நிகழ்ச்சி நடக்கும். இக்கோவிலுக்கு தஞ்சாவூர் லால்குடியில் இருந்து சுமார் 25 மீட்டர் தான். இணைந்திருங்கள், ஒரு கேட்கலாம்.

குந்தன் குலமகளாக வரும் நினைவோடு குறுநகை தெய்வானை மலரோடு குந்தன் குலமகளாக வரும் நினைவோடு.

பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திர திருவிழா வருகிறது. இது தெய்வ திருமண நாள். சிவன் பார்வதி பெருமாள் லட்சுமி திருமண நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் சாஸ்தா அவதரித்ததால் சபரிமலையில் 10 நாட்கள் விழா நடக்கும். பானு சப்தமி. பானு என்றால் சூரியன். இந்த கிரகத்திற்கு உரிய கிழமை ஞாயிறு. இதற்குரிய திதி சப்தமி. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேர நாளை பானு சப்தமி என்பர். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு சமமானது. இந்த நாளில் சூரிய கிரகணம் முடிந்ததும் செய்வது போல புனித தீர்த்தங்களில் நீராடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். இன்று வழங்கப்படும் தானம் 1000 மடங்கு பலன் தருமாம். இந்த நாளில் கோதுமை மாவில் செய்த இனிப்பு பண்டங்களை சூரியன் உதயமாகும் நேரத்தில் வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் வைத்து நிவேதனம் செய்யலாம். இந்த நாளில் சூரியனை நினைத்து விரதம் இருந்தால் நீண்ட நாட்களாக சுகமில்லாமல் இருக்கும் தந்தை கணவர் மனைவிக்கு உடல்நலம் சுகமாகும், கண் கோளாறு நீங்கும், உயர் பதவி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் வரும் இந்த விரதம் இந்த நாளில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்யலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். பென்சிலை எடுங்க, டிக் செய்யுங்க. வாழ்நாள் வீணாகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒரு பென்சிலை எடுங்கள். கீழ்கண்ட கேள்விகளுக்கு இல்லை என்ற பதிலை மட்டும் டிக் செய்யுங்கள். உங்கள் நிலைமை உங்களுக்கே புரிந்துவிடும். முதல் கேள்வி: யாராவது கஷ்டப்படும் போது அவருக்காக சிறிய உதவி செய்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன செய்ய போகிறேன் என்று யாராவது தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறீர்களா? யாராவது துயரத்தில் இருக்கும் போது அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்களா? கெட்ட பழக்கங்களை கொண்ட ஒருவரை திருத்தும் வகையில் அவரிடம் எடுத்துச் சொல்லிதான் இருக்கிறீர்களா? கடவுளை நம்பாத ஒருவருக்கு மெய்யான வாழ்வு என்பது இறைவாழ்வுதான் என எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? தன்னலத்தையும் பெருமை பேசுவதையும் ஒதுக்கிவிட்டு பிறர் நலம் பேணுவதையும் தாழ்மையாக பேசுவதையும் கடைபிடித்திருக்கிறீர்களா? சிக்கன வாழ்வு வாழாதவர்கள், சண்டை போடுபவர்கள் திருந்தும் வகையில் புத்திமதி சொல்லியிருக்கிறீர்களா? உங்கள் மனதில் இருந்த பகை உணர்வையும் பழி உணர்வையும் நீக்கிவிட்டு பாசத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிறரது கஷ்டங்களை குறைக்கும் வகையில் அந்த பளுவை ஏற்றியிருக்கிறீர்களா? வேதனையை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஒரு மரத்தை எந்த விளம்பரமும் இல்லாமல் அதன் நிழலில் 10 பேர் இளைப்பாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? இவற்றிற்கு ஆம் என்ற பதில் வருமானால் நீங்கள் பென்சிலை பயன்படுத்தியே இருக்க மாட்டீர்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். இல்லை என எங்காவது டிக் செய்திருந்தீர்களானால் இன்று முதல் அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் வரும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் கேட்கும் கேள்வி இதுதான், ஏன் இந்த கடவுள் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், நம்மை எல்லாம் ஏன் வாட்டி எடுக்க வேண்டும்? இது நன்றி கிட்டத்தனமான குற்றச்சாட்டு. தேவன் மனிதர்களை படைக்கும் பொழுது தம்மை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா என்பதை அறிவதற்காக நமக்கு சுதந்திரம் கொடுத்தார். எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றார். அதே நேரம் தன்னால் படைக்கப்பட்டவன் தன்னை மதிக்கின்றானா என்பதை அறிய ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று விளக்கினார். ஆனால் மனிதன் அதை சாப்பிட்டான். இப்பொழுது சொல்லுங்கள், கடவுள் பிரச்சனையை உருவாக்கினாரா, மனிதன் பிரச்சனையை உருவாக்கி கொண்டானா? அவர் மகிழ்வுடன் தந்த அத்தனையும் விட்டுவிட்டு அவர் விலக்கி இதை சாப்பிடுவானேன்? கடவுள் குடிக்க சொன்னாரா, சீட்டாட சொன்னாரா, புகைப்பிடிக்க சொன்னாரா? இல்லையே, இத்தகைய வழக்கங்களை உருவாக்கி கொண்டவன் மனிதன்தான். பின் அவரை குற்றம் சொல்வது எவ்வகையில் நியாயம்? இப்படிப்பட்டதையெல்லாம் நாம் நன்றி கேட்டு பாவிகளான பிறகும் தேவன் மனித ரூபத்தில் நம்மிடையே வந்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார். அதன் பிறகும் நாம் பாவத்தின் பாதையில் சென்றால் அதற்கு யார் பொறுப்பு? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்ற வசனம் பொருத்தமானதாக இருக்கிறது. பாடலை கேட்கலாம்.

ஹமாம் என்றால் குளிக்கும் இடம். அரபு தேசத்தில் பொது குளியல் இடங்களே கிடையாது. அங்கே கடும் தண்ணீர் பஞ்சம். மக்கள் பாரசீகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பொது குளியல் இடங்களில் குளித்து வருவது உண்டு. நாயகம் அவர்களின் துணைவியார் உம்மு சல்மா அம்மையாரை காண சிரியா நாட்டைச் சேர்ந்த சில பெண்கள் வந்தனர். தங்கள் நாட்டில் கும்ஸ் என்ற ஊரில் உள்ள ஹமாம்களில் தாங்கள் நீராடி மகிழ்வது பற்றி அவர்கள் கூறினர். அவர்களிடம், என்ன, நீங்கள் பொதுவான இடத்தில் குளிக்கிறீர்கள் என்றார் அம்மையார். ஆம், அதில் என்ன தவறு என்று அந்த பெண்கள் கேட்டனர். அதற்கு அம்மையார், தன் வீட்டை அன்றி வேறு இடத்தில் தன் உடைகளை அவிழ்க்கும் பெண் இறைவனின் அருளை இழந்தவளாகிறாள் என்று கூறினாள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வந்துவிட்டது என்றால் அதை நிச்சயமாக செயல்படுத்த கூடாது. சந்தேகத்துடன் செய்யப்படும் எந்த செயலும் தோல்வியில்தான் முடியும். சில சமயங்களில் அது நம்மை சிக்கலில் மாட்டவும் செய்யும். இதுபோல ஒருவரை பற்றி இவர் இப்படித்தான் இருப்பார் என்று சந்தேகத்துடன் பேசுவது, சந்தேகப்படுவது ஆகியவையும் வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும். இது பற்றி நபிகள் நாயகம், நீங்கள் தவறான எண்ணங்களை சந்தேகங்களை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் சந்தேகத்துடன் சொல்லப்படும் விஷயம் பொய்யான விஷயமாகும் என்கிறார்கள். பேசாத பிள்ளைகளை பிழைக்க தெரியாதவன் என்று அடைமொழி கொடுத்து தூற்றுகிறார்கள். ஆனால் அதிகமாக பேசாமல் இருப்பதையே இஸ்லாம் ஆதரிக்கிறது. வாய் மூடி இருப்பது இஸ்லாத்தில் தலை போன்றது ஆகும் என்று வாயை குறைக்கும் தன்மைக்கு பெரும் சிறப்பு தரப்பட்டுள்ளது. குறைத்து பேசுபவர்களின் வார்த்தைகளை மணிமணியாக தத்துவார்த்தமாக யதார்த்தமானதாக இருக்கும் பொறுமை அதில் கலந்திருக்கும். நாவின் பத்தினித்தனம் வாய்மூடி இருப்பதாகும் என்கிறார் நபிகள் நாயகம். மௌனமாக இருப்பதால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் கண்ணியமானது 60 ஆண்டு வணக்கத்தை விட மேலானது. பாடலை கேட்போமா?

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம் காற்றலையில் உங்களோடு நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதல் நிகழ்ச்சியாக நமது சிந்தனைக்கு ஏழ்மை நினைத்து வருந்தாதீர்கள். பணம் மட்டுமே சக்தி அல்ல, நன்மையும் தெய்வ பக்தியுமே உண்மையான சக்திகள். உலக நன்மைக்காக உங்களிடம் உள்ள அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருங்கள். பிறருக்காக நீங்கள் செய்யும் சிறிய முயற்சி கூட உங்களுக்குள் பேராற்றலை உண்டாக்கும். எந்த பணியாக இருந்தாலும் அதை உங்களின் விருப்பத்திற்கேற்ப மாற்றி கற்றுக்கொள்வதே அறிவுடைமை. வாழ்த்துங்கள். தினமும் காலையில் எழுந்ததும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று அனைவரையும் வாழ்த்துங்கள். எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராதவனாக மாறிவிட்டால் அவன் ஞானம் அடைந்து விட்டதாக பொருள். மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கிவிடும். விழிப்புடன் இருத்தல் மட்டுமே மனதில் தவறான எண்ணங்களை நுழைய விடாமல் தடுக்க முடியும். மனதில் கோபம் என்னும் இருள் சூழ இடம் கொடுக்காதே. இது நீங்க சாஸ்திரங்கள் சொல்வதை கேள். உடலை உறுதிப்படுத்தி உன்வசம் ஆக்கு, இல்லாவிட்டால் வாழ்வு துன்பமயமாகிவிடும். அச்சம் கொண்டவன் அறிவாளியாக இருக்க மாட்டான். அறிவே எல்லா செல்வங்களுக்கும் வேறாக இருக்கிறது. மதிப்புடன் வாழ்ந்த மனிதனுக்கு உண்டாகும் பழிச்சொல் மரணத்தை விட கொடிய துன்பம் தரும். மக்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டியது அரசின் கடமை. பிறர் துன்பப்படும் போது அவர்களை ஆதரிக்க நம்மால் இயன்ற உதவி செய்வதே மனிதாபிமானம். உடல் உடை இரண்டும் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, மனதில் அழுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் உள்ளவன் செய்யும் செயல்களில் மட்டுமே அழகும் ஒழுங்கும் வெளிப்படும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இன்று உலகளவில் பல பத்திரிகைகள் இருந்தாலும் ராய்ட்டர் செய்தி நிறுவனமே முதன்மையானது. கிபி 1850 ஜெர்மனியைச் சேர்ந்த பால் ஜூலியஸ் ராய்ட்டர் தன் கல்லூரி படிப்பை முடித்ததும் வங்கியில் 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அப்பொழுது வங்கிக்கு பாரிஸின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விவரங்கள் தேவைப்பட்டன. அதற்காக அக்ஸலா சப்பேல்லா என்ற செய்தி தொகுப்பு நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த வளர்ச்சியில் புறாக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. செய்திகளை விரைவாக கொண்டு வந்து சேர்த்ததில் புறாக்கள் சிறந்து விளங்கின. ஜெர்மனியில் இருந்து பாரிஸின் பிரஸ்லஸ் நகருக்கு செல்லும் ரயிலில் புறாக்களை அனுப்பி வைப்பார் ராய்ட்டர். அந்த ரயில் இரவு முழுவதும் பயணித்து விடியற் காலையில் பிரஸ்லஸ் நகருக்கு சென்று அடைந்துவிடும். அங்கு இருக்கும் ராய்ட்டரின் நண்பர் அங்குள்ள பங்கு மார்க்கெட் நிலவரம், விலை விவரம் போன்ற தகவல்களை புறாக்களின் காலில் கட்டி பறக்க விடுவார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், புறப்பட்ட 7 மணி நேரத்தில் இந்த புறாக்கள் ராய்ட்டரிடம் வந்து சேர்ந்துவிடும். மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து வந்து அந்த செய்தியை சேர்த்தன அந்த புறாக்கள். இதே தொலைவை 9 மணி நேரத்தில் தான் ரயில் கடக்கிறது. இப்படி சுடச்சுட கிடைத்த பங்கு மார்க்கெட் நிலவரத்தை நல்ல விலைக்கு உடனே வியாபாரிகளுக்கு விற்றுவிடுவார் ராய்ட்டர். கடந்த 1851 லண்டனில் இருந்து பாரிஸுக்கு கடலுக்கு அடியில் கேபிள் அமைத்து அதன் மூலம் தகவல் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது லண்டனுக்கு வந்த ராய்ட்டர் தன் தொழிலை மேலும் விரிவடைய செய்தார். நாளடைவில் செய்திகள் மட்டுமின்றி பொதுவான செய்திகளையும் தொகுத்தளிக்க துவங்கினார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஒருமுறை மாவீரன் நெப்போலியன் போர் பற்றி பாராளுமன்றத்தில் பேச இருக்கும் செய்தியை முன்கூட்டியே வெளியிட்டார் ராய்ட்டர். இது மக்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகழின் உச்சிக்கு சென்றார். செய்திகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் வாங்கி வெளியிடுவதை விட போர் பற்றிய செய்திகளை நேரடியாக நிருபர்களை போர்முனைக்கே அனுப்பி அவர்கள் பார்த்தவற்றை செய்தியாக எழுதி தரும்படி சொன்னார். இதற்கு முன்வரை சம்பவ இடத்துக்கு நிருபர்கள் சென்று நேரடியாக செய்தி சேகரிக்கும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது இல்லை. இது அந்த காலத்தில் மிகப்பெரிய புரட்சி. இப்படி பல புரட்சிகளை செய்த ராய்ட்டர் நிறுவனம் இன்று 180 நாடுகளில் தன் கிளையை பரப்பி செய்திகளை சேகரித்து வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஆரோக்கிய சமையலை பற்றி காணலாம். சத்தான உணவுகள் என்னென்ன, உடல் நலத்துக்கு தேவையான முக்கியமான உணவுகள் எவை என்பதை அறிந்து அதை தவிர்க்காமல் உண்ண வேண்டும். அப்படி சாப்பிட்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். முதலாவதாக வெள்ளை பூண்டு. குடல் புண் மற்றும் தலைவலி முதல் புற்றுநோய் வரை பல நோய்களை குணமாக்கும் சக்தி வெள்ளை பூண்டில் உள்ளது. உடலில் நன்மை தரும் கொலஸ்ட்ரால் உருவாக வெள்ளை பூண்டின் பங்கு முக்கியமானது. வெங்காயம் ஜலதோஷத்தை ஏற்படுத்தும் நச்சுக்கிருமிகளையும் புற்றுநோய்களையும் இதய நோய்களையும் தடுக்கும் தன்மை வெங்காயத்தில் உண்டு. நோய் தொற்றை தடுத்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வெங்காயத்தில் உள்ள அலிலின் என்ற இரசாயன பொருள்தான் பாக்டீரியாக்கள் நச்சுக்கிருமிகள் போன்றவை உடலில் சேரவிடாமல் தடுக்கின்றன. கேரட் நோய் எதிர்ப்பு சக்தி காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. இதில் உள்ள பீட்டா கெரோட்டின் உதவுகிறது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சக்தி அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் காற்று மற்றும் நீர் மூலம் பரவும் நோய் தொற்று கிருமிகளை எதிர்த்து போராடி சேராமல் தடுக்கின்றன. இது எலுமிச்சையிலும் உள்ளது. சரி, ஒரு சமையல் குறிப்பு காணலாம். வாழைக்காய் பச்சடி. தேவையானவை: துவரம் பருப்பு அரை கப், வாழைக்காய் ஒன்று, பெரிய வெங்காயம் ஒன்று, தக்காளி மூன்று, பச்சை மிளகாய் இரண்டு, சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன், புளி சிறிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தாளிக்க கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை பார்க்கலாம். துவரம் பருப்பை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு வேக வைக்கவும். வாழைக்காய் வெங்காயத்தை தோல் நீக்கி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். புளியை அரை கப் தண்ணீரில் கரைத்து வடிகட்டுங்கள். எண்ணெய் காய வைத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து வெங்காயம் கீரிய பச்சை மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்குங்கள். அத்துடன் வாழைக்காயை சேர்த்து தக்காளி சேர்த்து மேலும் நன்கு வதக்கவும். பின்பு புளிக்கரைசல், வேக வைத்த பருப்பு, தேவையான உப்பு சேர்த்து நன்கு கொதிக்க விட்டு இறக்கவும். வாழைக்காயில் ஒரு வித்தியாசமான சுவையான சைட் டிஷ் மிக ருசியாகவும் இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன்பிறந்தே கொல்லும் வியாதி, உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. உறவும் நட்பும் உதவுகின்ற பாங்கு பற்றிய இன்னொரு பாடல் இது. உலகம் முழுக்க அன்றும் இன்றும் இதுதான் உண்மை. பல மொழிகளில் மேற்கோள் அகராதிகள் என்றபடி பொன்மொழிகள் தொகுப்புகள் வெளிவந்துள்ளன. அவற்றில் நட்பு என்ற தலைப்பில் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகளை நாம் காணலாம். ஒரு உதாரணத்தினுள் அது போன்ற உண்மையை ஔவையார் இங்கே சொல்லியிருக்கிறார். உடன் பிறந்தவர்கள் சுற்றத்தார்கள் என்று பலர் உண்டு. எல்லோருமே மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அண்ணன் தம்பி, அக்காள் தங்கை, அண்ணன் தங்கை, அக்காள் தம்பி உறவுக்கும் உதவிக்கும் இலக்கணமாக பலரை பார்க்கிறோம். ஆனால் இதெல்லாம் அபூர்வ சங்கதிகள், பொதுவான நியதிகள் அல்ல. உடன்பிறப்பு என்பது அக்காள் தங்கை அண்ணன் தம்பி மட்டும்தானா? வியாதிகளும் கூடத்தான் சிலருக்கு உடன்பிறப்புகள். அந்த வியாதிக்கு மருந்து தொலைவில் உள்ள மலையிலிருந்து வரக்கூடியது. வியாதி நெருக்கம் தீர்வு தொலைவு என்பதே உண்மை. நாம் சமயங்களில் யாருக்காவது யாரிடமாவது சிபார்சு நாடி போகும் பொழுது இந்த உண்மையை மனதில் பதித்து கொள்ள வேண்டும். அந்த பெரிய மனிதர்களின் அக்காள் அண்ணன் தம்பி அல்லது தங்கையை தெரியும் என்பதால் காரியத்தை நடத்தி கொள்ளலாம் என்று அவர்களை நாடுவது பல சமயங்களில் தவறான அணுகுமுறையாகிவிடலாம். அதே நேரம் தொலைதூரத்தில் அந்த பெரிய மனிதருக்கு ஒரு நண்பர் இருக்கலாம். தொலைவின் சிரமம் பாராமல் அவரை அணுகி காரியம் நடத்தி கொள்ள முடியும். ஆக தொலைவும் நெருக்கமும் உறவு சார்ந்தது அல்ல, நிலத்தின் தொலைவு சார்ந்ததும் அல்ல. எல்லாம் மனதை பொறுத்தது. இரத்த நெருக்கம் மன நெருக்கமாக அமைவது இல்லை. நில்லா கோபம்.

பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபம் பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல, பிளந்த பாறை சேராதது போல, கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்கள். நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள், தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கு நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாகப் போவது எளிது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். நவகிரகங்களுக்குள் வேறு எந்த கிரகத்துக்கும் பயப்படாமல் இருப்பவர்கள் கூட சனி என்றால் ஆடி போய்விடுவார்கள். சனி பிடித்ததோ சளி பிடித்ததோ என்ற ஒரு வழக்கம் கூட உண்டு. அதாவது சனி பிடித்தாலும் சளி பிடித்தாலும் அவ்வளவு எளிதில் நிவாரணம் கிடைக்காது. கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பிறகுதான் செல்லும். எனவே சனி பகவான் என்றால் அவ்வளவு பயம். சனி பகவானின் அருளை பொழியும் பல்வேறு திருத்தலங்கள் நாடெங்கிலும் அமைந்திருக்கின்றன. கும்பகோணம் அருகிலுள்ள திருநறையூர் அதாவது நாச்சியார் கோவில், தேனி அருகிலுள்ள குச்சனூர், திருநெல்வேலி அருகிலுள்ள ஸ்ரீவைகுண்டம் காசி விஸ்வநாதர் கோவில், ஆரணி அருகிலுள்ள ஏரிக்குப்பம் யந்திர சனீஸ்வரர், சென்னை பொழிச்சலூர் குத்தாலம் சோழீஸ்வரர் திருக்கோவில், விழுப்புரம் அருகிலுள்ள கோலியனூர், கல்பட்டு, திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சனி சிங்கனாப்பூர், இப்படி பல எண்ணற்ற திருத்தலங்கள் சனி பகவானின் அருள் பெற்று செல்வதற்கு உதாரணங்களாக சொல்லலாம். இவருக்கு எத்தனையோ திருத்தலங்கள் இருந்தாலும் அவற்றில் வெகுவாக சிறப்பித்து சொல்லப்படும் திருத்தலம் திருநள் ஆறு. தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சனீஸ்வரரை வணங்கி செல்கிறார்கள். காரைக்கால் அருகில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கும்பகோணத்திலிருந்து 52 கிலோமீட்டரும் காரைக்காலிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரியனுடைய கதிர்வீச்சு எப்படி அதிகமாக அருகில் இருக்கிறதோ அதுபோல சனி கிரகத்தின் நீள்வட்ட பாதையில் அதிகபட்சமான சனி கிரகத்தின் கதிர்வீச்சு திருநள்ளாற்றில் கிடைக்கிறது என்பது அறிவியல் உண்மை. வானவெளியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் தனக்கு உகந்த தலமான திருநள்ளாற்றில் தினமும் ஒவ்வொரு நேரத்தில் தன் கதிர்களை வாரி இறைக்கின்றார். இதனால் கூட இந்த திருத்தலத்தில் நம் முன்னோர்கள் சனி பகவானுக்கு விசேஷமான ஆலயம் எழுப்பியிருக்கக்கூடும் என்கிற ஒரு கருத்தும் உண்டு. சனி பகவான் வழங்கும் கொடுமையான பலன்களில் இருந்து மீள்வது என்பது பெரும் பாடாக இருக்கும். இது போன்ற வேளைகளில் சனி பகவானை தோத்திரம் பாடி துதித்தால் அவர் நமக்கு அருள்வார். ஸ்தோத்திர பிரியன் என்று இவரை சொல்லுவது உண்டு. சனீஸ்வர அஷ்டோத்திர மந்திரத்தை துதித்து சனி பகவானை வணங்கிய பின் தான் இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெற்றனர் பாண்டவர்கள். ஜாதகத்தில் கோச்சாரப்படி அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது உலகை ஆளும் இந்த சர்வேஸ்வரனே பிட்சை எடுக்க வேண்டிய நிலை வந்தது. இரண்டாம் இடத்தில் சனி வீட்டிலிருந்து 7.5 சனி காலத்தை அனுபவித்த நேரத்தில்தான் அசுர குருவான சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை பறிபோனது. சீதைக்கு ஜென்மத்தில் சனி இருந்தபோதுதான் ராவணன் அவளை லங்காபுரிக்கு கவர்ந்து சென்றான். ஏராளமான இன்னல்களுக்கு பின் சனீஸ்வர ஸ்தவராஜ சோஸ்திரம் உச்சரித்த பின்தான் தனது தேசத்தை திரும்ப பெற்றான் நளன். சனி பகவான் சந்தோஷம் அடைந்தால் அதிகமாக கொடுப்பார், கோபம் அடைந்தால் அடியோடு அழித்து விடுவார். கொட்டி கொடுக்கும் குணத்தில் சனி பகவானுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை. கொட்டி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு செல்வ வளத்தை வாரி வழங்கி விடுவார். இதனால்தான் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை, அவரைப் போல கெடுப்பவனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நளமகராஜனுக்கு நல்ல வழியை இந்த திருத்தலம் கொடுத்தமையார் நல் ஆறு என வழங்கப்பட்டு பின்னாளில் இது நல்லாறு என்று ஆனதாக சொல்கிறார்கள். நளனும் ஆறும் சேர்ந்ததாலும் நல்லாறு ஆனதாக ஒரு தகவலும் உண்டு. நளமகராஜனின் வேண்டுகோளின்படி சனி பகவான் இங்கே எழுந்தருளி ஏவல், திருஷ்டி, கிரகதோஷம் போன்றவை அகல அருள் பாலிக்கிறார். சனி பகவானை வணங்கச் செல்லும் பக்தர்கள் அவசரம் அவசரமாக அவரை மட்டும் வணங்கிவிட்டு செல்லக்கூடாது. இங்குள்ள தர்பாரண்யேஸ்வரரை அவசியம் தரிசிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சன்னதியையும் வணங்க வேண்டும். இங்கு மூலமூர்த்தியாக அமைந்துள்ள தர்பாரண்யேஸ்வரர் சிறந்த வரப்பிரசாதி. இங்குள்ள அம்மைக்கு போகமார்த்த பூன்முலையாள் என்ற பெயர். கோவிலின் கிழக்கு பகுதியில் உட்புறத்தில் வட பகுதியில் சனி பகவான் சன்னதி அமைந்துள்ளது.
நவகிரக மண்டபத்தில் சனி பகவான் மேற்கு நோக்கித்தான் காணப்படுகிறார். இங்கே கிழக்கு நோக்கி அபய மூர்த்தியோடு அனுகிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இதனால் சனி பகவானுக்கு அர்ச்சிக்கப்படும் பூஜை பிரசாதங்களை வீட்டிற்கு எடுத்து செல்லலாம். சனி பகவானுக்கு தினமும் 5 கால பூஜை நடக்கும். விசேஷ அபிஷேகங்கள், அலங்காரங்கள் என்று எந்த நேரமும் பிஸியாக காணப்படுகிறார். சனி பகவானே இங்கு பிரதானம் என்பதால் நவகிரக சன்னதி இங்கு இல்லை. சனி பகவானின் ஆட்சியால் எத்தகைய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த காலத்தில் பொறுமையுடன் இருந்து அவரது நாமத்தையே ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டும். மன உறுதியை இழக்கவே கூடாது. நளனை விட்டு சனி பகவான் விலகும் முன் அவனுக்கு தந்தவரம் இதுதான். அரசர்களுள் தனித்தன்மை கொண்டவனே, வெற்றியை விரும்புகிறவனே, பூர்வஜென்ம வினை காரணமாக இத்தனை காலம் உன்னிடம் வசித்து வந்தேன். உன் உடலுக்குள் இருந்த கார்கோடகனின் விஷம் என்னை பாதித்து கொண்டே இருந்தது. மிகுந்த துன்பத்துடன் தான் உன் உடலில் இருந்து வந்தேன். உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. இந்த உலகில் எந்த மனிதர் கொஞ்சமும் அலுத்து கொள்ளாமல் உன் சரித்திரத்தை சொல்கிறார்களோ அல்லது உன் புகழ் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னால் எந்த காலத்திலும் துன்பம் வராது, இது நிச்சயம் என்றார். ஆக நளனின் சரித்திரத்தை கேட்டாலோ படித்தாலோ சனி பகவானின் ஆசி நமக்கு கிட்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனிதை காற்றலையில் இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். இனிமையான பாடல்களை காற்றோடு அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பச்சை கிளி முத்துச்சரம். பாடல் கேட்போமா?

பொதிகை தென்றலில் இனிமையான பாடலே ஒன்று கேட்டீர்கள். உங்கள் இல்லம் நாடியே வருகிறது பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீதானே என் பொன் வசந்தம். பாடலை கேட்போமா?

0: புறப்படும் பெண்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. MTR FM இல் வரும் புதிய தென்றலில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வனமகன் பாடலை கேட்போமா?

எம்டிஆர் எஃப்எம் புதிய தென்றல் கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்காக அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிங்கம் 3 பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கயல். பாடலை கேட்போமா?

எம்டிஆர் எஃப்எம்மின் புதிய தென்றலில் வரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது. கதிர்வேலன் காதல் பாடலை கேட்போமா?

இனிமையான பாடல்களை சுமந்து வரும் புதிய தென்றலில் அன்பு உள்ளங்களுக்காக அடுத்து வரும் பாடல் மின்சார கண்ணா பாடலை கேட்போமா?

மீண்டும் என் அன்பு உள்ளங்களுக்காக புதிய தண்டலில் தவழ்ந்து வரும் பாடலை கேட்போமா? பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அழகிய தமிழ் மகன் பாடல் இதோ.

இனிமையான பாடல்களை சுமந்து வரும் பொதிகை தென்றல் இது. பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிமிர். பாடலை கேட்போமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கேயும் எப்போதும். பாடல் கேட்போமா?

0: நீங்கள் இதுவரை நேரமும் எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி என் அன்பு உள்ளங்களை.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

என் டேரப்பம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முத்துச்சிதற பகுதியில் பொது அறிவு சம்பந்தமான சில தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை திருநீண்டூர் ரேவதி. முதல் தகவல், இந்தியாவில் இன்றும் உற்பத்தி செய்யும் பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் அசாமில் இருக்கிறது. படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடல், தெய்வம் தந்து வீடு வீதி இருக்கு. திரு ஜேஸ்தாஸ் அவர்களோட பாடல்களை நாம இன்னைக்கு கேட்க போறோம்.

0: எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், அதிகமாக கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய விலங்கு எது தெரியுங்களா? ஆடுதாங்க. படம் நாளை நமதே, பாடல் நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது.
1: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமான சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
2: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு பெல் பாத்தம் போட்ட உங்களை பார்த்தோம்னா இங்க நடிக்க மாட்டேங்க. இப்ப இதுவரைக்கும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயினை பதில் சொல்லணும். ஐ சி, தன் காதல் நீர் மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு என்ன வரும்? யோசனை வருமா? ஐசி, எப்படி அங்க பார்த்தா பதில்?

உங்களை மகிழ்விக்கும் வாணலி 24 மணி நேரமும் எம்டிஆர் எஃப்எம். அதிக ஆஸ்கர் விருது பெற்றவர் வேல்ட் டிஸ்னி. படம் உனக்காக ஒரு ரோஜா, பாடல் ஒரு

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். அதிகமாக பழங்களை விளைவிக்கும் நாடு சீனா. படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது. பாடல் நல்ல

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், ஈஃபில் டவரானது கோடைக்காலத்தில் பெரியதாக இருக்குமா? ஈஃபில் டவரானது கோடைக்காலத்தில் பெரியதாக இருக்குமா? படம் தேன் சிந்திதே வானம் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில தகவல், பொது அறிவு தகவல்களும் கூடவே திரு ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த தகவல், கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கசோ கடல். கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கசோ கடல். படம் மாலை சூடவா, பாடல் யாருக்கு யா சொந்தம் நான்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில வாஷுவியால ஏற்பட்டது. 9.4 9.6 ரிக்டர் அளவு. இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில் ஏற்பட்டது. படம் நீதிக்கு தலைவணங்கு, பாடல் இந்த

எம்டிஆர் வானொலி நேயர்களே, அடுத்த தகவல். மனித உடலில் ஒரு பகுதி அதன் சாதாரண அளவு விட 20 மடங்கு அதிகரிக்க முடியும். அது எது என்றால் வயிறு. மனித உடலில் வயிறு பகுதியானது 20 மடங்கு அதிகரிக்க முடியும், வளர்ச்சி அடையும். படம் பத்ரகாளி, பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை.

எம்டிஆர் எஃப்எம் நேர்களை அடுத்த தகவல். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு தான் சிறந்த கண் பார்வை உள்ளதாம். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு சிறந்த கண் பார்வை உள்ளது. படம் சொல்ல துடிக்குது மனசு, பாடல் பூ.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். படம் மௌனம் சம்மதம். பாடல் கல்யாண.

எம்டிஆர்எஃப்எம் நேர்கள். அடுத்த தகவல், முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர் ஆவார். படம் அரங்கேற்ற வேலை, பாடல் ஆ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த தகவல், இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. படம் மோகம் 30 வருஷம். பாடல், எனது வாழ்க்கை பாதையில். இப்போ ஒரு சிந்தனையை பார்ப்போம். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். இன்றைய முத்துச்சுதல் பகுதியில் சில பொது அறிவு தகவல்களை பார்த்தோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மீராம்மாவுக்கும் கேட்டு ரசித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீந்தவூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகம் எங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமழை. ஆமாம் நேர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக சிவப்பு மல்லி என்ற படத்திலிருந்து ரெண்டு கண்ணும் சந்தன கிண்ணம் தொட்டுக்கொள்ள ஆசைகள் துள்ளும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் KJ ஜேசுதாஸ், P. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சத்தம் ஒரு இருட்டறை என்ற படத்தில் இருந்து தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி, எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கன்னி பருவத்திலே என்ற படத்திலிருந்து ஆவாரம் பூமியணி ஆடாத ஒயிலாட்டம் ஆடி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற படத்திலிருந்து செவ்வரளி தோட்டத்திலே உன்ன நினைச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் இசைஞானி இளையராஜா உமாரமணன்.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதம் புதிது என்ற படத்திலிருந்து புத்தம் புது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாங்கல்யம் தந்துதானே என்ற படத்தில் இருந்து காட்டு வழி பாதையிலே கண்டெடுத்த ஆணிமுத்து என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரிமேடு கருவாயன் என்ற படத்திலிருந்து காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டேன், வீட்டுக்குள்ளே அதை அடக்கி வச்சேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாளெல்லாம் பௌர்ணமி என்ற படத்திலிருந்து பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காவடி சிந்து என்ற படத்திலிருந்து யாரோ சொன்னாங்க என்னென்னு ஒரு வண்ணக்கிளி இந்த வழி வந்ததுன்னு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக ரிக்ஷா மாமா என்ற படத்திலிருந்து வைகை நதியோரும் பொன் மாலை நேரம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபாஷாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்த நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்களோடு இணைந்து வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டும் அல்லாமல் அன்பு உறவுகளை நீங்கள் நலம் தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரத்திலே விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். நான் ஆணையிட்டால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்போமா? நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் என்ற வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடலை. இன்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடலாக தந்திருக்கின்றார் சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒரு பாடல், ஓ வசந்த ராஜா என்று வரி எடுத்து அழைத்து பாடும் நீங்கள் கேட்டவை பாடல் கேட்க இருக்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

இன்னமோர் பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு கண்டி மாநகரம். அடுத்து வரும் இனிமையான பாடலை தருகின்றார் மீண்டும் மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து வசந்தம் பாடி வர என்ற பாடலை ரயில் பயணங்களில் திரைப்படத்திலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

மேலும் ஒரு பாடல், அந்த பாடலை அல்பர்டா மாநிலம் கனடா சாந்தினியின் பாடல். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்று சொல்லி பாடுகின்றது அந்த பாடல், பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து.

அடுத்தடுத்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடலாக ஒரு பாடல். அந்த பாடலை தருகின்றார் அன்புடனே தனுஷன் அவர்கள். கனடா மொன்றியால் மாநகரத்தில் இருந்து குளிருது குளிருது என்று இந்த கோடை காலத்திலும் பாடுகின்றது தாஜ்மஹால் திரைப்படத்தில் இருந்து.

விடுமுறை நாட்களிலே நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள் தொடர்கின்றன. வன்கூவர் மாநிலத்து இளவரசியின் பாடல் கடவுத் கஜா என்ற வரியெடுத்து பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

பயிற்சியை தொடர்ந்து மீண்டும் வான்கூவர் நாட்டிலிருந்து வான்கூவர் மாநிலத்தில் கனடாவிலிருந்து காஞ்சனா தரும் பாடல் கண்ணதாசா கண்ணதாசா என்று அழைத்து தவம் என்ற திரைப்படத்தில் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் என்ன தந்திடுவேன் என்று கூறும் ஒரு சதுரங்கம் திரைப்படத்து பாடல். வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். கேட்டுத்தான் பார்ப்போமே.

0: யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. ஹலோ, என்னாச்சு?
1: என்னாச்சு?
2: குட் மார்னிங் சார்.
3: திசைகள் நாங்க வாங்கறது இல்லையே.

இருக்கும் இனிமையான பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து கேதீஸ் அவர்கள் தந்த பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து ஓ ஒரு பூஞ்சோலை என்று வரிகொண்ட பல்லவியோடு முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து தருகின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் என் ரகசிய கனவுகள் என்று வரி கொண்ட ஒரு பாடல் அலை என்ற திரைப்படத்திலிருந்து ரமணி தெளிவெடுத்து அனுப்பியிருந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். மீண்டும் ஒரு பாடல். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தரும் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. தவம் ஒன்று செய்தேனே என்ற பாடலை பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்தவர்களை ABCD திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காதக்கினிய கீதங்களை கேட்டு மகிழும் வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வோம். ராமன் தேடிய சீதை என்ற ஒரு திரைப்படம் பின்னாளிலும் வந்தது. அந்த திரைப்படத்தில் பாடிய பாடல் இப்பவே இப்பவே என்ற வரியை அடுத்து முழுவதையும் பாடுகின்றது. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்டு மகளை இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மாநிலம் என்றால் என்னவள் உரியவள், ஆனால் என்னவள் இன்று தன்னுடைய தாய் நாடு சென்று இளமணி திருநாட்டில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்தாலும் எங்களை மறக்காமல் மனம் படைத்தேன் என்ற வரி கொண்ட கந்தன் கருணை திரைப்படுத்து பாடலை பாட வைக்கின்றார். விடுமுறை

இவ்விதத்தில் இறுதி பாடலை வளமை போல இன்றும் தருகின்றார் காவை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவிலிருந்து நீதானா நிசம் தானா என்று கேட்டு பாடுகின்றது. நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்தில் இருந்து. அன்று

நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி சென்றது என்றுதான் கூற வேண்டும். கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நாம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் வாழ்வோம் வளமாக அன்போடு தமிழோடு என்று கூறி சிந்தனை செல்வன்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஐயாவின் 14வது படமான ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. பொன் மானே கோபம் ஏனோ என்ற பல்லவியை தொடர்ந்து சரணங்களையும் தர வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் வணக்கம் கூறி எழுதிய வேளை வணக்கம் கூறி அந்த பாடலை நாங்களும் ஒளிபரப்புகின்றோம்.

0: தொடரும் ஒரு பாடல் தூக்கு தூக்கி திரைப்படுத்து பாடல். திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து சியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் நற்பவி நரமுகியால் தமிழ் இனியால் இவர்களும் கேட்க வேண்டும் என்று பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே என்று பாட வைக்கின்றார் அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள்.
1: கண்டால் கொல்லும் விஷமா

மூன்றாம் குரல் இத்திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயா அவர்கள் உறுதியார்கள் இதிய பாடல் என்றார். ஏற்கனவே அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து விடுமுறை விருப்பத்துக்கான இந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டு எழுதிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு மயிலாப்பூரிலே மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் ஒலிக்கும் அந்த பாடல் கண்ணே கலைமானே என்று கண்ணதாசன் ஐயாவின் நினைவை நினைவூட்டிக் கொண்டு மூன்றாம் பிறையில் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்தில் மீண்டும் ஒரு பாடல். அதிக நாட்கள் நெஞ்சோடு கிடந்து அடைந்த பூச்செண்டு என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களோடு இணைந்து வருகின்றது கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று எங்கள் எல்லோருடனும் கேட்டு மகள வேண்டும் என்று நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்களையும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் வாருங்கள் என்று அழைத்தவளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்.
1: என்ன சொல்லுமா?
0: ஊட்டியிலிருந்து துரை வந்திருக்காருமா.
1: அப்படியா? எங்க?
0: அதோ

இதன் ஒன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகளிலிருந்து விடுமுறை நாட்களில் ஒலிக்கும் விடுமுறை கீதங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

தெதிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே விடமுறை விருப்பத்தை அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைத்துக் கொள்ளும் அன்பு சரவணன் தந்த பாடல். சரவணன் தான் மட்டுமில்லாமல் தன்னோடு தங்கம் சரவணன் பெரியசாமி சோலை கிராமம் ஜனனி இவர்களையும் இணைத்து தருகின்றார் பாடுகின்றது அந்த பாடல். சொன்னால் தானே தெரியும் என்ற பல்லவியை ராணுவ வீரன் திரைப்படத்தில் இருந்தது.

இனிமையாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வந்த திரைப்படம் ஜோடி என்ற திரைப்படம். 1999 ஆண்டு வந்ததென்றும் அந்த திரைப்படத்திலே பிரபல பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு சுஜாதா அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதலன் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் என்ற பல்லவியோடு மிகுதியின் ஒலிக்க வைக்கின்றது. என்னுடைய விடுமுறை விருப்பம்

அதே திரைப்படத்து பாடலை மீண்டும் பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவரின் குரலிலே ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்று பாட வைக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மற்றும் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்போம் என்று அனைவரும் கேட்டு மகிழ்வோம். இரண்டு பாடல்களும் இரண்டு குரல் மூன்று குரல்கள் வந்திருக்கின்றன. பேதத்தை அறிவோம்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில வாழ்க வளமுடன் வணக்கம் என்று அன்போடன் கூறி எழுதியிருக்கின்றார் அன்பு உறவு உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமாஸ்கந்தன் அவர்கள். என் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலில் ஒலித்த இந்த பாடல் எங்களுக்கு விருப்பமானது என்று அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கும் வேளையிலே அக்கறை பச்சை திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது அந்த பாடல், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று உயிரோட்டமாகும்.

பிரபுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பக்கீதங்கள்.

அடுத்த மொழிக்கு இருக்கும் பாடு தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கு சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அன்போடு அனுப்பி வைத்து கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறார். பொறியாளன் என்ற திரைப்படத்திலிருந்து ஏ புள்ளே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல், இனிமையாக வரியெடுத்து அழகாக பாடும் புதிய பாடல்.

அவரை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் தீராதது காதல் என்று சேனா திரைப்படத்து பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதியாக ஒரு பாடலை தருகின்றார். நீ வேண்டும் என்று கூறி பாடும் வர்ணஜாலம் திரைப்படுத்த பாடலை வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மூன்றாவது தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். சர்வதேச நேயர்களுக்காக சர்வதேச விடுமுறை விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் வெள்ளைக்காரத்துறை திரைப்படத்து பாடல். அம்மாடி உன் அழகு என்று முதல் வரி ஒரு பாடுகின்றது முழுவதையும் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் உங்களுக்காக.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்ற மனிதன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்தில் டி ராஞ்சி.

அவளை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கேட்கின்றோம். தீர்த்த கரையினிலே என்ற அற்புதமான பாடல், தைப்பொங்கல் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தந்துவிட்டு இன்று நான் கேட்க இருக்கின்றேன், காற்றலையிலே வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். தமிழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலே விஜயராணி.

அடுத்து வரும் பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து கண்டாங்கி கண்டாங்கி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட ஜில்லா திரைப்படத்தை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் தனுஷன் அவர்கள்.

மேலும் ஒரு பாடல் கனடா ஆல்பர்டா மாநிலத்திலிருந்து சொட்ட சொட்ட என்ற வரியை எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் சாந்தினி.

தொடரும் பாடலில் வரும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போமா? தமிழன் என்ற திரைப்படத்தில் ஜோடி குரலில் வந்து பாட வைக்கின்றார்கள் உள்ளத்தை கிள்ளாதே என்ற வரியோடு.

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணி தந்திருக்கின்றார். ஒரு பாடல், அடி வெள்ளக்கார வேலாயி என்று வரியெடுத்து பாட வைத்து கடை குட்டி சிங்கம் திரைப்படத்தில் இருந்தது.

93.3 தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றது பாடல்கள். முதலில் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். என்னை தொடர்ந்தது என்ற வரியெடுத்த பாடல் மாமியார் வீடு திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல். வன்கூவர் மாநிலத்திலிருந்து உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே என்ற பாடல் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.

அது மட்டும் இல்லாமல் தருகின்றார் வசந்தி அவர்கள் ஒரு பாடல், ஒன்னும் தோணல என்ற படவா என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது கேட்போமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல்களையும் கேட்போமா? சிங்காரப்பூமியாம் சிங்கப்பூர் என்று நான் கூறும் வேளையிலே அங்கிருந்து அன்பு மகாலிங்கம் ஒரு பாடலை தொடுத்து விட்டிருக்கின்றார். குறுக்கு சிறுத்தவளியே என்று பாடுகின்றது முதல்வன் திரைப்படத்தில் இருந்து.

பார்வை கேட்க இருக்கும் போலே அது ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல் வில்லு திரைப்படுத்த பாடல். நீ கோபப்பட்டால் என்ற முதல் வரியை எடுத்து பாடுகின்றது. எங்கே செவிமடுப்போம்?

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் நிச்சயமாக ஒரு பாடலை தருவாள் என்று தெரியும். ஆனால் அவர் இன்று ஈழமணி திருநாடு தாயகம் சென்று ஓய்வெடுக்கும் வேளையிலே மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை கண்ணா வருவாயாக என்று உருக்கமோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாடல்களை எல்லாம் கேட்டு மகளும் வேளையிலே என்னுடைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து எனது பாடலை இந்த நிறைவுக்கு நீங்கள் கொண்டு வரலாம் என்று கூறுவது போல கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படுத்த பாடலை தாஜ்மஹால் ஒன்று என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள்.

நன்றி. நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள், திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் வேளையிலே மகிழ்வோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்போடு தமிழோடு வளமாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்க இருக்கும் பாடல்களை கேட்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் காதோரத்திலும் அவை கேட்டு ரசிக்க இருக்கும் நேயர்கள் செவிக்கும் இன்பமாக ஒலிக்கும் பாடல்களுள் முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கற்பூரம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்து பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார் அன்பு உறவு அன்பு மகள் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள், தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் செவிமடுக்க காத்திருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த இனிமையான பாடல். நிலவே உனக்கு தடையேது என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 13வது திரைப்படத்து பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல் ஓ ஒரு தென்றல் புயலாக மாறி என்ற வரியை கொண்டு அற்புதமாக பாடுகின்றது. இந்த பாடலை புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மீள ஓடுதுறை எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளையிலே விஜயராகவன் அவர்களே உங்கள் பாடல் ஒலிக்கின்றது. நாங்களும் இணைகின்றோம்.

அடிக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வரும்.

அவளது பெருதிரம் துடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையங்கள் சிறைகளை உடைத்துவிடும். நிலவினில் இருக்கின்ற களங்கத்தை இவளது பெருவிரல் துடைத்துவிடும். புதுயுக மகள் இவள் அணிகின்ற வளையல்கள் சிறைகள்

செண்பக தோட்டம் திரைப்படத்து பாடல் ஒன்று சின்ன சின்ன பாவாடை என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களோடு தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி சோலை கிராமம் இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிக்கின்ற இனிமையான பாடல்களை காதுக்கினிய கீதமாக கேட்டு நெஞ்சிரிக்க கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே. மக்களை பெற்ற மகராசி என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்து விட்டது. இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல், ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற உண்மை காதல் மாறி போகுமா என்ற வரியையும் இணைத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று கேட்டு எழுதியிருக்கின்றார். விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வேளையில நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். ஜெகபர் ஷாதிக் அவர்களே வளமை போல இன்றும் உங்களோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு பாடுகின்றது ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா என்ற வரி என்ற பாடல். இந்த பாடலின் முக்கிய குறிப்பு, இந்த பாடல் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த வேளை பிரபல வில்லன் பாத்திரம் ஏற்று நடித்து புகழ் பெற்ற எம் என் நம்பியார் ஐயா அவர்கள் இளமையிலே கதாநாயகனாக நடித்த திரைப்படம். அந்த பாடல் அவருடைய ஊடல் காட்சி பாடலாக அற்புதமாக அமைகின்றது.

பதினாறு வயதிலே என்ற ஒரு திரைப்படம் வந்ததென்றும் அதிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று வரியெடுத்து பாடியதாகவும் மயிலாப்பூர் மயிலை பட்டாபியவர்கள் என்று பணக்கம் கூறி எழுதிவிட்டு தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதாகுமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் அணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நூற்றி ரெண்டு பொண்டாட்டியும் மாட்டு முட்டை போட்டு

ஓட்டாமிட்டா சின்ன பொண்ணு, அண்டைக்கு போனா நானும் காட்சிக்கு வரவா.

கிட்டப்பாவின் பாட்டை கேட்டு சின்னப்பாவை நேரில் பார்த்து கொட்டல் கொட்ட

0: கதறின கதறின
1: முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்னியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள்

குறித்து பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு மீண்டும் வருகின்றது பாடல்கள். அதில் முதலில் வரும் பாடல் உதய கீதம் திரைப்படத்து பாடல். 1985 ஆண்டு திரைக்கு வந்ததென்றும் இசை அரசி எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் என்றும், தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே என்ற பாடலை தாருங்கள் என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் தந்து உறவுகளோடு கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்கள்.

இந்த வேளையில் மீண்டும் ஒரு தடவை உதயகீதம் திரைப்படத்தில் அதே பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம் ஐயா பாடியிருக்கின்றார்கள், தாருங்களேன் என்று கேட்ட வேளையிலே தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே என்று வரி எடுத்து பல்லவியோடு சரணத்தையும் தர தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து வாரத்தில் வரும் விடுமுறை நாட்களை அலங்கரிக்கும் விடுமுறைக்கு விருப்ப கீதங்களாக ஒலிக்கின்றது. தூக்கு தூக்கி திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. ஆணும் பெண்ணும் அழகு செய்வது ஆடை என்ற ஒரு பாடல். அன்பு ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அனுப்பி வைத்தவர்களை ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: ஏலோ ஏலோ

இத பாத்தீங்களா, பம்பளம்பள பளபளபள பளிரெங்குது பார், புடவே பளிரெங்குது பார், இத பாட்டி கட்டினா குமரி போல நோட்டம் காட்டும் பார், புடவே நோட்டம் காட்டும் பார், பப்பள பள பளபள பப்பள பள பளபள பப்பள பள பளபள பள பளிரெங்கு.

தப்பு தப்புன்னு போட்டடிச்சா சுருங்கி போகாது, சரிகே சுருங்கி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. தண்ணிய விட்டு சாயம் வெளியே தாண்டி போகாது, சாயம் தாண்டி போகாது. இப்பொழுது இப்பொழுது இந்த ரகத்தில் ஒன்னே ஒண்ணுதான், இருப்பது ஒன்னே ஒண்ணுதான். இதை எளிய விலைக்கு விட போறேன், வேணுமின்னுதான் உங்களே வேணுமின்னுதான். இத பாத்தீங்களா, நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நாஜோக்கா போட்டுக் கொள்ளுவாங்க. நாட்டியம் ஆடுகின்ற நட்சத்திரங்கள் எல்லாம்

0: லுங்கி இது மாட்டு தோலை போல் இருக்கும் மூட்டு போட்டு கட்டுகின்ற மகமதியர் கேட்ட லுங்கி
1: நூறு பணம் ஐம்பது பணம் ஒன்பது பணம் அஞ்சு பணம் ரெண்டு பணம் ஒரு பணம் அரை பணம்
2: பத்து பணம்
1: பத்து பணம் பத்து பணம் பதினோரு பணம்
2: பன்னெண்டு பணம் பன்னெண்டு பணம்
1: ஐயா பன்னெண்டு பணம் ஐயா பன்னெண்டு பணம் இன்னும் யாராவது ஒரு ஒரு அறையை ஏத்துங்கள
3: பன்னெண்டு பணம்
1: பன்னெண்டு பணம் அம்மா பன்னெண்டு பணம் பன்னெண்டு பணம் ஒரு தரம் பன்னெண்டு பணம் ரெண்டு தரம் பன்னெண்டு பணம் விட போறேன் பன்னெண்டு பணம் மூணு தரம் விட்டாச்சு இந்த அம்மா ஐம்பது பணம் ஐம்பது பணம் ஐம்பது பணம் பாட்டி ஐம்பது பணம் விட்டாச்சு அனுபவி இதுக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க போறேன் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் பத்து பணம் விட்டாச்சு அஞ்சு பணம் அஞ்சு பணம் அஞ்சு பணம் விட்டாச்சு நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் நாலு பணம் விட்டாச்சு
0: இதை பாத்தீங்களா இந்நேரம் எல்லாம் விட்டது பெருசு இப்ப விட போறது சிறுசு மூக்கு பொடி போடுகின்ற மூளையுள்ள ஆளுங்களுக்கு முக்கியமாய் வேணும் இந்த

0: இனிமே விடமாட்டேன், ஏலம் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திலே எனது பாடலையும் தாருங்களேன். அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்து பாடல்தான் நான் கேட்கின்றேன். அந்த பாடல் இனிய தென்றலே இரு கைகள் வீசி வா என்று அழகாக பாடுகின்றது. இந்த பாடலை தந்திருக்கின்ற தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் சிதம்பரத்தில் இருந்து.
2: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா,

திட்டிக்கும் தேனான பாடல்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நிலாவே வா சொல்லாதே வா என்ற அற்புதமான ஒரு பாடலை பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்புரணியம் ஐயா அவர்களின் குரலில் கேட்க விரும்புகின்றோம் என்று வணக்கம் கூறி வளமுடன் வாழ்க என்றும் கூறி அன்போடு கேட்டிருப்பவர் உபய வேதாந்தபுரம் சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ராஜலட்சுமியுடன் என்று மீண்டும் வாழ்க வளமுடன் என்று கூறி கேட்டவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடர்புகளாக இன்னும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அன்பு உறவு வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். இதுவரை வராத பாடல், கேட்காத பாடல், இது இவர்களின் கதை என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல். என் தேவனே உன்னிடம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது மஞ்சுளா உங்களுக்காக. உறவுகளும்

உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை தருகின்றார். பாலக்காடு கேரள மாநிலத்திலிருந்து சர்வம் என்ற திரைப்பட பாடலை ரதீஷ் அவர்கள் சிறகுகள் வந்தது என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல். அந்த

இத்தனை பாடலையும் கேட்டீர்கள் என்று விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வரையில் எனது பாடலையும் தாருங்களேன். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்பது போல் வளைகுடா மண் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் மதுரே என்ற திரைப்படத்திலிருந்து கண்டேன் கண்டேன் என்று பாடுகின்றது அந்த பாடல்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 12 மாதம் 23 நாளுக்கு வந்துவிட்டோம் என்று உறவுகள். எவ்வளவு அற்புதமாக இந்த ஆண்டை நாங்கள் கழித்திருக்கின்றோம். நல்ல ஆண்டே, எங்களுக்கு துன்பங்கள் தந்தாலும் துணியை தந்து செல்லும் ஆண்டேன் என்று கூறி நாளாந்தம் அதற்கு வழி அனுப்பி வைக்க எண்ணுகின்றோம் இல்லையா? வருகின்ற ஆண்டே எங்களுக்கு நல்ல ஆண்டாக வந்து எங்கள் செயற்பாடுகள் அத்தனையும் திறம்பட வேண்டும். வேலைகள் எல்லாம் சிறப்பான வேலைகளாக இருக்க வேண்டும். இறைவா அப்படியான ஒரு வருடத்தை கொடுத்து விடு என்று சொல்லி வாழ்வோம் என்ற துணிவோடு, வாழ்க்க வாழலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ இருக்கும் எங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக இன்றும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 2023 ஆம் ஆண்டின் 12 மாதம் 23 நாளான வியாழக்கிழமை இன்று மொழியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தில் நேரம் சரியாக 11:05 முற்பகலாக காட்சி கொடுக்கின்றது. அற்புதமான வெளிச்சம், நல்ல சூரிய கிரகணம் இருக்கின்றது. சூரியனுடைய பார்வை சிறப்பாக இருக்கின்றது, வெளிச்சம் நன்றாக இருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் பனிப்பொழிவு எதிர்பார்த்தோம், அது வரவில்லை என்ற மகிழ்ச்சியான செய்தி இருந்தது. ஆனால் பொழிந்த பனி செல்லாமல் உறைந்து போய் இருக்கின்றதே நிலத்திலே என்ற கவலை இருக்கும் வேளையிலே, ஆகா சூரிய பகவான் இருக்கின்றது, பனி பொழியவில்லையே என்று எண்ணும் போது, குளிர் சென்று விட்டதா என்று எண்ணும் பொழுது, இல்லை இல்லை நான் போகவில்லை, எங்களோடு நத்தார் பண்டிகை வருகின்றது. நத்தார் என்பது எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் தெரியவில்லை. நத்தார் என்பது கிறிஸ்துமஸ் என்று ஆங்கிலத்திலே கூறப்படுகின்ற பாலன் இயேசு பிறக்கும் தினத்தை கொண்டாடும் அந்த பண்டிகையாகும். நத்தார் தினம் என்று கூறுவார்கள், நத்தார் பண்டிகை, நத்தார் திருநாள், நத்தார் பெருநாள் என்றெல்லாம் கூறுவார்கள். அதெல்லாம் நத்தார் இருந்தது, நான் நகரமாட்டேன், உங்களை குளிர வைப்பேன் என்று -13 இருக்கின்றார். -13, அதாவது வந்து பூச்சியத்துக்கு கீழே 13 பாகைக்கு சென்று விட்டேன். எங்கே என்னை உங்களால் பிடிக்க முடியுமா, என்னை தடுக்க முடியுமா, இந்த சூரியன் வரட்டும் பார்ப்போம் என்று கேட்பது போன்று குளிர் உணர்ந்து நிற்கின்றது. நீ வந்தால் வா, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் சூரிய பகவானின் வெளிச்சம் இருக்கின்றது. நாங்கள் வெளியே செல்வதற்காக புதிய புதிய விதமான ஆடைகள் புதிய வடிவத்தில் தைத்து வந்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் நாங்கள் பெற்று ஆயத்தமாக உன்னை எதிர்நோக்கி வைத்திருக்கின்றோம். உன்னிடம் வரும்பொழுது உன் குளிர் எங்களை தாங்காமல் எங்களை தாக்காமல் இருப்பதற்காக அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியை தரும் ஆடைகளை அணிகின்றோம் என்று குளிர் அங்கிகளை வைத்திருக்கின்றோம். பாதம் குளிரும் என்று நாங்கள் பயப்பட தேவையில்லை. அதற்கு கூட பக்குவமாக தூள்களினாலும் வேறைய உபகரணங்களாலும் பொருட்களாலும் செய்யப்பட்ட பாத ஆணிகள் விதம் விதமாக வந்திருக்கின்றது. விலைதான் வித்தியாசம், விதம் விதமாக வந்திருக்கின்றது. ஒரு சொட்டு தனி துகள் கூட எங்கள் கால்களில் படாது, குளிராது அந்த வண்ணம். ஆனால் நடக்க வேண்டுமே, நடக்க வேண்டுமானால் அந்த தனியின் மீதேதானே நடக்க வேண்டும். அது ஆனந்தமாக இருக்கும். ஒரு சிறு இடைவெளி தூரத்தை நடப்பதென்றால் தொலைதூரம் நடக்க முடியுமோ, முடியாது. அதனால் வாகனங்களை உபயோகிக்கின்றோம். வாகனங்கள் கூட இந்த பனியுக்குள்ளே செல்லும் பொழுது எப்படி அந்த சில்லுக்கள் உருண்டு பனியில் இருந்து தவழ்ந்து போக மாட்டாதே என்றால் அதற்கும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பனிக்கு மேலே ஓடும் பொழுது, அந்த பனி கூழுக்கு மேலே ஓடும் பொழுது கூட வலிக்கு இருக்காமல் போவதற்கான விதமான அந்த இறப்பறையினால் செய்யப்பட்ட அந்த உபகரணத்தால் செய்யப்பட்ட சில்லுக்களை, வெளிச்சில்லுக்களை விற்கின்றார்கள். அதை சென்று நாங்கள் பூட்டு வைத்து வைத்திருப்போம். அதனால் இங்கு குளிர்காலத்துக்கு ஒரு விதமான சில்லு, கோடை காலத்துக்கு இன்னொரு விதமான சில்லுக்கள் என்று கூட இருக்கின்றது. சரி, அப்படி போட்டினாலும் பனி விடாது, சரக்கும் தானே என்றவுடன் எங்கள் நகர சபைகள் என்ன செய்கின்றது? உடனடியாக எங்களுக்கு அதற்கு மேலே உப்புக்கள், அதற்கு மேலே குறுணி கற்கள், அதற்கு மேலே கொஞ்சம் தடித்த மணல்களை கூட்டு சேர்த்து வீசி விடுவார்கள். அதை கையாலே கொண்டு வீதி முழுக்க வீச மாட்டார், அதற்குரிய இயந்திரங்களை வைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் பாதுகாப்புகள் இருந்தாலும் பனிநீர் பனி பொழிந்து மூடிவிடும். நாங்களும் எங்களை மூடிக்கொண்டு இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் எங்கள் கர்மங்களை செய்வது வழக்கம், செல்வது வழக்கம். இது வழக்கமாகிவிட்டது. அடியேனை பொறுத்தவரை இன்றைக்கு 35 வருடங்களுக்கு மேல் கனடாவில் இந்த சினவை கொண்டிருக்கின்றேன். இப்பொழுதுதான் உடல்நிலை கொண்டு வயது சென்று கொண்டிருக்கும் பொழுது அதற்கும் பணியாட்கள் இருப்பார்கள், வந்து செய்வார்கள். இதற்கு இருக்கின்றார்கள். இதற்கென்று சில ஸ்தாபனங்களிலிருந்து அந்த பணியேற்றும் சாதனங்களை வைத்துக் கொண்டு எங்களிடம் பொருத்தம் பேசி இந்த வருடம் முழுவதற்கும் உனக்கு வலித்து இந்த சினோவை இல்லாமல் உன்னுடைய நடைபாதையை கிளீன் பண்ணி உங்களுடைய வாகனங்களை வெளியே கொண்டு போகின்ற நேரங்கள் துப்புரவு செய்து தருவோம், அதற்கு இவ்வளவு பணம் கட்டுங்கள் என்று நாங்கள் கட்டிவிட்டால் அவர்களை வந்து அவர்களாகவே அதை அகற்றி விடுவார்கள், நாங்கள் புறப்படும் வேளையிலே எங்களுக்கு சிரமங்கள் இருக்காது. சரி, அப்படியான குழுவுக்கு இந்த வாகனங்கள் அது ஆரம்பிக்க வேண்டுமே, அதை போய் நாங்கள் முடுக்கிவிட்டால் அது வேலை செய்ய வேண்டிய சில வாகனங்கள் இந்த உறைபன் காரணமாகவும் கடன் குளிர் காரணமாக அதற்கு இருக்கப்பட்ட எண்ணெய்கள் எல்லாம் உறைந்துவிடும், நாங்கள் அதை முடுக்கிய போட்டு திருப்பினால் வேலை செய்யாது. அதற்கு கூட சில கருவிகளை பொருத்தி இருக்கின்றார்கள். இயந்திரம் சூடாக இருக்கும் வண்ணம் உஷ்ணம் ஏற்றுக்கொண்ட கருவிகளும் இருக்கின்றது. அநேகமான வாகனங்கள் இங்கே இந்த குளிர் காலத்தை எதிர்நோக்கித்தான் மிகவும் சக்தி வாய்ந்த இயந்திரங்களை பூட்டுகிறார்கள். அவற்றை முடுக்கியவுடன் அது ஆரம்பித்துவிடும். ஆனால் உடனே நாங்கள் அந்த வாகனத்தை செலுத்த முடியாது. வாகனத்துக்குள் ஒரு 5 நிமிடங்கள் தாமதித்து இருக்க வேண்டும், அந்த வாகனம் சூடாக வேண்டும் உள்ளுக்கு, அல்லது உட்பக்கம் எல்லாம் குளிர்ந்து கொண்டிருக்கும் தானே, எவ்வளவு வாடகை அணிந்தாலும். அதன் முன்பு அது வாகனம் உதிரிப்பாகங்கள் உஷ்ணமடைய வேண்டும். உதிரிப்பாகங்கள் உஷ்ணமடைந்தால்தான் அது அந்த சில்லுக்கள் உருண்டு அழகாக ஓடும். இல்லை என்றால் ஒரு 100 மீட்டர் தூரம் போவதற்கு இடையில, 100 அடி தூரம் போவதற்கு இடையிலே ஒரு தடவை அது நீண்டுவிடும். நீண்டுவிட்டால் திருப்பி முழுக்குவதற்கு கடினம். அடுத்து சில்லுகளை சரியான பாதையிலே நாங்கள் செலுத்தவனும் இல்லை என்றால் பனியிலே சரக்கி சென்று பாதாளத்தில் ஆழமான இடத்துக்குள்ளே சென்று விட்டால் அதை திருப்பி வெளியே எடுப்பதற்கு இழுத்து வெளியே தருகின்ற இயந்திரங்களை அழைக்க வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. குளிர்காலம் சரி, கோடை காலம் சரி, சாதாரணமானது அல்ல. அங்கே உங்களுக்கு 40, 45, 50 டிகிரியிலே இந்த வெப்பத்தை அனுபவித்த உங்களுக்கு இப்பொழுது பெய்யும் இந்த பனி புகாரோடு வருது, வெளியே தெரியாது, பனி அடிக்கின்றது, குளிர் அடிக்கின்றது என்றெல்லாம் வந்து கூறுகின்றீர்கள். எங்களுக்கும் தெரியும், நாம் வாழ்ந்த நாடுதானே ஆசிய நாடு, எங்களுடைய நாடு. அதனால் அந்த பனிகாலம் எப்படி இருக்கும் என்பதை நான் உணர்வேன். அதுவும் பாலிய வயதிலேயே நான் அனுபவித்திருக்கின்றேன். பள்ளி பருவம், பாலிய பருவம் எல்லாம் கடமையாற்றுகின்ற பருவம் எல்லாம் அந்த பனி காலத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். அதை விட எங்கள் பகுதியிலே உங்களுக்கு ஊட்டி போன எங்களுக்கு நுரையா என்ற ஒரு இடம் இருக்கின்றது ஈழத்திரு நாட்டிலே. அங்கே உறைபனியை காண முடியும். மரம் செடி கொடிகளின் இலைகளிலேயும் பனி புற்களின் மீலேயும். ஆனால் அந்த பனி மூட்டம் ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம். அவ்வளவு குளிரான நாடு அங்கேயும். அங்கே சாதாரண குளிர் அங்கே இல்லாமல் நாங்கள் வெளியே செல்ல முடியாது. அந்த குளிர் என்றால் என்ன? அவற்றையெல்லாம் கூட கற்பனையே பண்ணி பார்த்தோம். அந்த காலத்தில் தேவலோகம் மாதிரி இருக்கு, பனி எல்லாம் கொட்டும், பனி வெள்ளை நிறம் என்றெல்லாம் அறிந்திருந்தும் தொட்டும் பார்க்கவில்லை, அதை கண்ணாலும் பார்க்கவில்லை, படங்களிலே தான் பார்த்தோம். இப்பொழுது நிஜமாக அதில் நடக்கின்றோம், அதில் பணிபுரிகின்றோம், அதில் உலாவுகின்றோம். கேளிக்கைகள் கூட நடக்கின்றது. இங்கே வின்டர் கார்னிவல் என்று ஒன்று இருக்கின்றது, அதாவது குளிர்கால களியாட்ட நிகழ்வு. அங்கே வெளியாக குளிர்ச்சாட்டுகளை போட்டு விளையாடுவார்கள் பணியிலே. அதற்கு இந்த விளையாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு என்னுடைய உடல் அமைப்புகள், சுவாத்தியங்கள் ஒத்துவரக்கூடிய வகையில் இறைவன் படைத்திருக்கின்றார். ஆனால் இவற்றையெல்லாம் கூட மேலாக இந்த பறவை இனங்கள், மிருக இனங்களுக்கெல்லாம் குளிர் தெரிவதில்லை. ஏனென்றால் அவருடைய தோல், அவருடைய சருமம் அதற்கேற்ற மாதிரி ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே இறைவன் படைத்திருக்கின்றார். சில பறவை

உள்ளே கீழிருந்து மேல் நோக்கி போய்விடும். அங்கே குளிர் தெரியாது. அந்த தலையை அப்படியே வளைத்து தன்னுடைய செட்டைக்குள்ளே ரெக்கைக்குள்ளே ஓட்டி போட்டு அப்படியே தூங்கும். ஏனென்றால் அவ்வளவு உஷ்ணம், இந்த பறவைகளுடைய மீன் உஷ்ணத்தை தாண்டக்கூடியது. ஏனென்றால் அது இட்டுவிடும் முட்டையை குஞ்சாகும் வரை வரக்கூடிய டிகிரி உள்ள உஷ்ணத்தை அதை வைத்திருப்பதனால் தானே அடைகாக்கும் நேரம் அந்த முட்டை குஞ்சாகிறது. இதெல்லாம் இயற்கையின் படைப்பு. மிருகங்கள் எல்லாம் அந்த பனி பெய்யும் போது உடம்பை உதறி விட்டோடனே பனி தெரித்து விடும், அப்படியே ஓடும், அதில் தண்டபாட்டில் போய்கொண்டிருக்கும். கண்கள் மட்டும் கண்ணீரை சொரியும். நான் பார்த்திருக்கின்றேன் பெரிய பெரிய மான் மறை போன்றவர் எல்லாம் இந்த படங்களிலே பார்த்து அவை பரிமரங்களுக்கு பக்கத்திலே போய் நின்றுவிடும். காற்று குளிர்காற்று வீசும்போது மரத்துக்கு பக்கத்தில் போய் ஒதுங்கிவிடும். பச்சைகளுக்குள்ளே புகுந்துவிடும். சிறு மீன்கள் கூட அவரவரும் தங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டும். இந்த வாழ்வியல் வழியிலே வாழ்விலே எத்தனை துன்பங்கள் ஏற்படுகின்றது, தடைகள் ஏற்படுகின்றது. உடலை பாதுகாக்க எத்தனை பாடுபட வேண்டியதாக இருக்கும். சாதாரணமானது அல்ல. பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லை, பிறந்தோம் வளர்ந்தோம். அந்த வளர்ந்தோம் என்ற வகையிலே தான் இந்த வாழ்க்கையின் வரலாறு இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கின்றது. கடலிலே வாழும் மீன்களுக்கு கூட ஆபத்து இருக்கின்றது. பெரும் கடல் சமுத்திர கடல்கள் உறைவதில்லை, ஆனால் உறை பணிகள் அங்கே விழுந்து திரண்டு உருண்டு நடுக்கடலுக்குள்ள இருக்கும். தண்ணீர் எல்லாம் குளிராகத்தான் இருக்கும், ஆனால் உப்பு நீருக்கு குளிர் அதிகம் இருக்காது. குளிரை தாங்கும் சக்தி இருக்கின்றது. உலகத்திலே வற்றாத நீரூட்டு நீர்வீழ்ச்சி உலக அதிசயங்கள் ஒன்று என்று கூறப்படுகின்ற நயகரா நீர்வீழ்ச்சி கூட பாய்ந்த தண்ணீர் ஓடிவந்து உறைந்து கட்டியாக நிற்பதை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கின்றோம். எத்தனையோ அடி உயரத்திலிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவை கூட வட்டி, அவை கூட விருகி அதை உறைந்ததை நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கின்றோம். அவ்வளவுக்கு தனி நாடு. ஆனால் அந்தளவு தூரம் இயற்கைக்கு எதிராக வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும் என்பதற்கேற்ப விஞ்ஞான வளர்ச்சியும் முயற்சியும் பணங்களும் இருக்கின்ற நாடுகள் அவற்றுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றன. இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், எங்கள் கனடாவில் இருப்பவர்கள் நன்றாக தெரியும், அமெரிக்காவில் இருப்பவர்கள் நன்றாக தெரியும், ரஷ்யாவில் இருப்பவர்கள் வடபுலங்களிலே இருப்பவர்களுக்கெல்லாம் பன்னியை பற்றி தெரியும். எங்கள் ஆசிய நாட்டை பொறுத்தவரையில் சுற்றி உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும் சில விடயங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு இந்த பன்னி என்பதை தெரியாது. குளிர் தெரியும், பனி தெரியாது. குளிர் அப்படி வருவது காற்றோட்டத்தோடு குளிர்பகுதியில் இருந்து வருகின்ற காற்று, அப்படி காற்று அள்ளிக்கொண்டு வந்து எங்களுக்கு குளிரை தருகின்றது. நேற்றைய தினம் எங்கள் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளிலிருந்து வருகின்ற உறவுகள் கூறுகின்றார்கள், குளிர் ஜாஸ்தியாக இருக்கிறது ஐயா என்று. ஆம், அது உணர்வு. இங்கேயும் சில பகுதிகளில், எல்லா பகுதியிலும் பனி வருவதில்லை, சில பகுதிகளில் பனி இல்லை, ஆனால் அது குளிர், அதிக குளிராக இருக்கும். அயல் நாட்டிலிருந்து வரும் காற்று அள்ளிக்கொண்டு வருகின்றது. இவற்றுக்குள்ளாலேதான் நாங்கள் நடக்க வேண்டும். இந்த பஞ்ச புலன்களினாலே உணர்ந்து இந்த பஞ்சபூதமாகிய பிரபஞ்சத்தில் வாழும் பொழுது அதற்கு ஈடு கொடுக்கும் வகையான உஷ்ணத்தை, வெப்பத்தை, காற்றினை, மழையினை, வெள்ளத்தை அறிந்து நடக்கக்கூடிய அறிவை கொடுத்தவர் இறைவன். ஆனால் இவற்றுக்கு மேலாக உள்ள குணாதிசயம் உள்ள மனிதர் மத்தியிலே வாழ்வதுதான் கடினமாக இருக்கின்றது. மக்களுக்குள்ளே வீசி வரையும் புயல் காற்றை விட மோசமான நிலையில் உள்ள மனநிலை உள்ளவர்கள் உள்ளார்கள். எரித்து சுட்டெரித்து எரித்துவிடும் அக்கினியை விட வேகமானவர்கள் குணம் இருக்கின்றார்கள். பெருமழையை கொட்டி அழிப்பது போன்றே அழிக்கக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். அந்த குணம், அப்படி அந்த குணம் படைத்தவர்கள் இவர்களோடுதான் நாங்கள் வாழ்கின்றோம். அங்கெல்லாம் நாங்கள் விட்டு விலகி சகித்து கொண்டுதான் போகின்றோம். ஆதலால் வாழ்க்கை என்பது சாதாரணமானதில்லை. இவற்றை நாங்கள் ஓரளவு வளர்ந்து வந்த நாங்கள் உணர்கின்றோம். எங்களால் ஈன்றெடுக்கப்பட்ட புத்திரர்களுக்கு அது தெரியாது. அதனால்தான் அம்மா அப்பா தாயும் தந்தையும் முதற்கண்ட தெய்வம் போன்ற அவர்களை ஊன்றி வளர்த்து கொண்டு சென்று குடும்பம் ஒப்படைக்கின்றார்கள். உலகத்தை படிப்பித்துவிடு. அப்ப கல்வியால் அவர்கள் அறியும் அந்த விடயத்தை

0: காலப்போக்கிலே தங்கள் சொந்த அனுபவத்தால் காண்கின்றார்கள். அப்பொழுது வயது வந்துவிடும், கால் நூற்றாண்டை தாண்டி விடுவார்கள், 25 வயதுக்கு மேல் வந்துவிடும். தங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து இப்படிப்பட்ட இன்னல்பட்ட வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே எப்படி செல்வது, இந்த வாழ்க்கை சமுத்திரத்துக்குள்ளே எப்படி செல்வது என்று தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் தான் கல்வி படிப்பை விட அனுபவ படிப்பு சிறந்தது. என் தந்தையார் எனக்கு அடிக்கடி கூறுவார், இவ்வளவு புத்தகங்களை எல்லாம் அடுக்கிக் கொண்டு இவ்வளவு பட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மகனை, உலகத்திலே உலாவிப்பார், உலகத்தை முதலில் படி என்று கூறுவார். அந்த உறவு ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். அந்த உறவுகளே, வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் முதலாக வந்து இணைகின்ற அந்த உறவு லெனின் அவர்கள் கும்பகோணத்திலிருந்து. வணக்கம் மகனே.
1: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்ற, என்ன கிளவர் இந்த வயது ஒன்று அலம்பிக் கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி ஓடி வந்து என்ன குழப்பி விட்டீர்கள். அப்படித்தானே? அப்படியும் எடுக்கலாம். அப்பா தனியே வந்து காற்றலையில் தானே வீசிக் கொண்டிருக்கிற அவருக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும், அவரோட பங்களிக்க வேண்டும் என்று ஓடி வந்து விட்டீர்கள். அப்படித்தானே மகனே? ரெண்டுக்கு மாமா சொல்லுங்க. முதல் சொன்னது வயது ஒன்று
1: அப்பா, ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். இடையில
0: இல்ல, வேற டென்ஷன் இல்ல, எனக்கு வாழ்க்கையின் அனுபவம் பட்ட அனுபவங்களை குறையுது. ஓ, அப்படித்தான் மகன் என்பது. மகன் தந்தை காற்றும் கடனும் இதுவும் ஒன்று. அப்பாவை டென்ஷன் அடைய விடாமல், அப்பா வீண் சொற்பொழிவுக்கு விடாமல் நாங்கள் எல்லாம் நல்லவர்களாக நடக்க வேண்டும், தெரிந்து நடக்க வேண்டும். எப்படி இருக்கீங்க மானே?
1: நலமா இருக்கேன்.
0: அப்பா நலமா இருக்கேன், அம்மா நலமா இருக்கின்றார். நாங்கள் இதுவரை தானே கூற முடியும். இங்கே போய் கலையகம் சிறப்பாக இருக்கின்றது. அங்க எப்படி இருக்கின்றது என்று பணி நிலை?
1: ஒமிக்ரான் எப்படி பாருங்க,
0: ஒமிக்ரான் வந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் ஐயா. ஒமிக்ரானும் ஒமிக்ரானும் இந்த பெயரே எனக்கு சரியா உச்சரிப்பு வருகிறது இல்லையா அங்கே பெயர். இருப்பினும் அந்த வைரஸ் வந்து கூறுகிறார்கள், அது வருகிறது ஆனால் சாகடிக்காது என்று அது ஒரு சாகசமாக கூறுகிறார்கள். ஆனால் பாதிக்கப்படுகிறார்கள் அங்கே. அதற்கும் உடனே ஒமேகிரான் வருவதற்கு முன்னே ஒமேகிரான் வந்தாலும் இந்த ஊசியை போடுங்கள் என்று அவர் கூறிவிட்டு ஒரு தடுப்பூசியை தருகிறார்களாம். கனடாவிலும் அது கால் வைத்து விட்டது என்று அறிகின்றோம். ஒரு சிலர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது, வெகு விரைவாக பெறவும். ஆனால் கியூபெக் மாநிலத்திலே, கனடாவில் இருக்கின்ற கியூபெக் என்ற மாநிலத்தில், நாங்கள் இருப்பது ஒன்டாரியோ மாநிலம், கியூபெக் என்ற மாநிலம் பக்கத்து மாநிலம், மக்கள் தொகையாக வாழும் நாடு. எங்கள் மக்களும் ஈழத்தமிழர்கள், தமிழர்களும் நிறைய வாழுகின்றார்கள், இந்தியர்களும் வாழுகின்றார்கள், ஏனைய நாட்டவர்களும் வாழுகின்றார்கள். அங்கே பழையபடி அந்த லாக்டவுன் என்ற ஆங்கிலத்தில் கூறினார்கள் அல்லவா, தடை சட்டங்கள் பூட்டப்படுகிற நிலையெல்லாம் கடுமையாக வந்துவிட்டது, பாடசாலைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. இந்த வருடம் மத்தார் பண்டிகை அதாவது கிறிஸ்துமஸ் விழாவினை கேளிக்கையாக செய்ய முடியாது. கடந்த வாரம் போல் குறிப்பிட்ட நபர்களோடு வீடுகளிலே செய்ய வேண்டியதுதான் என்ற சட்டம் வந்திருக்கின்றது. அங்கே எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: இந்தியா வந்து டெல்லியில மட்டும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கப்பா, புத்தாண்டு கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டெல்லியில மத்த மாநிலங்களுக்கு இன்னும் சொல்ல இதுவரையும்.
0: அதுதானே ஐயா, நாடு என்பது ஒரு ஒரு அடக்கத்தில் இருக்கல, அங்க எத்தனை பிரிவுகள் இருக்கின்றது, எத்தனை மாநிலங்கள் இருக்கின்றது. இது காற்று, அந்த மாநில காற்றுக்கு என்ன பேதி? காற்றால் தடை, இமிக்ரேஷனால தடை செய்யலாம், கட்டுப்பாடு வைக்கலாம், பாஸ்போர்ட் விலை வைக்கலாம், பார்த்து செக் பண்ணி உள்ளே அனுப்பலாம். காற்றை யார் செக் பண்ணி அனுப்புவது? இந்த வைரஸை கொண்டு வரது காற்று தானே.
1: ஆமா,
0: ஒரு தடவையில இந்த சிக்கன் கூனியா போன்ற வருத்தங்கள் வரும்பொழுது சைனா நாட்டிலிருந்து வந்தது என்று கூறின வேளையிலே, எப்படி வந்தது, யாரும் சைனீஸ்கள் புதுசாக வரவில்லைன்னா அங்கிருந்து பிளைட் வருகின்றது. அந்த பிளைட்டும் வந்து ஆகாயத்தில்தான் வருகிறது, ஆனா அதற்கு சில்லுக்கள் உண்டு, தரையில உருண்டுதான் மேலிருந்து வருகின்றது. அப்ப அந்த ஓடு பாதைக்கு அருகிலே அவங்களோட கழிவுகள் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுகிற நிலங்கள் கணக்கு இருக்கின்றது, கழிவுகளை கொண்டு வந்து அங்கே கொட்டுவார்களாம். அந்த கழிவுகளுக்குள்ளே இருந்துதான் பலவிதமான கழிவுகளும் வந்து அங்கே வரும். அங்கே இந்த பாக்டீரியா உற்பத்தியாக்கி காற்றோடு காற்றாக அது கலந்து வந்து அந்த வீதி வழியே இருந்திருக்கின்றது. பிளைட் அதன் மேலே தானே ஓடி வந்திருக்கின்றது. அந்த சிலில் இருந்து வந்து இங்கே லேண்ட் பண்ணும்போது இங்கே நிலத்திலே அது உருளுகிறது, இறங்கு துறையிலே, இவங்களோட நாட்டிலே. அப்ப அந்த வழியாக வந்து அந்த அதுக்கு வந்து காற்று எடுத்துக்கொண்டு சென்று மக்களின் சுவாசத்திலே போய் வருத்தங்கள் வருவது உண்டு. அதனால் இவர்கள் காற்றுக்கு என்ன தடை செய்ய முடியும்? செய்யவே முடியாது. இதற்கு முன்பு நான் கூறியது போன்று இது பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் நாங்கள் ஒரு புழுக்கள் துடிக்கின்றோம், இதில் வார ஏதுக்களை நாங்கள் சமாளித்துத்தான் செல்ல வேண்டும். எப்பொழுது உயிரினம் தோன்றியதோ அப்பொழுது இந்த பாக்டீரியா வைரஸும் தோன்றிவிட்டது. எப்பொழுது உயிரினம் வருகின்றது அப்பொழுது காற்று மழை வெயில் எல்லாம் இருக்கின்றது. அந்த இயற்கை சாத்தியங்களோடு சேர்ந்து கலந்துதான் மக்களை அன்னிக்கிறது. ஆனால் அந்த மக்களின் உணவு முறைகளிலே அவர்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் இருந்திருக்கின்றது, தாங்கி வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கே அப்ப இன்னும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அப்படியா?
1: தமிழ்நாட்டில் வந்து அதிகமான எண்ணிக்கை இல்லப்பா, ஒரு ஒரு 2 இலக்கத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு 20க்குள்ளதான் இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஆமா, 20
1: ஒமிக்ரான் தொற்று
0: அந்த 20 வந்து 15 ரூபாய் அறிவிக்கப்பட்டதுல இருந்து தெரிகின்றது. தெரியாமல் எத்தனை 200 ரூபாய் இருக்கோ யாருக்கு தெரியும்? அதை கண்ணால பார்க்க முடியாது தானே மகனே? உணர்வுகள் உணர்வுகள் அதிலே எம்மவர்கள் நான் உண்மை சொல்வது இல்லை தானே, எனக்கு இந்த வருத்தம் குட்ட
1: பெறாதையும்
0: சொல்ல மாட்டார்கள். வந்தவரிடம் அர்த்தம் சொல்லாம எந்த கர்மத்தை முடித்து விட்டு போய் வருவோம் என்று போய் வர. ஆனா அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டியதா இருக்கின்ற நிலைமை கவனமா இருக்கணும். அதெல்லாம் நாங்கள் எங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும், பாதுகாப்பா இருக்க வேண்டும். அங்கே தமிழ்நாட்டிலே உங்கள் பகுதியிலே கும்பகோணத்திலே முக அங்கிகளை எல்லோரும் அணிகின்றார்களா?
1: இல்லப்பா இல்லப்பா, ஒரு 20% பேர்
0: அணிகிறார்கள். நீங்கள் அணுகின்றீர்களா?
1: அணிகிறேன்பா.
0: வெளியே போகும்பொழுது
1: நான் 2 தடுப்பூசி 2 தவணை போட்டேன்பா.
0: போட்டுட்டீர்கள். மூன்றாவது
1: இல்லப்பா, 2 தான் இந்தியால.
0: அடுத்து பூஸ்டர் கூறி
1: இருக்கின்றார்கள்.
0: நோய் வந்து முற்றி சுற்றி வளைத்ததன் பின்பு தரும் இல்லையா?
1: அது மாசம் மாசம் ஏதாவது இனிமேல் தடுப்பூசி போட்டுட்டே தான் இருக்கும் போல இருக்கு.
0: தடுப்பூசியே உடம்பாக வரப்போகுது. மனித உடம்பு ஈக்குவல் தடுப்பூசி. தடுப்பூசி இன்றைய உடம்பில்லை, உடம்பின்றில் தடுப்பூசி செல்லாது. சரி, இந்த முதன் முதலாக காட்டலைக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்பு? நேற்று ஒளிபரப்பினையும் கேட்டீர்களா அந்த பாடல்? கண்ணா நீ போடா. இன்று என்ன பாடல் உங்களுக்கு? தூது போடா. நேற்று அந்த பாடல் ஆனா இறுதியிலேதான் தூது போகக்கூடியதாக இருந்தது. நேற்று
1: சுவாரஸ்யமா
0: நீங்க வரவில்லை, நீங்க மீண்டும் வரகிறேன் என்று சென்று வராமல் விட்டு அழைக்க முடியாமல் போய்விட்டதா? தூக்கம்
1: கேட்டு
0: சும்மா கேட்டு சும்மா கேட்டு அப்படிதான்
1: சும்மா
0: சும்மா
1: பேசிக்கொண்டிருந்தாங்களே
0: சும்மா சும்மா பேசிக்கொண்டு சும்மா முடியாமல் இருந்து ஐயா, சும்மா முடிக்க முடியாமல் இருந்துச்சு ஐயா, சும்மா வா சும்மா பேசிக்கிட்டே இருந்தாங்களையா. நிகழ்ச்சி முடிந்தும் வந்து விசாரிக்கொண்டிருந்தார்கள். என்ன பாடலை உங்களுக்கு விருப்பம் கேட்பதற்கு எங்களிடம்?
1: எனக்கு மோகமுல் திரைப்படங்கப்பா.
0: ஆஹா, அற்புதமான ஒரு திரைப்படம். அதுல என்ன படம் வேண்டும் உங்களுக்கு? சொல்லாயோ வாய் திறன்,
1: சொல்லாயோ வாய் திறன்.
0: ஆண் குரல் வேணுமா, பெண் குரலில் வேணுமா?
1: பெண் குரல் தான்.
0: எல்லாம் இங்க திரிசு திரிசாக இருக்கின்றது வியாபாரத்துக்கு. எந்த திறன் வேண்டும் என்று கேட்ட சொல்லாயோ வாய் திறன். அற்புதமான உண்மையிலே மோகமான பாடல் இல்லையா? எத்தனையோ மோசமான பாடல்கள் வரும் இடத்துல சொன்ன மோகமான பாட்டை அந்த பாட்டு சொல்லாயோ வாய் திறந்து. அற்புதமா எத்தனை தடவை பார்த்தீர்கள் அந்த படம்?
1: அப்ப நான் இந்த படம் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துச்சு.
0: அதன் முன்பு பார்க்கவில்லை, இப்பொழுது நீங்க பார்க்க வேண்டிய திரைப்படம்.
1: அடிக்கடி பாப்போம்.
0: அந்த நாயகன் இப்ப வயது போயிட்டு எல்லாம் கிளம்பி போனார். நல்லா நடிச்சிருக்க.
1: பெரிய நடிகரா இருக்காரு.
0: ஆமா, சரி. அப்ப நாளை என்ன கதம்பத்தில என்ன பாடலை நான் தொடர்த்துவிட வேணும் உங்களுக்காக?
1: இப்ப எனக்கு இதே படத்திலயும் கமலம் பாட கமலம்
0: அருமையான பாடல். நான் விரும்பி கேட்கும் படம் முன்பு அநேகமாக ஆரம்பத்திலே அந்த பாடலை ஒளிபரப்புவேன் அதிகமாக. கமலம் பாட கமலம் ஜெயசுதாஸ் ஐயாவும் கல்வி இனிமையாக இருக்கும்.
1: ஆமாங்கப்பா,
0: கமலம் பாத கமலம் நல்லது. ஒரு பாடல் முகமுள் முகமுள் நல்ல கதை அந்த கதை. அதனால அது
1: நல்ல
0: அந்த திரைப்படம் எனக்கு இங்கே கனடா வந்த பின்புதான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 1986 அதற்கு முன்பு பிறகு வந்துவிட்டு வந்த படம் நாங்கள் தியேட்டர்ல இங்கே பார்க்க முடியாது. திரையரங்குகள் இல்லை, தமிழ் திரைப்படம் ஓடி காட்டக்கூடிய திரையரங்குகள் அப்பொழுது அந்த வாய்ப்புகள் இல்லை. பெரிய திரையரங்குகள் வெள்ளைக்காரருடைய திரையரங்குகள் தான், அதில் சென்று நாங்கள் திரைப்படத்தை காட்டுவதற்கான பொருத்தங்களை பேசி செய்யக்கூடிய வர்த்தகர்கள் இல்லை. ஆனால் அந்த சீதி மூலம் பார்த்தோம், இருவட்டு மூலம். சரி, இன்று முதல் முதலாக வந்து இணைந்திருக்கும் அன்பு அன்பான பிள்ளைக்கு என்ன கொடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன் உங்களுக்கு போட்டிக்கு. இன்று உங்களுக்காக என்ன தரப்போகின்றேன் என்றால், இடைவெளி கண்டுபிடித்தலை தரவா அல்லது கண்டுபிடித்தலை தரவா? பொக்கிஷம் நீட்டி சென்று விட்டது. இன்று புதையலுக்குள்ளே செல்வோம். புதையலுக்கு சொற்களை நான் புதைந்து வைத்திருக்கின்றேன், புதைத்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் அந்த புதையலை தேடி எடுக்க வேண்டும். சரியா?
1: சரிங்களா?
0: அத முதலாவது பதமாக உங்களுக்கு தருகிறேன். சரியா? எத்தனை எழுத்து? என்ன உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சங்கீதம் பாடுறாங்க? அயலவர்களா நண்பர்களா?
1: நண்பர்கள்
0: நண்பர்களாகத்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ள. அவர்கள் வைரவ கடவுளுக்கு வாய்த்த வாகனம் அல்லவா?
1: அவங்களோட மாதம் பாது
0: இது அவங்களோட மாசம். ஆகா மாகா, மாரேழி மாசம் அவங்களோட மாசமா? அப்ப ஒரே உதாத்தான் இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு.
1: ஆமா, எல்லா தெருவுலயும் நாலு நாலு நாய், இன்னைக்கு
0: நாலு நாலு நாய். அவர் அழைப்போட வரும் ஒரு பத்து நாய் கூடும் சேர்ந்து.
1: ஆமா, அவங்களோட பாஷையில பேசிட்டு இருக்காங்க எல்லாரும்.
0: இந்த நாயில ஒன்றை பாருங்கள் ஐயா, நாங்க முந்தைய நாய் பற்றி ஒரு நாள் கதம்பம் நடத்தினோம் முன்கிற தமிழ் வானிலே. பத்து ஆண் நாய்கள், அழகான நாய்கள், பல இன நாய்கள் எல்லாம் கூடலாம். அதற்குள்ளே ஒரு பெண் நாய் இருக்கின்றது. அவர்களுடைய காலமாக இருந்தாலும் அந்த பெண் நாய் இந்த ஆண் நாய் எல்லாம் அந்த நாயை இச்சிக்கும், இஞ்சைப்படுத்தும். தன்னுடைய கேளிக்கைக்காக சேருவதற்காக அங்கே அழகான பெரிய தீ நாய்கள் இருந்தாலும் ஒரு கோருக்கு ஒரு பரட்ட நாய் இருக்கின்றது வையுங்களேன். அந்த பெண் நாய் எந்த நாயை விரும்புகிறோ அந்த நாய் தான் சேர முடியும் இந்த நாய் பெண் நாயுடன். எல்லா நாயுடன் போகாது ஒரு நாய். அதை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். கவனித்து பாருங்கள். அழகான நாய்கள், பொறுப்பான நாய்கள், பணக்கார வீட்டு நாய்கள், எத்தனை நாய்களையும் கொண்டு விடுங்கள். சும்மா அந்த மீன் கடையிலே சென்று போட்டு பக்கத்தில் சத்தம் போடுற நாய் இருக்கின்றது ஒரு ஆண் நாய். அந்த நாயிலே தான் அந்த பெண்ணாக்கி விருப்பம்னால் அந்த நாயோட தான் சேரும். அது
1: வேறு நாய். இது வந்து அந்த பெண் நாயோட பெண் நாய்களுக்கே குணமா பாது.
0: ஆமாம், அடுத்த நாய்கள் வந்து கடிச்சு குதிரம் விட மாட்டுது, ஓடும், தன்னை மறைத்துக் கொள்ளும். எவ்வளவு சிறந்த பண்பு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா,
0: இப்பொழுது ஆடம்பரத்துக்கு தானே முதலிடம் கொடுக்கப்படுகின்றது. ஆறு அறுபது படம் சொன்னாங்கள், அங்கே கை வைக்க வேண்டாம். உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஐந்து எழுத்துக்களிலே ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. அந்த பதத்தின் கருத்தின்படி அது இல்லாமல் உலகத்தில் எந்த விடயத்தையும் நாங்கள் செய்ய முடியாது, அதுவும் இந்த காலத்தில். சரியா? அவருக்கு நல்ல அவர்களால் முடியும். ஏனென்றால் அவருக்கு அது இருக்கின்றது. எது? அது அதுதான் இது என்னிடம் இருக்கின்றது. ஆனால் இன்று உடனே சொன்னாலும் ஒரு புள்ளிதான், மீண்டும் வந்து சொன்னாலும் ஒரு புள்ளிதான். சரியா?
1: ஐந்து எழுத்து உள்ளது.
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது. மக்களுக்கு வாழ்க்கையில் இது இருக்க வேண்டும். இது எல்லாவற்றிலும், இது எல்லாவற்றிலும் உண்டு இந்த தன்மை.
1: நம்பிக்கைப்பா?
0: நம்பிக்கை. நம்பிக்கை யாருக்கு இருக்க வேண்டும்?
1: ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒரு
0: நம்பிக்கை. இரண்டு வகை உண்டு. தன் மீது, தன் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது இவருக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நீங்களுக்கு உள்ள நம்பிக்கை.
1: நம்ம மேலே முதல்ல ஒரு நம்பிக்கை
0: இருக்க வேண்டும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் வாழலாம், வாழ முடியும். சாதாரண வாழ்க்கை வாழலாம். கொஞ்சம் உயர்தரமாக செல்ல வேண்டும் என்றால், ஒரு உயர்ந்த உத்தியோகத்தை பெற வேண்டும் என்றால், அல்லது ஒரு காணி நிலங்களை வாங்க வேண்டும் என்றால், அல்லது தன்னுடைய நடத்தை மூலம் மற்றவர்களை கவர்ந்து விட்டால் இவர் என்ன இணைத்தாலும் செய்ய முடியும், அப்படியான ஒரு நிலை உள்ளவர்களை எப்படி அதை என்ன என்று கூறுவது? இப்பொழுது ஒரு வாக்காளர் வாக்கு வாக்கிலே ஒரு வெற்றி பெற வேண்டும் என்றால் இருக்க வேண்டும். இதையும் படி கூறுவார்கள், இறைவனாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பிறப்பினாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவர் நடத்தையினாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருமையோடு சம்பந்தப்பட்டது. தரவுகள் கூடி பெய்து கூழாகி போடும் மண்டை.
1: சரிங்க,
0: இப்பொழுது சிந்திக்கலாம், இப்பொழுது சிந்திக்கலாம், இரண்டு முயற்சிக்கலாம்.
1: சரிங்கப்பா,
0: சரிங்கப்பா. இது பாடல், திரைப்பட பாடல்கள் கூட உண்டு. சரியா?
1: சரிங்கப்பா, சரிங்கப்பா. நான் மீண்டும் அழைக்கவாங்கப்பா.
0: நன்றி, மீண்டும் வரலாம், மீண்டும் வரலாம்.
1: நன்றி,
0: நன்றி,
1: நன்றி.
0: வணக்கம். அந்த இணைந்து சிறப்பித்து உங்கள் பாடலை விளைந்து அந்த பாடலை கேட்டு மூலம் நீங்கள் என்ன பாடல் கேட்டீர்கள்? சொல்லாயோ வாய் திறந்து, வாழ்த்துக்கள் சொன்னார்.
1: லோகம் உள்ள வந்து
0: சொல்லாயோ வாய் திறந்து ஆண்குரல் பாடல், அபன்குரல் பாடல். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் கலந்து கொண்டிருக்கின்றோம். காற்றலையில் கலந்து சில விடயங்களை பேசி புதையல், புதையல் சென்று பல பதங்களை பொதிந்திருக்கின்றோம். அதை தேடி எடுத்து கொண்டு வருவதற்காக சில பதங்களை நான் புதைத்து விட்டு அதற்கு தரவுகளை கொடுக்கின்றேன். அந்த தரவினை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். கண்டுபிடி, கண்டுபிடி. இது யார் சொல்வதோ என்று பார்க்கின்றது பாடல்.

0: இனிமையான ஒரு பாடல் காற்றாலையில் கலந்து சென்றது. லெனின் உங்களுடைய விருப்பமாக மூகமுள் என்ற திரைப்படத்திலிருந்து சொல்லாயோ வாய் திறந்து என்ற இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இன்றைய வியாழக்கிழமை ஆரம்பித்த கலம்பத்தை ஆதரித்து இங்கே வரவேற்றிருக்கின்றார்கள் வடலூர், வழக்கம் போல வடலூர் ஆனந்தன் அவர்கள். வருக கூறி வணக்கம் கூறி வாழ்த்து கூறின வேளையிலே எங்கள் சிறுவை சந்தன்ராஜ் அவர்களும் அதை இணங்கி வரவேற்று வாழ்த்து கூறியிருக்கின்றார். அல்லாமல் நேரலையில் வந்து வாழ்த்தி வணங்கி வாழ்த்தி எங்களோட வாழ்த்து கூறி செய்திகளை பகிர்ந்து சென்றவர் கும்பகோணம் லெனின் அவர்கள் மீண்டும் வருகின்றனர் செல்கின்றார். இப்பொழுது என்னிடம் ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியின் முதல் வரியை தருகின்றேன். மீதி வரியை நீங்கள் தான் கொண்டு வந்து முடிக்க வேண்டும். அது என்ன பழமொழியாக இருக்கின்றார்? அடிமேல் அடி அடித்தால் யார் அதை முடிக்க முடியும்? இந்த பழமொழியை, இந்த முதுமொழியை முடிக்க வேண்டும். அடிமேல் அடி அடித்தால் மிகுதியை நீங்கள் கூற வேண்டும். அம்மி, அதாவது வந்து அடிமேல் அடி அடித்தால் என்ன நடக்கும் என்பது மிகுதி. இது அனுபவத்தால் எங்கள் முன்னோர்கள் கூறிய முது வார்த்தை. அதை முடிக்க வேண்டும், முடித்தால் ஒரு புள்ளி. அதைவிட 5 எழுத்துக்களை கண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இது இருந்தால் தான் முன்னோர் வரக்கூடிய நிலை இன்றைய நாள் இருக்கின்றது. எங்கேயும் நாங்கள் முன்னோர் செல்ல வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும் எங்களிடம். அதற்குரிய அந்த பகுதிக்குரிய இது இருக்க வேண்டும். இது இருந்தால் முன்னுக்கு வரலாம். அது பலவிதமாக இருக்கும். இந்த இது ஒரு வாக்காளர் வந்து வாக்குப்பட்டியலில் வாக்காளர்களை சந்தித்து ஒரு வாக்கிலே வாக்கு வெற்றி பெற்று அபேட்சகராக அவர் ஒரு பிரதிநிதியாக பெற வேண்டும் என்றாலும் அவருக்கு இது வேண்டும். இது இல்லாமல் அவரால் வர முடியாது. 5 எழுத்துக்களை கொண்டது கொண்டு வாருங்கள். அடி மேல் அடி அடித்தால் மிகுதியை முடியுங்கள். பிழைகள் எங்கே யார் வரப்போகுதில் ஓடி வாருங்கள். உங்களுக்கு இப்பொழுது நேரம் 10:12 மணி. யாரும் தூங்கி இருக்க மாட்டார்கள் இந்த நேரத்தில். நன்றாக பேசிக்கொண்டு தொலைபேசி அல்ல தொலைக்காட்சி முடிக்கிவிட்டு இருப்பார்கள் எங்களுக்கு தெரியும். வந்துவிட்டார் தருமபுரியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள்.
1: ராஜ்குமார் அவர்கள், அம்மி அம்மி அம்மிங்கயா, வணக்கம்.
0: அதை முடிக்க வேண்டும், அது முழுமையாக முடிக்க வேண்டும் ராஜ்குமார். நான் பாயமாறு சொன்னேன் தான், முழுமையாக
1: அடிமேல அடி அடிய மேல அடி அடித்தால் அம்மியும் நகரும்.
0: அம்மியும் நகரும். வாழ்த்துக்கள், சிறப்புகள். ராஜ்குமார் வந்த வரத்திலே போட்டார் ஒரு போடு, பெற்றார் ஒரு புள்ளி. வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அந்த 5 எழுத்து பாடத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா மகனே?
1: ஐயா, இப்பதாங்க வானொலியை
0: திறந்து
1: கேட்க ஆரம்பித்தேன்.
0: நீங்கள் முதலில் கேட்காமல் விட்டுவிட்டு பல உரைகளை எல்லாம் உங்களோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் கூறியிருந்தேன். மக்களுக்கு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நல்லது. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பதை அற்புதமாக முடித்து ஒரு புள்ளியை பெற்றார் எங்களுடைய ராஜ்குமார் அவர்கள். இப்பொழுது அந்த எழுத்து 5 எழுத்துக்களை கொண்டது ஐயா ஒரு பதம்.
1: சரிங்க.
0: இது இருந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற நிலையில் இன்று வாழ்கின்றோம். இது வேண்டும், இது வேண்டும். மக்கள் மத்தியிலே இது இருக்க வேண்டும். ஒருவருக்கு இது இருந்தால்தான் இதிலும் முன்னேறி செல்லலாம் என்ற நிலை வந்துவிட்டது. எந்த விடயத்திலும் சரி இருக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. 5 எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன்.
1: வருமானம் வருமானம் வருமானம்
0: அல்ல, பொருந்ததில்லை. இன்னொன்று கூறுங்கள், இன்னொன்று கூறுங்கள்.
1: வருமானம் முயற்சி 4 எழுத்து.
0: சரி, மீண்டும் நன்றி. வணக்கம் ஜெகபர் சாதிக் ஐயா அவர்களே.
2: ஐயா அவர்களே வணக்கம். ஐயா நலமாறுகிறீங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றது. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இங்கே அனைவரும் நல்ல நலமாறுகள்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதிலை தந்தீர்கள். அந்த குளிர்நிலை எப்படி இருக்கு?
2: இங்கே சரியான சூழ்நிலை ஐயா, மழை கிடையாது. ஆனா சரியான குளிர்,
0: பனி பனி மூட்டம், பனி மூட்டம்,
2: பனி, சரியான பனி.
0: பனி இல்லாத, பனி இல்லாத மார்கழியா? பாடி விட்டார்கள் தான். பனி இல்லாத மார்கழியா? மார்கழி என்ன பனி? மார்கழி பனி,
2: மார்கழி.
0: ஆமாம், பனி இல்லாமல் மார்கழி இல்லை. வாழ்த்துக்கள். சரி, இந்த பதம் கண்டுபிடித்தீர்களா?
2: அடிமேல் அடி அடி அடியெடுத்து வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்னு
0: சொல்லுவாங்க. அடியெடுத்து வைத்தால் அல்ல, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அது என்னன்னா அம்மி வந்து நல்ல கடினமானது, சும்மா ஒரு அடியோட உடையாது. அடிமேல் அடி, அடிக்கு மேலே அடி அடித்தால் அந்த உடையும். சரியான பதில்.
2: ஒளி வந்து ஒரு மலையே உடைத்தெரியவில்லையா?
0: நீங்க சொன்ன பதில் சரியான பதில். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது சரியான பதில். அந்த சரியான பதிலை ராஜ்குமார் தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி என்றால் அந்த அந்த எழுத்து அந்த பதத்தை கண்டுபிடித்தீர்கள். ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும், ஒரு மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் இது இருக்க வேண்டும். எது? இது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஒரு வாக்காளர் வந்து வாக்குச்சாவடிக்கு, ஒரு வாக்காளர் வந்து மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றாலும் மக்கள் மத்தியிலே அவருக்கு இது இருக்க வேண்டும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. கூற முடியுமா?
2: நம்பிக்கையா?
0: பொருந்தவில்லை. இன்னொரு பதம் தாருங்கள். இப்படித்தான் கூறுவார்கள். நாங்கள் எல்லோரும் பேச்சு வழக்கு இப்படி
2: அறிமுகம்.
0: அதுவும் பொருந்தவில்லை. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் தர வேண்டும்?
2: எனக்கு வந்து காவல்காரன் அப்படிங்கிறதுல வந்து மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிலையாலே மெல்லப்போ அப்படிங்கிற
0: படம். விரைவாக போனா என்ன நடக்கும்? இல்ல, பூமி அதுவாமல் விரைவாக போனா காவல் வராது இல்லையா? இவர் மெல்ல போகின்றேன் பெறுகிறார் தன் காதலிப்பதற்கா இல்லையா? மெதுவாக போனால் தானே பேசி மகிழ்ந்து தொட்டு தலைவி விளையாடலாம் இல்லையா? காவல்காரன் அவர் பொல்லாத காவல்காரன் ஐயா. இங்கே பதிவுகள் எல்லாம் முகவரையில பார்க்கும் போது அந்த மனிதன் பிரத்யேகமான மனிதனாகத்தான் காட்டப்படுகின்ற திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை முதலமைச்சர் அவர் டாக்டர் முதல் டாக்டராக வந்ததுக்கு பொருத்தப்பாடு உள்ளவர் என்றுதான் பலரும் கூறு அவரோடு பழகிய பல அறிஞர்களும் கூறுகின்றார்கள். நன்றி நன்றி ஜெயபரச்சாதிக்கு ஐயா அவர்களே வந்திருக்கின்ற எங்களுடைய நாகப்ப நகரை சந்திக்கின்றேன். மீண்டும் பாருங்கள், இந்த பதத்தை கொண்டு வாருங்கள். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே வணக்கம். தடை ஏற்பட்டு விட்டது. என்ன நடந்தது? வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் வந்து விட்டார் ராஜ்குமார் அவர்கள். கொண்டு வாருங்க ராஜ்குமார்.
3: வணக்கம் வணக்கம். இந்த ஐந்து எழுத்து சொல்லுங்களா?
0: ஐந்து எழுத்து சொல்லுங்க.
3: குறிக்கோள். குறிக்கோள் குறிக்கோள்
0: குறிக்கோள். அற்புதம் அற்புதம் சிறப்பு. ஆனால் அதுவல்ல என்னிடம் இருக்கும் பொருள். குறிக்கோள் மட்டும் இருந்தால் போதாது தானே மகனே. குறிக்கோள் மட்டும் இருந்தால் அவர் முன்னேற முடியாது. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. பகல் நேர வணக்கம்.
0: பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்க?
0: நலமாக மகிழ்வாக உறுதியாக இருக்கின்றேன்.
4: மிக்க மகிழ்ச்சி.
0: அந்த பதத்தை கண்டுபிடித்தீர்களா?
4: இலகுவான பதம் ஐயா, மிகவும் இலகுவான பதம்.
0: இங்கே தாருங்கள் கேட்போம் அந்த பதத்தை.
4: மக்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு இருக்க வேண்டும் ஐயா.
0: அப்படியே நீங்க சொல்லுகிறீர்கள். சரி, உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்றேன். சரியா? மக்கள் மத்தியிலே அவர் முன்னேற எந்த வகையில் நாங்கள் முன்னேற வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்துல செல்வாக்கு இருக்க வேண்டும். அல்லது விட்டால் முன்னேற முடியாது, முன்னுக்கு வர முடியாது. ஒரு வாக்காளர் வந்து வெற்றி பெற்று செல்வதும் செல்வாக்கு வேண்டும். செல்வாக்கு என்றுதான் கூறுகிறார். நம்பிக்கை நாணயம் பணம் எல்லாம் செல்வாக்கு என்ற சரியான பதத்தை தந்து சரியான ஒரு புள்ளியை முதலாவதாக வந்து பெற்றுக் கொண்டார் ராஜ்குமார். ஒன்று உங்களுக்கு உண்டாக இருக்கின்றது. இப்பொழுது பார்ப்போம். இன்றைய புதையல்லே எத்தனை பதங்களை கண்டுபிடித்து வந்து எப்படி வரப்போ என்று பார்ப்போம். அடுத்த பதத்தை ஒன்றை தருகின்றேன் உங்களுக்கு. அந்த பதம் எத்தனை எழுத்துக்களை கொண்டதென்றால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இன்று
4: மீண்டும் ஐந்து எழுத்து.
0: மீண்டும் ஐந்து எழுத்து. இந்த திரை உலகமும் சரி, இசை உலகமும் சரி, நாங்களும் சரி, நீங்களும் சரி, எதனுள் வாழ்கின்றோம், எதனோடு வாழ்கின்றோம்? இயல் இசை நாடகம் மூன்றுக்குள்ளே ஒன்று. எங்கள் வாழ்க்கை தரங்களையும் அதை கண்டு திரும்புவதையும் எவை செய்கின்றன கூடுதலான பங்கினை? சுற்றி வளைத்துத்தான் கேட்பேன். சிந்திக்க வேண்டியது. செல்வாக்கு எப்படி சுத்தி வளைத்து பிடிச்சு கொண்டு வந்தீர்கள் கட்டிக்காரன்? அதே போன்று
4: அதுல வந்து நீங்க வேட்பாளரா இருந்தா வெற்றி அடையன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை.
0: அது செல்வாக்கு எப்படி இல்ல, அதான் அப்படி கொண்டு வரும்பொழுது இறுதியா இலகுவா தான் கொண்டு வந்து தரவேண்டானே, அதை கூர்ந்து கவனித்தபடியாக உங்களுக்கு நம்பிக்கை என்றார்கள், முயற்சி என்றார்கள், கடின உழைப்பு என்றார்கள். செல்வாக்கு அதை கண்டுபிடித்து விடும். நேற்று அந்த முருகக்கள் மாதிரி தான் இது இல்லையா?
4: ரொம்ப கடினமான
0: கட்டிக்காரன் நீங்கள். சரி, இப்பொழுது சும்மா சொல்லுங்க, ஐந்து எழுத்துக்களை கொண்டதா நீங்க சும்மாவா
4: சொன்னாங்க?
0: சும்மா தானே புள்ளி இந்த சும்மா வரும். சரியா சொல்லிவிட சும்மா வரும் ஐயா, புள்ளி இல்ல ஆள் கொண்டு நன்றி. நீங்க இது வந்து இயல் இசை நாடகங்களுக்குள்ளே உள்ளது.
4: என்ன
0: என்ன இல்ல, நாங்கள் எங்களோட வாழ்க்கையை திருத்தி அமைப்பதற்கு சரி செய்வதற்கு எல்லாம் பல வழிகளிலும் எங்களுக்கு அறிவுறுத்தல்கள் பல வழிகளிலும் கிடைக்கின்றன. இந்த இயல் இசை நாடகத்தில் ஒரு விடயம் இது மேலதிகமாக செய்கின்றது. வான் தோன்றிருக்கின்றது எங்களோட, எங்களை வழிநடத்திக் கொண்டிருப்பது இருக்கின்றது. நன்மையிலும் சரி தீமையிலும் சரி இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி எங்களை சமப்படுத்துவதற்கு இது பேருதவி புரிகிறது. வாழ்க்கை
4: கலை
0: நாடக கலை பொருந்தவில்லை. ஐந்து எழுத்துக்களை கொண்டது.
4: மற்ற தரவுகளை வச்சு
0: நான் யோசனை நாகப்பன் நன்றி. வணக்கம் வணக்கம். காரைக்கால் சேப்பு விஜய ராகவன் அவர்களே
5: வணக்கம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமாக
0: நலமாக இருக்கின்ற. பணி முடிந்து விட்டதா உங்களுக்கு?
5: காலை பணி முடிஞ்சு விட்டதா? வானரசி எப்படி இருக்காங்க?
0: வானரசி மகள்வாக இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றார்கள். மற்ற பணியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றபடியால் காற்றலை பணியை நான் ஏற்றுக் கொண்டேன். உங்கள் பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்கள், அங்கே பனி எப்படி இருக்கின்றது? பனிப்பொழிவு பனி இல்லாத மார்கழியா? இந்த மாசம் மார்கழி மாதம், பனி இல்லாத மார்கழியா? ஆகலால் ஆமா ஆமா, பனி முடிந்தவுடன் பருதி வந்து அந்த பருதி வந்து விடுவார். பருதி வந்து பனியை உருகி செல்ல வேண்டும், மக்களுக்கு உஷ்ணம் கொடுக்க வேண்டும் என்று அவர் உச்சம் கொடுத்து விடுவார். பனி காலத்தில் வெயிலும் அதிகமாகத்தான் இருக்கும் ஐயா. கிட்டத்தட்ட இங்கே சொல்ல தேவையில்லை, முதல் புரிய பற்றி நீங்கள் அதை பற்றி ஒரு படம் ஓடினதே இங்கே. இந்த எங்களோட வாழ்க்கை முறைகளெல்லாம் ஒரு படமாக ஓடி காட்டியிருந்தேன். எப்படி இந்த பனி இங்க வந்து -12 காட்டுகிறது இப்பொழுது.
5: இந்த மட்டும்தான்
0: பொங்கல் ஒலி உங்களுடைய ஒலி சரியாக வரவில்லை. இந்த பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
5: என்ன சொல்லுங்க?
0: ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் இந்த இயல் இசை நாடகத்துக்குள்ளே சேர்ந்தது. இதனால் மனித வாழ்க்கைகள் சீர்கள் அமைப்புப்படுகின்றது. இது இல்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே சம பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றது. எந்த வழியிலும்
5: செல்வாக்கு
0: அது முடிந்துவிட்டது. அந்த பதம் செல்வாக்கு இல்லாமல் முன்னேற முடியாத பதம் முடிந்துவிட்டது. அடிமேல் அடி அடித்தால் என்றதை முடித்து வைத்தார்கள் அம்மியும் நகரும் என்று. இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கிறது. பாடல்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பாடல்களையும் தந்துவிட்டு சென்ற வேளையிலே இப்ப பதம் புதிதாக வந்திருக்கின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்டு இந்த பதத்திலே உள்ள விடயம், இந்த பதம் எங்கள் வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்திருக்கின்றது, எங்கள் வாழ்க்கையை சித்தரித்து காட்டுகின்றது, நாங்கள் சீர்திருத்த வழி சமைக்கின்றது.
5: அரங்கேற்றம்
0: அரங்கேற்றம் பொருந்தவில்லை. இது ஐந்து எழுத்துக்களை கொண்டது விஜயராகவன். சரி, நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறேன்? நாளைய தினம்
5: நாளைய படம் வந்து ஸ்லோ ஓபன் த டோர் படத்தின் பெயர்.
0: எப்படி எப்படி? ஓபன் த டோர்.
5: ஓபன் த டோர்.
0: ஸ்லோ ஸ்லோ ஓபன் த டோர். மெதுவா கதவை திறவா?
5: மெல்ல திறந்தது கதவு ஐயா.
0: ஓ, மெல்ல திறந்தது கதவு. அது ஸ்லோ ஓபன் த டோர். அதனால ஆங்கில திரைப்படத்தில் தான் பார்த்தது. என்ன பாடல பாடலை ஆங்கிலத்தில் கூறுங்க. உங்களுக்கு இந்த பாடல் ஒளிபரப்பு பார்க்கப்படும். சரியா? நாளைய
5: நன்றி.
0: நன்றி. இந்த பதத்தை கண்டுபிடித்தால் கொண்டு ஓடி வந்து புள்ளியை பெற்று வெற்றியை பெறுங்கள்.
5: நன்றி.
0: தில் தில் ஹார்ட்டில் நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக உமையால் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் உமையவள். உமையால் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
6: நன்றாக இருக்கிறோம் ஐயா. அங்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். சிறப்பு. அப்படி குளிர் எப்படி இருக்கீங்க? ஜாஸ்தியா இருக்கிறதா குளிர்?
6: ஆமாங்க ஐயா, தாங்க முடியவில்லை.
0: சும்மா சொல்லக்கூடாதம்மா, இது மார்கழி மாதம் அம்மா, பனி இல்லாத மார்கழியா? கண்ணதாசன் அவர்களே
6: பனி.
0: சும்மா சொல்லுங்க, இந்த இடம் தான் பனி வந்ததா? போன வருடம் சும்மா மூஞ்சி தள்ளிவிடுது பனி. இது மட்டும் தான் சும்மா இருங்க, இன்னும் வர இருக்கிறது செம்மையான பனி.
6: நிறைய மழை பெய்ஞ்சது இல்ல, நீர்நிலைகள் உயரமா. சுற்றுச்சூழல்.
0: இந்த பதம் கண்டுபிடிச்சீர்களா நீங்கள்?
6: இயல் இசை நாடகத்தோட ஒட்டி
0: இருக்கிறேன். அதுக்குள்ளேதான் வருகின்றது.
6: ஆன்மீகம்,
0: இயல் இசைகளே ஆன்மீகம் வருகிறது. ஆனா இது அது அல்ல, என்னிடம் இருக்கும் பதம் அது அல்ல. இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள்.
6: இல்ல ஐயா, நீங்க கரெக்டா சொல்லுங்களேன். அந்த கொஸ்டின் சொல்லுங்க.
0: அது சொல்லி முடிந்து விட்டது. மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிந்துதானே சொல்ல வந்தீர்கள். சொல்லுங்கள். வேறு பதங்களும் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள். நாளைய தினம் என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
6: நாளைய தினம் மங்களா காலையில கூட நினைச்சேன், நான் யோசனை செய்து சொல்கிறேன்.
0: மீண்டும் வரும்போது பாடலை கூறுங்கள். இதற்கு நீங்கள் இன்னொரு முயற்சி செய்யலாம். வாழ்க்கையில் எங்களோடு ஒட்டி இருக்கின்றது. நாங்கள் எங்களை பற்றி எண்ணுவதற்கு, சமுதாயத்தை பற்றி எண்ணுவதற்கெல்லாம் உதவி செய்கின்றது.
6: ஒற்றுமை.
0: ஒற்றுமை எத்தனை எழுத்து? ஓ, ஒற்றுமை நான்கெழுத்து தானே, இது ஐந்து எழுத்து. மீண்டும் வாருங்கள், சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள் மகளே, சிந்தித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நாகப்பன் அவர்கள் மீண்டும் கொண்டு வந்து விட்டார் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. அவர் கண்டுபிடித்திருப்பார். எங்கே கொண்டு வாருங்கள்.
7: மீண்டும் வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம் ஐயா. நீங்களே தரவை கொடுத்துட்டீங்க.
0: கொடுத்து விட்டு என்னேன் கண்டு நான் அதை மலட்டி பார்த்தேன். நீங்கள் பிடித்து விடுவேன் உடனே எண்ணி விட்டேன். உங்களையும் பார்வையும் தான் நினைத்தேன். சொல்லிட்டு வாருங்கள்.
7: பாடல்கள்
0: சரியாக சொல்லிவிட்டு நானே முதல் போட்டு தடியை கொடுத்து அடியை வாங்கிவிட்டேன். சரியா? நல்லது. பாடல்கள் உண்மையிலேயே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் எங்களை திருத்துவதற்கும், சமுதாயத்தில் உள்ள குறையோடு எதையும் அறுவதற்கு எங்களோடு ஒன்று வருகின்ற பாடல்களை வந்து இலக்கியத்தோடு வருகின்றது. அந்த பாடல்கள் முத்தமிழர்களுக்குள்ளே ஒன்று, பல வழிகள் உண்டு. ஆனால் அந்த பாடல்கள் தான் அனுதினமும் அன்றும் என்றும் என்றும் எங்களை திருத்தி அமைக்க உதவுவது பாடல்கள். பாருங்கள், இத்தனை பாடல்கள், இலக்கியங்கள், அகநானூறு, புறநானூறு, காவியம், காப்பியம் என்றெல்லாம் பாடல்களால் நாங்கள் வந்திருக்கின்றது. பாடுகிறார்கள்.
7: அந்த மாதிரியான சமயத்துக்கு தாங்க காட்டுக்கிட்டே இருந்தேன்.
0: பாத்தீங்களா? அது நான் எங்கேயோ கொண்டு வந்து பேச்சோடு அதான் மீண்டும் தரவு தகவல் தாருங்களா கூற மாட்டேன். ஏன்னா வாய்ப்பெரும் அது தந்து விடுவேன். பிரித்து விடுவீர்கள் முழுக்கமா. அது அதன் அர்த்தம் என்னவென்றால் நன்றாக கூர்ந்து கவர்ந்து உள்வாங்குகிறீர்கள். அதை நான் கணித்துக் கொண்டேன். வாழ்த்துக்கள். சிறப்பான பதிலை தந்திரம். ஒரு புள்ளி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. பாடல்கள் பாடல்கள் தான்
7: என்னுடைய பாடல். என்னுடைய பாடல எழுதிக்கலாம் இல்ல?
0: கொண்டு வாருங்கள்.
7: நேற்று சும்மாவினுடைய தொடர்ச்சியா இன்னைக்கும் சும்மா ஒரு பாட்டை கேட்டு வைக்கலாம்.
0: சும்மா வேலைங்க, நாங்க சும்மா வருகிறோம். எல்லோரும் சேர்ந்து சும்மா கேட்போம்.
7: திரைப்படம், திரைப்படம் கட்டபொம்மன் பாடல். சும்மா சும்மா பொண்ணு சிணுங்குது.
0: ஐயோ, சும்மா சிணுங்கி சும்மா சும்மா
7: சிணுங்குது.
0: சும்மா சிணுங்கினா பரவாயில்ல, சும்மா சும்மா சிணுங்குது ஐயா. சரி, இன்று ஒரு தொடர் மொழியை பார்ப்போம். இன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு மொழி வரும்போதும் கூறலாம். சும்மாவை திருப்பி அழுத்தி சும்மா என்று கூறுவது போல, நீங்கள் சொன்ன சும்மா சும்மா செனுங்குது பொண்ணா?
4: சும்மா சும்மா பொண்ணு சினுங்குது பொண்ணு.
0: ஓ, சும்மா சும்மா பொண்ணு சினுங்குது. இந்த ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் கூறும் பொழுது அதை அழுத்தி இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறோம். இந்த சும்மா சும்மா என்பது சும்மா என்பதை கேட்டு சும்மா என்று ஒரு சொல்லு வந்து அழுத்துது. அதே போன்று இன்னும் ஒன்று அழுத்த இருக்கின்றது. அது என்னவென்றால், முள்ளி கிள்ளி போடாத, சொல்லி கிள்ளி போடாத, சொல்லி விடுவோம். அந்த கிள்ளிக்கு எங்க பதம் இல்லை, ஒரு பொருள் இல்லை. சொல்லி கிள்ளி காசு கீசு கேட்டு விடாதீர்கள். என்னட்ட மட்டும் இந்த பணம் கிணம் கேட்டு விடாதீர்கள். அந்த கிணம் கீசு அது வந்து பேரும் அழுந்துகிறது இல்லையா? அப்படி என்னோட வாழ்க்கையில என்னென்ன விதமாக பேசுகிறோம் என்பதை இன்று பேசி பார்ப்போம். அப்ப நீங்கள் ஏதாவது கூறுங்கள். நீங்க ஏதாவது சொல்லி கிள்ளி போட்டாலும், அதனால் கேட்டு கேட்டு போட்டாலும், அதை பார்த்து கொண்டு கேட்டு கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் வந்து ஏதாவது சொல்லி கிள்ளி விட்டாலும் இப்ப எல்லாம் இருக்க பேச்சு உலகில இல்லையா? சரி, சிறப்பான பதத்தை தந்து பெற்று வைத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. புள்ளிய பெற்று விட்டீர்கள். அடுத்த ஒரு பதத்தை தந்துவிடவா?
4: சொல்லலாம்.
0: அதையும் வந்து எத்தனை எழுத்துக்களா இருக்கும் என்றால், ஐந்து எழுத்துக்கள் தான் வருகிறது.
4: மீண்டும் ஐந்து,
0: மீண்டும் ஐந்து. இது இல்லாமல் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை. இது இல்லை என்றால் விரக்தியாக இருக்கும், குதிரவளம் இருக்காது, வளர்ச்சி கூட இருக்காது, நித்திரை கூட வராது. அது ஒரு குணம் எங்கள் மத்தியில் வாழ்வு எங்களோடு இருக்கின்றது. ஆனால் மிகவும் கடினம் அதை பெறுவதென்றால், அதை பெறுவதற்கு நான் என்னை முதலில் தயார்படுத்தினால்தான் அது கிடைக்கும். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு ஓடினாருங்கள்?
4: வகை குணம்,
0: அவர் குணம், எங்களுடைய குணங்கள்ல உண்டு.
4: மகிழ்ச்சி,
0: மகிழ்ச்சி என்பது செல்லாது, செல்லாது, செல்லாது, அப்படி செல்லாது, அப்படி செல்லாது, வேற மாதிரி செல்லும்.
4: மகிழ்ச்சியா சுத்தி வச்சு வேற மாதிரி
0: சொல்லணும். நீங்க சொல்லி கிள்ளி போட்டாலும் இன்று நான் மறைக்கின்றேன் ஐயா.
4: யோசிச்சு இறைச்ச கூடாதீங்க,
0: யோசிச்சு கீசிச்சு வாங்க. அடுத்த உறவியாவாக இருக்கலாம், மொழி வாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையில கதம்பத்திலே. இன்று நாங்கள் புதையல்ல இருக்கின்றோம். புதையலே பல பல புதையல்களுக்குள்ளே பல பொதிந்து கிடக்கு. வந்து விட்டார், வந்து எங்க விட்டாலும் எங்கே வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம்.
0: ஏதாவது கொண்டு கொண்டு வந்தீர்களா?
4: இருக்கலாம். ஆனந்தம்,
0: நீங்க கொண்டு கொண்டு வந்து விட்டீர்களா? ஆனந்தம் கீனந்தம், ஆனந்தம் கீனந்தம் இங்கே பொருத்தப்படவில்லை. அங்கே
4: மீண்டும்
0: மறுபரிசீலனை செய்யுங்கள், மறுபரிசீலனை செய்யுங்கள். மனித தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்து கொண்டு நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடல்களை தந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தோம். அடுத்து வந்து ஒரு பாடலை தரலாம் என்று எண்ணிக்கொண்டு ஒரு பாடலை தருகின்றேன். இனிமையான ஒரு பாடல், பழைய பாடல் தான். அந்த பாடல் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் ஐயா அவர்களோடு கூடிய பாடல். கல்யாண பரிசு திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல். அந்த பாடல் கைவசம் கிடைத்திருக்கின்றபடியால் அதை கேட்டாலும் அதிலே நல்ல பொருட்கள் உண்டு. காதல் மோகம் கூடிய பாடல் அந்த பாடல். அதை தரலாம், உங்களோடு நானும் இணைந்து கேட்கலாம், மகிழலாம் என்று எண்ணும் வேளையிலே விஜயராகவன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் விஜயராகவன் அவர்களே. வணக்கம் ஐயா.
8: வணக்கம்.
0: கொண்டு வாங்க.
8: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். கொண்டு வாருங்க.
8: சந்தோஷம், சந்தோஷம் ஐயா.
0: நீங்க சந்தோஷமா இருக்கின்றீர்களா? அப்படி என்றால் அது சரியான பதம். உங்களுக்கு ஒரு புள்ளியை தருகின்றேன். சந்தோஷம், அங்க அவர் மகிழ்ச்சி ஆனந்தம் வந்தா மாத்தி யோசிக்க உடனே சந்தோஷம், சந்தோஷம் வந்து சந்தோஷம் தரும் சவாரி போவோம் சலோ சலோ எங்களுடைய பாட்டு சவாரியில பெறும் இந்த பாடல் சந்தோஷம். சரியான பதத்தை கொண்டு வந்து ஒரு புள்ளியை பெற்ற போல இது உங்களுக்கு இன்னொரு பதத்தை தரத்தானே வேண்டும் நான். மூன்று எழுத்துக்களை கொண்டது ஒவ்வொரு மனிதனிடம் இது இருக்கின்றது, இந்த இது காணப்படுகின்றது. இது இல்லாமல் எந்த காரியத்தையும் நாங்கள் பண்ண முடியாது, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது முடியுமா?
8: முடியும்.
0: செல்லவில்லை, மீண்டும் பெற வேண்டும். இரண்டு தடவை முயற்சித்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும்.
8: நன்றி
0: நன்றி. உங்களுக்கு ஒரு புள்ளியை தந்திருக்கின்றேன், நீங்கள் மீண்டும் புள்ளி பெறுவதற்கு மூன்று எழுத்துக்கள் மாத்தி யோசித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி நன்றி. எங்கே முகம் அது அணி என்னுடைய ராகவேந்தர் அழைத்தார் நின்று விட்டார் போலும் அழைத்தாரா அல்லது பதில் போட்டாரா தெரியவில்லை. வாருங்கள், கட்டளைக்கு வர வேண்டும். இங்கே அன்பு உறவுகள் வந்து அழைப்பு வந்து வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே லெனின் அவர்கள் வந்திருந்தார், எங்களுடைய சாதிக் அவர்கள் வந்திருக்கின்றார். இங்கே ஒருவர் ஒரு பதில் எழுதியிருக்கின்றீர்கள் ஐயா புலனத்துக்குள்ளே, தயவு செய்து பதில் புலனத்தில் எழுத வேண்டாம், அது சரியல்ல. மற்றவர்கள் அதை படித்துவிட்டு உடனே கூறலாம், அடுத்தவர்களுக்கிடையே ஒருவராக இருக்கும். பதில் எழுவது தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. முகமது அலி அவர்களும் வரவேற்றிருக்கின்றார், வாழ்த்துக்கள். செல்வகுமார் வரவேற்றிருக்கின்றார், ஜெகபர் சாதிக் வருகின்றார். வாருங்கள் ஜெகபர் சாதிக் அவர்களே, மூன்று எழுத்துக்களை கொண்ட பதத்தை கொண்டு ஓடியார். வணக்கம்.
2: இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சந்தோஷம் தான் ஐயா.
0: சந்தோஷம் சரியான பதம், ஆனால் அதை தந்து விட்டார்கள். ஆமா, இப்பொழுது தந்தது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள், ஒரு பதம். இது இல்லாமல் நாங்கள் அடுத்த அடியெடுத்து நாங்கள் வைப்பதற்கு இது வேண்டும். இந்த இந்த குணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எதையும் செய்வதற்கு இந்த குணம்
2: துணிவு துணிவு
0: துணிவு இல்லாத கூடைகளும் கருமங்களை ஆற்றுகிறார்கள். ஆமா, துணிவில்லாமல் செய்தால் அது அந்த காரியம் நிறைவேறுவது கடினம்தான். ஆனால் துணிவு அல்ல என்னிடம் இருக்கும் பதம். துணிவு இருந்தாலும் இது வேண்டும். மூன்று எழுத்து
2: இருந்தாலும் இது வேண்டும்.
0: எத்தனை பாடல்கள் வந்திருக்கின்றது கருத்து?
2: வீரம் ஐயா, வீரம்.
0: வீரம் இல்லாத இடம் இருக்கு ஐயா. வீரம் வீரத்துக்கு இது வேணும் ஐயா. வீரத்தோடு இதை செய்ய வேண்டாலும் இது வேணும். நன்றி, மீண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். ராகவேந்தர் நீண்ட நாள் குரலை கேட்டு எப்படி இருக்கின்றீர்கள்
8: ஐயா? வணக்கம் ஐயா,
0: உள்ளேன் ஐயா, உள்ளேன் உள்ளேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
8: நான் நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: வாழ்த்து
8: சிறப்போடு நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: சிறப்போடு நலமாக இருக்க வேண்டும். நான் ஒரு ஆண்டவர் அறிவுறுவாராக. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வந்தீர்கள்? மூன்று எழுத்தை கொண்ட பதம் கண்டுபிடித்து விட்டீர்களா?
8: நிதானம் ஐயா.
0: நிதானம் எத்தனை எழுத்து ஐயா? நிதானம்
8: நிதானம்
0: நான்கு தானே ஐயா கேட்ட. நீங்க வந்து கூட போட்டுத்தார்கள். தாராளம் மனப்பான்மை, தாராளம் மனப்பான்மை. அல்ல தெரியவிட்டீர்கள், சும்மாவா சொன்னாங்க. முகமது அலி என்று ராகவேந்தரன் சிலங்கள் மூன்று எழுத்துல
8: பொறுமை
0: பொறுமை சிறப்பான ஒரு பதம். ஆனால் அது என்னோட பொருந்தவில்லை. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் கலம்பத்தில்?
8: நாளைக்கு பட சக்கரதேவன்.
0: ஆஹா, எல்லாம் இருந்தார் அவர்.
8: வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே.
0: ஓ, நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலில். நல்ல பாடல் ஐயா, நல்ல வெள்ளிக்கிழமையிலே. எங்க பாடல் கேட்போம்?
8: நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். கேட்டவுடன் பாடிவிட்டார், அதனால்தான் ராகவேந்தர் அல்லவா பாடிவிட்டார். வாழ்த்துக்கள். அடுத்த
8: நன்றி.
0: சிந்தித்துக் கொண்டு வாருங்கள், பதத்தை கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். கொண்டு வந்து விட்டீர்களா?
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
8: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள். வணக்கம். ஞானம் பொருந்தவில்லை ஐயா. மூன்றெழுத்து தான் ஐயா, ஞானம் தான், ஞானமும் மூன்றெழுத்து தான். நான் அது பொருந்தவில்லை, செல்லாது செல்லாது. வேறொரு பதம் தாரு, வேறொரு தாருங்கள். இன்னொன்று தாருங்களேன். சரி, மீண்டும் வருவார். எங்கே அடுத்த உறவை பார்ப்போம். இங்கே வர வேண்டும். இந்த மூன்றெழுத்து வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் தினமும் மலரும் கடமும் இன்றைய வடிவம் புதையல். புதிய என்ற வடிவத்திலே நாங்கள் பல அற்புதமான பதங்களை கண்டுபிடித்து எடுக்கின்றோம். கண்டுபிடி கண்டுபிடி என்ற அங்கத்திலே யார் சொல்வதோ என்று எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஓடி வாருங்கள். அந்த வகையில் ஒரு பாடல் ஒன்று தரலாம் என்று நீங்கள் அந்த பாடல் கைவசம் வந்துவிட்டது. பாடலையும் கேட்போம். நீங்களும் பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

0: இந்த பாடலை போட்டாத்தான் என் சின்ன குட்டி வரணும்னு தெரியும். வணக்கம் வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
1: வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் சாதாரண சிங்கக்குட்டி இல்ல, குளப்படி சிங்கக்குட்டி. வணக்கம், எப்படி இருக்கின்ற? எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கோம்.
0: சந்தோஷமா இருக்கின்றீர்களா?
1: ஆமா, சந்தோஷமா இருக்கிறோம்.
0: சந்தோஷமா இருக்க. நண்பர்கள் எல்லாரும் அப்படி இருக்கின்றார்கள்?
1: மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
0: உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது தகராறுகள், வாய் வார்த்தைகள், விரோதங்கள் அப்படி இருக்கின்றதா?
1: இல்ல, தவிர்த்து விட்டோம்.
0: வாக்குவாதங்கள் ஏற்படுவது உண்டா? இல்லாமல் வராது, சாதாரணமாக இருக்கும். அப்பவே
1: போயிடும்.
0: அப்படித்தான் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்தல், பொறுத்துக் கொள்ளுதல், புரிந்துணர்தல், இதெல்லாம் வளர்வது. அது வந்தால் தான், அது வந்தால் தான் இந்த புரிந்துணர்வு, விட்டு கொடுத்தல், அதில் நிதானங்கள் எல்லாம் வரும். நல்லது. அப்ப இந்த பதவி கண்டுபிடிச்சிருக்கலாம் மகனே?
1: கண்டுபிடிச்சிருக்கேன். கல்வி,
0: கல்வியா? நல்ல பதத்தில், நல்ல பதமா கொண்டு வந்து விட்டீர்கள் ஐயா. ஆனா செல்லாது.
1: பாடல் எழுதிக்க, பாடல்
0: என்ன பாடல் வேண்டும்?
1: பாடல் மனிதன் மாறவில்லை.
0: அடைங்க அப்பா, அவ்வளவு காலமாய் மாறவில்லை. இன்னும் மனிதன் மாறவில்லை. என்ன திரைப்படம்?
1: அதே பாடல்,
0: அதே திரைப்படத்தில்
1: அதே பாடம்.
0: மனிதன்
1: மனிதன்
0: பறவை கண்டான், அதை கண்டான், இதை கண்டான், எல்லாத்தையும் ஆனா அவன் மாறான். சரி, அப்படி என்ன இரண்டாவது முயற்சியும் செய்து பாருங்களேன், என்ன பதமா இருக்கும்?
1: எல்லாம் அதுதான், எல்லாம் சொன்னதை நான் சொன்னேன். அந்த கல்வி தான் நான் சொன்னேன். மீண்டும் வருகிறோம்,
0: மீண்டும் பாருங்க, ஓடி வாருங்கள். அடுத்தவர் வந்து விட்டார், கண்டுபிடிச்சு கொண்டு வந்து விட்டார். கொண்டு கொண்டு வந்து விடுவாருங்க. நாகப்பன், வணக்கம் நாகப்பன். கொண்டு கொண்டு வந்தீர்களா?
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: கொண்டு கொண்டு
2: ஐயா ஃபாரூக் ஐயா சொல்லிட்டார, எனக்கு முன்னாடி வந்தாரு.
0: இல்ல, அவர் சொன்னார், அது செல்லாது.
2: சரி, உங்களை நான் சொல்லி பாக்குறேன்.
0: ஆமா, சொல்லுங்க. சொல்லி கிள்ளி போடுவீங்கள் நினைக்கிறேன்.
2: சும்மா சொல்லி வைப்பா, கிடைச்சா கிடைக்கிட்ட
0: சொன்னா சொல்லுங்க. கொண்டு வாருங்க.
2: ஆமா, அது வந்து பணிவு.
0: அவ்வளவு அற்புதமான ஒரு பதத்தை கொண்டு வந்திருக்கீர்கள். பணிவு, மூன்று எழுத்தை கொண்டது, சிறந்த ஒரு பதத்தை கொண்டு வந்தீர்கள். ஆனால் செல்லாது, செல்லாது, செல்லாது.
2: யோசனை செய்துதான்
0: அதைத்தான் செய்யுங்கள் என்று கூறுகிறேன் நாகப்பன். அதைத்தான் செய்யுங்கள் என்று கூறுகிறேன். இன்னொரு முயற்சி இருக்கணும். ஒரு வேளை தான் ஒன்றுதானே கூறினேன், நீங்க ஒன்று கூறலாம். அதைத்தான் செய்யுங்கள் என்று சொன்னேன்.
2: கேள்வி திரும்ப சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து
0: எதை செய்வதானாலும் இது இல்லாமல் செய்ய முடியாது. இது வேண்டும் மனிதனுக்கு, இந்த சிந்தை, இந்த இது வேண்டும். சரியா? மூன்றத்தில் வர வேண்டும். அது இப்ப இப்ப போயதை செய்து விட்டு வருகிறேன் என்று கூறுங்கள் தானே? அதுதான் மூன்று எழுத்து கூறுங்கள். ஒரு தடவை கூட இடம் இருக்கிறது உங்களுக்கு, ஒரு தடவை தானே கூறுங்கள்.
2: யோசனை,
0: அதுதான் ஐயா.

0: பல விடயங்கள் தோல்வி அடைவதை யோசனை செய்து பார்ப்பதில்லை யாரும். வாழ்த்துக்கள். அடுத்த எழுத்து மூன்று எழுத்து. இது தண்ணீர் இல்லாமல் இந்த இது இயங்காது, உபயோகப்படுத்த முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. நம் முன்னோர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா தண்ணீர் இல்லாமல் செய்ய முடியாது. கொண்டு வாருங்கள், மூன்று எழுத்தை கொண்டது. நன்றி. தலைவர் வந்து
1: படகு
0: செல்லாது செல்லாது செல்லாது.
1: தண்ணீர் இல்லாமல் இயங்குறது. சரி, யோசிச்சுட்டு வரங்க.
0: யோசனை நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். கொண்டு கொண்டு வந்தீர்களா?
2: ஐயா, அருள் அருள் அருள்ங்கயா.
0: எதுக்கு அருள் இல்ல ஒன்னும் செய்ய முடியாது. இல்ல, அது அந்த பதம் மண்டுபட்டது. இப்பொழுது யார் வந்தது? நாகப்பன் தந்தார். யோசனை
2: யோசனை சொல்லிட்டாருங்களா?
0: யோசனை சொல்லிவிட்டாரு. ஆனால் அடுத்த பதம் மண்டுபட்டது. வெளியே மண்டுபட்டது.
2: அப்படிங்களா?
0: சொல்லி கிள்ளி போடுவீங்களா? மறைத்து வைத்திருக்கின்றேன். மூன்று எழுத்துக்களை கொண்டது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. தண்ணீர் இல்லாமல் இயங்காது.
2: எதுங்கயா? எது இல்லாம எங்கயா?
0: தண்ணீர். வாட்டர்.
2: தண்ணீர் இல்ல.
0: வாட்டர் தமிழிலே கூறவா? வாட்டர் தமிழிலே தண்ணீர் இல்லாமல்
2: இயங்காங்க.
0: தண்ணீர் இல்லாமல் இயங்காது.
2: மூன்று எழுத்து.
0: மூன்று எழுத்துக்களை கொண்டு
2: படகு. படகு
0: அதைத்தான் அதைத்தான் நாகப்படம் கூறினார். செல்லவில்லை. அது செல்லாது செல்லாது செல்லாது.
2: தண்ணீர் இல்லாமல் இயங்காது. தண்ணீர் இல்லாமல் இயங்காது. பாருங்க, திருப்பி வர பாடல் சொல்லிடுறீங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க. எதிர்பார்க்கின்றேன்.
2: படம் வாரணம் ஆயிரம்.
0: வாரணம் ஆயிரம் பாடல்.
2: முன்தினம் பார்த்தேனே.
0: ஓ, முன்தினம். முன்தினம் கேட்டு வேணும் பாடல் ஒரு தடவை. பாடல் நல்ல பாடலும் முதல் உங்கள் சிந்தை உதித்த பாடல். மூன்று எழுத்தில் வேற ஒன்றும் வரவில்லையா? இன்னும்
2: மூன்று எழுத்துல தண்ணீர் இல்லாமல் இயங்காது. தண்ணீர் இல்லாமல் இயங்க தண்ணீர் தண்ணீருக்கு படகு இல்ல.
0: நன்றி
2: ஐயா. வர
0: வினாடிகள் சென்று மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். என்னுடைய ராமன் அவர்கள் வந்திருந்தார்கள். நாகப்பன் கொண்டு ஓடி வந்துட்டார். பார்த்து கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தாலும் கிடைக்காரன்.
1: வணக்கம் ஐயா. தண்ணீர் இல்லாமல் இயங்காதது வந்து உலகு. நீரின்றி அமையாது உலகு.
0: உலகு உலகு என்று கொண்டு வந்திருக்கீர்கள். அற்புதமான ஒரு கருத்து. எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நான் அப்படி வாய்கள் மாதிரி சொன்னேன். ஏதாவது
1: இல்ல இல்ல இல்ல இல்ல. ஒன்று அமையாது உலகம்னு ஒரு திருக்குறள் இருக்கு.
0: ஓ, அதை கொண்டு வந்தீர்கள். பெரியவரிடமிருந்து வந்திருக்கின்றீர்கள். நான் அது செல்லவில்லையே.
1: சரி, அப்ப உடல்.
0: சரி, அப்ப உடல். உடல் கடல் பெருந்த கொஞ்சம் பொருத்தம் கொஞ்சம் பொருத்தமாக கிருத்தமாக சொல்லுங்களேன்.
1: உயிர். உயிர்னு சொல்லலாம்.
0: உயிரும் இல்ல கீரும் இல்ல. மீண்டு பாருங்கள்.
1: சரி, நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே மூன்று கொண்டு வந்தாரு? கொண்டு வர ஒன்று பாரு. கொண்டு வந்து விட்டான் கடிகார பையன். கொண்டு வாருங்கள்.
2: ஓடம் ஓடம்
0: சரியான பாதை கொண்டு வந்து விட்டார். சென்று விட்டது. அதுதான் ஓடம். எங்களுடைய அன்பு நாகப்பன் படகு சொன்னவர் ஓடம் சொல்லவில்லை. எங்க வந்து ராஜ்குமார் படகு என்றார்கள், ஓடம் என்று சொல்ல மறந்து விட்டார்கள். ஓடம் கொண்டு தந்தை நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு முன்னோர்களே உபயோகித்தார். ஓடம் ஓடம் என்ற சரியான பதிலை சவுதி அரேபிய மன்னர் கூறி ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார். வாழ்த்து. உங்களுக்கு இன்னொரு குளம் கொடுக்கின்றேன். மூன்று எழுத்துக்களை கொண்டது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. தண்ணீரிலும் தரையிலும் செத்தையிலும் பற்றையிலும் சுத்தமுள்ள இடத்திலும் சுத்தம் இல்லாத இடத்திலும் கற்பாறையிலும் வளரக்கூடியது வாழக்கூடிய ஒரு உயிரினம்
2: தவளை.
0: சிறப்பான பதில் தவளை. தவளைகளுக்கெல்லாம் தவளை புத்திய பலர்.

0: பாஞ்சு பிடிச்சிட்டாங்க பாப்பாளை என்று உடனே பார்த்து விட்டார். சரி இன்னும் ஒரு பழம் தருவீங்க. மூன்று எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் இதை பருகுவதற்காக பாவிப்போம், நாங்கள் பானங்களை பருகுவதற்கு உபயோகிப்போம். மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது பல உலோகங்களினால் செய்யப்பட்டிருக்கின்றது, மண்ணினாலும் செய்யப்பட்டிருக்கின்றது, மரத்தினாலும் செய்யப்பட்டிருக்கின்றது, மற்ற உலோகங்களினாலும் செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா வீடுகளிலும் இருக்கும் பாவனைக்குரியது ஒன்று. மூன்று எழுத்துக்கள்
1: குடுவை,
0: குடுவை மூன்று எழுத்து தான், நல்லதொரு பதம் தான். அது தருவதற்கு மட்டும்தான் பாவிப்பது அல்லாது, அதிலே பொருட்களை வைத்து சேமித்தும் வைப்போம் குடுவைக்குள்ளே. அது குடுவை இல்ல குடுகை என்று சொல்லுவோம். சரியான தமிழ் குடுகை என்று வரமையா, குடுவை இல்ல குடுகை. நன்றி. இன்னும் ஒரு தடவை முயற்சிங்க.
2: முயற்சி தாமரை
1: குவளை,
0: குவளை சரியான பதம். கெட்டிக்காரன் தவளை, தவளை அதை தொடர்ந்து வந்தது குவளை. வாழ்த்துக்கள். சிறப்பான பதத்தை கண்டுபிடித்து களைப்பறந்து விட்டீர்கள். களைப்பறந்து விட்டீர்களா?
1: இல்ல இல்ல, உற்சாகமா இருக்கு.
0: உற்சாகம், சரி. உற்சாக பானங்களிலே ஒன்று மூன்று எழுத்துக்களை கொண்டது. உற்சாகத்தை கொடுக்கும் பானங்களுக்குள்ளே ஒன்று கூறுங்கள்.
1: தேநீர்.
0: அடங்க அப்பா, அடுத்த ஒரு புள்ளியை உடனே விட்டு விட்டாங்க. பந்தாவால பாத்து குடிகாரம் தானே யார்
1: உடனே.
0: இப்பொழுது ஒரு பதம் தருகின்றேன். அநேகமான உறவுகள் தங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் இதை இறைவனோடு ஒப்பந்தம் செய்வார்கள். வேறு யாரிடம் ஒப்பந்தம்? இறைவனுடன் ஒப்பந்தம் செய்வார்கள். அதை எப்படி அழைப்பது? நாங்கள் நான்கு எழுத்தினால் அழைப்போம். நடக்கி விட்டார் வாத்தியார்.
1: காணிக்கை. காணிக்கை
0: அல்ல, காணிக்கை லஞ்சம் அல்லவா?
1: ஒப்பந்தம்.
0: அதற்கு சரியான தமிழ் சொல் என்னவாக இருக்கலாம்? இப்படி வைப்போம், செய்வோம், தீர்மானிப்போம், அவரிடம் ஒரு ஒப்பந்தம்.
1: நேர்ச்சை. நேர்ச்சை.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. என்ன நல்ல முடிவு? ஐயா, மீண்டும் இருக்கா தூங்கி அவர்களே முடியுங்கள். மீண்டும் வாழ்த்துக்கள். நிறுத்தி வைக்கல். நேர்த்தி. ஒப்பந்தம் செய்வார். இறைவா எனக்கு நிறைவேற வேண்டும், நான் இப்படி தலையெல்லாம் மொட்டை அடித்து விடுவேன், காலிலே முள்ளி செருப்பு போடுவேன், அலையிலே வேறு குத்தி காவடி எடுப்பேன், தர்காவிலே வந்து நான் 100 பேருக்கு உணவு உடைப்பேன், இப்படி எல்லாம் ஒப்பந்தம் செய்வது நேர்த்தி என்று கூறுவது. நேர்த்தி வைத்தல். சரி, இதுவும் மூன்று எழுத்துக்கள், நான்கு எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் உபயோகிக்கும் ஒரு பொருள். இது சமையலுக்கு உதவும். இது அநேகமான இயந்திரங்களை இயங்குவதற்கு இது உதவும். எங்களுடைய ஆய்வுகள் ஏற்படாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்ளும். அப்படி எல்லாம் இருக்கிறது, அதுக்கு மூலப்பொருளாக இருப்பது. நான்கு எழுத்துக்களை கொண்டது.
1: அது வந்து வெறி எரி. நான்கு எழுத்து. எண்ணெய் மூன்று எழுத்து. எரிபொருள் வரமாட்டுதாப்பா?
0: ரெண்டு மூணு தரம் நீங்க சொல்லுவீங்க எனக்கு கேட்கின்றதாக ஒரு முயற்சி முடிஞ்சு விட்டது. ரெண்டு மூணு தான் தர முடியும். ரெண்டு தடவை ஒன்று சொல்லிவிட்டு முயற்சி பண்ணி பார்த்தாலும் சொன்னதுக்கு சரி. மனதுக்கே யோசனை பண்ணவன், யோசனை மனதுக்கே செய்ய
1: வேண்டாம்.
0: வெளியில கிளியில சொல்லி கிள்ளி போடாதீங்க அப்பா. தெரியாத பதம். வெளியில வெளியில சொல்லி கிள்ளி போடாதீங்க,
1: மனசுக்குள்ளே சொல்லி.
0: ஆமா, சரி. மீண்டும்
1: மீண்டும் மீண்டும் யோசிச்சு வருகிறேன்.
0: யோசனை கீசனை செய்து வாருங்கள். யோசனை கீசனை செய்து. நன்றி நன்றி நன்றி. எங்கே நாகப்பன் அவர்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் ஐயா வணக்கம்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இப்ப உங்களுடைய உங்களுடைய உறவு வந்து இருந்தார் உங்களோட குலப்படி அவ்வளவு நான்கு ஐந்து புள்ளிகளை பெற்று விட்டாரு.
3: ஒரு அழகான இலகுவான பதங்கள் ஐயா, இலகுவான பதங்கள்.
0: ஐயோ, இப்ப குற்றம் எண்ணி வந்து விட்டதா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு
3: சொல்லிட்டாருங்களா இந்த பதம் சொல்லிட்டாரு?
0: நீங்க நான்கு எழுத்தை கொண்டது
3: என்னை, என்னை
0: சரியான பதம். அவர் அங்க உச்சரித்தார், அவர் நான் தடுத்து அவர் எண்ணெய் மூன்றெழுத்து, எண்ணெய் மூன்றெழுத்து உச்சரித்து பாக்குறேன், எண்ணெய். இதுதான் மூலப்பதம்.
3: என்னை
0: சிறப்பான பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளை கிடைக்கு, புள்ளி கிடைக்கிறது. எண்ணெய் என்பது சரியான பதில். சரி,
3: ஆமா.
0: இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் வருகின்றது என்றால், அவருக்கு இலகுவான பதத்தை கொடுத்து விட்டேன் என்று கூறிவிட்டீர்கள். உங்களுக்கு இரண்டு,
3: அது பரவாயில்ல,
0: இரண்டு இடத்திலே ஒரு பதம் கொடுக்கின்றேன். சொல்லி கிள்ளி போடுவியாது. இருப்பினும் இந்த பதம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது, எங்கள் வாழ்க்கையிலேயே பல இடங்களில் உபயோகிக்கப்படுகின்றது. நாங்கள் நடந்து போவதற்கு உதவுகின்றது, கல்வியை பெறுவதற்கு உதவுகின்றது, நாங்கள் ஒரு பொழுது அளந்து பார்ப்பதற்கு உதவுகின்றது.
3: படி படி
0: சிறப்பு உடனடியாக கண்டுபிடிச்சிரு, அளந்து அந்த உடனே பிடிச்சு விட்டார்களே. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் இப்ப இலகுவான பதமா? சரி சரி, இது இலகுவா வந்து விட்டது. அடுத்த பதத்தை தருகின்றேன், அடுத்த பதத்தை தருகின்றேன். வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படுவது. வெற்றி என்றால் விளையாட்டுகள்ல மட்டுமல்ல, வேறு எந்த விடயத்திலும் வெற்றி பெறுபவர்களுக்கு கௌரவமாக வழங்கப்படும் ஒன்று. நான்கு எழுத்துக்களை கொண்டது.
3: நான்கு எழுத்து, மூணுல இருக்கு, அஞ்சுல இருக்கு,
0: அதனும் தெரியாது. நான்குன்னு நான்கு எழுத்து நீ சொல்லி கொடுக்காது மற்றவங்களுக்கு.
3: சரி ஐயா,
0: சரி, பண்ண போறீங்களா? சரி, வந்தால் வெற்றி பெற்றுனா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்குமே. இப்பொழுது நன்றி நாகப்பனவர்களே, வாழ்த்துக்கள், சிறப்புகள். சென்று வாருங்கள், சென்று வா மகனே, சென்று வா, அறிவை வென்று வா மகனே, வென்று வா. நல்ல பாடல் தருகின்றது, ஒரு பாடல் நாங்கள் இடையில நிறுத்திய பாடல். அதுக்கு முன் வந்துவிட்டார் எங்களுடைய வீர தீர சிங்கம், என்னுடைய குளப்படி சிங்கம்
3: பெறுகிறார். பட்டம், பட்டம்,
0: பட்டம், ஆமா, பட்டம் கொடுக்கின்றார்கள் தான். ஆனால் செல்லாது, செல்லாது, செல்லாது,
1: செல்லாது. இன்னொரு சான்ஸ், இன்னொரு வாய்ப்பு. என்னைய
0: விட்டுட்டேனப்பா, நான் அதை பேசாமல் விட்டுட்டு நானே ஏதாவது சொல்ல போய் அதை கண்டுபிடிச்சிருந்து இருக்கான். இப்ப கற்பூர புத்தி உள்ளவங்க டக்குன்னு பிடிச்சிருவாங்க, வாய்ஸ் பண்ணினா போதும் ஐயா, உடனே கொண்டு வந்துடுவாங்க. அதுல நீங்க ரெண்டு பேரும் முக்கியம், என் தலைவரும் சாதாரணமானவர் அல்ல. கொண்டு வாருங்க.
1: அன்பளிப்பு, அன்பளிப்பு, மீண்டு வாரியிருந்தேன்,
0: மீண்டும் வர வேண்டும். கொண்டு வந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. நான்கெழுத்து பதம் வந்து கேடயம்.
0: இது என்ன ஐயா, வெற்றி கேடயத்தை தொட்டி பிடிக்கிறான்னு பார்த்தா உடனே தொட்டி பிடிக்கின்றார்கள். சரியான பதம் கேடயம். நல்லது, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன். சுலபமான பதம் பார்த்தீர்களா? யோசனை கிருஷ்ண பண்ணணும் ஐயா, யோசனை கிருஷ்ண பண்ணி பார்க்கணும், முயற்சி கியர்ச்சி பண்ணி பார்க்கணும், சொல்லி கிள்ளி பார்க்க வேண்டும். பலமாக பிறத்து கிளத்து சொல்லக்கூடாது. சரி, அதை கூறிவிட்டீர்களா? அடுத்த புதிய கையை வச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, இது அரிதாக கிடைப்பது ஒன்று அல்ல. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது எல்லோருக்கும் தேவையான ஒன்று, ஆனால் இலகுவாக கிடையாது. அரிது, அரிது, அரிது. கிடைத்தால் அதை விட்டால் திரும்ப பெற முடியாது. கொண்டு பாருங்கள், மூன்று எழுத்தை கொண்டது.
3: நான் சொல்லி பாக்கிறேன். வெற்றி
0: செல்லாது, செல்லாது.
3: சரி, திரும்ப யோசிச்சுட்டு வரங்க.
0: யோசனை கீசனை பண்ணுங்க, பாருங்க. அடுத்த உறவு எங்கே? தலைவர் வர வேண்டும். எங்கே அழைத்தீர்கள் ஐயா? தலைவா வர வேண்டும். ஜஸ்ட் நான் வந்துட்டு சென்று விட்டார். இது முன்னில் தமிழ் வானொலி, 24 மணி நேரம் தமிழ் வந்துவிட்டான். சிங்கக்குட்டி பாரு, கொண்டு பாருங்கள்.
1: வாய்ப்பு, வாய்ப்பு, வாய்ப்பு,
0: வாய்ப்பு. எத்தனை எழுத்து மகனே?
1: வாய்ப்பு இப்போ வருமோ? மூன்று எழுத்து தானப்பா.
0: எங்க
1: வாய்ப்பு? இப்போ வராம வாய்ப்பு,
0: இப்போ வராம அப்படி வாய்ப்பு வரும்
1: வாய்ப்பு.
0: சென்று விட்டார், வந்து விட்டார். நான் கொண்டு வாருங்கள்.
3: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
3: புகழ்
0: என்ன? புகழ், புகழ், புகழ் பொருந்தவில்லை ஐயா. இது வங்கியில் கூட வாங்க முடியாது ஐயா. எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு அது கிடைக்கும், ஆனா வங்கியில் இருந்து எடுக்க முடியாது, மற்றவர்களிருந்து வாங்க முடியாது.
3: சரி, தரவை வச்சு யோசனை செய்து வருகிறேன்.
0: யோசனை பண்ணி வாருங்கள். வாழ்த்துக்கள். எங்க தலைவர் வந்து உமையாள் வந்து விட்டார். தலைவர் அக்கா வருங்க. வணக்கம். வணக்கம் உமையாள்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: எல்லாம் வந்துட்டாங்க.
0: தவளை படகு பெற முடியாதது, பெற முடியாது. வந்தால் திரும்ப பெற முடியாது. பிறவி என்று பிறவி என்று ஒரு இளவு செல்லவில்லை, அது பிறந்தவில்லை மகளே. மூன்றுகளுக்கான இது வந்து எல்லோருக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கிடைப்பதை விட்டால் மீண்டும் கிடைக்காது. அப்படியா? போனால் வராது.
4: பரிசு
0: அது இல்லை மகளே. இரண்டு தடவை முயற்சித்து விட்டு மீண்டும் யோசனை பண்ணி வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அங்கே எங்கள் நாகூர் முகமது ராபிக் அவர்கள். வணக்கம் ராபி. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பகல் வணக்கம், இரவு வணக்கம் ஐயா.
0: இரண்டு வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு நான் மகள்போடு உங்களுக்கும் அந்த இரண்டு வணக்கத்தையும் தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
5: நல்லா இருக்கேன். நல்லா இருக்க. மகிழ்ச்சி, சந்தோஷமாக.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் உங்களிடம் இருக்கின்றது என்பதை கேட்கும் பொழுது சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, இந்த பதத்துக்கு என்ன, இந்த புதருக்கு என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
5: போட்டி, போட்டி,
0: போட்டி, போட்டி. மீண்டும் வராதா ஐயா? உங்களுக்கு எனக்கு முடிந்தா மீண்டும் வராதா அந்த போட்டி?
5: வரோம்.
0: இது வந்து வரும், வராது. இது வந்து வராது, மீண்டும்
5: வராதா?
0: போனா வராது.
5: வீரம்,
0: வீரமும் அல்ல. அல்ல, இரண்டு தடவை முயற்சித்து பார்த்தீர்கள், சரிபெறவில்லை. நாளைய தினம் என்ன பாடலை உங்களுக்கு ஆகொலி பரப்ப வேண்டும்?
5: எனக்கு வந்து சின்ன கவுண்டர் தொடம் தொடம் பெரு
0: கொடிய காத்து
5: முத்து முத்துமணி மாலை, முத்துமணி மாலை தொட்டு தொட்டு தாளாட்ட அந்த பாடல்.
0: தொடாமல் தாளாட்டு இல்லாதா? அவர் ஏழைய நட்ட நட்டு ஆட்டுக்குள்ளே கட்டுரை போட்டு வைத்திருக்கின்றார், நெத்தை போட்டு வைத்திருக்கின்றார். அதான் சின்ன கவுண்டர், சின்ன கவுண்டர். நல்ல பாடம் உங்களுக்கு நாளை தருகின்றேன். இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுவார்கள். யாரும் கண்டுபிடிக்கவில்லை, நீங்கள் கண்டுபிடித்து வந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி, வெட்டி புள்ளி. வாழ்த்துக்கள்,
5: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள் மகள். உண்மையால் பாடல் தரவில்லை, வர வேண்டும். அடுத்த முறை வரும்போது பாடலையும் கொண்டு வாருங்கள். நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல் வேண்டும் என்று. எங்கே அன்பு உறவு என்னோட ராஜ்குமார் வரவில்லை இன்னும். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். பதிவிட்டு விட்டு மட்டும் இருக்கக்கூடாது, வர வேண்டும். காற்றலைக்கும். வணக்கம், வணக்கம், வணக்கம். சிங்கக்குட்டி
6: மானம்,
0: மானம் உங்களுக்கு இருக்க ஐயாவது?
6: மானம்,
0: மானம்,
6: மானம்,
0: மானம். அது வரும் தானே ஐயா? மீண்டும் வரும் தானே? போனா வராது. ஆனால் என்னிடம் இருக்க மீண்டும் அது அல்ல ஐயா. மானமும் போனா வராது, உயிரும் போனால் வராதுதான். ஆனால் அதற்கு மீறாமல் இன்னும் கொண்டிருக்கின்றது. யோசனை ஹீசனை பண்ணி கிண்ணி வாருங்கள். சும்மா இருக்காதுங்க, சும்மா வாங்க, சும்மா வாங்க, வந்து பேசலாம். வந்து விட்டார். நான் யோசனை ஹீசனை பண்ணி கொண்டு வந்தாரோ தெரியாது, கண்டு கண்டு பிடிச்சாரோ தெரியாது. வணக்கம். சொல்லிக்கில்லை போறேன்.
3: வணக்கம் ஐயா. மீண்டும் வணக்கம். அது ஒரு குணம் வாங்க ஐயா.
0: குணம் அல்ல, குணம் அல்ல,
3: குணம் அல்ல.
0: சரி,
3: நான் யோசிச்சேன்
0: மானம், நல்ல ஒரு பொருள் ஐயா, மூன்றெழுத்து தான். மானமும் போனால் வராதுதான் ஐயா. அதே அதே போல உயிர் என்று கூறினீங்க, உயிரும் போனால் பெறாததான். ஆனா அது அல்ல, அதை விட பெரிது என்னிடம் ஒன்று இருக்கணும். இவற்றுக்கெல்லாம் காரணமானது, இவற்றுக்கெல்லாம் காரணமானது
3: உயிர்.
0: உயிரும் போனால் வராதுதான். ஆனால் ஆமா, போனால் போனவருக்கு வராதுதான். அது அல்ல, பொருந்தவில்லை. உங்களிடம் இருக்கு, என்னிடம் இருக்கு, பணிக்கு போகும் போயிருக்கு, வரும்போது இருக்கு, எல்லா நேரத்திலும் இருக்குது. சரி, யோசனை யோசனை பண்ணி
3: பாருங்க. காலம்
0: பொருந்தவில்லை அந்த மூன்று அழுத்தம்.
3: யோசிச்சா நேரம்,
0: நேரம் கட்டிக்காரன், கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு நேரம் என்பது, காலம் என்றது பொருந்தவில்லை. என்ன உடனே சவுதி மன்னரை விட நீங்க முன்னுக்கு வந்து விட்டீர்கள். மாத்தி யோசித்தல், மாத்தி கிசி யோசிச்சு கிசிச்சு சொல்லி கிள்ளி விடுங்க. நேரம் என்பது, நேரம் வந்து கிடைப்பது அறிவு, கிடைத்ததை நாங்கள் விட்டுவிட்டு நேரங்களை. நேரம் பொன்னை விட பெரியது என்று கூறப்படும், பொன்னானது என்றும் கூறியிருக்கார்கள். நேரம் பொன்னை விட பெரியது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நேரம் என்ற சரியான பதத்தை தந்திருந்தார் ஞாபகம் அவர்களுக்கு, ஒரு புள்ளி வழங்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்து என்ன பதம் தரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. அந்த பதம் மூன்று எழுத்துக்களை கொண்டது. இது இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று கூறலாம். உலகம், இது உலகத்தில் எங்கு பார்த்தாலும் தெரியும், தெரியாது கண்ணா உள்ளது, எங்கும் உள்ளது, உலகில் எங்கும் உள்ள ஒன்று. மூன்று எழுத்துக்களை கொண்டது, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
3: கண்ணால் காண முடியாதது காற்று.
0: நான் தவறுதலாக காண முடியாது சொல்லிவிட்டேன். கள்ளப்பயவை பிடித்து விட்டார்கள், உடனே பிடித்து விட்டார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன். காற்று, காற்று என்பது ஒரு சரியான பதில்,
3: சரியான பதில்,
0: சரியான பதிலை சரியாக சரியா கிளியா சொல்லிடுவாங்களோன்னு நான் சொல்லக்கில்லை. யோசிச்சு கிழித்து பார்க்க கிடையில சொல்லி கிளி போட்டாங்க. வாழ்த்துக்கள். காற்று என்பது சரியான பதில்.
3: நன்றி.
0: சரி, அடுத்த பதத்தை உங்களுக்கு தரப்புறன். இரண்டு பதங்களை கொண்ட ஒரு வீட்டு மிருகம், வேறு ஒன்றும் என்னை கேட்கக்கூடாது. இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு வீட்டு மிருகம், காட்டிலும் வாழுகின்றது, காட்டிலும் வாழுகின்றது, காட்டிலும் வாழுகின்றது. ஆனால் அதை வீட்டிலே சேர்க்க மாட்டார்கள். அந்த காட்டிலே உள்ள அந்த மிருகம் நாட்டுக்குள்ளே வந்துவிட்டால் வீட்டிலே உள்ள மிருகங்கள் எதிர்த்துவிடும் அதை. அந்த காட்டிலே உள்ள இந்த மிருகம் வீடுகளுக்கு வந்தால் பெரிய ஆபத்துக்களை விளைவிக்கும் வேறு உயிர்களுக்கு. இவ்வளவு தரவும் போதும் கொண்டு வாருங்கள். இரண்டு எழுத்துக்களை கொண்டது
3: யானை,
0: வீட்டு மிருகம்,
3: வீட்டு மிருகம்.
0: ஆமா,
3: வீட்டில் வளர்க்கக்கூடியது வந்து
0: ஒரு காக்கு இருக்கா, முயற்சி பண்ணி பண்ணி
3: பாருங்களேன். சும்மா சொல்லி பார்க்கலாம், சும்மா கிடைச்சா கிடைக்கட்டும்.
0: போனா போகுது, சும்மா தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
3: ஆமா, மாடு
0: அல்ல அல்ல, சென்று பாருங்கள். மாடுகள் சொல்லிவிடாதீங்க. வாழ்த்துக்கள். எங்க அடுத்த பதம், இலகுவான பதம், இலகுவான பதம். எங்க உண்மையால் ஓடி பாருங்கள். இலகுவான பதங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்தால்தானே உங்களுக்கு புள்ளி சேர முடியும். இதுவும் ஒரு மிகவும் இலகுவான பதம். ராபிக் வந்ததில் போகின்றார். வணக்கம் ராபிக், கொண்டு பாருங்கள்.
6: பசு, பசு
0: அல்ல, பொருந்தவில்லை. இன்னும் ஒன்று கூறுங்கள்.
6: ஆடு
0: அல்ல, அல்ல அல்ல. வாழ்த்துக்கள், சென்று பாருங்கள். ஆடு காட்டிலே வளருமா? ஆடு காடுகளிலே வளருமா? இல்லை. மீண்டும் பாருங்கள். நன்றி ராபிக், நன்றி. ரெண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள், நன்றி.
6: ஓகே,
0: தங்க குளப்படிச்சிங்க வந்து விட்டார். என்னுடைய பாரு,
7: பூனை, பூனை, பூனை
0: புல்ல கள்ள பூனி ஐயா. நீங்க எல்லாரும் அழுந்தாமல் பூனை மாதிரி கண்டுபிடிச்சு விட்டார். பூனை, பூனை என்பது சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பித்தார். பூனை மாதிரி இருந்துட்டு வந்துட்டாங்க ஐயா. சரி, அடுத்த பதத்தை உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஐயா. இது வந்து ஆசிய நாடுகளிலே மற்றவர்களை உபசரிக்கும் போதும் கொடுப்பது, தானாகவும் விரும்பியதை சுவைப்பது, அது எதுவாக இருக்கும். அந்த சுவைப்பதற்கு முக்கியமான ஒரு பொருள் இந்த பொருள். ஆனால் இது வந்து மங்களமானது. இதை வந்து மக்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறியும் கொள்ளுவார்கள். வரவேற்புக்கு கொடுப்பது எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்தை கொண்டது, தரவு கூடி
1: எழுத்து,
0: தரவு கூடி போய்.
1: ஆமா ஆமா, வெற்றிலை.
0: அடங்க அப்பா, இவன் கற்பூர புத்தியா. சரியான பதம் வெற்றிலை. வெற்றிலை அங்க வர போகிறார் வந்து சொல்லுவார். இலவான பதம் எல்லாம் பார்க்க கொடுத்து விட்டோம் இல்லையா? வெற்றிலை என்பது சரியான பதம். நாங்களும் சாப்பிடுவோம், மங்களத்துக்காக எல்லாம் ஒளியில் பெரிதாக இருக்கின்ற உங்கள் ஒலிபெருக்கி போட்டிருக்கீங்க. அவர்கள் பேசுவது இங்கே கேட்கின்றது. பரவ நண்பர்கள் உரையாடுவது இங்கே கேட்கின்றது. நண்பர்கள் உரையாடுவது பெரிதாக இங்கே கேட்கும். பாருங்க நாகப்பன் அவர்களே, வணக்கம். நாகப்பன் வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
8: வணக்கம் வணக்கம் ஐயா. பரவ
0: அது ஒன்று பூனை, அவர் கூறிவிட்டார்.
8: ஆமா பாருக்க சொல்லி.
0: அடுத்தது வெற்றிலை
8: கேட்டோம்னா,
0: அடுத்தது வெற்றிலை வரவேற்கு முன்பே போய்விட்டது. வெற்றிலை
8: நன்றி.
0: பூனை மாதிரி அடிச்சுட்டா ஐயா, பூனை மாதிரி அடிச்சுட்டாரு பாத்தீங்களா. அடுத்த பதம் மங்களத்திலும் அமங்கலத்திலும், அதாவது மங்கள காரியங்களிலும் அமங்கல காரியங்களும் இது உபயோகிக்கப்படுகின்றது. இதற்கு ஒரு பொருள், இதற்கு மூன்று நான்கு பொருட்கள் சேர்ந்த ஒரு விடயம். மூன்று நான்கு பொருட்கள் சேர்ந்தாத்தான் அதை இப்படி கூறுவார்கள். அது எதுவாயிருக்கும்? ஐந்து எழுத்துக்கள்.
8: ஐந்து எழுத்துக்கள்.
0: ஆமாம், மங்கள காரியங்களிலும் அமங்கல காரியங்களிலும் இது உபயோகிக்கப்படுகின்றது.
8: தாம்பூலம்,
0: வாழ்த்துக்கள். சரியான தாம்பூல புத்தி ஐயா, உங்களுக்கு உடனே பளிச்சுன்னு வந்து விட்டது. தாம்பூலம் சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள், புதையலிலே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரும். அழைப்பில் இணைப்பில் வேற தாமதிக்கின்றார்கள் ஒரு சிலர். எனக்கு அது ஏனென்றுதான் தெரியவில்லை. சரி, உங்களுக்கு ஒரு பதம் தர இருக்கின்றேன். அந்த பதம்
8: சரி ஐயா,
0: இசைக்கு, அதாவது இசையில் வருகின்ற நல்ல ஓசைக்கு, ஓசையை இசையாக்குவதற்கு அடித்தளமாக இயங்கிய ஒரு பொருள். இது அநேகமாக உஷ்ண வலய பிரதேசங்களிலும் குளிர்பிரதேசங்களிலும் வளரக்கூடிய ஒரு மரம். நான்கு எழுத்துக்களை கொண்டது.
8: மூங்கில்,
0: வாழ்த்துக்கள். சொன்னவுடன் அடிச்சு விட்டாங்க ஐயா, உடனே அடிச்சு விட்டாங்க ஐயா. கையோட கம்மா,
8: அந்த எழுத்துக்காக காத்திருப்பாங்க ஐயா.
0: அதுக்குதான் பாத்துருங்க. கையோட கம்மார்ஸ் என்று சொல்லுவார்கள் தெரியுமா? கம்மார்ஸ், இந்த கூட்டம் விளையாடுறதுல சீட்டாட்டத்தில் கம்மார் சென்ற ஒரு ஆட்டம் இருக்கின்றது. அந்த அவர்கள் எல்லை, அவர் ஒரு ஒரு ஒரு எல்லையை வைத்து விளையாடு, அந்த எல்லையை எட்டி பிடித்தவுடன் அவர்கள் வெற்றி கிடைக்கும் இல்லவா? அதை உடனே அவருக்கு அவருக்கு அந்த சீட்டை பகிர்ந்து போட்ட உடனே அது அத்தனையும் சேர்ந்து வந்து விட்டால் அவருக்கு வெற்றி. அதை சொல்றது கம்மார்ஸ். அந்த கம்மார்ஸ் கையோட கம்மார்ஸ் என்பார்கள். இந்த கையோட கம்மார்ஸ், அந்த கம்மார்ஸ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் வெற்றியன்னு தான் நாங்க கூறுவோம். அது ஒரு இலக்கண சொல் அல்ல, பாவனை சொற்கள். பாவனை சொல் கம்மார்ஸ். அதுபோல சொல்லி முடிஞ்ச உடனே பெங்க பெற்று விட்டீர்கள் தானே. சரி, அடுத்த ஒரு பதம் தரவிருக்கின்றேன். ஆதி காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, இது ஒரு நீண்ட சொல்லு. இதை வைத்து இசையை அமைத்திருக்கின்றார்கள். இந்த கருவியை வைத்து உழைப்பு நடத்துகின்றார், வாழ்க்கையை கொண்டு ஓடுகின்றார்கள். அது எதுவாக இருக்கும்? எத்தனை எழுத்துக்கள் என்றால் 1, 2, 3, 4, 5, 6 எழுத்துக்களை கொண்டது. இது திரைப்பட பாடல்களையும் இருக்கின்றது, வந்திருக்கின்றது. எங்கள் வீடுகளிலேயும் சாதாரண காணக்கூடியது. இது இசைக்கருவி நிபுணர்களினால் ஆக்கப்படுவதில்லை. சாதாரணவர்களாக நாங்கள் விளையாட்டுக்கு கூட அதை செய்வோம், ஆனால் அதை கொண்டு இசையமைத்திருக்கின்றோம் பலவிதமான இசைகளை. பலவிதமான இசைகள் அதில் இருக்கின்றது.
8: வீடுகளில் இருக்கிறதுன்றிருக்கிறீங்க, அது எனக்கு
0: அதை பற்றி நாங்கள் ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு பேசி இருக்கின்றோம். அதை பற்றி சும்மா சொல்லுங்க, சும்மா சீனர் பண்ணி பாருங்க.
8: சும்மா சொல்லணும்னா பாயிண்ட் கிடைக்காது. நாதஸ்வரம்,
0: நாதஸ்வரம் வந்து அது நாதஸ்வர அமைப்பாளர் செய்பவர்கள் நிபுணர்கள் இருக்கின்ற, எல்லாராலும் செய்ய முடியாது. இசைக்கு இது நான் சொன்னது இசைக்கு உபயோகிக்கப்படுவது, அதை வைத்து சாதாரணமான ஆக்கள் உழைப்பு நடத்துகிறார்கள், வாழ்க்கையை செலுத்துகிறார்கள். அநேகமாக வறுமைப்பட்டவர்கள் கூட இதை இசைக்கருவியாக வைத்து கூட்டங்கள் சேரும் இடத்திலே பாடி காட்டி இதை இசைத்து காட்டி பணம் பெறுகிறார்கள். கொஞ்சம் சிந்திக்க வேணும்.
8: ஹார்மோனியம்
0: 1, 2, 3, 4, 5, 6 மன்னிக்க வேணும், 7 எழுத்துக்களை கொண்டது.
8: நன்றி. 7 எழுத்துக்களை கொண்டு முதலே சொல்லிடுறேன்.
0: புல்லாங்குழல் அல்ல. சாதாரணமான வீடுகளில் கிடைக்குமா?
8: வீடுகளில் கிடைக்காது,
0: வீடுகளிலும் இருக்கும். அது பல வழிகளில் உதவுகிறது, வாழ்க்கைக்கு பல வழிகளில் உதவுகிறது அந்த மூலப்பொருள். சரியா? நாதேஸ்வரம், புல்லாங்குழல் ரெண்டும் குறிப்பிட்டீர்கள். மீண்டும் பாருங்கள், கூறுங்கள். தமிழ்ச்சேவை கனடாவில் ஒலிபரப்பிக் கொண்டிருப்பது கதம்பம். கதம்பத்திலே நாங்கள் புதையல் புதையலே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம் அற்புதமான பதங்களை. இப்பொழுது கனடாவில் நேரம் நண்பகல் 12:46, தமிழகத்திலே இப்பொழுது 11:16 இரவு நேரம் காட்டுகின்றது. நள்ளிரவை எட்டி பிடிக்க நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியும் 12 மணிக்கு, உங்களுடைய 12 மணிக்கு நிறைவுக்கு வர இருக்கின்றது. ஓடி வாருங்கள். வந்துவிட்டார் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. கொட்டாங்குச்சி
0: சரியானவன், திறமானவன், தட்டி காட்டி சத்தமிடம். கொட்டாங்க தட்டி பார்த்தேன், கொட்டாங்கச்சி சரியான பதம். கொட்டாங்கச்சி என்பது சரியான பதம் தந்து ஒரு புள்ளியை ராஜ்குமார் பெற்றுக்
9: கொள்ளுகின்றார். பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா.
0: அது ஒரு அற்புதமான வாத்தியம். எத்தனை பேர் அதை வைத்து உழைக்கின்றார்கள். அது காட்சி இசைக்கும் பாதிக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் அந்த கொட்டாங்கச்சி இசை வீணை போன்றும் பாதிப்பதற்கு கையிலே தட்டுவார்கள். தட்டி பார்த்தேன் கொட்டாங்கச்சி, சுத்தமில்லாமல் அதிலே வருகின்றது கொட்டாங்கச்சி. அதுல பல வாத்தியங்கள் செய்யக்கூடிய இருக்கும். அது மட்டுமல்ல, வீடுகளில் அகப்பை செய்கிறார்கள், அது உணவு அதாவது பானங்களை அருந்துகிறார்கள். அந்த சிரட்டை வந்து பலபடியும் எங்களுக்கு உதவி செய்கின்றது. அது அடுப்புக்கு பாவிக்கின்றார்கள், கரியாக பாவிக்கின்றார்கள். பொற்கொள்ளர்கள் அதை தங்களுடைய மூலப்பொருளாக பாவிக்கின்றார்கள். அந்த தங்களுடைய இரும்புகளை காய்ச்சுவதற்கு கொட்டாங்கச்சி பலவிடத்தில் உதவுகின்றது. ஆனால் மண்ணுக்குள்ளே இத்து போகாது. மண்ணிலே எரிந்தால் மண்ணினால் கூட அதை அரிக்க முடியாது. நெருப்பினால் மட்டும் எரித்தால் அதிலும் சாம்பலாகாது. பிரிவுவாதின் பெருமை கொட்டாங்கச்சி தேங்காயிலிருந்து எடுக்கப்படுது, திண்ணை மரத்திலிருந்து.
9: ஐயா இப்பதாங்க தெரியுது எனக்கு, எரிச்சாலும் எரியாதுங்கிறது இன்னைக்குதான்
0: எரியும். நான் சொன்னா எரிந்து நீர்த்து போகாது, நீர்த்து போகாது, திரும்பவும் அப்படியே இருக்கும் கட்டியாக. அதை மூட்டையிலே கட்டி விற்பார்கள் நெருப்பு உற்பத்தி ஆக்குவதற்காக, புகை போடுவதோ. அந்த பொற்கொள்ளர்கள் எல்லாம் வந்து இரும்புகளை அடித்து கூடடி கத்தி இரும்பு வேலை செய்பவர்கள் அந்த இரும்பை உருக்குவதற்காக இந்த சிரட்டை கரியை அங்கே போட்டு ஊதி விட்டு நெருப்பு பெற்றவைக்கு ஊதினால் பத்திக்கொண்டே தணல் வந்து கொண்டே இருக்கும், நீர்த்து போகாது. கட்டை உறவுகள் பெரிய கொலைகளை அடிக்கிவிடும், அதை எரிந்து நீர்த்து போய்விடும், சாம்பலாகிவிடும். இது சாம்பல் ஆகாது சிரட்டை. நாங்கள் முன்பு எல்லாம் எங்களுடைய இஸ்திரி பெட்டிக்கு அதுதான் போடுவோம். இப்பொழுதுதான் எலக்ட்ரிக்ல வந்திருக்கின்றது அயன் பாக்ஸ். எங்கள் காலத்திலே பெட்டியா இருக்கும், அதுக்குள்ள ஓட்டை இருக்கும், அதுக்குள்ள இந்த கரியை போட்டு கொளுத்தி விட்டுட்டு மூடிட்டு அதை அடியில சூடாகும், வாழை தீப்பு. இப்பொழுது வண்டியிலே வைத்து தள்ளிக்கொண்டு திரும்பவர்கள் சிரட்டை கரிதானை பாவிக்கின்றார்கள். அதை சிரட்டை என்று கூறுவோம். நேற்று தினம் பேசியிருந்தோம் கொட்டாங்கச்சி என்பதை சிரட்டை என்பதுதான் சரியான சொல். பலாபலங்கள் இருக்கின்ற பார்த்தீர்களா?
9: அப்பா
0: அடுத்த பதம் உங்களுக்கு தர வேண்டிய பதம், நல்லது பதம், அது அற்புதமான பதம், அந்த அது ஒரு உணவு பொருள். ஆனால் அந்த அந்த அந்த பொருள் அந்த அந்த உணவு பொருள் மண்ணுக்கு கீழே தான் கிடைக்கும். ஏழு எழுத்துக்களை கொண்டது, மண்ணுக்கு அடியிலே தான் அது வரும். அது நாங்களும் உண்டாக்கலாம், தானாகவும் உண்டாகும். அது பச்சையாக சாப்பிடக்கூடாது, ஆனால் பச்சையாக உணவாக இருந்தால் அதை சாப்பிட வேண்டுமாக இருந்தால் அதை காய வைத்து மாவாக்கி அதிலே உணவு செய்யலாம். பசி போக்கக்கூடிய போஷாக்கு நிறைந்த மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள். அது எதுவாக
9: இருக்கிறது உண்மைதான்.
0: ஏழு எழுத்துக்கள்.
9: மரவள்ளி கிழங்கு,
0: மர வள்ளி கிழங்கு, மர வள்ளி கிழங்கு, நல்ல மரவள்ளி கிழங்கு. ஒன்பது
9: எழுத்து, ஏழு எழுத்துங்கயா? ஏழு
0: மரவள்ளி கிழங்கு. மர
9: அது சொல்லல, அது சொல்லல, அது சொல்லலைங்க.
0: நான் சொன்னது
9: கடியில் இருக்கிறது,
0: மண்ணுக்கு அடியிலே தான் அது வரும். அதனால் அது கிழங்கு தான், வேறெண்டும் கூறப்படவில்லை.
9: கிழங்கு, குச்சி கிழங்கு,
0: அதனுடைய கிழங்கு. குச்சி கிழங்கு என்பது எதுல உற்பத்தி ஆகுது?
9: அது அதே தாங்கயா, மண் மண்ணுலதான் விளையுது. ஜவ்வரிசிய பயன்படுத்துவாங்க பாருங்க, ஜவ்வரிசி.
0: அது அல்ல, அது அல்ல என்னிடம் இருக்கின்றது.
9: நன்றி நன்றி நன்றி.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள் சிறப்புகள் சிறப்புகள். வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள், கொண்டு பாருங்க நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே.
10: வணக்கம் வணக்கம் ஐயா. கிழங்கு வகைகளில் ஒன்று.
0: ஆமாங்க, ஆமா.
10: சர்க்கரை வள்ளி,
0: சர்க்கரை வள்ளி, சர்க்கரை வள்ளி கிழங்கை அது பொருந்தவில்லையே. பதினொரு பதம் வருகிறது, எழுத்து வருகிறது
10: ஐயா.
0: பதினொரு பதம், ஏழு எழுத்து, கிழங்கோட சேர்த்து ஏழு எழுத்து தான் வரும். கிழங்கு என்பதும் அந்த சொல்லில இருக்கின்றது.
10: பயன்படுத்தக்கூடியது
0: அது வந்து பச்சையாக உண்ண முடியாது, நாங்கள் சப்பி சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட அதை பச்சையாக நாங்கள் அதை சாப்பிட வேண்டும் என்றால் அதை உலர வைத்து மாவாக்கி அதில் பதார்த்தம் செய்துதான் சாப்பிடுவார்கள். எங்கள் மூதாதையர்களின் முக்கியமான உணவுகளில் ஒன்று, இன்றும் உண்டு. நினைவு கூற வேண்டிய ஒன்று. அதை அவித்து விட்டு கட்டுக்கட்டாக விற்பார்கள் கடைகளிலே சாதாரணமான.
10: ஏழு எழுத்துக்கள்,
0: ஏழு எழுத்துக்கள் கொண்டது ஐயா.
10: பனங்கிழங்கு.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம் பனங்கிழங்கு. நாங்கள் மூதாதையரின் உணவு, அதை அவித்து சாப்பிடுவார்கள். அதை பச்சையாக சாப்பிட முடியாது, காய வைத்து அதை ஒடியல் என்று கூறுவார்கள். அதை மாவாக்கி அதிலே இருந்து கூழ் புட்டு இவற்றையெல்லாம் செய்வார்கள். மிகவும் போஷாக்கானது ஒன்று, எங்களால் உற்பத்தியாக்க முடியும், தானாகவும் வளரும். கிழங்கு நாங்கள் அதை எடுக்காது விட்டால் அது மரம் பெரிய மரமாக வந்துவிடும், பனை மரம், பனங்கிழங்கு. சரியான பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. இப்ப உங்களுக்கு இன்னொரு பதம் தர வேண்டும் தான், அப்படித்தானே? எல்லோருக்கும் கிடைத்துள்ள ஒன்று, சரியா? உலகத்தில் உள்ள உயிர்கள் அத்தனைக்கும் கிடைத்த ஒரு விடயம். இது ஒரு செயல்பாடு என்றும் கூறலாம். நான்கு எழுத்துக்களை கொண்டது. இந்த நான்கு எழுத்துக்கள் கொண்ட பதம் உலகில் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது, அவரவர் பண்புக்குப்படி. இந்த எழுத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கு. பழைய திரைப்படமும் இருக்கின்றது, புதிய திரைப்படமும் இருக்கின்றது. புதிய என்றால் அண்மையில் வந்த படம், புதிய அண்மையில் வந்த புதிய படங்களுக்கு தான் அர்த்தங்களே இல்லையே, அதே அல்ல. கிடாரு, வேலி, பூரம், இது அப்படி ஒரு ஒரு செயல்பாடு. ஆனா இது எல்லோருக்கும் இது கிடைத்திருக்கின்றது, அது நல்லதாகவும் கிடைத்திருக்கின்றது, அவர்கள் அதை கூடாததாகவும் அமைத்திருக்கின்றார்கள், நல்லதாக அமைத்திருக்கின்றார்கள். இது ஒரு செயல்பாடு. நான்கு எழுத்துக்களை கொண்டது.
8: சரி, யோசிச்சுட்டு வரேன்.
0: யோசிச்சு கிசிச்சு கொண்டு வந்து சொல்லி கிள்ளி போடுங்கோ, புள்ளிகளை தந்து வந்து விடுகிறேன்.
8: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: சும்மா வாங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வணக்கம் ராவி.
5: பணக்கிழங்கு, பணக்கிழங்கு,
0: பணங்கிழங்கு சரியான பதத்தை தந்திருக்கின்றீர்கள். உங்களை போல் நாகப்பன் அவர்களும் சரியான பதத்தை தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டாலும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தருகிறேன். பனங்கிழங்கு, சரி, அந்த பதம் கொட்டாங்கெல்லாம் வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்டது, எல்லோருக்கும் கிடைத்துள்ளது, எல்லா உயிரினங்களுக்கும் இது உண்டு. அது நல்லதும் கெட்டதும் அவரவர் முறைப்படிதான், அவரவரை பொறுத்தது. நல்லதாக அமைந்து கிடைத்திருக்கின்றது, சீரழிந்தும் போயிருக்கின்றது. இந்த பெயரிலே, இந்த எழுத்து நாலு எழுத்துக்களை கொண்ட பதம், இந்த பதத்திலே ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது, அன்றும் வந்திருக்கின்றது, இடைக்காலங்களிலும் வந்திருக்கின்றது. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் வந்தது? நாகப்பன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். கொண்டு பாருங்க நாகப்பன்.
8: வணக்கம் ஐயா. தர்மம்,
0: தர்மம், பூச்சி புழுக்களும் தர்மம் செய்கிறதா ஐயா? தர்மம் என்றால் மற்றவர்கள் செய்தவர்கள் தாங்கள் தர்மத்தோடு வாழ்வது, ஆனா அது பொருத்தப்படவில்லை தர்மம்.
8: இப்ப அடுத்தாப்புல சொன்ன தரவு நான் கேட்கல சரியா?
0: இது அதே தரவு தான் திருப்பி அவருக்கு இவர் ராபிக்கு கூறினார். எல்லாருக்கும் கிடைத்திருக்கின்றது, அது நல்லதாயும் கிடைத்திருக்கு. எல்லாருக்கும் உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் கிடைத்திருக்கு, மருந்து கூட கிடைத்திருக்கின்றது. ஆனா இந்த நான்கு எழுத்தை கொண்ட பதத்திலே சொல்லிலே திரைப்படம் வந்திருக்கின்றது, பழைய திரைப்படமும் வந்திருக்கின்றது. பின்பு எங்கள் நடிகர் திலகம் செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் இந்த திரைப்படம் நடித்திருக்கின்றார். அதில் நடித்திருக்கின்றார் நாயகனாக, அவர் நாயகனாகத்தானே நடிப்பார். வந்திருக்கின்றது திரைப்படம், நான்கு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஒரு வாருங்கள்.
8: நன்றி நன்றி நன்றி. யோசிச்சு
0: இந்த குளப்படி சிங்கம் வந்தா கூறுவோம். தலைவர் ஓடி வாருங்கள். யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வர வேண்டும். முன்னிறு தமிழ் வானொலி இன்னும் அரை மணி நேரம் இருக்கின்றது, முடிவதற்கு கிட்டத்தட்ட ஓடிவர வேண்டும். நல்ல வெயில் அடிக்கின்றது எங்களுக்கு. இங்கே நாகப்பன் கொண்டு வந்தார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
8: வணக்கம் ஐயா. கர்ணன்,
0: கர்ணன் எல்லோருக்கும் கிடைத்ததா ஐயா? இது எல்லோருக்கும் கிடைக்கின்றது ஒன்று தானே ஐயா? புதிய திரைப்படம் என்று கூறவில்லை, பழைய திரைப்படம். அதன் நின்று சிவாஜி கணேசன் ஐயா நடித்த படம் என்று குறிப்பிட்டு கூறியிருந்தேன். இன்னும் வரவில்லை அந்த பேர்ல, புதிய படம் வரவில்லை என்று நினைக்கின்றேன். புதிய ஒன்று அண்மையிலே போய் கர்ணன் இப்பொழுது வந்திருக்கு, கண்டா வர சொல்லுங்க. ஆனா அது அல்ல.
8: ஆமா
0: அப்படி அல்ல. ராஜ்குமார் இப்ப குருபாஸ்கர் வருகிறார், அவரிடம் கேட்டு பார்க்கின்றேன்.
8: நன்றி நன்றி.
0: வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா. விவசாயம் ஐயா?
0: விவசாயமா? அது எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றதா? வாழ்க்கையில் உயிரினங்கள், உயிரோடு பிறந்த எங்கள் எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது ஒன்று.
11: சாப்பாடுங்களா? அது
0: அல்ல, இது ஒரு செயல்முறை, எங்களோட செயல்கள். இந்த பெயர்ல ஒரு திரைப்படமும் வந்தது, நான்கு எழுத்துக்களை கொண்டது.
11: விவசாயம்
0: நீங்க நினைச்சீங்கள், ஆனா என்னிடம் அது பொருத்தப்படவில்லையே. அதே மாதிரி நினைச்சு கணிச்சு பாருங்க, வேறு ஹீரோஸ் பதங்கதான் வரும்.
11: சும்மா நினைச்சு பாக்கணுமா ஐயா?
0: சும்மா நினைச்சு பாக்கலாம், நினைச்சு நினைச்சு கிணைச்சு பாருங்கள், யோசித்து கிழிச்சு பாருங்கள், சொல்லி கிள்ளி பாருங்கள்.
11: கிள்ளி கிள்ளி பாக்குறோம்,
0: சொல்லி கிள்ளி பாருங்கள், சும்மா சொல்லி பாருங்கள், சும்மா புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் குருபாஸ்கர் அவர்களே. நாளைய தினம் உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் ஐயா? அதை மறந்துடாமல் கூற வேண்டும்.
11: அப்படிங்க ஐயா, நாளைய தினம் ஐயா ராஜபாட்டு ரங்கத்துறையில இருந்து அம்மம்மா அந்த பாட்டு போடுங்க.
0: கொட்டாங்கச்சி அடிக்கிற பாட்டா அந்த பாட்டா?
11: ஆமா ஐயா. ஆமா, கொட்டாங்கச்சி பாட்டு தான் அது.
0: அது அந்த புகையிலத்துக்குள்ள ட்ரெயினுக்குள்ளே பாடுவது கொட்டாங்கச்சி இல்லையா?
11: ஆமாயா ஆமாயா அதுல இப்போ அந்த பாட்டே போடுங்க,
0: அந்த பாட்டு மேல புரிஞ்சா அம்மா தம்பி என்று. நல்லது, மீண்டும் பாருங்கள், யோசித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கதம்பம். தினமும் வரும் கதம்பம் வடிவங்கள் மாறி வரும் வேளையில் இன்று புதையலாக மாறி வந்து புதையலினை கண்டுபிடி யார் சொல்வதோ என்று காத்துக் கொண்டிருக்கின்றேன். கத்தரை பதத்தை தந்திருக்கின்றேன், எழுத்துக்களை அதற்குரிய பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு தரும் வேளையிலே பாடல் ஒன்று ஒலிக்கின்றது, கேட்போம். இப்பொழுது நேரம் 12:59 கனடாவிலே. நண்பகல் உங்களுக்கு 11:29 முன் இரவு நேரம் ஈழத்து நாட்டிலும் பாரத நாட்டிலும். பாரத நாட்டிலே கிட்டத்தட்ட 5 மணியை தொட்டுவிடப் போகின்றது மாலை நேரம். ஐரோப்பிய நாட்டிலே இப்பொழுது 6 மணியை தொடுகின்றது.

பாடலை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காமல் பதத்தை கொண்டு ஓடி வர வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும். நேரங்கள் கடந்து செல்கின்றது, போனால் வராது. இந்த நேரம் வேண்டும், முன்பு நேரம் என்ற பதத்துக்கு பார்த்தேன். இப்பொழுது அவசரமாக 5 பெட்டிகள் அனுப்பப்பட்டிருக்கின்றது பொக்கிஷத்திலிருந்து. 5 பதங்கள் தாங்கிய அழகான பெட்டிகள் 5 வந்து என் மேசைக்கு காரியாலயத்துக்கு அலுவலகத்துக்கு வந்திருக்கின்றது. அந்த 5 பெட்டிகளுக்குள்ளேயும் அற்புதமான பதங்கள் இருக்கின்றது. ஒரு பந்தீர்களாயிருந்தால் உங்களுக்கு அந்த பதங்களை கண்டுபிடித்து பெட்டியை திறந்து கூறுபவர்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும் அல்லவா? புள்ளி சேர்ப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 5 பெட்டிகள் தான் சரியான தட்டுப்பாடு. நத்தார் பண்டிகைகள் வருகின்றபடியே எல்லா பெட்டிகளும் விலைப்பட்டு விட்டதாம். 5 பெட்டிகள் விலைப்படாமல் இருந்து அதை என்னிடம் தந்திருக்கின்றார்கள். ஓடி வாருங்கள், அந்த பெட்டிகளையும் திறந்து பார்ப்போம்.

0: புள்ளி சேர்க்கும் மன்னர்களுள் மன்னராக புள்ளி சேர்ப்பதற்காக ஓடி வந்து விட்டார் அன்பு நாகப்பன் அவர்கள். இங்கே கொண்டு பாருங்கள், கொண்டு பாருங்கள்.
1: மனுநீதி,
0: மனுநீதி அல்ல, அது பொருந்தவில்லை. ஏதோ கடுமையாக சிந்திக்கிறது. உங்கள் கையில் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது, அது என்னிடம் இருக்கின்றது, எல்லோரிடம் இருக்கின்றது. உங்களிடம் மனுநீதி, மனநீதி, தெய்வ நீதி எல்லாம் இருக்கின்றது, அதுவும் இருக்கின்றது தான். ஆனா அது அல்ல நீங்கள் கொண்டு வந்த பொருள். இப்பொழுது ஐந்து பெட்டிகள் வந்திருக்கின்றன. நீங்கள் அதன் பகுதியை தந்தால் அந்த பெட்டிகளை திறக்கும் வாய்ப்பை பெறுவீர்கள். இரண்டு புள்ளிகளை பெறும் சந்தர்ப்பத்தையும் பெறுகின்றீர்கள்.
2: மனநீதி
0: கூறுங்களேன், இன்னும் முயற்சி பண்ணி பாருங்களேன்.

0: அல்ல. உங்களோட கையிலே தான் இருக்கு, நான் அடிக்கடி கூறுவேன். அந்த பேரில் பாடும் திரைப்படம் வந்திருக்கின்றது. இது உங்கள் கையில் தான், அவரவர் கையில் உள்ளது.
1: மிருகங்களுக்கு இருக்குன்னு
0: சொல்லியிருக்கேன். எல்லோரும் உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது. உயிரினங்கள் அத்தனை மரம் மட்டையோ கூட இருக்கின்றது. இது அமைவதை பொறுத்தது. யார் கூறுகிறார்களோ அவர்களை பெட்டி உண்டு, யார் கூறுகிறார்களோ அவர்களை பெட்டி உண்டு, பெட்டியிலே ரெண்டு புள்ளிகள்
1: பொருந்து. நன்றி
0: நன்றி யாருங்கள். பெரிதாக சிந்திக்க வேண்டாம். சாதாரணமான ஒன்று திரைப்படமும் வந்திருக்கின்றது, பழைய திரைப்படமும் வந்திருக்கின்றது. இப்ப இடைக்காலத்து செவாலிய சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய திரைப்படத்திலும் ஒன்று. அந்த எழுத்து இந்த பதத்தில் எத்தனை பாடங்கள் வந்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள்.

அந்த மகன் லெவின் வந்தார், பழத்தை தந்தார். அப்போ இன்பு புள்ளி அவருக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் பாடலை கொடுத்தார், ஒரு பாடலை கேட்டார். மீண்டும் வருகிறேன் அப்பா என்றால் வரவில்லை. என்ன தூங்கிவிட்டார் போல் தெரிகின்றது. ஒரு சிலர் தூங்கிவிட்டார்கள். உமையால் நீங்கள் பாடலும் தரவில்லை, இன்னும் பாடலும் கொண்டு வாருங்கள். பதம் இதெல்லாம் இலகுவான பதங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள்.

0: பாடலும் முடிவடைந்து விட்டது. எங்கே என் அன்பு நெஞ்சங்கள் வரவில்லை, ஓடி வர வேண்டும். ஒருவர்தான் இயங்குகின்றார் இப்பொழுது போல் தெரிகின்றது. கொண்டு வந்து விட்டார் மீண்டும். வணக்கம் நாகப்பன் அவர்களே, கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. எனக்கு தெரிஞ்சவர்கள் மரியாதை.
0: ஐயோ, மரியாதை என்று தனியா ஒரு திரைப்படம் வந்ததா? ஊர் மரியாதை
1: வந்தது,
0: முதல் மரியாதை வந்தது, ஊர் மரியாதை வந்தது. இது அந்த பந்த பதத்தில் மட்டும் வந்திருக்கின்றது ஐயா. இவ்வளவு நேரம் எல்லாம் அவரவர் கையில் தான் இருக்கின்றது.
1: நான்கு எழுத்து.
0: சரி, இன்னொரு குழு தரட்டுமா?
1: சரி,
0: இந்த நான்கு எழுத்துல ஒரு எழுத்து உகரமாக மாறினால், ஊ ஆக மாறினால் எனக்கு பொருத்தமாக இருக்கும். என்பந்தோரின் தலைக்கு பொருத்தமாக இருக்கும். இப்பொழுது கண்டுபிடிங்க. தலைக்கு பொருத்தமாக இருக்கும்.
1: வாழ்க்கை.
0: பார்த்தீர்களா வாழ்க்கை என்ற திரைப்படம் வந்ததா?
1: வந்தது ஐயா, சிவாஜி கணேசன் எடுத்த
0: அவருடைய.
1: அதற்கு முன்பும்
0: திரைப்படம் இருக்கு. அப்ப நான் சொன்ன தரப்புகள் சரி. மற்றது உயிரினம் அத்தனைக்கும் வாழ்க்கை இருக்கின்றது தானே?
1: வாழ்க்கை உண்டு.
0: அடுத்து உயிரினங்கள் அத்தனையினுடைய வாழ்க்கை முறைகளிலே தானே. சில பசலை இல்லாமல் மரங்கள் பட்டு போகின்றது, நீரோட்டம் இல்லாமல் எரிந்து போகின்றது. அந்த வாழ்க்கை கிடைத்ததை வாழும் முறைகளிலே உயிரினங்கள் சரியான பாதுகாப்பு இல்லாமல் இறந்து போகணும். அதே போல மக்களின் நோய்கள் வந்து வாழ்க்கை வந்து நல்லாக பயன்படுகிறது, தீமையாக பயன்படுகின்றது ஐயா. இது கிடைத்திருக்கின்றது எங்களுக்கு. வாழ்க்கை எங்கட கையிலே தானே இருக்கின்றது. நான் திரும்பி உங்கள் கையில், எங்கள் கையில் தான் இருக்கின்றது என்று வழக்கத்திலே வச்சுத்தானே நாங்கள் கண்டுபிடிக்க முடியா இருந்தது இல்லையா? இப்ப நான் இல்லையென்னால் எப்படி கண்டு எனக்கு வழக்கத்திலே இருந்தே காண்பது. வாழ்த்துக்கள். வாழ்க்கை என்பது சரியான படம். இப்பொழுது
1: நன்றி. இந்த நேரத்தில் நான் படம் சொல்லுங்கய்யா. என்னுடைய படம் பாடலுக்கு சொன்ன
0: சும்மா சும்மா
1: பாடல். ஆமா, அது வந்து

0: படம் வந்து கட்ட பொம்மன்னு தப்பா
1: சொல்லிட்டாங்க. கண்டுபிடிப்பேன். என்ன படம்?
0: பெரிய கவுண்டர் பொண்ணு.
1: பெரிய கவுண்டர் பொண்ணா? ஓ, பெரிய கவுண்டர் பொண்ணு சும்மா சும்மா திணிங்கிட்டு இருக்கா?
0: ஆமா, நான் சரத்குமார் படம்
1: நினைச்சிட்டேன். கட்டபொம்மன் ஒரு படம் கட்டபொம்மன் நடிச்ச ஞாபகமா இருக்கின்றது. காரியம் இல்லை, இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நேரம் போனால் வராது, கிடைக்காது என்று பதம் கண்டுபிடித்து விட்டோம். இப்ப 5 பட்டிகள் இங்கே தந்திருக்கின்றார்கள், உடைக்க போகின்றீர்களா?
0: 5 பெட்டி சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில், இது உங்களால் முடியும். 5வது பெட்டியை இழுத்து பார்க்கின்றேன். ஆகா, அழகான பெட்டி. அண்ட காகசும் அபூ காசும் திறந்தடு பெட்டி. திறந்தால் 5 எழுத்துக்களை கொண்ட பதம். ஒருவருடைய பெயர், அவர் வந்து பாரதத்திலே இடம்பெற்ற ஒருவர். அவருடைய பெயர் வந்திருக்கின்றது. யாராக இருக்கும்? 5 எழுத்துக்களை
0: கொண்டு.
1: அரசன் அல்ல.
0: அரசன்
1: அந்த குழுவை என்னால் தர முடியும்.
0: விபீடனன்
1: பாரதத்திலே. விபீஷணன் ராமாயணம் அல்லவா?
0: ராமநாதன்
1: கொஞ்சம் கடுமையாக யோசிக்கிறீர்கள் போல. கடுமையா கடுமையா யோஜனை கீஜனை பண்ணாதீங்கோ, சும்மா சும்மா சொல்லி பாரு. அரசர் அல்ல. அரசர் அல்ல, ஆனால் அந்த பாரத போரிலே இவர் பெயர் முக்கியமாக இருக்கின்றது. இறுதி கட்டங்களிலே பாரத போருக்கு ஒரு மூல கர்த்தாவை உருவாக்கி வைத்தவர். பிறர்க்கரிய செல்வம் ஒன்றை பெற்றவர். பிறர்க்கரிய செல்வத்தை இப்பொழுது புரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். பூரகம் போட்டுத்தான் சொல்லுவேன். நான் நேரடியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க சிந்திக்கவன் சிந்தனை செய் மனமே. பாருங்க, சொன்னால் 2 புள்ளி, இப்பொழுது சொன்னால் 2 புள்ளி.
0: அது சரியாக
1: தெரியும். மிகவும் சுலபமானது, சரியாக தெரியும் உங்களுக்கு.
0: ஐந்து
1: எழுத்துக்களை கொண்டது.
0: சரி,
1: எங்கே அந்த பதம் ஏதாக இருக்கும்? பெட்டியை திறந்து விட்டார் நாகப்பன் அவர்கள். 5வது இலக்க பெட்டி உள்ளதோ 5 பெட்டி தான் இருக்கும். நேரமோ இன்னும் 18 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. அதற்கிடையில இந்த 5 பெட்டியும் திறந்தாக வேண்டும். அதற்குள்ள உள்ள பதத்தை கண்டாக வேண்டும். 10 புள்ளிகளை அனைவருக்கும். யார் பெறப்போகின்றீர்கள்? ஒரு பெட்டியை திறந்து உடனே கண்டுபிடித்தால் 2 புள்ளிகள் கிடைக்கும். இருக்கிறதா? இந்த 5வது பெட்டிக்கு 2 புள்ளியில் 1 புள்ளி குறைந்து விட்டது. இனி வந்து கூறினால் 1 புள்ளி தான். யார் கூறப்போகின்றீர்கள்? தரவு ஓடி வாருங்கள். பாரதத்தில் உள்ள உண்மையான ஓடி வாருங்கள். அம்மா, தரவு வேண்டுமென்றால் கேளுங்கள். என்ன தரவு தர வேண்டும் கூறுகின்றேன். பாரம் கொண்டு ஓடி வர வேண்டும். சாந்தி வந்திருக்கின்றார்கள். வணக்கம் வணக்கம். தர்மபுரியில் இருந்து சாந்தி அவர்களே.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீங்களா? நலமாக எல்லோரும் இருக்கின்றோம். கொண்டு வாருங்கள். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? 5 எழுத்துக்களை கொண்ட பாரதத்திலே வந்தவர். சல்யன் என்பது சரியான பதில். சல்யன் என்பது சரியான பதில். சாந்தி, உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும் என்பது இப்பொழுது கெட்டிக்காரி. உங்களுக்கு உடனடியாக அடுத்த பெட்டி எந்த பெட்டி வேண்டும் திறந்து கொள்ளுங்கள்.
2: உண்மையை
1: சொல்லணும்னா அவர் வந்து சொல்லிருக்கலாம் தானே. நீங்கள் கூறுங்கள். அடுத்த பதம் என்ன? இப்ப நீண்ட நேரம் செல்ல முடியாது. டாக்டர் நாங்கள் போக வேண்டும். அடுத்து எந்த பட்டி உங்களுக்கு?
2: 3வது
1: இலக்கத்தை தரும்பொழுது உங்களுக்கு அனைவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள். எங்க அந்த பதமும் வந்து இந்த ராமாயணம் இந்த மகாபாரதம் எல்லாம் நடந்த இதுக்காகத்தான். ஆறு எழுத்துக்களை கொண்ட இந்த ஒன்றுக்காகத்தான் இந்த போர்கள் எல்லாம் நடந்தது. இப்பொழுது நடக்கின்ற போர்களும் இதற்காகத்தான். தங்கே கொண்டு வாருங்கள், இந்த போர்கள் எல்லாம் நடந்த இதனால்தான். இதற்கு ஆசை

0: நடக்கின்றது.
1: நில
0: தகராறு அல்ல மகளே, ஆறு எழுத்துக்களை கொண்டதம்மா. நன்றி. எங்கே உமையால் நீங்கள் அழைத்தீர்கள் கொண்டு ஓடி வாருங்கள் உங்கள் பதத்தை உமையால் பெற வேண்டும். வாழ்த்துக்கள். மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது புதையல். புதையத்திலே இப்பொழுது ஒரு பொக்கிஷம் ஆரம்பித்திருக்கின்றது. குறுகிய நேரத்தில் இந்த பொக்கிஷம் அத்தனையும் நாங்கள் பிடித்தாக வேண்டும். தங்கை உமையால் ஓடி வாருங்கள். ஆறு எழுத்துக்களை கொண்ட மூன்றாவது இலக்க பெட்டி திறக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பெட்டிக்குள்ளே இருந்த ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல் கொண்டு வந்து விட்டார் சாந்தி அவர்கள். சாந்தி கொண்டு வருகின்றீர்களா?
1: மண்ணுக்காக.
0: மண்ணுக்காகவாடா? மாக்காக
1: பெண்ணுக்காக
0: அல்ல அல்ல அம்மா அல்ல அல்ல அல்ல அதுக்காக அல்ல. வாழ்த்துக்கள். ரெண்டு முயற்சி செய்து விட்டீர்கள். உதவி செய்யும் உங்களோ அவருக்கும் நன்றி, நாட்டுக்காரருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். தங்கே நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
2: ஐயா
0: வணக்கம். கொண்டு வாருங்கள்.
2: அந்த அவர் வந்து முனிவராங்க.
0: அது முடிந்து விட்டது. சல்லியன் என்பதை என்னுடைய சாந்தி அவர்கள் கணவரின் உதவியோடு வந்து பெற்றுக் கொண்டார். புள்ளியையும் ஒரு புள்ளிதான். மூன்றாவது இலக்கு பெட்டியை அவர் திறந்து வைத்தார். அதை திறந்தவுடன் அதற்கில் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் கிடைத்திருக்கின்றது. அந்த பதம் கூறுவத்தில் இருக்கும் பதம் அது ஒரு பொருள். அதற்காகத்தான் இந்த பாரத புத்தக யுத்தம் ராமாயண யுத்தங்கள் நடைபெற்றது. இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தங்கள் இந்த ஒன்றுக்காகத்தான், காப்பாற்ற வேண்டும் என்றதற்காக, அது வேண்டும் என்பதற்காக. அதை விட யாருக்கு மனமே இல்லை. ஆறு எழுத்துக்களை கொண்டது.
2: ஆறு எழுத்து
0: சென்று பாருங்கள். எங்கே குருபாஸ்கர் அவர்கள் வருகிறார். வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே.
3: துரியோதனன் ஐயா?
0: அல்ல அல்ல அல்ல. எதற்கு கூறுகிறீர்கள் துரியோதனன்? அந்த பாரதத்திலே வந்த பேரா?
3: ஐந்து
0: எழுத்துக்களை கொண்டது. அதற்காக கூறுகிறீர்கள். ஏன்னா இரண்டு கேள்வி அவர் கேள்வி அந்த கேள்வி முடிவடைந்த அது சல்லியன் பாரதத்திலே வந்தவர்.
3: சரி,
0: பொறக்கரிய பேரை பெற்றவர் அல்லவா? அவருக்கு பிள்ளை இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை பாக்கியம் ஆத்தங்கரில் என்று எடுத்தார்ல கர்ணனை.
3: ஆமாம்,
0: அவர் சல்லியன். அடுத்த வினா வந்துவிட்டது. மூன்றாவது பெட்டியை திறந்திருந்தார். மூன்றாவது பெட்டிக்குள்ளே ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல் கிடைத்திருக்கின்றது. அது ஒரு பொருள். அதற்காகத்தான் பெரிய போர்கள் எல்லாம், ராமாயணம் மகாபாரதம் ஒன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒன்றுக்காகத்தான், அதுதான் பிரச்சனை. ஆறு எழுத்துக்களை கொண்டது. சூட்சமாக கூறுகின்றேன், சிந்தித்து கூறுங்கள், ஓடி வாருங்கள். வருகின்றதா? சிந்திக்கின்றீர்களா?
3: ஆறு எழுத்து ஐயா.
0: ஆறு எழுத்துக்களை கொண்டது ஐயா. பாடல்களிலே வந்து பாடல்களிலே வந்திருக்கின்றன.
3: இதுவும் பாரதமா?
0: பாரதம் ராமாயணம் எல்லாவற்றிலும் இருந்தது. இன்றும் இருக்கின்றது என்று கூறுவேன். மீண்டும் வர வேண்டும். நன்றி நன்றி. அடுத்த வருகிறார் எங்களுடைய சாந்தி அவர்கள். சாந்தியை கொண்டு வாருங்கள். நீங்கள் தான் திறந்த பெட்டி. சாந்தி சாந்தியை கொண்டு வாருங்கள்.
1: எல்லை
0: எல்லைப்போர் வந்து எத்தனை எழுத்தம்மா? ஐந்து எழுத்து தானே. எல்லையும் மூன்று எழுத்து, போர் ரெண்டு எழுத்து. அது அல்லடா, அது அல்ல. எல்லைப்போர் அல்ல அல்ல அல்ல அல்ல. இது ஒரு பொருள் என்று கூறியிருந்தேன்.
1: பொருள் அங்கையா?
0: ஆமா, குறிப்பிட்டேன். இது ஒரு பொருள். தரவுகளை சரியாக உள்வாங்கிக் கொண்டு வர வேண்டும். மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? இங்கே உமையான் நீங்கள் அழைத்தீர்கள். உங்கள் பாடல் தர வேண்டும். சாந்தியும் பாடல் தர வேண்டும். அடுத்த முறை வரும்பொழுது உங்கள் பாடலை தாருங்கள். முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்தின் தொடுபிறப்பாகும். கதம்பம் கதம்பத்தின் வடிவம் என்று புதையல் புதையலிலே கண்டுபிடித்தல் யார் சொல்வது என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். பதங்களை தந்து கொண்டிருக்கின்றேன்.

0: பொக்கிஷம் ஆரம்பித்து இரண்டாவது பெட்டி திறக்கப்பட்டு அந்த பதத்தை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கின்றார்கள். ஆறு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம், அந்த இந்த ஒன்றுதான் மகாபாரதம் ராமாயணம் போன்ற யுத்தங்கள் நடைபெற்ற காலத்தில் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. இந்த ஒன்றுக்காகத்தான் சண்டை பிடிக்கின்றார்கள். இதுதான் பிரச்சனை. மண்ணுக்காக அல்ல, பெண்ணுக்காக அல்ல, அது ஒரு பிரச்சனை இருந்ததுதான். ஆனால் தனியே மண்ணுக்காக மட்டும் அந்த போரோ அல்லது பெண்ணுக்காக மட்டுமோ அந்த போர்கள் நடக்கவில்லை. அது பல விடயங்கள். ஆனால் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக ஒரு பொருள் உண்டு. அது இருந்தபடியால் தான் அந்த போர்களை நடத்தக்கூடியதாக இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் இலகுவாக்குகிறேன். அந்த பொருள் உட்க அமர்வதற்கு உபயோகிக்கப்படும் பொருள், அமர்ந்து கொண்டிருப்பது. நாகப்பன், ஃபாரூக், சாந்தி, உமையால் எல்லோரும் ஓடுவார்கள். குருபாஸ்கர் உடனே சொல்லலாம், ஓடுவாருங்கள், யாருக்கு புள்ளி வேண்டும். உமையால் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் மகளே. உமையால் கொண்டு வந்து
1: பாடல் வந்து
0: என்ன பாடல்?
1: அந்த பாடல், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்க்கை என்றால் போராட்டம்.
0: சரி, அந்த பாடல் வேணுமா? சரி, இப்ப இந்த பதத்து என்ன பதம் என்று கண்டுபிடிச்சீர்களா?
1: இதை யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். சாந்தி சொன்ன மாதிரி எல்லை போர்
0: அல்ல, அல்ல, இது ஒரு பொருள் இருக்கிற பொருள் என்று கூறியிருந்தேன். இன்னும் இலகுபடுத்தி இருக்கேன்.
1: துப்பாக்கி, பீரங்கி, தெரியல ஐயா,
0: மீண்டும் பாருங்கள்,
1: யோசிக்கிறேன்,
0: மீண்டும் பாருங்களம்மா. எங்கே ஃபாரூக் வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.
2: சலாம்
0: அலைக்கும். அலைக்கும் சலாம். கூங்கள்
2: சிம்மாசனம்
0: சிம்மாசனம் சிம்மாசனம் இருந்தபடியால் தான் இந்த சண்டைகளும் சோழிகளும் இன்றும் அந்த சிம்மாசனத்துக்கு தானே நடைபெற்றுக் கொண்டிருப்பது. சிறப்பான பாவத்தில் தந்து விட்டார். சிம்மாசனம் இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம்.
2: எந்த நம்பர் இருக்குப்பா?
0: 1, 2, 4, மூன்று பெட்டிகள். 1, 2, 4.
2: அப்போ 1,
0: 1 தருகின்றது உங்களுக்கு. முதலாவது பதம், ஓம் அண்டகாகசம் அபுகாகசம் திறந்திட பெட்டி. ஆஹா, மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் அதற்கு தெரிகின்றது. இதுவும் ஒரு ஆணின் பெயர். இந்த ஆண் ராமாயணத்திலே வருகின்றார். மூன்று எழுத்துக்களை கொண்டவர். ஓஜன வண்ணுங்க, ஓஜன வண்ணுங்க.
2: ராமன்
0: இல்லை, ராமன் வந்து அவர் ராமன் என்று கூறுவதில்லை. இராமன் தான் அவருடைய பெயர். நான் எழுத்தது அவர் அல்லது பொருந்தவில்லை. ராமன் மூன்று எழுத்தாக இருந்தாலும் இங்கே என்னிடம் இருப்பவர் அவர் அல்ல. ஞாபகம் வந்து விட்டார். நன்றி. குருமல் ஒரு சந்தர்ப்பம் உண்டு. வணக்கம் நாகப்பன்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பாருக்கு பதில் சொல்லிட்டாரு.
0: சிம்மாசனம். சரி, அடுத்து இதை கொண்டு வாருங்கள். அவர் திறந்த பெட்டி முதலாவது இலக்கம், மூன்று எழுத்துக்களை கொண்டு ஒரு மனிதன் ஆணின் பெயர். ராமாயணத்தில் வருகின்றார். அவர் ராமன் என்றார். அது செல்லவில்லை, பிறந்தவில்லை. நீங்கள் என்ன கூட போகிறீர்கள்? குருபாஸ்கர் வந்திருக்கிறார். வணக்கம் குருபாஸ்கர், கொண்டு வாருங்கள்.
4: சகுனியா
0: என்ன ராமாயணம் அண்ணரே, நீங்கள் சகுனியை கொண்ட சகுனி எங்கே வருகிறார் ராமாயணத்திலே? குருபாஸ்கர் சகுனி என்ற கரெக்டர் எதுல வருது? ராமாயணத்திலேயே பாரத மகாபாரதத்திலயா? அப்ப ரெண்டும் தெரியவில்லை.
4: ராமாயணத்திலயா
0: சகுனி எங்க வருகின்றார்? ராமாயணத்தில் வருகின்றாரா மகாபாரதத்தில் வருகின்றார்களா? இரண்டும் இரண்டு காப்பியங்கள் ஐயா, காவியங்கள். இவர் வந்து நான் கூறியவர் மூன்று வருத்தை கொண்டவர். அவர் வந்து ராமாயணத்தில் இருக்கின்றார். கொண்டு வாருங்கள். நன்றி. சாந்தி மீண்டும் வந்து விட்டார். சாந்தி கொண்டு வாருங்கள்.
5: குகன்.
0: வாழ்த்துக்கள். குகன் என்பது சரியான பதில் தந்து ஒரு புள்ளியை சாந்தி பெற்றுக் கொண்டீர்கள். பெட்டிக்காரர், இது உங்கள் எண்ணத்தில் வந்ததா, கணவரின் எண்ணத்தில் வந்ததா? சந்திர வெள்ளிக்காரன் எனக்கு தெரியும். சரி, நீங்கள் நாளைய தினம் என்ன பாடல் மகளை கேட்க போகின்றீர்கள்?
4: நாளைய தினம் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும்.
0: வேறென்றால் கணவர் பக்கத்தில் இருக்கின்றார் இல்லையா? வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் பதில் கூறியபடியால் ஒரு பெட்டியை திறக்கலாம். நீங்கள் இரண்டாவது இலக்க பெட்டியும் நாலாவது இலக்கம் இருக்கின்றது.
4: இரண்டாவது பெட்டியா?
0: இரண்டாவது பெட்டி. ஆமாம், இது ஆயுதங்களுள் ஒன்று. இது இரண்டு சேர்ந்தாத்தான் அது ஒரு ஆயுதம் என்று கூறலாம். இது ஆதி காலத்திலும் இருக்கின்றது. இன்று ஒலிம்பிக் விளையாட்டிலும் அது அந்த விளையாட்டு இருக்கின்றது.
4: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: ஆறு எழுத்துக்கள். இரட்டை இரண்டும் சேர்ந்துதான் தரும். ஆறு, ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்களிலேயும் வரும், நாலு எழுத்துக்களிலேயும் வரும். இல்லை இல்லை, ஐந்து எழுத்து தான் சரி. ஐந்து எழுத்துக்களை கொண்டது, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஆதி காலத்திலும் இருந்து இட்டவரை இது ஆயுதமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒலிம்பிக்கில் இது ஒரு பெரிய விளையாட்டாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஆனா இரண்டு சேர்ந்தாத்தான் இது ஒரு ஆயுதமாக வரும். தனித்து ஒன்று இயங்காது. இரண்டு சேர்ந்தது, தனித்து ஒன்று இயங்காது. முடியுமா? கொண்டு பாருங்கள். அது ஐந்து இடத்திலே பெருமாறு கொண்டு பாருங்கள். நாகப்பன் அவர்களே,
3: வணக்கம் ஐயா. குகன்,
0: குகன் என்ற சரியான பகுதியை தந்து வாழ்த்தினை பெறுகிறீர்கள். சாந்தி தந்து புள்ளியை பெற்றுக் கொண்டார். சரியா? மீண்டும் அவர் இரண்டாவது பெட்டியை திறந்திருக்கின்றார். அந்த இரண்டாவது பெட்டிக்குள்ளே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. அது மாறி சொன்னால் ஆறு எழுத்து, இப்படி சொன்னால் ஐந்து எழுத்து. இரண்டும் ஒன்றை தான் கூறுகிறது. ஆனா ஒன்றை விட்டு ஒன்று இயங்காது. இது ஆதிகாலம் தொட்டு இத்தனை வரை உபயோகத்தில் உள்ளது. எங்களுடைய ஒலிம்பிக்ல கூட இது ஒரு தேசிய விளையாட்டுக்குள்ள ஒரு விளையாட்டு அடர்க்கப்பட்டிருக்கின்றது.
3: ஆமாங்க. ஆமா, இருக்கு இருக்கு. அது வந்து
0: வர்கள் அம்பு, வெள்ள அம்பு. கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள். ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டீர்கள். வெற்றி வெற்றி வெற்றி.
3: எப்படி அஞ்சு அஞ்சு வெட்டியில ஒரு புள்ளி வாங்கி வச்சு?
0: வில் அம்பு, வில் அம்பு என்பது கெட்டிக்காரன். அம்பு வில்லு என்ற அம்பு வில் என்பது ஐந்து எழுத்து தான். வில்லு என்று கூறுவதில்லை. வில்லு என்பது ஒரு கருத்து. வில் தான் சரியான அம்பு, சரியான வச்சது. வில் அம்பு, வில் அம்பு என்பது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. ஒரு பெட்டியிலான் இருக்கின்றது நான்காவது இலக்க பெட்டி. அது உங்களுக்குத்தான பெட்டி. எங்கே திறந்து விடுங்கள் அந்த பெட்டியை.
3: நான்காவது பெட்டி திறக்கலாம்.
0: சாரி, நான்காவது பெட்டியை நான் பக்தியோடு மகிழ்வோடு சென்று பார்த்தபோது அது ஒரு காவியத்தை தான், ஒரு பெட்டி காவிய பெட்டியாக இருக்கின்றது. எங்கே ஓம் எங்கே திறந்து சிசு. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு மனிதன் இருக்கின்றான் அதற்குள்ளே. இவனும் ராமாயணத்திலே உள்ளவன். இவரும் ராமாயணத்திலே உள்ள ஒருவன். அவன் யாராக இருக்க வேண்டும்? நான்கு எழுத்துக்களை கொண்டவன். ஆரண்ய காண்டத்துக்குள்ளே அவன் இருக்கின்றான். அதை உங்களுக்கு இலவாக தந்து விடுகிறேன். ஆரண்ய காண்டத்துக்குள்ளே தான் அவன் வருகின்றான். உங்களோட வானொலி பலத்தை கேட்கின்றது, இங்கே எனக்கு துணிக்கின்றது. சற்று குறைந்து விடுங்கள். இப்பொழுது அவரை கண்டுபிடித்து கூறுங்கள். உடனே சொன்னால் இரண்டு புள்ளி.
3: ஆமா, அதுக்காக தான்
0: சொல்லி கிள்ளி பாருங்க. சும்மா சொல்லுங்க. சரி, இன்னும் இருக்கிற தரவு தருகின்றேன். மாய வித்தைகளில் வல்லவன். கிடைத்துவிட்டது குழு. இப்ப சொன்னால் இரண்டு.
3: மாரீசன்,
0: வாழ்த்துக்கள். மாரீசன் சிறப்பான பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் என்னுடைய நாகப்பன் அவர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, நாங்கள்
3: போட்டி மாயவித்தன்னு
0: சொன்னிட்டு விட்டீர்கள். மாரீசன் ஐந்து போட்டிகளும் முடிவடைந்து விட்டன. நேரமும் சரியாக 12 மணியை உங்களுக்கு காட்டுகின்றது. இப்பொழுது போட்டியை கொண்டு வருகின்றேன். போட்டியை முடிவுக்கு கொண்டு நிறைவுக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு காத்துக்கொண்டிருப்போம். காத்துக்கொண்டிருந்து நாங்கள் கலந்துரையாடுவதற்கு சில நேரம் இருக்குன்னு அதிலே வந்து இந்த இரட்டை சொற்களில் சில விடயங்களை நாங்கள் ருசுப்படுத்துகிறோம். அதாவது வந்து அடிச்சு கிடிச்சு போடாதேங்கோ. கிடிச்சு என்பதற்கு என்ன கருத்து ஒன்றும் இல்லை, ஆனால் சொல்லும்போது அடிச்சு கிடிச்சு போடாதே, பேசி கீசி போடாதீர்கள், பேசி போடாதீர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் பேசி கீசி போடாதீர்கள் என்று கூறுகிறீர்கள். சிறப்பு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒருவர் அழைக்கின்றார், சென்று வருவோம். வணக்கம், வணக்கம் சாந்தி அவர்களே. சரியான பதிலை தந்து வாழ்த்துக்களை ஆறுதலாக பெற்றுக் கொண்டீர்கள். பதிலை தந்து மாரிசன் என்று உடனே பெட்டியை தந்து பதிலை தந்த நாகப்பன் அவர்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றிருந்தார். இந்த ஐந்து பெட்டிகளுக்குள்ளேயும் யார் இரண்டு புள்ளிகளை பெறுவார் என்று பார்த்தால் அது அவராகத்தான் இருந்தது. மாரிசன் சரியான பதிலம்மா, ஆனால் அதை நாகப்பன் அவர்கள் கூறி புள்ளியை பெற்றார். நீங்கள் கூறி வாழ்த்துக்களை பெற்றீர்கள், வாழ்த்துக்கள். இதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டிய விடயங்கள், இலக்கியங்கள், காவியங்கள், காப்பியங்கள் எல்லாம் கெட்டிக்காரி. கெட்டிக்காரி உங்க கணவருக்கும் தந்து பாடலும் தந்துவிட்டீர்கள். போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது உங்களை புள்ளிகள் கூற இருக்கின்றேன், கேட்டுக்கொண்டிருங்கள். அதைத் தொடர்ந்து சிறு கலந்துரையாடலும் இருக்கின்றது, முடிந்தால் வரலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே குருபாஸ்கர் வணக்கம்.
5: ஏன் வணக்கம், ஒரு புள்ளியாவது வாங்கிடுவோம் பாக்கறேன், இன்னும் முடியும்.
0: அதுக்கு நீங்கள் ராமாயணத்தை விட்டு நீங்கள் பாரதத்துக்குள்ளே காலம் வைத்து
5: ஐயா இதுக்கு சொல்றேன் பதில
0: பூர்ண
5: பரதன்யா.
0: ஐயா இதுவும் புளியாத்தான் சொல்றீர்கள். ஆரண்ய காண்டத்தில் பரதன் எங்கே ஐயா வந்தார்? அது கடவுள பாதரட்சி காண்டத்தானே வந்தார். மாயவித்தைகள் தெரிந்தவர் என்று கூறினேன். மாரிசன் கேள்விப்பட்டீர்களா? அவன் தானே மான் உருவத்தில் வந்திருந்த சீதையை தூக்கி கொண்டு போய் அறிவகத்தவன். மாரிசன் அதை சரியான பதிவு
5: மாயாவி. மாரிசன்
0: மாயாவி அல்ல, அவன் மாரிசன். அவரை வந்து அவனுடைய நாகப்பன் அவர்கள் பெட்டியை திறந்து உடனே சென்றுவிடுவார். இரண்டு புள்ளிகளை பெற்றார். அதைத் தொடர்ந்து என்னுடைய சாந்தி வந்து மாரிசன் என்ற சரியான பதவை கூறி வாழ்த்துக்களை பெற்றார். நீங்கள் பரதர் இந்த வடிவில் எனக்கு வாழ்த்தவும் முடியாமல் இருக்கின்றது. கெட்டிக்காரன் சொல்லாமல் இருப்பிடம் இறுதி வரைக்கும் முயற்சி வைத்து ஒரு புள்ளியாக வருவோம். விடாமுயற்சிக்கு வாழ்த்துக்கள். விட மாட்டாங்கள் ஐயா. யோசிச்சு கிதிச்சு சொல்லி கிள்ளி போடுவோம். ஒரு போட்டியில வந்து வெற்றிய கிட்டியை பெற்றுக் கொள்வோம் இருந்தார்கள் இல்லையா? இப்ப நான் வாக்கு இத்தனை புள்ளிகளுக்கு கூட இருக்கின்றேன், கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தருவேன் என்று கலந்துரையாட. அதிலே ஒரு சொல்லை சொல்லுவதற்கு இன்னொரு சொல்லை புகுத்தி நாங்கள் சேர்த்து அழுத்தி பேசி பழகி கொண்டிருக்கின்றோம். அந்த இரண்டாவது சொல்லுக்கு கருத்து இல்லை, ஆனால் சொல்லுகிறோம் பேசி கீசி போடப்படாது என்றால் பேசி என்பது சரி, கீசி என்றால் என்ன? பயணம் செய்யலாம என்றால் பஸ்ஸுக்கு கிஸுக்கு காசு இல்லாம இருக்கு ஐயான்வார்கள்.
5: ஆமா,
0: அப்படி நான் சொல்லுறவங்க அடிச்சு கிழிச்சு போடாதேங்க ஐயான்னு சொல்லுவார்கள். ஒளிச்சு கிழிச்சு போடாதேன்னு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லுவார்கள் போலீஸ்காரர் அடிக்க வரும்போது. இப்படியான பதங்கள் எங்களுக்குள்ள இருக்கின்றதா நாங்கள் உரையாடுகின்றோம் என்று ஒரு செல்லாபித்து பார்ப்போம். நன்றி குருபாஸ்கர் அவர்களே, உங்கள் பாடலையும் தந்து விட்டீர்கள். இப்பொழுது நான் புள்ளிகளை கூற இருக்கின்றேன். இன்று பாட்டிக்கு வந்து எங்களோட பங்கு பெற்ற கலம்பத்தை பங்கு பெற்ற 11 உறவுகள் பங்கு பெற்றிருக்கார். லெனின், ராஜ்குமார், ஜெகபர் ஷாதிக் அவர்கள், நாகப்பன் அவர்கள், விஜய ராகவன் அவர்கள், உமையாள், அலி, ஃபாரூக், ராஃபிக், குருபாஸ்கர், சாந்தி. இதற்குள்ளே 1, 2, 3, 4 ஐவர் தான் புள்ளிகளை பெறும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் விஜய ராகவன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார். அவர் இணைந்த 2 தடவைதான் ஒரு புள்ளியை அவர் பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. 2 புள்ளிகளை இருவர் பெற்றிருக்கின்றார்கள். ஒருவர் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து ராஜ்குமார் அவர்கள், அடுத்தவர் சாந்தி அவர்கள். தர்மபுரி தான் அதிகம். அவரும் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். சாந்தி அவர்கள் இறுதி நேரத்தில் வந்தாலும் 2 புள்ளிகளை பெற்றுக் கட்டி தன்னுடைய திறமையை காட்டிச் சென்றார். அடுத்து கூடுதலாக இருப்பது 8 புள்ளிகளை. ஆஹா, 8 புள்ளிகளை பெற்று 2வது நிலையில் இருக்கின்றார் ஒருவர். அவர்தான் என்னுடைய குளப்படி சிங்கம் அன்பு புதல்வன் ஃபாரூக். எங்கே சவுதி அரேபியா மன்னர் வந்து இருக்கின்றார். தொடர்ந்து 4 புள்ளிகளை எடுத்தார் அவர். அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அவர் வந்து மொத்தம் 8 புள்ளிகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்றார். அப்படி சொன்னார் யார் முதலாவது இடம்? வேறு யாரும் இல்ல, வளமை போல் வெற்றி சிங்கம் தானா வந்த சந்தனம் எங்களுடைய கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். மொத்தம் 15 பதங்களை கண்டுபிடித்து 15 புள்ளிகளை பெற்று பெரு வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அநேகமான வேகம், விவேகம், கண்டுபிடி, யார் சொல்வதோ, புதையல், பொக்கிஷம், பாட்டு சவாரி போன்றவற்றில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் நாகப்பன். அவர்களுக்கு என்னுடைய சிறந்த பாராட்டுகள். நன்றி கூறும் இந்த வேளையிலே வந்து இணைந்து சிறப்பித்தவர்கள் இல்லாமல் இவர்கள் புள்ளியை பெற்றிருக்க முடியாது. வந்து சிறம்பித்து எங்கள் காத்தலையை அலங்கரித்து நேரலையில் கலந்து குரல் காட்டி என்னை உற்சாகப்படுத்திய அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை, நன்றிகளையும் கூறும் இந்த வேளையில் வீடுகளில் இருந்து தூக்கி தூங்கு தூக்கம் வந்தும் தூங்காமலும் அழைக்க முடிந்தும் முடியாமலும் அடுத்தவர்களுக்கு தொல்லியாக இருக்குமே, இடையூறாக இருக்குமே என்று எல்லாம் பல விடயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் அழைப்பை கொடுக்காமல் காதுக்குள்ளே வைத்து நிகழ்ச்சியை மட்டும் கேட்டுக்கொண்டும் பலர் இருக்கின்றார்கள் என்பதை அறிகின்றேன். அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய அன்பு கனிந்த நல் வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். சரியோ? நல்லது. இந்த வேளையிலே நாங்கள் கலந்து உறவாட இருக்கின்றோம். ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு அலையுங்கள். பாடலை நிறுத்தி உங்களை இணைப்பேன். நீங்கள் இணைப்பில் வந்து சிறிது நேரம் அளவலாகுவோம். ஓடிவாருங்கள்.

அது மட்டும் அல்லாமல் இன்றைய கதம்ப நிகழ்வினை வரவேற்று வாழ்த்தி இங்கே குறிப்பு எழுதியிருக்கின்றார்கள். புலனத்தில் பலர் கூட வந்து பேசினார்கள். சிலர் அதிலிருந்து தெரியவில்லை, அவர்கள் வர முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இங்கே ஒரு சில நிமிடங்கள் தருகின்றேன். இந்த பாடல் முடிவதற்குள் வருவதென்றால் வந்து இணைந்து கொள்ளுங்கள், இல்லையே நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிடும்.

0: வணக்கம் வணக்கம். இரண்டாவது பரிசு பெற்ற ஃபாரூக் அவர்களே
1: வணக்கம். அப்பா வணக்கம், வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு.
0: எனக்கு வாழ்த்துக்கள், எல்லா பிள்ளைகளும் எனக்கு
1: தான். நீங்க
0: குடுத்தீங்க, கலந்து கொண்டு உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்க உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: கண்டிப்பா.
0: அஸ்லாமு அலைக்கும் கூறியிருந்தார், நான் அவருக்கு அழைக்கும் சலாம் என்றும் கூறியிருந்தேன். அவனை திருப்பீர்கள். அவ்வளவு தூரம் உங்களுடைய வானொலியை துல்லியமாக இன்று உங்களுடைய இணையதளம் வேலை செய்கின்றது. நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்?
1: சிறப்பாக
0: இருந்தது.
1: வாழ்த்துக்கள் ஆப்பன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி நன்றி ஐயா. சக்கரவர்த்தி அவர் திரு நாகப்பன் சக்கரவர்த்தி அவரை இணைக்கின்றீர்களா?
1: இணைச்சிருவோம்.
0: வருகின்றால் அவரை அணைத்து விடுகிறேன், அணைத்து பேசிவிட்டு வருகிறேன். இருங்கள், நன்றி. வணக்கம் வணக்கம். சாந்தி அவர்களே கூறுங்கள்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: இது கலந்துரையாடல்
0: இல்ல, உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்ன கருத்து கூட வந்துருவோம், என்ன கலந்து என்னுடன் கலந்து உரையாடலாம். நீங்கள் இறுதி நேரத்தில் வந்தபடியா, இறுதி நேரத்தில் வந்தபடியா தான் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைத்தது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்திருந்தால் சில புள்ளிகளை பெற்றிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வசதி இனம் இருந்தபடியால் போலும், ஆனால் நானும் என்ன கடைசி நேரத்தில் வந்தாலும் சிறப்பாக இணைந்திருக்கின்றீர்கள். கூறுங்கள் உங்கள் கருத்துக்களை, கூறுங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி. குறைந்த குறைந்த முழுவதும் கேட்டீர்களா இல்லை தானே? அதுதான் உங்களுக்கு முழுமையாக செய்ய முடியாம இருந்தது. முழுமையாக கேட்டிருந்தா நல்லது, ஆனா அதுக்கு உங்களுக்கு காலங்களும் கிடைக்க வேண்டும் அல்லவா? வேற என்ன கருத்து தரப்போகின்றீர்கள்?
2: நல்லா
0: இருந்தது,
2: நிகழ்ச்சி நல்லா
0: இருந்தது. சிறப்பா இருந்ததா? அப்ப ஆரம்பத்தில் இருந்தா சிறப்பா இருக்கும் இல்லையா? உங்களால் முடிந்த அளவுதானே நாங்கள் வர முடியுமா? அது விட்டு குறையவில்லை. இதிலே குறிப்பாக வாழ்த்துக்களுக்குரியவர் உங்களுடைய கணவரம் தான், சரியா? பல்சுவை நிகழ்வாக வந்ததை கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. மீண்டும் அடுத்த கலம்பத்தில் சந்திக்கின்றோம். பாடல்களை தந்து விட்டீர்கள், குறிப்புகளை கேட்டு மகிழ்வோம் அம்மா. வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் குருபாஸ்கர் அவர்களே. வணக்கம்
3: ஐயா.
0: வணக்கம்.
3: அது துணி எல்லாம் மடிச்சு வச்சோம்னு வச்சுங்களா, துவைச்சி காய வச்சு. அப்போ கிடிச்சு வச்சா என்ன துணிய அப்படின்னு கேப்பாங்க.
0: அப்ப மடிச்சு மடிச்சு கிடிச்சு மடிச்சு
3: கிடிச்சு மடிச்சு கிடிச்சு எடுத்து
0: வச்சிருச்சு என்பதற்கு என்ன கருத்து?
3: அது வார்த்தையில
0: வர்றதுதான். அது அழுத்தி சொல்ல வேண்டது இல்லையா? மடிச்சு வை என்பது ஓவல், மடிச்சு கிடிச்சு என்பது பணிமு கொண்டு வருகிறது. மடிச்சு கிடிச்சு வைத்தால
3: அது மாதிரி ஐயா, பாய் படுத்து தூங்குறோம்ல, அது சுருட்டி கிருட்டி வச்சா என்ன?
0: சுருட்டி
3: என்னன்னு சொல்லலாம்.
0: சுருட்டி
3: சுருட்டி கிருட்டி வச்சா என்ன?
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதம், சிறப்பான.
3: ஒண்ணுமையா, சைக்கிள் போறோம்னு வச்சிய, சைக்கிள் கத்துக்கிறான்னு வச்சிங்க. ஒரு பையன், நம்ம பையன் சைக்கிள் கத்துக்கிறான், கீழே விழுந்து விழுந்து போட போறான்.
0: விழுந்து விழுந்து
3: விழுந்து விழுந்து போட போறான்.
0: கீழே விழுந்து கிழிந்து, அந்த கிழிந்து என்பதற்கு எந்த விதமான அர்த்தம் இல்லையா? ஆனால் அது அங்கே அந்த விழுந்து விழுந்து என்பதை அழுத்துகிறது இல்லையா?
3: ஆமா, விழுந்து கிழிந்து விழுந்துட போறான், விழுந்து போறான் அப்படின்னு சொல்றது.
0: வாழ்த்துக்கள். மற்றது
3: மூணுதான் இது பண்ணி வச்சு யோசனை பண்ணி சொல்றேன்.
0: நன்றி, மீண்டும் பாருங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்து யார் வரப்போகிறீர்கள்? பாடல் மீதி ஓடுகின்றது, கேட்டுக்கொண்டு வாருங்கள்.

0: அசையிருக்காதோ. இது யார் வருகின்றது இப்பொழுது? அன்பு உறவுகள் வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. எப்படி இவர்களை எடுப்பவர் தெரியவில்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம். அடென்னப்பா வணக்கம் வணக்கம். நாகப்பன் ஐயா சக்கரவர்த்தி அவர்கள் உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைத்திருக்கு. சக்கரவர்த்தி வணக்கம். சக்கரவர்த்தி குளப்படி சிங்கம் தந்த பட்டம் என்ன சக்கரவர்த்தி? வாழ்த்துக்கள். சிறப்பாக சிந்திக்க நீங்கள் நாகப்பன் அவர்களே, சிறப்பான சிந்திப்பு. அடுத்து வந்து ஃபாரூக் அவர்கள் இருக்கின்றார்கள் தெரிகின்றது. மீரா அவர்களும் இருக்கின்றார்களோ? யாரு பேர் வணக்கம் வந்தவர்களுக்கு வணக்கம்.
1: ரோஜா
0: ரோஜா ரோஜா
1: ரோஜா
0: வந்து ரோஜா வந்திருக்கின்றார்கள். நல்லது வந்தவர்களுக்கு வணக்கம்.
2: ஐயா இந்த நேரத்தில் அடுத்தவங்களும் சிலைச்சவங்க இல்லைங்கய்யா?
0: எல்லோரும் எல்லோரும் சிறப்புத்தான். நான் இல்லையா கூட வர இல்லையா?
2: ஆமா ஆமா
0: சொன்ன உடனே பிடிக்கிறேன்.
2: உங்களுடைய இணைப்பு வந்து சீக்கிரம் கிடைக்கிறதுனால பதில் சொல்ல முடியுதே தவிர மற்றவங்களும் அப்படி ஒன்றும் இது இல்லை.
0: கிடைக்காத அந்த மகள் உமையால் வந்து பல பதில்களை வைத்துக் கொண்டு அழைப்பு கிடைக்காமல் இருந்திருக்கின்றார். சரியான பதில்களை வைத்திருந்தார், வர முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு இப்படித்தான் நடத்த வேண்டும். யார் முன்ப வேண்டும்? வேகம் விவேகம் என்ற ஒன்றை நான் முன்பு கூட்டியே கூறியிருக்கேன். அது எங்கள் எல்லோருக்கும் தேவையானது.
2: அதுக்கு ஆமா ஆமா ஆமா அதுக்கு இணையம் வந்து கை கொடுக்கணும் ஐயா.
0: இணையம் இணையம் கிடையாது. சரியா கிடையாது.
1: யார் இணைஞ்சான்னு சொல்லுங்க. அவர்களை இணைச்சு விடுறதுக்கு முடிஞ்ச உங்களோட இடைஞ்ச அன்பு உறவுகளை
0: அழைத்தால் நான் சொல்லுவேன். அழைத்த
3: சாந்தியம்மா வந்து
1: போயிட்டாங்க. பேசுனாங்க முடியாம இருப்பார்கள். நான்
3: நினைச்சிடறேன். குருபாஸ்கர் தான்.
2: குருபாஸ்கர் ஐயா வந்தாங்க.
0: குருபாஸ்கர்
2: நினைச்சிருங்க. சாந்தியம்மா வந்தாங்க.
3: அவங்க வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க
0: அடுத்து நிறைய உறவுகளுக்கு வர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஒரு சிலர் வந்து அந்த பண்டிகைகள் வருகின்றது, பண்டிகைக்கேற்ற ஒழுங்குகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில உறவுகளை பார்க்கின்றேன், அவர்கள் வரவேற்பு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் வர முடியாமல் இருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் வீட்டிலே அவர்களுக்கு வந்து எங்களோடு பேசுகிற சந்தர்ப்பம் இல்லை. நிகழ்ச்சியில் பங்கு பற்றியவர்கள் தான் ரோஜா நீங்கள் நினைப்பதென்றால் நினைக்க வேண்டும். நிகழ்ச்சிக்கு வந்தவர்கள் தான் நான் கூறுவேன் உங்களுக்கு. இங்கே யாராவது வர வேண்டும் என்றால் என்னுடைய நிகழ்ச்சிக்கு என்னிடம் அழைத்தால்தான் அவர்களை நான் நினைப்பேன். ஆரென்றாலும்
1: இணைக்கிறதுக்காக தானப்பா நான் வந்த நான் இப்ப காட்டலைக்கா இல்லாட்டி நானும் வர மாட்டேன். இவர்களை இணைச்சு விடுறதுக்கு என்ன உங்களுக்கு இணைக்க தெரியாதுன்றதுக்காண்டி நான் இதுல இருந்து இணைச்சு விடுறேன். யார் யாருன்னு சொல்லுங்க.
2: சாந்தியம்மா தான்.
0: சாந்தியம்மர் குருபாஸ்கரும் வந்தார்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி அவர்களே. குருபாஸ்கரும்
1: வருவார்.
0: அடுத்து செல்வகுமார் இணை என்றால் அவரை இணைக்க வேண்டாம். அவர் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவில்லை. வாழ்த்து மட்டும்தான் எழுதியிருந்தார். அவர் வந்தாலும் தூங்கிக் கொண்டிருப்பார். அவர் பங்கு பெற்றது குறைவாக இருக்கும். இடாப்பு பதிகிறதுக்கு மட்டும் என்னிடம் யாரும் தர வேண்டாம். என்னுடைய நிகழ்வு அப்படித்தான். 3 மணிக்கேலும் வாங்க. நான் என்னுடைய நிகழ்வு நடத்தும் பொழுது அவர் வந்து
2: ஒரு நாளாவது வந்து ஒரு பதில் சொல்லிட்டு ஒரு பாட்டு வாங்கிட்டு போலான்னு நினைச்சிட்டு
0: இருக்கு. இல்ல அது அல்ல. அவர்களுக்கு வசதி இல்லாதபடியால் தான் வரவில்லை. அவர்களுக்கு நல்லா அவர்கள் வலிந்து வர வேண்டாம். இங்கே வந்து எனக்கு பதிந்து விட்டு தூங்கிக் கொண்டிருந்து அதை செய்ய வேண்டாம். அது மொழியல் தமிழ் வானொலியை ஒரு சாட்சியாக வைத்துக் கொண்டு தன்னுடைய நேரத்தை உறுதிப்படுத்துகிறார். நான் மொழியல் தமிழ் வானொலியில் இணைந்திருந்தேன் என்று கூறுவதற்காக என்னிடம் வர வேண்டாம். எனக்கு தேவை நிகழ்ச்சி சிறக்க வேண்டும். கலந்துரையாடல் மட்டுமல்ல, இது கலந்துரையாடல் உங்கள் வந்து கலந்தவர்களுக்கு ஒரு பிரசன்ட் மாதிரி நான் செய்வது. நான் வந்தது உங்களை வளர்த்து என்னையும் வளர்த்துக் கொள்ளும் இந்த தமிழ். இது வானொலி. இது சாதாரண கூட்டம். இது வானொலி. அவர்களுக்கு நன்றாக தெரியும். சாந்தி அவர்கள் வந்தபோது மற்றவர்கள் இல்லை. அதனால் நான் கலந்துரையாடல் தானே ஐயா என்று கேட்டபோது நீங்கள் வந்த கருத்தை கூறி செல்லுங்கள் அம்மா என்று கூறியிருந்தேன். இப்பொழுது வணக்கம் வணக்கம் வணக்கம் பாருங்கள். இப்பொழுது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். செல்வகுமார் தயவு செய்து குரல் நினைக்க வேண்டாம். மகனே உங்கள் ஆர்வம் நீங்கள் வந்து பணியாளர் வந்து என்னை வரவேற்றதுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எழுதி போட்டதுக்கு நன்றிகள். அது மட்டுமல்ல இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் நன்றிகள். வந்து களைப்பாறு உணவுண்டு உறங்கி இப்பொழுது கலந்துரையாடலில் எங்களுக்கு அது முறை அல்ல. நிகழ்ச்சியில் பங்கு பற்றியவர்கள் தான் நிகழ்ச்சியை பற்றி பேச முடியும். எல்லோரும் வருகிறோம் என்று நான் கூறவில்லை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றியவர்கள் அவர்களும் தானே நிகழ்ச்சி பெற்றீர்கள். வணக்கம் பிரபாஸ்கர், வணக்கம்.
2: அதாவது
0: பொருள்கள் கடிச்சு கடிச்சு வச்சுட்டீங்களா?
3: கேட்கல
0: பிரபாஸ்கர், உங்களுடைய ஒளிபரம் இல்லை, சத்தம் திட்டம் வரவில்லை, கேட்கவில்லை. சரி, இப்போ கலந்துரையாடல் என்னவென்றால், வந்தவர்களுக்கு நாங்கள் எங்கள் தமிழை பேசும் பொழுது நேற்று தினம் சும்மா என்ற பதத்தை வைத்து துணிமுடி எங்களை பேசினோம். அதே போன்று இந்த இரண்டு வார்த்தை, ஒரு விடயத்தை சொல்லும் போது அதற்கு மறந்து இன்னொரு வார்த்தையை சேர்த்து கூறி அழுத்துகிறோம். அவர் வந்து கூறினார், விழுந்து விழுந்து போய்விடுவார், மடிச்சு கிடிச்சு வச்சா என்ன, எப்படியாக ஒரு பதத்தை மேலும் ஒரு பதத்தை போட்டு அழுத்துகிறோம். அந்த இரண்டாவது பதத்துக்கு அர்த்தம் இல்லை. அப்படி உங்களால் எத்தனை பதங்கள் கூற முடியும்? ஒவ்வொருவரும் கூறுங்கள்.
3: நான் கூறுவேன், வேலைக்கு கீழக்கு போகலையா?
0: வேலைக்கு கீழக்கு போகல, கீழே கேட்பாரு. வேற வேலைக்கு கீழக்கு அதனையா கீழக்கு
1: ஓடிக்கீடி போயிட்டாங்களா?
0: அற்புதமான பதம் கொண்டு வந்து இன்னொரு பதம் புதுசா, ஓடிக்கீடி.
3: அடி இடி இல்ல அடி கிடி.
0: அநேகமா இந்த கீழத்தான் பாடு, அடிக்கிடி கீழே அங்க நிற்கும். அடிக்கு கருத்து இருக்கு, இடி என்பதற்கும் கருத்து இருக்கு. இப்ப கையால கையை விரித்தால் அடித்தால் அது அடி, ஐந்து வகைகளை மீது மோடிக்கொண்டு அடித்தால் அது இடி. அடி இடி விழுந்ததா? அது அடிக்கிடி என்பது அடிவிடி என்று
3: கீப்பாடு,
0: சாப்பாடு கீப்பாடு.
3: அப்ப கீதான்
0: ஆனா கா கா கி கூட
2: மட்டும்தான் வரும், கீதான் வரும்.
0: கா கா
2: இடத்துல வந்து நீங்க கீனு சொன்னதுனால, இப்ப கீரைக்கு ரெண்டு தடவை அழுத்தமா சொல்ல முடியாது ஐயா, கீரை வந்துச்சான்னு சொல்ல
0: முடியாது. அங்கேதான் கவனிக்க வேண்டும் தமிழினுடைய சிறப்பை. கீரை ஈரை வந்துச்சா? கீரை இல்லை, கீரை மட்டும்தான் வந்திருக்க வேண்டும். சரி, ஒரு கண்டுபிடிப்பு. அப்ப சில சொற்களுக்கு தான் அப்படி பதங்கள் வருகின்றது என்றால் அது வேறு என்ன பதங்களாக இருக்கும்
4: ஐயா?
0: பொருள்கள்
4: எங்க அப்பா சொல்லுவாரு, தீபாவளி வந்ததுன்னா வெடிகிடி இருந்தா எடுத்து வச்சு வெடியாண்டா,
0: வெடி பாத்தீங்களா? சும்மா எல்லாரும் நல்ல வெடி வெடிக்கிறாங்க, உனக்கு வெடிக்க கிடிக்க தெரியாது, வெடிக்க கிடிக்க.
4: வெடிகிடி இருந்தா எடுத்து வச்சு வெடியா? வெடி எடுத்து வெடிட்டா வெடினு சொல்ல மாட்டாரு, இருந்தா எடுத்து வச்சு வெடிக்கிடு.
0: பாத்திருக்கா அந்த பதங்களை? எங்களுக்கு அந்த இடத்துல தெரிவதில்லை, ஆனால் அதை அழுத்தி இன்னொரு உறுத்தி சொல்வது.
2: அதே மாதிரி உடம்பு சரியில்லாம இருந்தோம்னாங்கயா,
0: பாடிக்கு சும்மா இருங்கம்மா, பாடிக்கீடு விட்டுறாதீங்க அப்படின்னு கூறுவாங்க. நல்லது,
4: ஊசி ஈசி ஏதாவது போட்டியா?
0: ஊசி ஈசி என்ன?
2: அதே மாதிரி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கும் போது ஊட்டி ஈட்டி ஊட்டியாம்பாங்க.
0: ஊட்டி கீட்டி
2: ஊட்டி ஈட்டி ஊட்டியா அப்படிம்பாங்க.
3: தாடி கீடி இருக்கா?
0: தாடி கீடி, கீடி என்பதற்கு கருத்து இல்லை, ஆனா தாடியை அழுத்தி கூறுகின்றது கீடி. அதே மாதிரி பஸ்ஸுக்கு பஸ்ல போறதுக்கு அப்படி பஸ்ஸை எப்படி திருப்பி சொல்லுவார்கள்?
3: கிசு என்பது
0: வந்து அது சொல்லுதல் தான். கிசு என்று மெதுவாக சொல்லு, அல்லது ரகசியமா சொல்லு, கிசு கிசு கிசு என்று
4: கூறுவாங்க. அது போல ஏட்டிக்கு போட்டி பேசாதீங்க,
0: ஏட்டிக்கும் பதில் இருக்கிறது ஐயா, போட்டிக்கும் பதில் இருக்கிறது. ஏட்டி பேசாதீர்கள், போட்டி பேசாதீர்கள்
2: ஐயா. இதுல அந்த கிசு கிசுங்கிறது வந்து இரட்டை கிளவியில தான் வரும்.
0: இரட்டை கிளவி சொல் அழுத்தம் இருக்கின்றது, ஆனால் சிலவுக்கு அர்த்தம் இல்லை.
2: மழை வந்து சல சலன்னு பெஞ்சதும் பாங்க, சல சலன்னு பெஞ்சதும் பாங்க,
0: சல சல என்ற சத்தம், அது ரெண்டு அதுக்கு கருத்து உண்டு. அதுக்கு இருக்கு பேர் என்ன கருத்து இல்லாமல் நாங்கள் சொல்ல பாம்பு கூம்பு இருக்கும் கவனம்
3: பாம்பு கூம்பு
0: பத்தேக்குள்ளே பாம்பு
3: கூம்பா ஒரு
0: பொத்தி கித்தி போடும்
3: மாதிரிப்பா. ஒரு அதாவது ஒரு பேரை வந்து பக்க முன்னால வந்து காண சேர்த்து சொல்லும் போது மறைமுகமா அந்த வரும். இப்ப வந்து காதல் அப்படிங்கறத காக்கா காதா கல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த காணாவை சேர்க்கிற பாருங்க, அந்த இடத்துலயும் காணாதான் வருது. இப்ப கீ வர மாதிரி அங்கேயும் காதான் சேர்க்கிற மாதிரி
0: என்ன சொல்லுவீங்க காதல் என்பதுக்கு.
3: இப்ப என் பேரு இல்ல இல்ல இன்னொன்னு சொல்றேன் பாருக், என் பேரு பாருக் வந்து நான் காணா முதல் எழுத்துக்கு முன்னால காணாவை சேர்த்து சேர்த்து
0: சொல்லுவேன்.
3: கரு கக்
0: அது வந்து வேற சில, அது வேறு சில பேர் அது நாங்கள் காணாவை முன்னுக்கு வைத்து ஒரு பதத்தை கூறுவது இருந்தால் அடுத்தவருக்கு புரியாம கூறுவது பாசை. சரியா
3: பாசை. ஆனா அதுலயே அந்த காதா வருது, கீயை சேர்க்கிறோமோ அதுல காதான்னு வருது, வேற எழுத்து சேர்க்க முடியாது.
0: அது வேறு சில, அது வேற சொற்றொடர். அது சொற்றொடரை மறைத்து நீங்க சொல்வது வெளிச்ச ஒரு பொருள், ஒரு பொருள் சொல்லிந்த ஒரு பதத்தை மறைமுகமாக மறைத்து மற்றவர்களுக்கு புரியாமல் இருப்பதற்காக இணைத்து காணாவை வைத்து ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாலே காணாவை வைத்து பேசிக் கொண்டு போறது. அதுவும் ஒரு விதமான அதே ஒரு விதமான நகைச்சுவை தமிழ் சிறப்பு.
5: இட்ல இட்ல போடுவாங்க, இட்ல இட்ல
0: அப்படி பேசி காட்டுங்க.
5: ரயில் கூட எழுதி விடுவாங்க.
0: அப்படியா படிச்சிருக்கீங்க, கேட்டுக்காரர்கள் கேட்டுக்காரி பார்த்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். அடுத்து உரையாடல் குறுங்கள்.
3: நிம்மதி நிம்மதி நிம்மதி
0: நிம்மதி நிம்மதி நிம்மதி நிம்மதி இல்லையாப்பா சும்மாவோ. ஆனால் ஓடி ஓடி உழைத்தும் நிம்மதி நிம்மதி இல்லை என்றால் அந்த ஓடி ஓடி என்பது ரெண்டுக்கும் பதம் இருக்கிறது, நிம்மதிக்கும் பதம் இருக்கிறது, கிம்மதிக்கு இல்லை. சம்பள வேலை என்ன சம்பளம் கிம்பளம் எடுத்தும் வாழ்க்கையை செய்யலாதப்பான்னு சரித்துக் கொள்வார்கள். சம்பளம் கிம்பளம்
2: எடுத்தாலும் பொருள் இருக்கு.
0: கிம்பளம் வந்து எங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள். சம்பளம் கிம்பளம் என்பது அந்த லஞ்சங்களை இருக்குல்ல மேலதிகமாக கிம்பளம் என்றால் எங்களால் வைக்கப்பட்டது. இலக்கணத்திலே கிம்பளம் என்று அப்படி இல்லை என்று எண்ணுங்கள். சம்பளம் கிம்பளம், சம்பளம் கிம்பளம் கிடைத்தாலும் ஏதாவது செய்யலாமப்பா என்று கூறுவார். சம்பளம் கிம்பளம், கிம்பளம் என்பது கையுறைப்பா
3: கையுறை. கொரோனா கிரணா
0: இப்ப கொரோனாவுக்கும் கிரணா ஒமிக்ரான் கிம்கிரான் இல்லையா? அது என்ன வந்தால் அதில் எந்த பிழையும் இல்லை. அர்த்தமற்ற பதத்தை அங்கே சேர்த்தாலும் அது நாங்கள் சொல்ல போகும் விஷய விடயத்தை அழுத்தி கொடுக்கின்றது. அழுத்தி தொட்டிலே கிட்டிலே ஆட்டி கட்டி போடாத குழந்தை எழும்பி கிளம்பி விடும், எழும்பி கிளம்பி எழும்பி கிளம்பி அழுது கிளம்பி விடும் அப்படிங்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தொடர் பதம் வருகின்றது. இன்னும் ஒரு இடத்திலே பாருங்கள், அழுகி ஒழுகி நழுவி கீழே விழுந்த வாழை பழத்தை பழக்க வழக்க ஒழுக்கமற்ற சிறுவன் எடுத்து புழுகி புழுகி புசித்தான். ஒவ்வொரு சொற்களுக்கும் அர்த்தம் உண்டு இல்லையா? அழுகி ஒழுகி நல்லா பழம் பழுத்து அழுகி விட்டது, அது ஒழுகிது அந்த வாழைத்தாரிலே ஒழுகி கீழே விழுந்து போன அந்த வாழைப்பழத்தை. ஒரு நல்ல பழக்க வழக்கம் இல்லாத ஒரு பையன் அதை எடுத்து புழுகி புழுகி சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு சாப்பிட்டானான். அழுகி ஒழுகி நழுவி அந்த அதையும் நழுவிட்டு
2: உச்சரிப்ப உச்சரிப்ப திருத்துறதுக்காக சொல்றதுங்க. உச்சரிப்பு திருத்தமா வரணுங்கிறக்க
0: அதிலே எல்லாம் லகரங்கள் எப்படி எங்கள் நாக்கை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும், செந்தமையை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கு வர ஒன்று. ஆனால் கருத்து அதில் வரும் வார்த்தைகள் அத்தனைக்கும் கருத்துக்கள் உண்டு. அழுகி அழுகி சரி அழுகல் அழுகிவிட்டது, அழுகினா என்ன செய்யும், தொழுகலத்து போயிடும். ஒழுகி சொட்டு சொட்டா ஒழுகுது, அதன் பின்பு அது தார்லேருந்து அந்த அதிலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டது ஒரு வாழைப்பழம் நிலத்திலே. அழுகி ஒழுகி கீழே விழுந்த வாழைப்பழம் மண்ணெல்லாம் ஒட்டி ஊத்தியாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அதை நல்ல பழக்க வழக்கம் பழக்கம் அதை வழக்கமாக வருகின்றது. பழக்க வழக்கம் இல்லாத ஒரு புழுக்கை பயல், ஒரு சின்ன பயல், ஏன் அப்படி பழக்காதது நல்லது கெட்டது தெரியாத சின்ன பையன், அதனால் புழுக்கை பயல் என்று கூறுகின்றார்கள். எடுத்து எப்படி சாப்பிடுறாங்க, சந்தோஷப்பட்டு சாப்பிடுறோம். புழுக்கை என்பது என்ன, ஆடு முயல் போன்றவருடைய ஆட்டு புழுக்கை சின்னது, புழுக்கை என்பது சின்னது. அதே நேரம் புழுக்கைக்கு புழுக்கையை விட சின்ன இன்னும் ஒன்று இருக்கின்றது உணவு வகையில, பருக்கை என்று கூறுவார்கள். சோற்று பருக்கை பருக்கை
2: சோற்று பருக்கை
0: என்று கூறும். அப்ப அவையெல்லாம் கருத்து இருக்குது. இப்ப பருக்கை இருக்க கொட்டிண்டு போகணும்னு சொல்லுவார்கள், சோற்று பருக்கை இருக்க கொட்டி போடாதேன்னு சொல்லுவார்கள். பருக்கை இருக்கு அந்த கிருக்கை இல்ல. அப்ப அந்த அழுகி ஒழுகி நழுவி கீழே விழுந்த வாழைப்பழத்தை பழக்க வழக்க ஒழுக்கமற்ற புழுக்கை பயல் எடுத்து புழுகி புழுகி புசித்தான், அத்தனைக்கும் கருத்து உண்டு. அதுவும் தமிழ் அடிச்சுக்கா தொட்டில கிட்டலே ஆட்டி கிட்டி போடாதே, குழந்தை எழுந்து விழுந்து அழுது விழுது போடும் என்றால் அதுல பாதிக்கு பதம் இருக்கு, கருத்து இருக்கு, பாதிக்கு பதம் கருத்து இல்லை. அப்ப இதற்கை நாங்கள் பேசும் பொழுது யோசிப்பதில்லை, சொல்லு நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அதை, ஆனால் எழுத்திலே வரும் இதெல்லாம் எழுத்திலே வருகின்றதா. ஒரு கட்டுரை எழுதும் பொழுது ஒரு கடிதம் எழுதும் பொழுது எல்லாம் நாங்கள் இதை சேர்க்க மாட்டோம்.
3: இன்னைக்கு பா பாணி அதான் எனக்கு என்னுடைய தனி பாணி அப்படின்னு சொன்னாங்க. பாணிங்கிறது தமிழ் வார்த்தையாப்பா?
0: ஆமா,
2: தமிழ் வார்த்தை சொல்ல முடியாது, தமிழ் வார்த்தை இல்ல.
0: ஏன்யா
2: அது என்னோட பாணின்னு சொல்றது வந்து தனி தமிழ் வார்த்தை
0: இல்ல? இல்லை, பாணி என்பது என்ன, என்னுடைய ஸ்டைல்.
2: பாணிங்கிறது ஸ்டைல்,
0: பாணி
3: ஸ்டைல்,
0: அது பாணிதான் சரியான தமிழ். அவன் தனது பாணியிலே கூறினான், அம்பரா துணியில் இருந்து அம்பை எடுத்து தன் பாணியிலே செலுத்தினான். பாணி தன்னுடைய வடிவத்திலே பாணி என்று மற்ற அது வந்து வந்து இல்லையில உள்ள பாணி, அது தண்ணீர்,
2: அது தண்ணீர்,
0: அதை வைத்து பாணி என்றது மூன்று சுழிகளை கொண்டது பாணி. அடுத்தது பாணி என்று எது என்றால் நன்றாக காய்ச்சி வெட்டி கட்டியாக எடுக்கின்றது பாணி. அடுத்த பாணி என்னவென்றால் வடிவம், இந்த பாணியிலே இந்த வடிவத்திலே இதை செய். பாணி என்பது சுத்த தமிழ். எங்கிருந்து கேட்டீர்கள் வரும் இந்த சொல்லு தமிழ் இல்லை என்று?
3: ஞானசேரன், ஞானசேரன் அண்ணா
0: சொன்னாரா?
3: பேசும்போது சொன்னாரு, எனக்கு சந்தேகம். சொன்னா நீங்க அப்பாட்ட கேளுங்க. அப்பா
0: நான் நினைக்கிறேன் சில இடத்துல அது பொருத்தப்படாமல் இந்த பாணியை கூறுவிப்பார்களே தவிர பாணி என்பதற்கு பல கருத்து இருக்கு இல்லை. பாணியோ பாணி வருகின்றது, பாணி வடிவத்துக்கு வருகின்றது. இப்ப நான் ஒரு ஒரு வகையிலே இந்த சட்டையை தைத்து போடும் பொழுது தையல்காரன் இன்னொரு வகையிலே ஒரு விதத்திலே ஒரு பாணியிலே தைத்து தருவார். அது ஒரு வடிவத்தில் நடந்து போகும் ஒரு பாணியாக இருக்காது. அவன் அவன் நடக்க நடை ஒரு பாணியில இருக்கப்பா, அது ஒரு வடிவத்தில் இருக்கு, ஒரு ஸ்டைல ஒரு முறையில இருக்கின்றது கூறுவார்கள். பாணி முறை என்பதற்கு இந்த பாணியிலே இதை செய், நீங்கள் இந்த பாணியிலே இந்த கணக்கை செய்து கொண்டு போனால் இந்த விடையை இப்படி கண்டுகொள்ளலாம் என்று கூறுவார். பாணி பாவன்னா மூன்று சொல்லி நீனா பாணி,
2: ரெண்டு சொல்லி நீ போட்டா அது பாணிபூரி அது வேற.
0: இல்லை இல்லை, இரண்டு சொல்லி நீ போட்டா பனி, இந்த குளிர்காலம் பனி. பாணி பாணி என்று ஒன்று இல்லை, நீங்கள் சொன்ன அது பாணி பாணிபூரியா இருக்கலாம்.
3: ஆமா
0: என்பதும் தமிழ் சொல்லுத்தான். அது என்னவென்றால் பூசி மெழுகி பேசுவார்கள். இப்ப உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் ஒரு பிள்ளையை செய்தாலும் உங்களை சரிப்போவே நான் தெரிஞ்சும் தெரியாமலும் பூசாந்திரம் பண்ணி அதை பூசாந்திரம் என்பது உண்மையை மறைத்து கொண்டு செல்லுதல். அடுத்தது ஒரு தரை உயர்த்தி தாழ்த்தி அந்த பந்தம் பிடித்து பேசுவது சொல்லுவோம், காக்கா பிடிக்கிறது என்று பூசாந்திரம் பண்ணுவது. அது பேச்சு வழக்கிலே உள்ள ஒரு சொல்லு, பூசாந்திரம் பூசாந்திரம் சொல்லலாம்.
3: அதாவது இது எப்படின்னா, அந்த நாங்க வந்து அந்த தாலிக்கு பதிலா கரிச மணின்னு போடுவோம் எங்க இதுல, அந்த இதுல வந்து தாயத்து மாதிரியே இருக்கும் அந்த இது, அதுக்கு பேர் வந்து பூசாந்திரம்.
0: அது வேற பூசாந்திரம், அது பூசை முறைப்படி பூசையிலே வைத்து அர்ச்சனையோ அல்லது மந்திரங்களையோ சொல்லி செய்கின்ற ஒரு பொருள் பூசாந்திரம் பண்ணி கொடுப்பது, சரியா? ஆனால் பூசாந்திரம் வந்து, பூசாந்திரம் வந்து உண்மை அற்ற ஒன்று. அந்த பூசாந்தரம் என்பது பூசாந்தரம், சரியா? அது பூசை இயந்திரம், இயந்திரம் நடுவார்கள் கையில மடித்து வைத்து பூசையிலே வைத்து பூசை இயந்திரத்தை பூசாந்தரம் பூசாந்தரம் என்று கூறுவார்கள். ஐயா
3: புனிதமானது
0: அல்ல பூசாந்தரம், பூசையிலே வைத்து எடுத்த இயந்திரம் இயந்திரத்தகடு என்று கூறுவார்கள். மந்திரத்தகடு இயந்திரத்தகடு
2: அது நீங்க, அது நீங்க இஸ்லாத்துல நீங்க செய்வீங்களா பாருங்கயா?
0: அது அந்த முறை
3: இல்ல இல்ல செய்யல, அந்த புனிதம் தன்மை ஒன்றது மாதிரி தானே பாக்குறாங்க போல அப்ப காலிய புனிதமா
0: பாக்குறாங்க. சில விடயங்கள் பேச பேச்சு வழக்கிலே வந்து வலுப்பெற்று அது உட்கார்ந்து விட்டது, அதை சிலர் கடைபிடிக்கின்றார்கள். இப்ப எங்களிலே அச்சர கூடு கட்டுகிறார், அச்சரம் அச்சரம் என்பது மந்திரங்களே உண்டு. அதை நாங்கள் சொல்லி அந்த இயந்திர ஒரு செப்பு தகட்டிலே அதை கீறி பதித்து அச்சரத்து அந்த வெள்ளி கூட்டுக்குள்ளே தள்ளி அதுக்கு பூட்டு போட்டு கழுப்பிலே கையிலே கட்டி கொண்டு திரிவார்கள். அச்சரம் அச்சரக்கூடு என்று கூறுவார்கள், அதை இயந்திர தகடன்னும் கூறுவார்கள், அதை பூசாந்திரம் என்று அவர் கூறுவது பூச இயந்திரம் என்றது. நான் சொன்ன பூசாந்திரம் வேறு, பூசாந்திரம் பண்ணுவது அரசனிடம் யார பூசாந்திரம் பண்ணுவான்? இந்த நேற்று படித்த இந்த கோமாளிக்காரர்கள்
2: மந்திரி மந்திரி மந்திரி
0: மந்திரி பூசாந்திரம் பண்ண மாட்டார், மந்திரி உண்மையை தானே சொல்லுவார். விவரம் இந்த அவருக்கு என்ன பேரு, பீபால், பீபால் போன்றவர்கள், பீபால் போன்றவர்கள் அரசனை பூசாந்திரம் பண்ணிக்கொள்ள அவரை சந்த சந்தர்ப்பத்தை சந்திரமாக கூறி அவரை சமாதானப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கப்படுவது பூசாந்திரம் பண்ணுவது. இந்த குழந்தை சாப்பிடவில்லைன்றா ஏதாவது பூசாந்திரம் பண்ணி சாப்பிட கொடுத்துருங்க சொல்லுவார்கள். தந்திரம் பண்ணி, அது தந்திரம் தான் அவர்கள் இருக்கின்றது, ஆனா அது சொல்லு தமிழ் சொல்லில இருக்கின்ற பூசாந்திரம்.
3: அப்பா அந்த பத்தாயம் சொன்னீங்களப்பா நேற்று,
0: ஆமா ஆமா,
3: அது வந்து ஃபர்ஸ்ட் முதல் தடவை கேள்விப்பட்ட மாதிரி.
0: ஆமா
2: இங்க ஒரு பாட்டுலே வந்து
0: பாட்டுலே இருக்கு ஐயா, ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சிலே, அதுல வருது அது மாதிரி ஒன்று பத்தாயம் இல்லையா?
2: சரத்குமார், சரத்குமார் படத்திலே இருக்க.
0: ஆமா பத்தாயம் பெரிய பெரிய பொருள் ஐயா, பொருட்களை போட்டு அடக்கி வைக்கலாம் பாதுகாப்பாக, அதை பெட்டகம் என்று கூறுவார்கள். இன்னும் அந்த இருக்காது குதிர், குதிர் வந்து ஓலை, அதாவது ஈச்சியோ அந்த மட்டையாலை செய்வது குதிர்.
2: ஆனா குதிர்னு சொன்னா அது தலாடிங்க.
0: ஆமா
3: ஜாடி, ஜாடி
0: ஜாடி அல்ல,
3: மஞ்சாடி அந்த மாதிரி இல்ல,
0: அது இல்ல. குதிர் என்பது இதாலே செய்வது, கூடை மாதிரி அது செய்து கொண்டு வந்து மூடி விடுறது குதிர். அப்பன் குதிர்க்கு இல்ல என்று மகன்
3: கூறுவாங்க.
0: அவர் பழமணி இருக்கிறது அல்லவா ஐயா, மண் குதிரை நம்பி குதிரையை நம்பி ஆற்றுல இறங்காது என்று ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா?
2: ஆமா ஆமா,
0: அங்கே ஒரு குதிர் என்பது எது வந்தால் சுத்தவர வெள்ளம்
2: வந்து அது ஆத்துல வந்து இருக்கும் போது நடுவில் ஒரு திட்டு திட்டா இருக்கும்
0: அந்த குதிர், அதுவும் வரும். அதை நம்பி ஆத்துக்கு இறங்க கூடாது, அதிலே திட்டு விட்டு காலை வைத்தால் நிக்கும் நினைக்கும், அது அந்தரத்திலே இருக்கின்றது. அது ஒன்று. அடுத்த இந்த நெல்லுகள் போட்டு, நெல் போன்ற மணி வகை தானியங்களை போட்டு கூடைகள் பின்னி வச்சிருக்க குதிர், அப்படிப்பட்ட குதிரை வைத்துக் கொண்டு நாங்கள் தண்ணிக்கு போலாம் ஓடம் என்று, ஓடம் இருக்கின்ற என்ன அதுக்கு சொல்லுவாங்க அந்த வட்டமாக இருக்கிறது
2: பரிசில்,
0: பரிசில்
3: பரிசில்
0: பரிசிலை வந்து இந்த இந்த இந்த கூட மாதிரி பண்ணியதை வச்சு ஆத்துக்குள்ள போலாம் நாங்கள் பரிசில் நினைத்து அதுக்குள்ளே போக முடியாது. பத்தாயம் வந்து பலகைகளினாலே, மரத்தினாலே செய்யப்பட்டது பத்தாயம். 10,000.
2: ஆமா, அது அதுதான் பின்னாடி நாள்ல ஃபாரூக் இந்த மாதிரி வந்தது. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்க,
0: அது மருவி மருவி மண்ணாலே குதிரை வரைக்கும் அன்னைக்கு கருத்து சொல்ல, அது நல்ல கருத்து. அதுக்கு
2: அது கரைஞ்சு போயிடும். மண் குதிரை
0: மண் குதிர் குதிர் என்பது, குதிர் என்பது மறைவாக உள்ள ஒன்று, ஆனால் அது நிரந்தரமானது அல்ல. இப்ப அந்த சில பட்டைகள் தண்ணீர்ல அந்த அந்தர தாமரை உண்டு, அந்தரத்திலே ஆற்றுக்குள்ளே மேலே நிற்கும் குதிர், அதுல இப்ப மரம் செடி சின்ன சின்ன செடிகள் எல்லாம் முளைத்திருக்கும். ஒரு சின்ன மண் நிலப்பரப்பை சேர்ந்தது, அது வந்து கீழே ஆழத்திலே போகாமல் அடித்தளத்திலே முட்டாலும் மேலே நிற்கும். அது நல்ல திட்டு பெரிய குதிரைன்னா அதிலே காலை வச்சா அது பதக்கணும், கீழே கொண்டு போய்விடும். மண் குதிரை நம்பி, மண் குதிரை எய் என்று அது சேர்த்து விட்டார்கள். நாங்கள் மண் குதிரையை நம்பி என்று வந்து எய் அதுல வந்து சேர்ந்து விட்டது. இப்படியான
3: கருத்து இருக்காப்பா.
0: பரிசு கிரிசு என்றது வாழ்த்து கிழத்துக்கள் தரலாம் என்றால் வாழ்த்துக்கள் பட்டம் கிட்டம்
2: கொடுக்கலாம். போட்டு விடுங்கய்யா, பாட்டு கிட்டு ஏதாவது இருந்தா போட்டு,
0: பாட்டு கேட்டு போட தர போறோம். என்ன பாட்டு கேட்டு போறோம், ஏதாவது நீங்க கேளுங்க. பாட்டு கேட்டு நான் போட்டு கேட்டு விடுறேன். பாட்டு கேட்டு கேட்டீங்களா, நான் போட்டு கேட்டு விடுவேன். நீங்களும் வர கேட்டு கேட்டு சந்தோஷப்படலாம். என்ன பாவல் பண்ண சாந்தி, என்ன அமைதியாகிவிட்டீர்களா, சென்று விட்டீர்களா?
4: குருபாஸ்கரன்
0: இருக்கீங்க, நீங்களும் பேசுங்க.
4: ஐயா நாங்க வந்து பேசுவோம். இப்ப ஒரு ஒரு மறைமுகமா பேசணும்னு வச்சீங்களா,
0: நகர பாசை என்று கூறுவார்கள். முதல் ஃபாரூக் சொன்ன ககர பாசை போன்று, கானாவை சேர்த்து சொல்லுன ககர பாசை
3: போன்று
0: நகர பாசை. நகர பாசை எல்லோருக்கும் புரியாது, இது புரிந்த தான் புரியும். இன்னும் அந்த பாடசால வாழ்க்கையில நாங்கள் செய்வோம். இறுதியில் இருந்து படிப்போம், இறுதியில் இருந்து படிப்போம்.
2: இப்ப காதல்னா எழுத்தக்கா,
0: எழுத்தக்கா எழுத்தக்கா, அவளை அவளை என்பது கடைசியில் இதை தந்திரமாக அவர்கள் உபயோகித்த பாசை. இதைத்தான் முன்னோர்கள் புராண காலத்திலேயும் உபயோகித்திருக்கிறார். போர் முறைகளிலே போர் வகைகள் செய்யும் பொழுது குறிப்பிட்ட சில எழுத்துக்களை வைத்து அந்த சொற்களை கொடுத்து தான் இன்றும் இருக்கின்றது தந்திர பாசைகள். இன்றும் இருக்கின்றது சரியா? அது அதை ஆங்கிலத்திலே வல்கரனும் கூறுவார்கள், வல்கரா பேசுவார். அதை இழிவுக்கும் பேசலாம், சிறப்புக்கும் பேசலாம், ஆனால் பேசி பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் தான் அது புரியும், எல்லோருக்கும் புரியாது. இப்பொழுது சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைகளை அப்படி ககரம் பேசுகிறார்கள், இப்பொழுதும் பேசுகிறார்கள். நான் கவனித்திருக்கின்றேன். சொல் சும்மா போய் போய் சொல் சொல்லாது என்பார்கள் சரியா? சும்மா போய் போய் சொல் சொல்லாதே, சும்மா போய் சொல்லாதே, இல்ல சும்மா போய் சொல்லாதே, அதிலேயும் சொல்வார்கள் சொல் சும்மா. அந்த அந்த முதல் எழுத்துக்கு அந்த இல்லையதையும் செய்து கொள்வார்கள். அதாவது பழக்கத்தில் வருகின்ற ஒரு பரிபாஷைகள் என்னவென்றால், ஒரு குழுவினர்கள் எல்லாருக்கும் இது உலகம் உலகளாவாக தெரியாது. இப்ப பூசாந்தரம் உலகளாவாக தெரிந்த மொழி, தமிழர்களுக்கு தெரிந்த சொல். மண் குதிரை நம்பி போக வேண்டாம் என்பது உலகளாவாக தெரிந்த ஒரு வாக்கு மொழியில வந்து மருவி சென்ற சொல், மருவி சென்று விட்டது என்று சொல்லுவார். பிள்ளையாக கருதி விட்டார். இப்ப பாருங்கள், தன் பிள்ளை தலை தடவ ஒரு புயல் பிள்ளை தானே வளரும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றதல்ல பழமொழி. தன் பிள்ளையை
2: ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தானே வளரும்.
0: தன் பிள்ளை தான் ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன். ஆமா, அது நாங்கள் எப்படி கருதுறோம், மற்ற பிள்ளைகளையும் எங்களை பிள்ளை போல நினைச்சு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்தா எங்களை பிள்ளை எந்த வாழ்ல வளரும் என்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொள்வோம். அது அதே அல்ல உண்மை. ஒருவன் திருமணம் செய்வது ஊரார் பிள்ளையை, அடுத்தவருடைய பிள்ளைகள். அவள் வந்துவிட்டால் அவள் கர்ப்பவதியாகிவிட்டவுடன் அந்த வந்தவள் ஊரார் பிள்ளை அவளை ஊட்டி ஊட்டி எல்லா உணவும் கொடுக்கும் பொழுது அவளுக்கு உள்ளே வளர்கின்ற உன்னுடைய பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை ஆரோக்கியமுன்னா பிள்ளையாக
2: வளர்.
0: ஊரார் பிள்ளையை இன்னொருவரிடமும் உனக்கு தந்த பெண் பிள்ளையை கர்ப்பவதியாகிவிட்டாய். அந்த பிள்ளையை கர்ப்பவதியாயிருக்கிற அவளுக்கு ஊட்டி ஊட்டி நீ கொடுத்தால் அவள் வயிற்றிலே இருக்கிற உன் பிள்ளை தானே வளரும். அந்த உன் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுப்பதில்லை, அவள் தானே கொடுக்க போகின்றாள் வயிற்றுக்குள்ளாலே. ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் பிள்ளை தானே வளரும். இது ஒரு கருத்து ஐயா. ஆனா நாங்களும் அப்படி சொல்றது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்த தன் பிள்ளை தானே வளரும்.
2: அது ஒரு ஐயா, அது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை என்ன கொடைக்கானல வளர்க்கும் அப்படிம்பாங்க.
0: அது அதுதான் அது ஒவ்வொருத்தரும் ஆக்கி கொடுறது இது சரியா அது ஆக்கி கொண்டு கொடைக்கானல வளரும் அப்படி கேட்பாங்க. என்ன
3: கற்பூரம் கழுதைக்கு தெரியும்
0: கற்பூர வாசனை
3: அது எப்படி?
0: அது வந்து கழுதை என்பது எது? கழுதை என்ற ஒரு புல். கழுதை குரங்கள் சாந்தி கூட வந்த குரங்கள் கழுதை கழுதை என்றால் அது எப்படி வரும்? அந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம்? அழகைக்கு தெரியுமா அம்மா? இது கேள்வி என்றால் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனையை? ஒரு கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ கழுதை அப்படி கீழ்த்தரமாக பேசுவதற்காக புரியாததை புரியாது என்பதற்காக பிள்ளையாக செய்துவிட்டாங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?

0: செய்தால் அதிலே கற்பூர வாசம் அடித்துக் கொண்டிருக்கும். கழுதை என்பது அந்த புல்லைத்தான் கூறுவது. கழுதைக்கு தெரியும் கற்பூர வாசனை.
1: இப்ப அருகம் புல்லு மாதிரி அது ஒரு புல்,
0: அது ஒரு சம்பு புல்லு,
2: அதுல பாய்
3: பாயம் புல்லு இருக்கு,
0: புட்பாய் என்று புட்பாய், அதுலயே அந்த கழுதை என்ற புல்லு,
3: அயலம் புல்லு,
0: அது பல புல்லுகளுக்கு சாமி. கழுதை என்பதும் ஒரு புல்லு தான். கழுதை என்ற புல்லுக்கு தெரியும் கற்பூர வாசனை. கழுதை என்ற புல்லை நீங்கள் அடுத்து பிடிக்கணும்னா அதுல கற்பூர வாசம் இருக்கும். அதான் அது பழமொழியை நாங்கள் பேச்சு வழக்கிற கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நாங்கள் பிரிவுக்காக கூறுகின்றோம். பேச்சு வழக்கு தெரியாமல் கூறுகின்றோம்.
4: ஐயா படிச்சவன் பாட்டை கெடுத்தா எழுதணும் ஏட்டை கெடுத்தான்னு
0: சொல்றாங்க, அதுக்கு நீங்கள் எப்படி பொருள்?
1: அடுத்த பழமொழி
0: நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
4: வாய்க்கு வந்தபடி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, அதுக்கு அர்த்தம் உண்டு. நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? எங்கே அதை உபயோகித்திருக்கின்றார்கள்? எங்கே அதை நீங்கள் உபயோகித்திருக்கீர்கள்?
1: படிக்கிறவன் படிக்க தெரியாம படிச்சு அந்த பாட்டை கெடுத்துட்டேன்,
0: வெட்டிக்காரன். அதுதான் அந்த அர்த்தம். ஒரு இப்ப நாங்கள் எல்லாம் இங்க பாடுவோர் பாடலாம் மாநிலம், நானே செய்கிறேன், பாடுகிறேன், சரியா பாடுகிறேனா? இல்லை, நான் பிழையாக பாடுகிறேன், பாட்டை கெடுத்து விடுறேன். எழுத்து பிழை விட்டு எழுதுகிறேன், எழுத்தை கெடுத்து எழுதுகிறேன், வீட்டை கெடுத்தார். வீட்டிலே தான் எழுத்துகிறது, வீட்டை கெடுத்தார். இப்ப படித்தவன் பாடி பாட்டையே கெடுத்து விட்டான், எழுதியவன் எழுதிய வீட்டையே கெடுத்து உதவான் அந்த எழுத்து. நாவுக்கு நாவை போட்டு, ராவுக்கு ராவை போட்டு, எல்லாவுக்கு எல்லாவை போட்டு, இப்படி மாறி எழுதி கொண்டு போனா நாங்கள் செய்கிறோம். படித்தவன் பிழையாக படித்து பாடு, அது நீங்க என்ன படிச்ச நன்றாக படித்தவன் பாட்டை கெடுத்தான், பெரிய எழுத்தாளன் எழுத்தை கெடுத்தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நினைத்துக் கொண்டு. அது அல்ல, தெரியாமல் படித்தவன் பிழையாக படித்தவன் அந்த பாட்டை கெடுத்து விட்டான், பிழையாக எழுதியவன் அந்த எழுதிய வேட்டையே கெடுத்து விட்டான். ஐயா நல்ல ஒரு வேடு, நல்ல ஒரு எழுத்தாணி, அதனால எழுதி வைக்கும் பொழுது பிழையாக எழுதினான். படித்தவன் எதை படித்தவன்? அந்த பாட்டை படித்தவன் அந்த பாட்டிலே பிழையாக படித்து பாட்டை கெடுத்து விட்டான், ராகத்தை மாற்றி படித்து கெடுத்து விட்டான், தாளத்தை மூவிய பாடி கெடுத்து விட்டான். எழுதியவன் எழுத்தை ஏட்டை கெடுத்தான், எழுத்தாணி எடுத்து எழுதிய ஏட்டிலே எழுத்துக்களை பிழைவிட்டு பிழைவிட்டு எழுதியவன் ஏட்டையே கெடுத்து விட்டான். வாசிக்கவே முடியாது. வேந்து அதான் கருத்து.
2: இன்னும் கத்தார கல்லி, கத்தார கல்லி வரவழைக்க போனா கொத்தோட
1: கொத்தோட
0: பாருங்க. இப்ப நாகப்பன் படித்தவன் பாட்டை கொடுத்தான் என்ற உதாரணம் பாரு. அந்த பழமொழியை சரியாக சொல்ல தெரியாமல் சொல்லி பழமொழியே எடுத்து விட்டார். சரியா? சரியாக தெரிந்து நடந்தது இளங்களுக்கு.
1: அதாவது பாருக்கு வித்தார கல்லி விறகுடிக்க போனாலும் கொத்தோட வந்துச்சா?
0: ஆமா, அவற்று
1: கொத்தோட வந்துச்சா?
0: வித்தாரம் என்பது அவள் விகடங்கள் சொல்வாள், பொய்கள் சொல்வாள், புரளிகள் சொல்வாள், வித்தாரம் பண்ணக்கூடியவள் விறகுடிக்க போன இடத்திலே தந்த தோழிகளோட பேசி விரதம் எடுக்கும் பொழுது கத்தாழை முள்ளு பொல்லாத முள்ளு, அது கொத்தோடு என்ன கட்டு, அது குழியோடு, அது அப்படி கூட்டாக சேர்ந்து விரதோட வந்ததாம் என்றதான். அது வேற மாதிரியெல்லாம் சொல்லுவார்கள்.
1: இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னா முதல் முறையாத படத்துல வடிவு கரிசி
0: சொல்றேன். கத்தாழை கல்லி விரகுடிக்க போனாலும் வித்தார கல்லி
1: கல்லி விறகுடிக்க போனாலும்
0: வித்தார முள்ளு கொத்தோட வந்துருச்சான். சரியா
2: போட்டு காமிச்சிட்டீங்க.
0: நன்றி. இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. நான் ஒரு மணியை எட்டி பிடிக்க போகிறேன். சிறிது நேரம் தூக்கம் வராமல் எங்களோட காட்டொலியோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்ட உங்களை கலந்துரையாட வைத்து இல்லை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் சுவாரஸ்யமா இருக்கும். உண்மையில இந்த 4-5 பேர்கள் நாங்கள் இணைந்து உல்லாசப்பட்டுக் கொண்டு போறதுதான். பறித்த புளியம்பழத்தை பறித்தவர்கள் தானே இருந்து உண்ண வேண்டும். பார்த்து கொண்டு கிள்ளி கொடுக்கலாம், அது கொடுக்கலாம்.
1: அது புளியம்பழமா தான் இருக்கணுமாங்க, புளியம்பழமா தான் இருக்கணுமா? ஆப்பிள் பழமா
2: இருக்கக்கூடாது.
0: ஆப்பிள் பழங்களை தான் அங்கேயா பறிக்கப்படுகிறார்கள். சரி, அதனால் தான் என்னுடைய நோக்கம் என்னவென்றால் எங்கள் காத்தலைக்கு வர வேண்டும், உறவுகளை உலகம் அறிய வேண்டும். அந்த நேரத்துக்கு மட்டும் வந்து சாதாரண இது வந்து நிகழ்ச்சி அல்லாத ஒரு விஷயம். அப்ப அந்த நிகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் தான் நாங்கள் கலந்துரையாட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆரம்பத்திலே வருகின்றேன் வாழ்த்துக்கள் வருக வருக என்று அழகாக அன்பாக வரவேற்றவர்களுக்கு வரவேற்றவர்கள் இதுல பலர். ஆனா அவர்களுக்கு வர முடியாத

0: செய்கின்றது.
1: அவர்களை
0: ஊக்கப்படுத்தி விட்டதற்கு நன்றிகள். ஆனால் வந்து கலந்துரையாடி குரல் காட்டு அது ஒவ்வாதது ஐயா. கேட்டு எல்லாருமே
2: பாட்டுக்கு
0: பதில் பாட்டு ஞாயிற்று சனிக்கிழமை
1: சனிக்கிழமை
0: நீங்கள் எல்லாரும் கலந்து என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்பி விட வேண்டும் உறுதி பாடலாக.
1: இன்னைக்கு இன்னைக்கு புது வரவு சாந்தி அவங்க சொல்லட்டும்.
0: சாந்தி உங்களுக்கு என்ன பாடல் விருப்பங்களை கூறுங்கள். அமைதியாக இருந்து எங்களோட கலந்து கொண்ட உங்களுக்கு திருப்பி பாடலை முதலில் கூறுங்கள். விடை பின்பு சொல்லலாம். விடை வருவோம்.
3: என்ன பறவை சிறகழித்து விண்ணில்
0: பறக்கின்ற என்ன திரைப்படம் தெரியுமா?
3: கார்த்திகை
0: தீபம். இந்த பாடல் ஒரு தடவை கேட்ட ஞாபகமா இருக்கு நீங்க இல்லையா? என்ன பறவை அசோகன் நடிக்கிறார் அதுக்கு
3: என்ன
0: நல்ல பாடல் உண்டு. நான் பாட்டு படித்தவன் பாட்டை கொடுக்கிறேன் எல்லாராலும் அந்த பறவை படிச்சு கிடைச்சு பார்த்து பாடமாக்கி கீழமாக்கி கொண்டு வந்து பாடுறதில்ல செம்மா அறுக்கிறது. நன்றிம்மா. எல்லோருக்கும் என்ன பறவை சிறகடித்து என்ற பாடலை கேட்க விரும்புகின்றோம் எல்லோரும். அந்த பாடலை தருவில் நாங்கள் விடை பெற்று செல்லும் பொழுது அந்த பாடலை ஒளிபரப்பி விட்டு சென்றால் அது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கு. நீங்களும் கேட்டுக்கொண்டு அமைதியாக தூங்கலாம். மீண்டும் உரையாடலாம். வேறு நிகழ்ச்சியும் வேறு ஊடகங்களில் பார்க்கலாம். இப்பொழுதுதானே 24 மணி நேரமும் இயங்குகின்ற ஊடகங்கள் இருக்கின்றது இல்லையா? அதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு வருவதெல்லாம் முழுமையாக வர வேண்டும். இந்த பூசாந்தரம் என்பது இங்கே உபயோகிக்கப்படுகிறது. பூசாந்தரம் பண்ணக்கூடாது சரியா? புரியுதா?
1: ஊசி விடக்கூடாது.
0: ஊசாந்திரம் அந்த கூட்டு ஆவுடன் சேர்ந்த குருட்டாவும் வீடு போய் சேர்ந்ததாம். தெரியுமா உங்களுக்கு? கூட்டு ஆவுடன் சேர்ந்த குருட்டு ஆவும் வீடு போய் சேர்ந்ததாம். இந்த கூட்டு ஆ என்றால் கூட்டமாக போகின்ற ஆ பசுக்கள் வெளியே சென்று நீந்து விட்டு வீடு வரும் பொழுது அதுக்கு அதோட ஒரு குருட்டு பசுவும் போயிருக்கு. அது கண்டறியாது. அது தனியா போய் வரமாட்டாது. அது என்ன செய்தா கூட்டத்தோட கூட்டம் ஒன்றுக்கு பின்னால் போய் தலையை ஆட்டி ஆட்டி போனா ஒரு ஒரு மாட்டினுடைய பிற்பகுதி முட்டும். எப்படியும் மாடுகளிடம் அங்கங்கள் இதுக்கு முட்டி கொள்ளும். முட்டை முட்டை நானும் அவோட போகிறேன் என்று போய் கொண்டு வீடுக்கு போய் சேர்ந்துருமாம். கூட்டு ஆவுடன் சேர்ந்த குருட்டு ஆவும் வீடு போய் சேருமாம். அப்ப குருட்டு ஆவுக்கு காட்சிகள் தெரியுமா? தெரியாது. உணர்வு தான் இருந்திருக்கு. அதே வந்து உறுதி நேர்ந்தே நானும் இருந்தேன் என்று டாப்பு போடுறதுக்கு எனக்கு வேண்டாம். சரியா? பாருங்க, ரோஜா அவர்கள் இணைத்து விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டார்கள். பார்த்தீர்களா? அவர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. வந்திருந்தாலும் அவருக்கு நான் பதில் கூட கேட்ட கேள்வியதான். நன்றி. உங்களுடைய பாடல் காற்றலை தர இருக்கின்றேன். சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நாங்கள் ஒரு சிறிது எங்களால் முடிந்த அளவு இந்த தமிழை சற்று அலசி பார்த்தோம். அந்த வேளையில ஒரு சிலருக்கு இது ஒரு அலட்டலாக இருக்கலாம். ஆனால் அத்தனையும் பொருளோடு தான் வந்திருக்கின்றது. பிரயோஜனமான நேரம் நிகழ்ச்சியை முடித்து ஒரு மணி நேரத்தை நாங்கள் செலவழித்திருக்கின்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வோம். தமிழுக்காக தமிழோடு தமிழர்களாகிய நாங்கள் நன்றி அன்புறவங்களுக்கு நன்றியை நீங்கள் இப்பொழுது ஒவ்வொருவராக விடைபெறலாம். மீண்டும் நாளை
1: சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF மாண்டியல் தமிழ் வானொலி. கனடா கழகத்தில் இருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் இதுவரையும் கேட்டு மகிழ்ந்து கதம்பம் நேரலை சிறப்பித்த அப்பா சந்தன செல்வன் அவர்களுக்கும் உதவி பெருந்த அம்மா மீரா அவர்களுக்கும் என்னுடன் இணைந்து இதுவரை இருந்து கலந்துரையாடிய ஐயா நாகப்பன் அவர்களுக்கும் குருமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அம்மா சாந்தி அவர்களுக்கும் மேலும் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து அன்புறவுகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது ஃபாரூக் சவுதி அரபிலிருந்து. நன்றி, வணக்கம்.
0: என்னுடைய அன்புக்குள்ள படிச்சீங்க பார்த்தீர்களா? வார்த்தைகள் எப்படி வருது? தினமும் வந்து செல்லும் பொழுது நீங்கள் கூறும் பொழுது உங்களை அறியாமல் அந்த வார்த்தைகள் அடுக்காக வந்து கொண்டது. செந்தமிழும் நாப்பழக்கம், அதற்காகத்தான் கூறுவது. நன்றி ஃபாரூக் அவர்களே. இணைந்து திறமையும் விவேகமாக வந்து பல பதங்களை உடனுக்குடனும் கண்டுபிடித்து வழியால் உங்கள் புள்ளிகள் சேர்ந்தது. இணைப்பு கிடைப்பதை ஒரு பெறுகிற இணைப்பு கிடைத்தால் அந்த இணைப்பை நீங்கள் சரியா பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் புள்ளி சேரும். படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்பது போல நீங்களும் வந்து எடுத்து அணைப்பு அழைப்பை இணைத்து விட்டு இணைப்பை கெடுத்து விட்டீர்கள். புள்ளி எடுக்காத
1: எண்ணெய் விட்டு விட்டேன்.
0: எண்ணெய் சீப்பு வருகிறது. அதை நான் ஊண்டி சொல்லாமல் இருக்கணும். அடுத்த ஒரு நாகப்பன் இல்லவா புரிஞ்சு எங்க கற்பூர புத்தி அப்பா கற்பூர புத்தி.
2: குருபாஸ்கர்
0: அவர் எழுதியா ஓடி வந்த ஒரு புள்ளியாவது எடுத்து பார்ப்பதோடு ஓடி வந்தார். அவர் ராமாயணத்தில் பாரதத்தில் பதில் வருகின்றார் பார்த்தீர்களா. இப்பதான் நாங்கள் மீண்டும் பார்க்கின்றோம் என்ன ஐயா ஒரு விடயத்தையும். நாங்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை, மறந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அதை தெரிந்து கொள்ளுகிறோம், கலந்து நாங்கள் பேசிக்கொள்வதன் மூலம் இத்தனை விடயங்கள்.
4: ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்கணும்னு தோணுது
0: தோணுது பாத்தீங்களா. கேட்கவாக வேண்டுமா? நல்லது. எங்க எப்படி கூட பிறகு நீங்கள் அழகாக கே எஸ் ராஜாவின் ஸ்டைலே கொண்டு வர பாணியில்
4: வீட்டுக்கு வீடும் வானொலி பெட்டிக்கு அருகில் ஆவலுடன் குழுந்திருந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எமது அன்பு வணக்கம். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நமது எம்டிஆரின் இணை இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் வானொலி சொந்தங்களுக்கும் என் வாழ்த்துக்களை கூறி விடையை பெறுவத குரு பாஸ்கர்.
0: வாழ்த்துக்கள். விடை கொடுத்தோம். விடை கொடுப்பது உங்கள் நேயர்கள், உங்கள் அன்பு உறவுகள். நன்றி நன்றி. நல்லா இருக்கின்றது. பேசி பேசி பழகுங்கள். வாழ்த்துக்கள் சிறப்புகள் குருபாஸ்கர். இறுதியில் என்றாலும் வந்து இணைந்து சிறப்பித்திருக்கின்றீர்கள். காற்றிலும் மீண்டும் கலந்துரையாடல் இருந்து எங்களோட பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியும் வணக்கங்கள். இங்கே அடுத்த உறவு யார்?
4: நன்றி.
2: இன்றைய தினம் கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து கொண்டு சிறப்பித்த அன்புறவர்களுக்கும் புள்ளிகள் பெற்றவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஊக்கப்படுத்தியவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறுவதுதான். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த வானரசி மீராம்மா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏஆர் நாகப்பன். நன்றி ஐயா.
0: நன்றி அன்பு நாகப்பன் அவர்களே. முதலாவது வெற்றியாளராக வந்த வாழ்த்துக்கள். எரியில வந்து பொக்கிஷத்திலேயும் வந்து ஒளியை தொட்டுப்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பான விளையாட்டு இருந்த எல்லோரும் நன்றாக விளையாடி இருந்தார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. சாந்தி விட வெற்றி விட்டாரா சொல்லு விட்டாரா? அவர் சொல்லாமல் சென்று விட்டாவா? நன்றி என்று விட்டு சென்று விட்டாரா? நன்றி சாந்தி உங்களுக்கும். அதனால உறுதியா வர வேண்டிய நாகப்பன் தானே. நாகப்பன் சொல்லி சாந்தி சொன்னதான் எனக்கு தெரியவில்லை. நல்லது. இதுவரை நேரமும் நாங்கள் இன்றைய பொக்கிஷத்தை பல வடிவங்களில் ஆக்கி கொண்டு வந்து எங்களெங்கள் பாணியிலே நாங்கள் பேசி தமிழுக்கு எங்களால் முடிந்தவரை தொண்டளித்தோம். ஆதலால் இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு இந்த வேலையை நல்ல வேலையாக அமைத்து எங்கள் எல்லோரையும் கூடி மகள ஒரு வானொலியை தந்து அந்த வானொலி நிகழ்ச்சியை தந்து 25 வருடங்களாக இயக்கிக் கொண்டு ஒரு குடையங்கள் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அன்பு மகள் மீரா அவர்கள் வானரசிக்கும் இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு மீ நெஞ்சங்கள் உங்களுக்கும் வருக வருக என்று வாழ்த்துக்கூறு நிகழ்ச்சியை சிறப்பிக்க எங்களுக்கு உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருந்த உறவுகளுக்கும் வீடுகளிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த அன்பு மீ நெஞ்சங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி எங்களால் முடிந்தவளை ஒரு சொல்லையாவது தமிழ் சொல்லை வெளியே கொண்டு வந்து பகிரங்கமாக கொண்டு வருவோம். அதிலே உள்ள குறை முறைகளை எடுத்து பார்ப்போம். நாங்கள் அறிவாளிகளும் அல்ல, நிபுணர்களும் அல்ல, பண்டிதர்களும் அல்ல, பெரிய பெரிய கலைஞர்களும் அல்ல. எங்களால் முடிந்து தமிழன் தமிழ் தாய் பெற்றுவிட்டது, தமிழை வளர்க்க வேண்டும். கடவுள் தந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழை எங்களால் முடிந்தவரை காப்பாற்றுவோம். அதிலும் குறிப்பாக என்னால் இந்த கடமை செய்ய வேண்டும் என்போன்ற எத்தனையோ புலம் பெயர்ந்தவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இங்கு மட்டுமில்லை, எங்கள் வானொலியில் இருக்கின்றார்கள். எங்கள் வானொலி உலகளாக இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் பலர் இருக்கின்றார்கள். கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தமிழோவியத்தை பற்றி எத்தனையோ கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வானொலியும் தனி தமிழிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு விளம்பரம் இல்லாமல் தமிழாலே எல்லோரும் வந்து உறவுகள் அத்தனை பேரும் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இப்படி ஒரு வேலையை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று இங்கிருக்கும் வேலையும் அங்கிருக்கும் வேலையும் சிறந்த வேலையாக இருக்க வேண்டும் என்று கூறி நல்லபடியே தர வேண்டும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று கேட்டுக்கொண்டு அந்த செல்வத்தை தர வேண்டும் இறைவா என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கிக் கொண்டு எல்லோரும் விருப்பமாக இன்று கலந்துரையாடலில் கலந்து கொண்ட சாந்தி விருதிலே வந்திருந்தாலும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை இருந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அவர் விரும்பி கேட்ட பாடல் எங்கள் எல்லோரும் விருப்பமாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சி இறுதியிலே ஒலிக்கும் பாடலை எல்லோரும் அமைதியாக கேட்டு மகிழ்வோம். பொறுத்து முடிவில் வேறு நிகழ்ச்சி தொடரும் கேட்டு மகிழ்வோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். கொண்டு வர உதவிய இந்த அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. நிறைவு பெற்றது கதம்பம் இன்றைய நாள்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

இனிமையான மதிய நேர வணக்கம். இங்கே 12:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM மண்டியர் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:50. இது 10 ஆகிறதுக்கு இன்னும் 10 இருக்கிறது. இன்று கதம்பத்தில் காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம், ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரலாம் நினைக்கிறேன். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து நீங்கள் காற்றலைக்கு வரலாம். என் அன்பு உறவுகளை கதம்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இன்று கதம்பத்தில் சொல் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் உங்களுக்கு பாடல்களை உடனே சொல்ல நீங்க யோசித்து தான் சொல்றீங்க. அதனால முதலே நீங்க திங்க் பண்ணிக்கொண்டு வந்தா உடனே கேட்டோன்னு சொல்லிடுவீங்கல்ல, யோசிச்சு கொண்டு வாங்கோ. நான் ஒரு கண்ணன் பாடல் காற்றலையில் எடுத்து வரலாம்.

பார்க்கலாம் இப்பொழுது எங்களுடைய நேரத்துக்குள்ள யார் யார் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆண்டாளம்மா வணக்கம். எங்களுடைய இளவரசு வணக்கம். இளவரசு எப்படி இருக்கிறீங்க நீங்க? சந்தனராஜ் மாமா வணக்கம். மீனா சுவாமிநாதன் வணக்கம். மற்ற எல்லாரும் தூங்கிட்டீங்களா? எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. அதுல ஒரு ஹாய், ஒரு கை, ஒரு விரல் காட்டு தெரியல பாருங்க. ஒரு அஞ்சு விரல்ல ஒரு ஆட்காட்டி விரல்ல எப்படி ஒர்க்க காட்ட தெரியல உங்களுக்கு.

0: இந்த வரிகள் மிக அருமையான வரிகள், நல்ல பாடல். மீண்டும் அதை எடுத்து வரலாம், இதை கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் என் அன்பு உறவு ஒருத்தர் இணைகிறார். வணக்கம் குமாரசாமி, எப்படி இருக்கிறீங்க குமாரசாமி? வணக்கம். ஓ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எங்க இப்ப பேசுங்க குமாரசாமி. இல்ல இப்ப பேசுங்க. எங்க? இப்பதான் உங்களோட கம்பெனி கேக்குது, கேக்குது, நல்லா கேக்குது குமாரசாமி. உங்களுடைய என்ன பாட்டு
1: குமாரசாமி?
2: ஹலோ,
0: வணக்கம். செல்ல குட்டிக்கு என்ன பெயர்?
2: மணிஷ்.
0: மணிஷ், உங்களோட பெயர்? மணிஷுக்கு எத்தனை வயது?
2: ஒன்பது
0: வயது. மணிஷ், அப்ப இப்ப நம்ம உங்களுக்கு ஸ்கூல் இல்ல? இல்ல, இப்ப ஸ்கூல் இல்ல. இல்ல, வீட்டுல இல்ல. இருக்கிறீங்க
2: வீட்டுல?
0: இருக்கிறீங்க. மணிஷ் குட்டிக்கு பாட தெரியுமா? எங்க ஒரு பாட்டு பாடுங்க கேக்கலாம். கேட்டுக்காரு.
2: Life is very short and bad. All the syrup is.
0: அவ்வளவுதானா? கெட்டிக்கார, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க, நல்லா பேசுறீங்க. அப்ப நேத்து நீங்க என்னோட பேசுறதுக்கு காத்திருந்தீங்களா? நேத்து இல்லையா? தூங்கிட்டீங்களா? இன்னைக்கு ஏன் இந்த நேரம் தூங்கல? இப்ப 10 மணி ஆகுதுல்ல, எத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு போவீங்க? யாருடைய பர்த்டே
2: இன்னைக்கு?
0: உங்களோட ரிலேஷனுக்கு பர்த்டே. அங்க பர்த்டேக்கு வந்துருக்கீங்களா நீங்க இன்னைக்கு? நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஓ, பர்த்டே. அப்ப நீங்க அங்கே டான்ஸ் ஆடுனீங்களா, பாட்டு படிச்சீங்களா பர்த்டேல? இல்ல. சரி, அப்ப பிள்ளைக்கு எப்ப பர்த்டே வருது? மணிஷ் குட்டிக்கு
2: சாவித்ரி 2012ல
0: நீங்க பிறந்தது? பிறந்தது என்ன மாதம் பிறந்த நீங்க? மார்ச். மார்ச் மாதம். தேதி என்ன? ஏழு. கெட்டிக்காரன், ஏழு. லக்கி செவன் சொல்லுவாங்க. ஏழாம் தேதி பிறந்திருக்கீங்க. அப்ப நீங்க அடிக்கடி இனி என்னோட பேசுவீங்களா?
2: தெரியல.
0: தெரியலையா? உங்களுக்கு பேச விருப்பமா? இப்படி வானொலியில, வானொலியில பேச விருப்பமா?
2: இல்ல.
0: ஏங்க, ஏன் செல்லக்குட்டிக்கு பேச விருப்பம் இல்ல? பயமா? அப்ப ஏன் பேச விருப்பம் இல்ல உங்களுக்கு? வெக்கமா? வெக்கமா உங்களுக்கு? மணிஷ், மணிஷ் குட்டிக்கு வெக்கமா பேசுறதுக்கு? இல்ல. அப்ப ஏன் விருப்பம் இல்ல? என்ன விருப்பம் இல்லையா உங்களுக்கு? என்ன பிடிக்கலையா உங்களுக்கு? என்ன மணிஷ் குட்டிக்கு என்ன பிடிக்கலையா என்னோட பேசுறதுக்கு? பிடிக்குது. அப்ப எதுக்கு நீங்க பேச விருப்பம் இல்லையான்னு சொன்னீங்க? என்னோட தானே பேசிக்கொண்டிருக்கீங்க. எனக்கு பிடிக்கும் மணிஷ் குட்டியோட பேச. அப்ப நீங்க அடிக்கடி வந்து பேசுவீங்களா என்னோட? சரி, நான் எதிர்பார்ப்பேன். சரியா? நீங்க வரணும். அல்லாட்டி அழுதுடும். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு இன்றைக்கு வேணும்? இந்த பாட்டு தான் முதல் வரப்போகுது. என்ன பாட்டு?
2: ரவுடி பேபி.
0: ரவுடி. எங்க அளவுக்கு பாடி காட்டுங்க.
2: சட்டி கட்ட கட்டிக்கார
0: நீங்க ஒவ்வொரு நாளும் வந்த ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் சரியா? நான் பாட்டு கொடுக்கணும்ல, இன்னைக்கு உடனே பாட்டு கொடுக்கணும்ல சரியா? அப்ப சரி, இனி அப்பாட்ட கொடுங்க. அச்சா குட்டி நல்ல பிள்ளை, நீங்க நல்ல குட்டி, எங்க நல்ல பையன், நீங்க எங்க அப்பாட்ட கொடுங்க. வணக்கம், நீங்க உங்க பேரை சொல்லுங்க.
2: என்ன
0: பேர் ஐயா உங்களுக்கு சொல்லதுக்கு?
2: எனக்கு
0: மிச்செஸ்டி சரியாது,
2: மிச்செஸ்டி
0: என்னடா சொல்லுங்க.
2: மிச்செஸ்டி
0: இல்ல, எங்களை சத்தம் கேக்குற மாதிரிதான் எனக்கு புரியுது. இல்ல நீங்க சொல்றது மிச்செஸ்டி,
2: மிச்செஸ்டி,
0: மிச்செஸ்டி, மிச்செஸ்டி. மித்யஸ்டி சரியா? இப்ப நான் சொல்றது கேட்டி சரி. உங்களுக்கு எத்தனை வயது? மித்யஸ்டிக்கு என்ன எத்தனை வயது? 10.
2: 10 வயது.
0: 10 வயது. எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியல, அதனாலதான் நான் திரும்ப கேட்டது. சரி, உங்களுக்கு 10 வயது. சரி மித்யஸ்டி குட்டி, நீங்க பாடுங்க பாக்கலாம்.
2: Little Simon put a story down to me. அது வருமா?
0: அது என்ன படத்துல?
2: மாஸ்டர்.
0: மாஸ்டர் படத்துல? என்னண்டு என்ன என்ன தொடங்குது அது மாஸ்டர் படத்துல?
2: Little Simon put a story down for you, listen to me.
0: சரி, அந்த பாட்டு பிள்ளைங்க இன்னைக்கு வேணுமா? இன்னைக்கு அந்த பாட்டு தானே வேணும். அப்ப நீங்க நீங்க அடிக்கடி ஒரு நாள் வந்து பேசுமா என்னோட என்னோட நீங்க ஒரு நாள் இப்படி வந்து வானிலையில பேசுமா காற்றலையில எங்க கூட பேசுவீங்களா ஒவ்வொரு நாளும்? மிச்செஸ்டி நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து என்னோடு பேசுவீங்களா? உங்களுக்கு என்னோட பேச பிடிக்குமா? சரி, அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து பேசணும் சரியா? சரி, அப்ப நான் உங்களுக்கு உங்களுடைய தம்பி தானே மணிஷ், மணிஷ பாட்டு முதலாவது, ரெண்டாவது பாட்டு உங்கட சரியா? மணிஷ பாட்டு அவருடைய பாட்டு முதல்ல தாரன் எடுத்துவாரன் கேளுங்கோ, நீங்க ரெண்டாவது பாட்டு பிள்ளையண்ட பாட்டு கொண்டு வார. அப்ப இப்ப அப்பாட்ட கொடுங்க பாக்கலாம். அப்பாட்ட கொடுங்க பேசலாம். குமாரசாமி
1: பசங்க எல்லாம் பேசுறாங்க விரும்பி.
0: சரி, உங்களோட பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு? நல்லா பேசுறாங்க கட்டிக்கார, நல்ல தமிழ், நல்லா பேசுறாங்க.
1: அத நல்லா பேச அது கொஞ்சம் தயங்கினாங்க, வேற எது இல்ல. ரெண்டு பேருமே நல்லா பேசுறாங்க.
0: நீச்சம் நல்லா
1: பேசுறாங்க.
0: உங்களுடைய பாடல் என்ன குமாரசாமி?
1: என்னுடைய பாடா எங்க வீட்டு பிள்ளை, இது நம்ம வீட்டு பிள்ளைல இருந்து மயிலாஞ்சி.
0: நம்ம வீட்டு பிள்ளை புதிய படமா?
1: நம்ம வீட்டு பிள்ளை தான் மயிலாஞ்சி.
0: மயிலாஞ்சி,
1: ஆமா மயிலாஞ்சி என்ற பாட்டு போடுவான்
0: சின்ன பிள்ளை. சொல்லுங்க.
1: அதுதான் முதல் நாள் பேசணும்.
0: நீங்க வந்து பேசியது
1: பக்கத்துலதான் இருந்தாரு.
0: பக்கத்துல இருந்தாரு.
1: பக்கத்துல இருந்தாரு. அப்புறம் தான் சொல்றாரு, என்ன பண்ண பக்கத்துல இருந்து சொல்லவில்லை அப்படின்னு கேட்டாரு.
0: ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, அவர் நீங்க அந்த அன்று முதல்ல கதைச்சு அந்த டென்ஷன்ல நீங்க மறந்துட்டீங்க.
1: நீங்க
0: எப்பயாவது பக்கத்துல இருக்கும்போது உடனே அவர்கிட்டயும் கொடுங்க, அவரும் பேசட்டும் சரியா. அவர் வந்து பேசாமட்டாலும் பேச முடியாவிட்டாலும் இந்த வானொலியை விடாம கேக்குறார். அதுதான் வானொலியோடய இணைந்திருக்கிறார்.
1: இப்ப வந்து எனக்கு வந்து லிங்க் சொல்லி சொன்னதெல்லாம் அவரு தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு
0: அவர் சொல்லி கொடுத்தாரு, கெட்டிக்காரு.
1: ஆமா, இந்த பதிவு பண்றது, இந்த பாட்டு இப்படி பேசி அனுப்பு, எனக்கு எது அது என்ன அது தெரியாது எல்லாமே அவரு தான் சொல்ற சொல்லி இது மாதிரி தான் சொல்லுவாங்கதான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்னும் அதிகமா ஆனதே ராஜவர்தான்.
0: அவர் தான் அவர் தான் அவர் தான்
1: அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஆமா எல்லாமே நம்ம கிட்ட ஒரு 10 குட்டிஸுக்கு இருந்துச்சுங்களா மொத்தம்.
0: அப்ப குட்டி அந்த 10 குட்டிஸுக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் நாங்க, அப்படித்தானே?
1: ஆமா, 10 குட்டிஸுக்கு இப்ப உங்ககிட்ட பேசுறது ரெண்டே பேர் தான்.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க நீங்க? யார் பேசுறீங்க?
2: என்ன? சிவானி. சிவானி, டி
0: சிவானி. சிவானி குட்டி, நல்ல பேர். திவானியா? சிவானி, சீதானே?
2: HIVANI. சிவானி.
0: ஓ, ஹிவானி. ஹிவானி. அப்படினா அடே அப்பா. சரி, ஹிவானி குட்டிக்கு எத்தனை வயசு?
2: ஆறு.
0: ஆறு வயது ஹிவானி குட்டிக்கு. அவங்களுக்கு 10, அவருக்கு 9, உங்களுக்கு 6 வயது. சரி, ஹிவானி குட்டி ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. உங்களோட செல்ல செல்ல மலர் குரலால எங்க ஹிவானி குட்டி, நல்லா பாடுறீங்க நீங்க. அடே அப்பா, என்ன படம் இந்த பாட்டு?
2: அசுரன்.
0: அசுரன் படத்துல இந்த பாட்டு உங்களுக்கு குடுக்கட்டுமா? அசுரன்ல என்னென்று தொடங்கிச்சு அந்த பாட்டு? என்னக்கா பாடுங்க.
2: எருடுத்தும் பார்க்கலையே தானும் ஜீர்ப்பு சுத்துவையா இப்படினும் போல சுதுதையா கொத்தடி கோயி குஞ்சி அத்தனையும் மோகத்தை
0: சுத்திரையாட்டு நீங்க நல்லா பாடுறீங்க கட்டி காரி நீங்க உங்களோட பாட்டை கேட்கும் போது கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்க இனி என்ன செய்யணும் முழுமையான பாட தயார் பண்ணி கொண்டு வந்து எனக்கு பாடி காட்டணும். நீங்க பாடுவீங்களா முழுமையாக? நீங்க ஞாயிற்றுக்கிழமையில வாங்க, ஞாயிற்றுக்கிழமையில முழுமையான பாட்டு சரியா? சரி, நீ அடுத்தது யார் பேச போறாங்க? சிவானி குடி அக்காட பேர் என்ன சொல்லுங்க? அவங்களே சொல்லட்டும். எங்க வாங்க அக்கா வாங்க. வணக்கம், உங்க பேரை சொல்லுங்கம்மா.
3: சுவாதி.
0: சுவாதி நல்ல பெயர். சுவாதி உங்களுக்கு எத்தனை வயது? உங்களுக்கு
3: 11th படிக்கிறேன்.
0: நீங்க 11th படிக்கிறீங்க, வயசு என்ன?
3: 16.
0: சுவாதிக்கு இப்படி பாட்டெல்லாம் கேட்க பிடிக்குமா உங்களுக்கு? சுவாதிக்கு
3: பிடிக்கும்.
0: ஆஹா, சரி. எங்க சுவாதி நீங்க உங்களோட இனிமையான குரல்ல ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். என்ன கட்டிக்காரா இருக்கீங்களே, நல்லா பாடுறீங்க. சுவாதி அம்மா நீங்க பாடுங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். சுவாதி அம்மா பாருங்க.
3: சிங்கிள் குட்டிங் ஸ்டோரி பேண்டிங் லிசன் டு மீ இஃப் யூ வாண்ட் டேக் இட் ஆர் இன் வென் அண்டென்ஷன் லிவ் இட் பேபி லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பர் ஆல்வேஸ் பி ஹாப்பி.
0: இது இது என்ன படத்துல? இது இதுதான் இவர் மணிஷ் பாடி இருந்தார்
3: மாஸ்டர்.
0: மணிஷ்
3: மணிஷ் நீ பாண்டியா
0: இதுதான் பாடி இருந்தாங்களா? அது என்ன படத்துல அந்த பாட்டு அவங்களுக்கு வேணும் இன்றைக்கு? சுவாதிக்கு சுவாதிக்கு என்ன பாட்டு வேணும்?
3: அந்த பாட்டு தான் வேணும்.
0: என்ன படம் சொன்னீங்கம்மா?
3: மாஸ்டர்.
0: மாஸ்டர். அப்ப அப்ப இவர் என்ன கேட்டது? வித்யஸ்தி என்ன கேட்டா?
3: நீ என்ன கேட்டு? அதே பாட்டை கேட்டா.
0: ஆஹா, அப்ப நீங்க போற பாட்டு கேட்க போறீங்களா? சுவாதி அம்மா நீங்க வேற பாட்டு பாட்டு கேக்குறீங்களா?
3: சரி,
0: என்ன பாட்டு கேக்குறீங்க நீங்க? உங்களுக்கு
3: பிடிங்க பண்ண படம் பிகிலா?
0: சிங்க பண்ணி சிங்க பண்ணே. ஆஹா, பிகில்ல பிகில்ல சிங்க பண்ணியா? உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பேச வேணும். நீங்க நீங்க எல்லாருமே விட நீங்க தான் பெரிய பொண்ணு இல்லையா? நல்லா பேசுறீங்க. பயந்து பயந்தா பேசுறீங்க நீங்க என்னோட?
3: இல்ல இல்ல
0: இல்ல, அப்படித்தான் இருக்கணும். நல்லா பேசணும். சரி, அப்ப வேற யாருக்காக பேச?
3: வேற யார் பேசுறது? நரேஷ் பேசுறாங்க.
0: அங்க நரேஷ் கொடுங்க.
3: தம்பி.
0: தேங்க் யூ.
3: ஹலோ,
0: வணக்கம் நரேஷ், எப்படி இருக்கீங்க?
3: 7th.
0: நரேஷுக்கு எத்தனை வயசு? நரேஷுக்கு
3: 13.
0: நீங்க சரி, நரேஷுக்கு பாட வருமா?
3: வராது.
0: வராதா? இன்னும் உரடியா உடனே எல்லாரும் பாடுறாங்க உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டீங்களே, அது எப்படி? உங்களுக்கு என்னத்துல
3: இருந்து ஒரு பாட்டு பாடுறேன்
0: பாடுங்க கெட்டிக்கார. எங்க பாடுங்க?
3: விகில் வந்து
2: நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், நம்ம சங்கம் வெறித்தனும். ஏன்னா இப்போ லோக்கல்னா நம்ம கெட்டா ஏழு. அந்த பாட்டு
0: கட்டி பாடிட்டீங்களா? இதுதான் பாட போறீங்களா? பாடிட்டீங்களா?
2: பாட்ட
0: கெட்டிக்காரன். அப்ப உங்களுக்கு என்ன பாட்டு? அந்த பாட்டா வேணும்? நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். அப்ப பிஎல் படத்துல நெஞ்சுக்குள்ள அந்த படம் பாத்தீங்களா நீங்க? எங்க எங்க போய் தியேட்டர்ல போய் பாத்தீங்களா?
2: போன்ல
0: போன்ல பாத்தீங்களா? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். எப்படி எங்க யூடியூப்ல எடுத்தீங்களா? எப்படி எடுத்தீங்க? எப்படி எடுத்து பாத்தீங்க அது போன்ல?
2: யூடியூப்ல
0: யூடியூப்ல. சரி, நானும் அப்ப இன்றைக்கு போய் பாக்கணும். நான் பாக்கல அந்த படம். அந்த நல்ல படமா? சரி. அப்ப நரேஷ், அப்ப வேற யாரையும் பேச இருக்கிறாங்க? ஒருத்தருமே இல்ல. சரி, அப்ப அப்பாட்ட கொடுங்க, அந்த குமாரசாமி அவங்கள்ட்ட கொடுங்க. குமாரசாமி,
4: ஹலோ. சொல்லு. நான் சரிதா பேசுறேன்.
0: சரிதா,
4: சரிதா
0: பேசுறேங்க.
4: நல்லா இருக்கமா?
0: நல்லா இருக்கிறீங்க.
4: நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா.
0: சரிதா, சரிதா என்ன பாருங்க, நல்ல கலகலன்னு இருக்குது வீடு. கல கல கல கல
4: போனீங்க, எல்லாம் ஒண்ணா இருக்கும் பக்கத்து பக்கத்துலயே. எல்லாம் ஒன்னா இருக்கா? அண்ணா வந்து அக்கா பசங்க எல்லாம் ஒன்னா, அப்படி ஒன்னா இருக்க எல்லாம் ஒரே ஒன்னா.
0: அப்படித்தான்
4: பசங்க எல்லாம் ஒன்னா இருக்குல்ல? எல்லா கலகலும் இத்தனை நல்லா பேசல குழந்தைங்களாம். நீ சொல்ல எல்லாம் மூச்சிருந்து பேசுறீங்க
0: ஒன்னைக்கு. நல்ல சூப்பர், நல்லா நல்லா பேசுறாங்க. அண்ணா நல்ல தமிழ் நல்லா பேசுறாங்க, பாடுறாங்க, நல்லா இருக்குது. நல்ல காலம். நீங்க வணக்கம் சொல்லிக்க சொல்லுங்க சரிதா குட்டின்னு கேக்கலண்ணா உங்களையே. சரி, உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரிதா
4: கேட்ட பாட்டே போடுமா?
0: யாரு கேட்ட பாட்டுங்க?
4: என்ன பாட்டு? என்ன பாட்டு கேட்ட? ஏதாவது பசங்க கேட்ட பாட்டு வேணும் போடுங்க,
0: அதோடய சேர்த்து போடுறேன். சரி, நல்ல நன்றி. நன்றி சரிதா அம்மா, நன்றி நன்றி. அடிக்கடி இணைஞ்சு கொண்டுங்க. சரியா? வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க, முதல்ல உங்களுக்கும் பசங்களுக்கும் தான் முதலிடம், அவர் தான் கடைசி.
4: அதுதான் எல்லா குழந்தைங்களும் ஆசைப்பட்டு பேசுறது. எல்லாரும் எல்லாம் பேசுறாங்க, மொத்த பேருங்க தான் இருக்காங்க.
0: நல்லா
4: இதுக்கு என்ன ரெண்டு மூணு
0: அதென்ன அவர் மட்டும் பேசுறது? நீங்க முதல்ல பேசி பசங்களை எல்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் இனி அவர்
4: பேசுறாங்க.
0: சரி,
4: நீங்க எல்லாம் பேசுறாங்க
0: பேசுறாங்க, முடிச்சிருக்கும் போது பேச சொல்லுங்க. சரியா?
4: சரி, சரிங்க.
0: நீங்களும் அடிக்கடி நீங்க முடிச்சிருந்தா வந்து
4: பேசுறேன்.
0: நன்றி நன்றி சரிதா அம்மா.
4: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அருமையான குடும்பம், இனிமையான குடும்பம், நல்ல செல்ல குட்டிகள், எல்லாரும் நல்லா பாடுறாங்க பேசுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இளவரசு, இந்த கேட்ட பாட்டு எல்லாத்தையும் அப்படியே லைனா அந்த மற்ற நம்பருக்கு அனுப்பிடுங்க பாக்கலாம். கெட்டிக்காரனா ஒருக்கா, என்னடா எல்லாரோட பாட்டையும் எடுத்து வரணா? அன்பு உறவுகள், சற்று பாருங்க, அந்த இனிமையான குதூகலமான அந்த குடும்பத்தோடு இப்பொழுது நான் பேசியிருந்தேன், சந்தோஷமாக இருந்தது. முதல்ல நாங்க அவர் யாரு எங்கட மணிஷ் குட்டி கேட்டிருந்தார், ரவுடி பேபி, ரவுடி பேபி கேட்டிருந்தார். அவருடைய பாடலை முதல்ல எடுத்து வரலாம். மணிஷ், உங்களுடைய நீங்க விரும்பி கேட்ட மணிஷ் குட்டி கேட்ட ரவுடி பேபி பாடல் இப்ப காற்றலைக்கு வருகிறது. அத முதல்ல கேட்கலாம். நாங்க அடிக்கடி இணைஞ்சிக்கணும் நீங்க.
5: இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. ரவுடி பேபி.

0: இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய மணிஷ் கேட்ட பாடல், மணிஷ் குட்டி கேட்ட பாடல். இப்பொழுது நாங்க காட்டில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய கல்யாணி அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம் கல்யாணி அம்மா. அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா.
0: எப்படி
1: இருக்கீங்களா?
0: சுகமா இருக்கிறேன் நான், நலமா இருக்கிறேன் கல்யாணி அம்மா.
1: ஐயா நல்லா இருக்காங்களாமா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. நாங்க ஒரு தடவை வெளியே போறோம்.
1: நல்லா இருந்தது. இப்ப கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பேசின அந்த குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை, எல்லாருமே நல்லா பேசினாங்க.
0: நல்லா பேசினாங்க
1: அவங்க யாரு? ஆமா ஆமா ஆமா. பாட்டும்
0: பாடுச்சுங்க
1: இவரு. சொல்லுங்க.
0: ராஜவேல
1: விமலா ராஜவேல் அவங்க ஃபேமிலியா?
0: இல்ல இல்ல, அவங்களுடைய சொந்தக்காரங்க.
1: இவங்க வேற
0: அவங்களோட சொந்தக்காரங்க.
1: சொந்தம் ராஜவேல் சாரா தெரியும். ஒரு தடவை பாத்திருக்கேன் இந்த காஞ்சிபுரத்துல.
0: எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரா? ராமச்சந்திரன் மாதிரி?
1: எம்ஜிஆர் பாடல்கள் பிரியப்படுவார். அவர் மாதிரி இருப்பாருன்னு சொல்ல முடியாது.
0: இல்ல அவர் அந்த படம் தான் அதுல போட்டிருக்காரு, அதனால நான் அப்படியே கற்பனை பண்ணி வச்சிருக்கேன்.
1: அவர்

0: அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன் சுதந்திர இந்தியா, நான் உங்களுக்கு வேண்டாம் நீங்க இது பண்ணிக்கீங்க அவ்வளவுதான். நான் அதுக்காக உங்க படத்தை நான் போடுறதுக்கு நீங்க ஒன்னும் சொல்ல முடியாது.
1: உங்களை
0: மாதிரி 8 பேரு,
1: நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்.
0: மாதிரியே 7 பேரு இல்ல மேடம், உங்களை மாதிரியே 7 பேரு இருப்பாங்க உங்களை தவிர. அதனால அவங்க படத்தை நான் நினைச்சுக்கிறேன், நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்கன்றலாம். அதெல்லாம் இப்ப தப்பிக்கிறதுலாம் எவ்வளவு வழி இருக்கு,
1: வழி இருக்குது. இப்ப நான் எல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன், நீங்க எப்படியும் எந்த படத்தை போடலாம். ஆனா இப்ப நாங்க ராஜ்குமார் நினைச்சு கேட்கலாம், அவரோட படத்தை நாங்க போடலாமாண்டு என்ற சிறப்பு. அவங்க மனைவி சந்தைக்கு
0: வந்துட்டா அவர் சும்மாவே பேசுறதுக்கு இப்ப பயப்படுறாரு, தரமாட்டேங்கிறாரு ரொம்ப.
1: யாரு ராஜ்குமாரா?
0: காணுமே வந்தாரா? இப்ப
1: அவர் வந்து மனைவிய தூங்க வச்சுட்டு வாரா, நீங்க ஒரு பக்கத்தான. நல்ல கில்லாடி அவர், நீங்க ஒரு பக்கத்தான. அவருக்கு வேற பயமாக்கும், மொட்டை மாடிக்கு போயிடுறார், மனைவிய தூங்க வைக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஒரு ஒரு ஆணுக்கு இவ்வளவு துணிவு இருக்குல்ல பாருங்க. மொட்டை மாடியில
0: அடிறாரோ அப்படின்னு மனைவி நீ கண்ணுறங்கு என்னோட மனு சாயந்தரம் பாடிட்டு
2: கீழே ரெடியா இருக்கிறாங்க, கீழே வந்து கம்போட ரெடியா இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
2: நீண்ட நாட்கள் ஆகிறது.
0: ஆமா ஆமா, அதுதான் சொன்ன நாட்கள்.
1: பாருங்க ராஜ்குமார் பொண்ணுங்களா பார்த்து குழந்தை சொன்னாங்க, ராஜ்குமார் உங்களோட குரல் நல்லா
2: இருக்கு பறக்குற மாதிரி இருக்கும்.
1: உங்களுக்கு உங்களுக்கு ரெக்கை கட்டி பறக்கும், அவங்களுக்கு மனைவிக்கு
2: அதை ரெடி பண்ணி இருப்பாங்க. அந்த
1: மிளகுத்தூள்
2: பயன்பாடு குறைஞ்சு போச்சுங்க,
1: பயன்பாடு இல்ல அங்க வீட்டுல இல்லையா?
2: பயன்பாடு இருக்கு இருக்கும். முதல்ல இது பண்ணுவாங்க பாருங்க, எல்ல எல்லாம்
1: இடிக்கிறதுக்கு
2: சொல்லுவாங்க. அதோட அதோட பெரிய ஆயுதம் வந்து
0: உலக்கத்தான். அரிசி குத்தும்
1: உலக்கையில கீழே அந்த இப்படி இரும்புல போட்டிருப்பாங்க
2: தெரியுமா?
1: ஆப்ஷன் மூணு இருக்குங்க, அது உலக்கையில அப்படி இரும்பு போட்டது, இரும்பு போட்டது மூன்றாவது.
0: ஏமா எத்தனை நாள் காத்துமா?
2: பாருங்க ஐடியா கொடுக்குறாங்கல்ல, வீட்டுக்கார மாதிரி ஐடியா போட்டு கொடுக்குறீங்க.
0: அவங்க சும்மா இருந்தா கூட ரோடு ஓட்டு கொடுப்பாங்க.
2: ஆமா பாருங்க ஐடியா
1: இல்ல,
2: ஐடியா பண்ணி அவங்க
1: இல்ல. கொஞ்சம் நீங்க பாருங்க, சரி அம்மா சொன்னா சரி பரவாயில்ல, கொஞ்சம் இளம் வயதா கொண்டு விட்டாண்ட அப்படா ரெக்க கட்டி பறப்பனேல்ல என்ற இல்ல. கொஞ்சம் பாருங்க இப்படி சொல்லி இருக்காங்க.
2: இவன் ரஜினி பண்ண மாத்திரம் ஒத்துக்கிறீங்க, ரெக்க கட்டி பறக்குது சைக்கிள்ல.
1: இல்ல நீங்க இல்ல இல்ல ஐயோ, யார் சொன்னாலும் எனக்கு இல்ல, இந்த மனைவி சொன்னா மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு நீங்க சொல்லிருக்கலாம் இல்ல. அத
2: மனைவியா? எந்த எந்த மனைவி வந்து எந்த காலத்துல யாரு வந்து யார் சொல்லிருக்காங்க சொல்லுங்க. வீட்டுக்கார பொழுது இருக்கிறாங்களா எல்லாம் எல்லாரும் சொல்லணும். சொல்லுங்க பாக்கலாம்.
1: அது ஏன் அவங்க சொல்ற இல்லையாண்டா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் என்னண்டு. சரியா
2: சொல்லுங்க.
1: எந்த மனைவி கணவன் மேல் கூட அன்பு வச்சிருக்கிறாங்களோ, எனக்குத்தான் என் கணவர் என்று நினைச்சு கொண்டு அந்த அன்பை வளர்த்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் உங்களை எல்லாம்

0: தேவையில்லை. சரி வந்தா வரட்டும், சாப்பிட்டா சாப்பிட்டும், போனா போட்டும், இது வருது போறது எனக்கு வேணான்ற மாதிரி இருக்கிறவங்க யாரு என்ன சொன்னாலும் சும்மா சிரிச்சு போட்டு விட்டுருவாங்க. புரிஞ்சுதா? முத்துவேல் வணக்கம். முத்துவேல் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: இந்த வணக்கம்
1: சொல்லுங்க.
2: ஏ முத்துவேல் ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் முத்துவேல்
1: சொல்லுங்க.
0: முத்துவேல் உங்களோட குரல் முத்துவேல குரல் சொல்ல இல்ல அம்மா சொல்லுங்க. அம்மா
3: நம்ம நம்ம எம்டிஆர்ல பேசுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒன்னு சிட்டுக்குருவி மாதிரி இருக்கும், ஒன்னு குயில் மாதிரி இருக்கும், ஒன்னு மயில் மாதிரி இருக்கும், இன்னொன்னு அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் இருக்கும், எல்லா வயசும் இருக்கும்.
2: அப்படிங்களா? ஐயாக்கு என்ன
3: வயசு? குழுக்கள் நாங்க சீட்டு குளிக்க போடுவோம், அதுல என்ன வயசு வருதோ அது அவங்க அவங்க வயசு.
0: ஸ்ரீனிவாசன் அவருக்கு
3: உண்மைக்கு எல்லாரும் வயசுமே நல்லா இருக்குல்ல மேடம்.
0: நல்லா இருக்கும்.
3: என்ன மேடம்?
0: அப்ப குறி எல்லா குறிகளும் நல்லா பாடும், கீச்சிடும், எல்லாம் அதை ரசிக்கலாம். அந்த நடுவுல
3: பாடும் வானம்பாடி,
0: அந்த நடுவுல அப்படி இருக்கிறது வந்து இந்த ஆந்ததான். அது கத்துனா எப்படி இருக்கு இப்ப என்ன பார்த்தா? என்ன இரவு பகல முடிச்சிருக்கல்ல?
2: இவங்க குரல் வந்து பானுமதி குரல் மாதிரியே இல்லைங்க. ஏறக்குறைய அந்த சாயல் அப்படியே இருக்குது அவங்கள பேச்சு பாடலாம்.
3: எவ்வளவு
0: காலமா நீங்க எல்லாரும் இப்படி திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க? இப்படி சொல்லி சொல்லி
2: பாடல் கூட இல்ல, வாய்ஸ் பாத்தீங்கன்னா
3: அந்த தமிழ் வந்து கொஞ்சி பேசுவாங்க அந்த அதே
0: மாதிரி. ஆனா ஒன்று ஒண்ணு சொல்லிட்டேன், நீங்க எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் ரெண்டு பேருக்கு நாளைக்கு தான் பாட்டு.
3: இன்னைக்கு சங்கர் டைரக்டர் சங்கரோட பிறந்த நாள்வா, அதனால அவருடைய பாடல் ஒண்ணு கண்டிப்பா கொடுத்துருங்க.
0: என்ன பாட்டு?
3: ஏதாவது பாட்டு.
0: என்ன பாட்டு?
3: எனக்கு வந்து பரிசு தலைவர் படம் பிடிக்கும், அதனால அவருடைய படத்துல இருந்து அந்த சந்திரோதயம் அவங்க படம் தான், கோயில் அவர் படம் தான். அது மாதிரி அதுல எத்தாவது ஒண்ணு உங்களுக்கு சொங்கல் சாய்ஸ்
0: இல்ல? நீங்க கொடுங்க, நீங்க கொடுங்க, நீங்க சொல்லுங்க.
3: இப்ப வந்து ராஜ்குமார் சார்க்காக ஒரு பாட்டு. என் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்
0: குடியிருந்த
3: ஆமா ஆமா
2: பாத்தீங்களா
3: அவங்க பார்த்த மாதிரி
2: வைஃபா அவங்களும் பாடல் பாடுவாங்க. என்ன பாத்து
0: நீங்க அப்படியே உளிச்சு உளிச்சு மிரண்டு மிரண்டு பயத்துல அழுகையோட பாப்பீங்க அவங்க கையில வச்சு.
2: கூட்டு வர அப்புறம் தெரியும் வர வர
0: முத்துவேல். முத்துவேல்
1: சொல்லுங்க.
0: என்ன நீங்க அமைதியா இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா பேசுறேன்.
0: நீங்க நீங்க எங்க யாரோடயும் உங்க பார்க்கலயும் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அங்க ரோட்ல இதெல்லாம் போகுது.
1: இல்ல இல்ல நான் கிளம்பிட்டேன். முடிஞ்சது
0: அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிட்டு வாங்க. பாவம் அவங்க உங்களை சந்திக்க வந்திருக்காங்க.
2: வீடியோ கால் இருக்க தெரியாதுல்ல
0: இருட்டுல இல்லீங்க அவர் நிக்கிறாரு. அப்படி இருந்து நாங்க பாத்து சொல்றோம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு எவ்வளவு கூடுமை எங்களுக்கு.
2: நினைக்கிறேன்
3: ஞான கண்ணால எல்லாம் பாத்துருவாங்க
0: பாத்துருவாங்க. இப்ப ராஜ்குமார் பாருங்க பக்கத்துல அப்படியே தலைய பிடிச்சு கொண்டு வந்து நிக்கிறவங்களுக்கு
2: அன்னைக்கே சொன்னேன் முந்தானத்து ரெண்டு இருக்குது வேணா ஒன்னு அனுப்பிச்சு விடுறேங்க.
0: விரும்பிய பாட்டு இல்லையா?
3: கண்டிப்பா.
0: இப்ப முத்துவேல்
3: பாடலை எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. அந்த பாடல் எல்லா இதுலயும் இந்த பாட்டு கொஞ்சம் ரேரா தான் வருது, அதனாலதான் இந்த பாட்டு.
0: முத்துவேல் நீங்க சொல்லுங்க. முத்துவேல்
1: எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி. கல்யாணி அம்மாவுக்கு என்ன ஒரு சொந்த ஊரு?
0: கல்யாணி அம்மா
3: தேவக்கோட்டை. எனக்கு அதாவது காஞ்சிபுரம் இவ்வளவு நாள் இருந்தேன், பொண்ணு வீட்டுக்கு குடி இருந்தேன். சொந்த ஊர் தேவக்கோட்டை தான் என்னோட. இப்ப தேவக்கோட்டைலதான் இருக்கு.
1: தேவக்கோட்டை
3: காஞ்சிபுரத்துல 8 வருஷம் இருந்தேன் அவ்வளவுதான். ஆனா சொந்த ஊர் தேவக்கோட்டை. இப்ப மறுபடியும் தேவக்கோட்டைக்கு வந்துட்டேன்.
0: சொல்லி வச்சுக்கிறேன், இங்க குழப்பி செய்யற அதாவது ரொம்ப கரிச்ச குடுக்கறாங்க அனுப்புறமா அப்படியே கோட்டைகளை.
3: இல்ல ஒவ்வொருத்தருடைய வீடும் இங்க கோட்டை மாதிரிதான் மேடம் இருக்கும்.
0: இருக்கு
3: வித்தியாச வீடு அல்ல இந்த வீதிக்கு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீடும்.
1: ஆமா ஆமா. காரைக்குடியில நான் இப்ப இடையில போயிட்டு வந்தேன், 2 மாசம் இருக்கும் போயிட்டு வந்தேன். அங்க ஒரு 1000 ஜன்னல் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு.
3: 1000 ஜன்னல் வீடு இது கிட்ட இருக்கு. ஆமா குறிஞ்சி டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட இருக்கு. அதை தாண்டி
0: 1000 ஜன்னல்
1: 1000 ஜன்னல்
3: எடுத்திருக்காங்க சார். அது அந்த வீட்டை நிறைய சினிமால எடுத்திருக்காங்க. அந்த
0: வீட்டை
3: பக்கத்துல
0: தன் வீட்டை தனிப்பட்ட
1: ஒருத்தருடைய
3: ஒரு செட்டில் இருக்காது. 1000 ஜன்னல் இதுக்கு இன்னும் இருக்கு. பழைய காலம் மாறாம அப்படியே வச்சிருக்காங்க.
0: அவர்
3: அதுல எண்ணி பார்த்து கொண்டிருக்காங்க. 1000 ஜன்னல் இருக்கு.
0: செட்டியாருடைய வீடுன்னு சொல்றீங்க அப்படிதானே?
3: செட்டியார் வீடு.
0: ஆமா
3: ஆட்டிக்கோட்டை செட்டியார். தேக்கு பாத்தீங்கன்னா எத்தனை? இப்ப எங்க ஆச்சி வீடு மேடம் 106 வருஷம் ஆச்சு மேடம் கட்டி. 106 வருஷம் ஆயிட்டு அந்த இது கட்டி. இன்னும் அப்படியே புது வீடு மாதிரி இருக்கும். அப்பப்ப மேல இது பூச்சி மட்டும் போடுறாங்க. ஒரு ஒரு தூணை அசைக்க 50 பேர் வேணும். ஒரு தூணை வீடு அப்படி இருப்பாங்க காலத்து.
0: ஆனா அவங்கட நானுக்கு ஒரு கூட்டு குடும்பமா பெரிய குடும்பமே அங்க இருக்கும்னு
1: நினைக்கிறேன்.
3: குடும்பம் இல்ல மேடம். முன்னாடி கூட்டு குடும்பமா இருக்கு, இப்ப பூட்டு குடும்பமா இருக்கு. ஏன்னா கதை பெரிய பூட்டு போட்டுட்டு அவங்க எல்லாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சென்னைன்னு இருக்காங்க. புதுசு மாறாம வச்சிருப்பாங்க வீட. அப்படி தொடச்சு வைக்க அதுக்கு ஒரு வேலைக்கார போட்டு அத வீடு தொடச்சிட்டு கதவை பூட்டிடுவாரு
0: அவ்வளவுதான்.
3: அவங்க ஃபேமிலி இருக்குல்ல, அந்த கட்டினவர் இல்லைனாலும் அவங்களுடைய ஃபேமிலி வாரிசுகள் இருக்கு இல்லையா? அது வாரிசுகள் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. நல்லது கெட்டதுக்கு வர்றாங்க. ஒவ்வொரு விஷயமா வருஷம் வருஷம் ஒரு படைப்பு அடைக்கத்தா படைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு படைப்பு ஒண்ணு வைப்பாங்க. அதாவது அத மூதாதைகள் ஒரு படைப்பு வைப்பாங்க. அதுக்கு எல்லாரும் ஒன்னா கூடுவாங்க. அந்த இனங்கள் எல்லாமே ஒன்னா கூடுவாங்க. இதெல்லாம் அது அந்த முறை மட்டும் கரெக்டா நடக்கும் மேடம். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. வந்துருவாங்க. மற்றபடி வீடு பூட்டியே தான் நடக்கும். அந்த வசந்த எங்க வீடு வந்து வசந்த மாளிகை சிவாஜியோட ஒரு பாட்டு. இந்த மாளிகை யாருக்காகன்னு பாடுவாரு பாருங்க. அப்படி சுத்தி ஜன்னல் சுத்தி கண்ணாடி வச்சுங்க. அதே மாதிரி எங்க ஆச்சு வீடு மேடம். அதே மாதிரி மாடல்ல கட்டி விட்டாங்க.
0: அப்ப உங்களுக்கு எல்லாம் போய் பாக்க விடுறாங்களா? இல்ல
3: பாக்க விடுவாங்க மேடம். அது சாமிங்க அதுக்கு ஒரு வேலைக்கார போட்டாங்க அவங்க கையில இருக்கும், அவர் திறந்து காமிப்பாரு. ரொம்ப இப்ப நாங்க இருக்கோமா எங்களை எங்களை மாதிரி ஆளுங்க நாங்க கூட்டி போய் தகவல் தரங்கன்னா திறந்து விடுவாங்க. நாங்க இங்கே தான் இருப்போம், 60 வருஷம் ஆச்சு நாங்க இந்த வீட்டுக்கு வந்து, 60 வருஷம் இங்கேதான் எங்க அம்மா வீடு இருக்காங்க. அதனால நாங்க சொன்னோம்னா ஒரு வேலை தரு நல்லா தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சா தகவல் திறந்து விட்டு ஃபுல்லா காமிப்பாங்க மேடம். ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். இதுக்காக வாங்க மேடம்,
0: செட்டியார்ட்ட வீட்டை பாக்க
1: நீங்க பாக்குறதுனா. அந்த கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்ல?
0: ஆமாம் ஆமாம்
1: அந்த படம் அங்க எடுத்தது
0: அங்க எடுத்தது. ஓ, யாரு? எங்களுடைய மம்முட்டி அவங்க நடிச்ச படம்.
3: மம்முட்டி நம்ம தலை
1: மம்முட்டி
0: அஜித் மம்முட்டி
1: அஜித் மம்முட்டி
0: எனக்கு மம்முட்டியா பிடிக்கும்.
1: ஐஸ்வர்யா விட
0: எனக்கு மம்முட்டியா பிடிக்கும். அதனால நான் முதல் மம்முட்டி
3: தலை உங்களுக்கு தலை அஜித்த பிடிக்கும். அதனால நான் அஜித்த
0: சொன்னேன்.
3: ஐஸ்வர்யாவை பிடிக்கும்.
0: உங்களுக்கு தபு உண்மையில தபு எனக்கு பிடிக்கும். தபு அவட நடிப்பு
3: நல்லா இருக்கும்.
1: இன்னொரு விஷயம் சொல்லவா,
3: கண்டிஷனா இருப்பாங்க.
1: இன்னொரு விஷயம் சொல்லவா, இன்னொரு விஷயம்
3: என்னன்னா இருக்கு பாருங்க பேச்சு
0: பாரு பாருங்க அவர் ஏதோ சொல்றாரு இல்லங்க. சொல்லுங்க முத்துவே.
1: இப்பதான் விஷயத்து வரீங்க. அந்த தபு நடிச்ச படம் வந்து
3: காதல் தேசத்துல
1: ஒரு பாடலுக்கு வந்து அவங்க நடந்து வராங்க பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது அவங்க
3: செமையா இருக்கும்.
0: அதான் அந்த பாட்டு என்னை காணவில்லையே ஆட்டோடு
1: பிகினிங்ல வந்து அவங்க கவுனே டீஷர்ட் போட்டிருப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
1: அப்படியே குடிச்சு நடந்து வரும்போது அவங்க நிறைய சூப்பரா இருக்கும். அதுல
0: சூப்பரா இருக்கு. பாத்துக்குமா எப்படி வசதிக்கு அவ டிஷர்ட் போட்டிருப்பாவோ நடந்து வரைக்கும் சூப்பரா
1: இருக்கும்.
0: அவ வந்து சுடிதார் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருப்பான் நல்லா இருக்கும் அந்த நேரம்.
3: சுடிதார் போட்டுக்க மாட்டான் மேடம். அவ
1: சுடிதார் கிடையாது, கவுன் தான் போட்டிருப்பாங்க. முழங்கால் வரைக்கும்
3: அதாவது அந்த ஷார்ட் கவுன் இருக்கு பாத்தீங்களா, அவர் மாதிரி அந்த மாதிரி மாதிரி இருக்கும். பாத்தா
0: இல்ல கீழே பிளையாட்
3: மாதிரி இருக்கும்.
0: கீழே பிளையாடா ஒரு இதுவும் மேலுக்கு அப்படியே கொண்டு போட்டுட்டு வரும்.
3: இல்ல மேடம் இல்ல ஸ்கர்ட் மாதிரி இருக்கும் பாக்க.
0: அத கீழே ஸ்கர்ட் வந்து பிளையாடா இருக்கும் வட்டம் அது இருக்கும். அவர்
3: சூப்பரா இருக்கும்.
0: அவர்
3: மாதிரி
0: அப்படியே தோணும் தோணும் அப்படியே முன்னுக்கு வந்து போவோம்.
3: சூப்பரா இருக்கும். எவ்வளவு நம்ம கூட இப்படி ரசிக்க மாட்டோம். எப்படி ரசிச்சிருக்காரு பாருங்க அருமை.
2: இல்ல
0: இல்ல வீடியோ இல்ல வீடியோ இல்ல ராஜ்குமார் நீங்க நீங்க உங்களோட இதுல நீங்க பேசிக்க இன்னும் ஒரு விதமா இருக்குது. நீங்க பாருங்க ஒருக்கா முத்துவேன் கூட பாட்ட சொல்லுங்க. முத்துவேன் உங்க பாட்டு
1: எனக்கு இன்னைக்கு வந்து ஏதோ நினைச்சிட்டே இருந்தேன். அதே பாடல்தான் அதே நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, நல்ல வழி சொன்னான் இருவருக்கு.
3: யார் அந்த இருவர்?
1: பாடல்
0: இப்ப நீங்க வந்து நீங்க இன்னைக்கு வந்து சந்திச்சீங்க இல்ல முத்துவேன்?
1: சொல்லுங்க.
0: அவங்க கையை பிடிச்சு கொண்டுதான் பேசுனீங்களா இவ்வளவு நேரமும்?
3: அதான் மேடம் இப்ப வந்து சொல்லிட்டாரு, நல்ல வழி சொன்னாரு இருவருக்குன்னு. அப்புறம் என்ன,
0: நீங்க கேள்வி கேட்க அம்மா, நீங்க கேள்வி கேட்க, நானும் சில வட்ட வழியில எடுக்கலாம்னு பாக்குறேன், நீங்க விடுறீங்க இல்ல. சொல்லுங்க முத்துவேர், கைய பிடிச்சு கொண்டு, கைய பிடிச்சு கொண்டுதான் இவ்வளவு நேரம்
1: சொல்லுங்க.
0: நீங்க தானே சொன்னீங்க யாரையும் சந்திச்சு கொண்டிருந்தேன், இவ்வளவு நேரமும் பேசினேன், இப்ப அவங்களை அனுப்பி வச்சுட்டேன்.
1: இல்ல இல்ல இல்லப்ப, நான் கார்ல வந்தேன், ஃப்ரெண்டோட கார்ல வந்தேன், அவங்களை அனுப்பிட்டு நான் ரோட்ல நிக்கிறேன்.
0: பயந்துட்டேன் ராஜ்குமார்.
3: நீங்க அனுப்பிட்டேன்னு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு, நல்ல வழி சொன்னான் இருவருக்குன்னு சொல்லிட்டீங்களா அம்மா, என்னடா அது அனுப்பி வச்சாரா, அதுக்குள்ள நல்ல வழி வேற சொல்லிருக்காரு, ஏதோ ஒரு குழப்பம். எங்களுக்கு
0: குழப்பம். இப்ப ராஜ்குமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க. ராஜ்குமார் நீங்க நல்ல புள்ள, நீங்க
2: அப்ப
3: முத்துவர் சார் என்ன கேட்டதுலயா?
1: என்ன யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க,
0: யாருமே சொல்ல மாட்டாங்க. கெட்ட ஒரு நாளும் கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, கெட்டதுலும் கெட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க. எங்க வாசு சொல்லுங்க.
2: படம் ஆசை
0: ஆசை
3: ஆகா, கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சிக்குடி இங்கு வருவாளா? நல்லா இருக்கும் பாட்டு.
0: மீனம்மா மீனம்மா,
3: அது காலையும் அந்த மாலையும் ஞாபகமா பாருங்க.
0: எல்லாரும்
3: ஒரு வழியாத்தான் கேக்குறீங்க பாட்டு, சரியில்லை
0: ஒரு மாதிரியாத்தான் இருக்கு,
3: ரெண்டு பேர் கேக்குறது வித்தியாசமா இருக்கு. அவராது நன்றி இறைவனுக்கு மட்டும்தான் சொன்னாரு, இவருக்கு அதிகாலையிலும் அந்த மாலையிலும் உன் ஞாபகமா பாத்துக்க
0: பாருங்க அம்மா.
2: எல்லாம்
1: அதோட அதோட நேருக்கு நேர் போட
0: மாட்டீங்களா?
1: நேருக்கு நேர்ல சிம்ரன் டான்ஸ், சிம்ரன் டான்ஸ் ஒண்ணு அருமையா இருக்கும்.
0: ராஜ்குமார்
1: பாட்டு இருக்குல்ல,
0: ராஜ்குமார் கிட்ட வந்து பேசுங்க, பேசுற உங்களோட போன் கிட்ட கொண்டு வாங்க. அந்த
3: இறைச்சல் கேக்குறது
0: அது முத்துவேல் தான், நாங்க விடப்பட்டு கொள்ளலாம். முத்துவேல முத்துவேல் சரி, அப்ப உங்களுக்கு நான் அந்த பாட்டை எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி
1: சரி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அப்பா அம்மா உங்களுக்கும் ராஜ்குமாருக்கும், ராஜ்குமார் நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க அவர் கேட்ட பாட்டுக்கு?
2: இல்ல இல்ல, அவர் பாடலாம் செலக்ட் பண்ணிதான் கேக்குறாருன்னு சொல்ல வந்தங்க. பாடல்
0: செலக்ட் பண்ணல, ரசிச்சு கேக்குறாரு. நீங்க சும்மா செலக்ட் பண்றாரு, அவர் ரசிக்கிறாருங்க. அவர் அவர் சரி, இப்ப இன்னொரு தருவாரா அவரை கேக்கலாம். எந்த பொண்ண பிடிக்குதுண்டு நடிகைய? ஓடிட்டார் அவர், ஓடிட்டார் பயத்துல. திரும்பவும் வந்தா அவரை பிடிச்சு கேக்கலாம். இல்ல நீங்க பாருங்க, இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிற எனக்கு காடு வா வாண்டது, வீடு போன்றது எல்லாம் வெறுத்து எப்படாண்டு நான், அதாவது அந்த பேரை சொல்லக்கூடாது, காட்டுக்கு போயிருக்கிற, காட்டுல போய் ஒழிஞ்சிருக்க, காட்டுல போய் ஒருத்தர் ஒழிஞ்சிருக்காரு. அவருக்கு மட்டும் இந்த வைரஸ் தொத்தாதுன்னு சொல்லியிருக்காரு, அவருக்கும் அவரை சார்ந்தவருக்கும் சார்ந்தவர்களுக்கும்.
1: யார் அவரு?
0: ஐயோ இது தெரியும், தெரிஞ்சிருந்தா நீங்களும் அவங்களோட போயிருக்கலாம் இல்ல. அவர் சொல்லிட்டாரு, உலகத்துல எல்லாருக்கும் வைரஸ் வரும் தொத்தும், ஆனா
2: கைலாஸ்
0: என்னையும் என்ன சார்ந்தவங்க இந்த பக்தர்களுக்கு மட்டும் இந்த வைரஸ் கிட்டவும் வராதுன்னு சொல்லியிருக்காரு.
2: இப்பதான் பாஸ்போர்ட் விசா நிறுத்திட்டாங்களே, இப்ப இந்தியாவில எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கலாம், விசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
0: அவர் காட்டுல போயிருக்கிறாரு, நீங்க ஒரு பக்கத்தால ஒழிச்சிருக்க.
2: கைலாஷ் கைலாயம், கைலாம கைலாஷா,
0: அங்க இருக்கிற கைலாயத்துல இருக்க. இப்ப ஒருத்தர் கேக்கலாம்னும் போது அவர் போயிட்டார், உங்களையெல்லாம் வச்சு கேக்கலாம், என்னடா எதுவும் தப்பா கேட்டாலும் உங்களை சாட்டலாம் இல்ல.
3: அம்மா நான் ஒரு தகவல் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு சொல்றேன். ரொம்ப எளிய இது என்னன்னா, ஒரு மஞ்சளையும் வேப்பிலையும் அரைச்சுமா தண்ணியில கலந்துட்டு வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டா அந்த எந்த நோய் கிருமியும் வராது. அதுவும் கொரோனாவுக்கு முக்கியமா அத பண்ண சொல்றாங்க.
0: மஞ்சளும் வேப்பம் இல்ல, வேப்பம் இல்ல இருந்து அரைச்சு போட்டு நாங்களே பூசி குளிக்கலாமே. முதலாவது
3: நம்ம பூசி குளிக்கலாமா? இதுன்னா வீடு சுத்தியே கிருமி நாசினி தானே, மஞ்சளும் கிருமி நாசினி வேப்ப இலையும் கிருமி நாசினி. ரெண்டையும்
0: இவர்கிட்ட கேட்கலாம். ஆமா சரி, வந்துட்டாரு, ஒரு மாதிரி புடிச்சிட்டேன். வாங்க நயனா முகமது, எப்படி இருக்கிறீங்க?
3: வாங்க.
4: வணக்கம். நலமா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்க மேடம்?
0: நான் சோகமா இருக்கேன்.
3: நயனா முகமது சார், எப்படி இருக்கீங்க?
0: நயனா முகமது, பக்கத்துல ரெண்டு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, 18-19 வயதுல இருக்கிறாங்க ரெண்டு பேர் பாருங்க. அவங்க தங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிகைய பற்றி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எந்த நடிகையை பிடிக்கும் அவங்க கேட்க சொல்றாங்க?
4: எனக்கு பிடித்த நடிகை நதியா.
0: ராஜ்குமார் இருக்கிறீங்களா?
5: வணக்கம்
0: பாருங்க.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். நதியாவா? நதியா வந்து எந்த படம், பூமலைப்பூவாவா இல்ல என்ன
4: படம்? பூமலைப்பொழி. பூமலைப்பொழிகிறது, பூமலைப்பொழிகிறது,
5: பூமலைப்பொழிகிறது. சுதேசு நதியாவும் சரியான பேர் அந்த காலத்துல, இவரு கேக்குற சொல்ற படத்துல எல்லாம் சரியான பேர் இல்லைங்க? நல்லா இருக்கும்.
0: நான் நதியா மறந்துட்டனே.
3: நான் மறந்தீங்க.
0: இப்ப நதியா எப்படி இருப்பான்னு யோசிக்கிறேன்.
3: பூவே பூச்சூட
5: நல்ல லட்சணமா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க.
3: அம்மா மாதிரி நடிச்சாங்க. ஆனா அம்மா இது இல்ல.
5: ஆமா,
3: எம்மரன் சன் ஆஃப்
5: மகாலட்சுமில
0: நயனா முகமது தன் பேருக்கு ஏத்த மாதிரி நதியா
3: என்ன
5: இல்ல அந்த நடிகை இந்த இதுல லட்சணமா இருப்பாங்க. இப்போ வரைக்கும் லட்சணமா இருப்பாங்க. அந்த அழகு மாறாம, அந்த பொலிவு மாறாம இப்ப இருக்கிறதான் ஆச்சரியம். நடிகைங்க எல்லாம் நல்ல குண்டாயிருவாங்க, ஃபேஸ் எல்லாம் மாறி போயிரும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் இருக்காங்க, அழகா இருக்கிறாங்க. என்ன கொஞ்சம் உடம்பு பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு வித்தியாசம்.
0: ராஜ்குமார் ஏதோ பக்கத்துல போய் இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு, அடிச்சு சொல்றாரு பாருங்க.
5: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் படம் பாத்துட்டு இருக்கேன், வரிசையா படம் பாத்துட்டு இருக்கேன். அந்த அம்மா படம் எல்லாம்
3: திறந்தாலே பயமா இருக்கு, பாவம்.
5: அது ரெடியா இருக்கிறாங்க, அது எதிர்கேள்வி கேட்கவே ரெடியா இருக்காங்க. அவங்க வந்து எதிர்கட்சி வக்கீல் அவங்க, என் வாயிலிருந்து ஒரு பதில் வச்சு கேள்வி கேட்பாங்க அவங்க எப்பயுமே.
0: அது என்ன, உங்க எல்லாருடைய மனைவியும் எனக்கு லஞ்சம் குடுக்கறாங்க. அம்மா இவங்களை திருத்திட்டாங்க,
5: கேள்வி கேட்க சொல்லு.
0: இல்ல அம்மா இவங்களை திருத்திட்டாங்க, அம்மா இவங்களை திருத்திட்டாங்க. அதனாலதான் உங்களை நான் கண்காணிச்சு ஒரு கேள்வியா கேக்குறேன்.
5: நான்
0: வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருக்கிறேன், இங்க வர்றவங்கள்ட்ட மனைவியார் மட்டும் தான் அந்த குரூப்ல இருக்கிறாங்க. எப்ப எப்ப வானொலி ஆரம்பிக்கிறோமா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுறேன், இப்ப வருவாங்க கேளுங்க. எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க.
3: அதனாலதான் இந்த மாமா வந்த உடனே பின்னாடியே ராணி அம்மா ஓடி வந்துடுறாங்களா?
0: முதல்ல அறிவிச்சிருவேன் இல்ல, மாமா பேச போறாரு கேளம்மா.
5: நான் வந்து எங்க ஊரு தாண்டிதான் நீங்க உங்க ஊருக்கு போகணும். கிருஷ்ணகிரி தானே பணியாற்றி வரீங்க? கிருஷ்ணகிரி தானே? நான் தருமபுரி, நான் தருமபுரியில தான் இருக்கிறேன், 40 கிலோமீட்டர் உங்களுக்கு.
3: நயனா முகமது சார், எங்க ஊரை தாண்டிதான் உங்க சொந்த ஊருக்கு போகணும் நீங்க?
4: பாருங்க
0: நயனா முகமது
3: சார், ஒரு தாண்டி போப்படாது வந்துடும் வீட்டுக்கு.
0: நயனா முகமது, நயனா முகமது,
4: எல்லாரும்
0: எல்லாரும் என்ன சொன்னாலும் எல்லாரு கூடையும் நான் இருப்பேன் காட்டோட. அது தெரியுமா, நீங்க தாண்டி தாண்டி தான் போவீங்க. நீங்க
3: காட்டில் நான் மிதந்தேன்னு காட்டுல மிதந்துட்டு இருக்கீங்க.
0: இப்ப நயனா முகமதுட பாட்டு சொல்லுங்க, என்ன பாட்டு?
4: பூமலை பொழிவு படத்துல இருந்து நதியா நதியா நயில் நதியா
5: சொல்றதுன்னா பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 86, 87, 88 வந்த படங்கள் அதெல்லாம். அந்த காலகட்டங்கள்ல வந்த படம்,
0: அந்த காலகட்டங்கள்ல வந்த படம். சரி, நல்லது. மூன்று பேருக்கும் நன்றி சொல்லி
5: அனைவருக்கும்
0: நன்றி ராஜ்குமார். அப்பாடா பாருங்க, எல்லாரும் ஒரு யாரோ ஒரு ஆளு மனசுல வச்சுக்கொண்டுதான் எல்லாரும் பேசுறாங்க. யாரையும் மனசுல வைக்காம பேசுறது நான் தான். எந்த மனசுல இருக்கிற முழுக்க நீங்க எல்லாரும் இருக்கிறீங்கன்னு சொல்லி கொண்டு, இப்ப என்ன பாட்டு நான் முதல்ல ரவுடி பேபி வந்து விட்டது. இப்ப அடுத்தது வந்து எங்களுடைய அந்த செல்ல குட்டிகள் தூங்கிட்டாங்களோ தெரியல, ஆனா நாளைக்கு வீட்டுல இருப்பாங்க, எல்லாருடைய பாடலையும் எடுத்து வரலாம். இருந்தாலும் மிதிஸ் ஒரு சில்லக்குட்டி, அவட பேரை எழுதி வச்சுட்டு எனக்கே வாசிக்க முடியல. மிதிஸ்டியா, மிதிஸ்டியா என்ன சரி என்னவோ அந்த சில்லக்குட்டிக்காக அவளுடைய நானே இன்றைக்கு தான் இந்த பாட்டை கேட்க போறேன். கேட்கலாம் மாஸ்டர் படத்துல. அவங்க எல்லாம் விழிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.

0: நேரம் சரியாக 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. அடுத்த பாடல் எங்களுடைய அந்த செல்ல குட்டிகள் கேட்ட பாடல். பிகில் படத்துல இருந்து குட்டிகள் கேட்ட பாட்டெல்லாம் இருக்கிறது. ஒரு பாடலை கேட்கலாம். இந்த இந்த பாடலை நான் நினைக்கிறேன் பிகில் படத்துல சுவாதி கேட்ட பாடல் என்று நினைக்கிறேன். சிங்கப்பண்ணி என்ற பாடல். அதுக்கு முன்பாக காற்றில் இணைந்து கொள்ளும் காளிதாசனை சந்தித்து விடலாம். வணக்கம் காளிதாஸ். காளிதாசன் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் காளிதாசன். காளிதாசன் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல வந்த இவ்வளவு சார்ஜ் விட்டு சொல்லல முடியல.
0: என்ன பாட்டு வேணும் காளிதாஸ்?
1: பேசுறேன். கேக்குதுமா? அந்த ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷமா, அந்த ரேடியோ ஓடிட்டு இருக்க. ஓகேமா சொல்லுங்க. ஹலோ ஹலோ,
0: இப்ப கேக்குதுமா? இப்ப கேக்குது.
1: கேக்குதுமா? கேக்குதுமா?
0: உங்களுக்கு என்ன பாட்டு இன்னைக்கு? என்ன பாட்டு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு எனக்குமா எனக்கு நல்லா இருக்குமா. எனக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு மனசுல தோணுது என்னன்னா, நம்ம புரட்சி தலைவர் வந்து ஒரு அபாய கட்டத்துல இருக்கும்போது இந்த உலகமே ஒரு பாட்டு பாடிச்சு, ஒளி விளக்குங்கிற திரைப்படத்துல வந்து இறைவா உன் காலடியில் பாட்டு.
0: இன்னைக்கு
1: வந்து உலகத்துல உள்ளவங்க இந்த வைரஸ் நோயால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு பல இன்னல்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. பல பேர் பயத்தோட இருக்காங்க. அவங்க எல்லாமே எல்லாருமே நான் இஞ்சார நினைச்சுக்கிட்டு இந்த இறைவனை வந்து வேண்ட மாதிரி அந்த பாட்டு ஒளி விளக்குங்கிற படத்துல இறைவா உன் காலடியில் பாடல் எனக்கு தாங்க. நாளைக்கு நான் அதை கேக்குறேன். அதுக்குதான்
0: இப்பவே அந்த பாட்டு எடுத்து வர்றேன்.
1: அப்படியாம்மா, ரொம்ப நன்றிமா. நன்றிமா. எப்படிமா இருக்கு உங்க ஏரியால? எப்படிமா இருக்கு இந்த இது கொரோனா வைரஸோட தாக்கம்?
0: நாங்க வெளியில செல்ல செல்றது குறைவா நாங்க இருக்கிறோம். மக்கள் எல்லாம் வெளியில போறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இது அநேகமான கோயில்கள் பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. மனிதர்களை மனிதர் கண்டால் பயப்படுகிறார்கள். கிட்ட போக சிரிக்கவே பயப்படுகிறார்கள். அப்படி ஒரு காலநாட்டிய நிலையோட இருக்குது. என்ன எங்களுடைய அந்த சிட்டிலையும் வந்திருக்கிறதால நாங்க கொஞ்சம் பயப்படுறோம்.
1: கனடா பிரதமரோட மனைவிக்கு இருக்கதா கேள்விப்பட்டேன்.
0: நிச்சயம், அதனால
1: தான் அவங்கள
0: இன்னொரு விடயம் அவ்வளவு துன்பத்துக்களையும் அவர் வந்து கொடுக்கிறார். அதாவது பேட்டி கொடுக்கிறார் எப்படி என்றால், வெளியில தன்னுடைய பிரஜையாக, அதாவது கனடிய நாட்டு பிரஜையாக, சிட்டிசனாக, இந்த பிரஜைகளாக இருந்தால் எங்கு இருந்தாலும் வந்து விடுங்கள் நீங்கள் எங்களுடைய நாட்டுக்குள்ள என்று சொல்லுகிறேன். அங்கங்கு இருந்து தவிக்க வேண்டாம். அது ஒரு நல்ல ஒரு வழக்கம். சில நாடுகள் அப்படி அல்ல. எங்க இருந்தாலும் இருங்க, வருத்தம்னா வராதிங்கன்னு சொல்றாரு. இவர் அப்படி இல்ல,
1: வராதிங்க அங்கேயே இருங்க. இந்தியா கூட அப்படித்தான். கொஞ்சம் பேர் வந்து வெளியில தவிக்கிறவங்க இது வந்தா இவங்களே விமானத்துல போய் அந்த அந்த டாக்டர் குழுவோட போய் அழைச்சிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு கேள்வி. அது மாதிரி அது வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இருந்தால் இங்க அழைச்சு வந்துடுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காங்க. மத்தபடி யாரும் அங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்துல இருங்க. எப்படியும் வந்து ஒரு இந்த ஒரு 15-20 நாள் அதோட தாக்கம் குறைஞ்சிடும்னு அவங்க எல்லாம் யோசனை பண்றாங்க. இங்க கூட 31-ஆம் தேதி மார்ச் 31 வரைக்கும் எல்லா பள்ளிகளும் எல்லா காலேஜ் சின்ன ஸ்கூல்ல இருந்து பெரிய ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே லீவ் விட்டாங்க. பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே லீவ் விட்டாங்க. எக்ஸாம் டைம் இருக்கிறத எக்ஸாம் மட்டும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாப்பிங் மால் தியேட்டர் எல்லாமே சாத்த சொல்லிட்டாங்க. இந்த பெரிய பெரிய ஜவுளி கடை எல்லாம் கூட சென்னையில எல்லாம் அதிகமா கூட்டம் வர ஜவுளி கடை சாத்த சொல்லிருக்காங்க. கல்யாணம் திருமணம் நடக்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எவ்வளவு குறைவா பண்ணுவோம் பண்ணுங்க, புதுசா எது இப்ப புக் பண்ணாதீங்க, 31 வரைக்கும் எதுவுமே வச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவோட எல்லாருமே கை கோத்து இதா செய்யறாங்க. அது மாதிரி டெல்லியில இருந்து சென்னைக்கு வர்ற ட்ரெயின் எல்லாம் கூட ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் கூட நிப்பாட்டிட்டாங்க. இப்ப ரெகுலர் ட்ரெயின் மட்டும் வரட்டும், ஸ்பெஷல் ட்ரெயின் எல்லாம் விடாதீங்க அப்படின்ட்டாங்க. இப்ப கேரளாவில வந்து அந்த பறவை காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்றதுக்காக அந்த ஒரு கலெக்டர் வந்து 1000 பேரை வந்து 100 வேலைக்கு மாதிரி அமைச்சிருக்காரு. அந்த கேரளால தாண்டி வர அத்தனை ஆட்டோ அத்தனை காரு எல்லாத்தையும் எல்லாருக்குமே இந்த கிருமி நாசினி தெளிச்சு அதை டெஸ்ட் பண்ணி அப்புறம்தான் இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே விடுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு ஓவர் டைட்டா எல்லாம் பண்ணிருக்காங்கம்மா. அதுக்கு மேல இறைவன் ஓடுது. ரெண்டாவது இன்னொன்னு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், தமிழனுடைய உணவை பொறுத்த வரைக்கும், தமிழனுடைய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது அவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையும் கருத்தும் விதைக்கிறாங்க. அது மாதிரி எல்லாருமே தண்ணி இந்த கவர்மெண்ட் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த வெளியில போயிட்டு வந்தா கையெல்லாம் கைகாலெல்லாம் அலம்பிட்டு உள்ளார போறது, இதுல பழைய பழக்கங்கள் மீண்டும் எல்லாம் வந்திருக்கு. கையில துண்டோ கர்ச்சிப்போ
0: என்ன உங்களுடைய நெட்வொர்க்
1: துண்டெல்லாம் போட்டு கூட ஹலோ குறையுதுல இருக்கு துண்டு வச்சு அந்த இருமல் தும்மல் வந்தா பத்திக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி நெசவு மக்கள் கூட்டங்கள் வந்து சாயந்தரத்துல கடைத்தருக்கெல்லாம் வரமாட்டாங்க. கடையெல்லாம் வந்து வியாபாரமே டல் ஆகுது என்ன அப்படின்னு ஒண்ணு புரியல. அப்ப இறைவன் தான் கவர்ந்து கொண்டு இருந்தாலும் ஃபுல் டைட்டா இருக்காங்க. இஞ்சியும் மருந்து கண்டுபிடி இஞ்சி சித்த மருந்தெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இளவேம்பு கஷாயம் சொல்லிட்டு இருக்காங்க. மிளகு மஞ்சத்தூள் போட்டு பால்ல குடிங்க, தொண்டையில எந்த விதமான எதுவும் அந்த கிரிமி தங்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்மா, நல்லா இருக்கும். நீங்களும் பத்திரமா இருங்க, இது மாதிரி முன்னெச்சரிக்கை எடுத்துங்க.
0: நிச்சயம் உண்மையாக நாங்க எல்லாம் பத்திரமா தான் இருக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு என்ன என்னென்னா ஆங்காங்கே எல்லாரும் இருக்கிறது மட்டும் எல்லாரையும் நினைக்கும் போது சும்மா நாங்க எங்கட குடும்பத்தை மட்டும் நினைக்கிறேன்ல, உலகில இருக்கிற எல்லா மனிதர்களையும் உலக கஷ்டப்பட்டு ஒரு தாய் ஒரு குழந்தைய உலக கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி எல்லாம் வருகிறது
1: மனித சமுதாயத்துக்காக நம்ம ஒற்றுமையா இருந்து அதை நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அதான் முக்கியம்.
0: நேயம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்ப நீங்க பாருங்க, டொரண்டோல சென்ற வாரம் ஒரு இளம் பெண் 38 அவருக்கு 2 அவரும் தாயாரும் யாரென்று தெரியவில்லை, சுட்டு சுட்டு அவர் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார். தாயார் இப்பொழுது இருக்கிறார். அது தமிழினம் தான், எங்களுடைய இலங்கையை சார்ந்தவர். பெண் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார். ஆனா தாயார் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகிறார். என்ன அவருடைய நிலைமை என்னவென்று தெரியவில்லை. இரண்டு பேரையும் யாரும் சுட்டதென்றே தெரியவில்லை, சுட்டு விட்டு போய்விட்டார்கள். இல்ல கோபங்கள் இருக்கலாம். எனக்கு இப்ப காளிதாச பிடிக்கலன்னு சொன்னா அது நாங்க விலகி நடக்கிறது இயற்கை. ஆனா அவங்களை துன்புறுத்தணும், அவங்கள அடிச்சு இறக்க பண்ண வேண்டும்
1: நினைக்கும் போது
0: தேவையில்லாத இப்ப அடிச்சுட்டா திரும்பவும் அந்த உறவு சில நேரம் எங்களுக்கு கிடைக்காதுல்ல. நாங்கள் விட்டு பிடிக்கலாம். இப்ப எங்களுக்கு பிடிக்க இல்ல சரி, இப்ப என்னோட ஒத்து போகல, நான் சொல்றபடி ஒரு திருந்தாத ஒரு ஜென்மம் எனக்கு பக்கத்துல இருக்குன்னு சொன்னா நான் தெரியாத மாதிரியே நடந்து கொண்டிருப்பேன். நான்
1: எங்களோட
0: மௌனம் அவங்களை திருத்தும், எங்களோட மௌனம் அவங்களை திருத்தும். அதுதான் என்னுடைய இது. ஏனண்டா அவங்கள நாங்கள் மௌனமா
1: வெளிவருகிற வார்த்தைகளை விட வெளிவராத வார்த்தைகளுக்கு பலம் அதிகம்.
0: பலம் அதிகம் நிச்சயம். அப்ப எதுக்காக இவங்க மௌனமா இருக்கிறாங்க, இவங்க கேட்ட எதுவும் நான் உண்டு செய்யலையே, அதனால அதனால திருந்த கூடும். ஆனா அடம் பிடிச்சு ஆனா திருந்த முடியாத நிலையில அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கடைசி மட்டும் திருத்த முடியாது. அதனால நாங்க விலகிய போறது நல்லம் என்றதுதான் என்னுடைய கூற்று.
1: அதுக்காக அவங்கள
0: துன்புறுத்தணும் என்று நாங்க யாருமே நினைக்க கூடாது. அவங்களை துன்புறுத்தணும், அவங்கள என்ன அது எங்களுக்கு அது எங்களுக்கு எங்களுக்கு ஏற்ற வேலை அல்ல. ஏனண்டா இப்ப தண்டபாண்டே தன்னுடைய தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்த ஒரு உருவம் அது. அத நம்பிக்கை துறவங்க கூட செய்திருக்கலாம், அத கூட நாங்க மன்னிக்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனா சில பேருக்கு அத மன்னிக்கிற அளவு இல்ல, அதனாலதான் அந்த மூர்க்கம் கொண்டு இப்படியான இதுகளை செய்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல.
1: ஆமா, மனித பிறப்ப மன்னிக்க கூடிய மனம் நிறைந்தது பகுத்தறிவு வந்து மனித பிறப்பு. மனித பிறப்பு எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மன்னிக்க தெரியலன்னு வச்சுங்களேன், அவன் மனிதனே அல்ல. இப்ப ஒரு மாடை வந்து கையால முட்டுனா அது திருப்பி முட்டும், ஒரு ஆடை முட்டுனா திருப்பி முட்டும், ஒரு சிங்கத்தை முட்டுனா திருப்பி முட்டும். ஆனா மனிதன் வந்து பகுத்தாய்ந்து அதை வந்து செய்யாம அதுக்கு ஒரு அதுக்குதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, என்ன செய்தாரு ஒருத்தல் அவர்னால நன்மையும் செய்து விடல் சொல்லிட்டு. அது மாதிரி இருந்து பாக்கணும். அதே எளியவர் வலியவர் எடுத்த வலியவர் வல்லா நடிப்பான்னு அதையும் சொல்லி வச்சிருக்காரு. அதனால நமக்கு நடக்குது அப்படிங்கும் போது அநியாயம் போது அந்த அநியாயத்தை வந்து எதிர்த்து திருப்பி அதே அவ செய்யற அதே அந்த மூர்க்கத்தனத்தை திருப்பி அவன் மேல காட்டணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த மௌனமும் நம்ம இருக்கிற அஹிம்சையும் அவனை மாத்தும். காந்தியடிகள் அஹிம்சை போராட்டத்துல எப்படி வந்து வெள்ளைக்காரர்களை விரட்டினாரோ, ஒரு கண்ணத்தை அடிச்சா மறு கண்ணத்தை காமின்னு சொன்னாரோ, அது ஒரு அஹிம்சைக்காக தான் சொன்னாரு என்ன. அதனால அந்த பொறுமையும் அஹிம்சையும் என்னைக்குமே வந்து ஒரு வெற்றியை தான் தேடி தருங்கிறது என்னோட கருத்தும். முடிய உனக்கு பிடிக்கலையா அவனோட விலகி போயிடு, அதுக்காக அவன்கிட்ட போய் நீ வந்து அவனை அழிக்கணும்னு நினைக்காத. நீ நினைக்கிறது உன்னுடைய நீ அழிஞ்சு போயிடுவ அப்புறம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கான்செப்ட். நான் அப்படிதான் போயிட்டு இருக்கேன்.
0: ஆனா உண்மையிலே என்ன சுத்தமா ஒரு ஆக்களை நாங்க நேசித்தான் அழிக்க நினைக்க மாட்டோம். மனதுல வேதனையா தான் இருக்குமே ஒழிய நாங்க அழிக்க நினைக்க மாட்டோம். உண்மையான அன்பு வைத்திருந்தா நன்றி. நல்லது நல்லது காளிதாஸ். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
1: வணக்கம். நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா.
0: சரி, அவருடைய அவர் கேட்ட பாடலை எடுத்து வந்துடலாம். இறைவா உன் மாளிகையில் இந்த நேரத்தில் அந்த பாடல் தேவை, அந்த பாடலை எடுத்து வரலாம்.

0: உடனே இணைந்து கொள்ளும் எங்களுடைய ராதேஷ் சந்திக்கலாம். வணக்கம் ராதேஷ், எப்படி இருக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி நீங்க என்ன கொரோனாக்கு பயந்து இருக்கீங்க?
1: இந்த கொரோனா பயந்து ஸ்டுடியோ ரூம்ல இருந்து வெளியில இறங்கவே இல்ல.
0: அதுக்குள்ளேயே கொரோனா இருக்கு.
1: இல்ல, ஸ்டுடியோ ரூம்ல கொரோனா இருக்காது.
0: இருக்காது. ஆங்காங்க சின்ன சின்ன துவாரங்கள் இல்லையா, ஓட்டையால் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வரும்.
1: இல்ல, எல்லாமே ஃபுல்லா கிளாஸ் வச்சு கவர் பண்ணி நல்ல மருந்தெல்லாம் அடிச்சு, கொரோனா மருந்து ஸ்பெஷல் மருந்து இருக்கு, அதெல்லாம் அடிச்சு.
0: ஏன்னா உங்களோட ஸ்டுடியோ ரூம்ல ஒரு சின்ன சதுரமா தானே கிளாஸ் வச்சிருக்கு, நீங்க எதுக்கு நீங்க சுத்தி வர வச்சிருக்கீங்க?
1: இல்ல, புது கிளாஸ் வச்சு ஏசி எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா இருக்கு.
0: ஃபுல் கிளாஸ் வச்சிருக்கா ஸ்டுடியோ ரூமுக்கு? இது நம்ப முடியாம இருக்கு. நான் பார்த்த உங்களோட ஸ்டுடியோ ரூம் நான் பார்த்த அளவுல ஒரு சின்ன ஒரு ஒரு சச்சதுரமா ஒரு கிளாஸ் தான் இருக்கு.
1: நீங்க பார்த்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி,
0: இப்ப வச்சிருக்கு. சரி, இப்ப உங்களுடைய கேரளாவில என்ன சொல்றாங்க? இப்ப எங்களோட ஊர்ல எல்லாம் இப்ப நாங்க வெளியில போகல. எங்களுடைய வால்மார்ட், அதாவது பெரிய அந்த கடைகள் இருக்க பார்மசில இருக்குன்னு சொல்லி வந்துவிட்டதுன்னு சொல்லி இருந்தாங்க. மற்றது ஒரு காலேஜில் இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து இப்ப எல்லாருமே கார் கூட ரோட்ல போறது குறைவு. எல்லாம் யாருமே
1: மொத்தமா வந்து இது சரியாகணும் என்ற ஒரு இது இருந்தா, இப்ப என்னுடைய ஒரு இது வந்து சொல்றது அப்படின்னா, இந்தியாவில மட்டும் இப்ப ரெடி ஆகணும், இந்த கொரோனா வந்து எல்லா இடத்துல இருந்து எல்லா ஆளுகளோட உடம்புல இருக்கிற ஆளுகளோட உடம்புல இருந்து போகணும் இருந்தா, இந்தியாவிற்கு வெளிநாட்டுல இருந்து வர அத்தனையும் இது பிளைட் எல்லாம் நிப்பாட்டணும், ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற அத்தனையும் ஏர்போர்ட்
0: எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. இந்தியா நிப்பாட்ட இல்லையா? என்ன கேரளா நிப்பாட்டிட்டதல்ல?
1: இல்ல, சில இடங்கள்ல அங்கெல்லாம் ஆளுகள் வருதுன்னு சொல்லுது. அப்ப நான் சொல்றது வந்து ஃபுல் இந்தியா, ஆல் இந்தியாவில இருக்கிற அத்தனையும் ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணி, அதே மாதிரி ஷிப்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து ஷிப் எல்லாம் வருது, அதெல்லாம் நிப்பாட்டினா இந்தியாவில இருக்கிற ஆளுகளோட கொரோனா எல்லாம் இப்படி மெடிசன் எல்லாம் கொடுத்து மாறி போயிடும்.
0: இல்ல, எல்லாம் நிப்பாட்டுறாங்க ராதேஷ், எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க நினைக்கிறேன். எல்லா நாடும் அதை செய்யுது.
1: இருந்தா ஃபுல் ஸ்டாப்பா இருந்தா ஓகே, அப்ப இது போயிடும், கொரோனா போயிடும்.
0: அதனாலதான் நீ சொல்றாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, ஏனென்றா அப்ப உங்களுக்கு பரவாம இருந்தால் அது குறையும் என்றதான் சொல்றாங்க. உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்க, சின்ன ஒரு இருமல் வந்தாலும் கூட வீட்டுக்கு இருந்து இருமுங்க, வெளியில வராதுங்கன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய
1: வேர்ல்டுல வந்து இப்ப வேர்ல்டுல வந்து உலகமா ஃபுல்லா வந்து அவரவர் இருக்கிற இடத்துல இருந்து அவர் அங்கதான் இருந்தா ஒரு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த அதே மாதிரி எல்லா வெளிநாடுகள்ல எல்லா இடத்துலயும் வந்து ஏர்போர்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த பிளைட் மூலம் தான் அங்கிருந்து இங்க இருந்து எல்லாம் வருது அதிகமா. அதே மாதிரி இந்த ஷிப்பும் அதே மாதிரி நிப்பாட்டணும். இந்த கொரோனா போற வரைக்கும் அப்படி நிப்பாட்டினா அது எல்லாருக்கும் நல்லதான்,
0: எல்லாருக்கும். நீங்க அப்படி சொல்லுவீங்க. இப்ப ஷிப்ல சில பொருட்கள் மாறதெல்லாம் நின்றதால இப்ப எங்கட நாட்டுல இந்த இங்க இருக்கிறவங்க
1: இல்ல, அது நீங்க சொல்றதெல்லாம் சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. இந்த கொரோனா வந்து மாறி போற வரைக்கும் கொஞ்ச நாள் எப்படியாவது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்ல, உயிர் தான் பெருசு எல்லாருக்கும்.
0: நீங்க நல்லா, நீங்க எல்லா பொருட்களும் வாங்கி வச்சிட்டீங்க, பக்கத்துல பக்கத்துல எல்லாம் வாங்கலாம். அதனால நீங்க தைரியமா
1: எவ்வளவு வாங்கி வச்சாலும், இல்ல எவ்வளவு வாங்கி வச்சாலும் எத்தனை நாளைக்கு வாங்கி வைக்க முடியும்?
0: அது உண்மை, அது சரி. சரி, அப்ப
1: எல்லா இடத்துலயும் சீக்கிரமா இது இந்த வைரஸ் இல்லாம ஆகட்டும்.
0: கூடிக்கொண்டு போகுதே ஒழிய குறையவில்லை, கூடிக்கொண்டு போகுது.
1: சைனாவில வந்து குறைஞ்சி வருது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
0: சாகுறது குறையுது.
1: இல்ல, அங்க காரணம் வந்து எல்லாரும் இப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்கிற மாதிரி இல்ல. இப்ப வந்து எல்லாரும் அங்கங்க இருக்கிற இடத்துல அங்கங்க இருக்குது, மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணது, அதனால பரவாயில்ல.
0: நல்லது. அப்ப இப்ப
1: அதே மாதிரிதான்
0: உங்களுடைய பாடல் என்ன? இன்றைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டு கேட்கலாம். நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராக்கிங் சாங்.
0: அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறீங்க. என்னன்னு பாக்கலாம்.
1: அந்த மின்னலை திரைப்படத்துல இருந்து,
0: மின்னலை
1: மின்னலை திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்குது. வசீகரா கிடையாது, வேற ஒரு பாட்டு இருக்கு. நல்ல பாட்டு,
0: வேற ஒரு நல்ல பாட்டு. நீங்க அனுப்பி வைங்க அந்த
1: பாட்டு. நம்ம
0: அனுப்பி வைங்க.
1: பாட்டு மறந்து போச்சு, அதான் பிரச்சனை.
0: சரி, இப்ப நீங்க அனுப்பி வைங்க.
1: ஓ மாமா, இதுதான் பாட்டு. ஓ மாமா மாமா மாமா மாமா மாமா, அப்படி பாட்டு இருக்குல்ல.
0: சரி, அந்த பாட்டு. ஓ மாமா மாமா மாமா, இது சந்தனராஜ் மாமா கூப்பிடுற மாதிரி கிடக்கு. அவரு
1: அது மாமனோருக்கு மாமி இருக்குன்னு
0: நினைக்கிறேன். என்னண்டு என்னண்டு
1: இல்ல, இந்த பாட்டுல மாமி இருக்குதோ தெரியாது, மாமா இருக்குது.
0: மாமா இருக்குது. இப்ப உங்களுக்கு மாமா வேணுமா மாமி வேணுமா?
1: இல்ல மாமா போதும்.
0: மாமா போதும், அதான் கேட்டேன். சரி, நல்ல உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி வணக்கம். நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் சரியாக 11:20 இந்திய இலங்கை நேரம் அது. கனடிய நேரம் சரியாக 1:49. இளவரசு, நீங்கள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள். ஏதாவது முக்கியமாகவோ என்று தெரியவில்லை. எங்கே காற்றலைக்கு நீங்கள் மீண்டும் வர வேண்டும்? அவசர அவசரமாக அழைத்தீர்கள், சொல்லுங்க என்னென்று பார்க்கலாம். ஏதோ ஒரு தேவையாகத்தான் நீங்கள் அழைச்சிருப்பீங்க. ஒருவேளை என்னுடைய குரல் வரவில்லையோ, அல்லது ரதீஷுடைய குரல். வணக்கம் இளவரசு, யாருடைய குரல் வரவில்லையா?
2: இல்லமா இல்லமா, ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்.
0: எங்க இளவரசிய பாட்டு என்னன்னு பாக்கலாம், சொல்லுங்க.
2: விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்துல இருந்து செம்பருத்தி பூ சேலைய கட்டி.
0: செம்பருத்தி பூ சேலைய கட்டி
2: படிக்குது இப்ப ஒரு பாட்டு.
0: செம்பருத்தி பூ
2: சேலைய கட்டி படிக்குது ஒரு பாட்டு.
0: எங்கேயாவது பூக்கு சேலை கட்டி பாத்துருக்கீங்களா நீங்க?
2: இல்லம்மா. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு. நிவேதா கேட்க சொன்ன, தூங்கிட்டா.
0: சேலைய கட்டி,
2: ஆமா, இந்த பாட்டை கேக்கணும் கேக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், லைன் கொஞ்சம் பிஸியா இருந்துச்சா, அதுக்குள்ள நாளைக்கு வேற ஒரு பாட்டு கேப்பா.
0: என்ன படம், என்ன படம?
2: விண்ணுக்கும் மண்ணுக்கும்.
0: விண்ணுக்கும் மண்ணுக்கும். மண்ண படத்துல. நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றி.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய செல்வம். வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்ல சோமா இருக்கேன் செல்வகுமார். நான்
1: ரொம்ப சந்தோஷம்,
0: மனம் தான்
1: சரியில்லை.
0: இளவரசு பறந்துட்டார்.
1: செம்பருத்தி சேலை கட்டினாரு.
0: செம்பருத்தி பூக்கு சேலை கட்டுறாரு அவரு.
1: அப்படியா? அது சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நானும் லிங்க் பண்ணி அதுக்குள்ளேயும் போயிட்டாரு.
0: அது நீங்க அதை பத்தி விளக்கம் கேட்க நின்றீங்களா?
1: கேக்குவோம் அப்படின்னு தான் பார்த்தேன். இளவரச பிடிச்சிருவோம் இன்னைக்கு அப்படின்னு. சரிங்கம்மா, இன்னைக்கு என்னம்மா இல்ல தலைப்பா?
0: ஒரு தலைப்பும் குடுக்கலங்க. இப்ப கொஞ்ச நாளா நான் ஒரு தலைப்பும் குடுக்கறது இல்ல.
1: சரிம்மா, ஏம்மா குடுக்காம இருக்கிறீங்க?
0: என்னடா எல்லாரும் வேதனையோட இருக்கிறீங்கல்ல, அதை விட நான் சரியான வேதனையில இருக்கிறேன்.
1: என்ன
0: உலகம், உலகத்துல யாரையும் திருத்த முடியாது இல்லையா? அடிக்கடி வெளியில போகாதீங்க. இந்த காலத்து பிள்ளைங்கள் எல்லாம் வெளியில போயிருது உடனே.
1: ஆமா, உடனே போறாங்க
0: நிச்சயமா. ஆனா அது அது என்னண்டா, அது நாய் வாழ நிமித்த முடியான்னு சொல்லுவாங்கல்ல.
1: காலையில வந்து டிவில ஒருத்தர் சொன்னாருமா, அவர் வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து சொல்றாரு. ஒரு சித்தர் வந்து அப்படியே பாலைவனத்துல உட்கார்ந்து இருந்திருக்காரு. அந்த வழியா கொரோனா வைரஸ் வந்திருக்கு. வந்த உடனே நில்லு எடுத்த அப்படின்னு, எனக்கு போட்ட கட்டளை மனிதர்களை கொள்ளறது அப்படின்னு இருக்காரு. சரி, நான் நான்

0: கோட்டா 1000 பேரை நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு. ஆனா 10,000 பேர்ல செத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சித்தர். 1000 பேர் தான் நான் கொள்றதாக முடிவு பண்ணிருந்தேன், அவங்க அவங்களுக்கு வருது நினைச்சு நினைச்சு 9,000 பேர் செத்து போயிட்டாங்க. நாங்க வந்து கொல்ல வந்தது 1000 பேர் தான் செஞ்ச அந்த தண்டனைக்குரியவர்கள் 1000 பேர் தான் கொல்லணும்னு வந்தோம். ஆனா பயத்திலேயே 9,000 பேர் பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
1: போச்சான்.
0: இந்த மாதிரி நம்மளுடைய பயங்களை போக வச்சுட்டு இறைவன் சுயமா ஒரு இறைவன் வந்து படைத்த இறைவன் வந்துமா ஒரு படைப்பு படைத்திருக்காரு, அதுக்கு தண்ணி எங்கிருந்து கொண்டு வந்தாரு, இந்த பூமிய வந்து படைச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் சுழற்சிக்கிட்டே இருக்கு இந்த பூமி, எங்கேயாவது ஒரு ஆர்ப்பியம் குறைஞ்சிருக்கா, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு காயில் கண்டமாயி நின்னுருது. ஆனா வந்து சூரியன் நிக்கிதா, இந்த பூமி சுழற்சி நினைச்சுதா, இந்த பூமி எவ்வளவு ஆண்டுகளா ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு தெரியுமா இல்ல யாருக்கோ தெரியுமா
1: தெரியாது.
0: அது நிச்சயம் இறைவன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுங்க இல்ல சிவார்ப்பணம்னு சொல்லுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறார். நிச்சயமா சரியாயிரும். ஒரே முடிவு இறைவன், அதாவது பெரிய பெரிய டாக்டர் பெரிய பெரிய அறிஞர்கள் கடைசி முடிவு இறைவன்ட்ட தான் எல்லாருமே விடுறாங்க. பெரிய டாக்டர் எம்பி படிச்சிருக்காரு, எஃப்ஆர்சி லண்டன் படிச்சு பெரிய டாக்டர், நான் பாக்கல வரைக்கும் வைத்தியம் பார்த்துட்டேங்க, அதுக்கு மேல இறைவன் தாங்க அப்படிங்கிறார். அதனால நம்ம ஆரம்ப கட்டத்திலே இறைவனவே முழு மனதோட நம்புங்க அப்படின்றார். எதுவுமே நம்ம வேணாம், ஒரு மனசோட நாம் நம்பணும். நிச்சயமா அவர் விட மாட்டாரு, யார முடிக்கணும் யார இது பண்ணணும்னு அவருக்கு பிடிபட்டு இருக்கோம். அப்படி நேற்று நீ காலையில அவர் சொன்னது எனக்கு ரொம்ப கேட்டு வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு சொல்லணும்னே நினைச்சுக்கிட்டு
1: இருந்தேன். நிச்சயம் உண்மைதான். இங்கு நல்ல மழை வரப்போறதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய காலநிலை காலநிலைகளும் எல்லாருக்கும் ஒரு நோயை கொண்டு வரத்தான் இருக்கும், மாறி மாறி ஏதோ ஒரு விதத்துல இல்லைங்க.
0: ஆமா
1: நல்லது. உங்களுடைய பாடல் சொல்லுங்க.
0: அதாம என்னுடைய பாடல் வந்து இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா, எனக்கும் மனவேதனைகள்
1: இருக்கு,
0: இதய வீணை தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நான் சந்தோஷமான பாடல் என்கிட்ட கேட்க முடியாது, அதான் இந்த பாடல் போடுங்க.
1: தூங்கும் போது
0: இதய வீணை தூங்குது, அப்புறம் எப்படி சந்தோஷமான பாடலை கேட்க முடியும். சொல்றோம் இருந்தாலும் மன வந்து வேதனையே தான் இருக்கு.
1: அப்படி வேதனையா இருக்க கூடாது, ஆஹா இப்படி என்ன வேதனையா இருக்க கூடாது. எனக்கு என்ன இப்ப நான் அனுபவிக்கிற வேதனை மாதிரி நீங்க யாருமே அனுபவிக்கல, இருந்தாலும் நான் எவ்வளவு சிரிச்சு கொண்டிருக்கேன்னு பாருங்க. அப்ப நீங்க
0: இதுக்கு ஒரு கதை என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நான் தாங்க அதிக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அவரு என்ன அப்படின்னு பார்த்தா, இங்க பாருங்க எனக்கு இந்த முனங்கால் ரெண்டும் வலியா வலிக்குதுங்க அப்படின்னு பெரியாஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உட்காந்து, இந்த முனங்கால் அப்படி வலிங்க, மனுஷன் இந்த உலகத்துக்குள்ளே யாருக்குமே இப்படி ஒரு வேதனை வரவே வராது அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே உட்காந்து டாக்டர்ட்ட அவ்வளவு நேரம் பேசுறாரு. ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வருது, ஒரு ஆள் அடிபட்டு ரெண்டு முனங்காலையும் இழந்துட்டு தூக்கிட்டு போறாங்க, ரெண்டு பின்னாடி ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு காலை தூக்கிட்டு பின்னாடி போறான். அத பார்த்து அதை பார்த்ததும் ஐயோ இது தேவையில்ல, நம்பகிட்டே இருக்கு வலி தேவையில்ல, நமக்கு வலிச்சுக்கிட்டு இருந்தாலும் மாற்றங்கள் வந்து
1: தெரியாம சொல்லிட்டு போல.
0: நான் பார்த்த வேதனை மாதிரி உலகத்துல யாருமே சொல்ல முடியாது, அதுக்கு மேல யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க.
1: அது உண்மை நிச்சயமா. நேற்று ஒரு விடயம் பாத்திருந்தேன், இந்த ஜெயில் எல்லாம் இருக்குல்ல, ஜெயில்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஜெயில், அந்த அவங்களோட முறப்படி அது அந்த

0: உள்ளுக்குள்ள இருக்கிற துப்புரவுகள், அதாவது எவ்வளவு கிளீனா இருக்குன்றதை பற்றி ஒரு இது ஒன்று போட்டுக்கொண்டு வாராங்க. எல் சல்வடோர் என்ற ஒரு இடத்துல சும்மா கிழங்கு அடுக்கிற மாதிரி, கிழங்க நீங்க தூக்கி போட்டாரு அப்படித்தான் அந்த இடத்துல அவ்வளவு கூட்டம் இருக்கிற இடமும் சின்ன, ஆனா அவங்க எப்படி படுக்கிறாங்கடா அந்த டைமுக்கு சரியா லைன் ஆக்கல அனுப்புனா அந்த சிவரோட அப்படியே ஒருவருக்கு பக்கத்திலேயே அப்படியே படுக்கணும். அது சின்ன இடம், அதுக்குள்ள எலி ஓடுது, காக்ரோச் ஓடுது, சரியான ஊத்த சரியான அது பார்க்க முடியாத மாதிரி. ஆனா எப்படியாண்டா நீங்க ஒரு பக்கமா தான் திரும்பி படுக்கணும், ஒரு பக்கமா அப்ப உங்களோட முட்டிக்கொண்டு மற்றவர் படுக்கிறார் சரி. அந்த டைம், அந்த டைமுக்கு எத்தனையோ ஆயிரம் பேர் அப்படி லைனா படுத்தா ஒரு டைமுக்கு மேல, இப்ப சரியா இவர் 10 மணிக்கு படுத்துட்டாங்க ஒரு பக்கமா படுத்துட்டாங்கன்னு, ஒரு 4 மணித்தியாலும் 5 மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கை தட்டுறார் திரும்ப தெரிய அடுத்த பக்கம் எழும்பி வந்து மற்ற பக்கமா திரும்பி
1: படுக்கணும்.
0: அப்படித்தான் ஒரு ஜெயில் இருக்குது, இப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு, அது நடைபெற்று கொண்டிருக்குது. அப்ப
1: வாழ்ந்து
0: கொண்டு அதுக்குள்ள வந்து அவங்களுக்கு எல்லா வருத்தங்களும் வருது, எல்லாம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு சுகாதாரம் இல்ல, தண்ணி இல்ல, வாஷ்ரூம் எல்லாம் நாங்க பாக்க முடியாத தரத்துல இருக்குது.
1: சரி, இப்ப வரைக்கும் இல்லம்மா, இப்ப வரைக்குமே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மின்சாரம் இல்லாத கிராமங்களே இருக்கு. மின்சாரமே கம்ப்ளீட்டா உள்ள போகாத கிராமங்களுக்கு இன்னும் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க, இன்னமும் மின்சாரத்தை பார்க்காத ஆளுக. அப்படி எல்லாம் இன்னும் வாழ்க்கையில் நம்ம கரண்ட் வந்துருச்சு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு இன்னமும் அவங்க இதா இருக்காங்க.
0: இப்ப மனம் வேதனைப்பட்டு ஐயோ இது என்ன வாழ்க்கைன்றவங்க சொல்லுங்க, அந்த வீடியோவை நான் அனுப்புறேன். அதுக்குள்ளயும் அதாவது அவங்க களவெடுத்தது ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருளை எடுத்துக்கலாம், ஒரு ஏதாவது ஒரு இதான் சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கலாம், அவங்க எல்லாரையும் கொண்டே போட்டிருக்கு அதுக்குள்ள. அப்ப
1: இந்த நாட்டில்
0: எல் செல்வரோட் எங்கேயா ஸ்பானிஷ் பக்கம் இருக்கிற ஒரு நாடு, ஸ்பானிஷ் நாடு. அப்ப அந்த அந்த நாட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க, எல்லாருக்கும் நான் எடுத்துட்டு அதை பார்த்தாலே நீங்க நினைப்பீங்க ஐயோ நான் வாழ்றது சொர்க்கம் என்று யோசிப்பீங்க நீங்க.
1: ஆமா உண்மைதான், உண்மைதான். அதே மாதிரி இறந்தவர்கள் வந்து என்ன இறந்துட்டு சொர்க்கம் போறாங்க நரகம் போறாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன அப்படின்னா இறந்துட்டோம்னா இந்த கை வந்து இப்படி இப்படி மடங்கி சாப்பிடுறோம் பாத்தீங்களா, இந்த முனங்கை மடக்கிதானே இப்ப கீழ இருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுறோம் அந்த கை இப்படியே விறப்பாவே நிக்குமா. இறந்தவங்களுடைய சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் கை இப்படி நேரா தான் நிக்குமா. என்ன அப்படின்னா ஏன்னா அதுதான் விதியா, கை வந்து மடக்கி எடுத்து சாப்பிட முடியாது, தோறு வச்சிருவாங்க சாப்பிட முடியாது. நரகத்துல இருக்கவங்க பூரா சோறெல்லாம் வச்சிருவாங்க எடுப்பாங்க, ஆனா கை கிட்ட வாய்க்கு வராது. சொர்க்கத்துல இருக்கவங்க ஒரு லைன் இந்த பக்கமும் ஒரு லைன் இந்த பக்கமும் நிறுத்திடுவாங்க, சோறு அவங்க எடுத்து இவனுக்கு வாயில ஊட்டிடுவான், இவன் எடுத்து அவனுக்கு வாயில
0: ஊட்டிடுவானா.
1: எதிர் சைட்ல எதிர் சைட்ல சொர்க்கத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வசதி
0: வசதி அவங்க ஊட்டி
1: விடுறது, எடுத்து எடுத்து அவங்களே சாப்பிட கூட முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தரும் ஊட்ட முடியாது, ஒரே வரிசையில நிக்கிறாங்க.
0: இதெல்லாம் கதையில சொல்லி இருக்காங்க அப்படி.
1: ஆமா இல்ல
0: நான் நேரம் பார்த்ததை சொல்றேன், இது அது உண்மையிலே நரகம், நரகம் என்று இருந்தால் நான் நேற்று பார்த்த அந்த வீடியோ தான் ஃபுல்லா, அது வந்து ஒரு 2-3 மணித்தியால வீடியோ அதுதான். அது அரவாசிலே பார்க்கவே முடியல, மற்றது பிள்ளைகளோட அங்கேயே குழந்தைகள் எல்லாம் பிறக்குது, பெண்களும் அதுக்குள்ள வந்து அந்த குழந்தைகளும் இருந்து அவஸ்தைப்படுகிறார்கள். அப்ப இப்படி அவர்கள் வச்சிருக்கவே தேவையில்லை இப்படி மக்களை. உண்மையிலேயே
1: இல்ல, இதெல்லாம் வந்து உலக நாடுகள் யாருமே கேட்க மாட்டாங்களாமா, ஐநா சபை யாரும்
0: அவங்க அவங்கள இருந்து தான் இப்ப மெல்ல மெல்ல வெளியில இருக்கிறவங்க போய் எடுத்த வீடியோ தான் இது. இத போல ஒரு ஜெயில அதாவது பிரசன்ன தாங்கள் பார்க்க இல்ல என்றுதான் அவங்க அந்த ஸ்டோரிய போடுறாங்க, உண்மையா லைவ் ஸ்டோரி அது, அத போடுறாங்க. அப்ப
1: சேட்டலைட்ல இருந்து எங்கெங்க என்னென்ன நடக்குதுன்னு பாக்குறேங்கிறாங்க.
0: இல்ல இல்ல நேரம்
1: இந்த மாதிரி ஒரு
0: நேர போய் அவங்களை அங்க இருக்கிறவங்களே ஏன்டா அவங்களை வச்சிருக்க காட்மேரே சொல்றாங்க. காட்மேர் இருக்கிற அந்த சேர் இருக்குல்ல அதே அவர் அதே அப்படியே ஓட்டையா தான் இருக்கு கீழுக்கு அவர் நாலு தடியில தான் இருக்கிறவர் என்ன இறங்கி பாருங்க அவ்வளவு. அப்ப அது வந்து கொஞ்சம் வசதியின்மையற்ற நாடா இருந்தாலும் ஒண்ட மட்டும் யோசிக்கல அவங்க ஒண்ட மட்டும் யோசிக்கல இல்ல இல்ல அந்த வசதி இன்மையாலதான் அவங்க களவெடுக்கிறாங்கன்றத அத சில விடயங்களை சொல்ல இல்ல அந்த களவு போய் அந்த களவுதான் கூட அங்க ஏதோ ஒன்றை களவெடுத்திருக்கிறதாலதான் குழந்தை எத்தனை மாதம் ஆறு மாதம் மூன்று மாதம் போடுறாங்க. அந்த மூன்று மாதமும் அத போல ஒரு வேதனை அவங்களுக்கு இல்ல என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் யாருமே நீட்டா அழகா இல்ல எல்லாரும் இவ்வளவு குளிக்கிறதுக்கு அவங்களோட பணத்துல 100 ரியாத் என்று தான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பேர் தான் சொன்னார்கள். அது கொடுத்து தான் குளிக்கணும். அது ரெண்டு பக்கெட் தண்ணி தான் கிடைக்கும். அதை நீங்க அந்த தண்ணியே மெல்ல குளிக்கணும். ஆனா ஒவ்வொரு நாளும் குளிக்க முடியாது. ஏன்னா காசு கொடுத்து குளிக்கணும். அந்த காசு அவங்களுக்கு இருக்காது இல்ல இல்ல அதுக்குள்ள எலி ஓடுது குப்பையெல்லாம் அதுக்குள்ளே தான் கொட்டுறாங்க. அதுக்குள்ள எலி எல்லாம் செத்து இருக்குது. அதுக்குள்ள வருத்தங்கள் எல்லாம் இருக்குது வருது எல்லாம். ஒரு டாக்டர் தான் இருக்கு அவர் சொல்ற அங்க எனக்கு மருந்து கொடுக்கறதுக்கு கூட மருந்தே இல்ல என்ன செய்யறது. அவங்கட மன நிம்மதிக்கு அப்படியே தான் வந்து அங்க ஆ காட்டு அது என்று சொல்லி சொல்லி போட்டு ஏதோ இருக்கிற மருந்த கொஞ்சமா கொடுத்து அனுப்புறேன் சொல்றாரு. அவர்கிட்ட மறந்து அப்ப அப்படி ஒரு இடத்துக்குள்ள அப்படி நெருக்கி ஒரு கிராம மக்கள் அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களே அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு ஏன் அப்படி செய்யறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே திருத்துறதுக்கு நல்ல இடம் அதுதான். உண்மையிலேயே ஒரு கிழமை போட்டா காணும் தீர்ந்திருவாங்க. அதுக்குதான் அப்படி ஒரு இடம் எங்க டாக்டர் வரட்ட கேக்கலாம். வாங்க ஷாகுல் டாக்டர் வாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: என்ன ஒரு செருமி போட்டுதான் நீங்க பேசுவீங்களாக்கும். உங்களுக்கு இப்ப எல்லாம் உங்களுக்கு வாய் கூடிடுச்சு. ஏன்னா நீங்க டெஸ்டுக்கு போய் வந்துட்டீங்கல்ல ஒன்றும் இல்லையண்டு. இப்ப
2: உங்களுக்கு அப்படி சொல்ல முடியாது. டெஸ்டுக்கு போய் அது எல்லாம் அப்படி இல்ல. அது ஒரு வாரம் கழிச்சுதான் எல்லாம் தெரிய வருமா. உடனே உங்களுக்கு
0: எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் பார்த்தேன். இந்த தேவையானதை நான் பாக்குறது குறைவு. உண்மை சித்த வைத்தியர் புதுக்கோட்டை செல்வகுமார் இருக்காரு அவரே அவரே வணக்கம் சொல்லுங்க.
1: சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா புதுக்கோட்டை செல்வகுமார் பரவாயில்ல
0: இல்ல அவர் சித்தவர் என்னடா ஒரு டாக்டரோட ஒரு டாக்டர் பேசு.
2: இல்ல ஒரு டாக்டர் ஒரு டாக்டருக்கு நேர்ந்ததை பாத்தீங்களா? வந்து கர்நாடக மாநிலத்துல வந்து கர்நாடகால வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்துட்டாரு. அந்த அவருக்கு வைத்தியம் செய்த டாக்டருக்கு இன்றைக்கு கொரோனா இருக்கு. எப்படி
1: வேணாலும்
2: 130 பேருக்கு இருக்கு.
0: இங்க வந்து கூடிட்டு 246 நானே இப்ப 275 வந்திருக்கும் இங்க.
2: இல்ல ஆமா டெய்லி பத்து அப்படி போயிட்டு
0: போறாங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க செல்வகுமார் என்ன சொன்னீங்க.
1: ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணிட்டு போறாரு, இன்னொரு டாக்டர் வந்து அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் வழியாவே அது வைரஸ்
0: பரவுது. அப்படி காட்டுறாங்க அவங்க, அப்படித்தான் வருது. என்னடா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட பாத்துட்டு வந்து கைய கழுவாம அதுல எழுதி

வணக்கம். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கலேகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழறிந்து வருவதற்கு எல்லாம் ஈந்த எல்லாம் வல்ல இறைவனே ஓம் நம சிவாய என்று அமைதியோடு நினைந்து அவர்கள் அனைவருக்கும் தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் தந்து முகம் தெரிந்து தெரியாத என் உலகளாக இருக்கும் அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இணைந்து கொண்ட வேளையிலே இன்றைய நாள் 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் இறுதி நாள், 30வது நாள் என்று காட்டப்படும் வேளை, இது செவ்வாய்க்கிழமை என்று தோன்றும் வேளையிலே வழமையாக கதம்பத்திலே செவ்வாய்க்கிழமை தோறும் நிகழ்ச்சி எதுவென்று நாங்கள் அறிந்து கொள்வோமா?

0: சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் பாடலை கேட்கும் வேளையிலே சொல்லோடு பாடல் என்ற நிகழ்வென்று தெரிந்து கொண்டோம். தினம்தோறும் நாங்கள் வேறு வேறு தலைப்பிலே நிகழ்ச்சிகளை கொண்டு வரும் வேளையிலே இன்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே இணைய இருக்கின்றோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்களோடு பேசி மகிழ்ந்து எத்தனை சொற்களை எங்களால் உபயோகிக்க முடியும், நீங்கள் வரும்போது கொண்டு வரும் பாடலை கொண்டு பொருட்களை நாங்கள் நிர்ணயித்து அதிலே வரும் பதங்களை பற்றி பேசி சொல்லொன்று எடுத்துக்கொள்வோம். நேற்றைய தினம் என்னால் திடீரென நான் எல்லா ஆயத்தத்தோடும் இருந்து கொண்டு நேற்றைய பாட்டு சவாரிக்கு எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்த வேளையிலே ஆரம்பிப்பதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு திடீரென்று ஒரு சமூக பணி தோன்றியதால் கண்டிப்பாக அதற்கு நாங்கள் செவிமடுத்து அதுக்கு ஆவண செய்ய வேண்டும், சரீர ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அது மட்டுமல்ல அதற்கேற்ற வழிவகைகளையும் பார்க்க வேண்டும். ஒரு அன்பு உறவுகளுக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்த ஒரு எங்கள் கனடாவில் வாழும் பொழுது எங்களுக்கு இங்கே குடியுரிமை, வதிவுரிமை, விசா, அது மட்டுமல்ல போக்குவரத்துக்கான கடவுச்சீட்டு போன்ற விடயங்கள், அது சம்பந்தமாக அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்துவிட்டேன். சமூக தொண்டிலே நான் ஆர்வமுட்ல உள்ளவன், அதை செய்ய தகுதி உள்ளவர் என்ற வகையால் என்னை அவர்களுக்கு தேவைப்பட்டபடியால் அரசாங்க நிலைமை, அதனால் தான் சுருக்கமாக உங்களுக்கு 11 தந்துவிட்டு ஓடி சென்று விட்டேன். அது முடிந்து வருவதற்கு நான் நேரம் சரியாக எடுத்து விட்டது. அந்த விஷயத்தை சரிவர முடித்து கொடுத்து அவர்களுக்கு சீர்பெற வைத்து வைத்த நிம்மதியோடு வந்தேன். அந்த இடத்தை, அந்த நிம்மதியை, அந்த மகிழ்ச்சியை, அந்த முடிவை, அந்த தீர்ப்பை பெறுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக பிரதானமாக இருந்தது. பொறுமை காத்து நிகழ்ச்சிகளை கேட்டு எனக்கு ஆறுதலாக பாருங்கள் ஐயா, உங்கள் நிகழ்ச்சிகள், உங்கள் கடமைகளை செய்யுங்கள் ஐயா என்று வழிபட்டு தந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நாள் ஒரு 30வது நாள். 6 மாதத்தை நாங்கள் கடந்து விட்டோம். 2026வது ஆண்டிலே இந்த 6 மாதத்துக்குள்ள நாங்கள் சாதித்தது என்னவென்று சிந்தித்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் தெரிகின்றது. இங்கே நான் வருவதற்கு முன்பு ஒரு வணக்கம் என்று போட்ட உடனே அன்பு மகள் உடனே வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று போட்டு விட்டார் ஜியாமடா. அதைத் தொடர்ந்து வளமை போல நல்லதொரு படத்தோடு சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு இணைந்திடுவோம் என்று ஜகவர் சாதிக் அவர்களும் அதை அனுமதித்து மீண்டும் எங்களுடைய திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மீண்டும் வருக அப்பா வருக என்று ஷியாமலா, அதைத் தொடர்ந்து மகாலிங்கம் இவர்களெல்லாம் வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் காற்றலைக்கு வருவதற்கென்று கூறியிருப்பது பெருமைக்குரியவிடம். அவர்களுக்கு வாழ்த்துக்குறி வரவேற்று கொண்டு ஒன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடலில் நாங்கள் இணைந்து கொள்வோம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்று தெரிந்து கொண்டு அங்கே வணக்கம் கூறியவர்களோடு நாங்கள் வணக்கம் வைத்துக்கொண்டு இன்றைய நாள் சொல்லோடு பாடலுக்கு வருவதற்கு முன்பு இன்றைய நாள் காலநிலையை ஒரு தடவை பார்ப்போம். காலநிலை இங்கே கனடாவிலே பார்த்தால் எங்கள் கலையகத்தை அண்மித்து சுற்றாடலில் இப்பொழுது 25 பாகை என்று காட்டப்படுகின்றது. ஆனால் அந்த 25 பாகைக்கு மேல் செல்லாது, இதுதான் இறுதி. 25 பாகையை தொட்டுவிட்டோம். இது படிப்படியாக குறைந்து 22 பாகை வரை நிற்க உள்ளது. ஆனால் இன்று முழு நாளும் மழை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 மணியிலிருந்து எங்கள் கனடாவின் 10 மணி நேரம் இப்பொழுது 1 மணிக்கு மேலாகிவிட்டது. மழைக்கேற்ற அறைகுறி 100 வீதம் காணப்படுகின்றது. பெரும் மழை ஒன்று வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் 31 பாகையிலே இருந்து இனி இல்லை என்ற வெப்பத்தை உணர்ந்து கொண்டு வெளியே செல்ல முடியாது இருந்த நிலையிலும் கடமைகளுக்காக செல்ல வேண்டியிருந்தோம். இன்று அது தணிந்து வெந்து தணிந்தது காடு என்பதற்கிணங்க நேற்றைய வெப்பம் தணிந்து இப்பொழுது குளிர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு இன்று முழு நாளும் இரவு நாளும் மிகவும் தெளிவாக இருக்கப் போகின்றது. ஏனென்றால் பௌர்ணமி அல்லவா, அங்கே இப்பொழுது நீங்கள் பௌர்ணமியை பூரணை நிலவை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். பார்ப்போம் யார் வருகின்றீர்கள் என்று. முதலில் ஒரு அன்பு உறவு வருகின்றார், இணைத்து விடுவோம் அவரை. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம், அடுத்த உறவை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்
0: வணக்கம், மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன், வணக்கம்.
1: வணக்கம், நான் சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி மாமா செல்வி அக்கா மற்றும் பேரன்பில் அன்பு தம்பி அன்பாசிரியர் ஆர் திலை சீனிவாசன் பேசுகிறேன். ஐயா நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் மிக நலமா இருக்கிறோம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு வானொலியுடன் இணைந்தது கடவுளுக்கு நன்றி.
0: என்ன காரணம் போலவுனாலும் நீங்கள் வரவில்லை?
1: பொதுதளத்தில் இன்னொரு வானொலியை பற்றி குறிப்பிட்டு பாராட்டி பேசிவிட்டேன். அதுதான்.
0: இல்லை இல்லை, அதுவும் இல்லை, அதுவும் இல்லை காரணம். நீங்கள் அதுக்காக நீங்கள் காற்றலைக்கு வரவில்லையா? நேரலைக்கு?
1: நான் நேரலைக்குன்னு பார்க்கும்போது எனக்கு லிங்க் கிடைக்கலப்பா பெரும்பாலும்.
0: இல்லையே நேரலைக்கு, இல்லையே நேரலை, இதுதானே தொலைபேசி. இந்த நேரலைக்கு நீங்கள் வரலாமே, வழக்கமாக வருவீர்கள் தானே?
1: நாங்கள் வந்து லீவ்ல முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சரியான ப்ரோக்ராம் ஷெட்யூல் தெரியல, முன்னாடி நேர நேரத்துக்கு மட்டும் வருவோம். அப்புறம் இன்னைக்கு தான்
0: அவ்வளவு தூரம் தொடர்பாடலோடு இருக்கு நீங்கள். உங்களுக்கு நேரலைக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாருங்கள். முன்பெல்லாம் வந்தீர்கள், இப்பொழுது நீண்ட காலமா வரவில்லை. சிபாரிசுகள் கேட்டிருந்தீர்கள். நான் உங்களுக்கு நீங்கள் போட்ட பதிலடை பார்த்து, ஏன்னா உங்களிடம் எங்களிடம் தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புதிய உறவல்ல, நீண்ட நாள் உறவு, அனுபவசாலி. நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் வருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு, வந்திருக்கீர்கள். வருக வருக வருக வருக.
1: வணக்கம் வணக்கம்.
0: சரி, வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கின்றீர்களா?
1: அனைவரும் நலமா இருக்கிறோம்.
0: சிறப்பு சிறப்பு. அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது?
1: எங்களுடைய காலநிலை சிதம்பரம் பகுதியில் வெயில், பங்குனி மாசத்து வெயில் போல, வெயில் நாள் வெயில் போல ரவுண்டு கட்டுகிறது.
0: இல்ல இப்பொழுது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது? இரவு நேரத்திலும் வெயிலா?
1: இப்பொழுது வந்து குளிர்ந்த காற்றும் வானத்தில் ஒற்றை சந்திரனும் காட்சியளிக்கிறார்கள்.
0: வானத்தில்?
1: வானத்தில் ஒற்றை நிலவு காட்சியளிக்கிறது. ஒரே நிலவு, என்னை போல தனிமையாக.
0: உலகத்தில் ஒரு நிலவு தான் இல்லை சார், இரண்டு நிலவு வருவதுண்டா?
1: இல்ல இல்ல, ஒரே ஒரு நிலவு தான்.
0: ஒரு நிலவு தானே இன்று பூரணை நாள், அதனால தான் பூரணத்துவம் தெரிகின்றது. சார், நீங்கள் நிலமாக இருக்கும் வேளையில் இன்று என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: நாங்கள் கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சிலை என் செவத்தை கொண்டிருந்தாங்க.
0: அந்த பாடலை எதற்காக கேட்கின்றது? சொல்லோடு பாடல் நிகழ்வு என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரிந்து கொள்கிறேன் ஐயா, ஒரு தடுமாற்றம் தான். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் அதன்படி நான் கேட்டுக்கொள்ள.
0: சார், என்ன பாடல் என்று கூறினீர்கள்?
1: கல்கி என்ற படத்திலிருந்து சிங்கப்பூர் சேலை என் செவத்தை பொண்ணு.
0: சிங்கப்பூர் சேலை, இது முன்பும் தளத்தில் எழுதி இருக்கின்றீர்கள். சிங்கப்பூர் சேலை, கல்கி திரைப்படம். இந்த பாடலை என்ன எதற்காக கேட்கிறீர்கள்?
1: இந்த சிங்கப்பூர் சேலை வந்து மென்மையாக இருக்குமாம், புடவைகளிலே ஒரு தனித்துவம் வாய்ந்ததாம். புடவைகள் கட்டும் போது பெண்கள் பாரம்பரிய அழகை பெறுகிறார்கள்.
0: அது இந்த சிங்கப்பூர் சேலை, இந்த சிங்கப்பூர் சேலையை கட்டினா தான் பாரம்பரிய அழகை தருவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஆண் தானே, உடைய பெண்களின் உடைய பற்றி கேட்கின்றீர்களே.
1: நான் ரசிப்பு தன்மை கொண்டவன்.
0: ஓ, பெண்களை நன்றாக ரசிப்பீர்களோ?
1: நன்றாக ரசிப்போம்.
0: அதிலும் புடவைகளை, அதிலும் புடவைகளை ரசிக்கிறீர்கள். ஓ, புடவைகள். அப்ப இந்தியாவிலே தயாரிக்கப்படும் புடவைகள் பெண்களுக்கு அழகு இல்லையா?
1: அழகு உண்டுதான், இருந்தாலும் சிங்கப்பூர்னாவே சென்ட்டு பேனா பென்சில் எல்லாமே ஒரு தனித்துவம் தான், அயல்நாடுனா.
0: உங்களுக்கு அப்ப வெளிநாடு மேல நாட்டு நாகரிகத்தில் விருப்பம் உடையவர்கள், எங்கள் நாட்டு நாகரிகம் பண்பாடுகளில் விருப்பம் இல்லை.
1: நம்முடைய நாட்டின் மீதும் உண்டு, இதில் ஒரு தனி தீவிர கவனம்.
0: இந்த சிங்கப்பூர் சென்றிருக்கிறீர்களா?
1: இல்லங்க ஐயா, நான் சிதம்பரத்தை விட்டு தாண்டல.
0: தாண்டாத இருக்கிறது உங்களுக்கு, அப்படித்தான் இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சை போல். சரி, உங்களுடைய சிங்கப்பூர் சேலை பற்றி நாங்கள் உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்கும், இந்த சேலையை பற்றி பேசுவோம். சேலையிலே சிங்கப்பூர் சேலையை விட வேறு எந்த சேலையை ரசித்திருக்கிறீர்கள்?
1: நான் வந்து மென்மையாக இருக்கும் நண்பர்கள் கொண்டாந்து காட்டிருக்கிறார்கள்.
0: மென்மையாக,
1: மென்மையாக இருக்கும் என்று, மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்.
0: மென்மையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அது என்னது?
1: டிரான்ஸ்பரண்டாக
0: அப்படி என்றால்
1: மென்மையாக, மென்மையாக டிரான்ஸ்பரண்ட், நல்ல ஒரு காற்றோட்டமாக டிரான்ஸ்பரன்சி.
0: அப்ப இந்தியாவிலே உள்ள பட்டு புடவைகள், நூல் புடவைகள் அப்படி இல்லையா?
1: இருக்கின்றன இருக்கின்றன, இருந்தாலும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற கூட்டிருக்கீங்க தான்.
0: இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று தெரிந்த நீங்கள் இக்கரையில் இருந்து அக்கறை பச்சைக்கு ஆசைப்படலாமா?
1: ஆசைதான், யாரை விட்டது?
0: யாரையும் விடவில்லை, எல்லாரையும் பிடிக்கவில்லையே ஆசை, உங்களை மட்டும் பிடிச்சிருக்கு போல் இருக்கு. சரி, நல்லது. சேலை என்ற விடயத்தை உங்களிடம் வந்து வரும். இப்ப சேலை நெய்தலிலே எந்த ஊர் சிறந்த ஊராக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சேலை என்பதில் இந்தியாவிலே காஞ்சிபுரத்து சேலை நன்றாக இருக்கும். காஞ்சிபுரம் சேலை உடுத்தவர்களை பார்த்து ரசித்திருக்கின்றீர்களா? சரியா வரல, சிங்கப்பூர் சேலை உடுத்தினாத்தான் ரசிப்பாக இருக்கும் இல்லையா? ஓஹோ, சரி, உங்களை அளந்து கொண்டோம், நன்றி. உங்கள் இணைப்புக்கு வந்து இணைந்ததற்கு நன்றி. என்னய்யா,
1: ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு வேண்டுகோள், ரெண்டு குழுவிலையும் என்னை சேர்த்துருங்க ஐயா. பழையபடி
0: அதை பார்ப்போம், அதை பார்ப்போம். என்ன சேர்த்து நீங்கள் சென்று திரும்பி வந்து மீண்டும் மீண்டும் வந்து சென்று நீங்கள் பார்ப்போம். கவனம் தொடர்ந்து நேரலைக்கு பாருங்கள். ஏன்னா நேரலே பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, அதில் பங்கு பெற வேண்டும் நீங்கள்.
1: நிச்சயமா,
0: பார்ப்போம். நன்றி, நன்றி. மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி கனடா கலையகம். அடுத்த உறவை அன்போடு அணைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் அவருடைய இணைப்பு சென்றுவிட்டது, வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம், வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம், வணக்கம் ஜெகபர் சாதிக் அவர்களே, வணக்கம் ஜெகபர் சாதிக்
2: ஐயா. வணக்கம் ஐயா. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சதீக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமறிங்களா ஐயா?
0: இப்பொழுதுதானே கூறியிருந்தேன், நாங்கள் அனைவரும் நலமா இருக்கின்றோம். இது மனித சுபாவம், கண்டவுடன் உடனே கண்டவுடன் கேட்பதுதான். எப்படி இத்தனை தடவை நாங்கள் நலமா இருக்கிறோம் தான் அன்பரே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இப்பொழுது உடல்நிலை எப்படி இருக்கிறது? உடல்நிலை எப்படி இருக்கு?
2: எனக்கு உடல்நிலை பரவாயில்லையா. என் சகோதரி தாயா இன்னும் ஆஸ்பத்திரி விட்டு இன்னும் வெளியாகல.
0: எத்தனை வயது அவருக்கு?
2: அது ஒரு 54 வயது.
0: அவருக்கு சிறுநீரக பிரச்சனை. என்ன
2: சிறுநீரக? ரெண்டுமே செவி இழந்து விட்டது.
0: அப்படி என்ன, எப்படி அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருந்த வேண்டும்? அதுக்கு திடீரென்று பொருந்த மாட்டார்கள், பொருத்தமாக பெற வேண்டும். உடல்நிலை, உளநிலை, இரத்த பரிசோதனைகள், பல பரிசோதனைகளின் மத்தியில் அது கிடைக்க வேண்டும். அது உங்களோட உறவினர்களுக்கு யாருக்குள்ளேயும் அது பொருத்தமானது இருந்தால் கொடுத்து மாற்றி கொள்ளலாம். அநேகமாக பெறுவது கடினம். அடுத்தது, திடீரென்று செயலிழந்ததா இல்ல படிப்படியாக செயலிழந்ததா?
2: இல்ல படிப்படியாக. ஏற்கனவே ஒரு சிறுநீரக செயலிழந்து 2 வருஷத்துக்கு பிறகு அடுத்த சிறுநீரகமும்
0: என்ன காரணம் என்று சொன்னார்கள்? நீரிழிவு காரணமா, இல்ல உணவு பழக்க வழக்கமா, இல்ல வேறு என்ன? தொற்றா?
2: இல்ல, நீரிழிவு தான். நீரிழிவு தான்.
0: நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களை தான் வருந்தி அழைக்கின்றோம் நோயை. இது எங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால், அடுத்தவருக்கு வரும்பொழுது எங்களுக்கும் வரலாம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த கவனங்கள் இருக்க வேண்டும். என்ன என்ன பணிபுரிகிறவரா, வீட்டு பணிபுரிகிறவரா, என்ன மாதிரி அவருடைய உடல் உழைப்பு?
2: இல்ல இல்ல, வீட்டு வேலை தான். வீட்டு வேலை தான்.
0: எத்தனை குழந்தைகள் அவருக்கு?
2: 2 ஆண் 1 பெண்ணு. அவருடைய மகளைத்தான் என்னுடைய மகனுக்கும், அவருடைய மகளை என் மகளுக்கும் திரும்ப
0: சொல்லிருக்கட்டும். அவருக்கு எத்தனை பிள்ளை? 3 பிள்ளைகளா?
2: அவருக்கு 3 பிள்ளையா? 1 பொண்ணு.
0: ஆனால் இந்த வயதில், இது இந்த வயதில் இப்படி ஒரு பாரிய வருத்தம் வந்து, இப்படி பாரிய வருத்தங்கள் மேல நாடுகளில் கூட எத்தனையோ பேர் மாற்று சிறுநீரகம் இல்லாமல் இருக்கிறார் என்றும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கின்றார். அவருக்கு இன்னும் இது கிடையாது. இன்னும் ஒரு பெண் பிள்ளை, அவர் 30-32 வயதுதான் இருக்கும். திடீரென்று அவருக்கு மேற்பட்டு மாற்று இரத்தம் மாற்றி மாற்றி செய்கிறவை, அப்படித்தான் உங்களோட மருமகளுக்கு
2: எண்ணுகின்றேன்.
0: இவருக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களாகின்றது, இன்னும் கிடைக்கவில்லை. எத்தனையோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பணம் கொடுத்து வாங்குவதற்கும் யாரும் கொடுக்க மாட்டார்கள். அது பணம் கொடுத்து வாங்கவும் முடியாது. அது பல, அது இந்தியாவிலே திருட்டுத்தனமாக எல்லாம் செய்து அதுகளே பல பிடிபட்டு பிரச்சனைகளில் வந்திருக்குது. ஆனால் அவருடைய கால நேரம் சரியாக அமைய வேண்டும். எப்படியும் ஆனால் அவர்கள் வெயிட்டிங் லிஸ்டே வைத்திருப்பார், அதாவது அந்த பட்டியலே வைத்திருந்து இவன் வயது, இவன் நிலைக்கு ஏற்ப ஒரு கிட்னி கிடைத்தால் பொறுத்தவரை அநேகமாக அந்த இறப்பு நடக்கிற நேரங்களே அதிலிருந்து யாரும் தானத்துக்கு எழுதி வைத்திருந்தவர்கள தான் எடுக்கல. சாதாரணமாக காரியம் இல்லை இது. ஜெகவர் சாதிச்சவர்கள் அது புதிதாக மாற்றி செஞ்சு நாங்கள் பணம் என்று சொல்லி நினைக்கின்றது. பணத்தை கொடுத்து சரியானது பெறுவதும் கடினம், கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள். ஆனால் இப்பொழுது வைத்தியத்துறையிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், இரத்தம் மாற்றி சுத்திகரித்து அனுப்புற செய்து கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுது செய்யலாம். அதை செய்து உயிர் பாதுகாப்போடு இருப்பார். மறு கிட்னி கிடைக்கும் பெறும். நீங்கள் வைத்திருப்பது பிரைவேட், அதாவது தனியார் வைத்திய சாலையா அல்லது அரசியல் மருத்துவமா?
2: இல்லையா, தனியார் வைத்தியசாலை. அரசு வைத்தியசாலையில் அந்தளவு வசதிகள் இல்லையா? தனியார் மருத்துவமனை தான்.
0: ஓ, தனியார் மருத்துவ சாலையில் பிரத்யேகமான உபகரணங்களை வைத்திருப்பார்கள், அதுக்கேற்ற பணங்களையும் தேடிக்கொள்வார். உங்கள் உறவினர்களுக்குள்ளே அப்படி தானம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இல்லையா? முயற்சித்து பார்த்தீர்களா? முயற்சித்து பார்த்ததா?
2: முயற்சி பண்ணிட்டு தான், முயற்சி பண்ணி
0: அப்படி முயற்சி பண்ணுங்க.
2: சொல்லியிருக்கோம்,
0: இந்த வலைத்தளங்கள் பல உண்டு, ஜெகவர் சாதிக் அவர்கள் யூ வலைத்தளங்கள், அந்த யூ வலைத்தளத்தில் நீங்கள் போடலை. இப்படி இந்த குரூப்பில் உள்ள ஒரு கிட்னி தேவைப்படுகிறது, தானம் செய்ய விரும்புபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி பல குரூப்புகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் எல்லாம் பல பல குரூப்புகள் இருக்கு, கிட்னி தான குரூப். அதுவும் இந்தியாவிலே பல உண்டு, தேடி சென்று பாருங்கள், அதிலே கிடைக்கக்கூடும். இறைவன் நாங்களும் பிரார்த்திக்கின்றோம், அவருக்கு விரைவில் கிடைக்க வேண்டும். விரைவில் குணம் பெற்றவர்கள் அம்பயது பிறவில் கணம் பெற்று பெற வேண்டும். உங்களுடைய மன வருத்தம் தெரியும். இது நான் இப்பொழுது பேசியது எல்லாம் தெரிந்து பேசிய அல்ல, இது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் அறிந்தவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது போல கூறுகின்ற இது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு படிப்பறிவாக இருக்கும். நோய் ஒருபோதும் எங்களை தேடி வருவதில்லை, நாங்களாகத்தான் அதை உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் வேண்டும் என்று உருவாக்குவதில்லை, எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே வந்து சேர்ந்து விடும் ஐயாது. ஏனென்றால் நாங்கள் வாழ்வது இப்பொழுது விஞ்ஞான உலகத்திலே, எங்கள் அன்று இருந்தது போல எல்லாம் இயற்கை வழியிலே இல்லை, எல்லாம் செயற்கையிலே இருக்கின்றோம். ஆனால் அன்று இப்படி ஒரு நோய் வந்தென்றால் அதுக்கு மருந்தே இல்லை, இன்று அதை மாற்றி அதை தாமதித்து வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். இங்கே வேலைநாடுகள் எனக்கு தெரிந்தவர்கள் இருவர், இந்த என்னுடைய நாங்கள் இருக்கிற கோன்வால் இந்த பகுதியில் முன்பு வானிலைக்கு வருகின்ற உறவுகள் அவர்கள், அதில் இருவர் மாற்று சிகிச்சை செய்து ஒருவர் உருமாறி வந்துவிட்டார். மூவர் இருந்தார்கள், அதில் ஒருவர் வயசு வந்து போய்விட்டார், இன்னும் ஒரு இளம் வயது உடையவர்கள் இருவர், அதில் ஒருவர் வந்து உருவமே மாறு. ஏன்னா ஏகப்பட்ட வில்லைகள் மாத்திரைகள் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டு மாற்றமடைந்தது. இன்னும் ஒருவர் நடைப்படம் போல் வீட்டுக்குள்ளே, குறைந்த வயது வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட இந்த சிறுநீரகம் மிக மிக கடுமையானது, மிக மிக கவனமானது. அது விரைவில் பழுதடைந்து உணவினாலே தான், காலநிலை ஒரு பக்கம், உணவினர். என்னுடைய மகளுக்கும் சிறுநீரகம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு இங்கே இன்னும் எல்லாம் கூறினார்கள். நாங்கள் உடனே நாங்கள் இந்தியாவுக்கும் ஒரு தடவை வந்து கேரளாவிலே வந்திருந்து ரதீஷ் அவர்கள உதவியோடு அவருக்கு ஒரு சிகிச்சை செய்து கொண்டு வந்தோம், உங்களுக்கு தெரியும். அதன் பின்பு நான் தனியாக இருந்து கொண்டே மகளை அனுப்பி வச்சது இலங்கை, இருவரும் போய் வர முடியாது, சென்று ஓரளவு குணம் பெற்று வந்திருந்தது. இப்பொழுது அவர் வலு கவனமாக இருக்கின்றார், கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தடவையில் இரு தடவைகள் இதய சிகிச்சை நடந்தது. இன்று இரவு இன்று எனக்கு இரண்டாவது சிகிச்சை நடைபெற்று 4 வருடங்கள் ஆகின்றது. வீரம் பேச முடியாது. நாங்கள் அவர்கள் வைத்தியர்கள் எனக்கு சத்திரசிகை செய்துவிட்டு கூறியது, இறைவன் உனக்கு இரண்டாவது தடவை வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றார், அது உன் கையில் இருக்கின்றது என்றால் கூறிவிட்டார். அது இன்னும் எனக்கு அந்த வார்த்தை ஒலித்துக் கொண்டு, அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் தான் அவர், அந்த மிக அவர் இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே படித்த ஒரு பெரிய நிபுணர். அவர் இப்பொழுது பதவி ஓய்வு பெற்று விட்டார். அப்படி நோய் வருவது வழக்கம், அது வந்தால் நாங்கள் வெகு கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த பெரிய வைத்தியர்கள் எல்லோரும் வைத்தியத்தை தங்களுக்கு தெரிந்த வகையை செய்துவிட்டு ஐ டிட் மை ஜாப், இனிமேல் இறைவன் தான் கோட் இஸ் கிரேட் என்று போவார்கள். கடவுள் செயல், இறைவனை பிரார்த்திக்கிறீர்கள். ஹனிபாய்யா பாடியது போல் இறைவனிடம் கையேந்துங்கள்,
2: கையேந்துங்கள்.
0: நன்றி, நன்றி ஜெகபர் சாதிக் அவர்களே. உங்களிடம் கிடைத்த விண்ணப்பத்தை சரியாக சிபாரிசு செய்து அனுப்பி வைத்து விட்டீர்கள். நன்றி, நன்றி. சார், இன்று நாங்கள் சொல்லோடு பாடலில் நோய் வருவது போவது என்று பல விடயங்களை பேசியிருக்கணும். சார், இப்பொழுது என்ன பாடலை உங்களுக்காக தரலாம் என்று சொல்லோடு பாடல் நிகழ்விலே?
2: எனக்கு வந்து ஒரு என்னுடைய தங்கைக்காக தர்ம யுத்தம் அப்படிங்கிற படத்துல இருந்து தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தந்த என் தங்கை அப்படிங்கிற பாடல் பண்ணீங்க.
0: ஓ, தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள். இவ உங்களோட உடன்பிறந்த சகோதரியா?
2: இல்ல, ஒன்றை விட்ட
0: சகோதரமா. மஞ்சள்
2: நிலவு. ஆமாயா,
0: வாழ்த்துக்கள். யாராக இருந்தாலும் ஆன்மா எங்களுக்கு வந்த உறவு பந்தம் அடுத்தவருக்கு வந்தாலும் இதே மாதிரி நாங்கள் நிகழ்வது போல பந்தத்துக்கு வரும்போது மேலும் எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். ஆனால் எங்களால் வருத்தப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சிந்திக்க வேண்டும். சிந்தனையை சரியாக விட்டு சிந்தனைக்கு மாறுபாடு இல்லாமல் செயல்பட வேண்டும் இறைவனுடைய அருளோடு. விரைவில் உங்கள் அவவுக்கு கிடைக்க வேண்டும். இப்போ தான் உங்களுடைய சகோதரி மூத்த சகோதரியினுடைய ஒரு இழப்பினால் நீண்டு வந்தீர்கள். வந்தவுடனே இப்படியும் வந்துவிட்டது. ஆனால் இது முன்னே முன்பே தெரியும் தானே. இப்படி ரெண்டும் ரெண்டாவது முதலாவது இழந்த நேரத்திலே யோசிக்க வேண்டும். ஆனால் அது வர வேண்டும் என்று இருந்ததையே விதி என்று ஒன்றை கொண்டு வந்து சாட்டி விடுவோம் நாங்கள் இல்லையா? எல்லாம் விதி. ஆறுதல் கூறுவது சுலபம், ஆனால் அதில் அகப்பட்டிருந்து அனுபவிப்பவர்கள்தான் முழுமையாக தெரியும். மனத்தை தேற்றி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் இறைவனர்களோடு நன்றாக முயற்சி செய்து அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் கிடைக்க வழி செய்யுங்கள். நாங்களும்
2: பிரார்த்தனை பண்ணுவோம்.
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி ஜெகவர் சாதிக் அவர்களே. மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரம் தமிழ் சேவையிலே அடுத்து வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் என்று எண்ணுகிறேன். மகிழ்ச்சிக்குரியவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார், வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: ஐயா. வணக்கம், எப்படி இருக்கு நீங்கள்?
1: நலமா இருக்கும் ஐயா. நீங்க நலமா இருக்கு?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் மகாலிங்கம். இப்பொழுது அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மிகவும் இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெப்பம் அதிகமாக தான் இருந்தது. மாலையும் அப்படிதான் இருக்கும். ஒன்றும்
0: குறையவில்லையா? எங்களுக்கு நேற்றைய தினம் எங்களுக்கு புதிய ஒரு பெரிய வகையாக இருந்ததா? நான் இன்று வெப்பம் இல்லை அந்த அடிந்து மழை வரும் கோலம் மழை வரும் என்று எழுதி கொண்டிருக்கார். இன்னும் கீழே இறங்கவில்லை மழை. ஆனால் இன்று முழு நாளும் நாங்கள் மழையை எதிர்பார்க்கின்றோம். வந்தால் நலமாக இருக்கும். ஆனால் வெப்பம் குறைந்திருக்கின்றதை உணர்கின்றோம். 25 பாகையிலே இருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
1: இரவு நேரம் லைட்டாக அந்த காற்று வீசுறதுனால கொஞ்சம் வெப்பம் குறைச்சலா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: அது அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, பூரணை அல்லவா? அப்ப நல்ல வெளிச்சமாக இருக்கும்.
1: ஆமா
0: ஆமா. தண்ணிலவல்லவா? தண்ணிலவ வந்திருக்கும். கொஞ்சம் குளிர்ம போன்ற இருக்கும் இல்லையா?
1: நேற்றுதான் நேற்றுதான் எங்களுக்கு பௌர்ணமி.
0: இப்ப உங்களுக்கு பகல் தானே? என்ன இப்ப உங்களுக்கு இரவு இல்லவா?
1: இரவு தான் ஏன்? நேற்று நேற்று இரவு எங்களுக்கு இப்ப முழு நிலவு.
0: அப்படியா?
1: இன்று பிரதமை.
0: இன்று பிரதமை, அங்கே பிரதமை, எங்களுக்கு இன்று பௌர்ணமி. இங்கே வந்து இதை சொல்லுவாங்க ஸ்ட்ராபெரி. ஆமா, நேற்று எங்களுக்கு நேற்றைய இரவு சரி, நீங்கள் கூறுவது அதை சொல்வது ஸ்ட்ராபெரி மூன் என்று கூறுவார். இந்த ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி சின்னனாக
1: முழு நிலவு.
0: முழு நிலவு வந்து இந்த இந்த ஆணி மாதிர வார நிலவு சைஸ் வந்து சின்னனாக இருக்கும். அளவு சின்னது போல் தெரியும் இல்லையா?
1: ஆமாயா.
0: சரி, பிரதமையிலே எங்கே சென்றீர்கள் என்று?
1: பிரதமையில ஒன்றும் இங்கே போகலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதுவும் எங்கேயும் போகல.
0: செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று ஒரு மொழி உண்டு. செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுவார். அதை நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள்?
1: அது உண்மைதான் ஐயா. செவ்வாயே சிறப்பு தான் ஐயா, முருகனுக்கு உகந்த நாள். அதனாலே அது வந்து சிறப்பு சிறக்க செய்யும். செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க செவ்வாயோ வெறுவாயோ பாங்க, அப்படி இல்லை.
0: வெறுவாய் என்றால் என்ன கூறுங்க? வெறுவாய் என்று நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? வெறுவாய் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: வெறுவாயின்னா அந்த என்ன சொல்றதுன்னு, அது அதாவது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக வேண்டி
0: கூறுவதற்கு. அதுப்பா எங்கள் உபயோகத்தில் நாங்கள் பாவிக்கும் போது பல தமிழ் பதங்களை பாவிக்கின்றோம். இவ்வளவு கருத்துக்கள் அடங்கி இருக்கிறதை சாதாரணமாக ஒன்றாக கூறிவிடுவோம். செவ்வாயில் வருவாய், வருவாய் என்றால் நான் உங்களை இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களை நான் கூடாத வார்த்தைகளால் பேசினாலும் அது செல்லுபடியாகாது. அதே போன்று வஞ்சனை கூறினாலும் அது பலிக்காது, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? செவ்வாய் வருவாய் ஒன்றுமே இல்லை, முடிவில்லையாப்பா. செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள் ஒரு சிலர்கள் இல்லையா? அந்த வருவாய் என்பதற்கு பல கருத்தை கூறிக்கொண்டு போவார்கள். எங்கள் தமிழிலே அநேகமான வார்த்தைகள் சாதாரணமாக கூறுங்க.
1: முற்று பெறாதுன்னு சொல்லுவாங்க. முற்று பெறாத இது நாள்னு சொல்லலாம்.
0: முடிவில்லை, முடிவு வராது. சரி, ஒன்று ரெண்டு பேரு
1: முடிவு வராது.
0: வேறு
2: அந்த தொடக்கமே சரி வராது.
0: அந்த விதை தானியங்கள் விதைக்கும் போது செவ்வாயில அது முளைக்காம போய்விடும் அப்படி என்று பாருங்கள் இல்லையா. அடுத்து செவ்வாய் என்ற ஒரு தோஷம் திதி, அந்த செவ்வாயில் பெண் குழந்தைகளினுடைய சாதகத்திலே ஆண்களுடைய சாதகத்திலே இருந்தால்
2: செவ்வாய் தோஷம்,
0: செவ்வாய் தோஷம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் சிலர் கூறியிருக்க செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். என்னால் அது வெறுவாய் செவ்வாயிலே தருகின்ற சாபங்கள் கோபங்கள் எல்லாம் அதை அதை அற்று போய்விடும் என்று கூறுவார்கள். ஆனாலும் நல்ல பயணங்கள் செய்ய மாட்டார்கள் இல்லையா. அப்ப அந்த முகூர்த்தத்தை பார்த்துக் கொள்வோம், நாள் பார்த்துக்
2: கொள்வோம். அதே மாதிரி சனி பெருக்கும் பாங்க,
0: சனி பெருக்கு,
2: சனி பெருக்கு, சனி பெருக்கும்,
0: சனியை நல்லா சொல்லுவார்கள் என்ன.
2: ஆமா,
0: ஆனா அதே இது சனி சொல்றேன்னு பயப்படுவார்கள்,
2: நல்லதும் பகவானே. சனி பகவானே வந்து ஒரு உக்கிர தெய்வம் இல்லையா, ஒரு சாதகமான தெய்வம்,
0: எனக்கு விருப்பமான தெய்வம்,
2: நிலை இருந்தா சாத. ஆமா,
0: எனக்கு விருப்பமான, அவர் வந்து நன்மையை கொடுப்பவர்.
2: ஆமா,
0: நன்மையை கொடுப்பவர், நல்லது,
2: நன்மை.
0: சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் என்று தயார் நிலையில் வந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பல விடயங்களை பற்றி பேசுவோம், சொற்கள் எத்தனையோ சொற்களை கண்டு பேசி மகிழ்ந்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு பிடித்ததாக ஒரு பாடலை கேளுங்கன்னு இவ்வளவு நேரம் பேசிய விடயத்தில்
2: எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த பாடல் அந்த நடன அசைவுகளும் அந்த இசை நிகழ்ச்சியும் மனதை கவரக்கூடியதாக இருக்கும், காட்சிகளும் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அது வந்து நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஒன்னுன்ட்டு ஒரு படத்தில், அந்த படத்தில் சத்யராஜ் அதாவது சிபிராஜ் அறிமுகமான படம், விழாமலே இருக்க முடியுமா விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, விழாமலே இருக்க முடியுமா விழுந்து விட்டேன் காதல் வலையிலே, அந்த படம்.
0: அப்ப உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் காதல் வலையில் விழுந்துதான் இருக்கின்றார்கள் ஐயா.
2: உண்மைதான், காதல் இல்லாம மனிதர்கள் இல்லையா, காதல்ங்கிறது அன்பு தானையா.
0: ஆமா,
2: அந்த அன்பு இல்லாம மனிதன் இருந்தாலே அது மனிதனாக இருக்க முடியாது.
0: எந்த உயிரினம் இருக்க முடியாது ஐயா, காதல் இல்லாம பெருகவே முடியாது உயிரினம். நீங்கள் என்ன உயிரினம் பெருக வேணும் என்றால் காதல் வேண்டும்,
2: வேண்டும்
0: இல்லையா, காதல் பெருக்கல. அந்த காதல் என்பது அன்பின் அடையாளம், அன்புக்குள்ளே ஊறி இருக்கின்றது. அப்ப அதுலேயும் ஒரு பார்க்கும் போது அழகாக சிறப்பாக நளினமாக ஒரு பெண்ணை கண்டுவிட்டால் விழாமலே இருக்க முடியுமா? ஆனால் ஏற்கனவே விழுந்தவர் மட்டும் விழலாமோ,
2: விட முடியாது. அன்புனால விழலாம், அரவணைப்பு, அன்பு, அன்பான பேச்சு,
0: அருளே
2: இல்லையா,
0: இதை பேசும்போதுதான்
2: விழணும் இல்லையா.
0: நீங்கள் இதை பேசும்போது என் மகள் பக்கத்தில் இருக்கின்றாரா,
2: அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப மிக பிடிச்சது. கூட அந்த பாடலை கேட்ட
0: மாறி மாறி விழுந்து கொண்டிருக்கின்றீர்கள், விழாமல் இருக்க முடியுமா விழுந்து விட்டேன். அன்று நாங்கள் சர்வதேச நேரத்தில் யாரோ கேட்டது ஞாபகம் இருக்கின்றது. சிறப்பான பாடல் அந்த பாடல், ஸ்டூடண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கீர்கள். இவ்வளவு நேரம் பேசியதெல்லாம்
2: உண்மையிலேயே வந்து இந்த பாடல் வெறுப்பன்னா அம்மாவுடைய நினைவினாலதான் அதுவும் கேட்டேன்.
0: ஓ, அதனாலேயே கேட்டீர்கள். எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும்.
2: ஆமா,
0: எல்லோரிடமும் அன்பு செலுத்துகின்றோம். ஆனா ஓரிடத்தில் அந்த அன்பு காதலாக மாறி விழுந்து விடுகிறோம் காலம் முழுவதும் இல்லையா. சரி,
2: காதலும் அன்பு தானையா, ஆழமா அன்பு. அது அது அதிகம், அது வந்து வயது வித்தியாசம் இருக்கிறதுனால அதாவது ஈக்குவல், அதாவது இணை வயதா இருந்தா அவங்களுக்கு அந்த காதலா போடும். முதியவர்கள் சின்னவர்கள் இருந்தா மரியாதைக்கூடிய அன்பா இருக்கும், அத காதலா இருக்கும். மரியாதை
0: இளையவர் என்றால் காதல், அதனால்தான் அந்த பாடலே கண்ணதாசன் பூசு, இளையவர் என்றால் காதல் வரும், முதியவர் என்றால் பாசம் வரும்,
2: பாசம் வரும்,
0: அன்பு பாசம் காதலாம். வாழ்த்துக்கள், சிறப்பாக நாங்கள் கலந்துரையாடினோம், நல்ல பதங்களை கண்டு கொண்டு வந்தோம். நட்சத்திரம், திதி, காலம், நேரம், சனியன், செவ்வாய் வந்து கடைசியாக விழுந்து விட்டோம் காதலிலே. வாழ்த்துக்கள்,
2: காதலிலே
0: விழுந்தவர்கள்
2: உங்க மேல
3: உங்க மேல உள்ள காதல் தானே மறுபடியும் எங்களுக்கு இரவானாலும் எவ்வளவு நாளையா இருந்தாலும் பேசிட்டு போகணும்ங்கிற ஒரு எண்ணம் வருது.
0: உங்களோட இருக்கிற காதல் தானே நான் எவ்வளவு தவிர்க்க முடியாத நேரத்தில் ஓடிச்சேன்னா உடனே ஒரு தகவலையாவது கொடுத்து விட வேண்டும் என்று நான் உங்களை தவிக்க விடாமல் தந்து கொண்டிருப்பது அன்பு. என்ன
3: ஆமா
0: அன்பு.
3: ஆமாயா,
0: அதனால்தான் ஒரு மொழி உண்டு மகாலிங்கம், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இந்த அன்பு என்றதுக்கு பூட்டு போட முடியுமா? முடியாது இல்லையா. தாழ் என்பது கதவுக்கும் ஒரு பெயர் வரும், பூட்டுக்கும் வரும், அது வரும். சரி, சிறப்பு பதில் கண்டோம். வாழ்த்துக்கள் மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாடல்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் பொழுது வருகின்றார் அடுத்த உறவு. அன்புடனே இணைவதற்காக அன்பு இணைக்க வேண்டும், இணைக்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். அன்பு யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றேன். உங்களுடைய நலமாக இருக்கின்றீர்களா முதல்ல?
4: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம்,
0: மகிழ்வாக இருக்கின்றோம். நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். 25 வகையிலே இருக்கின்றோம், இதுக்கு மிஞ்சி செல்லாத குறைந்து கொண்டுதான் வரும். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: இன்றைக்கு கடுமையான வெயிலும் மேகமூட்டம் கலந்த சூழலாக இன்னைக்கு முழுவதுமாக இருந்தது.
0: ஓ,
4: வெயில் அது கழிவு நல்ல வெயில் இருக்கும், அப்புறம் மேகமூட்டமாக இருக்கும், அப்படி மாறி மாறி இருந்தது இன்னைக்கு.
0: ஓஹோ, ஆனால் இப்பொழுது நிலவு அப்படி இருக்கின்றதுங்க, வெளியே தூங்குகிறீர்களா? நீங்கள் தான் நிலவு வந்தா வெளியே வந்து ஞாபகம் இருக்கின்றது. நிலவு வந்தா வெளியே இருந்து அதை அனுபவிப்பீர்கள், அழகாக ரசிப்பீர்கள். ரசனைக்குரிய நிலவாக இருக்கின்றதா?
4: நல்ல நிலவுதான்.
0: அப்ப வெப்பம் எப்படி இருக்கு? வெப்பம் இரவு நேரத்துல வெப்பம் எப்படி இருக்கின்றது அங்கு?
4: வெப்பம் இரவு நேரத்துல காத்து
0: ஜில்லுன்னு காத்து ஜில்லன்று பேசுவது காத்து. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அப்படி என்றால் நீங்கள் இப்பொழுது என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அவர் தம்பி தில்லை சீனிவாசன் ஒரு பாடல் கேட்டார் இல்லைங்க.
0: உங்களுக்கு அவரை தெரியுமா?
4: தெரியும், இந்த வானொலியில் என்னை கொண்டு வந்து விட்டது அவர் தான்.
0: அப்படியா? சரி, நீண்ட காலமா அவரை காணவில்லை சார். அவர் தளங்கள்ல இணைத்து விடுங்கள் இணைத்து விடுங்கன்னா நேரலைக்கு வரமாட்டார், அதுதானே காரணம். நேரலைக்கு வந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து போனால் பரீட்சை ஆவார் இல்லை அவருடைய. நல்லது, அவர் அவர் கூறியதை கூறுங்கள், கூறுங்கள் அவர் கூறியதை கூறுங்கள்.
4: இந்த சிங்கப்பூர் சேலை, சிங்கப்பூர் சேலைன்னு சொன்னோடனே எனக்கு பல பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருது. எப்படின்னு கேட்டாங்க, அங்க அவங்க சிதம்பரத்துக்கு பக்கத்துல தான் அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஒரு ஒரு ஊர் இருக்கு,
0: ஒரு ஊர் இருக்குன்றது.
4: ஆமா, ஆங்கிலேயர்கள் போர்ட்னோவோன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல தான் வந்து இந்த சிங்கப்பூர்ல இருந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும். அங்க சிங்கப்பூர்ல இருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்வாங்க அங்க. அதனாலதான் அவரு சிங்கப்பூர் சேலைன்னு அந்த பாடல் கேட்டது.
0: அவர் கேட்டது என்னவென்றால் அந்த சேலை வந்து அதுக்காக கூறல, அந்த சேலை அழகாக இருக்கும், எடுப்பாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு தான் கூறியிருந்தார்.
4: அந்த பார்த்தா சிங்கப்பூர் நான் அந்த ஊர்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து அந்த சிங்கப்பூர் துணின்னு வாங்கி வந்து நான் சட்டெல்லாம் போட்டிருக்கேன் அந்த ஊர்ல இருந்து.
0: அந்த இங்கே உங்களோட ஊர்லயே தான் வாங்கினேன், சிங்கப்பூர்ல சென்று வாங்கவில்லை. அப்படித்தானே? சிங்கப்பூர்லயே
4: வாங்கல, சிங்கப்பூர் பொருட்கள் அந்த ஊர்ல பரங்கி அந்த சிதம்பரத்து பக்கத்துல அருகே உள்ள அந்த பரங்கிப்பேட்டைங்கிற ஊர்ல கிடைக்கும்.
0: அப்ப இங்கே சென்னையிலே பாரிமுனை என்று ஒன்று இருக்கு, அங்கும் இருக்குல்லவா வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் அங்கும் ஒரு இடம் இருக்கு. அதே பொருள்
4: இங்க இங்க ஏன் அந்த பொருள் அதை அதிகமா விற்பனை ஆகிறது என்றால் இங்க இங்க இருந்து அங்க இருக்கிறவங்க அதிகமான மக்கள் சிங்கப்பூர்ல
0: இருக்கின்றார்கள். சிங்கப்பூர் நாகரிக நடைமுறை பாவனைகள் அங்கே நடமாடுகின்றது. அதை பார்த்து விட்டு நீங்களும் அதே போல அணிய வேண்டும் என்று நினைத்து வாங்குறேன். அப்ப சிங்கப்பூர் பொருட்கள் இந்தியாவிலே இந்தியா நாணயத்துக்கு பெருநாணயம் கொடுத்து வாங்க வேண்டுமே?
4: அது இப்போதைக்கு இல்லை, அப்போதைக்கு 80 காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் பிரபலமாக இருந்தது, இப்போது யாரும் விரும்பவில்லை சிங்கப்பூர் பொருட்களை.
0: அப்படி என்ன, ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வருவார் சர்வதேச நிர்ணயத்தில் மகாலிங்கம் மங்கள நாயகி அவர்களோடு பேசும்போது, ஏனென்றால் நானும் 4 வருடங்கள் சிங்கப்பூரில் வாழ்ந்து வந்தவன், பணிபுரிந்து அதனால தான் நான் அடிக்கடி கூறுவேன், சிங்கார பூமியாம் சிங்கப்பூர் என்று சொல்லு. சரியா, அது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பாரடைஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி, உலகத்தின் சொர்க்க பூதி என்று கூறுவார்கள் அந்த சிங்கப்பூரை. சிறப்பு. அதனால் இப்பொழுது சிங்கப்பூரை பற்றி பேசிய பொழுது அந்த பதம் வந்து உங்களையும் இணைத்து விட்டு இப்போ சிங்கப்பூரை பற்றி பேசுகிறார். சரி, அப்படி என்றால் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்?
4: அந்த அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்த சிங்கப்பூர் சிங்கா, நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூமடிச்சு நின்றாலும் அந்த பாடல்.
0: நம்ம ஊர் சிங்கார் ரஜினியோட திரைப்படமாக இருக்க வேண்டும். நம்ம ஊர் சிங்காரி, ஓ நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூருக்கு வந்த இன்னொரு பாடல் இருக்குல்ல, சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான் ஒரு பாடல் இருக்குங்கிறது சிங்கப்பூர் மச்சான் சிரிக்க சிரிக்க வச்சான்னு பாடல். சிங்கப்பூர் என்றால் சிறப்பு, சிங்கார பூமி என்று நான் குறிதல் பட்டேன். இல்லைங்கள், சிங்கப்பூர்லே ஒரு பெருமைக்குரியபடியும் அங்கே உள்ள தேசிய கீதத்திலே மும்மொழிகளும் இருக்கின்றது, தமிழ் சீனம் மலையாளம் மூன்றும் இருக்கின்றது. நான் வாழ்ந்த காலத்தில் அனுபவித்து அங்குள்ள மக்கள் எல்லா பாசையும் பேசுவார்கள் மாறி மாறி. அங்கு சாதி மத இன பேதங்கள் இல்லை, அற்புதமான ஒரு நாடு. அங்கு எதுவும் இல்லை ஆனால் எல்லாம் உண்டு. சுருக்கமாக அங்கே எதுவும் இல்லை, மூலப்பொருட்கள் எதுவும் இல்லை ஆனால் அங்கு இல்லாதது இந்த உலகத்தில் இல்லை. எப்படி இருக்கும்? ஈவன் நாங்கள் பருகிற தண்ணீர் கூட அங்கு இயற்கையாக இல்லை ஆனால் எல்லாம் இருக்கு அங்கே. சரியா, அழகுரு அழகான. அதனால தான் நான் சிங்கார பூமி என்று கூறிக்கொள்வேன். மகாலிங்கம் வந்தவுடன் சிங்கார பூமி என்று கூறுவேன். சர்வதேச நேயர்ல வருவார் மகாலிங்கம் என்றவர், சர்வதேச நேயர் விருப்பத்திலே பாடல் கேட்பார், தினமும் கேட்பார். சரி, அப்ப உங்களுக்கு நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தார் என்று அந்த பாடல் வேணும் உங்களுக்கு, அதை தருங்க. இப்ப சிங்கப்பூரை பற்றி சிலை சிவ சிலை ஈசன் கூறிய வேளையில அந்த சிங்கப்பூர் என்ற பதமும் அங்குள்ள அவர் சேலையை மட்டும்தான் கூறினா, நீங்கள் சகல பொருட்களை பற்றியும் கூறி பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். நன்றி சரவணன். வேறு என்ன பேச போறீர்கள் பேசுங்கள், ஏதாவது உண்டா? நாங்கள் நேற்று கொடுமையோ கொடுமையோ உச்சத்தின் வெப்பத்தின் உச்சத்தை கண்டோம்.
4: எனக்கு இப்ப நான் பேசுவதற்கு முன்பு ஒருவர் பேசுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு வழி விடுவோம் நம்ம கொஞ்சம் பேசிக்கிட்டு.
0: நன்றி பெருந்தன்மை. நன்றி சரவணா. அனைவரும் நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அனுபவியுங்கள், நிலவை அனுபவித்துக் கொண்டிருங்கள். வாழ்த்துக்கள்.
4: சரி
0: சார். இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அன்பு உறவினர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை பரிமாறி சொற்களோடு நாங்கள் இணைந்து கொண்டு எத்தனையோ ஒரு விடயத்தோடு வந்து பல விடயத்தை பேசி எத்தனை சொற்களை கண்டுகொண்டு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17,000 கிட்ட ஏறக்குறைய 17,000 வார்த்தைகளை உதிர்க்கின்றார்கள். எண்ணி பார்ப்போம் ஒரு நாளைக்கு எண்ணி பார்த்தால் அதை எங்களால் முடியாத காரியம். சரி, இப்பொழுது சரவணன் அவர்கள் வழிபட்டு சென்றார். ஆளுக்காக இவருக்காக வந்து விட்டார் இவர். இவர் அவர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் இருக்கீங்களா ஐயா?
0: வணக்கம் அன்பு கிருஷ்ணா. நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நீங்கள் இருவர் போட்டி போட்டுக் கொண்டிருந்தீர்கள். நீங்க அதனால தான் பா யார் இவர் என்று கேட்டேன்னா தேவாவும் தேவாவும் இணைகிறதுக்கு முற்படுகின்றார். சரி, நலமாக இருக்கும் இந்த வழியிலே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது அங்கே?
1: வெயில் தான் ஐயா.
0: இன்னும் நின்றபாடு இல்லையே, என்ன வெப்பம் வேணும் அதிக, இன்னும் ஒரு மாதத்துக்கிடம் இல்லை. ஆவணி மாதம் ஆணி ஆடி வர வேண்டுமே, ஆடி காத்து அம்மியை தூக்கிட்டு போற காத்துக்கெல்லாம் காற்று கிடம் இருக்குல்ல வாசு, அந்த அந்த காற்று வர, அதாவது எங்கள் நாட்டிலே தெற்கு நோக்கி தெற்கில் இருந்தான் பெருந்த பெருமையான பெரும் காற்றாக வீசும், அதை சோழக காற்று என்று கூறுவார்கள். நீங்கள் அப்படி கூறுவீர்கள் அந்த காற்றை? அனல் காற்று என்று கூறும். இந்த ஆணியிலே தானே அக்கினி கட்டிக்காரர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் குறைவுதான். இந்த கம்மி என்ற பதம் இங்க எப்பொழுது வந்த பதம் ஐயா? எங்கள் பேச்சு வழக்கிலே இருக்கின்றது கம்மி என்ற ஒரு வார்த்தை, ஜாஸ்தி என்ற ஒரு வார்த்தை,
1: குறைவுங்கிறதுக்கு கம்மி என்று சொல்லுவோம்.
0: ஆமா, அது எது எங்க தமிழிலே இருக்கின்றதா அல்லது பிற மொழியா? பேச்சு வழக்கில் வந்து எங்களோட புகுந்து விட்டது. சாதாரண சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் படித்தவர்கள் படியாதவர்கள் வாயிலும் இருந்து உதிர்கின்றது. குறைந்து குறைவு என்பதை கம்மி என்று கூறுகிறார்கள், உயர்வு என்பதை ஜாஸ்தி என்று கூறுகிறார்கள். சரியா? ஆனால் அது ஜாஸ்தி என்ற பதத்தோடு நாங்கள் பார்க்கும்போது எங்களோட தமிழ் சொல்லாக இருக்காது. ஆனால் இன்று எங்களுக்கு சொல்லோடு பாடல்களே வந்து கலங்கும் போது நாங்கள் அதையும் ஒரு தடவை அலசி பார்க்க வேண்டும். சரி, குறைவான இந்த நேற்று விட இன்று கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது, சென்னையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். இருப்பினும் குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கிறது.
1: இரண்டு முறை, ஒரு நாளைக்கு இரண்டு முறை.
0: சரி, போற போட்டு இன்னொரு தடவை எங்கள் மூன்று முறையா என்ன வந்தது? உங்கள் மை வாட்டர், மை பாடி, மை பாத்தன் எடுங்கள். என்னுடைய தண்ணி, என்னுடைய உடம்பு, நான் குளிக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. அது இயற்கையாக எங்களுடைய உடலிலே இருக்கின்ற துர் நீர் எல்லாம் வெளியேறுவது. சரியா? அது சாதாரண நாளையிலே வெளியேறுவதை விட இது இயற்கையால் கொடுக்கப்படுகின்ற ஒரு துறவி, ஒரு பயிற்சி, உடற்பயிற்சி என்றால் என்ன வேண்டும், உடலுக்கு பயிற்சி என்றால். அதனால்தான் நாங்கள் வருடத்தில் ஒரு நாளாவது உப்பு நீரிலே முழுகி எழும்ப வேண்டும் என்று கூறி கடல் நீராடுகிறோம். இது சமயத்தோடு உள்ளடக்கப்பட்டு வருகின்றது.
1: ஒரு முறை போயிட்டு வருவோம்.
0: ஆண்டுக்கு ஒரு தடவை சென்று வருவது சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் பொருங்க. பூம்புகாரில் சென்று நீராடு, நாங்கள் பக்கத்தில் உள்ள கால்வாயில கூட நீந்த முடியாது. இங்கே அதற்கு அமைக்கப்பட்ட

0: இல்லையேல் பூமி இல்லை, பூமியெல்லாம் இருந்து ஏதோ ஒரு போர் மாதிரி வந்துவிடும். அந்த வெப்பம் தான் ஏனென்றால் அது இரவு நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒன்றுண்டு, என்னவென்றால் கடல் வந்து குளிரடைந்து விடும். குளிரடைந்த உடனே குளிர இடத்தை நோக்கி காற்று செல்லும். அப்ப பூமியிலே வெப்பம் இருக்கின்றது, அங்கே செல்வதற்காக செல்வதால் தான் அந்த காற்று வெப்பமாயிருக்கு. அதே வேளை கடல் பக்கம் இருந்து வீசிக்கொண்டு வருகின்ற காற்று எங்களுக்கு குளிர்மையாக இருக்கும். புரிகிறதா? அப்ப இங்க என்ன பாடலை, இதோட ஒட்டி என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்? பண்ணுவாருங்கள் பாடலை.
1: உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். இந்த பாடல்
0: இதுதான கூடாதுன்றது பார்த்தீங்களா? இப்போதான் அவர் வந்து காதல் உறவு பந்தம் என்று ஆசையாக சொல்லி போட்டு போக, நீங்கள் வந்து உறவு என்று சொல்லியிருந்தால் புரிவு பிரிவு என்றொரு சொல்லியிருக்க மட்டும் வந்து விட்டுருக்கிறது. ஏன் ஐயா, உறவு உறவாக இருக்கக்கூடாதா?
1: இனிமையாக இருக்கும் ஐயா பாடல். அது
0: இல்லை, உறவு உறவோடு இருக்கக்கூடாதா? பிரிவும் இருக்க வேண்டுமா? ஆமாம், நல்ல பாடல். உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு என்று, ஏனென்றால் இன்பம் என்று ஒன்று இருந்தால் துன்பம் என்று ஒன்று இருக்கின்றது. சுகதேகியாக இருப்பவர்கள் நோயாளியாக வருவது உண்டு. இரவு என்று ஒன்று இருந்தால் பகல் என்று ஒன்று உண்டு. கருப்பு என்று ஒன்று இருந்தால் அதுக்கு எதிர்மறையாக வெள்ளை என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ ஒரு உதாரணம் எல்லாவற்றையும் அந்த பாடல் கூறாமல், துன்பம் என்பதற்கு அதிலும் பிரிவு துயர் வரும் பொழுது உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு, ஏன்னா உறவு என்று இருந்தபடியால் தானே பிரிவு என்று வருகின்றது இல்லையா? பார்த்தீர்களா பதங்கள் எப்படியான கருத்துக்களை கொண்டு வருகின்றது? சிறப்பான பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள். இது என்ன திரைப்படுத்தீங்கய்யா?
1: இதயத்தில் நீ.
0: இதயத்தில் நீ ஐயா? நானா நீங்களா ஐயா? இதயத்தில் நல்லது, நல்ல பாடல், நல்ல கட்டம், காட்சி, நினைப்பு, வாழ்த்துக்கள். சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். என்னய்யா
1: செவ்வாய் என்று சொன்னீங்களா ஐயா?
0: ஆமா ஆமா, அதை கூறுங்கள், அதை நாங்கள் தெரிய இருக்கின்றோம்.
1: இல்ல, நானும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். இதே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்?
0: ஆனா சொல்லுறேன், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறுகிறேன். எனக்கு அப்படி எதுவும் நடைபெறவில்லை. நான் செவ்வாய்க்கிழமைகளின் கடமைகள் நான் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறேன். ஒரு பிள்ளையும் நடைபெறவில்லை. எதற்கு மனம் தான் ஐயா? செவ்வாய், செவ்வாய் வெறும் வாய் என்றால் செவ்வாயில் நாங்கள் நினைப்பது ஒன்றும் பலிக்காது ஐயா. கூடாது என்று நினைக்காது, பலிக்காது, நல்லா தான் இருக்கும். செவ்வாயில் கைகூடும் ஐயா. செவ்வாயை தோஷம் என்றெல்லாம் பார்த்து ஜோதிடர்கள் கணித்து திருமணத்தை புரிந்து வைக்கும் போது சரியாக வருகிறது அல்லவா? செவ்வாய் தோஷம் உள்ளவை நடைபெறுகிறது தெரியாது. செவ்வாய் என்பது சிவந்த வாய் இல்லையா?
1: எப்படி இருக்குன்னு கேட்டேன்.
0: அது பார்த்தா தெரியும் ஐயா, செவ்வாய் இதை பார்த்தால் தெரியும் ஐயா. யாருக்கு சிவந்த, யாருக்கு சிவந்த உதாடு இருக்கிறதோ அது செவ்வாய். செவ்வாயில் சென்ற இடம் எனக்கு கோளும் நமக்கென் செய்யும் எல்லாம் நன்மையே என்று பாடியிருக்கின்றார்கள். புராண காலத்திலிருந்து பாடுறார்கள். நாங்கள் தான் கணிப்பது. எனக்கு அன்றே நான் ஏதோ பிழை விட்டு விட்டேன், அது நடந்து விட்டோம்னா செவ்வாய்க்கிழமை என்று எண்ணிக்கொள்றது அதெல்லாம் பிழை. எல்லா நாளும் சிறந்த நாள் தான், எல்லா நாளும் சிறந்த நாள் தான். செவ்வாய்க்கிழமையில நீங்கள் பிறந்து நல்லா தானே இருக்கின்றீர்கள். எத்தனை பேருடைய மானத்தை காக்கின்றீர்கள்? எல்லாரால முடியுமா? இல்லை. ஆடை நெய்வது என்ன, ஆளின் மானத்தை காக்கத்தானே. இது அழகு ஒரு புறம், அழகு மற்ற புறம். அது புறம் தைத்து வெட்டி ஒட்டி தைத்த பிறகு அழகு வரும். ஆடையை சுற்றினால் இறந்து போன ஒரு ஆன்மாவுக்கு கூட இறந்த பின்பும் மானம் உண்டு என்பதற்குத்தானே ஆடையால் மூடுகிறோம். அந்த ஆடையை நீங்கள் தானே தருகின்றீர்கள் ஐயா. அது எவ்வளவு பெருமைக்குரிய தொழில். புரிகிறதா? அந்த ஒரு கதை ஒன்று இருக்கின்றது ஐயா, அது முன்பும் கூறியிருக்கின்றேன் என்று. ஒரு சிலர், ஒரு நண்பர்கள் கூடி ஒரு பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்து கொண்டபோது ஒரு நாள் ஒரு ஓய்விடத்திலே தங்கியிருக்கும் பொழுது அவப்பொழுதும் தவப்பொழுது மேல், அவப்பொழுதுன்னா சும்மா பொழுது போக்குறத விட ஏதாவது செய்து கொண்டிருந்தால் நல்லது என்று சொல்லி அவர் ஒருவர் எடுத்து அதில் இருந்து ஒரு தடிக்குச்சி, ஒரு கட்டை இருந்து அதை எடுத்து ஒரு பொம்மையை செரிக்கின்றார். அது ஒரு பெண்ணுடைய பொம்மையாக வருகின்றது. அவர் வந்து இந்த கைத்தோ

0: கிரெடிகார், அவர் வந்து சிற்பங்கள் செய்வதிலே நிபுணர். அடுத்த நண்பர் என்ன செய்கிறார், அதற்கு மை பூசி அழகுபடுத்துகிறார். அவர் ஒரு கலைஞர், அவரும் ஒரு கலைஞர் தான், கண்ணுக்கு இமைக்கு காதுக்கு மூக்குக்கு என்றெல்லாம் மை பூசி அழகுபடுத்துகிறார். அடுத்தவர் பொற்கொல்லர், அவர் அதற்கு உடனே நகைகளை அணிகலன்களை போட்டுகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் முதல் இவற்றெல்லாம் முடிந்தவுடன் பார்த்துவிட்டு அடுத்தவர் வந்து நெசவாளர், அவர் தான் இந்த ஆடையை கொண்டு வந்து அதற்கு பொத்தி விடுகிறார், உடுத்து விடுகிறார். இப்பொழுது அழகான பெண்மணி, அந்த பெண்மணி உயிர் பெற்று விட்டார். அங்கால உள்ளவர் படைத்த தொழில் மாந்திரிகம் தெரிந்தார், அவர் அவருக்கு உயிர் கொடுத்து விட்டார். புரிகிறதா? அப்போ ஒரு மரக்கட்டியாக இருந்தது பெண்ணாக வந்து விட்டது. இப்போ அவள் பெண்ணாகி விட்டாள், மங்கை, அழகாக உடுத்தி அழகாக நகை அணிந்து இன்னும் அற்புதமாக லட்சணமாக இருக்கின்றாள். அப்போ இவர்கள் ஐவரும் அவை மனம் புரிய விரும்புகிறார்கள். அந்த பெண் கூறுகிறாள், நான் கூறுவதைத்தான் மனம் முடிப்பேன் என்று. அவள் யாரை விரும்பியிருப்பாள்? முதல் முதல் கட்டையாக இருந்த தன்னை ஒரு உருவமாக்கினவரையா, இல்லை நான் உருவமாயினா பிறகு எனக்கு வர்ணம் திட்டி என் நான் பெண்மை என்பதை வெளிப்படுத்தியவருக்கா, இல்லை அதற்கு அணிகலங்களை அனுப்பித்தவருக்கா, இல்லை அழகான ஆடையை தந்தவருக்கா, யாருக்கு நான் மனவாட்டியாக வேண்டும் என்று நான் தான் தீர்மானிப்பேன் என்று கூறிய வகையில் எல்லோரும் விழிக்கின்றார்கள். அவள் யாரை விரும்பியிருப்பாள் என்று கூறுங்கள் பார்ப்போம். கட்டை, ஏனென்றால் கட்டை சாதாரண கட்டையாக இருந்தது உயிர் கொடுத்தபடியும் அப்படி என்றால் உயிர் கொடுத்தாலும் அதுக்கு உருவத்தை கொடுத்த, உருவத்தை கொடுத்தவர் அவர் என்றால் உருவத்தை அப்படியே விடாமல் அதுக்கு அழகான பருவ மங்கையாக அழகு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சும்மா கட்டையை
1: கட்டை இல்லைன்னா
0: ஒன்றும்
1: செய்ய முடியாது.
0: அப்ப அணிகலன்களை பூட்டி அழகுபடுத்தி இருக்கிறாரு,
1: அதுக்கப்புறம்
0: அப்ப உயிர் கொடுத்துருக்கு, உயிர் உயிர் கொடுத்துருக்கிறாரு. சும்மா கட்டையா இருந்தா அவ அப்படி மனம் அடிப்பா, கட்டை கட்டையாக இருந்தா
1: சொல்லுங்களே.
0: இன்னொரு அவர் ஆடை உடுத்தி இருக்கிறாரு. அவர் எல்லோருக்கும் நன்றி கூறி தனக்கு மணவாளனாக அவர்கள் உரிமை அந்த புடவை கொடுத்தவருக்குத்தான் அவள் கொடுங்க, மானத்தை காத்தவர். இவ்வளவும் செய்யலாம், எல்லாம் அப்படியே போகலாமா? இல்லை தானே, நீ ஒரு கட்டை உயிர் பெற்று வந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அழகாக எல்லாம் பூசி எல்லாம் போட்டு பட்டு இந்த நகைகள் எல்லாம் அணிந்தோண்டு நடந்து போக முடியுமா? முடியாது. மக்கள் மத்தியிலே போகணும், மானம் என்று ஒன்று கையா, மானத்தை காத்தவர் தான் தனக்கு மணாளனாக வர வேண்டும் என்ற ஒரு கதை இருக்கின்றது. அதனால் நீங்களும் மான, நான் அதை நான் முன்பு நீங்கள் ஆரம்பத்தில் வந்தபோது என்ன, எங்களுடைய மானத்தை காக்கின்ற புனிதமான தொழிலை செய்பவர்கள், மிகவும் உயர்ந்த தொழில். அதனால்தான் நெய்தல் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் கூட எல்லோருக்கும் பிரபஞ்சப்படுத்தி விட்டார். அவர்களுடைய சின்னம் ராட்டை தானே. ஆமாம். அதனால் நீங்கள் ஒரு பிரபஞ்சமான தொழிலில், கடினமான தொழிலாக இருந்தாலும் கண்ணியமான ஒரு தொழில், உலகத்துக்கு அதாவது வந்து பிறந்த குழந்தையிலிருந்து இறந்து ஒருவர் சிதையில் போகும் வரையும் அவரை காத்து கொள்வது ஆடை, அந்த ஆடையை தயாரித்து கொடுக்கும் பெரியவர் அல்லவா நீங்கள்?
1: நன்றி.
0: சாரி, இப்ப ஆடை நன்றாக அழகாக இருந்தாலும் கிழிந்து போகிற தன்மை இருக்கின்றது தானே, அதுதான் உறவு என்ற சொல்லியிருந்தால் பிரிவு என்ற சொல்லிருக்கும் என்ற போல ஆடை என்ற ஒன்று இருந்தால் அது கிழிந்து போகும், கிழிந்த பின்பு ஆடை இல்லை தானே, கிழிந்த பின்பு ஆடை இல்லை துணி தானே. சிறப்பு. இது வந்து சந்திரவேதனங்கள் இதாக நகைச்சுவைக்காக பேசிக்கொண்டிருக்கின்றோம், இருப்பினும் எத்தனை வார்த்தைகளை என்று பேசிவிட்டோம். அதனால் செவ்வாய் என்று நாங்கள் குறை நினைக்க வேண்டாம், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும். ஏன்னா செவ்வாயில் பிறந்தவர்கள் செவ்வாயில் பல விடயங்களை சாதித்தவர்கள் என்று ஓடி துடிக்கின்றார்கள். செவ்வாய்க்கு போகவன், செவ்வாய் நட்சத்திரத்துக்கு போக, என்ன செவ்வாய் கோலத்துக்கு போக என்று துடிக்கின்றார்கள். செவ்வாய் சிறந்தது தான் ஐயா, அது நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்வது. பூனை குறுக்கே போனால் பயணம்
1: இல்லை சொல்லும் போது பாதிலே நிப்பாட்டிட்டீங்களே, நாம் அது கேட்டு தெரிஞ்சுக்குவோன்னு ஒரு ஆசையில கேட்டேன் ஐயா.
0: நானும் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன். ஏன்டா நானும் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன், தப்பாக சொல்ல, நான் தப்பாக எதுவும் சொன்னேன் நான் இல்லை தானே, நாங்களோட தான் தப்பாக சொல்லவில்லை. நாட்டிலே பேசுவதை கூட அறியாமல் இப்போ பாருங்கள், ஒரு பயணம் பழிக்கிடும் போது குறுக்கே ஒரு பூனை போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது பூனை போகிற பக்கத்துக்கு, தனக்கு விரும்பின பக்கத்துக்கு போதையா? இது பகுத்தறிவு இல்லையா? முக்கியமான காரியத்துக்கு போ, முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் போக வேணும். பூனை குறுக்கே போனால் அதை சகனம் பண்ணி பார்க்க முடியுமா? இல்லை, அது பூனை அந்த பக்கத்துக்கு ஏதோ எலியோடையோ என்னவோ போயிட்டு அது அங்கே அதை கவரம் தீர்ந்து விட்டு போய்விட்டது. அது போனால் போகுது. சரி, நன்றி. நாங்கள் எங்களுடைய தமிழிலே வார்த்தைகளை நன்மைக்காக, தீமைக்காக, நகைச்சுவைக்காக, கோபத்துக்காக, தாகத்துக்காக, எல்லா விதமான பாவத்துக்கும் பாவித்து கொள்ளலாம். அது உச்சரிக்கும் விதத்திலே தான் இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணா. இப்பொழுது மனுஷா இருக்கின்றாரா?
1: இருக்காங்க,
0: கேட்டுக்கொண்டிருக்கின்றாவா? சரி, கொடுங்கள், பேசுவோம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
0: நலமா இருக்கின்றலாமா?
2: நலமா இருக்கேன்ப்பா. நீங்க நலமாப்பா?
0: நாங்கள் நலமாக, சிறப்பாக. இன்னும் ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்கிற வெப்பம் அதிகமா இருக்கோ, தாங்க முடியாம இருக்கம்மா. மின்விசிறி இல்லையா வீட்டு? மின்விசிறி இல்லையா? மின் விசிறி இருக்கின்றதா இல்லையா உங்கள் இல்லத்திலே, வீட்டிலே? இருந்தாலும் பயன் இல்லை
2: என்ன?
0: சரி, என்ன செய்வது? வீட்டுக்கு முன்னாலே மரங்கள் இல்லையா அம்மா உங்களுக்கு? பெரிய பச்சை மரங்கள், உயரமான மரங்கள், நிழல் தரக்கூடிய மரங்கள் உண்டா?
2: கொல்லை பக்கம் தான்ப்பா இருக்கு.
0: அங்கிருந்து காற்று வீசினால் அந்த கொல்லைப்புறத்திலிருந்து காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஜன்னல் அதுகள் இல்லையா அம்மா? திருடர்கள் வந்து விடுவார்கள். கவனித்து வாழ்க்கை என்பது உறவு இருந்தால் பிரிவு இருக்க, இவர் சொன்னது போல சந்தோஷம் இருந்தால் துக்கம் இருக்கத்தான் செய்யும். இன்று என்ன கோலம் அமைத்தீர்கள் மகளே? பூக்கோலம் தான் உங்களுக்கு விருப்பமான கோலம். பூக்கோலம், சிறப்பு. சரி, நாங்கள் இவர்கள் பேசிய வார்த்தைகள் வந்து உங்களோட கணவர் செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தார் என்று கூறினார். அப்படி ஏதும் வித்தியாசம் தெரிகிறதா அவர்ல? இல்லையே. அப்பவே அவர் கவலைப்படுறாங்க. அவருக்கு ஒரு நாங்கள் செவ்வாய் பேர் சொன்னோடனே அவருக்கு ஒரு ஆதங்கம் வந்துடும். ஐயோ, நானும் செவ்வாயில் தான் பிறந்தேன், நல்லதா கெட்டதா என்று. ஆனால் நான் வந்தவுடனே கூறிவிட்டேன், செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும் என்று கூறிவிட்டேன். செவ்வாய் என்ன, புதன் என்ன, வியாழன் என்ன, வெள்ளி எல்லாம் நல்லம்தான். யாவும் எமக்காக, இந்த பூகோளத்தில் எமக்காக இறைவனால் கொடுக்கப்படுது. அவற்றை தாண்டி குரங்கள் வெள்ளி. அப்ப என்ன போல, மகளும் வெள்ளிக்கிழமை, நானும் வெள்ளிக்கிழமை தான். எங்களை என்ன மாற்ற, வெள்ளிக்கிழமை என்றால் என்ன, சனி என்றால் என்ன, ஞாயிறு சுகப்பிரசவம், அது போதும் தானே. உங்கள் குழந்தைகள் என்ன என்ன கிழமையில பிறந்தார்கள்?
2: திங்கள்.
0: அடுத்தது
2: பையன் திங்கக்கிழமை பிறந்தப்பா, பொண்ணு வந்து
0: புதன்கிழமை. புதன், பெண் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்னவார்கள்? இப்படி ஒவ்வொன்றுக்கு சும்மா வசதியின்படி சொல்லி விட்டுட்டார்கள். ஆதலால் இரண்டும் மகனும் மகளும் அன்பிலே சம பங்குண்டு. அவர்கள் காட்டும் அன்பு உங்களிடமும், நீங்கள் காட்டும் அன்பு அவர்களிடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா? திங்கள் என்ன, செவ்வாய் என்ன, எல்லாம் நல்ல நாள் தான். அப்ப உங்களிடம் திங்கள் இருக்கின்றது, செவ்வாய் இருக்கின்றது, புதன் இருக்கின்றது, வெள்ளி இருக்கின்றது, எல்லாம் நல்லதுதானே. அப்ப பிற மக்களும் அப்படி மாறி மாறிய தேதிகளிலே கிழமைகளிலே பிறந்துடும். எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், சரியா? சிறப்பு என்று அவருக்கு கூறுங்க. உங்கள் அவருக்கு அவருக்கு கொஞ்சம் கவலை இருக்கு போட. செவ்வாய்க்கிழமை நான் பிறந்து விட்டு, அது கிழமை, செவ்வாய்க்கிழமை, அது கிழமை, அது நட்சத்திரம் வந்து போறது, நாள் வந்து போறது, கிழமை ஏழு கிழமைகள்லயே அதுக்கு ஒரு நாள். சரி, நல்லது. அங்கே உங்களோட கோலம் என்று அழியாமல் அப்படியே இருக்கின்றது, என்ற மகிழ்ச்சி இருக்கு உங்களுக்கு. ஏன்னா மழை பெய்யவில்லை தானே?
2: இல்லப்பா, இல்லப்பா, மின்சாரம் மட்டும் இல்லப்பா.
0: ஓ, மின்சாரமும் இல்லையா?
2: ஆமாப்பா.
0: என்ன நடந்து?
2: ரெண்டு நேரம்
0: ஆகும். ஐயோ, அப்ப இருள் சூழ்ந்து இருக்குமே.
2: ஆமாப்பா.
0: தூக்கத்துக்கு விரைவாக தூக்கத்துக்கு செல்ல, அப்படி விரைவாக தூக்கத்துக்கு செல்ல வேணும் இருள் காலத்திலே?
2: இல்லப்பா, காத்து இந்த தான்ப்பா தூக்கம் வரும்.
0: அப்ப ஒரு கை விசிறி எடுத்து கிருஷ்ணாவிடம் கொடுங்கள். அவர் வீசிக்கொண்டே இருக்கட்டும், நீங்கள் தூக்கிக் கொண்டே இருங்கள். பின்பு நீங்கள் தூக்க முடித்தவர்கள் நீங்கள் விசிறியை மாற்றி அவருக்கு விசிறிக் கொண்டிருங்கள், சரியா? இது இயற்கை தானே மகளே. இந்த இது நாங்கள் இதையும் நாங்களாம் பேர்த்து எல்லாம் போகணும். இதற்காக இத்தனை பேர் நடைப்பயிற்சி செய்கிறார்கள், பயிற்சி சாலைகளிலே சென்று உடற்பயிற்சி செய்கின்றார்கள். இந்த வியர்வை வேண்டும் என்று, இது உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்றது. அதனால் இறைவனுக்கும் காலத்துக்கும் நன்றி. செவ்வாய்க்கிழமையும் வெப்பம் வந்தால் இப்படித்தான் இருக்கும், புதன்கிழமை வெப்பம் வந்தாலும் இப்படித்தான் இருக்கும். நேற்று வெப்பம் இப்படித்தான், நாளை வெப்பம் இப்படித்தான், இன்று வெப்பமும் அப்படித்தான். சரி, இந்த அப்போ ஆகவே எல்லாத்தையும் நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வோம். என்ன பாடலை கேட்போம்?
2: அக்கறை சீமை அழகியும், அது அந்த பாட்டுப்பா.
0: ஓ, அக்கறை சீமை அழகு நிலே. ஆ, அக்கறை சீமை அழகு நிலே, நல்ல பாட்டாக இருக்குது, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அக்கறை சீமை அழகு நிலே என்ற பாடலை உங்களுக்காக தரும் பொழுது நாங்கள் முனைந்து எல்லோருடனும் மகிழ்வோம். நன்றி மகளே, சிறப்பு. கிருஷ்ணா, செவ்வாய் என்பது சிறப்பு, செவ்வாயில் சென்ற இடம் சிறக்கும், செவ்வாய் அம்பாளுக்குரிய நாள், கவலைப்படாதீர்கள். சரியா? செவ்வாய் மிகவும் பலம் வாய்ந்தது ஐயா, அதனால தான் இவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே இறங்கவே முடியாம செவ்வாய். வாழ்த்துக்கள், நன்றி இருவருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் சொல்லோடு பாடல் நிகழ்வில் வந்து சொல்லி பேசி மகிழ்ந்து வருவதற்காக பலர் வந்து இணையும் வேளையிலே இங்கே இருவர் இணைவிற்கு துடித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே அவர்கள் அழைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். வாருங்கள், பேசுவோம். 6 4 7 8 7 4 6 4 1 5

0: வணக்கம் வணக்கம் மகளே வணக்கம். எங்கே காணவில்லைன்னு தான் வந்து நீங்கள் வரவீர்கள். முதலில் நீங்கள் தான் வரவேற்று இருந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று காட்டளைக்கு வந்த மகள் ஷியாமலாவை அழைத்து விட்டேன். அங்கே இப்ப வேதாரண்யத்தில் இருக்கின்றீர்களா, இஞ்சிக்குடியில
1: இருக்கின்றீர்களா?
0: சரி, வேதாரண்யம் எப்படி இருக்கின்றது?
1: அப்படியா?
0: ஓ, அது இன்னும் பார்க்கவில்லையா மகளே? நல்ல முடிவாக வர வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். கவனமா இருங்கள், மனதை கைவிட வேண்டாம். சரியா?
1: நன்றி
0: மகளே, நன்றி. சரி, இன்று அங்கு காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: நல்ல வெயில் அடிக்குதுப்பா.
0: நல்ல வெயில், நல்ல இந்த நல்ல என்று கூறும் பொழுது, சரி, அந்த வெயிலை நீங்கள் விரும்புகிறீர்களா?
1: வெயில நான் எப்பவுமே விரும்ப மாட்டேப்பா.
0: அப்ப நல்ல தானே சொல்றீர்கள்.
1: அது ரொம்ப கோபத்துல கூட அப்படிதான் சொல்ல வரும்.
0: ஆமா, அந்த நல்ல என்ற பதம் பாருங்கள், எத்தனை விதமாக உபயோகிக்க, நல்ல என்ற நல்லது சிறந்தது என்பதும் கூறுகிறோம், அதிக சிறப்பானதுக்கு நல்ல என்று கூறுகிறோம். அதே நேரத்தில் அதிகமான கொடுமையான என்ன நல்ல வெளுத்து வாங்குது ஐயா,
1: நல்ல வெயில் அடிக்குது அப்படி
0: நல்ல மழை அடிக்குது. அந்த அந்த அந்த வெயிலை விரும்பவில்லை, ஆனால் நல்ல வெயில் அடிக்குது, மழை நல்ல மழை என்று, நல்ல மழை தானே, அதை நல்ல என்று எழுத்து கூறும் பொழுது எங்களுக்கு புரிகின்றது, அதிக மழை, தாங்க முடியாத மழை. அப்ப நல்ல நல்லா சொன்னீர்கள், அப்படியெல்லாம் சொல்லுவோம் சில விடயத்து. நல்லதை சொன்னால் நல்லா சொன்னீங்க, அவர் தீயதை சொன்னால் நல்லா சொன்னீங்க போங்கோ
1: அப்படின்னு.
0: நல்லா சொன்னாலும் சொன்னானப்பான்னு அப்படி. இந்த நல்ல என்ற பதம் எல்லாவற்றுக்கும், பொல்லாததுக்கும் நல்லதுக்கும் உபயோகப்படுத்துவதா இருக்கின்றது, மகிழ்ச்சிக்கும் நிகழ்ச்சிக்கும். ஆமா ஆமா. ஆதலால் இப்பொழுது கிருஷ்ணா கேட்டபடி, செவ்வாயில் நான் பிறந்து விட்டேன், செவ்வாய் சிறந்தது ஐயா, சிவந்த வாயை கொண்டதுங்கள் ஐயா, செவ்வாய் செவ்வாய் சிறப்பானது ஐயா. செவ்வாய்க்கிழமைண்டா இப்ப புத பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு கூறுவார்கள். அங்கே ஒன்றும் கொட்டவில்லையா? அங்கே ஒன்றும் கொட்டி கிடக்கவில்லை அம்மா, சும்மா அன்றைக்கு ஏதோ யாருக்கோ நடந்து விட்டதை அவர்கள் கூறிவிட்டார் இல்லையா? அம்பானி குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்கின்றது. அம்பானி என்றால் என்ன? உலக பணக்காரவர், செயலி ஒருவர், எல்லா வல்லமையும் உள்ளவர்கள், சிறந்தவர். அங்கேயும் ஒரு குழந்தை, ஒரு ஒரு கிழமை, நாள், நட்சத்திரம், நேரம், காலம் எல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் எங்கள் அண்மையிலே யாசகம் செய்கிற ஒருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதே நேரம், அதே காலம், அதே திதி, அதே கிழமை. ஆனால் பலன் எப்படி இருக்கின்றது? அங்கே அவருக்கு அப்படி சொல்லுவார்கள், இவருக்கு இப்படி சொல்லுவார்கள் இல்லையா? அந்த நாளும் கிழமை இது இவர்களால் வகுக்கப்பட்டதே தவிர, அங்க ஆனால் நாளும் கிழமை எல்லாம் நல்லதுக்கே, எல்லாம் நல்லதே, நல்லது. சரி, அப்ப சிவசங்கரன் எல்லோரும் தூங்கிட்டாங்க, பாடல்கள் கேட்டார்களா?
1: அவர் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அம்மாட்ட விட்டு வந்த உடனே அவங்க அம்மாட்ட சொன்னான், நீ தாத்தா கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்றான்னைக்கு சீக்கிரம் தூங்கிடும்.
0: சின்னவர் அல்லவா? அதே நேரத்தில் நேற்று தாத்தா வருவாரன்னு பார்த்துட்டு தாத்தா வரவில்லை, திடீர்னு வரவில்லை.
1: ஆமாப்பா, நேற்று வந்து நான் வெளியில போயிருந்தேன், வந்த உடனே அம்மா தாத்தா எப்போ வருவாங்க, தாத்தா 9 மணிக்கு மேலதான்ப்பா வருவாங்க அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து பாட்டு ஓட்டு போறதுனா அப்ப நானும் போடுறோம்மா அப்படின்னு
0: சொன்னான். ஆயத்தமாகத்தான் இருந்தேன்,
1: திடீர்னு எனக்கு பிடிக்கிற பாட்டு நான் சொல்றேம்மா அப்படின்னு
0: சொன்னான்.
1: நீ ஓட்டு போட்டதா தாத்தா நினைச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னேன்.
0: அப்புறம்
1: பாட்டு கேட்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். நேத்து வரல தாத்தா, இன்னைக்கு வரலடா, ஏதோ வேலையா போயிட்டாங்க அப்படி சொன்னேன்.
0: பதிவின்படி நீங்கள் அதுக்கு பதில் தந்திருந்தீர்கள், பார்த்திருந்தீங்க. எதிர்பாரா விதமாக திடீரென்று ஒரு கடவுச்சீட்டுகள் விஷயமாக அரசாங்க அலுவலகம் என்று எங்களுடைய தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. சில சமூக பணிக்கு நான் பொறுப்பானவர். அப்ப அவர்கள் வந்து கேட்டபோது என்னால் ஒன்றும் புரியாது, அந்த கடைசி நாள் என்றபடியால் அது குடும்பத்தோடு சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு அது சரி வர சீவரம் முடித்து கொடுத்து விட்டோம். அது இங்கே அதனுடைய பணியிலே அது முண்டு, அதாவது வந்து சமூக பணி, வேறு எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லை, சமூக பணி, அது என் கடமை. அன்னை தமிழ் இந்த இது படித்த தொழில் ஆசிரியர் முன்னராக எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் என்று, மற்றவர்களுக்கு உதவி என்று வரும்பொழுது நாங்கள் முடியாது, அதுவும் கல்வி விதமாக அறி எல்லோரும் தெரிந்தவர்கள் இல்லை தானே மகளே, அப்போ அவர்களுக்கு உதவி செய்யணும், வாகன வசதி இல்லாதவன்னு நாங்களே கொண்டு சென்று எல்லாம் நானும் மகளுமாக சென்று சரியாக முடித்து கொடுத்தேன். அது உங்கள் எல்லோருடைய ஆதரவும், நீங்கள் அதுக்கு ஆமாம் அது ஒரு குறையும் இல்லாமல் நான் போய் வந்தால் நீங்கள் அதை அனுமதிப்பீர்கள் என்ற மனதுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது தானே அம்மா.
1: ஆமாப்பா, அப்போ வேலையை முடிக்கணும்லப்பா, இதுவும் வேலை அதுவும் வேலை தானேப்பா, நாங்கள் காத்திருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதுவும்
0: நாங்கள் பிறந்த நாடு இல்லை இது, வெளிநாடு அயல் நாடு, கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயத்திலும், அரசியல் கர்மத்தில் அதிலும் கனடா நாடு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் பிறந்த நாட்டில் கால் ஊன்ற முடியாத நிலையில் ஓடி வந்த இடத்திலே நீ ஆதரித்த நாடு. நாளைய தினம் எங்கள் கனடா டே என்ற ஒரு பெரிய தினம் நடைபெறுவது, கனடா டே என்று குடியரசு தினம் போன்று கனடா தினம்.
1: போன வருஷம் கூட சொன்னீங்க,
0: சொன்னேன் சொல்லி,
1: எந்த வருடமும் அப்படி சொல்லியிருக்கீங்க,
0: ஒரு வருஷம் இருக்கும். அது நன்றி கடனாயும் நாங்கள் அதுக்கு விசுவாசமாக இருக்கத்தானே அம்மா வேண்டும், தேசிய சரி. இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகளே?
1: ஆனா நான் ஒரு பாட்டு நினைச்சிட்டு வந்தேன், வேற ஒரு பாட்டு சொல்லோடு பாடுறாரு, அதனால நீங்க சொல்லிட்டு இருந்ததுல எனக்கு ஒரு பாடல்.
0: ஆனா
1: படம் பேரு சரியா தெரியல,
0: நான்
1: கண்டுபிடிச்சேன் பாடின பாட்டுப்பா. ஜோசியம் நல்ல ஜோசியம் பாருங்க, ராசியே சொல்லி ராசியே கேளுங்க, புத்தாள பொம்பளை சொன்னது தப்பாது, ஐயா வாயா. அந்த பாட்டுப்பா,
0: அருமையான பாடம், நல்ல நடிப்பு அதுல, அவ நடிப்பு ஜோசியம் நல்ல ஜோசியம்
1: படம் பேரு மறந்து,
0: அதை பொழுது நான் கூறுவேன், பாடல் தரும் பொழுது கூறுவேன். இந்த பாடல் முன்பு ஒரு தடவை நாங்கள் மொழியேறி கருத்து காற்றில்
1: நீங்களே
0: கேட்ட பாடல், நீங்கள் தானே எப்படி ஒரு பாடலை வந்து தருவீர்கள். நல்ல பாடல், ஜோசியம் நல்ல ஜோசியம் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இணைந்த வகை நன்றி, எங்கு சென்றாலும் உங்களோடு வந்து இணைந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்து முன்னேற்ற உங்கள் வானொலியை மெருகூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனர்கள் பூரணமாக கிடைக்கும், பூரணமாக உங்களுக்கு இறையாறுகள் உண்டு மகளே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வைத்தியருடைய சோதனை நலமாகத்தான் இருக்கும், கவலைப்படாதீர்கள்.
1: நன்றி
0: மகளே, வாழ்த்துக்கலாமா? வாழ்த்து,
1: நன்றி
0: நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் ஒரு வானொலி, வானொலியிலே வந்து நேயர்கள் உறவுகள் என்று அறிவிப்பாளர்கள் அதிபர்கள் என்ற பேதம் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பமாக, ஒரு குடும்பமாக ஒரு மரத்தின் கீழ் நிழலுக்குள்ளே அமர்வதும், நாங்கள் இந்த குடைக்குள்ளே இந்த நிழலுக்குள்ளே இருக்கின்றோம். இந்த ஒரு உறவு முறையை கட்டி காத்து கொடுத்தது எங்கள் அன்பு மகள் அதிபர் வானரசி மீராதான் என்று கூறுவதில் பெருமைப்படுவோம். அதை அவர் கூறியதன்படி எங்களை கட்டிய காத்து வளர்த்து இந்த நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கும் போல, எங்கிருந்தாலும் நாங்கள் ஓடி வந்து இத்தனை உறவுகள், பழைய பழைய உறவுகள் எல்லாம் தேடி தேடி வருவார்கள், நாங்களும் தேடி செல்லுகின்றோம், எல்லாம் சகோதரங்கள் போல உறவு முறை கொண்டாடி வாழுகின்றோம். அந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை கேட்டுக்கொள்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் செவ்வாய் தோறும் மலரும் சொல்லோடு பாடல்.

சொல்ல ஐயோ வாய் திறந்து என்று நாங்கள் பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அந்த உறவினர்கள் வந்து இணைந்த வேளையிலே நீண்ட நாட்களுக்கு பின் பல சிரமத்தின் மத்தியிலே அவர் பல தொல்லையோடு இருக்கின்றார். நேரமே கிடைப்பதில்லை. இருப்பினும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் பாடல்களை கேட்க வேண்டும் என்று ஆவல் உள்ளேன் என்று பல தடவை எழுதியிருந்தார். ஆனால் அவர் தனியே தளத்திலே மட்டும் பாடலை கேட்டுவிட்டு செல்லாமல் அவர் நேரலையில் வந்தால் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் பரீட்சியம் உள்ளவர் வருவார் என்று நான் பல சந்தர்ப்பங்கள் கொடுத்தேன். ஆனால் அவருக்கு தொழில் காரணமாகவோ அல்லது என்ன காரணமாகவோ அவருக்கு நேரலைக்கு வர முடியவில்லை. என்றும் அவர் முயற்சி செய்து என்னுடைய அறிவித்தலின்படி அவர் நேரலைக்கு வந்திருந்தார். சினிமா கட் சிதம்பரம் தில்லை சீனிவாசன் அவர்கள் அவருக்கு இந்த அவர் தந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அவர் கேட்ட பாடலை முதல் பாடலாக தருகின்றேன். முதலில் வந்தவர் நேரம் சரியாக 12:43 எங்களுக்கு உங்களுக்கு 10:13 இரவு நேரம் இதோ அந்த பாடல் தில்லை சீனிவாசன் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இதோ உங்கள் பாடல். கல்கி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றார்.

தேவா அவர்களின் இசையிலே ஒலித்த அந்த பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து முதலாவது நேராக நீண்ட நாட்களாக அழைத்தும் வராமல் நீண்ட நாட்களாக அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் காற்றழைக்கு வர நேரமின்மை காரணமாக இன்று கிடைத்த நேரத்தோடு வந்து இணைந்து கொண்ட தில்லை சீனிவாசன் சிதம்பரம் சினிமாக்கிட்டிருந்து கேட்டிருந்தார். அந்த பாடலை தொடர்ந்து வரும் இன்று அவர் வருவதற்காக விண்ணப்பம் செய்து எனக்கும் சிபாரிசு செய்திருந்தார் திரு ஜெகவர் சாதிக் அவர்கள். அவரிடம் கூறிந்து நேரலைக்கு வரும்படி கூறுங்கள் என்று அதன்படி அவர் வந்துவிட்டார். அவர் கேட்ட பாடலை தந்துவிட்டு உடனே இவரும் வந்துவிட்டார் ஜெகவர் சாதிக் அவர்களுக்கும். ஜெகவர் சாதிக் அவர்களே, உங்களுக்கு துன்பங்கள் மாறி மாறி வந்தாலும் துன்பம் வரும்போது நகுக என்று வள்ளுவரும் கூறியிருக்கின்றார். நமக்குரு நாதனம்மை வருத்துவது கொல்லவல்ல கொல்லவல்ல பொல்லா வினையெல்லாம் போக்கவே என்று ஆறுதல் கூறப்பட்டிருக்கின்றது திருவருட் பயனிலே கூட. இறை வணக்கங்களிலேயும் எதற்கும் அவன் அருள் வேண்டும், எல்லாம் விதி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நோய் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் வருவது வழக்கமான ஒரே நேரத்தில் வரும்போது பட்ட காலிலே வடம் கட்டக்கூடிய கெடும் என்று கூட நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். எதற்கும் சிந்தனையை சரியாக செலுத்தவிடும், மனம் கலங்க வேண்டாம். எப்பொழுதும் கலங்கி இருப்பதல்ல, தண்ணீர் தெளியத்தானே வேண்டும். முயற்சியுங்கள், அவனுடைய விதி பலம் எப்படி இருக்கின்றதோ அதுதான் நடைபெற உண்டு. நாங்கள் எப்படித்தான் துவண்டு துடித்தாலும் ஆனால் எல்லாம் நல்லமாக நடக்க வேண்டும் என்று உங்களோடு நாங்கள் இணைந்து இறை பிரார்த்தனை செய்யும் இந்த வேளையிலே அவர் நினைவாக ஒரு பாடல் தர்ம யுத்தம் திரைப்படத்தில் கேட்டீர்கள். இப்பொழுது தர்ம யுத்தமாகத்தான் அவர் இருக்கின்றார். அந்த தர்ம யுத்தம் ஜெயிக்க வேண்டும் என்றும் ஒரு தங்க ரதத்தில் என்ற ஒரு அற்புதமான சகோதர பாசம் உள்ள பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கின்றது. நீங்கள் கேட்ட விதத்திலே அந்த பாடலை தருகின்றோம், கேட்போமே.

பாசத்தின் கனவுகள் பல, பாசத்தினால் எண்ணங்கள் உருவாவது பல, நிறைவேறுவதற்கு எவ்வளவு கடினம் எவ்வளவு சுலபம் என்பது வாழ்ந்து பார்த்தால் தெரியும். இந்த பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்தில் இதே ஆண்டு, அதாவது இதே மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி, இன்று 30 நேற்றைய தினம் 29ஆம் தேதி 1979ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. அன்று வந்த திரைப்படங்கள் அந்த சகோதர பாசங்களை எவ்வளவு நெருக்கமாக இறுக்கமாகவும் வலிமையானதாகவும் காட்டியிருந்தார்கள் பல திரைப்படங்களிலே. அதேபோன்று இந்த சகோதர பாசம் கிடைத்தற்கரிய ஒரு பாசம். அம்மா அப்பா மாமன் மாமா அந்த உறவில் சகோதர உறவு மேலும் சிறப்பான உறவு. அது வாழ்க்கையிலே கிடைப்பது அருமையானது. அந்த சகோதரன் கிடைத்திட அது பெருமையாக எண்ணிக்கொள்ள வேண்டும். இசைஞானியின் இசையிலே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் கவிஞர் தந்த அந்த பாடல் மலேசிய வாசுதேவன் ஐயாவின் குரலே உருக்கமாக பாடி சென்றது. சிறப்பான இந்த பாடலை கேட்டு நிகழ்ந்திருப்பார் ஜெகபிரசாதிக் அவர்கள். நிகழ்ச்சி இருந்தாலும் சிந்திக்க வேண்டும், நீங்கள் மனத்தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று மீண்டும் கூறிக்கொண்டு, இல்லாமல் இறைவனிடம் பாரத்தை கொடுப்போம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை என்ற அந்த நம்பிக்கையோடு இறைசா பக்தியோடு அவருக்கு ஆவணம் செய்யுங்கள், நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்து. இந்த வேளையிலே எப்பொழுதும் வந்தால் நாங்கள் ஒரு சல்லாவிப்பதற்கு இதமாக வந்து ஒரு பொருளை கொண்டு வந்து விடுவார். அதில் பொருளை எந்த பக்கத்திலாவது நாங்கள் அப்படி இப்படி எல்லாம் பேசி மகிழ்ந்த வேளையிலே செவ்வாய் வந்தது, சனி வந்தது, புதன் வந்தது, பல வந்தது, நாடுகள் கோள்கள் எல்லாம் வந்தது, நன்மை தீமை வந்து அது காதலே சென்று முடிந்தது. காதல் என்றால் என்னவென்ற கருத்தை கூற வகையிலே அன்பு மகாலிங்கம் மகிழ்ச்சியோடு வருவார் என்று நான் கூறுவேன். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நீங்கள் தந்த பாடல் ஸ்டூடண்ட் நம்பர் 1 என்ற திரைப்படத்தில் கேட்டிருந்தீர்கள் அல்லவா, அந்த பாடல் இதுதான். அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் கேட்போமா?

சொல்லாமலே சொல்லாயோ வாய் திறந்து என்ற இசையோடு வரும் எங்களுக்கு பல இசைகளிலே பாடலை கேட்கின்றோம். மரகதமணி இசையமைப்பாளரின் இசையிலே வந்த பாடல் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு கே எஸ் சித்ரா அம்மா சின்னக்குயிலும் இணைந்து பாடிய விழாமலே இருக்க முடியுமா ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் திரைப்படத்து பாடலை அன்புடன் மகாலிங்கம் கேட்டவளை நாங்களும் இணைந்து கேட்டோம். சொற்கள் என்பது எவ்வளவு பதமானது, இதமானது, எத்தனை விதமான கருத்துக்களை கொண்டு வந்து எங்களுக்கு பதமாக தந்து செல்கின்றது என்பதை எண்ணக்கூடிய வகையில் சொல்லாயோ வாய் திறந்து நில்லாயோ நேரில் வந்து என்று கேட்ட வழியிலே நீங்கள் நேரில் வந்து அழைத்து கேட்டு மகளும் சொல்லாயோ வாய் திறந்து என்ற பாடலோடு வெறும் சொல்லோடு பாடல்

நேரம் எங்களுக்கு நண்பகலை கடந்து பிற்பகலாக 1:02 என்று காட்டுகின்றது. சூரிய பகவான் இடையிடையே வந்து காட்சி கொடுக்கின்றார் வெளிச்சமாக. ஆனால் வெளியே பார்த்தால் மப்பாக மந்தாரமாக இருக்கின்றது. மழைக்குரிய காலம் என்று வரவேண்டிய மழை இன்னும் வரவில்லை. மாலை நேரத்தில் வந்து பிடிக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் குளிர்மையாக இருக்கின்றது. வெளியே பார்க்கும் பொழுது நான் இன்னும் வெளியே செல்லவில்லை. நேரம் இலங்கையிலும் தென்னகத்திலும் இப்பொழுது நேரம் 10:32. இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல். நாங்கள் நினைப்பது பல, எப்பொழுதும் பல எண்ணங்கள் ஏற்படும். நினைக்கும் அந்த எண்ணங்களை எண்ணும் பொழுது, நினைக்கும் பொழுது துன்பமாகவும் இருக்கும், இன்பமாகவும் இருக்கும், இனிப்பான நேரமும் இருக்குமா? நினைத்தாலே இனிக்கும் என்ற ஒரு திரைப்படம் கூறுகின்றது. அந்த வரியை இந்த திரைப்படத்தில் தான் அவர் கேட்டிருக்கின்றார். எங்கள் அன்பு யாம் இருக்க பயமேன் சரவணன் ஒரு பாடலை. இந்த சிங்கப்பூர் என்றவுடன் சிங்கப்பூர் பொருட்களை எல்லாம் அங்கே வாங்கி பாவித்தோம், இங்கே உலாவுகின்றது, அது திறமானது சிறந்தது என்றெல்லாம் இவரும் வந்து கூறியிருந்தார். என்று சொல்லோடு பாடலை சிங்கப்பூர் என்ற பதத்தை கேட்டவுடன் அவருக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது என்று இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சிங்கப்பூர் சிங்காரி என்ற பதம் அவருக்கு வந்துவிட்டது. அந்த சிங்கப்பூர் சிங்காரி என்ன செய்தால் அப்படி இருந்தால் என்பதை கூறுவதற்காக கண்ணதாசன் ஐயா அவர்கள் வரியை கோர்த்து கொடுக்க மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்கும் பொழுது பாடலில் ISP பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார் அந்த பாடலுக்கு. சரவணா சிங்கப்பூர் சிங்காரி இதோ.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா.

சிறப்பான அந்த பாடல். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். கேட்டாலே இனிக்கக்கூடியதாக இருந்த இந்த பாடல் சிங்கப்பூரை பற்றி. சிங்கப்பூர் நம்ம ஊர் சிங்காரி தான் சிங்கப்பூருக்கு வந்திருக்காரு. சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வரவில்லை போல் தெரிகின்றது. சரவணா பார்ப்போம் போகிற பாடல்களே சிங்கப்பூர் சிங்காரி நம்ம ஊருக்கு வந்திருப்பாரா என்று பார்க்கும் வேளையிலே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுகளை உங்களை கவர்ந்த சொல்லாக சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டு சிங்கப்பூர் சேலையை பற்றி எல்லாம் அவர் வந்து சேலையை மட்டும் கூறிவிட்டால் நீங்கள் வந்து பல விடயங்களை கூறும் பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல் செவ்வாய்த்தோறும் வரும் கதம்பத்திலே நிகழும் நிகழ்வாக உண்டு.

நாள் பொழுதும், நாள் முழுதும் என்றால் எப்பொழுதும், முப்பொழுதும் என்றெல்லாம் கருத்து வரும் பாடலாக சொல்லாயோ வாய் திறந்து. இந்த உலகில் வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லாமல் எந்த மனிதர்களும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்கள் பேச்சுத்திறன் அற்றவர்கள் கூட ஏதோ சொல்லுகிறார்கள் அவர்களுடைய மொழியிலே. அதே போன்று உயிரினங்கள், பறவைகள், மிருகங்கள் கூட ஏதோ சொல்லுகின்றன. இந்த சொல்லு மிக மிக முக்கியம். பதம் வேறு, சொல்லு வேறு. சொல்லு வேறு, பதம் வேறு என்றால் சொல்லுத்தான் பதம், பதம்தான் சொல்லு, சொல்லுத்தான் வார்த்தை. சொல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அந்த சொல்லிலே வந்து பல கருத்துக்கள் சொல்லும் விதத்திலே இருக்கின்றது, சொல்லும் பாணியிலே இருக்கின்றது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வகையிலே இந்த கிருஷ்ணா வந்து பயந்து விட்டாரோ தெரியவில்லை, ஆனால் அவர் நினைத்து வந்தாராம் ஒரு பாடல், இதயத்தில் நீ என்ற திரைப்படுத்த பாடலை. அந்த பாடலை நாங்கள் கேட்பதற்காக அவர்தன் மேடையிலே அதை மெல்லிசை மன்னர்கள் இருவரும் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாடலை நாங்கள் இப்போ கேட்க இருக்கின்றோம். உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு என்றொரு சொல்லியிருக்கு. நிச்சயமாக உறவு என்றொரு சொல்லியிருந்தால் பிரிவு இருக்கும், ஆனால் அது நிச்சயம் இருக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உறவு உறவாகவே சென்று கொண்டிருக்கின்றதே, தொடர்கதையாக இருக்கின்ற உறவு ஒரு தொடர்கதையாக இருக்கின்றதே. பிரிவு இருந்தாலும் உறவு பிரியாது. எங்களோடு கோபித்து கொண்டு இன்னொருத்தர், என்னுடைய கூட உடன் பிறந்தவர் என்னுடன் வார்த்தை முரண்பாடு அடைந்து கருத்து வேறுபாடு அடைந்து பிரிந்து சென்றாலும் அந்த உறவு அப்படியே இருக்கும். அதனால் தான் உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்ற சொல்லிருக்குந்தான். உறவுக்கு எதிர்ச்சொல் பிரிவு தான். அதை வைத்து ஒரு பாடல் இந்த திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி தந்திருக்கிறார். உறவு இருந்தால் பிரிவு இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. உறவு நீடித்து கொண்டு தான் இருக்கும். இருப்பினும் இந்த பாடல் எப்படி பாடுகின்றது? இதயத்தில் நீ, அதான் இதயத்தில் நீ இருக்கும் பொழுது அந்த உறவு இருந்து கொண்டு தான் இருக்கும். பிரிவு என்றது தான் வந்து கொண்டிருக்கும். பிரிந்து செல்வார்கள், உறவு இருந்து கொண்டிருக்கும். அதே போல் இருட்டு கொண்டு ஒன்றிருந்தால் இருள் இருக்கும், அது அதிகாலையில் மலர்ந்து விடிந்து விடும், மீண்டும் இரவு வரும். இரவு வரும், பகலும் வரும், உலகம் ஒன்றுதான். அதே போன்று துன்பம் நீடிக்கும், இன்பம் நீடிக்கும் என்று கூற முடியாது. இடையிலே மறப்போகலாம், இன்பம் துன்பமாகலாம், துன்பம் இன்பமாகலாம். எங்கே கிருஷ்ணா இதிலே எப்படி இருக்கின்றது? உங்கள் பாடல் இன்றைய பதங்களோடு இணைந்து வருகின்றதா? உறவு நிச்சயமாக நீடிக்க வேண்டுமா, அல்லது உறவு என்றால் அது கண்டிப்பாக பிரிந்து செல்லுமா என்பதை பாடலை கேட்டால் தானே தெரியும். இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.

அதே போன்றுதான் ஒரு மழை இடி மின்னல் தோன்றுகின்றது, பார்க்கின்றோம் அந்த காட்சி, அது மறைந்து விட்டது. ஆனால் அந்த காட்சி மனதிலே நிறைந்திருக்கும், அதெல்லாம் மறைந்துவிடும். அதே போன்றுதான் இந்த பிரிவு துன்பம் நோய் நொடி அத்தனையும் உண்டு, ஆனால் அது மறைந்துவிடும், திரும்பியும் மீண்டும் வரலாம், ஆனால் அந்த நினைவுகள் அழியாது. சிறந்த பாடல், இனிமையான பாடல், நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கும் என்று கூறியது. இப்பொழுது நாங்கள் நேரலை பாடலை கேட்கும் பொழுதுதான் மேலும் நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, இனிமையான அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்தோம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியிலே சொல்லாயோ வாய் திறந்து என்று கேட்டவளை நீங்கள் வந்து சொல்லி பேசி மகிழ்ந்து விட்டு தந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம்.

கலைத்துறைகள் எல்லாம் சிறந்து விளங்கிய பஞ்சு அருணாசலம் ஐயா அவர்கள் எழுதிய பாடல் ஒன்று. இசைஞானியின் இசையிலே வெளிவந்த வேளையிலே அது கே ஜே ஜேசுதாஸ் ஐயாவின் குரலிலே கேட்க இருக்கின்றோம். 1978 வந்த பிரியா என்ற திரைப்படுத்த பாடல். இப்பொழுது நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அந்த சொற்களுக்குள்ளே அன்பு மகள் அனுஷியா அவர்களும் வந்து இணைந்து தன் கணவரோடு எப்பொழுதும் வந்து இணைவார். சிறந்த சோடியாக இருக்கும் இவர்கள் பேச்சு வழக்கிலே வெறும் கதைகளிலே நாங்கள் பேசுகிறதுக்குள்ளே ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதிலே இருந்து ஒரு பாடலை தருவது போன்று நாங்கள் அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கரை பச்சையாக இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் பேசி கொண்டிருந்த வழியிலே அவருக்கு அக்கறை என்ற பதம் அவர் மனதிலே பதிந்து விட்டது. அந்த அவர் கேட்ட அந்த அக்கறை சீமை அழகு நிலை என்ற பாடல் தான் நான் இப்பொழுது கூறிய திரைப்படுத்த பாடல். அந்த பாடலை அனுஷியா நீங்கள் கேட்டவளை நாங்களும் உங்களோடு இணைகின்றோம். அக்கறை சீமை அழகு நிலே என்ற வரியோடு என்ன கருத்தை தரப்போகின்றது அக்கறை என்பதை பற்றி? அக்கறை சீமை என்று நாங்கள் கூறுவது எங்கள் நாட்டுக்கு வெளியே இருக்கின்ற இங்கிலாந்து அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை கூறுவோம். அந்த அக்கறை சீமை என்பது அந்த நாடு நகரம். சீமை என்றால் மேலை தேயம் என்பதை குறிப்பிட்டு கொள்ள இருக்கும் வேளையில் அந்த சொல்லுக்கு உகந்த கருத்தான அந்த வேளையில் அனுஷியா நீங்கள் தந்த பாடல் அக்கறை சீமை அழகு நிலை என்று பாட வருகின்றது. இங்கே அந்த பாடலை கேட்போமா?

சிறப்பான அந்த பாடல் அனுஷ்யா. அக்கறை என்றவுடன் நாங்கள் சிங்கப்பூர் என்று பேசியவுடனே கலந்து வந்து அந்த இரண்டு பதங்களை இணைத்து ஒரு பாடலை தந்தீர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முற்றாக உள்வாங்கிய நிகழ்ச்சியை அதை பிரதிபலிக்கும் வகையிலே இந்த சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு பொருத்தமாக பாடலை தந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு பார்க்க அப்படித்தான் இருக்கும். அதை 1978 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். அங்கே இந்த திரைப்படத்திலே காட்சிகள் சிங்கப்பூர்லேயே முழுமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே நான் பெருமைக்கு குறவிலே காட்டப்பட்ட இடங்கள் அத்தனையுமே என்னுடைய கால்பட்ட இடங்கள். காரணம் என்னவென்றால், சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு. எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி இருக்கணும், 24 மைல் நீளம், 18 மைல் அகலம் உள்ள இடம்தான் சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, ஒரு நாளிலே நீங்கள் சுற்றி வந்துவிட முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு நாடு. சிறப்பாக அந்த பாடலை நாங்கள் கேட்டு வந்தோம். வெளிநாடு, அதாவது அந்நிய நாடு, அக்கறை என்பதையும் சிங்கப்பூர் என்பதையும் அங்கே எப்படி இருக்கின்றது என்பதை வெளியாலே இருக்கின்ற எங்களுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் அந்த கலை, பண்பாடு, கலாச்சாரம், அரசியல் முறை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அது அங்குதான் அதற்கு பொறுத்து. இதில் கூறப்பட்ட கருத்து அத்தனையும் நான் கூறியது போல தமிழ் சீனம் மலையாளம் ஒன்றாக, மலாயு என்று கூறுவது, மலையாளம் அல்ல, மலாயு, மலேசிய நாட்டு மக்கள் மலாயு என்ற மூன்று மொழியும் உள்ளடக்கப்பட்டதான் அங்கே உள்ள சிங்கப்பூர் தேசிய கீதம். அது மட்டுமல்ல, அங்கே யாரை கேட்டாலும் நான் சிங்கப்பூரியன் என்று கூறுவதில் மகிழ்வாக மலாய் மொழியிலே சொல்வார்கள், சாயா சிங்கப்பூரா என்று கூறுவார்கள். சிறப்பான நாடு. அழகான கருத்தோடு வந்த பாடலை தந்தீர்கள். அக்கறை என்றால் எப்படி இருக்கும் என்பதை அழகாக எடுத்து கூறினார்கள். சரி, அடுத்த பாடல் இதுவாக இருக்கும் என்று பார்த்தால், அன்பு மகள் இத்தனை பாடலையும் கேட்டு காலங்கள் நேரங்கள் சோதிடங்கள் திதிகள் விதிகள் எல்லாவற்றையும் மறந்த சியாமலா ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலையும் கேட்போம். அதற்கு முன்பு இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி சொல்லோடு பாடல்.

இனிமையான இந்த வேளையில் தான் இறுதிப் பாடலாக ஒலிக்க இருக்கின்றது இன்றைய நிகழ்விலே. ஷியாமளா, நீங்கள் தந்த பாடல். சோசியம், நல்ல சோசியம் என்று வரும் வார்த்தை அடுக்குகளை கொண்டு வந்து அழகாக எங்களுக்கு நகைச்சுவையோடு புரிய வைத்து நல்ல கருத்துக்களையும் புகுத்தி சென்றவர்களுள் அன்னை மனோரமா ஆச்சி அவர்களும். அவர்கள் தரும் கருத்துக்கள் சமூகத்தில் பின்னி கிணக்கும் விடயத்தைத்தான் வெளிப்படையாக கொண்டு வருவார். ஒரு திரைப்பட நாயகியாக கதாநாயகியாக பெற வேண்டும் என்று திரையுலகுக்கு வந்து கதாநாயகி அவ நகைச்சுவை உலகத்தின் கதாநாயகியாக ஆறு தலைமுறைகளோடு திரைப்படங்களை ஆறு முதல்வர்களோடு நடித்தவர் என்று தான் கூற வேண்டும். ஐந்து என்று கூறியிருந்தார்கள். இன்று கணக்கு பார்த்தால் அவர் ஆறு முதல்வர்களோடு நடித்திருக்கின்றார், முதலமைச்சர்களோடு. அந்த பெருமைக்குரிய ஆச்சி மனோரமா அம்மா தன்னுடைய சொந்த குரலில் பாடிய அந்த பாடல், அந்த பாடலின் திரைப்படம் எதுவென்று தெரியவில்லை என்று மகள் ஷியாமளா நீங்கள் கூறிய வேளையிலே தெரியக்கூடிய வகையிலே புலனத்தில் பதியப்பட்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். அந்த பாடல் என்ன திரைப்படம் என்று, அந்த திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் தந்த திரைப்படம் எதுவாக இருக்கும் என்றால் ஸ்ரீ ராமஜெயம் என்ற திரைப்படத்தில் என்று கூறியிருக்கின்றார். வாழ்த்துக்கள். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இறுதி பாடலே அன்பு மகளே ஷியாமளா உங்களோடு.

சிறப்பான அந்த பாடலை கேட்கும் பொழுது ஆச்சி மனோரமா அம்மா திரைக்கு வந்தால் அவர் அபிநயங்கள், நடிப்பு, வார்த்தை பிரயோகங்கள், டயலக் டெலிவரி என்று கூறுவது, நகைச்சுவைக்கு ஏற்ற ரசத்தை அந்த பேச்சிலையும் நடிப்பிலையும் புகுத்தி எங்களை ஆண்டு கொண்ட அந்த ஆளுமை, எத்தனை வருடங்களாக தென்னகத்து திரையுலகத்தில் அவர் நீடித்திருந்தார். இதுதான் நடிப்புகள், இதுதான் கலைஞன். கலைஞன்றால் எல்லா விதமான அம்சங்களும் அமைந்திருக்க வேண்டும். அன்று வந்த கலைஞர்கள் அதைத்தான் தந்தார்கள். இந்த பாடலில் கூட அழகாக எங்களுடைய மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்து மனோரமா அம்மாவின் குரல் கேட்கும் பொழுது அவருடைய பாடம்பிதம், நடிப்பு, அபிநயம், அசைவுகள் இருந்து எங்களுக்கு புரிகிறது. இது ஒரு முகத்தை பார்த்து ஒருவர் அவருடைய குணத்தை அறிந்து கூறுவது போன்ற ஒரு அனுமானம்தான். காகமும் இருக்க பணம் பழமும் விழுந்தது என்ற பொருத்தமான பழமொழி இது உதவாகிறார். அவர் ஆளை பார்த்து, அவர் ஜோசியம் பார்த்து தான் ஜோசியர் கிழவனுக்கு பல்லு முளைத்தது என்ற ஒரு வரி எவ்வளவு நகைச்சுவை வருகின்றது. இது நம்பிக்கை, தனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் தன்னை அதை மறந்து இன்னொருவர் சொல்வதை கேட்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பதை யாருன்னு சொன்னால் அதை நம்பி விடுவது நாங்கள். அதனால் ஜோசியம் என்பது ஒரு குறிப்பு தான், அதில் நூற்றுக்கு நூறு அதை நம்பக்கூடாது என்பதை அழகாக எடுத்து கூறினார். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையை, ஒரு நடைமுறைகளை பார்த்துவிட்டு அதை திருப்பி கூறுவது. என்னை பார்த்து நான் சோகத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு சோக சம்பவத்தை எடுத்து கூறிவிட்டார், பரடா அப்படியே கூறிவிட்டு போகிறார் என்னுடைய மனிதனுடைய என்று நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். புரிகிறதா? ஆறு அறிவு படைத்த மனிதன் தன்னை விட குறைந்த அறிவு படைத்த கிளியிடமிருந்து சாத்திரத்தை கேட்கின்றான், சோதனத்தை கேட்கின்றான். அந்த கிளி கூறி போடு போகின்றது இவனுடைய பலன் என்றால் யோசித்து பாருங்கள். அங்கே என்ன சொன்னார்? அனுபவம் அவருக்கு அறிவு சரியில்லை என்று தான் குறிவிட்டு போகின்றார். சோதியத்தை நம்புறவர்கள் அறிவு சரியில்லாதவர்கள் என்று குறிச்சென்ற ஒரு பாடல். எல்லாவற்றையும் கேட்டு இந்த ஜோசியங்கள், நாள், கோள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கூறினார் சியாமலா. ஸ்ரீராமஜெயம் திரைப்படுத்த பாடல் நீங்கள் என்ன படம் என்று தெரியவில்லை என்று உங்களுக்கு தெரியும். இருப்பினும் அந்த பாடலை அன்போடு கேட்டு மகிழ்ந்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பு உறவுகளே, இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் வந்திருந்தார் தில்லை சீனிவாசன். அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதிக், மகாலிங்கம், சரவணன், கிருஷ்ணன், அனுஷ்யா, இறுதியாக சியாமலாவும் வந்திருந்தார். ஓர் இருவர் அழைத்தீர்கள், உங்களுடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, வருந்த வேண்டாம், கேட்டுக்கொண்டிருந்திருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 30வது நாள் இறுதி நாள் சொல்லோடு பாடல் கதம்பத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு உறவுகளே, கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து வந்து எங்களோடு இணைந்து கொண்ட எல்லோருக்கும் அன்பு நன்றியும் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறிக்கொண்டு செல்லும் வேளையிலே இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை, என் தந்தை, என் ஆசான் இவர்களுக்கு தாழ்வணிந்து நன்றி கூறும் இந்த வேளையில் இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழே, உன்னை எங்களுக்கெல்லாம் இவைகளையும் உன்னோடு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்னும் பிரணவ மந்திரத்தை கூறி உங்கள் எல்லோருக்கும் எல்லோருடன் இணைந்து நானும் இருகரம் கூப்பி அவரிடம் அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று கூறி அனுபவத்தோடு கண்ட இந்த அல்லல்கள், அவலங்கள் வேண்டாம், சமாதானம், சமநீதி கிடைக்க வேண்டும், சமதர்மம் நிலவ வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் என்று இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வை கதம்பத்திலிருந்து நிறைவேற்றி விடைபெற்று செல்கின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க வளமுடன், அன்புடன், தமிழுடன்.

0: அப்படித்தான் வருது. என்னடா ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட பாத்துட்டு வந்து கைய கழுவாம அதுல எழுதி போட்டு கொடுக்குற அந்த நோட்ல இருந்து அப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா எவ்வளவு தூரம் இது சாத்திய கூறு உண்மையா இருக்கலாம், இல்லாம இல்ல ஒன்றிலையும். இப்ப
1: என்னண்டு கொசுக்கள் மூலியமா இந்த வைரஸ்
0: இல்ல இல்ல எந்த மிருகத்துக்கும் வரையலைங்க, எந்த மிருகத்துக்கும் இது பரவல, மிருகங்களுக்கு வரையல, பறவைகளுக்கு வரையல.
1: அதெல்லாம் புதுமையான வைரஸா இருக்கு.
0: உண்மை உண்மை
1: இருக்கு பாத்தீங்களா, எய்ட்ஸ் நோய் ரொம்ப மோசமா.
0: இப்ப வந்து அந்த எபோலாக்கு கொடுத்த மருந்தும் எய்ட்ஸுக்கு கொடுத்த மருந்தையும் கலந்துதான் இவங்க ஏதோ செய்து கொடுத்து பார்த்து ஒரு 70 வயது மூதாட்டி அங்க சைனாவில எழும்பி இருக்கிறாங்க நல்ல நல்ல திடகாத்திரமா. ரெண்டு அந்த ஒரு BBC நியூஸ் பார்த்தேன். இதுல எது உண்மை எது நல்லது எது சரின்னு எங்களுக்கே தெரியல. இருந்தாலும் டாக்டர் பக்கத்துல இருக்காருங்க, சித்த வைத்தியர் நீங்க பேசுறம் இல்ல, இப்ப டாக்டர் கையில
2: கர்நாடகால பார்த்த ஒரு டாக்டர் பேஷண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல
0: வந்த உங்களுக்கு வர வேண்டி சொன்னீங்க, நீங்களும் பார்த்துதான
1: இல்ல
0: இல்ல MBBS இவர் வந்த உங்களை தானே சித்த வைத்தியரா போட்டுட்டாங்க. இப்ப அவர் இங்க பக்கத்துல நிக்கிறாரு, ஷாகுல் ஹமீட பாருங்க. ஷாகுல்
1: வணக்கம் சார். ஷாகுல் ஹமீட் சார் வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: கணக்கு பேச மாட்டாங்கல்ல, கேக்குற கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அவனும் களவு எந்த பேஷண்ட எங்க வச்சு ஊசி போட்டு கொள்ளலாம். சரி ஷாவுல் ஹமி, நேற்று என்ன நடந்தது உங்களுக்கு? ஷாகுல் இருக்கிறீங்களா? என்னங்க நீங்க கேட்ட கேள்வியில அவர் ஓடிட்டார் போல இருக்க. எதுக்கு நானிக்க வேலை இடத்துல நிக்கிறார், அவங்க யாரும் கிட்ட வந்தோன்னு பேசாம நிக்கிறார் போல இருக்க. பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி இவங்க எப்படி என்ன நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்களா? உடனே அவங்க வந்து டக்குன்னு மீட் போயிட்டு பேசாம இருக்காரு.
2: இல்ல பேசல, அவங்க வந்து என்ன இந்த விலையை கேட்டாங்க, அப்ப வந்து அது அங்க வரும்ல, அதனால மீட் போட்டுங்க.
0: அது கண்டுக்கிட்டீங்க. சரி சரி சரி. இப்ப நீங்க சொல்லுங்க ஷாகுல்.
2: சொல்லுங்க,
0: இப்ப இதுக்கு என்ன தீர்வு? இப்ப பக்கத்துல அவர் சித்த வைத்தியர் சொல்லிட்டாரு, தன்னால ஒண்ணும் செய்யல, நான் எண்ணெய் எல்லாம் தலையில வச்சு தேய்ச்சி யாருக்கும் போகுது இல்ல, உங்களோட கையில தான் இருக்கா.
2: அதுக்காக நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அந்த நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் சரியாயிடும் எங்களுக்கு வந்து மனசார நாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேறும், நல்லா ஆயிடும்.
0: சரி, எல்லாம் கண்டுபிடிச்ச அப்புறம் நீங்க யாரில ஏத்தி பாப்பீங்க முதல்ல அந்த மருந்த?
2: அத நீங்க இருக்கீங்கள
0: உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு குரோமா உங்களுக்கு வேணாம். எத்தனை பேர் இதுல வந்து போறாங்க, யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ணி எடுக்கலாம் இல்ல?
2: இல்ல இல்ல, அது வந்து இப்ப கடைசி வரைக்கும் உங்க பேரு நிலைச்சிருக்கோம்ல, எத்தனை ஆண்டுகள்
0: ஆனாலும் இப்பதான் நான் கேள்விப்படுறேன், எலிக்கு தாங்க ஏத்தி பாப்பாங்க, நீங்க எங்க யானைக்கு ஏத்தி பாக்க பாக்குறீங்க? பரவாயில்ல, அது பெரிய யானைக்கு ஏத்தனா பரவாயில்ல, குட்டி யானைக்கு இல்ல இவரை ஏத்த நிக்கிறாரு. குட்டி யானையில ஏத்தி பாக்க போறாரு. எவ்வளவு காலம் எவ்வளவு எவ்வளவு மனசுல கோபம் இருந்தா இவர் இப்படி வச்சிருப்பாரு. ஒரு மருந்த கண்டுபிடிச்சு முதல்ல இல்லைங்க, நாங்க எலிக்கு தான் ஏத்தி பாக்க போறோம், உங்கள ஏத்தி நாங்க பரிசோதிக்க போறோம், என்ன இவ்வளவு கோபம் அந்த ஷாவுல் ஹமீதுக்கு இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க.
1: இருக்கவங்களுக்கு தான்
0: அதுதானே, இல்லாத எனக்கு எப்படி நீங்க ஏத்தி பாப்பீங்க? அதை சொல்லுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு பாருங்க, அதை சொல்லுங்க ஷாகுல். எனக்கு அந்த வியாதியே இல்ல, அந்த வரத்து அந்த அதாவது எனக்கு கொரோனா இல்ல. நீங்க எப்படி நீங்க எனக்கு ஏத்தி பாப்பீங்க?
1: பாருங்க
0: டாக்டருக்கு, டாக்டர் உதவி செய்யட்ட உடனே உடனே ட்ரிப்ப மாத்திட்டாரு பாருங்க அங்கால. நாங்க தானே சொல்லணும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா இல்லையாண்டு. கேள்விய குடுத்தது பதில குடுத்தது அவரு, கேள்வி கேட்டோம்னா அவரோட பக்கம் சேர்ந்துட்டார் சித்த வைத்திய. நல்லா இருக்குது எனக்கு. நீங்க எனக்கு வேணாம் சரியா, இந்த டாக்டர் எனக்கு வேணாம். எனக்கு போட்டோ வச்சு அவர் அங்க வைத்தியம் செய்தாலே நான் சுகமா இருப்பேன். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல உண்மையா, அதுக்கு போன அவர் எல்லாம் அது உண்மையா. அவர் நான் அவருக்கு போயிட்டு காண இருக்கிறேன். அவர் என்னோட இணைஞ்சிருக்கிற ராஜேந்திரன் அவரோட போயிட்டு காண உண்மையா தெரியாது போட்டோ. அதாவது எங்களுடைய படம் தனியா படம் மட்டும் அனுப்புங்க, நாங்க செய்யறதால எங்களுக்கு வருத்தம் எதுவுமே இருக்காது. ஆனா உண்டு, இப்ப சைனாவில இருந்து படம் எடுத்து அவர் செய்யறா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல,
1: எல்லாத்துக்கும் சரியாயிரும்.
0: ஷாவல் சைனால இந்த ஒரு படம் ஒரு படம் எடுத்து அவர் செய்தா எல்லாருக்கும் சரியாயிரும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி அங்க அப்படித்தானே.
1: புரியாத சில விஷயம் அவங்க உங்களுக்கு தெரிந்த மாதிரி சொல்லி காசாக்குறாங்க.
0: இல்ல இல்ல எங்களுக்கு தெரியாது, நாங்க அதை அதை இல்லை என்று நாங்க சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு தெரியாது அது என்ன என்றது அறிய, இப்படி ஒன்ற கேள்விப்பட்டோம்னா அது என்ன என்று அறியற அந்த தன்மை எங்களுக்கு தேவை. இப்ப நாங்க கொஞ்சம் நொந்து இருக்கிறோம் கொரோனாவால, அதனாலதான் நாங்க அதை அறிய முற்படையல. இது முடியட்டும், முடிஞ்ச அப்புறம் நாங்க அவங்களை நினைச்சு பேசலாம். உங்களோட பாட்டை சொல்லிருங்க, உங்களோட பிளைட்டு
2: பாட்டு வந்து
0: உங்களோட பிளைட் கிளம்ப போது சொல்லுங்க.
2: எனக்கு வந்து இது வானம்பாடி திரைப்படத்துல இருந்து கங்கைக்கரை தோட்டமும்.
0: அட்டி அப்பா, அது என்ன இன்னைக்கு நீங்க கேட்டுட்டீங்க இந்த பாட்டு? நாங்க நினைச்சமே
2: நேத்து இந்த பாடல எனக்கு கேட்க ஏதோ கேட்டேன், அப்போ சரி இன்னைக்கு இந்த பாடல கேட்போம் அப்படின்ட்டு ஞாபகம் வந்தது.
0: நேற்று நான் உங்களுக்கு ஒரு பாட்டு அதுவும் ராணியம்மா சொல்லி போட்டோம், கேட்டீங்களா?
2: இல்ல நான் கேட்கல.
0: மாமாவும் ராணியம்மாவும் என்ன மூணு கஜம் புட வேண்டு, மூணோ ரெண்டோ நாலோ ஆறு கஜம் புட வேண்டு, ஒரு அஞ்சு கஜம் அந்த பாட்டு சாவுலுக்கு ரொம்ப பிடிக்கும். மச்சான் தான் எடுத்து கொடுத்த சந்தனராஜ், சந்தனராஜ் மச்சான் தான் எடுத்து கொடுத்த உங்களுக்கு. மச்சான் எனக்கு மாமா.
2: எடுத்து கொடுத்தாரு பாடல
0: தெரியல, உடனே அனுப்பி வச்சாருங்க அந்த பாட்ட.
1: அப்ப எங்களுக்கு என்ன மாதிரி
0: நேற்று உங்க பாட்டு எடுத்து வந்தேன் கேட்டீங்களா? புதுக்கோட்டை செல்வகுமார்
1: கேட்டேமா, கேட்டேன்.
0: நான் போய் சொல்லக்கூடாது
1: நைட்டாமா.
0: எப்படி பாருங்க நான் எடுத்து வந்தேன்னு சொன்னேன், நீங்க தூங்கிட்டீங்க. அப்ப நீங்க கைய வைத்துட்டு தூங்கிடுவீங்க இல்லையா?
1: ஆமா, அப்ப நான்
2: தூங்கல, பாட்டு கொண்டு வரும்போது தூங்கிட்டாரு.
0: அவர்
1: பாட்டு வந்தது அதோட கட்டாயிருச்சு என்னுடைய மொபைல்.
0: ஓ அதோட பாத்தீங்களா, அவரோட காலம் அப்படியா போச்சு. பாட்டு வரும்போதே அது கட்டாயிருச்சு மொபைல். நல்ல நல்ல ஷாகுல் ஹமீர் உங்களோட பாட்டு எடுத்து கொண்டு
2: வரீப்
0: அவங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு எல்லாம் எப்ப லீவு விடுது?
2: எங்களுக்கு கிடையாது
0: கிடையாது. இங்க எல்லாம் சில இடங்களுக்கு எல்லாம் பூட்ட சொல்லி இருக்கிறாங்க எல்லாத்தையும்.
2: இல்ல அப்படி இல்ல, இங்க எல்லாமே இல்ல, இங்க எல்லாமே பூட்டியாச்சு. வந்து இந்த ஷாப்பிங் சென்டர் வந்து அத்தியாவசிய வீட்டு பொருள் வாங்குறாங்களோ அது மட்டும், அது ஹோட்டல் அப்படிதான் அதுதான் திறந்திருக்கு, மீதி எல்லாமே குட்டியாச்சு.
1: எந்த ஊர்ல இருக்காரு?
0: குவைட்ல. குவைட்ல.
1: குவைட்ல.
0: சவுதிகெல்லாம் போயிருச்சு ஷாகுல் ஹமீத்.
2: உலக சுகாதார நிலையம் இருக்குல்ல, அதுக்கு வந்து குவைத் வந்து என்ன
0: செய்யறாங்கன்னா
2: இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கொரோனாவுக்காக 40 மில்லியன் டாலர் பைசா தராங்க. குவைத் மட்டும் தருது.
0: குவைத் மட்டும் கொடுக்குது.
2: ஆமா, இந்த உலக சுகாதார நிதிக்காக 40 மில்லியன் டாலர் பைசா கொடுக்கறாங்க குவைத்.
0: பணக்கார நாடு அவர் கொடுக்கிறார் இல்லையா?
1: இந்தியாவில
2: பணக்கார நாடா இருந்தா குடுக்கறதுக்கு மனசு வரணும்ல.
0: அது உண்மை, மனசு வர பாருங்க. உங்கள்ட்ட எல்லாம் இருக்குது, உங்களுக்கு அந்த மனசு வர இல்லையே.
2: இவர் வந்து வேர்ல்ட் ஹெல்த் சென்டருக்கு கொடுத்திருக்கிறார்.
0: அது வந்து யாருக்கும் உபயோகிக்கலாம். அது அந்த இடத்துல கொடுத்தா சரியா?
2: நன்றி
0: செல்வகுமார். சரி, நாங்க அது பாடலை எடுத்து வரலாம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு நினைக்கிறேன்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மீனா சுவாமிநாதன். வணக்கம் சுவாமிநாதன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி எப்படி இருக்கிறீங்க சுவாமிநாதன் நீங்க?
1: நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா,
0: நல்ல சுகமா இருக்கணும். நான் இன்றைக்கு வேலை சீக்கிரமாக நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். அதுக்கிடையில நீங்க வந்துட்டீங்க, மாமாவையும் சந்திக்கலாம். உங்களோட பாட்டை சொல்லுங்க மீனா சுவாமிநாதன்.
1: என்னுடைய பாட்டா? என்னுடைய பாட்டா? நல்லா கேட்டீங்கன்னா, அந்த ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டலா யாரு,
0: ஆறு மனமே ஆறு, அந்த பாட்டு கேக்குறீங்க?
1: அந்த பாட்டுன்னா அதுல வந்து ரெண்டு மூணு கருத்துக்கள் வரும். அந்த கருத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் மயங்கும், நீ உயரும் போது உயரும் போது அனைவரும் பணிவு கொள்ள வேண்டும், உண்மை என்றால் அன்பாக என்ன பணிவு என்றால் பண்பாக அப்படின்னு அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமா இருக்கும். மனிதன் வந்து எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த இயற்கையை மதிக்கணும், மற்றவர்கள் அன்பு செலுத்தணும். அந்த ஒரு பதவி வந்தோம்னா வந்து நம்ம ஒரு தலகணம் முடிச்ச மாதிரி ஆடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாட்டுல ஒரு நாலஞ்சு வரிகள் இருக்கும். உண்மையை சொல்லி நன்மை செய்ததான் உலகம் நம்மள. நீங்களே என்ன உங்கள்ட்ட உண்மையை பேசிட்டு யாரையும் பேச மதிச்சு மதிக்கிறீங்க இப்ப நீங்க?
0: நிச்சயமா இல்லாட்டி நீங்க நீங்க போய் சொன்னா நான் உங்களை மதிக்க மாட்டேன்ல. என்னைய பொய் சொல்லி என்னை ஏமாத்துறவங்கள கூட நான் வருத்தது இல்ல. மனம் கவலைப்படுது, மனசுக்குள்ள கவலை இருக்கும், இருந்தாலும் அவங்கள வருத்தது இல்ல, ஒரு அவங்களி வச்சது இல்ல, அவங்கள திட்டினது இல்ல. ஆனா எனக்கு என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு இப்படி செய்துட்டாங்கன்னு அந்த மனம் மட்டும் வேதனைப்படும். ஆனா அந்த மனமும் வேதனைப்படாம நான் பாக்குறேன். ஏனண்டா அப்படி நான் வேதனைப்பட்டா அவங்களுக்கு ஏதும் நடந்துருமோ என்ற அந்த கவலை கூட எனக்கு இருக்கு. அதனால சற்று அதையெல்லாம் மறந்து வேற ஒரு நிலைக்கு இருக்கத்தான் நான் யோசிப்பேன், அவர்களை நினைக்காம இருக்க வேணும் என்று. இப்ப சில என்னண்டா ஒரு ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு மனிதன் மிகவும் ஆழமாக ஒருதர் மேல நீங்க நம்பிக்கை வச்சு அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து பொய் சொல்லி ஏமாத்தி ஏதாவது செய்கிறார்கள் என்று சொன்னா, இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா மனசுக்கு வச்சு நீங்க அழுகுறீங்க. நித்தமும் அவங்களே நேச்சு இப்படி செய்துட்டாங்க செய்துட்டாங்கன்னு ஒரு நாளும் அப்படி நினைக்கிறதால அவங்களுக்கு பாதகம் வரும். அப்படி செய்யக்கூடாது. ஆனா அது நினைவுக்கு வரும், நினைவுக்கு வரும். இருந்தாலும் நாங்க அதை செய்யக்கூடாது. அதை செய்யாம இருக்கிறதுக்கு எங்கட புலன்னா நாங்க வேற இடத்துல மாத்தணும். வேற இப்ப நாங்க வேற விடயம் வேற படங்களை பாக்குறது அல்லாட்டி வேற மற்றவங்களோட பேசுறது. இப்ப இதுல வந்தா எங்க எனக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கும் எதுவும் தெரியாது. என்னோட பேசுற மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அதே அப்ப இப்படியான விடயங்களை நாங்க செய்யறோம் என்றா நித்தம் இப்ப விடுபட்டோன்னு அட இப்படி செய்துட்டாங்களே என்று சொல்லி மனம் அழுகிறது ஒன்று இருக்கு அல்லவா? நாங்கள் கண்ணீர் விடுறதை விட இந்த மனம் உள்ளுக்குள்ள வேதனைப்பட்டு அழுகிறது, அது அந்த வேதனையை உருவாக்கியவருக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை ஏற்படும். அது அதனால நாங்க மனதை அளவிடக்கூடாது. எங்கட மனதில இருந்து நித்தமும் ஒவ்வொரு செகண்டும் அவர்களை நினைச்சு கொண்டிருக்கிறது. அது அப்படியான அப்படியே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறேன். இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு நான் உங்களுக்கு போய் சொல்லி பாதகமா நீங்க என்ன நம்பி இருந்து நான் உங்களுக்கு துரோகம் செய்துட்டா, நீங்க என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தா நீங்க அதை நினைச்சு நினைச்சு பார்க்க கூடாது. ஐயோ இப்படி செய்துட்டா இப்படி செய்துட்டான்டே, ஏன்னா அது எனக்கு ஏதாவது ஒரு கெடுதலை கொண்டுரும். யாரும் இல்லைங்க, நான் மட்டும் என்ன இந்த பெரிய உருவம் நான் இருந்து பேசுறேன், நீங்க வேற யாரையோ தேடுறீங்க. இது நல்லா இருக்கா? நீங்க அழுகி அழுகியா
1: வருவாங்க. அங்கிள்
0: வர இல்லைங்க, அங்கிள் காண இல்ல. அங்கிள் நான் அழைச்சும் பார்த்து நாங்கள் வரமாட்டேன்ற அங்கிள் இனி போய் சாப்பிட்டு நான் கொஞ்சம் விரைவாக நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று பார்த்தா அங்கிள காணையில அங்கிள்
1: வர்றாரு. முத்துவில காணும்
0: யாராவது அவர் அவர் அவர் முத்துவில எப்படி சொல்லலாம், இவர் அங்கிள்ண்டா அவர்
1: என்ன அவர் கசின்
0: அவர் பிரதர் என்று வச்சுக்கலாம், கசின் என்று வைக்கலாம். வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா உங்களுக்கு ஆயுசு ஆயுசு நூறு மாமா உங்களுக்கு
2: நூறு ஆயுசுல கிடுக்கிறது ஆடி தொடங்கணுமாங்கிறீங்க.
0: பக்கத்துல
2: இருக்கும் போதே போய்
0: சேர்ந்துடுறேன். மாமா, நாங்க வந்து அன்போட எங்கட நாட்டு வழக்கப்படி மாமான்னு கூப்பிடுறோம். அவர் வந்து அங்கிள் என்று ஸ்டைலா சொல்லி தர பாருங்க. அங்கிள் உங்களோட அங்கிள் அங்கிள் என்று கேக்குறேன் பாருங்களேன், எப்படி இருக்காரு அண்டி வர?
2: அதான் மீனாசாமி,
0: இண்டியில இருந்து நான் அங்கிள் என்று கூப்பிட போறேன். அங்கிள் எப்படி
2: இருக்க?
0: என்ன மீனா சுவாமினால நீங்களே தொடக்கி வச்சுட்டு அங்கிள் வந்துட்டு அங்கிளோட பேச இல்ல
1: ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரே என்ன பேசுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேசலாம்.
0: சரி, இப்ப நீங்க அங்கிளோட என்ன கேட்க இருந்தீங்க அத கேளுங்க.
1: ஹலோ சங்கராஜி அங்கிள்.
0: ஐயா
2: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். என்னங்க சாப்பிட்டாச்சா?
2: சாப்பாடு ரெடியா இருக்கு மேஜையில
0: இருக்குது. அதான் பேசிட்டு மாமா சாப்பிட போறேன்.
2: பேசிட்டு
1: எனக்கும் சந்தோஷம். சாப்பாடு
0: மாமா உங்களோட ரெண்டு அந்த சாப்பாட்டுல ரெண்டு கண் இருக்கா?
2: ரெண்டு
0: ரெண்டு கண் தெரியுதா? உங்களோட சாப்பாடு இருக்குல்ல, பிளேட் இருக்குல்ல, உங்களோட கோப்பையில சாப்பாடு போட்டு வச்சு அதுல ரெண்டு கண்ணும் வச்சிருக்கா?
2: இல்லையா?
0: இல்லையா? முட்டை இல்லையா?
2: முட்டை இருக்கு, அது இருக்கு.
0: அப்ப அதுல கண் இருக்குல்ல?
2: முட்டையதான் வச்சு இல்ல இல்லிய வச்சு அப்புறம்
0: என்ன மாதிரி எல்லாம் பாருங்க கற்பனை பண்றீங்க. சுவாமிநாதன் நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. கேள்வி என்ன மாமாட்ட?
1: என்னங்க மாமா, அப்புறம் என்ன செய்யலாம்? பிசினஸ் எல்லாம் முடிஞ்சதான் கை மட்டும் பூட்டிட்டு வந்திருக்கீங்க.
0: பூட்டாம எப்படி வாங்க? என்ன மாமா இது? என்ன மாமா உங்க பிசினஸ் நீங்க
2: பூட்டாம இந்த கடையை போட்டலாம்
0: மாமா? கவனமா இருந்து சொல்லுங்க, பூட்டி இருக்கா பூட்டி இல்லையான்னு கேக்குறாரு கவனம். அடுத்த கேள்வி.
2: அதெல்லாம் போட்டி வச்சு அப்புறம் உங்க பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பையன் போன் பண்ணாரா?
1: யாருங்க
0: பையன்?
2: பையன் போன் பண்ணாரா?
1: யாரு? ஏன் எங்க பையனா?
2: உங்க பையன் வந்துட்டாரா? அங்க இருந்தாரா?
1: அங்க இருக்கா? நாளைக்கா லீவு தெரியும்.
0: மாமா நீங்க இதுல வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்து அவர் தனக்கு பையன் இருக்கிறதாலே நினைக்கிறது இல்ல. அவரோட சின்ன ஒரு பையன், அவர் சின்ன
2: பையன் வந்திருக்கோம். இங்க வந்து ஞாபகப்படுத்துறீங்க.
0: அப்புறம்
2: பாடல் வந்து இது பண்ணுங்க, பொண்ணு பாக்க போறேன்.
0: எங்க மாமா?
2: எங்கேயாவது நல்ல பொண்ணு இருந்தா பாப்போம்
0: பாருங்க.
2: அதுல இருந்து சில சில ஓடும் அப்படி
0: சில செலவென ஓடும்
2: சில சில என ஓடும் குளிர்ந்த ஓடை
0: குளிர்ந்த ஓடை
2: குளிர் ஓடை
0: அது எப்படி வேணும்? சில செலவென ஓடும்
2: இனிமையான பாடல் இது.
0: அந்த பாட்டு
2: ஆமா.
0: சரி, கூட மச்சான் வந்தாரு, அவருக்கா பொண்ணு பாக்க போறீங்க? ஷாவுல் ஹமீத்.
2: அப்புறம் ஜாஸ்மின் யாரு பாட்டு வாங்குறது?
0: இல்ல இல்ல, இப்ப மச்சான் வேற நாட்டுல தானே இருக்கிறாரு, இப்ப நீங்க பொண்ணு
2: இது பாயோட வெளியில போற கையா பண்றீங்களா? சொல்லுங்க.
0: என்ன பையனா? என்ன எப்படி இருந்து நீங்க அவரை பையன் ஆக்கினீங்க? நீங்க அவர்தான் இருக்காரு ஷாவுல் ஹமீத், அவரை தான் சொல்றோம். அவர் பையனா உங்களுக்கு? பையன்
2: பையன்
1: எங்க? கல்யாணம் ஆகுங்க.
0: மீனா சுவாமிநாதன் எங்கேயாவது பொண்ணு இருக்கா சாகுல் கம்பி இருக்கு, இந்த இரவாஞ்சேரி சாகுல் கம்பி இருக்கு.
2: அவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு பையன்
0: இருக்காங்க, அவருக்கு பொண்ணு இருக்கா எங்கேயாவது நல்ல பொண்ணு?
1: அவர் கல்யாணம் ஆயிட்டா அவருக்கு என்ன போட்டு கூப்பிடுறீங்க?
0: இல்ல இல்ல நான் சொல்றேன், இல்ல இல்ல நான் பை இரவாஞ்சேரி சாவல் கம்மிட்டு போட்டு பொண்ணு பாருங்க எங்க இருக்கா, நல்ல ஒரு பொண்ணு நல்ல சிவப்பா இருக்கணும், நீட்டு நீட்டு முடி இருக்கணும், நல்ல சிவப்பா இருக்கணும், நடக்கும் போது கால் பின்னி பின்னி நடக்கணும்.
2: அதாவது
1: கால் பின்னி
2: திருவேலி திருவேலி சாவல் கம்மிது
1: மாமா.
2: நான் சொல்றது வந்து திருவேலி மலை
1: பூந்தோட்டை பூந்தோட்டை இறவன் தெரியுது.
2: அதான் அதேதான் அதேதான் நீங்க சொல்றது
1: வந்து
2: அவர் குவைத்தில இருக்காரு.
0: தெரியாமல்லாம் இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரலாம். எங்களுக்கு இந்த வயசான சாவல் கம்மிட்டு வேணாம் குவைட்ல இருந்து, நீங்க பையனை கூட்டிட்டு
2: அவர் ஏற்கனவே ஹோட்டல் வேற ஹோட்டல்ல வேற இருக்காரு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு முக்கியம் இல்ல,
1: அது அவருக்கு கல்யாணம் அவ்வளவு போயிருக்குங்க.
2: அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு சரியா
1: இருக்கா?
2: திருவேலி மலை சாகுல் கம்பி இருக்காரு, ரெண்டு பசங்க இருக்காங்க.
0: இல்ல இல்ல சுவாமிநாதன் மாமா போய்
2: கல்யாணம் பண்ற சாகுல் கம்பி தான் எனக்கு கல்யாணம் ஆகல சரியா.
0: சுவாமிநாதன் நீங்க என்ன நான் சொல்றத கேக்குறீங்களா? மாமா போய் மாமா என்ன சாப்பிட்டு பசியில போய் போய் சொல்றாரு.
2: எனக்கு பொண்ணு இருக்கா எங்க இருக்குன்னு கேட்டு வர போங்க.
0: இல்ல
1: அவருக்கு
0: சுவாமிநாதன் தயவு செய்து நீங்க சாகுல் கம்மிட்டு இருக்காருல்ல இரவாஞ்சேரி சாகுல் கம்மிட்டு இந்த குவைட்ல இருக்க அழகான பையன், அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு பாருங்க நீங்க.
2: பொண்ணு பாக்கணும் கேட்டுங்க தெளிவா.
0: எப்படி பொண்ணு வேணும்னு சொல்றேன் கேக்குறீங்களா?
1: எத்தனை வயசுல பொண்ணு வாங்குமா?
0: அவருக்கு அவருக்கு இப்பதான் 25. அப்ப பொண்ணோட வயசு ஒரு 20 இருக்கவனா 21 இருந்தா போதும். இருக்கா
1: 18?
0: அவருக்கு 25 மாமா, அது என்ன மாமா 18 பாக்கணும், 25 வயசுன்னா 18 பாக்கணும்.
1: ஆமாங்க 18 தான்.
2: சரியா அழகெல்லாம் சொல்லிட்டீங்களா? எப்படிப்பட்ட அழகு வேணும்
0: என்ன? அழகான பையன், பையன்டா அழகண்டா அழகு சரியா, அந்த அழகான பையனுக்கு நீங்க பாத்துருக்கீங்களா இரவாஞ்சேரி சாவல் கம்மிடா?
1: பாத்துருக்கேன்
0: அழகை பத்தி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு.
1: அது இருவஞ்சாருக்காக சங்கரம் வந்து அவன் அவனையும் பாத்திருக்கான்.
0: அவரையும் பாத்திருக்கீங்க. அப்ப அதுல யாரு ரெண்டு பேரும் எப்படி அவரும் ஆனாங்க? எந்த சாவல் கம்பி நாளா
1: ரெண்டு பேரும்
0: அழகா இருப்பாங்க. சரி, எதுக்கு நீங்க முதல் இப்ப இரவாஞ்சேரி சாவுன்கம்மி இருக்கு அழகான பொண்ணு, அஞ்சடியில இருக்கணும் உயரம், அஞ்சடி நாலு அங்குலம் இருக்கணும், ஒரு நீட்டு தலைமுடி நீட்டா இருக்கணும், நல்ல வெள்ள பொண்ணா இருக்கணும், கண் அகலமா இருக்கணும், சரியா மூக்கு மூக்கு நீட்டா இருக்கணும்,
3: மூக்கு நீளமா இருக்கணும்,
0: இருக்கணும்
3: பொண்ணு பார்த்தோம்னா அம்மா கேக்குற மாதிரி பொண்ணு வேணும்னா பெரிய ஆஸ்பத்திரியில ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாத கிழவிகளை தான் பாக்கணும். காலு பின்னி பின்னி வேற நடக்கணுங்கிறீங்களே, அது ரொம்ப நாளா படுக்கையில இருக்கவங்களுக்கு தான் பின்னி பின்னி நடக்கும்.
0: இது செல்வகுமார் வந்திருக்காரு. வணக்கம் சொல்லுங்க மீனாட்சி.
3: வணக்கம் வணக்கம் மீனாட்சி அண்ணே, வணக்கம். புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன், செல்வகுமார், புதுக்கோட்டை செல்வகுமார்.
0: மீனாட்சி சுவாமிநாதன் இவரும் ஒரு சின்ன பையன் தானே, இவருக்கு ஒரு பொண்ணு,
3: எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க.
2: எல்லாரும் இந்த நிலச உடம்புல பொண்ணு பொண்ணு கிடைக்கும்
1: எல்லாமே
0: உங்களுக்கு உங்களுக்கு ஆயிருச்சா மீனாட்சி சுவாமிநாதன்? சரி, உங்களுக்கு ஆயிருச்சா கல்யாணம்?
1: இதுல
0: இதுல இதுல கல்யாணம் ஆனது நீங்க ஒரு ஆட்டா இந்த
2: சொன்னார்லம்மா தாலி கட்டும் போது கட்டிபிடிச்சு தாலி
0: கட்டினா திருமணம் ஆயிருக்கீங்க பாருங்க. இப்ப செல்வகுமாருக்கு ஒரு பொண்ணு பாருங்க.
3: சந்தனராஜ் மாமா வணக்கம்.
2: வணக்கம்
3: சந்தனராஜ் மாமாவா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்.
3: அவரு அவரு சந்தனராஜ் மாமாட்ட ஒரு கேள்வி கேக்கணும்.
0: கேளுங்க கேளுங்க
2: கேளுங்க.
3: எங்க ராணி அக்கா வல்லையா இன்னைக்கு?
2: அவங்கதான் இப்ப தூக்கத்துல இருக்காங்க, அதனால
3: இல்ல நல்ல ஜாலியா இப்ப இன்னும் ரேடியோல பேசுறீங்களே, எப்பயுமே இதே மாதிரிதானா இல்ல ரேடியோவுக்கு வரும்போது இப்படி இருக்கீங்களா?
0: இல்ல இல்ல, அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுவாங்க, அது நல்ல ராணியம்மா அதெல்லாம் அவ அதுக்கு மேல பேசுவான், அதனால மாமாவுக்கு பயம் இல்ல. இப்ப வந்து பாருங்க மீனாட்சி, மீனாட்சி சுவாமிநாதன் தூங்க வச்சிட்டு தான் வந்திருக்கிறார், அவருக்கு பயம். ராஜ்குமார் தூங்க வச்சிட்டு தான் வருவார், அவருக்கும் பயம்.
3: ஆமா, அவர் மாடியில ஏறிடுவாரு.
0: இப்ப எனக்கு கவலை எல்லாம் மீனாட்சி சுவாமிநாதன் இந்த திருமணம் ஆகாத கொஞ்சம் பையங்க இருக்கிறாங்க இந்த இந்த வானொலிக்கு வராங்க, இவங்க எல்லாருக்கும் இவங்க எல்லாருக்கும் நீங்க பொண்ணு பாக்கணும். இப்ப முதல்ல செல்வகுமாருக்கு பாருங்க, அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு?
3: ரெண்டா ரெண்டா ரெண்டு பொண்ணா பார்த்தா தேவலம்மா, ஒன்னு ஒன்னு பாத்துக்கிட்டு அந்த வாக்குமூலம் ரெண்டு ரெண்டா பாத்துருவோம்.
0: சொல்லுங்க மீனாட்சி சுவாமிநாதன்.
1: இப்ப செல்வகுமார் பார்த்தா கல்யாணம் சொல்ல மாதிரி
3: இருக்கேன், குரல் எப்படிங்க கல்யாணம் ஆனது தெரியும்?
1: இல்ல கொஞ்சம் கொஞ்சம் குரல் சுத்தின குரல் மாதிரி இருக்கு.
0: என்னங்க
2: அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பாருங்க.
1: இது ரொம்ப நல்லா இருக்கு, இதான் ரொம்ப நல்லா இருக்கு.
0: தானே, நீங்க இப்ப 50 வயசுலயே கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க தானே, பாருங்க அவரை வெக்கப்படுத்திட்டீங்க நீங்க. அவருக்கு பொண்ணு
2: ஒவ்வொருத்தரும் குரல வந்து காமிச்சிருப்பாங்க,
0: அதுக்கேத்த பொண்ணு பாப்பார். மற்ற செல்வகுமாருக்கு முடி வந்து கேர்லி ஹேர், அதாவது சுருட்ட முடியா இருக்கணும் பொண்ணுக்கு.
2: கட்டிங் போட்டது
0: பப் கட்டிங் இல்ல. சுவாமிநாதன் என்ன திங்க் பண்றீங்களா, எழுதி வைக்கிறீங்களா?
1: சொல்லுங்க.
0: அப்ப செல்வகுமாருக்கு உங்க குரலையும் கேட்டுட்டீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துருங்க. இப்ப ஷாவுல் ஹமீது கொண்டு செல்வகுமார் கொண்டு இப்ப வேற யாரும் வந்து சொன்னா நானு அவங்க பேசுறாங்கன்னா
3: சந்தனராஜ் மாமா கொண்டு.
0: சந்தனராஜ் மாமாக்கு இப்ப வேணாம், எந்த பக்கத்துல வாங்கியும் இல்ல இல்ல, மாமாங்க இப்ப ராணியமா பக்கத்துல இருக்கிறான், அவன் வந்து ஓகே பண்ணா நாங்க பாக்கோம்.
3: தெரிஞ்சு போயிருமா
0: இல்ல? ஆனா உங்களுக்கு மட்டும்தான் துணிவு இருக்கு. மணிகண்டன் தன கொண்டு பாக்கட்டான், அவரு கை உயர்த்திருக்காரு சரியா. மணிகண்டன் அவருக்கு மதுரை மணிகண்டன் அவருக்கு ஒரு பொண்ணு பாருங்க. மாமா எங்க இருக்காரு? மதுரையில இல்லையா? மதுரையில
3: இருக்காரு. என்னண்டு சொட்ட சொட்ட சுருகிருவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க.
0: எங்க போட்டிருக்காங்க?
3: யாருன்னு இருக்கீங்க, யாருன்னு பாருங்க.
0: அது வந்து மீனா சுவாமிநாதன் தான் அப்படி போட்டிருக்காரு. ரெண்டு பேருக்கு நீங்க, நான் வேற யாரும் வந்தா நான் அதை சொல்றேன். ரெண்டு பேருக்கு தாங்க, ரெண்டு பேருக்கு பாருங்க.
3: மணிகண்டன் போட்டாரு, எனக்கு ஒண்ணு வேணும்.
0: மணிகண்டனுக்கும் பாருங்க. அவரும் போட்டாரா?
2: முதல்ல போறதுக்கு பார்த்தோம்னா அவருக்கு மட்டும் பார்க்க முடியாது, அங்க 50-60 பேர் இருப்பாங்களா? அவ்வளவு
0: இல்ல, கண்ணனும் ஏத்திட்டாரு. கண்ணன் தனக்கும் வேணுமா? மாமா எல்லாரும் எனக்கு எனக்கு கையுதா, கண்ணன் மட்டும் எனக்கு ஒன்று ரெண்டு போட்டிருக்காரு, அது
3: என்னது? எல்லாரும் கேக்குறாங்க.
2: ஒரு பொண்ணு 5 லட்சம் ரெண்டு
0: போடுங்க பாருங்க மாமா. 5 லட்சம். இளவரசு நல்ல பிள்ளை மாமா, இளவரசு கேக்கல பாத்தீங்களா? இளவரசு இளவரசு கேக்கல. ஆனா இவ்வளவுக்கும் சுவாமிநாதன் இப்ப பாருங்க, இப்பவே பொண்ணு பாங்க தொடங்கிட்டார். சுவாமிநாதன் என்ன யோசிக்கிறீங்க? நீங்க தூங்குறீங்களா? உங்களை பொண்ணு பாக்க சொன்னா நீங்க தூங்குறீங்க?
3: நல்லது மாமா, வணக்கம்.
0: மாமா வணக்கம், நல்லது மாமா. நன்றி நன்றி நன்றி,
3: வணக்கம்.
0: சொல்லுங்க மாமா. விக்குது மாமா, விக்கி விக்கி இல்ல, விக்கி விக்கி மாமா, விக்கி விக்கி

0: வேக கணக்கிட்டு சொல்றேன் யாருக்கு யாருக்காக. சரியா, இரவாஞ்சேரி சாவுல் கமி இருக்கு ஆகையில, நீங்க அது அவருக்கு பொண்ணு பாருங்க, அவருக்கு மட்டும் நிச்சயமா பாருங்க.
1: என்ன
0: அவருக்கு பாத்து கட்டி வைக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆகுமா?
1: இல்ல அவரை பாத்துமா, அவர் பாத்துருக்கோம், அவரு ஃபங்க்ஷன்லாம் எல்லாரையும் பாத்துருக்கேன்.
0: இரவாஞ்சேரி சாவுல் கமி நீங்க பாத்து 8 வருஷமா? நல்லது, நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். நல்லது சுவாமிநாதன், உங்களுடைய பாடலை எடுத்து வர்றோம். நன்றி, நன்றிங்க
1: சுவாமிநாதன்.
0: பாடலை உங்களுக்கு எடுத்து
1: வர்றேன்,
0: கேட்டுருங்க. நீங்க இப்ப எடுத்து வர்றேன், சரியா? அந்த அந்த பாட்டோடய நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் அந்த பாடலோடு. நன்றி, நன்றி, நன்றி.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. கண்ணன், நீங்க ஒரு காட்டலைக்கு வரணும். ஏன்டா எல்லாரும் எனக்கு எனக்கு என்று மட்டும்தான் கை உயர்த்தினாங்களே ஒழிய, நீங்க மட்டும் ஒன்று அண்டு கேட்டிருக்கீங்க. அப்ப உங்களோட ரெண்டு மூன்று இப்ப கடையில வாங்குற மாதிரி வாங்கலாம்னு நினைச்சிட்டீங்களோ என்னவோ எனக்கு தெரியல. அந்த ஒன்று எதுக்கு போட்டீங்க, அது அந்த கேள்விக்கு பதில் நீங்க சொல்லணும். வணக்கம் கண்ணன். கண்ணன் இல்ல, எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னா எனக்கு எனக்கு கை ஒழித்துனாங்க. சரி பரவாயில்ல, அவங்க அவங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்தா ஒரு பொண்ணு தான் பாப்போம். அது என்ன நீங்க மட்டும் ஒன்று அண்டு மட்டும் இந்த பக்கத்துல போட்டிருக்கீங்க?
2: அது வந்து
0: இப்ப பேச முடியாது. சரி, இதுக்கு வரை நீ மாடிக்கு போன
2: அதுக்குள்ள
0: நீங்க அது வந்து நிலக்கேக்க எனக்கு தெரியும், அதுக்கு வரை நீ மாடிக்கு போகணும் பாவம் நீங்க. அடையப்பா,
2: அது வந்து கண்ணன் சொன்னா அவர் நிறைய பாத்திர போறாரு, அதனால ஒண்ணு போதும்.
0: ஓ அடையப்பா, அப்படி சொல்லுங்க போட்டாங்கப்பா, ஒரு போடு கண்ணன் பேருந்து சொன்னோடனே அவரை இவருக்கு ஒரு 5-6 சுத்தி வர தேவையேன்னுட்டு நிறைய பாத்திர போறாங்க, அதனால உண்டு. சூப்பர் சூப்பர், நல்லா இது அங்க இருந்தே சொல்லி இருக்கலாம், என்னண்டு விளங்காது இல்ல. கண்ணன்டா நிறைய தேவைப்படும் அன்றைக்கு, அதுவும்
2: தூங்குறாங்களா? டிஸ்டர்பன்ஸ்,
0: டிஸ்டர்பன்ஸ், டிஸ்டர்பன்ஸ். கண்ணனுக்கு என்ன பாட்டு? கண்ணனுக்கு
2: நான் பாட்டா ஏதோ ஒரு சோக பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா எனக்கு அதுதான் தேவைப்படுது. அது என்ன ஏதோ ஒன்று போட்டீங்க, உங்களுக்கு என்ன சோகம்? எனக்கே இந்த பெரிய சோகத்துல நான் என்னாலும் எட்டி எட்டி பாக்குறேன், குதிச்சா ஏதாவது நடக்குமாண்டு பார்த்தா, நான் குதிச்சா கீழே இருக்க தலைதான் பள்ளமாகும் என்ற அவ்வளவு கிட்ட இருக்கு. எங்கடைய அண்ணன் அவ்வளவு உயரத்துல இல்ல, உயரமான நிலைக்கு போக முடியாது. சரியான சோகத்தோட தான் இருக்கிறீங்க நீங்க, என்ன தெரியுது. ஒரு நிமிஷம் ஷாவுல் கமிட, ஷாவுல் கமிட ஒருக்காங்க அவர் உங்களுடைய ஒண்ணுக்கும் பத்துக்கும் இது வித்தியாசம் கேட்க போறார் பாருங்க.
2: அவர் கல்யாணம் சின்ன பையன் அல்லவா,
0: அவருக்கு அவருக்கு இப்பதான் நாங்க பாக்குற பொண்ணு பாக்குறேன், அதனால அவர் இணைச்சிடல உங்களோட. சரி பாக்கலாம், கேட்டு பாப்போம். பாவம் வாரார் பாருங்க ஆதங்கத்தோடு ஓடி வார. எதுக்கு நீங்க ஒன்று கேட்டீங்கன்னு கூட. வணக்கம் ஷாவுல் ஹமீத். வணக்கம் ஷாவுல் ஹமீத். வணக்கம் ஷாவுல் ஹமீத்.
3: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் ஷாவுல் ஹமீத்.
3: வணக்கம். அதான் அவரு மீனா சாமிநாதன் சொல்றாரு, அவர் சின்ன பையனா தான் இருப்பாரு அப்ப பாக்கும் போது அப்படின்னு அவர் கரெக்டா சொல்றாரு. நீங்க அவர் போயிட்டு திருப்பி திருப்பி அவரை கேட்டா அவர் உண்மையை உண்மையதான் சொல்லுவாரு. அவரு
0: இவர் பெருமையா வந்து சொல்றாரு பாருங்க, சின்ன பையன் தானே அவர் சொல்றாரு. அவர் உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டா என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க.
3: இல்ல அவரு தெரியும், அதெல்லாம் தெரியும்.
0: என்ன தெரியும்? அவர் சொல்றாருல்ல அந்த பையன் அழகான பையன், திருமணமே ஆகும் இல்ல பொண்ணு பாக்கவான்னு கேக்குறாருல்ல. இதுக்கு வர நீங்க என்ன
3: சொல்லுங்க?
0: யாரு சொல்லியாச்சு?
3: ஓகேன்னு சொல்லி வச்சுல அவர்கிட்ட.
0: ஓகே.

0: கிடையாது. அதுக்கு அட நீங்க ஓகே இல்ல சாவல்கமீர், நீங்க அங்க வெளிநாட்டுல இருக்கிறபடிமா ஓகே தாராளமா சொல்லிட்டீங்க. இவர் பாருங்க கீழே இருந்தவர் மேல மாநில போய் தான் ஓகே சொல்ற இவர். ஒன்று தர சொல்லி கண்ணன், கண்ணனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. உங்களோட இருக்கார்
1: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நலமா இருக்க, நலமா இருக்கேன். கொரோனா வரல எங்க பக்கம்
2: வருதுயா?
0: அவருக்கு விளங்க இல்ல. முதல்ல ஷாவுல் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும்?
2: அதை வாயால நான் சொல்ல மாட்டேன்.
0: இப்ப ஷாவோடு நீங்க என்ன மாதிரி வேணும்னு சொல்லாட்டு இந்த கேரளாவில தடம் புரண்டதே ஒரு லாரி உண்டு, அதமாய்தான் பாத்துருவாங்க. அதுக்கு பிறகு நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது.
2: அது வந்து அவங்களுக்கு தெரியும், அழகான பையனுக்கு அழகா எப்படி பாக்கணும் அவங்களுக்கு தெரியும்.
0: அப்பா சரி, அப்ப கண்ணன் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும்?
1: எனக்கா காஞ்சிப்பட்டு சேல கட்டி கால் கோல் அப்படி பாட்டு கேட்டிருக்கீங்களா? அது வேணும் பாருங்க.
0: கேட்டுக்கோ கேட்டுக்கோ. டிசம்பர் மாதம்
1: ஒன்னாம் தேதி டிசம்பர் 22-20 நம்ம
0: டிசம்பர் மாதம் 20
2: அக்டோபர் மாசம் 27 2019 டெட்டால்ல வந்து கொரோனாவோட இது இருக்கு. ஆனா உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், நீங்க பாருங்க.
0: ஆனா இங்க நியூஸ்ல டிசம்பர் 2 தான் சொல்றாங்களே. போவாதீங்க எங்கேயாவது இந்த வலைய போட்டு மூடி கொண்டு போய் எங்கேயா வச்சுட்டு போறாங்க. நீங்க ஒரு பக்கத்தால உங்களை நம்பி பொண்ணு கொடுக்க முடியாம இருக்குது. ஏதோ உண்டு ஏதோ உண்டு நீங்க கிண்டி கிண்டி கேட்க போய் உங்களே கொண்டு போயிட்டா நீ கட்டி கொடுக்கற பொண்ணு என்ன ஆகும்? இது என்ன இது? நீங்க
2: இல்ல நம்ம சக்திக்கு ஏதாவது நம்மளால முடிஞ்சது செய்யறான்னு பாக்க செய்ய விட மாட்டீங்களே.
0: இல்ல இல்ல நீங்க உங்களுக்கே சக்தி இல்லையேன்னுதான் நாங்க பொண்ணு பாக்குறோம். இப்ப அதுவும் சுவாமிநாதன் பாக்குறேன் தெரியுமா? அவர் திருப்பி திருப்பி கேக்குறேன். அந்த பையனை நான் சின்னனா தானே பாத்தேன் 8 வருஷத்துக்கு முதல். அதுக்கிடையில அந்த பையன், இந்த பையன் இப்ப எங்க இருக்குது? உண்மையா பாக்கணுமா? அந்த சீரியஸா அவர் பாக்க போறார். அதுக்கப்புறம்தான் தெரிய போகுது உங்களுக்கு. சரியுமா? அவர் யோசிச்சு கொண்டே இருக்கேன். முழுக்க தூங்க மாட்டார் அவர். கண்ணன் உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: கண்ணன் அப்படியே நீங்க ஓபன் பண்ணி பாருங்க.
0: கண்ணன் ஓபன் பண்ணி பாருங்க. கண்ணன் என்னத்தையாவது ஓபன் பண்ணி
1: அதானே நீங்க கூட உங்க கூட எல்லா கூடவும் கூட எல்லாம் தலைகளா தொங்குது.
2: மழை இல்லாத தேசத்துல எப்படி தொங்குனா என்ன?
1: அப்படியா?
0: இல்ல அதாவது ஏன் அப்படி தலைகளா தொங்குதண்டா? நல்லா கேட்டுக்குங்க
1: சொல்லுங்க.
0: இந்த கேரளாவில போன நேரம் நான் பாத்திருக்கேன். இந்த குடைய தலகீடா அப்படி அந்த அந்த அந்த கொடியில தலகீடா கட்டிட்டு அதுக்குள்ளதான் இப்ப நீங்க பார்க்க கூடாத உள்ள ஆடைகள் எல்லாம் காய போட்டிருப்பாங்க. அதுல விரிச்சு உள்ளுக்குள்ளே விரிச்சு விட்டுருப்பாங்க. அது காயும் அப்ப நீங்க பாக்க முடியும். கொடியில இருந்தா தெரியும் இல்ல பெண்களுடைய ஆண்களுடைய உள்ள ஆடைகள். அது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கொண்டு எவ்வளவு பண்ணல.
2: இது அதுக்கு இல்ல இல்ல அதுக்காக கிடையாது. இது இதுல வந்து கொடை பிடிச்சிட்டு போறப்ப கொரோனா வைரஸ் உள்ளார இருக்க வேணும்னு சொல்லிட்டு திருப்பி காயப்படுத்திட்டாங்களா?
0: திருப்பி போட்டாங்க. நானே ஷாவோட உள்ளாடையெல்லாம் அதுக்கு காய போட்டுருக்காங்க, திருப்பி போட்டு. சரி, இப்ப எங்க நீங்க ஒரு சொல்லுங்க, நீங்க உங்களுடைய பாட்டை கண்ணன் என்ன பாட்டுன்னு பாக்கலாம்.
1: அதே பாட்டை போட்டுங்க,
0: காஞ்சிப்பட்டு
1: சேலை கட்டி கால் குலசு. அதை பாட நல்ல பாட
0: சோக பாட்டு கேட்டீங்கல்ல நீங்க, சொல்லுங்க.
1: செந்தூர்ப்பு போடுங்க, கனவாக வந்த உறவு அந்த பாட்டு போடுங்க.
0: என்ன இப்படி சோகமா கேக்குறீங்க?
1: இல்ல அது கொஞ்சம் சோகம் தான்.
0: கனவாக வந்த உறவு போயிட்டுச்சியா?
1: கனவு
0: கனவு நீங்க தூங்கி எழுப்பிட்டீங்கன்னா கனவு போயிரேன். இதுக்கு வேற கவலை பண்றீங்க நீங்க?
1: தூங்க எழுப்பிட்டீங்களா?
0: ஷாவுகாமியில என்ன பாட்டு கேட்டீங்க நீங்க? வானம் பாடியில கங்கை கரை தோட்டம், சூப்பர் பாட்டு.
1: கங்கை கரை தோட்டம்
0: அவர் இவர் ஏன் அந்த பாட்டை கேட்டார் தெரியுமா? கண்ணன் கண்ணன் பாட்டு தானே,
1: பாட்டு கேட்கலன்னு அவரு கேட்டாரு.
0: இல்ல இல்ல கண்ணன் பாட்டு தானே, முடியும் போது புடிங்க எடுத்து
1: வந்துருவாங்க
0: என்றுதான் இவர் எடுத்து வந்தது. அது இன்றைக்கு நடக்காது இல்ல. சரி, அப்ப ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வர போறேன். ஆறு மனமே ஆறு அந்த பாட்டு கடை சாத்த போறேன். எனக்கு ஒரு சின்ன அலுவல் இருக்குது, ஒரு விடியம் வாங்காம விட்டுட்டேன். அப்ப எப்படியும் மூடி கட்டி கொண்டு ஓடி போய் வாங்கணும் அப்ப அதுக்காண்டி.
1: பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நன்றி நன்றி.
0: நீங்க சொல்றதான் எனக்கு பயமா இருக்கு. அவர் பாருங்க அங்கால யாருக்கும் வில சொல்ற, அப்ப மினிட் பண்ணிட்டு அவர் சொல்ற. நல்லது கண்ணன், நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம்.
1: நன்றி நன்றி நன்றி
0: ஷாகுல்.
1: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி ஷாகுல். சரி, இப்ப நாங்கள் உண்மையிலேயே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர போறேன் நான். ஏனென்றால் சற்று இன்று எனக்கு அப்போதே நான் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த பொண்ணு பாக்குற படநிலத்துல அதை நிறைவுக்கு கொண்டு வர முடியாம போய்விட்டது.

0: வணக்கம் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், ஓடி வாரீங்க சொல்லுங்க மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன்.
1: வீரமணி,
0: வீரமணி, வீரமணி, மன்னிக்கணும் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க வீரமணி? கவனமா இருக்கணும், இப்ப எல்லா இடமும் நோய்கள் வருது, அம்மாவையும் கவனமா பாத்துக்கோங்க. உங்களோட பாடல சொல்லுங்க ஐயா, நான் நிறைவுக்கு கொண்டு வர நேரம் நீங்க ஓடி வர்றீங்க, உங்களை எடுத்துடலாம்னு எடுத்துருக்கேன். என்ன பாட்டு?
1: கனவு கண்ட பாட்டு. கனவு கண்ட பாட்டு. கனவு
0: என்ன பாட்டுங்க? கனவு கண்ட பாட்டா?
1: கனவு, கனவு,
0: கனவு, கனவு, கனவு, காலம் எல்லாம் வாரீரோ. அந்த பாட்டு
1: ஒரு வாரமா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இப்பதான் வந்தேன். அந்த பாட்டுல கூட கேளாமே ஒரு வாசனை.
0: அவரு அவசுவமாகணும் அம்மா, எப்பவும் நலம் பெறணும், பாத்துக்குங்க. இப்ப இருக்கிற நிலையில இப்ப வீட்டை வந்துட்டாங்களா? கணபதி அண்ணா, நீங்க விரைவாக இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு பாடலை எடுத்து வந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம். கணபதி அண்ணா ஓடி வாடிங்க, அண்ணாவை விட்டுட்டு நிறைவுக்கு, அதாவது 21வது ஆள் அண்ணா வர்றார், அவரை இணைச்சு அவருடைய பாடலை என்னன்னு கேட்டுலாம். கணபதி அண்ணா வாங்க.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய கணபதி அண்ணா, வணக்கம் அண்ணா. நிறைவு பெறும் நேரம் இருந்தாலும் நீங்கள் அழைச்சு கொண்டிருக்கிறீங்க. வணக்கம் அண்ணாட பாட்டை முதல்ல சொல்லிருங்க அண்ணா, உங்களோட பாட்டு.
1: நான் பாட்டு சொல்றதுக்கு முன்ன முதல்ல அனைத்து உலக மக்களும் ஜாதி மத பேதமின்றி, தமிழ் இல்ல, இந்தி இல்ல, மலையாளம் இல்ல, கன்னடம் இல்ல, உருது இல்ல, இல்ல பஞ்சாபி இல்ல, எல்லா அனைத்து உலக மக்களும் இந்த கரோனா இந்த பரா போன இந்த வைரஸ்னால பாதி ரொம்ப பயப்பட்டு இருக்காங்க. அந்த எப்படி அது வைரஸ் வந்ததோ அது அப்படியே ஒழுங்கி போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எல்லாரும் இனிமேல் எந்த ஒரு உயிர் சேதமும் இருக்கூடாது, உயிர் பாதிப்பு இல்லாம நல்லபடியா அதுக்கு அதுக்குரிய மருந்து கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எனக்கு எங்க மாமா படத்துல வந்து இந்த பாட்டை போடுறேன், கரெக்டா இருக்கும். எல்லோரும் நலம் வாட நான் பாடுவே, நான் வாட யார் பாடுவார், பாடுவார் இனி என்னோடு யாராடுவார், எல்லோரும் நலமாட நான் பாடுவேன். ஆனா அந்த மாதிரி எல்லா அன்பு உள்ளங்களும் அனைத்து உலக மக்களும் அனைத்து மொழியின மக்களும் நல்லபடியா இந்த மாதிரி வைரஸ் நோய் அதுல இருந்து விட்டு ஒழியணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திச்சு இந்த பாட்டை ஒளிபரப்பு. இப்போதைக்கு அதுதான் தேவை, அதுதான் இப்ப மக்கள் எல்லாம் தேவையில்லாம பீதி அடைஞ்சிருக்காங்க. அந்த நல்லபடியா விட்டு ஒழியணும், அதுதான் வேற எதுவுமே
0: வேண்டாம். நல்லது நல்லதா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

கோபம் களவு கொள்பவன் பேச இந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கடலை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மன ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனித வாழும் வகைக்கு தெய்வம்.

0: நேரம் சரியாக 12:43. நல்லது என் அன்பு உறவுகளே, இந்த ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும், கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இன்று இணைந்தவர்கள் குமாரசாமி, மணீஷ், மித்யா, ஸ்ரீ, கிவானி, சுவாதி, நரேஷ், சரிதா மற்றும் கல்யாணி அம்மா, முத்துவேல், ராஜ்குமார், நயனா முகமது, காளிதாஸ், ரதீஷ், இளவரசு, செல்வகுமார், ஷாகுல் மற்றும் சந்தன்ராஜ் மாமா, மீனா சுவாமிநாதன், கண்ணன், வீரமணி, கணபதி அண்ணா, இவர்கள் எல்லோரும் இணைந்திருந்தீர்கள். என்ன ராஜவேல சத்தத்தை காணில ஒரு வழி அதில் அவர் எழுதியிருப்பார். நான் அந்த குரூப்பை பார்க்காமல் விட்டுவிட்டேன். என்ன பார்க்கும் சந்தர்ப்பம் நேர்கள் வந்து பேசிக் கொண்டிருந்ததுனால அது வரவில்லை. மற்றது எங்களுடைய அருள், உங்களுக்கு நீங்கள் நலம் பெற வேண்டும், எங்களுக்கு இது தெரியாத ஒன்று இன்றைக்கு எழுதியதனால் எங்களுக்கு தெரிகிறது. உடல் நலம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். மற்ற அந்த குரூப்பில் எழுதினவர்கள் எல்லாரையும் நன்றி சொல்லிக்கொண்டு, எனது விருப்பமாக ஒரு பாடலை எடுத்து வந்து நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். ஒரு பாடல் காற்றளிக்கு வர இருக்கிறது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி.
1: காலம் பல கடந்து
0: அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் என் அன்பு உறவுகளே என்று நன்றி வணக்கம் கோரி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உங்கள் மீரா.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து அன்னை தந்தை ஆசான் இவர்களை எனக்கு இந்த இறைவனுக்கு முதல் வணக்கம் கூறி என் உலகன் உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் வைத்து அன்னை தமிழை உன்னை வணங்கி மார்பு நிமித்தி தலை உயர்த்தி இருகரம் கூப்பி எல்லோருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக என்று வரவேற்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தின் நேரொலி நிகழ்வுக்கு. இன்றைய நேரொலியிலே நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்காக இணைந்திருக்கின்றோம் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் 2021 ஆண்டின் 12 மாதத்தின் 31 நாள், 2023 ஆண்டிலே 12 மாதங்களையும் கழித்து 31 நாளாகிய இறுதி நாளில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இன்னும் இந்த இறுதி நாளை முடிக்கவில்லை, நீங்கள் விரைவில் முடிக்க இருக்கின்றீர்கள். எங்களுக்கு நேரம் முற்பகல் 10:34 நிமிடமாக காட்டும். இந்த நல்ல வேளையிலே ஈழ திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:04 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. இன்னும் நீங்கள் புதியவரிடத்தில் கால் வைப்பதற்கு இன்னும் 3 மணித்தியாலம் கூட இல்லை, அதற்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. விரைவில் சென்று கொண்டிருக்கின்ற உங்களுக்கு வணக்கம் வைத்து அழைத்து கொண்ட நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இந்த 2023 ஆண்டில் எத்தனை சாதனைகள், எத்தனை சோதனைகள், அத்தனையிலும் ஏற்பட்ட வேதனைகள், இத்தனையும் தாண்டித்தான் பல சாதனைகளை நாங்கள் புரிகின்றோம். என்னவென்றால் இன்றும் இந்த நிமிடம் வரை உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நீங்களும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், வானொலியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 23 ஆண்டில் எத்தனை தடைகள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை இடர்கள், எத்தனை அவலங்கள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை உயர்வுகள் என்று கணக்கிட்டு பார்த்தால் மகிழ்ச்சியை விட நெகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்கின்றது போல் என்னுடைய அனுபவத்தில் தெரிகின்றது. ஆனால் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலும் வித்தியாசமான உணர்வுகளும் தொகைகளும் தெரியும் தானே. எந்த விடயங்கள் அவர்களுக்கு பிடித்ததாக இருந்ததோ அந்த விடயங்கள் சிறப்பாக நடந்தால் நல்ல ஆண்டு, எந்த விடயங்கள் எங்களுக்கு பிடிப்பற்றதோ அது பிடிப்பற்ற வகையிலே நடந்தால் அது எங்களுக்கு சரியான ஆண்டு அல்ல. அன்பு உறவுகளுக்கு ஒரு விடயம் கூற விரும்புகிறேன். முதலில் வானொலி ஆரம்பிப்பது 9 மணிக்கு என்று தெரியும். உங்களுக்கு ஆரம்பிக்கும் வேளையிலே ஒரு இசை ஒன்று எழுப்பப்படும், அப்பொழுதுதான் நீங்கள் தீர்மானிக்கலாம் என்று நிகழ்வு வருகின்றது, நாங்கள் நேரொலியில் பேசலாம் என்று எண்ண வேண்டும். இங்கே 5 நிமிடத்துக்கு முன்பே வானொலியில் வர வேண்டும், பேச வேண்டும் என்று ஒலியை அழைத்து கொண்டே ஒரு அன்பு உறவு இருக்கின்றார். அவருடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. ஆனால் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும் அல்லவா? தொடர்ந்து தொலைபேசியை அழைத்து கொண்டே இருந்தால் அவருக்கு நான் கூறுவது என்னவென்று கேட்காது, தெரியாது. அவர் வந்து என்ன இப்பொழுது என்ன நடக்கின்றது நிகழ்ச்சி தெரியாமல் பேச பார்ப்பார். ஆதலால் நீங்கள் வானொலியில் என்ன நடைபெறுகின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இப்பொழுது என்ன நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றது அதில் நான் எப்படி பங்கு பெற வேண்டும் என்று முதலில் உங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புகளே, அன்பர்களே, இந்த காலநிலையை நாங்கள் இன்று இந்த 2023 ஆண்டின் பலவிதமான காலநிலைகளை நாங்களும் கண்டிருக்கின்றோம். உங்கள் நாட்டின் சீதோஷ்ண நிலைக்கேற்ப நீங்களும் கண்டிருக்கின்றீர்கள், பார்த்திருக்கின்றீர்கள், அனுபவித்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இன்று 2023 ஆண்டின் 31 நாள், 12 மாதத்தில் December 31st இறுதி நாளான இன்று பகல் கூட எங்களுக்கு இரவு போல் தெரிகின்றது. 7:36 அதிகாலையில் 7:37 கரம் நீட்ட வேண்டிய தினகரன் சூரிய பகவான் கூட இன்னும் ஒளிபரப்பவில்லை. அவருடைய ஒளியை குளிர் அணுக்கள் மறைத்து கொண்டிருக்கின்றன. அவர் வந்தாலும் 4:26 சென்று விடுவேன் என்று கூறி அறிவித்தல்கள் தருகின்றது. எங்களுக்கு பகலும் இரவும் ஒன்று போல் தெரிகின்றது. அன்பு உறவுடைய எந்த விதமான சுபீட்சமும் இல்லை. ஒரு மங்களாக, மந்தாரமாக, மப்பாக மழை வருமா இல்லை பனி பொழியுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த வருடம் இந்த குளிர் வந்து சூடான குளிர் என்று கூறுகின்றார்கள். அது கருத்து புரிகின்றதா உங்களுக்கு? ஹாட் வின்டர் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்றார்கள். அது எவ்வளவுக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் உலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கு அமைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது உறவுகளே.
இன்று பாடுவோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்களும் வடலூர் ஆனந்தன் அவர்களும் வரவேற்று வணக்கம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் வணக்கங்களை கூறிக்கொள்ளுகின்றேன். பூச்சியத்துக்கு கீழே 4 பாகை செல்சியஸாக காட்டிக்கொண்டிருக்கிறது. பூச்சியத்துக்கு கீழே சென்று விட்டது. அது தொடர்ந்து அப்படியே படிப்படியாக மைனஸ், அதாவது அந்த பூச்சியத்துக்கு கீழே 8 பாகைக்கு செல்வேன் என்று அறிவு கூறுகின்றது. இந்த வேளையில் நாங்கள் எந்த வெப்பத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் நாட்டிலே மாநிலத்துக்கு மாநிலம் சீதோஷ்ண நிலை வேறு வேறாக இருக்கும். அதற்கேற்ப நீங்களும் மாறிக்கொண்டிருக்கின்றீர்கள், உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே அன்பு உறவுகள், இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை வந்து நேரடியாக நேரொலியிலே அழகாக பாடி மகிழ்ந்து உலகை மகிழ்விக்க வருகின்றீர்கள். உங்களை வரவேற்க மொன்றியல் தமிழ் வானொலி காத்திருக்கின்றது. 647-874-6415 என்ற பழமையான இலக்கத்தோடு. குறிப்பாக நான் இன்று வான் அரசி அவர்களை வானலைக்கு வருவார் என்று நானும் எதிர்பார்த்தேன். அவரும் தயார் நிலையில் இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணம், அவருடைய நிலை காரணமாக அவர் வர முடியவில்லை. அவர் 1 மணி நேரம் இதிலே இருந்து தன்னை இதிலே ஈடுபடுத்த ஒரு முடியாத நிலையில் தான் இருக்கின்றார். ஆனால் அன்று வந்து தன்னுடைய இயலாமையையும் பாராமல் வந்து உங்களோடு இணைந்திருந்தார், மகிழ்வித்திருந்தார். நானும் பார்த்து மகிழ்ந்தேன். இப்பொழுதும் மகிழ்கின்றேன். அவர் வருவார் என்ற எண்ணத்தை நான் இன்னும் குறைவு நிறுத்தவில்லை. நிச்சயமாக வருவார் என்ற நம்பிக்கையை உங்களை கூட்டிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வேளையிலே இன்று அன்பு உறவுகள் வந்து என்ன பாடப்போகின்ற பாட வருபவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் தெரிவு செய்து கேட்டு மகளலாம் நிகழ்ச்சியின் இறுதியிலே. அந்த வேளையில் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை சுருக்கமாகவும் குறி செல்லலாம். நாங்கள் 2024 எதிர்பார்க்கின்றோம். ஒவ்வொரு வருட முடிவிலும் இதை கூறுவது வழக்கம், எதிர்பார்ப்பது உண்டு. இந்த எதிர்பார்ப்புக்கு எத்தனை ஊடகத்திலே எத்தனை அறிவாளிகள் எல்லாம் வந்து, எத்தனையோ வானிலை ஆய்வாளர்கள், பொது ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை கூறி பயமுறுத்தலும் விட்டு கொண்டு போகின்றார்களே தவிர, ஒரு அனித்தரமாக ஒரு நம்பிக்கை, ஒரு நிம்மதியை தரக்கூடிய பதில்களை தரவில்லை. ஏதோ தங்களுக்கு தெரிந்த வகையில் கொஞ்சம் நட்சத்திரங்கள் பெயர்களை கூறுவார்கள். அது அப்படி இது இப்படி என்று கொண்டு சுற்றி வளைத்து கொண்டு வந்து மூளை செலவை செய்வது போல, தங்களுக்குத்தான் எல்லாம் தெரிந்தது போல், தாங்கள் தவறி வாழப் போகின்றோம், இவர்கள் உலகத்தில் உள்ளவர்கள் தான் அவதி ஏற்படப் போகின்றது என்றெல்லாம் தங்களையே தாங்கள் எண்ணாமல் பேசி கொண்டிருப்பார்கள். அதனால்தான் எங்கள் படைப்பிலே ஒரு உறுப்பிலே ஒன்று இருக்கின்றது. நாங்கள் எந்த விடயத்துக்கு அபிநயத்தோடு எங்களை அபிநயித்து கொண்டு எங்கள் உட்கருத்துக்களை வெளிப்படுவோம். அந்த வேளையிலே அடுத்தவருக்கு நேரே நின்று பேசும்பொழுது அவரிலே உள்ள குறையை சுட்டி காட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், எங்களது கரத்தை நீட்டி 5 விரல்களும் எங்களை ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிக்கொண்டு மற்ற 3 விரல்களையும் எங்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு அந்த கட்டை விரலாலே அதை பொத்தி கொண்டுகிறோம். நீ இப்படி, நீங்கள் இப்படி, உங்களுக்கு இது நடக்கும், உங்களால் தான் இப்படி என்றெல்லாம் அந்த விரலை காட்டும் பொழுது மற்ற 3 விரல்களும் எங்களை பார்த்து காட்டுகின்றது என்பதை உணர மாட்டார்கள். அந்த வேளை அந்த பெருவிரல், அந்த கட்டை விரல் அவற்றை அமர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறது நீள விடாமல், அடக்கி வாசி என்று சொல்லி. ஆனால் சுட்டி விரலை நாங்கள் நீட்டி காட்டும் பொழுது மற்ற விரல்கள் எங்களைத்தான் காட்டுகின்றது என்பதை ஏனோ நாங்கள் உணரவில்லை. அப்படித்தான் இந்த வலைத்தளங்களிலேயும் அறிவிலிகளாக வந்து அறிவூட்டியாக தங்களை நினைத்து கொண்டு அறிவாளிகள் என்று பேசுகிறார்கள், கூறுகிறார்கள், உண்மையின் நிதர்சனம் தெரியாமல். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர் மீது குறை கூறும் பொழுது எங்களை நாங்கள் முதல் சிந்திக்கவும், இதுக்கு நான் தகுதியானவனா அவரை குறை கூறுவதற்கு? உலகில் முழுமையான மனிதன் என்று யாரை உங்களால் கூற முடியும்? அதனால்தான் அன்று எழுதி வைத்தார்கள், பாடி வைத்தார்கள், செயல் மூலம் செய்து காட்டினார்கள், இன்றும் செய்து காட்டுகின்றார்கள் நம்மவர்களில் பலர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று நான் இவ்வளவு தூரம் கூறி என்னுடைய அன்பர் அழைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார். ஏனென்றால் அவருடைய கவனம் முழுக்க அழைப்பிலே செல்கின்றதே தவிர வானொலியில் என்ன நடக்கின்றது என்று தெரியவில்லை. இது பல தடவைகள் நடக்கின்றது. பல உறவுகளுக்கு இந்த பலவீனம் இருக்கின்றது. வானொலியில் என்ன நடைபெறுகின்றது என்று 2 நிமிடம் தாமதித்து கேட்டுவிட்டு செய்தால் நலமாக இருக்கும் அல்லவா? நல்லது. இப்பொழுது காற்றலையிலே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பாடுவோர் பாடலாம் நிகழ்வை ஆரம்பிப்போம் என்று எண்ணும் வேளையிலே பாடுவோர் பாடலாமுக்காக எந்த பாடல் ஒலிக்கின்றது, எந்த இசை வருகின்றது, அந்த இசையை ஒரு தடவை கேட்போம்.

0: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் இதுதான் சுகம். சுகம் என்ற பாடலின் இசைதான் பாடுவோர் பாடலாவன் முதல் இசை இன்றைக்கு 26 வருடங்களாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 26 வருடங்களாக வாரத்தில் ஒரு நாள் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஓசை வந்துவிட்டால் எல்லோரும் குதூகலமாக ஓடி வந்து தங்கள் குரலிலே பாடலை பாடி சொந்த குரலிலே சுயமாக வந்து ஒரு தொலைபேசி ஊடாக முழுமையாக பாடி மகிழ்வித்து தாங்களும் மகிழ்ந்து உலகோரையும் மகிழ்விக்கின்றார்கள். அவர்கள் ஏற்ற தளத்தினை மன்னிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தளத்தை ஆக்கி தரமாக நிவர்த்தி எத்தனை இலை மறை காயாக இந்த திறமைசாலிகளை உலகுக்கு அறிய காட்டியிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது முதல் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது. யார் முதலில் வந்து அழைக்கப் போகின்றார் என்பதற்கு இதுவரை நேரமும் ஒரு அன்பு உறவு அழைத்து கொண்டிருந்தார். இப்பொழுது கேட்டுவிட்டு வருகின்றார் அன்பு உறவு, அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவநாதன் அவர்களே. வணக்கம் வணக்கம். அழைப்பில் உள்ளவர்கள் வணக்கம். வணக்கம். என் அன்பு
1: தேவதர்ஷினி பேசுகிறேன்.
0: தேவதர்ஷினி
1: அக்கா தர்ஷினியும் என் தம்பி பாஸ்கரும் உடன் இருக்கிறார்கள்.
0: வாழ்த்துக்கள். உங்கள் மூவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் என் செல்வங்களே மொன்றியல் தமிழ் வானொலியிலே. சரி தர்ஷினி, நான் தேவதர்ஷினி, நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள் எல்லோரும்? சுகமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் எல்லோரும் நலமாக இப்பொழுது பன்ருட்டியில் உள்ளோம் தாத்தா.
0: பன்ருட்டியில் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஒருவரா சென்று அமுதமடை பொழுகின்றீர்கள். சரி, இன்று எங்களுடைய பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு அங்கிருந்து ஆயத்தமாக வந்த நீங்கள் என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள்?
1: நான் வெற்றி எட்டு திக்கும் எட்ட கொட்டு முரசே என்ற பாடலை பாட
0: போகிறேன். அப்பா, வெற்றி எட்டு திக்கும் பருவ கொட்டு முரசே என்று அழகாக பாட வந்திருக்கின்றீர்கள். மழலையிலே
1: என்ற தேசபக்தி பாடல்.
0: ஆமாம், அது நல்ல தேசபக்தி பாடலை. நீங்கள் மனச்சாந்தி வரக்கூடிய வகையில், நாங்கள் எல்லாம் கேட்டு மகிழக்கூடிய வகையில் எங்கே பாடுங்கள், கேட்போம் தேவதர்ஷினி.

வெற்றி எட்டு திக்கும் மெட்ட கொட்டு முரசே, வெற்றி எட்டு திக்கும் மெட்ட கொட்டு முரசே, வேதமெங்கும் வாழ்க வென்று கொட்டு முரசே, வெற்றி எட்டு திக்கும் மெட்ட கொட்டு முரசே, கொட்டு முரசே.

0: சிறப்பு வெற்றி எட்டு திக்கு மட்ட கொட்டு முரசே கொட்டு முரசே என்று அரைகூவி பாடினீர்கள். நிச்சயமாக வெற்றி எட்டு திக்கு மட்ட கொட்டும் முரசு. ஏனென்றால் நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்ற அற்புதமான ஆணித்தரமான நம்பிக்கையோடு வரும் துணிவான பாடலை அழகாக சுரவரிசைகளை கூறி பாடிய உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள் தர்சினி. சிறப்பு சிறப்பாக இருந்தது.
1: இந்த வருடம் வெற்றிகரமாக முடிகிறது தாத்தா.
0: 2023 வெற்றிகரமாக முடிந்து மீண்டும் 2024 பிறக்க இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த பாடல் பொருத்தமான பாடலை கொண்டு வந்து அழகாக நீங்கள் தயாரித்து பாடியமைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த வேளையில் அடுத்த பாடலை யார் பாட போகின்றார்கள்? தர்ஷினி பாட போகின்றார்களா?
1: பாஸ்கரன்
0: அவருடைய தமிழ் என்ற எங்களுக்கு ஆனந்த மழலை அல்லவா. பாஸ்கரன் எங்கே? பாஸ்கரன் வணக்கம். வணக்கம் என் செல்ல பேராண்டி, எப்படி இருக்கு நீங்கள்? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கவும் வாழ்த்துக்கள். சரி, பாஸ்கரன் என்று என்ன பாட போகின்றீர்கள்? பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. பாஸ்கரன் கேட்போம், உங்கள் பாடலை கேட்போம். ரசமாக அழகாக இருக்கும், நீங்கள் பாடினால் மகிழ்வாக இருக்கும். உங்களுக்கு மழலை குரலில் பாடும் பொழுது பாடுங்கள் கேட்போம். சரி பாடுங்கள் பாடுங்கள். என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடுங்கள். இது உங்களுடைய சந்தர்ப்பம். நீங்க பாடுங்க, அவங்க அவங்க தடுக்க மாட்டாங்க, நீங்க பாடுங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே எங்க கேட்கின்றது, பாடுங்கள். இங்க இன்னொன்று பாடுங்கள், இன்னொரு தடவை பாடுங்கள். தர்ஷினி பாட போறாவா? உங்களோட ரஞ்சிதமே பாடல் முடிவடைந்ததா? சரியா நீங்க பாடி விட்டீங்களா? சந்தோஷமா? பாடல் முடிவடைந்ததா? உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா பாடும் போது?
1: இப்பொழுது
0: தர்ஷினி பாட, இதே யார் பாஸ்கரன் தான் பேசுகிறீங்களா இப்படி? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செல்வங்களே. அடுத்து எங்கே தர்ஷினி உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். தர்ஷினி கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: சரி, வணக்கம் தேவநாதன்.
0: வணக்கம் தேவநாதன். தர்ஷினி ஸ்லோகம் கூறவில்லையா?
1: வாழ்த்துக்கள்.
0: பாட்டு ஒன்று பாட முடியுமா உங்களால் பாடலையும்? என்ன பாடல் பாடுவீர்கள்? என்ன பாடல் என்றாலும் பாடலாம்.
1: தெரியாது.
0: பாடசாலையில நல்ல பாடல்கள் கற்பீர்கள். பாடகர்களுடைய மகள், பாடகர்களுடைய சகோதரி, சுலோகம் எல்லாம் பாடுகிறீர்கள். என்ன பாடல்? பாஸ்கரன் பாடிய ரஞ்சிதமே பாடல் கூட நீங்கள் பாடலாம். என்ன பாடல் உங்களுக்கு பாட முடியுமோ பாடுங்கள். என்னம்மா?
1: தேவதர்ஷினி பேசுகிறேன்.
0: அது தெரியும், நீட்டு கூறினீர்கள். மாமன் மகன் என்று கூறினீர்கள். தம்பி என்று அழைப்பதில் எந்த பிள்ளையும் இல்லை. அவர் பாடிய ரஞ்சிதமே பாடலையும் பாடலை பொழுது தர்ஷினி பாடலமா பாடுவாவா பாடமாட்டாவா? பாடுவாதானே? உங்களுக்கு விருப்பமான பாடலை பாடுங்கள் பேர்த்தி. என்னம்மா? சுலோகம் மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, சுலோகம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இறை பக்தியோடு கூறினீர்கள். வாழ்த்துக்கள் தர்ஷினி, வாழ்த்துக்கள் உங்கள் மூவருக்கும். உங்கள் மூவருக்குமாக ஒரு பொதுவான ஒரு பாடல், என்ன பாடல் விருப்பம் உங்களுக்கு? ஒரு பாடல் கேளுங்களை, நான் நிகழ்ச்சி முடிவிலே ஒளிபரப்பி விடுகிறேன். உங்கள் பெயரிலே?
1: எனக்கு
0: பாடல் காட்டலையில நான் ஒளிபரப்பு, நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி. இப்பொழுது தந்தையாருடன் பேசுவோமா? யாரு?
2: தந்தையார்
0: வேண்டும் உங்களுக்கு. வாருங்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. குழந்தைகளை எல்லாம் எதிர்கால சிறார்களை உருவாக்கி கொண்டு வந்து முன்னேற தமிழ் வானொலியில் முதுகெலும்பாக தர இருக்கின்றீர்கள். அவர்கள் தான் எதிர்காலத்தில் இந்த வானொலியை தாங்குவார்கள். நன்றி தேவநாதன் அவர்களே. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். இந்த 2023 ஆண்டின் உங்களுடைய அனுபவத்தை சிறிது பகிர்ந்து கொள்ள முடியுமா? பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லோரும் கேட்கட்டும்.
2: என்னுடைய பணி வந்து ரொம்ப செவனவே செய்தேன். நான் ஒரு மருந்தாளுநரா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல பணி கிடைச்சி 100% வந்து என்னுடைய டீம் உழைச்சி 2 பேர்களுக்கு வந்து மொத்தம் 4 பேர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை அரசு மூலியமா நாங்க செஞ்சு கொடுத்துருக்குறோம். 0 ரூபாய், அதாவது 1 ரூபாய் கூட செலவு இல்லாம அரசே வந்து அதை முன்னிருந்து அதை வந்து அவங்களுக்கு காப்பீட்டு திட்டத்துல வந்து இருதய பிரச்சனை உள்ள குழந்தைகளை சரி செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்லயே இட்டுட்டு வந்து விட்டு எல்லா செலவுமே அவங்களே இருக்கான். அதுக்கு எங்களுடைய டாக்டர் டீம், மெடிக்கல் ஆபீசர், நர்ஸு பிளஸ் பார்மசிஸ்ட், இவங்க 3 பேரும் இருந்து அந்த சேவையெல்லாம் செஞ்சதுல பெருமிதம் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான சாதனை, சிறப்பான சாதனை. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து
2: வந்து என்னன்னா, அடுத்து வந்து ஒரு வாயில வந்து அன்னம் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு. அன்னம் அதாவது உள்ளுக்குள்ளார வந்து
0: பேலட்டுன்னு
2: சொல்லுவாங்க, அது அன்னம், அந்த உதடு வந்து உள்ளுக்குள்ளார இருக்கும், ஒரு மாதிரி ஹோல் இருக்கும். அதை ஒரு ஆபரேஷன் பண்ணி அதை சக்சஸ் பண்ணி அவங்களை கூட்டிட்டு போயிட்டு எத்தனையோ வருடமா எங்க இந்த டீம் இருந்து செய்யாத செயலை எங்களுடைய குழு வந்து அதை முன்னிருந்து இதே மாதிரி பாதித்த குழந்தைகளை கண்டறிஞ்சு அதை வந்து ஒரு ஹையர் கொண்டு போய் டிஐசின்னு ஒரு குழந்தைங்க நல பிரிவில் காமிச்சு அதுக்குண்டான பெரிய டாக்டர்கிட்ட காமிச்சு அடுத்து அதனுடைய அது அந்த ஒரு சர்ஜரியை செஞ்சு இப்ப அந்த பையன் நல்லாவே பேசுறாப்ல.
0: எத்தனை வயது இருக்கும் அவருக்கு?
2: அவருக்கு வந்து வயது வந்து 7 வயதாக.
0: வாழ்த்துக்கள்.
2: 7 வயதுலயே, தேங்க்யூ தேங்க்யூ. அந்த 7 வயதுலயே அவருக்கெல்லாம் வந்து இந்த குறைபாடுகள் எல்லாம் வந்து சரி செய்யும் போது அதுல ரொம்ப ஒரு மன நிறைவு கிடைக்குது.
0: அதுல உள்ள திருப்தியும் மனநிறைவும் வேற எங்கும் கிடைக்காது. நீங்கள் கூறும் போது எங்களுக்கே மனநிறைவும் திருப்தியும் கிடைக்கின்றது. நன்றி தேவநாதன் அவர்களே, கூறுங்கள்.
2: அடுத்ததாக எனது மகள் வந்து கலைகள்ல வந்து கொஞ்சம் சிறந்து இப்ப விளங்கிட்டு இருக்காங்க. 2023 வந்து அவங்களுடைய பாடல் வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க. பரதநாட்டியமும் அரங்கேற்றம் பண்ணாங்க. முறையான ஒரு இசையை கத்து கர்நாடக சங்கீத பயின்று ஒரு அடுத்தது வந்து ஒரு அந்த முறையான சங்கீதம் பயின்று அந்த ஒரு அரங்கேற்றம் வந்து பண்ணதுல ஒரு பெருமிதம் கொள்கிறேன். அடுத்தது வந்து என்னன்னா, அடுத்தது அவங்க முறையான நடனமும் கத்துக்கிட்டு இருக்காங்க.
0: நடன தாரகை தர்ஷினியா?
2: நடன தாரகை தான். இப்பதான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்களுடைய மாஸ்டர் வந்து டாக்டர், அவங்க பேர் என்னம்மா?
1: டாக்டர் ஏ சின்னமனூர் சித்ரா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. நான் இங்கே புரிந்து கொள்கிறேன், நீங்கள் எங்களோடு பங்கு பற்றி உரையாடும் பொழுதும் பாடும் பொழுதும் உங்களை பற்றி நான் உணர்ந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.
2: அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் கிடைச்சாங்க. குரு அமையறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்ன. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்க அதுல ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, இப்போ அரங்கேற்றமும் பண்ணாங்க. அதுல ஒரு பெருமிதம்
0: கொள்கிறேன்.
2: அப்புறம் வந்து எனக்கு உறுதுணையா இருக்கிறது என்னுடைய மனைவி.
0: அது உண்மைதானே? சதி ஆதரவே பதியின் மோட்சம். கூறுங்கள்.
2: அதேதான் எல்லாருக்கும். இப்ப இந்த கலையில உள்ள ஆர்வம், குடும்பத்தை பாத்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
0: அப்ப
2: வந்து முதுகெலும்பா இருந்து எங்களை கவனிச்சுக்கிறது என்னுடைய துணைவியார் தான். பேர் வந்து சுகன்யா.
0: ஏன்னா
2: அவங்க இல்லற இல்லத்தரசி உண்மையிலேயே
0: தாக்கியத்தின் தாரம் வாய்த்திருக்கின்றது. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: அது அது அவங்க கிடைத்தது எனக்கு ஒரு பாக்கியமா கருதுறேன். அடுத்தது என்னுடைய மகள். என்ன படிப்புல சிறந்தவங்க, எப்படி வந்து கலையில சிறக்குறாங்களோ அதே மாதிரி படிப்புலயும் சிறந்தவங்க தான். அவங்கதான் முதல் மாணவியா திகழ்வாங்க. நிறைய அவங்களுடைய தலைமை ஆசிரியர் எல்லாம் நிறைய அதாவது
0: விருதுகளை
2: பெற்றிருக்கிறாங்க. விருதுகள் வாழ்த்துக்கள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. இது இதெல்லாம் வந்து நம்ம 2023 என்னால மறக்க முடியாது.
0: அதனால உங்களுக்கு
2: சாதனைகளை வந்து 2024
0: மேலும்
2: சாதனைகளை அவங்க படைப்பாங்க. ஆமா படைப்பாங்கன்னு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அதை அவங்க செயல்படுத்துவாங்க.
0: நம்பிக்கை வீண் போகாத நல்ல அருள் கிடைத்து அவர்கள் எல்லாம் பெரு வெற்றிகள் பெறுவார்கள் அன்பு உறவுகளே. அது மட்டுமல்ல 2023 நிகழ்ச்சி இப்பகுதியிலே உங்களுக்கு உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி உலகறையை செய்வதற்கு முன்னியல் தமிழ் வானொலியில் இணைப்பு கிடைத்திருக்கின்றது இல்லையா?
2: உண்மை
0: அதுவும் உங்களுடைய நல்ல பக்கங்களிலே நல்ல பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது இதுவும் ஒரு பகுதியாக வரக்கூடும். 2023 அகில உலகமும் கேட்டுக் கொண்டிருக்கும் பெரும் வானொலி முன்றியல் தமிழ் வானொலி 26 வருடம் தாண்டி 27 வருடத்தில் இந்த ஆண்டு இந்த மாதம் தான் கால் வைத்தது 9 தேதி. அந்த சபையிலே நீங்கள் முனைந்து உங்களையும் உங்களை பற்றி நாங்களும் உலகமும் தெரிந்து கொள்ள வைத்திருக்கின்றது என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்த்துக்கள். இந்த 2023 உங்களுக்கு சகல நன்மையும் கிடைத்தது போன்று 2024 கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது மகள்வாக
2: எல்லாருக்குமே வந்து ஒரு பாடல் ஒண்ணு பிரசன்டேஷன் பண்றேன். சங்கீதம் பிளஸ் நம்ம பாடல் எல்லாமே நம்ம வாழ்க்கையில ஒருங்கிணைந்து இருக்கு இல்லீங்களா?
0: நிச்சயமா. அதனால்தான் எங்களை இசையை வைத்துக் கொண்டிருப்பது இசை என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன்.
2: அதேதான் அதேதான்.
0: கொண்டு வாருங்கள்.
2: நான் உங்களுக்கு ஒரு பாடல் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா எல்லா நேயர்களுக்கும் இப்ப நம்ம இணைந்திருக்கும் நம்ம குழுவில் இணைந்திருக்கும் எல்லா நேயர்களுக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் சிறப்புகள் எல்லாரும் அடையணும். புரியுதுங்களா? அதாவது நாம் நம்மை சுற்றி எல்லோருமே வந்து சுகமா இருந்தாதான் நமக்கு மனத்துக்கு ஒரு நிறைவு இல்லைங்களா?
0: ஆமாம். நாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம்
2: இவ்வையகம் அப்படின்னும் போது எல்லாருமே வந்து சந்தோஷத்தோட செல்வ செழிப்புடன் என்ன என்றும் வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஆசை.
0: அந்த ஆசை நிறைவேறட்டும். அதற்கான பாடலை இப்பொழுது கேட்போம்.
2: ஓகே, பாடுகிறேன் கேளுங்க. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம்

காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராகநதியின் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். கேளாய் பூ மனமேவோ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய

என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங் காலம் உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. எந்தன்றும் இந்த காட்டும் அனையாவிலக்கே எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அனையாவிலக்கே கேளாய்பூ மனமேவோ சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூ

0: நேரம் ஆகாயம் பூக்கள் தூங் காலம்.
1: அற்புதமான ஒரு பாடல், அழகாக பாடி எங்களுடைய நீங்கள் கூறியதை அப்படியே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பாடினீர்கள். இனிமையான இந்த பாடல் வார்த்தைய கருவிகளின் இசையோடு கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு தனி குரலிலே நாங்கள் கேட்பதென்றால் அது ஒரு வரப்பிரசாதம். ஒரு பாடகரின் சொந்த குரலிலே முழுமையாக கேட்கும்போது அது ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இசை கருவிகளும் இசையமைப்பாளர்களுடைய இயக்க நெறியாளிகளும் பாடியதை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு ஒரு தொலைபேசியை எடுத்து அப்பாவும் பிள்ளைகளும் வந்து அழகாக இனிமையாக பாடி எங்களை மகிழ்வித்தீர்கள். இந்த கலை சிறந்து வளர வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு நடந்த சிறப்புகள் போல அடுத்த ஆண்டும் சிறப்பாக வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை பயணம் சிறந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்கள் துணைவியாரும் பாடக்கூடியவரா அல்லது பாடல் நாட்டமுள்ளவரா?
2: துணைவியார் கீபோர்டு பிளே பண்ணுவாங்க.
1: ஓ, வாத்தியம்.
2: ஆமா, கீபோர்டு ஆல்ரெடி கீபோர்டு வாத்தியம் இசைப்பாங்க. அவங்க இசை நாட்டம் இருக்கிறதுனாலதான் எங்களால இந்த அளவு பயணிக்க முடியுது.
1: நிச்சயமா அவர்
2: பலமா இருக்கிறது. இவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும்.
1: அவர் முடிந்தால் அவரும் வந்து வாத்திய கருவியிலே ஒரு இசையை எங்களுக்கு இசைத்து ஒளிபரப்ப செய்யலாம். அவருக்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது. தயார் நிலையிலிருந்து வரும் வேளையிலே ஒரு தடவை வந்து ஒரு பாடலை முழுமையாக தன்னுடைய அந்த வாத்திய கருவியிலே செய்து காட்டலாம். தேவநாதன் அவர்களே, உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று?
2: எனக்கு வந்து என்ன பாடல்னா, மேகம் கொட்டட்டும் தாளம் உண்டு.
1: சரி, அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். முடியுமானால் மீண்டும் ஒரு தடவை நாங்கள் சந்திப்போம். அடுத்த உறவுகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமையாக வந்து உங்கள் குடும்ப
2: ஒரு நிமிடம் உங்களுடன் உரையாடிக்
1: கொள்கிறேன்.
2: எல்லாவற்றையும் விட இந்த சக நேயர்களுடன் உரையாடும் பாக்கியம் 2023 உங்கள் ஐயா கிட்ட உரையாடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அதைதான் பெருமிதம் கொள்றேன்.
1: நல்லது. வாழ்த்துக்கள் என்று உங்களுடைய நட்பு தொடரட்டும், உங்களுடைய கலை சேவை வளரட்டும். இந்த 2023 ஆண்டில் என்ன நல்லவற்றை கூறும் பல உண்டு எனக்கு. இருந்தாலும் இந்த விடயம் எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கு. ஒரு சங்கீத குடும்பத்தின் நல்லதொரு சேவை மனப்பான்மையுள்ள வைத்திய சாத

0: சாதனைகள் படைத்த ஒருவரோடு நாங்கள் மனிதநேயத்தோடு வாழும் ஒருவரோடு பழகும் பாக்கியம் ஒன்றில் தமிழ் வானொலிக்கு கிடைத்தது. எங்களுக்கும் கிடைத்த ஒரு நல்ல பகுதி என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா.
1: என்னுடைய மகள் என்னுடைய மகள் வந்து பேசுறாங்க, ஒரு நிமிடம் பேசுறாங்க.
2: தாத்தா, எனக்கு நடந்த சிறப்பை கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ளலாமா?
0: பகிர்ந்து கொள்ளுங்கள், கூறுங்கள்.
2: நான் முதல் பாட்டு கச்சேரி செய்தேன். அதே போல் சலங்க பூஜையும் முதல் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் ஆடினேன்.
0: என் வாழ்த்துக்கள் செல்ல குஞ்சு, ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு உண்டு. கூறுங்கள். பாடசாலையிலே முதல் மாணவியாக வருகின்ற
2: உலக அளவில் நடக்கும் ஒலிம்பியாடு தேர்வில் தங்க மெடல் வாங்கி எனக்கு பரிசாக பள்ளியில் அளித்தார்கள்.
0: ஓ, தங்கப்பதக்கம் கொண்ட தேவதர்ஷினியை நாங்கள் காற்றலையில் பெற்றுக் கொண்டதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறோம். என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். கூறுங்கள்.
2: அதற்கப்புறம் கலாமந்திரா என்ற இசைக்குழுவில் எல்லா மாணவர்களும் கலந்து கொள்ள ஒரு பாட்டு போட்டி வைத்தார்கள்.
0: மேலும் வருகின்ற ஆண்டுகள் மகிழ்வான ஒளிவான ஆண்டாக இருக்க வேண்டும். கூறுங்கள். அவ்வளவுதான், மேலும் சிறப்படைய வேண்டும். இந்த ஆண்டு முடியவில்லை, இது தொடரும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த ஆண்டோட எதுவும் முடிந்ததில்லை, அடுத்த ஆண்டில் காலடி எடுத்துவிட்டு வெற்றி படிகளை நீங்கள் தாண்டி செல்ல இந்த தாத்தாவின் அன்பான மகிழ்வான வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் செல்வமே. சின்ன
2: சின்ன
0: நன்றி, இந்த நன்றி நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி என்று சொல்ல பிராண்டி பாஸ்கரனே. வாழ்த்துக்கள் ஐயா. வளர்க வளர்க அன்னை கலைவாணியின் அருள் என்றென்றும் உங்களுக்கு கிடைத்து பல்வி பெருகி புகழ் பெற்று வாழ வேண்டும். சிறந்த வல்லவர்களாக வாழ வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள். சின்ன சின்ன ஆசை என்று கூடிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். நன்றி என் அன்பு தேவநாதன் அவர்களே. இவ்வளவு தூரம் உங்கள் நேரத்தை நீங்கள் குடும்பமாக செலவழித்து ஒன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்தமைக்கு 2023 இறுதிப் பகுதியிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துவதோடு வரும் 2024 மேலும் பொலிவான ஆண்டாக இருக்க உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி ஐயா.
1: புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி தேவநாதன் அவர்களே. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 11:10 எங்களுக்கு காட்டும் வேளையிலே அன்பு உறவு நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கார். இணைத்து விடுவோமா அவரை? வணக்கம் வணக்கம் வணக்கம்.
3: வணக்கம் தாத்தா.
0: வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
3: மெர்சி தாத்தா.
0: இது யார் மெர்சி? யார் மெர்சி என்று அன்பு பேத்தியா? சந்தன்ராஜ் நீண்ட நேரம் அழைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆரம்பத்திலிருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறாள் என் பேத்தி. இப்பொழுது இணைப்பு கிடைத்திருக்கின்றது. அங்கே மழை பொழிகின்றதா? மழை
3: இல்லை தாத்தா.
0: அப்ப அம்மாவுக்கு அம்மாவுக்கு மழை இல்லைன்றா விருப்பம் இல்லை. உங்களுக்கு மழை விருப்பம் தானே? உங்களுக்கும் சரி. சந்தோஷமான மகிழ்வான இந்த நேரத்தை இந்த 2023 இறுதி நாளிலே கால் வைத்திருக்கின்றோம். எப்படி இருந்தது இந்த 2023 உங்களுடைய அனுபவங்கள்? உங்களுக்கு நலமாக அமைந்ததா எல்லாம்? வாழ்த்துக்கள், சிறப்புகள், நன்றியோடு. அடுத்த வருடமும் உங்களுக்கு எல்லாம் வல்லமை கொண்ட ஒரு ஆண்டாக எல்லாவற்றிலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்கள் என அன்பு பேத்தி மெர்சி அம்மா. சரி, இப்பொழுது உங்களுடைய அமுத குரலில் என்ன பாடல் தரப்பு கொண்டீர்கள்?
3: அன்பன்ற மலையில் தாத்தா.
0: ஓ, அன்பன்ற மலையில். எங்கே பாடுங்கள் கேட்போம்.
3: அன்பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே வைகோ

திருவ

0: அதிரூபன் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. நன்றி தாத்தா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்தீர்கள் அன்பு பேத்தி. இந்த பாடல் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றாக பிடித்த பாடல். எப்படி சென்றது உங்களுடைய நத்தார் தின பண்டிகை, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம்?
0: நன்றாக போச்சு தாத்தா.
1: அப்போ அடுத்து நியூ இயர் கொண்டாட்டம் வருகின்றது, புது வருட கொண்டாட்டம் இல்லையா? வாழ்த்துக்கள், மங்களமாக மகிழ்வாக சிறப்பாக வாழ வேண்டும் என் ஆசைகளை உங்களுக்கு வழங்குகிறேன். என்ன பாடலை என் பேத்திக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று?
0: இந்த பாடலை ஒளிபரப்பு.
1: இந்த பாட்டே வேண்டும். அம்மா அப்பா மாதிரி நீங்களும் கூறுகள். வாழ்த்துக்கள் அண்ணா அன்பு செல்வமே, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்
0: அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் மழலை குரலே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கள்ளம் கபடமல்ல எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என் பேத்தியின் வாழ்த்துக்கள் தெரியும். இந்த உங்களுடைய இந்த வாழ்த்துக்கள் கள்ளம் கபடமற்ற உள்ளே உள்ளங்கொண்ட என் செல்வங்களே, உங்கள் வாழ்த்துக்கள் பிரபல்யமாது, மிகவும் பலமான வாழ்த்துக்கள். நன்றாக பெற்றுக்கொண்டேன் அந்த வாழ்த்துக்களை. என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுக்கு என் ஆசைகளையும் வழங்குகிறேன். நன்றி அம்மா.
0: நன்றி தாத்தா.
1: நன்றி. இந்த பள்ளி ஒளிபரப்புங்கள். நன்றி மேர்சி. நன்றி. இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இந்த ஆனந்தத்தை பெறுவதற்காகத்தான் நாங்கள் ஓடோடி வருவது வானொலிக்கு. வானொலியில் வந்து அன்பு உறவுகளோடு அளவலாகும் வேளையிலே உள்ளம் திறந்து கள்ளம் கபடம் இல்லாமல் வஞ்சனை எண்ணங்கள் இல்லாமல் அடுத்தவரின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தான் எங்களுக்கு தேவை என்று வாழும் ஒரு நல்ல பக்குவத்தை கொடுத்தது முன்றியல் தமிழ் வானொலி என்றால் அது மிகையாகாது. முன்றியல் தமிழ் வானொலியில் இப்பொழுது நேரம் சரியாக 11:15 கனடாவில், உங்களுக்கு 9:45 இரவு நேரம். உலகளாக இருக்கும் உறவுகள் கேட்டுக்கொண்டு இங்கே பதில்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாடகர்களை அழகாக வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள், மகிழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், குறிப்புகளை நன்றாக தருகின்றார்கள். அவர்களை இந்த ஒரு பக்குவமானே எங்கள் முன்றியல் தமிழ் வானொலியில் தான் உண்டு என்பது என்னுடைய எண்ணம். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? அழைத்தீர்கள் பலர். உங்கள் இணைப்பு ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஒடிவாருங்கள், உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். வந்துவிட்டால் என் அன்பு மகள் ரேவதி அவர்கள். வணக்கம். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
1: எப்படி இருக்கின்றீர்கள் மகளே? நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது பேசி. அங்கே சென்னை மாநகரம் எப்படி இருக்கின்றது? விழாக்கோலம் பூண்டிருக்கின்றதா அல்லது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா நெகிழ்ச்சியாக இருக்கின்றதா?
2: மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
1: அதேவேளை நெகிழ்ச்சி
2: இருக்கின்றது.
1: அதேவேளை நெகிழ்ச்சியாக இருக்கிறது. 2023 அப்படி
2: வரவேற்க,
1: 2024 வரவேற்க மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். 2023 சில கவலைகளோடும் இழப்புகளோடும் முடிவடைகின்றதை எண்ணுகின்றோம். சிறப்புகளும் நடைபெற்றிருக்கின்றது இந்த வேளையில. அங்கே மழை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு காலநிலை?
2: மழை இல்லப்பா, 2வது வாரம் வரும் சொல்றாங்க.
1: ஓ, அப்படி என்று அப்ப அறிவித்தல் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி,
2: ஆமா,
1: நல்லது. உங்களுடைய அனுபவத்தை தாருங்களேன். 2023 இறுதி நாளிலே இருக்கின்றோம். இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி சென்றது?
2: 2023 எனக்கு பயணங்கள் ஆன்மீக பயணம் சென்றது மிகவும் மகிழ்ச்சியை தருது அப்பா.
1: திருப்தி, மன நிறைவை கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி, மன திருப்தி, மன நிறைவை தரும் ஆண்டாக இருக்கிறது. இதே போன்று அடுத்த ஆண்டும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா?
2: கண்டிப்பாக.
1: எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் அம்மா.
2: பம்பர் பரிசாக கிடைக்க வேண்டும். சுற்றுலா
1: சுற்றுலாவில் ஒரு தனி விருப்பம் என் மகளுக்கு. வாழ்த்துக்கள். சுற்றுலா செல்வதோடு அல்லாமல் சுற்றுலாவில் கண்ட அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்வதிலேயும் பெயர் ஆனந்தம். அதை கேட்பதற்கும் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. முன்னிலை தமிழ் வானொலி உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே. சரி, அப்ப என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: என்ன
1: பாடல்
2: பாடுறதுக்கு?
1: என்ன பாடல் பாடுங்க.
2: ஒரு அப்பா பாடுறேன்ப்பா, ஒரு நிமிஷம் அப்பா. அந்த பாடலை எடுத்து வச்சிருந்தப்பா,
1: அது ஓடி விட்டது.
2: ஓடிய போயிடு,
1: அது பாடிக்கொண்டு சென்று விட்டது. அப்படித்தானே? சரி, அது மீண்டும் வரும்.
2: உங்களோட பேசிக்கொண்டே நான் எடுத்து விடுகிறேன்.
1: எடுத்து விடுவீர்கள் அங்கே குரங்கள்.
2: அப்பா
1: அடுத்த
2: எப்படி அப்பா இருந்தது?
1: எனக்கு எல்லோருடனும் அன்பாக மகிழ்வாக பேசுவதற்கான இந்த வானொலி நிகழ்ச்சி, இந்த அந்த நேரம் மிக மிக மகிழ்வாக இருக்கின்றது. இந்த நேரம் எப்பொழுதும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மகளும் வந்து உற்சாகமாகத்தான் இருக்கின்றார். அவருக்கு என்னவோ தெரியவில்லை, இன்னும் ஓய்வு தேவைப்படுகின்றது போல் தெரிகின்றது. ஆண்டுபுழா நேரத்திலே வந்து உங்களுடைய எல்லாம் இணைந்திருந்தார், இன்னும் வந்து விடுவார் என நம்பிக்கை இருக்கிறது. இந்த 2023 வானொலி பகுதியின் இந்த மூன்று MTR-இன் பகுதியிலே அநேகமான பொறுப்புகளை என்னிடம் கொடுத்து அதை நான் செவ்வனே செய்திருக்கின்றேன் என்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கின்றது.
2: கண்டிப்பாக அப்பா, நீங்கள் செவ்வனவே செய்தீங்கள், எங்களை எல்லாம் உற்சாகம் மூட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து உங்களோட பணியை வந்து வெகு சிறப்பாக பண்ணீங்கப்பா, எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி நீங்க நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் அதற்கான என்னென்ன உண்டோ அதை அதுவும் முதலில் ஆரம்பித்து கடைசி வரை அந்த உற்சாகம் குன்றாமல் எல்லோர் மனநிலைக்கு ஏற்றபடியும் உங்களோட இது நீங்க செஞ்சீங்கப்பா, ரொம்ப ரொம்ப ரொம்ப அது கேட்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்குப்பா.
1: அது நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை மகளே, என்னை செய்ய வைத்திருக்கின்றீர்கள், செய்ய வைத்திருக்கின்றது இந்த மொன்றியல் தமிழ் வானொலி. செய்வதற்கேற்ற தகுதியை கொடுத்திருக்கின்றார் என் மகள், அவர்கள் உங்கள் அனைவருக்கும் தான் என்னுடைய நன்றிகள். இது மென்மேலும் தொடர வேண்டும். 2024 இப்படி நல்லது ஆரோக்கியத்திலும் எல்லோரும் நலமாக பலமாக வாழ வேண்டும், எங்கள் வானொலியை தலைக்க வேண்டும், விருட்சம் மேலும்
2: உற்சாகத்துடன் மேன்மேலும் சிறக்க இறைவனை வேண்டுகிறேன் அப்பா.
1: நன்றி அம்மா.
2: நம்மளுடைய அன்பு உறவுகளும் நம்ம மீரா அம்மா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எப்பவும் போல மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியோடும் உள்ளத்து மகிழ்ச்சியோடும் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா.
1: நன்றி அம்மா. அது எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை, என்னுடைய வானொலி உறவுகள் முகம் தெரியாத உறவுகளாக இருந்தாலும் அது என் உள்ளம் புகுந்த உறவுகளாக இருந்து நான் நலிந்திருந்த வேளையிலே அன்போடு ஆதரவோடு நேரடியாக பேசி செய்திகள் எழுதி ஆராதனைகள் எல்லாம் செய்து அபிஷேகங்கள் செய்து வாழ்த்திய இறைவனை வேண்டி என்னை மீண்டும் தலைக்க வைத்து இங்கு கொண்டு வந்து வைத்த அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் மீண்டும் எங்களுக்கு நல்ல பலமும் பலமும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறிக்கொள்ளுகின்றேன். 2024 மலர்ந்து நலம் என்னம்மா நிச்சயமாக எங்களுக்கு நல்லவர்களை எல்லாம் வல்லவர்களை எல்லாம் தந்து அவர்களை எல்லாம் வழி கொண்டு வந்து உலகம் அறைய செய்துவிட்டு எங்களை விட்டும் சென்று விட்டார்கள். அவர்களையும் நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். அதனால் மறைவும் மகிழ்வும் நெளிவும் மகிழ்வும் நிகழ்வும் இருந்தது என்று கூறிக்கொள்ளுகின்றேன். இது வாழ்க்கையின் சக்கரம் அம்மா. வாழ்க்கை சக்கரத்திலே இன்பமும் துன்பமும் சகடை கால் என்று கூறுவார்கள். சகடை என்பது வாகனம், அது இழுத்து செல்லும், சுற்றி கொண்டு செல்கின்றது. அந்த சில்லு, அந்த சக்கரம், மேல் சில்லு ஒரு தடவை மேலேயும் பின்பு கீழேயும் வந்து திரும்ப மேலே வரும். அதுபோன்றுதான் வாழ்க்கை இன்பம் துன்பம் அத்தனையும் சமந்து கொண்டிருக்கும். அதை நாங்கள் ஏற்று அதற்கேற்ற மாதிரி நடப்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி மகளே. என்ன பாடலை
2: பிடிச்சிட்டீங்க?
1: பாடலை பிடிச்சி விட்டீங்க, வாழ்த்துக்கள். கெட்டிக்கார் எங்கே பாடுங்க. ஆனால் திருப்புகோளம் இருக்கின்றது மறக்க வேண்டாம். கண்டிப்பா வேணும் எங்களுடைய ஆன்மீகம். சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை, உங்களுடைய வாழ்த்துக்களை படித்து பார்த்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடும் குழந்தைகள், பாடும் பெரியவர்கள் அந்த அழகாக எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. இந்த இந்த என்கரேஜ்மெண்ட், இந்த தட்டி கொடுக்கும் மனப்பான்மை எல்லாருக்கும் மீண்டும் அடுத்தவர்களை வாழ்த்த வேண்டும். வாழ்த்துக்க. நன்றி அம்மா. நன்றி. எங்கே பாடுங்கள், கேட்போம்.
2: அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும், மிச்சம் மீதம் உன் கண்ணோடு துள்ளாமல் சொல்லும்.

கண்ணுக்கு அவதாரம் என் காதலன் வடிவாகும், கண்ணுக்கு அலங்காரம் என் கண்மணி உருவாகும், பெண்ணுக்கு எது வேண்டும் உண்மை பேசும் துணை வேண்டும், நெஞ்சுக்கு எது வேண்டும் சுக நினைவே வர வேண்டும், அச்சம்

ஒரு சந்தேகம், கண்ணின் சந்தேகம், நல்ல காதலில் சங்கீதம், மந்திரம் போட்டாயோ, நான் மயங்குகிறேன் கண்ணா, சொன்னது போதாது இன்னும் சொல்லுகிறேன் கண்ணே.

0: மிச்சம் மீதம் உன் கண்ணோடு துள்ளாமல் துள்ளும்.
1: முடிவடைந்ததா?
0: முடிவடைந்ததப்பா.
1: வாழ்த்துக்கள் அம்மா. இருக்குறள் பாடல் தானே இந்த பாடல்? எவ்வளவு அளவாக அற்புதமாக பாடுங்கள். இருக்குறள் வர்ற பாடலையும் நீங்கள் பாடுவீர்கள், ஒரு குரல் பாடல் பாடுவீர்கள். பெண் குரல் ஆண் குரல் என்று வராமல் சளைக்காமல் அந்த ராகத்தின் சாயலோடு அழகாக நீண்ட காலத்துக்கு முன்பு வந்த திரைப்படத்து பாடல் இன்று நாங்கள் கேட்கும் பாக்கியம். அதுவும் திரையில் இல்லாமல், இசைத்தட்டில் இல்லாமல், நேரடி உங்கள் குரலில் கேட்டு மகிழக்கூடியது. எல்லோருடைய குரலும் ஒரே மாதிரி அல்ல. வித்தியாசமான குரல்களில் கேட்கும் பொழுது எங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படுகின்றது இல்லையாம்மா? ஏனென்றால் இதை வந்து ஒரு நெறியாளர் அருகிலே இருந்து பயிற்சி கொடுத்து அதற்கு இசைக்கருவிகளை வைத்து இசைக்க வைத்து அதுக்கு ஒத்துப்போக கொடுக்கிறதா இல்லையா என்று இசை அமைப்பாளர்களுடைய நெறியாளையோடு வருகின்ற பாடல்களை, வந்த பாடல்களை, உலகறிந்த பாடல்களை நீங்கள் துணிந்து வந்து பாடும்போது ஒவ்வொரு பாடல்களும் அந்த சாயலோடு எங்களை அப்படியே உரைய வைக்கின்றீர்கள். அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம் இவ்வளவு சிறப்புகள் இருந்து வெளிவராமல் இருந்தார்கள். ஏன்னா இப்பொழுது உங்களை உலகளாவத்திலையும் இங்கே எல்லோரும் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்களோ ஒருத்தருக்கும் தரிய வாட்ஸ்அப் இந்த ஒரு தளத்தில் மட்டுமல்ல மகளே இணைய தளங்கள் இருக்கின்றது. சிறப்பாக இருந்ததம்மா, வாழ்த்துக்களடா. என்ன பாடலை பதிவு செய்ய மீண்டும் வந்து கூறுகிறீர்களா அல்லது இப்பொழுது
0: கூறுகிறேன்? மீண்டும் வந்து கூறுகிறேன்.
1: மீண்டும் வந்து கூற வேண்டும் என்று மகளே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: திருப்புகளுடன் வருகிறேன்.
1: நிச்சயமாக திருப்புகள் வேண்டும் தானே எங்களுக்கு. இன்று இறுதி ஆண்டு இறுதியில் அல்லவா திருப்புகளோடு வாருங்கள் கேட்போம். நன்றி ரேவதி, நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து அழகாக பாடுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். மீண்டும்
0: நன்றி.
1: நன்றி, நன்றி, நன்றி. இப்போம் நன்றி, சந்திப்போம். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையின் அடுத்த உறவாக வருகின்றார் என்னுடைய அன்பு மகன் கண்ணன், கரூர் மாவட்டத்திலிருந்து வருகின்றார். வணக்கம் கண்ணா. கண்ணா வணக்கம்.
2: அப்பா வணக்கம். அப்பா எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கிறேன் மகனே. எங்கே 2-3 நாட்கள் மகனின் குரலை கேட்க முடியவில்லை. இருப்பினும் இப்பொழுது வந்து விட்டீர்கள். நிகழ்ச்சி. ஆமா ஆமாம், நான் அறிந்து
2: கொண்டேன்.
1: நான் புரிந்து கொண்டேன். இப்பொழுது வந்ததை விட்டு உங்களை வருக வருக என்று மொன்றியல் தமிழ் வானொலியில் அப்பா வரவேற்கின்றேன். எப்படி உங்கள் நலம் அறிந்தேன் மகிழ்ச்சி. நாங்களும் நலமாக இருக்கின்றோம். சிறிது உங்களுடைய 2023 எப்படி சென்றது? நலமாக இருந்ததா, பலமாக இருந்ததா, நெகிழ்வாக இருந்ததா, மகிழ்வாக இருந்ததா, சிறு குறிப்பு தாருங்களேன் கேட்போம்.
2: அதாவது 2006 இந்த 23 வந்து தொடங்கினப்பங்கப்பா நல்லா இருந்துச்சு. அதாவது என்னன்னா, அந்த பழைய அதுக்கு முதல் வருஷம் இந்த கொரோனா இதுல எல்லாம் இருந்து எல்லாம் மீண்டு எழுந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெவலப் ஆயிட்டு வந்தோம். தொடங்கணும்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா அதோட ஆட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் கூட மறுபடியும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறதே இருக்கு. 2003 என்ன பொறுத்தளவுக்குள்ள நம்ம இந்தியா பொறுத்தளவுக்குமே கொஞ்சம் டவுன், அதாவது சரியில்லாத வருடம் தான். பிறக்கிற 24 நல்லா இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பாக கூறினீர்கள். நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு வருடமும் காலடி எடுத்து வைக்கின்றோம். எங்களுக்கு மட்டுமில்ல, எங்களை சார்ந்த
2: துன்பமா இன்பமா எல்லாத்தையும் நம்ம சேமா வரவேற்கணும், வாழ கத்துக்கணும், அதுவும் பழகிக்கணும்.
1: எதையும் நாங்கள் தாங்கும் இதயமாக இருக்க வேண்டும் என்று மகன் கூறுகின்றீர்கள்.
2: வாழ்த்துக்கள்.
1: இப்பொழுது உங்கள் பாடலை பாடுங்களையும் கேட்போம்.
2: அப்பா நான் வந்து பூந்தோட்ட காவல்காரன் விஜயகாந்த் நடித்த படத்துல இருந்தேங்கப்பா.
1: நிச்சயமாக கொண்டு வாருங்கள். விருப்பத்திலே பாடல்களை எல்லாம் கேட்டிருந்தீர்கள் நான் பார்த்தேன். பாடுங்கள்.
2: சிந்திய வெண்பணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா, செயலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம், சிந்திய வெண்பனி சித்தியில் முத்தாச்சு என் கண்ணம்மா, தென்னிறமேனியில் என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும், அன்பென்னும் ஆற்றில் நீராடும் நேரம், அங்கங்கள் யாவும் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதேன் மன்மத காவிய மூடியதேன் அல்லியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பனும் கீர்த்தனை பாடியதே இந்திய வெண்பணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்திர மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா செயலாடும் கண்ணில் வாளூரும் நேரம் செவ்வானம் என்றும் பொன் பூவும் கோலம் சிந்திய வெண்பணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா தென்னிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா.

0: போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் பித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாழிய பூமியில் கார்முயிலாய் மலை பூவிடும் மானுடம் என் மகனே இந்திய விண்பணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா தென்னிறமேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா செயலாடும் கண்ணில் வாழூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய விண்பணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா தென்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சு.
1: நல்ல கருத்தாளம் உள்ள ஒரு பாடல், சிந்திக்க வைக்கும் பாடலாக இருக்கின்றது மகனே. சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி,
2: மகிழ்ச்சிங்கப்பா. நன்றி.
1: நன்றி ஐயா. என்ன பாடலை கேட்போம் என்று உங்களுக்காக என்ன பாடல் நான் ஒளிபரப்ப வேண்டும்
2: அப்பா? செந்தூரப்பு படத்துல இருந்துங்கப்பா. போதனை தீரவில்ல சொல்லியல யாருமில்ல முன்ன பெண்ண அழுதல.
1: அந்த பாடல் வேணுமா? சோதனை தீரவில்லை என்ற பாடல். சரி, அந்த பாடலை ஒளிபரப்புகின்றேன். 2024 உங்களுக்கு நலமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து கூறி ஆசி வழங்கி கொள்வோம்.
2: நன்றிப்பா. நன்றி.
1: நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம். அப்ப அப்பா அப்பா எப்படி இருக்கு? அப்பா எப்படி இருக்கிறார்?
2: அப்பா நலமா இருக்காரு.
1: அடிக்கடி சந்திப்பி அடிக்கடி உங்களோட தானே இருக்கிறார்? நோய்கள் எல்லாம் வருவது வழக்கம் தானே. நோய் வந்தால் அது நோய் விட்டு போய்விடும். மனதிலே மகிழ்ச்சி இருக்கணும், திருப்தி இருக்கணும். நன்றி மகனே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
1: நன்றி. அடுத்து முன்னிறுத்த வானொலியின் காற்றலை இணைவதற்காக பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய விஜயராகவன் அவர்கள். அழைக்க வேண்டும் விஜயராகவன் அவர்களே. உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். இது முன்னிறுத்த வானொலி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம்.

அன்புடன் விஜய ராகவன் அவர்கள் தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது அழைத்து விட்டார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம் விஜய ராகவன் அவர்களே, வணக்கம். ஓ, அவருடைய இணைப்பு வருவதில்லையே, கிடைக்கவில்லையே. வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். உங்களை இணைக்க முடியாமல் இருக்கின்றது விஜயராகவன் அவர்களை, மீண்டும் இணைக்கவும் இணைய வேண்டும் நீங்கள். இது முன்னேற்ற தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் பாடுபோர் பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே உறவுகள் வந்து தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து வாழ்த்துக்களையும் கூறி பாடல்களையும் கேட்டுச் செல்லும் வேளையிலே தொடர்ந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது பாடல்கள். ஒலிபரப்பாகவில்லை, அவர்கள் ஒலிபு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நேயர்கள் பெற வேண்டும், பாடலை தர வேண்டும். 647-8744-1 என்ற இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பாடலை தாருங்கள். வளமையாக வருபவர்கள் இன்னும் வரவில்லை, வருவார்கள் என்ற எண்ணத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது காற்றலை. விஜயராகவன் அவர்களே, உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கின்றோம். தொடர்கின்றது ஆடலுடன் பாடலை கேட்டு.

0: என்ன இள நீரின் பதமாக ஒன்று நான் தரவாகிதமாக.
1: கடந்த 26 வருடங்களாக முன்கில் தமிழ் வானொலியின் ஞாயிறுதோறும் வரும் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் பல உறவுகள் வந்து இணைந்தார்கள். இப்பொழுது அடுத்த உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைந்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆனந்தமான ஆனந்தன் அவர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள். பணி முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீங்களா ஐயா?
2: பனி குறைவாக
1: இருந்தால் நிலமாக இருக்கின்றார். சரி, உங்களுக்கு இந்த 2023 எப்படி இருந்தது என்ற அனுபவங்களை சிறிது பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: நல்லதான் இருந்தது.
1: பணிகள் கொஞ்சம் வளர்ந்திருக்கின்றதா?
2: பணிகள் அது எப்பயுமே கவனிச்சுட்டே இருப்பேன், வேற ஒண்ணும் இல்லையா?
1: அது உண்மைதானே ஐயா. உடையவன் கண் ஓடா பயிர் ஒரு முழங்கட்டை, சரியா? அந்த அந்த அந்த பயிரை வளர்ப்பவன் அதை கண் பார்வை குறைந்து விட்டால் அது வளர்ச்சி வந்து ஒரு முழங்கட்டையா போய்விடுமா? ஆகவே அதுதானே வாழ்க்கை ஐயா. வாழ்க்கை என்பது அதுதானே. அதை விட்டு விட்டு கையை கட்டிக்கொண்டு வீட்டை இருந்து விட்டால் அது வளராது, உங்களுக்கும் அது வளர்ச்சியாக இருக்காது. வாழ்த்துக்கள். சரி, 2024 எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்?
2: எல்லாமே எல்லா நலனும் பலனும் தங்களுடைய ஆசீர்வாதத்துல வந்து சேரணும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருந்தால் அது நலமாக நடைபெறும். சரி, இப்பொழுது நீங்கள் என்னப்பா இங்கே எல்லோருடைய பாடலுக்கும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குறிப்பீடுகளுக்கு என்னுடைய நன்றிகள். என்ன பாடலை பாடப்போகிறீர்கள்? அண்ணையா,
2: நிகழ்ச்சி கேட்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம மன்றில் தமிழ் வானொலி நிகழ்ச்சி கேட்கறது அவ்வளவு சிறப்பா இருக்கு.
1: 27 வருடங்கள் அல்லவா
2: அலங்கரிக்கிறேன்.
1: 26 வருடங்களை தாண்டி 27வது வருடம் வரும் வரை நீங்கள் ஒவ்வொன்றாக செதுக்கி கொண்டு வருகிறேன். உங்களால் தானே இது நிறைவேறும். உறவுகளினுடைய ஒத்துழைப்பு, உறவினுடைய பங்களிப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் தான் இங்கே முக்கியம். இந்த 2023 எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நான் முதலில் கூறியிருந்தேன், அத்தனை கிடைத்தாலும் சில நிகழ்ச்சியும் இருக்கின்றது ஐயா. தங்களுடைய முத்திரையை பதித்து சென்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து உங்கள் முத்திரைகளை பதிக்கின்றீர்கள். ஆவணமாக இருக்கின்றது இங்கே. பதித்து விட்டு உள்ளத்திலே அன்பை பதித்து விதைத்து விட்டு சென்றீர்கள். அந்த வகையிலே என்றும் மறவாமல் நினைவு கூறக்கூடிய எங்கள் உறவுகளை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய பதிவுகள் இங்கே இருக்கின்றது. அதை நாங்கள் மறுபரப்பு செய்யும் போது அவர்கள் எங்களோடு தான் வாழ்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றேன். அவற்றை மறக்க முடியாது அல்லவா? அந்த நிகழ்வு எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகளாக இருக்கும் மக்கள், மறைந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் எங்கள் வானொலி உறவுகளுக்குள்ளேயும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும். நாட்டை விட்டு தங்களுடைய சொந்த சுகங்களை விட்டு வெளிநாடு சென்று பணியாற்றி தங்கள் குடும்பத்தை காக்க இருந்தவர்களுக்கு சில உடல்நிலை காரணமாக அதை தொடர முடியாமல் மீண்டும் வந்து விட்டார்கள். வந்தது நன்றி, நலம், மகிழ்வு. ஆனால் அது தொடர்ந்து செல்வதற்கேற்ற பணி, அந்த படி வேண்டுமே அவர்களுக்கு. அதற்காக நாங்கள் கொஞ்சம் வருத்தம் அடைய வேண்டியிருக்கு. அவர்களுக்கு அடுத்தவரிடம் அது சுபேட்சமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். மேலும் இந்த கால நிலையால் ஏற்பட்ட அவலம், இடர் இதற்காக என்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது. இதற்கு முன்பு ஆண்டாண்டு எத்தனை ஆண்டுகள் யுகங்களை கண்டுபிட்டோம். மழை அனர்த்தங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றது. இது ஒரு வருடத்துக்குள்ளே அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. அது இயற்கையின் தவறா அல்லது எங்களுடைய பாராமுகமா அல்லது எங்கள் தவறா என்று இந்த கேள்விக்கு விடை காண முடியாமல் இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த அரசியல் ஆளுமைகளினால் எத்தனை அவலங்களை ஏற்பட்டிருக்கின்றது நாட்டுக்கு நாடு. எத்தனை சேதங்களை கண்டிருக்கின்றது நாடு. எத்தனை மனங்கள் உழைவுபட்டு, மனங்கள் உடைந்து, மனங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. எத்தனை இழப்புகள் நேர்ந்திருக்கின்றன. இதுக்கெல்லாம் முடிவு காணாதா? இந்த 2024 வந்து பதில் கூற மாட்டாதா? இப்பொழுது பார்க்க போனால் பஞ்சம், நாடு முழுவதும் பஞ்சம் தழுவ போகின்றது என்ற ஒரு அறிகுறி தென்படுகின்றது இந்த அறிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது.
2: பார்க்கும்போது
1: எங்கள் மக்களிலே உள்ள திறமைகள்
2: இதெல்லாம் பார்க்கும்போது
1: நிகழ்வாகத்தான்
2: இது இந்த 24 சிறப்பா இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல வரீங்க.
1: ஒரு எண்ணம் வருகின்றது, அதுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். அதுக்குத்தான் தினமும் நான் நிகழ்ச்சி நிறைவேறும் படம் இருக்கிறம் கூப்பி உங்களோடு சேர்ந்து இறைவன வேண்டிக் கொள்வது மகிழ்ச்சி நிலவ வேண்டும் ஐயா. நாங்கள் இந்த உலகத்திலே 6 அறிவோடு மானிட பிறவி எடுத்து வைத்தது ஒற்றுமையாய் அன்பாய் மகிழ்வாய் வாழத்தான். வரும் நிகழ்வுகள் இயற்கையான நிகழ்வுகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளத்தான். இயற்கை மூப்பு பிணி சாவு இவை எல்லாம் இயற்கையானது, அதை ஏற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் இது இடைக்கொள்ளையாக இருக்கின்றதே, பாருங்கள் இடைக்கொள்ளை என்று கூறலாம். இதை அதை எங்களை மனம் கொள்மனம்பு செய்யவில்லை. என்னை பொறுத்தவரையில் உங்களை பொறுத்தவரையிலும் மனிதனேயம் உள்ளவர்கள் நாங்கள். இழக்கக்கூடாததை இழந்து விடுகிறோம், இழக்கக்கூடிய நேரத்தில் இல்லை, இழக்க முடியாத நேரத்தில் இழக்கின்றோம். பெருது நேரத்தில் கூட உலகை ஒரு கண்ணீர் கல ஆட்டத்தை ஆட வைத்து விட்டுத்தானே செல்கின்றது இந்த இயற்கை. சரி, இந்த வழியில இந்த நிகழ்வுகள் மகிழ்வாக மலர வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. அடுத்த வருடம் காலடி எடுத்து வைக்கின்றோம். இன்னும் சில மணி நேரத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைத்தீர்கள், எங்களுக்கு பல மணி நேரம் உண்டு. இன்னும் 12 மணி காலத்துக்கிட்ட இருக்கின்றது எங்களுக்கு புதிய ஆண்டை நாங்கள் சந்திப்பதற்கு. நீங்கள் இன்னும் 15 நிமிடத்தில் கண்டுபிடிப்பீர்கள் புதிய
2: ஆண்டு.
1: சரி, இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே மகிழ்ச்சி வரும் வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி எண்ணாமல் வரும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஒரு பாடலை தாருங்களேன் கேட்போம்.
2: சிரித்து வாழ வேண்டும் பாடல்.
1: இங்கே கொண்டு வாருங்கள், நீங்கள் வந்தால் அதிலே பலன் உண்டு. கொண்டு வாருங்கள் அந்த பாடலை.
2: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா உள்ளலா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா உள்ளலா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா கீ, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சிக்க பாப்பா கீ, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா கீ. சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், எங்கே சொல்லு வணங்கும், அன்பில் வாழும் தெய்வம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும், ஆசை இல்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும், பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும், பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும். சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததாலே முத்துக்கு என்ன சிறுமை, எங்கே நன்மை இருந்த போதும் ஏற்றுக்கொள்ளும் உலகம், அங்கே வந்து தழுவி கொண்டு போற்றும் நல்ல இதயம், சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா கீ, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சக்க பாப்பா கீ. வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும், பள்ளிக்கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல் பாதை அங்கே இருக்கும், பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, சிக்கு மங்கு சிக்கு மங்கு செக்க பாப்பா ஹீ, சிக்கு மங்கு சிக்கு மங்கு செக்க பாப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு செக்க பாப்பா ஹீ, சிக்கு மங்கு சிக்கு மங்கு செக்க பாப்பா. சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சக்க பாப்பா. நன்றியா.
1: உண்மையிலே ஹாப்பி நியூ இயரை நீங்கள் தான் வாழ்த்துக்களை நீங்கள் தான் கூறுகிறீர்கள் என்றால், ஒரு உபகரணத்தில் இவ்வளவு மக்களையும் வைத்துக் கொண்டு கூறுகிறீர்கள், இந்த சின்ன சின்ன நிலையில வங்கி அழைத்துக் கொண்டு வந்தீர்கள். சாதாரணமாக உங்கள் சொந்த இசைக்கருவியை விட்டு விடுவீர்கள், வருகின்ற இசையை வாயினாலே செய்வீர்கள், இப்பொழுது குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து பாடுகிறீர்கள், ஒரு தொலைபேசியில் இத்தனை பேரும் பாடியிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு, உங்கள் திறமைக்கு பாராட்டுகள். சிறப்பாக சிறப்பாக இருந்தது, கேட்பதற்கு மகிழ்வாக இருந்தது ஆனந்தன். இவ்வளவு திறமையை வைத்திருக்கிறீர்களே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அப்படி என்ன உங்களுக்கு என்ன பாடலை கேட்டு மகள விருப்பம் என்று ஆனந்தனுக்கு?
2: பொன்னல் எரி கரையோரம்னு ஒரு பாடல் இருக்கியா? பொன்னல் ஏரி கரையோரம் பொழுது சாயுது நரியோரம் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பாடலையா கொடுத்துருங்க. பொன்னல் ஏரி கரையோரம்,
1: பொன்னின் ஏரியா,
2: பொன்னில் ஏரி கரையோரம்.
1: பொன்னில் ஏரி கரை, என்ன திரைப்படம் தெரியவில்லையா?
2: படம் சட்டன் மறந்து
1: போயிட்டு படிப்போம். என்ன கதை? பொன்னின் ஏரி கரையோரம் அப்படித்தானே? வார்த்தை சரி என்றால் பிடித்துக் கொள்ளலாம். சிறப்பாக இருந்தது ஆனந்தன். எப்படி நீங்கள் உங்களை அடக்கி உங்களை உங்களை நிலை நிறுத்தி ஒரு தொலைபேசியிலே எண்ணிக்கைகளை மறவாமல் அந்த குழந்தைகளுடைய அந்த மகிழ்ச்சியை வெளியே கொண்டு வந்து சிறப்பாக பாடினர். சிரித்து வாழ வேண்டும், நாங்கள் எல்லோரும் சிரித்து வாழ வேண்டும், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டும்னு அந்த பாடலே அடக்கப்பட்டிருக்கிறது. இது பொன்மனச்செல்வன் நடித்த பொன்மன செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய திரைப்படத்து பாடல். சிறப்பாக இருந்த அந்த பாடல், நன்றாக பாடினீர்கள், ஆயத்தமாக கொண்டது, அழகாக பேசி மகிழ்ந்ததோடு மட்டுமல்ல அடுத்தவரிடமும் எப்படி இருக்கும், மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த எண்ண அபிலாஷைகள் வெளியே கொண்டு வந்த பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் விஜயராகவன் அவர்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி காற்றில். அது மட்டுமல்ல ஏனைய பாடல்களையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஓடி வாருங்கள், எங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன் நீங்கள் வந்து இணைந்து கொள்ள வேண்டும், உங்கள் பாடலை தர வேண்டும். அன்பு உறவுகளை, இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலைகத்திலிருந்து வாரம் ஒரு முறை மலரும் பாடுவோர் பாடலாம்.

நாங்கள் ஆடலுடன் பாடலை கேட்டு மகிழ்வதிலே தான் சுகம் சுகம் என்று எண்ணும் வேளையிலே இன்று புது வருடத்தை எண்ணி அநேகமான உறவுகள் ஆலயங்களுக்கும் செல்வதும் வீட்டிலே புது வருடத்தை கொண்டாடி மகிழ்வதுமான கேளிக்கைகளிலும் இருக்கும் இந்த நேரம் அவர்களுக்கு சுமையாக இருக்கும். சுகமாக வந்து வானொலியில் இணைவதற்கு நேரமும் அரிதாக இருக்கும். தொலைபேசியும் வந்து தொழிற்பாட்டிலே இருக்கும். எல்லோரும் அழைத்தபடியும் பேசியபடியும் வாழ்த்துக்களை கூறியபடியும் மகிழ்ந்தபடியும் இருக்கும் வேளையிலே ஆடலுடன் பாடலை கேட்டு மகளை நாங்களும் விரும்புகிறோம். முடிந்தவரை வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு தொடருங்கள். மகிழ்வோம்.

இனிமையான அந்த பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் இதன் சுகம் சுகம் என்று பாடி செல்கின்றது என் உறவுகளை தொடர்ந்து பாடும் அந்த பாடல் மூன்றில் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. உறவுகள் கேட்டு மகளும் பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பும் வேளையிலே நீங்கள் பாடும் வேளை உறவுகள் பாடும் பாடலையும் கேட்டு மகள ஒரு சந்தர்ப்பம் ஒரு நிகழ்ச்சியை அன்பு மகள் வான் அரசி மீரா அவர்கள் மூன்றில் தமிழ் வானொலி அதிபர் அவர்கள் ஆரம்பித்து 27 வருடமாக தொடர்ந்து தரும் வேளையிலே ஆண்டுக்கு ஆண்டு இன்றைய நாள் ஆண்டுக்கு ஆண்டு இந்த புது வருடம் பிறக்கிற நேரத்தில் எங்களுடைய கலைஞர்கள் பலர் இருந்தார்கள். வேறு இந்த இடமாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுது இங்கொழுது அமைத்திருக்கின்றோம் இந்த கலையகத்தை. இதற்கு முன்பு இருந்த கலையக மண்டபத்துக்குள்ளே எல்லா இசைக்கருவிகளுடன் வந்துவிடுவார்கள். பக்க வார்த்தியங்களுடன் அன்பு உறவுகள் காற்றலையில் பாடுவார்கள். பாடும் வேளையிலே இவர்கள் கலையகத்தில் இருந்த இசையமைப்பு கோலாகலமாக இருக்கும். இன்றைய கால ஓட்டத்தின் மத்தியிலே முன்பு பாடிய பாடல்கள் பலர் எங்களுடைய திரையத்து பாடல்கள் பாடகர்களாக பின்னணி பாடகர்களாக சென்றிருக்கின்றார்கள். மேடை பாடகர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று இசைக்குழுக்களை அமைத்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இசைப்பயணம் சிறார்கள் ஒவ்வொருவரும் வந்து இலைமறை காயாக இருக்காமல் வெளியே கொண்டு வந்து அறிமுகமாகி பலர் பிரபல்யம் அடைந்திருக்கின்றார்கள். அது எங்களால் என்ன மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது. சங்கீத வித்துவானாக இருந்திருக்கின்றார்கள். இங்கிருந்து கொண்டு அதாவது அந்த கனடா நாட்டில் இருந்து கொண்டே இப்பொழுது இருக்கின்ற விஞ்ஞான வசதியின் காரணமாக தொடர் அலைகளை வைத்து இந்தியாவில் இருக்கும் சங்கீத பூஷணங்களிலிருந்து இங்கே இருந்து அதை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். அது மட்டுமில்லை இசைக்கருவிகளை இசைக்க பழகி கொண்டிருக்கின்றார்கள். பல இசைஞர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இருந்து சென்றவர்கள் பலர். அவர்களை எண்ணும்போது எங்கள் சுறார்கள் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வந்து முது ஒரு உயர்நிலையை அடைந்திருக்கின்றார்கள் என்று எண்ணி பெருமைப்பட்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் என்பவர்களே. இது மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் 12 மணியில் கால் வைத்து 2024 எதிர்கொள்ளப் போகின்றீர்கள். நாங்களும் நேரடியாக பார்த்து பல நிகழ்ச்சிகள் மகிழ்வது உண்டு. இப்பொழுது தானே அறிவியல் சாதனங்கள் வளர்ந்த வேளையிலே உள்ளங்கையில் வைத்து கொண்டு உலகையே பார்த்து கொண்டு மகளலாம் என்பது உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகம்.

0: வணக்கம் வணக்கம் விஜயராகவன் அவர்களே, வணக்கம். இப்பொழுதுதான் உங்களோட இணைப்பு கிடைத்திருக்கின்றது போல் தெரிகின்றது. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மீராமாவுக்கும் வணக்கம், உங்களுக்கும் வணக்கம்.
0: நலம் நலம் நலம். நாங்கள் நலமாக இருக்கின்றேன். உங்கள் வணக்கத்தை நாங்களும் திருப்பி உங்களுக்கும் வணக்கத்தை தருகிறேன். பணியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: இப்போதான் பணி முடிஞ்சு
0: வந்து வந்தீர்கள். புது வருடம், புது வருடத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள்.
1: புது வருடம் நல்லதாக அமையட்டும் அனைவருக்கும்
0: என்று வாழ்த்துக் கொள்வது. இந்த 2023 2023 உங்கள் அனுபவத்தை சிறிது பகிர முடியுமா எங்களோடு? உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நல்லபடியங்கள் எல்லாம் இருக்கின்றது உங்களிடம் கூறுங்கள்.
1: அதாவது 2020 மிக சந்தோஷமான உள்ள செய்தி தான். அதிகமாகவும் உள்ள வெள்ளமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வெயில் அதிகமாகவும் உள்ள நடுத்தரமான ஒரு வருடமாக சென்று விட்டது.
0: சிறப்பாக மகிழ்வாக இருந்தது கூறுகிறீர்கள்.
1: ஆமா.
0: மன்னியல் தமிழ் வானொலியின் உங்களுடைய பங்களிப்பிலே என்ன மகிழ்வை கண்டிருக்கின்றீர்கள்?
1: நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமையாக இருக்கின்றது. அது நம்ம உரையாடும் போதுதான் தங்கள் தங்களிட மேலாக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
0: சிறப்பு. பூரண சுதந்திரத்தோடு, பூரண சுதந்திரத்தோடு உலாவுகிறீர்கள், உலா வருகின்றீர்கள், வலம் வருகின்றீர்கள். அப்படித்தானே? சிறப்பு. சரி,
1: எந்த வானொலியும் இல்லாத ஒரு இதெல்லாம் கனடா மாநில தமிழ் வானொலி.
0: வாழ்த்துக்கள், நன்றிகளைய. இது உங்கள் வானொலி, உங்களால் வளர்க்கப்பட்ட வானொலி. சரி, 2024 எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
1: அனைவரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும், நோய் நொடி இல்லாமல் என்னாலும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும்.
0: ஏனென்றால் இந்த நோய் நொடிகள் என்ற பெயரை கொண்டு வந்து விட்டீர்கள். அதிலே நிறைய அனுபவம் பெற்றிருக்கின்றீர்கள். எத்தனை நோயாளிகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் உங்களுடைய வைத்தியசாலையிலே, எவ்வளவு சேவைகளை செய்திருக்கின்றீர்கள், எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கின்றீர்கள் பற்றியெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். உங்களால் உதவி பெற்று நலமடைந்த பலர் எங்களோடு பேசியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். அந்த பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம், விஜயராகவன் அவர்களே.
1: நானும் அதில் பாதிக்கப்பட்டேன்ல.
0: உங்களுக்கு தெரிகின்றது அதனுடைய தாக்கங்கள் எல்லாம். அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறிய எவ்வளவு அறிவுரைகளை தருகின்றீர்கள், பதிவிலே இடுகின்றீர்கள், எத்தனை சம்பவங்களை எல்லாம் அறிவிக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரி, இன்று என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்ப வேண்டும் விஜயராகவன்?
1: புதுப்பட சகலகள ஒரு பாடல், மாமா மாமா ஒரு பாடல் இருக்கும்.
0: மாமா மாமா என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். சரி, இப்ப என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள் எங்களுக்கு? என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
1: இப்ப இன்னும் பாடலையான போய் சாப்பிடணும்.
0: சரி, நல்லது. உங்களுக்கு நன்றி ஐயா. உங்களுக்காக நான் அந்த பாடலை ஒலிபரப்புகிறேன். உங்களுடைய நிலைமையை கூறினீர்கள். முடிந்தால் மீண்டும் வந்து பாடலாம். இன்னும் 2 நிமிடங்களில் உங்களுக்கு புதிய 2024 வரப்போகின்றது. அதை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த வரும் ஆண்டிலே, இந்த ஆண்டில் ஏற்பட்ட நிகழ்வுகள் சென்று மகிழ்வுகள் நிலைத்து அடுத்த ஆண்டு மகிழ்வாக எல்லாம் அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன்.
1: மீராமாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. வாழ்த்துக்கள். உங்கள் நன்றி. அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
1: வானொலியில் பணிபுரியும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்து பலிக்க வேண்டும்.
1: நம்ம கனடா மாநில தமிழ் நேயர்கள் நெஞ்சங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இனிமே உங்கள் வாழ்த்துக்கள் பலிக்க வேண்டும், எல்லோரும் நலமாக இருப்பார்கள் என்று கூறி விடைபெற்றுக் கொள்வோம். விடைபெறுகின்றது 2023, மலர்கின்றது 2024. வாழ்த்துக்கள் விஜயராகவன் அவர்களே. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வரவில்லையா? இப்பொழுது வருகிறதா?
1: அது வச்சிருக்கேன்ப்பா நான் வானொலியே.
0: இப்பொழுது வருகிறதா?
1: இல்லையப்பா
0: வரவில்லையா? கேட்கும் கேட்கும்.
1: ஆமா,
0: 2024 உங்களுக்கு பிறந்து விட்டதை மிகவும் விமர்சையாக முன்னிலை வானொலி பாடல் மூலம் தந்தது. ஹேவோ எவ்ரிபடி ஹாப்பி நியூ இயர் என்ற பாடலை கொடுத்து
1: தேங்க்யூ அப்பா.
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மகளே. மேலை நாடுகளில் இன்னும் எங்களுக்கு 2023 தான் இருக்கின்றோம். மீண்டும் இன்னும் சில சில நாடுகளில் நேரங்கள் மணிகளில் மணித்துளிகளில் மாறி மாறி புது வருட கொண்டாட்டங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைத்ததை மகளோடு நாங்கள் பாடலாக பாடலோடு கொண்டு வந்து தந்தோம். பிறந்திருக்கும் இந்த 2024 நிகழ்வுகள் எல்லாம் அகன்று மகிழ்வாகவும், இடர்கள் எல்லாம் விலகி மகிழ்வாகவும், துன்பங்கள் எல்லாம் கலைந்து இன்பங்களாகவும் செழிப்பாக வர வேண்டும், பஞ்சங்கள் எல்லாம் நீங்கி பசுமையாக வர வேண்டும், எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று, இல்லாமை ஒழிய வேண்டும் என்று என் அன்பு செல்வங்களே, அன்பு உறவுகளே உங்களுக்கு மனம் மகிழ்ந்து வாழ்த்திக் கொள்கின்றேன். வாழிய வாழியவே மலர்க 2024. முதல் நேராக அன்பு மகள் வந்திருக்கிறாள் ரேவதி. எங்கே அந்த ஆன்மீகத்திலே செல்வோம், திருப்புகளை பாடுங்கள் கேட்போம்.
1: திருச்சி திரம்பலம், இது பாகஸ்ரீ பாகஸ்ரீ ராகம்.
0: பாகஸ்ரீ ராகத்திலே திறப்புகின்றீர்கள். திருச்சி
1: பாகேஸ்வரி பலருக்கு
0: எங்கே கொண்டு வாருங்கள்.
1: முருகமயூ

பதி பசு பாச தீர்வினை முதிய புராரி கோதிய குருவே என்று உருகியும் ஆடி

புல் பொறுத்திரு கோர பாரி மறுதிடை போய் அப்போதொரு சகடு.

ஒரு பொதுவியர் சேரி கே வளர் புயல் மருகா வஜ்ராயுதா புறமதில் மாபு தேர்கள் பெருமாளே உருகியும் ஆடி பாடியும் இரு கழல் நாடி சூடியும் உணர்வினோடு கூடி கூடியும்

0: உனதடியாரை சேர்வதும் ஒரு நாளே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் இனிமையாக வந்து ஒரு பன்னிசையோடு பாகஸ்ரீ ராகத்திலே முருக பெருமானின் பெருமை, அருள், சிறப்பு இவற்றை கூறி பாடி எங்கள் மனதிலே பதித்து அவன் அருள் வேண்டை ஆண்டவனை தொழுவோம் என்று கூறிக்கொண்டு இனிமையான இந்த திருப்புகளை முன்னேறு தமிழ் வானொலியில் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு அனுசரணையாக இருக்கின்ற ரேவதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். நன்றி அம்மா, சிறப்பாக இருந்தது. இப்பொழுது பாடலும் பாடுவீர்களா அல்லது திருப்புகள் மட்டும்தான்? பாடுங்கள்.
0: வழக்கமா வர்றாங்க யாரும், எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்களா?
1: கோயில் கொண்டாட்டம். அவருடைய தொலைபேசியில இப்பொழுது அரம்பரமாக ஓ ஹாப்பி நியூ இயர் அழைத்து கொண்டே இருப்பார்கள். ஈடுபாடாக இருக்கும், அவர்கள் வருவார்கள். இப்ப இடையிலே ஒரு தடவை கண்ணன் மீண்டும் ஒரு தடவை அழைத்திருந்தார், அவர் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். சரி, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் அம்மா, கேட்போம்.
0: பாடுகிறேன்.
1: பாடுங்கள்.

என் நெஞ்சம் பொன்னூஞ்சலாட கண்டேன். இதழ் சிந்தும் முத்தங்கள் நூறு, அது என் வாழ்வில் நான் பெற்ற பேரு. லலலா இதழ் சிந்தும் முத்தங்கள் நூறு,

கண்டேன், என் நெஞ்சம் பொன்னூஞ்சலாட கண்டேன். கரும்பின்றி நீ சொல்லும் மழலை, அது அரும்பாக பொருள் செய்த மாலை தலாலா. கரும்பின்றி நீ சொல்லும் மழலை, அது அரும்பாக பொருள் செய்த மாலை. கனி தோட்டம்

கண்டேன், என் நெஞ்சம் பொன்னூஞ்சலாட கண்டேன், இரு கண்ணில் எனையாலும் மணி வண்ணா பல்லாண்டு பாட கண்டேன்.

0: கண்டேன், என் நெஞ்சம் பொன்னூஞ்சலாட கண்டேன்.
1: சிறப்பு மகளே, நல்ல பாடல். தேனில் ஆடும் ரோஜா இனிமையாக பாடினீர்கள். அடுத்த வருடம், இந்த வருடம் உங்களுக்கு தேனில் ஆடும் ரோஜா போல் மகள வைப்பீர்கள், மகள வைக்கும் என்பதை எண்ணிக்கொள்ளுகின்றேன். என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள் நீங்கள்? பதிவிடவில்லையே பாடல்.
0: எனக்கு வந்து அப்பா, எனக்கு பக்தி பாடல் ஒன்று தாருங்களப்பா.
1: என்ன பாடல் வேண்டும்? பாடலே கூட
0: சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தணிகை என்றால், தணிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம். அந்த பாடல் தாங்கப்பா.
1: தணிகை என்றால் அமைதி என்போம், அப்படித்தான். அமைதி என்போம், இனிமையான பாடல்.
0: அமைதி இன்பம்.
1: சரி, அந்த பாடலை உங்களுக்காக ஒலிக்க வைக்கின்றேன். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே கண்ணன் அவர்கள் வருகின்றார், அவரோடு பேசட்டுமாம்மா. எல்லா நலமும் வளமும் உண்டாகட்டும், சிறக்கட்டும்.
0: அம்மா, அப்பா, உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா.
1: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் அம்மா. எல்லா நலமும் உண்டாகட்டும், வாழ்த்துக்கள் அம்மா. சென்று வருவோம், மீண்டும் சந்திப்போம்.
0: அம்மாக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா.
1: சென்றடையும் அந்த வாழ்த்துக்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் மகன் கண்ணன் வருகின்றார், அவரோடு செல்கின்றேன். நன்றி அம்மா. எங்கே கண்ணன்? வணக்கம் கண்ணா. வணக்கம் கண்ணா, வர வேண்டும். வணக்கம் கண்ணன்.
2: அப்பா வணக்கம்.
1: வணக்கம் மகனே. கண்ணா நலமா? எப்படி வருடம் பிறந்து விட்டதா
2: அப்பா? இல்லப்பா, என்ன எங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் இருக்கு, ஒன்னே கால் மணி நேரம் இருக்குங்கப்பா.
1: எப்படி? ஓ, அப்படியா? நான் அவசரப்பட்டு விட்டேனோ. அடுத்த என்னுடைய மணிக்கூட்டை பார்த்து விட்டு நான் சரி, வருடம் ரெண்டு வேலையை பிறக்கட்டுமே.
2: உங்களுக்கு பண்ணட்டும்.
1: அதுதான் நான் யோசனை பண்ணேன். சரி, வாழ்த்துக்களே. வரும் வருடத்துக்கு அடுத்த பாட்டு வரும்தான் வரும். வாழ்த்துக்கள். சரி,
2: முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடியே கொண்டாடிட்டோம்.
1: கொண்டாடிட்டோம், அதான் எப்பொழுது நாங்கள் முன்னேற்பாடாக இருக்க வேணும் இல்லையா? அட்வான்ஸ். இப்பொழுது ஞாபகம் முடியதுக்கு நன்றி மகனே. நான் இன்னமும் எங்களுடைய இந்த மணிக்கூட்டை பார்த்து விட்டு, எங்களுடைய கடிகாரத்தை பார்த்து விட்டு, அடே இப்பொழுதுதானே 10:45 நம்ம ஒரு இடம் இல்லாத மாதிரி இந்த முன்பே நான் அந்த பாடலை தந்து விட்டேன். சரி சரி, இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை தரப்போகின்றீர்கள்.
2: அப்பா, வசந்த ராகம் படத்துல இருந்து, விஜயகாந்த் படத்துல இருந்து மறுபடியும் ஒரு பாடல்.
1: மீண்டும் ஒரு பாடல், எங்க பாடங்கள் கேட்போம்.
2: ஆமாப்பா. தேடாத இடமெல்லாம் தேடினே, பாடாத பாட்டெல்லாம்

0: இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. வெவ்வேறு திசைகளில் ஓடம் ரெண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா, இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா. வெவ்வேறு திசைகளில் ஓடம் ரெண்டு வெள்ளத்தில் போனதம்மா என் கண்ணம்மா, இவ்வாறு பிரிந்தது இங்கே இன்று சந்திக்க நேர்ந்ததம்மா என் கண்ணம்மா, துன்பங்கள் தீர்ந்ததம்மா. நிஜமோ நிழலோ உனை நாம் பார்த்தது, பிரிந்தோம் இணைந்தோம் விதிதான் சேர்த்தது. இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு ஒரு சரணம் கிடைத்தது. பெய்தட்டு தழுவிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா, உன்னாளில் விலகிய வெள்ளை புறாவும் இந்நாளில் தோன்றுதம்மா. மீதொட்டு தட்டிய மஞ்சள் நிலாவும் கைவிட்டு போனதம்மா என் கண்ணம்மா, உன்னாளில் விலகிய வெள்ளை புறா இந்நாளில் தோன்றுதம்மா என் கண்ணம்மா, என் செல்வம் மீண்டதம்மா. அடடா, இதுதான் இறைவன் நாடகம். உறவும் பிரிவும் மனிதன் ஜாதகம். இதுவரை பாட்டை பிரிந்த பாடகன் எனக்கு பல்லவி கிடைத்தது. இதுவரை ஏட்டை பிரிந்த வார்த்தைகளுக்கு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது. என்னுடைய பல்லவி கிடைத்தது, நல்லதொரு சரணம் கிடைத்தது.
1: நல்லது சரணம் கிடைத்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்ணா, அருமையாக பாடியிருக்கின்றீர்கள். எடுத்தவுடன் ஒரு தொலைபேசியிலே வந்து திடீரென்று முழுமையாக பாடுவதென்றாவது சாதாரண விடயம் அல்ல. ஆரம்பத்திலிருந்து இதுவரை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நான் எண்ணுகிறேன். இத்தனை வாத்தியங்கள், இத்தனை எடுபடிகள் எல்லாம் இருந்து ஒரு மேடையிலே ஒரு பாடலை பாட வேண்டும், அல்லது ஒரு ஒரு ஒரு பதிவுக்கு ஒரு பாடலை பாட வேண்டும், அவ்வளோ ஆயத்தங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முன்னிறுத்தமிழ் வானொலியிலே பாடுவோர் பாடலாமல் பாட வேண்டும் என்று ஒரு பாடலை நினைத்து அதை மனனம் செய்து உள்வாங்கி கொண்டு வந்து அப்படியே ஒப்புவிக்கின்றீர்கள் ஒரு எடுப்பிலே. அப்பொழுது எவ்வளவு அவதானம் இருக்கும் உங்களுக்கு, பாடல் சரியாக செல்கின்றதா, வரிகள் சரியாக வருகின்றதா, என்னுடைய ஒலி அங்கே செல்கின்றதா என்றெல்லாம் பல விடயங்களை அவதானிக்க வேண்டும். அப்படி இருந்தும் நிதானமாக முழுமையாக பாடுகின்றீர்கள். உங்களுடைய திறமைக்கு வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். நான் விரைவாக வருடத்தை எதிர்பார்க்கிறேன் போல் தெரிகின்றது இல்லையா? முன்னேற்பாடாக நாங்கள் சென்று ஆயத்தங்கள் செய்வதில்லையே, அவரிடம் வந்தவுடன் தான் எல்லாம் செய்கின்றோமா? இல்லை சார், அவரிடம் வரப்போகின்றது வீட்டுக்கு வெள்ளி அடித்தல், புத்தாடைகள் வாங்குதல், பட்சணங்கள் செய்வது போன்று எல்லாம் செய்து எல்லாம் வைத்துவிட்டு தானே செய்வோம் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரெண்டு பாடல்களை தந்து இனிமையாக பாடி காட்டீர்கள், பாடலையும் கேட்டீர்கள். மீண்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி.
2: அப்பா, நியூ இயர் 12 மணிக்கு அம்மா வராங்களாப்பா?
1: மேபி ஆங்கிலத்திலே சொல்லி விடுவோம்,
2: இருக்கலாம்,
1: கொஞ்சம் அவருக்கு ஓய்வு தேவைப்படுகின்றது, உற்சாகம் குறைந்துதான் காணேன். நான் நினைக்கின்றேன் அவர் தொடர்ந்து இந்த வைத்தியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இங்கு அந்த மருந்துக்களின் தாக்கம், அடுத்தது உணவு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கின்றது அவருக்கு. அவ தான் நினைத்த உணவு ஒன்றும் உண்ண முடியாத அளவுக்கு இருக்கின்றார். உண்ணுகிறார், ஆனால் அந்த வாய்க்குதமாக வாய்க்கு ருசியா இருக்கவா, அந்த எல்லாவற்றையும் எடுக்க முடியாத கட்டுப்பாடு. அதனால் இப்பவும் குழந்தை பிள்ளைச்சனமாக இருக்கின்றார். சில சமயம் வரலாம் நன்றிமானே.
2: அப்ப பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டு வந்து நம்ம மொன்றியல் தமிழ் வானொலியில இருக்க அனைத்து நம்ம நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் நிர்வாக இயக்குனர் மீராம்மாவுக்கும் உங்களுக்கும் ஆஸ்தான் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயம் கழிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி அன்பு மகனே, உங்களை வாழ்த்துக்கள் பதிக்க வேண்டும். அதே போன்று நானும் தருகின்றேன். மகள் உங்கள் வானரசி வந்திருந்தால் அவர் நேரத்தை பார்க்காமல் புத்தாண்டை உங்களோடு சேர்ந்து சல்லாபமாக உல்லாசமாக கும்மாளம் போட்டுக்கொண்டிருப்பார் எனக்கு தெரியும். நான் கேட்டேன், அவருக்கு விருப்பம் என்ன செய்கிறாரோ தெரியவில்லை. சரியா மகனே, வாழ்த்துக்களையா. அவர் நலம் பெறுவார், நலம் பெறுவார். இந்த ஆண்டு எங்களுக்கு நலிவடைய விடாமல் அவர் மீண்டும் எங்களிடம் கொண்டு வந்து 6 மாத காலம் ஈழத்திரு நாட்டில் நின்று தன்னுடைய சிகிச்சையை பெற்று அங்கிருந்தும் ஒரு ஆபத்தை சந்தித்து அதிலிருந்தும் தவறை வந்துவிட்டார். அதற்கு நன்றி கூறத்தான் வேண்டும் இறைவனுக்கு. மீண்டும் அவர் நலம் பெறுவார், உங்களோடு இணைவார் என்றுதான் கூறுகின்றேன். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் மகனே. எல்லா நலமும் வளமும் உண்டாகட்டும். வாழ்த்து. இப்பொழுது உங்கள் நண்பர் வருகின்றார், என்னுடைய தானாக வந்த சந்தனம். சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாகப்பன் ஐயா அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்,
1: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். இரண்டு நேர வணக்கத்தையும் கூறி ஐக்கியமாகவும் வானலையிலே நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே கோவை மாநகரம் கணபதி பகுதியிலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
3: மொத்த கோவை மாநகரம் இயல்பான காலநிலை.
1: சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கின்றீர்களா? ஆரம்பித்து விட்டோம் அந்த பாடலோடு. நான் முந்தி விட்டேன் சரியா?
3: இந்த நேரம் தான் சரியான நேரம் ஐயா சொல்றது.
1: ஆமா ஆமா, வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு இந்த 2023 முதல் வாழ்த்துக்களை கூறவன கூறுங்கள் ஐயா.
3: அனைவருக்கும், உங்களுக்கும் மீராம்மா அவர்களுக்கும் மற்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய உளந்தணிந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்களுக்கும் அவ்வாறே எங்கள் வாழ்த்துக்களை எங்கள் வானொலி உறவுகளோடு தெரிவித்துக் கொள்ளுங்கள். மங்களமாக மகிழ்வாக சிறப்பாக உடல்நலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சரி, இப்பொழுது நீங்கள்
3: ஐயா நேற்றைய தினமே அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்து சொன்னா.
1: ஆமா,
3: சரியான நேரத்துல
1: வந்து கூறுகின்ற வாழ்த்துக்கள். அதாவது நாங்கள் முன்னேற்பாடாக இருந்து சரியான நேரத்தை கடைபிடித்து விட்டோம். நன்றி. இந்த நேரத்தில் இந்த 2023 எங்களை விட்டு செல்லும் வேளை உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சிறிது பகிர்ந்து கொள்ள முடியுமா? நல்லதா தீமையா? இது நல்லா இருந்ததா?
3: தீமைன்னு சொல்ல முடியாது ஐயா, நன்மைதான்.
1: நன்மைதான்
3: நடந்திருக்கு.
1: எப்படியா நன்மை என்று
3: எல்லாம் எடுத்துக்கிற விதத்துலதானே ஐயா இருக்குது எல்லாத்தையும்.
1: ஓ, மனம் கொண்டதே மாளிகை என்று கூறப்படுகின்றது இல்லையா? ஒரு குடிசையிலே இருந்தாலும், ஒரு குடிசையிலே புகுந்தாலும் அதை மாளிகை என்று நினைத்து விட்டால் மாளிகை தான் இல்லையா?
3: கூறுங்க. எதையுமே ஜாலியா எடுத்துக்கிறாள்.
1: நீங்க எல்லாம் ஜாலியாகத்தான் எடுத்துக்கொள்ளுங்கள். வருவதெல்லாம் வரட்டும், எல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணம் மனப்பாங்கு எல்லோருக்கும் வேண்டும். அந்த தாங்கும் சக்தியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எல்லாம் வேண்டும், அது உங்களிடம் இருக்கின்றது. சரி, அப்ப அடுத்து வரும் 2024 என்னென்ன நிகழ வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
3: அனைவருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாம நிறைவா இருந்தாலே போதும் ஐயா.
1: அது போதும். சரி, அந்த 2024 நீங்கள் ஏதாவது திட்டம் வைத்திருக்கின்ற, நான் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று அப்படி எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்கின்றதா?
3: இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஐயா.
1: அது 20 வருடத்துக்கு முன்னாலே இருந்த 20 வருடங்களுக்கு முன்பு விட்டுருவீங்களா? இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு இருந்த அந்த உல்லாசமான மகிழ்வான எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒன்றை கூற முடியுமா? எதை எதிர்பார்த்தீர்கள் என்று, எப்படி இருக்க வேண்டும் என்று?
3: நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா உடல் கட்டோட இருக்கணும்.
1: ஆமா, சுதந்திரமாக.
3: அப்பெல்லாம் போனது, அப்பெல்லாம் போனதனுடைய பலன் வந்து இப்ப வந்து நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள். இல்ல அப்புறம் இன்னும் ஒரு உணர்வு இருக்கு, சுதந்திரமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக நடமாட வேண்டும், என்னுடைய இச்சைக்கு நான் எப்படி எல்லாம் போக வேண்டும், அப்படி வாகனத்துல போகணும், இப்படி வர வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் இருந்தது தானே?
3: அது வந்து இன்னைக்கு தினம் வரைக்கும் நம்ம நினைச்சதுதானே.
1: வாழ்த்துக்கள். அப்ப நினைத்ததை முடிப்பவன் நான் என்று எண்ணிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். என்ன பாடலை உங்களிடம் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறது?
3: முதல்ல எனக்கு விருப்பமான பாட்டு வந்து ஒரு கேள்வி கேளாமையா பாட்டு. எனக்கு விருப்பமான பாடல் வந்து ஒரு தெம்மாண்டு பாட்டு ஒண்ணு இருக்குது.
1: என்ன பாடல்?
3: அது திரைப்படத்தின் பேர் வந்து முதலாளி அம்மா.
1: முதலாளி அம்மா என்ற திரைப்படத்தின் பாடல். என்ன பாடலா இருக்கும்?
3: கனகாவன் நடித்த படத்துல இருந்து ஆத்தோரம் ஆலமரம்.
1: ஆத்தோரம் ஆலமரம். ஓ, கனகாவோட நடித்த நாயகனார் ஐயா.
3: அவர் வந்து பானுச்சந்தர்.
1: பானுச்சந்தர். அப்ப இவர் இல்லை, ராம அவர் இல்லை,
3: ராமராஜன் அல்ல,
1: ராமராஜன்
3: அந்த படம் இல்ல. இது வந்து முதலாளி அம்மான்னு சொல்லி கனகாவுக்காக ஓட்டின படம்.
1: ஆத்தோரம் ஆலமரம் அந்த பாடல. சரி, நாமாட ஊஞ்சல். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இப்பொழுது என்ன பாடலை எங்களோட பாடி மகள போகின்றீர்கள்? கேட்டு உல்லாசமா ஜாலியா இருக்க போகின்றீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்து புது வருடம் பிறந்த பின்பு அந்த பாடலை கேட்டு ஜாலியாக இருக்க போகின்றீர்கள். நன்றி. அப்ப இப்பொழுது எங்களை ஜாலியாக்குங்கள் ஒரு பாடல் பாடி.
3: ஆக்சுவலா வேற பாட்டு நினைச்சிருந்தேன். சரி, இப்ப இந்த வாரத்துல வந்து உங்களுடைய ஒரு ஒளிபரப்பு ஓடுச்சு ஐயா, உலகம் சுற்றும் வாலிபன்
1: திரைப்படத்தை
3: ஒருபட பாடல்கள் வந்து ஓடுச்சு. அத அந்த நிகழ்ச்சியை கேட்ட உடனே சரி இந்த பாட்டு பாடலாம்னு
1: நினைச்சேன். அந்த நிகழ்ச்சி யார் கொடுத்தார்கள்?
3: நீங்க வழங்கினது தானே.
1: என்னுடைய நிகழ்ச்சி
3: ஒளிபரப்பா ஓடுச்சு.
1: எங்க கேட்போம் கொண்டு பாருங்கள்.
3: படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். பாடல் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அளவு நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அளவு நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ. மாவுளையின் பூ போலே மலருகின்ற இதுலோ மானினமும் மீனமும் மயங்குகின்ற வீரியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக பருவம் ஒரு தளமாக ஓர் தொடுக்க பிறந்தவளோ. குறுநகையின் வண்ணத்தே புலி விழுந்த கண்ணத்தே குறுநகையின் வண்ணத்தே புலி விழுந்த கண்ணத்தில் தேன் சுவையை தான் துளைத்து தொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. பவளம் என விரல் நகமும் பசுந்தளிர் போல் வலைக்கரமும் பவளம் என விரல் நகமும் பசுந்தளிர் போல் வலைக்கரமும் தேன் கனிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ. ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ ஆழ்கடலின் சங்காக நீள்கழுத்து அமைந்தவளோ. யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் மலர்ந்தவளோ. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. செந்தரலின் ஒளி எடுத்து சந்தனத்தின் குளி கொடுத்து பொன் பகட்டில் வார்த்து வைத்த பெண்ணுடலை என்னவென்பேன் மடல் வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க மடல் வாழை துடை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க படைத்தவனின் திறமை எல்லாம் முழுமை பெற்ற அழகி என்பேன். இளவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மானினமும் மீனினமும் மயங்குகின்ற விழியோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ. நன்றி ஐயா.
1: நாகப்பன் அவர்கள் இப்படி முழுமையாக பாடுவார் என்று யாரும் எண்ணவில்லை. தான் நாகப்பனே எண்ணவில்லை. ஆரம்பத்தில் காற்றலைக்கு வந்தவுடன் பேச்சு முடிந்தவுடன் ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா, ஒரு வரியை பாடுங்களேன், இதெல்லாம் நமக்கு சரிவரையா என்று மறைத்து விடுவார் என்று பாடலில் லயித்து பாடலை கேட்டு மகிழ்ந்து தீர்மானித்து அதை முழுமையாக கொண்டு வந்து அழகாக பாடியிருக்கிறீர்கள். வரிகள் பிழைக்காமல் சிறப்பான பாடல். வாலி ஐயா அவர்களுடைய வரிகள் அப்படியே தொனிக்கின்றது. அற்புதமான வரிகள் இல்லையா, சிறந்த வரிகள். அப்படியே நாங்கள் அந்த பாட்டை கேட்கும் போது உருவமங்கள் கண்முன்னே வருவது போல இருக்கின்றது அவருடைய வரிகளின் வடிவங்கள் இல்லையா.
3: இந்த பாட்டு ஒண்ணு இந்த மதுரையில் பறந்த மீன்கொடின்னு பாடல் இருக்குலாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டை எழுதியிருக்காங்கன்னு நினைக்க முடியாது.
1: செதுக்கித்தான் கொண்டு வந்திருக்காங்க என்ன தோணுது. அற்புதம், அற்புதமான விளக்கம், சிறப்பாக தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள்.
3: இந்த மாதிரி பாடல்லாம் இருக்கிற காலத்துல இப்பயும் பாடுவதுன்னு யோசிக்க வேண்டியது
1: இல்ல. இப்பொழுது அவர்களுக்கு ஏற்ற வகையிலான் கொண்டு வருகிற அவர்களுக்கு வார்த்தை பஞ்சங்கள் ஐயா. அவர்களுக்கு வார்த்தைகளை தேட முடியாது, ஏன்னா தமிழ் அப்படி மருவி கொண்டு போய்விட்டது. இவர்களுக்கு தமிழ் விளையாடிக்கணும். தமிழ் தாய் ஊற்றெடுத்து வந்த அருவி போல அவர்களுக்கு ஊற்றெடுத்த புலவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதனால் தான் அவர்களை தேடி விருதுகள் சென்றது. இப்பொழுது விருதுகள் இவர்களெல்லாம் தேடி பிடிக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் அவர்கள் தேடி எடுக்கவில்லை. அவர்களை தேடி அந்த விருதுகளை கொண்டு சென்று அவர்களை வாழ்த்தி பாராட்டி கொடுத்தார்கள். அதுக்கு அந்த தகுதி இருந்தது. இப்பொழுது ஒரு பாடலுக்கு ஒரு வரி போட கிடையிலே இந்த தம்பட்டா தம்பட்டாமெல்லாம் அடித்து விட்டு இங்கே விழா எடுத்து விடுவார்கள். விழா எடுத்து பொன்னாடை போத்து விருதுகள் கொடுத்து விடுவார்கள் பாடலாசிரியருக்கு. ஆஹா, அப்படி எழுதியிருக்காது இப்படி. அதில் போய் அவரொருத்தர் வந்து இங்கே விளக்கங்கள் கொடுப்பார். வலைத்தளத்தில் கண்ணதாசன் வாலி அவர்களை கேலி பண்ணி கூறுவார். அவர்களுக்கு எழுத தெரியாது என்று இவர் ஏதோ எழுத்து வித்துவான். இவர் பேசுகிற தமிழையே ஒழுங்காக பேச தெரியவில்லை போடுகிறார். வாய் திறந்து உச்சரிக்க முடியாதவர்கள் சிறந்த பாடகர்கள். இப்பொழுது மூக்காலை பாடுபவர்கள் நடிகர்கள் எல்லாம் பாடகர்களாக இருந்தும் பாடாமல் விடுவார்கள். அவர்கள் பாடிக்கொலை பண்ணக்கூடாது என்று பாடகர்களை உருவாக்கினார்கள். இப்பொழுது அப்படியே வாய் திறந்து வசனம் பேச முடியாத பெரிய கோடிக்கணக்கா பணம் வாங்க நடிகர்கள் கூட பாடுகிறார்கள். என்ன சொல்லு வருகிறது எங்களுக்கு புரியதில்லை.
3: இந்த இந்த பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நானு பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்து வேற ஒரு பாட்டு தான் பிராக்டிஸ் பண்ணி
1: வச்சிருந்தேன்.
3: இது இந்த வார நிகழ்ச்சியில ஓடுன உடனே அப்ப கேட்ட ஒரு நிமிஷமே இப்ப ஒண்ணும் பண்றது இல்லை, அப்படியே பாடுறது தான்
1: அந்த பாடை பாட வேண்டும் என்று. இரண்டால் அந்த ராகங்களும் பாடகர்களுடைய குரலும் அந்த வரிகளும் உங்களை அறியாமல் உங்களை இழுத்து கொண்டு இப்ப ஒரு ஓடுகின்ற அருவியிலே ஒரு ஒரு கடதாசியையோ ஒரு தும்பை போட்டால் அந்த அதை எப்படி சென்று கொண்டு சென்று போகின்றதோ அதே போன்று இந்த இசை அலை எங்களை அறியாமல் கொண்டு வருகின்ற அந்த வார்த்தைகள் எங்களை அறியாமல் கொண்டு போகின்றது இல்லையா ஐயா. பாடல்களை நாங்கள் பாடசாலையில் படிக்கும் போது ஆசிரியர் படிப்பித்து விட்டு சென்றால் அது பாடமாக்குவதற்கு உலக நாள் செல்லும் எங்களுக்கு. இது எங்களை அறியாமல் இரண்டு தடவை கேட்டவுடன் உடனே வருகின்றது அந்த வார்த்தையினுடைய அடுக்குகள், கவிதை, அந்த வாட்டு அந்த வர்ணனைகள், இயற்கை, அந்த இயல், அதைத்தான் இயல் என்று கூறுவது. அதில் இசை இருக்கின்றது, நடிப்பு இருக்கின்றது, முத்தமிழம் இருக்கின்றது. சிறந்த பாடல், அற்புதமான பாடல். நீங்கள் கூறியது போல செதுக்கி விட்டார்கள் அந்த பாடலை. அவர் செதுக்கி விட்டார் எங்கள் பாடலை. நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் சிந்தையிலே அந்த பெண்ணுருவம் செதுக்கப்படுகிறது அப்படியே. சிறப்பான பாடல், வாழ்த்துக்களை கூறினீர்கள், உங்களுடைய அபிலாஷைகளை கூறினீர்கள், நல்லது ஒரு பாடலையும் தந்தீர்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ஆச்சரியம் உண்மையிலே, நாகப்பன் நீங்கள் மட்டுமில்லை, இன்னும் இரண்டு மூன்று நடிக கலைஞர்கள் வருவார், வருவீர்கள், வந்து எல்லாம் பேசி மகிழ்ந்து உல்லாசமா செல்லவாம் இருந்து பாடுங்கள் என்றால் அதை சரிவராத நின்று போவீர்கள் இல்லையா? அப்புறமா பாப்போம் போய்
3: விடுகிறேன்.
1: இப்பொழுது நன்றாக பாடுகின்றீர்கள். கற்றலை தந்த அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு, மொன்றியல் தமிழ் வானொலி உங்களை அழைத்து உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து பாட வைத்து பாட வைத்து உங்களை பாட வேண்டும் என்ற சிந்தனையை துண்டிப்பு பாடுகிறீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள். 2024 நன்றாக அமைய வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். வேறு என்ன கூற போனீர்கள் கூறுங்கள், இது சந்தர்ப்பம்.
3: மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சியா இருக்குது ஐயா, நன்றி. இந்த புது வருஷ பிறப்புக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்து சொல்லிட்டு நிறைவு பெறுகிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நாகப்பன் அவர்களே, நன்றி. தாராள மனப்பான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி.
3: அடுத்த ஆண்டு
1: சில மணி நேரத்தில், ஒரு மணி நேரத்தில் அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்துவிடும், எங்களுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.

0: வணக்கம் வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம்
1: அனுஷியா, இல்ல
0: கிருஷ்ணா. அனுஷியா அனுஷியா, கிருஷ்ணன் வந்திருக்கிறாரா? எப்படி ஐயா இருக்கின்றீர்கள் கிருஷ்ணன் அவர்கள்? எங்கே சென்றீர்கள் என்று ஆலயம் சென்றீர்களா, வந்தீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வெளியில போயிருந்தேன், இப்பதான் வந்தேன்.
0: வெளியில் சென்று வீட்டுக்கு வந்து விடுவாங்க. காலநிலை எப்படி இருக்கிறது?
1: மந்தமான நிலையை தான்.
0: ஒரு மந்தமா இருக்கு, மந்தமான இருக்கு. நீங்கள் மப்பும் மந்தாரவமா இருக்கின்றதா? அப்படி இல்லையா? நீங்கள் அப்படி இல்லையா? மப்பாக உங்களோட மப்படியா? வானந்தன் நாங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது, அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் உங்களிடம் இல்லை. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. சரி, இந்த 2023 நழுவுகின்றது, 2024 எங்களை தழுவுகின்றது இல்லையா? சரி, இந்த
1: 2023
0: வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஆங்கில புத்தாண்டு கூறுகிறீர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள், நல்லது, வாழ்த்துக்கள். பொருளாதார ரீதியிலே, வர்த்தக ரீதியான வருடம் இந்த வருடத்தை தானே. எத்தனை வருடங்கள், எத்தனை மத இனத்துக்கு வந்தாலும் இந்த வருடத்தை தானே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகின்றோம், எழுத்திலே வைத்துக் கொள்ளுகின்றோம், பேச்சிலே பேசுகின்றோம், உலக நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ளுகின்றோம். அதனால் வாழ்த்துக்கள் என்று கூறுகிறீர்கள். உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். இந்த 2023 உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கூற முடியுமா சற்று சுருக்கமாக?
1: சுருக்கமாக சொல்லுவாங்க, எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு மாற்றமும் இல்லை, எப்போதும் போல இருக்கேன்.
0: இல்லை, உங்களை பொறுத்தவரையில் ஒரு மாற்றம், வாழ்த்துக்கள். உங்களை பொறுத்தவரையில் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படி இருந்த. இப்போ உலகத்தை பொறுத்தவரை உங்களால் இதை கூற முடியுமா?
1: என்ன அதிகமாக இருந்தது? 23 பயணம் கொஞ்சம் அதிகம்
0: உங்களுக்கு.
1: கோவைக்கு போயிட்டு வந்தேன், ஈசா ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன். எல்லாம் ஒரு 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர்
0: நாளைக்கு தூர பயணங்களை, உல்லாச பயணங்களை சென்று உலகம் சுற்றும் வாலிபனாக இருந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே புதிய உறவுகளை எல்லாம் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்தது இல்லையா, தர்மபுரி சென்ற போது? தலைவரையும், அதாவது எங்களுடைய ராஜ்குமாரன் அவர்களையும், பாடகி சாந்தியையும் சந்தித்தீர்கள் என்று கூறலாம். மகள்பாக அழகியையும் பார்த்தீர்கள், அழகி ராசன் எல்லோரையும் பார்த்து வாழ்த்துக்கள். உங்களை எங்களுக்கும் எங்களோடும் பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்கள். வேறு உங்களுடைய சிறப்பாக வேறு என்ன? உங்கள் குடும்பம் இல்லை, உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏதாவது சிறப்புகள் நடைபெற்றதா?
1: இல்லையா, 23 பேத்தி இங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா, இப்போ கிருஷ்ணகிரியில படிச்சு
0: அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். பேத்தியையும் அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அவ அங்கிருந்தா எங்களோடு இணைகின்றார், நீங்கள் தான் இணைத்து வைத்தீர்கள். சரி, 2024 எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நல்ல முறையில இருந்தா சந்தோஷப்பட வேண்டியதுதான். காரணம், ஊழல், லஞ்சம் இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்.
0: எங்கே? இந்தியாவிலேயா?
1: ஆமாம் ஐயா, எல்லா இடத்துலயும் அது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
0: உலகத்திலே அப்படி இல்லையே, லஞ்சம் ஊழல் உலகத்திலே இல்லை என்றுதான் கூற வேண்டும். எங்கள் ஆசிய நாடுகளிலே தான் அதிகமாக இருக்கின்றது. அது ஒரு போக்கு, அது நான் நினைக்கவில்லை அது 24 தீரும் என்று என்னால் கூற முடியாது. இது இன்றைக்கு 60-70 முன்பு பாடல் ஆசிரியர்கள் பாடலை எழுதி பாட வைத்து திரைப்படங்களை புகுத்தி எங்கள் சீர்கேடுகளை எடுத்து காட்டியும் இன்றும் அது பொருத்த பாடாக இருக்கின்றது. மனுஷன சாப்பிடறான்டா தம்பி பயலே, எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி வந்தது, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தி வந்த பாடல். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதென்று நீ விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க என்ற பாடல் எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றும் அந்த நிலைதானே இருக்கின்றது.
1: உண்மைதானே.
0: அதனால் அது அடுத்தவர்கள் 24 அந்த லஞ்ச ஊழல்கள் நிக்க நிறுத்தப்படும் என்று அதுக்கு இவர்கள் முடிவு கட்டுவார்கள் என்பது வெள்ளிடம், அது எண்ணி அதை எண்ண முடியாத ஒரு காரியம். உலக நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: உலக நாட்டை பொறுத்த அளவுக்கு உள்ள சூழ்நிலைக்கு எதுவும் சொல்ற மாதிரி இல்லை.
0: இப்ப உள்ள சூழ்நிலைக்கு முக்கியமான அனர்த்தங்கள் இந்த இயற்கை அழிவுகள், பேரிடர்கள், போர்கள், இவர்களிலிருந்து நாங்கள் விடுபடுவது நல்லது என்று எண்ணுகின்றேன். அது இல்லாமல் போனால் வாய்ப்பு உண்டு, இயற்கையை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த போருக்கு ஏதாவது செய்யலாம் தானே, இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து எத்தனை ஏழைகள், எத்தனை ஒப்பாவிகள், எத்தனை உறவுகள் அழிந்து கொண்டு சென்றார்கள். அதை நாங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அப்படியா, நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த தலையை உண்டாக்கியது யாரையா? இந்த வாழ்வில் தானே தலைவர் தாங்களாக வந்து அந்த நாட்டில் அந்த நாளையில தான் அரசனை அரசன் அடித்து கொண்டு குடிச்சு போடுவோம். இப்பொழுது அப்படி இல்லை, மக்களால் தெரிவு செய்யப்படுறதான இந்த தலைவர்கள். தலைவர்கள் பிழை இல்லை, தலைவரை தெளிவு செய்வதற்கு இவர்கள் தானே கையுறையை வாங்கி கொண்டு தெளிவு செய்கிறார்கள். அதெல்லாம் நாங்கள் தான் திருந்த வேண்டும், நாங்கள் தான் மாற்ற வேண்டும். தலைவர்கள் மாற்ற முடியாது, அது அவர்களுக்கு கைப்பட்ட பழக்கம், அது அவர்களுக்கு ஊறிப்போன பழக்கம். அதை நிறுத்துவதற்கு அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்ற வேண்டும். அது எங்கள் கையில் தான் இருக்கின்றது, இல்லையா? அவர்களை நாங்கள் தட்டி கேட்டவுடன் அவர்கள் துணிந்து கேட்கின்ற, சும்மாவா போட்டா காசுக்கு தானே உன்னுடைய வாக்குரிமையை தந்தாண்டு, அதுதான் அங்கே தான் இருக்கின்றது. சரி, அவற்றை விடுவோம். வருகின்ற 24 ஆண்டு நலமான ஆண்டாக அமைய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள், இங்கே பாடுவோமா? அந்த பாடலை கேட்போமா? நாங்கள் என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
1: உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்.
0: அந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும். வாழ்த்து அகத்தியர் திரைப்படுத்த பாடல். உலகம் உலகம் சமநிலை பெற, அந்த பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும். வாழ்த்துக்கள். சரி, இப்ப என்ன பாடலை எங்களுக்காக நீங்கள் பாட வேண்டும்?
1: அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. இன்ப நிலை கொண்டு வந்தாய் சிவபெருமானே, இந்த எங்கள் குலம் வாழ வைத்தாய் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, ஆதியின் மூலம் என்று சிவபெருமானே.

0: பிள்ளை ஒன்று வேண்டி நின்றேன் சிவபெருமானே, நீ பிள்ளை வடிவாக வந்தாய் சிவபெருமானே. கள்ளமின்றி பாடுபட்டேன் சிவபெருமானே, நீ கை நிறைய அள்ளி தந்தாய் சிவபெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்பார் சிவபெருமானே. கோகுல பாலகனே கண்ண பெருமானே, கோகுல பாலகனே கண்ண பெருமானே, எங்கள் கோவிந்த நாயகனே கண்ண பெருமானே, எங்கள் கோவிந்த நாயகனே கண்ண பெருமானே. கோபியர் லீலை கொண்டாய் கண்ண பெருமானே, குடும்பத்தை வாழ வைத்தாய் கண்ண பெருமானே. ஒன்று எங்கு ஒன்றுக்கு இரண்டு தந்தாய் கண்ண பெருமானே, எங்கள் ஒன்றுக்கு இரண்டு தந்தாய் கண்ண பெருமானே, அதில் உன்முகத்தை காண வைத்தாய் கண்ண பெருமானே. நன்றி என்னும் சொல்லுகின்றோம் கண்ண பெருமானே, உன்னை நாள் முழுதும் வணங்கிடுவோம் கண்ண பெருமானே. அன்பு வடிவாக நின்றாய் சிவபெருமானே, உன்னை ஆதியின் மூலம் என்றாய் சிவபெருமானே. இன்ப நிலை கொண்டு வந்தாய் சிவபெருமானே, இன்று எங்கள் குளம் வாழ வைத்தாய் சிவபெருமானே. நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா. இனிமையான ஒரு பாடல், பக்தி பாடலாக தந்தீர்கள். ஆனால் என்னுடைய உணர்விலே கூறுகின்றது, கிருஷ்ணன் என்று களை படைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளியே சென்று வந்து உற்சாகத்தை காணவில்லை, அப்படியா? களை படைந்திருக்கின்றீர்களா? இல்லை, என்னையா
2: கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கேன்.
1: சோர்வாக இருப்பதை நான் உணர்கின்றேன். வெளியே சென்று வந்தீர்கள், இரவு நேரம். நேரம் இப்பொழுது உங்களுக்கு 11:18 காட்டுகின்றது. அதனால் உங்களுக்கு உணவருந்தி விட்டீர்களா?
2: உணவருந்தி
1: விட்டீர்கள். பணி முடிவடைந்து விட்டதா, அல்லது அடுத்த ஆண்டு புதிதாக தொடங்க வேண்டுமா? வாழ்த்துக்கள் தூங்குங்கள். உங்களுடைய பாடல் நலமாக இருந்தது கேட்டு மகிழ்ந்தோம். புது வருட வாழ்த்துக்களை நாங்களும் உங்களுக்கு தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எதிர்பார்த்தேன். அவர் வந்து விட்டார், பார்த்தீர்களா? எப்படி போகின்றது இந்த 2023 எப்படி உங்களுக்கு இருந்தது? நன்றாக இருந்ததா? எல்லாம் நல்லபடியா இருந்த தூர பயணங்கள், பிரதேசங்கள், யாத்திரைகள் எல்லாம் சென்று மகிழ்வாக இருக்கின்றீர்கள் இல்லையா? என்னம்மா? என்னம்மா? என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள் நீங்கள்?
3: சிரித்து வாழ வேண்டும்,
1: நல்ல பாடல். பாடங்களையும் கேட்பவங்க என்ன பாடலை பாட போகின்றீர்களா அனுஷ்யா என்று? இது பாடுபவர் பாடலாம். அப்படியே சொல்லக்கூடாது. அனுஷ்யா என்று பாடுபவர் பாடலாம். ஒரு வரி என்னாலும் பாட வேண்டும். இங்கே பாடங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் ஒரு வரி ரெண்டு வரி பாட வேண்டும். இங்கே பாடங்கள் கேட்போம். 2023 இறுதி நாள், பாடங்கள் கேட்போம்.
3: இதே பாட்டு பாடவாப்பா?
1: பாடங்கள் கேட்போம். எங்களுக்கு நீங்கள் பாடினால் போதும்.
3: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே.
1: ரெண்டு வரி பாடுவதற்கு வந்துவிட்டாள் மகள் தமிழிலே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2023 ஆண்டின் வளர்ச்சி தெரிகின்றது மகள். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு தருகின்றேன், கேட்டு மகிழ்ந்துருவோம். மலரும் 2024 ஆண்டும் எல்லா மங்களமும் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன்.
3: வாழ்த்துக்கள்
1: அவர்களை சென்றடையும். உங்களுடைய அன்பான மொழியாலே வாழ்த்துக்களை கூறும் பொழுது எங்களுக்கு மகிழ்வாக இருக்கின்றது. தமிழ் விளையாட வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருங்கள். நன்றி மகளே. நன்றி.
2: பாடல் பாடுகிறேன் ஐயா.
1: இன்னொன்று பாட போகிறீர்களா? பாடுங்கள் ஐயா, பாடுங்கள்.
2: காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் அணைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கி நான் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நலமாக பாடுங்கள். சோர்வுள்ள நேரத்திலும் சுகமான பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அவள் கவிஞன் ஆக்கிவிட்டால் உங்களை என்பது எனக்கு தெரிகின்றது. பிறக்கும் 2024 ஆண்டு நலமாக இருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து பெற்று விடைபெறுவோம். நன்றி. நன்றி கிருஷ்ணா. நன்றி மகளே அனுஷியா.

சுகமான பாடல்களை இதமாக தந்திருந்தீர்கள். பாடி காட்டி விட்டு பாடலை கேட்டு மகிழ்ந்து சென்ற குழந்தைகளும் வந்தார்கள், பெரியோரும் வந்தார்கள். அந்த வகையிலே முதலில் வந்து எங்களோடு இணைந்து சென்ற செல்வங்களுள் தேவதர்ஷினி அருமையாக பாடி அற்புதமாக மகள வைத்து விட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார். சின்ன சின்ன ஆசை என்று அவர் தூக்கத்துக்கு சென்று விட்டார். தெரியாத அவர் பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது. பாடுவோர் பாடலான் நிகழ்விலே வந்து பாடினோர்களுடைய விருப்ப பாடலாக இதோ சின்ன சின்ன ஆசை வருகின்றது. கேட்டு மகிழ்ந்துடுவோம். தேவதர்ஷினி உங்களுக்காக.

இனிமையான அந்த பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து தேவதர்ஷினி உங்களுக்காக பாடிய பாடல் உங்கள் விருப்ப பாடலாக. இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையிலே மேகம் கொட்டட்டும் என்ற எனக்குள் ஒருவன் பாடலை அன்புடன் தேவநாதன் அவர்கள் இனிமையான பாடலை பாடிவிட்டு கேட்டார். அவருக்காக அந்த பாடலையும் ஒலிக்க வைப்போமா?

எனக்கள் ஒருவன் பாடல் கேட்டோம் அன்பு உறவுகளே. தேவநாதன் உங்களுக்காக ஒலித்த பாடல். அந்த பாடலை தொடர்ந்து வந்து அன்போடு பாடி மகிழ்ந்த அன்பு பேத்தி மெர்சி ராணி மெர்சி உங்களுக்கான பாடல் வருகிறதம்மா. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து நீங்கள் பாடிய பாடல் அன்பென்ற மலையிலே, அற்புதமான பாடல் இதமாக வருகின்றது.

எளிமையான அந்த பாடல் பக்தியோடு சென்ற வேளையிலே அடுத்து ஒரு பாடல் பக்தி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. அன்புடன், தேவாரங்கள் திருவாசகங்கள் உள்ள பஞ்சபுராணத்தில் வரும் திருப்புராணம் ஒன்று திருப்புகளாக பாடியிருந்தார் அன்பு ரேவதி அவர்கள். ரேவதி அதோடு இரண்டு பாடலையும் தந்துவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பக்தி பாடல் வேணுமப்பா என்று கேட்டிருந்தார். தணிகை என்றால் அமைதி என்று கூறும் இனிமையான பாடல்.

கருத்தணிகை தலம் என்றால் அமைதி இன்பம் பெருகும் என்று கூறி அற்புதமாக மன அமைதியை கொடுத்து ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே 2023 கடந்து செல்லும் வேளையிலும் 2024 பிறந்து வரும் வேளையிலும் சோதனை தீரவில்லை என்ற கருத்தோடு வரும் ஒரு அற்புதமான பாடல் செந்துறப்பூவி திரைப்படுத்து பாடல். அன்புடன் அன்பு மகன் கண்ணா, நீங்கள் கேட்ட பாடல்.

இன்பத்துக்கு இருக்கும் வலிமை மனத்தை உறுத்துவதில் பெருமை, அதே வேளையில் அதே துன்பம் வந்து உறுத்தும் நிலைமை நெகிழ்வாக இருப்பது மறப்பது கடினம். அதனால் இன்பத்தை விட துன்பத்தின் வலிமை அதிகம் என்பதை பல வகைகளில் உணர்ந்திருக்கின்றோம். அன்புறவர்களே, இந்த வேளையிலே இந்த துன்பம் மறைந்து இன்பம் மலர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடுத்து ஒரு பாடல், பொன்னல் ஏரி கரையோரம் என்று உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து ஆனந்தன் அவர்கள் வந்து பாடிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தீர்கள். உங்கள் பாடலும் காற்றலையில் இடம்பெறுகின்றது.

0: பசுமையை எண்ணி போற்ற வேண்டும், பசுமை நிகழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உலகெல்லாம் பசுமை மலர வேண்டும் என்ற கலகலப்பான ஒரு பாடல், சிறப்பான பாடலாக கேட்டு மகிழ்ந்தார் பொன்னில் கிரைய ஊரம் என்ற பாடலை. அன்புடன் விஜயராகவன் அவர்கள் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம் ஒரு தடவை. வணக்கம், வணக்கம் விஜயராகவன், வணக்கம்.
1: அப்பா டக்கர்னு, அப்பா டக்கர்னு,
0: அப்பா டக்கர் என்ற பாடலா? அப்பா டக்கர் என்று ஆரம்பிக்குமா அந்த பாடல்? சரி, என்ன திரைப்படம் தெரியும்? அப்பா டக்கர் சகலகலா வல்லவன். சரி சரி சரி, சகலகலா வல்லவன். நீங்கள் மாமா என்றவுடன் தான் கொஞ்சம் கடினப்பட்டு விட்டு. நன்றி ஐயா, நன்றி, கேட்போம்.
1: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இனிமையாக வந்து பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று ஓடி வந்தவர் பணியால் வந்த கலையினால் பாட முடியவில்லை. இருப்பினும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து சென்ற விஜயராகவன் அவர்களுக்காக ஒரு பாடல் கேட்டிருந்தார் அல்லவா, அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில் வர இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். கேட்போம் அந்த பாடலையும் என்று அன்பு உறவுகளிடம் தந்து அந்த பாடலை சமர்ப்பிக்கின்றேன். இங்கே அப்பா டக்கர் என்று கூறினார் அந்த பாடலை. அந்த பாடல் சகல கலா வல்லவன் திரைப்படுத்த பாடல் என்று கூறுகின்றார். சகல கலா வல்லவன். சகல கலா வல்லவன் திரைப்படுத்த பாடல். அப்பா டக்கர் என்று வந்ததா அப்படி ஒரு பாடல்? விஜயராகவன் உங்கள் பாடல்.
2: தம்பி, தம்பி, இங்க பக்கத்துல மெக்கானிக் யாராவது இந்த கூட்டு வர முடியுமா?
3: உன் கார் ரிப்பேர் ஆனா நீ போய் கூட்டிட்டு வா. என்ன கூட்டிட்டு வர சொல்ற? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? பேயா, வாட் அ டிஸ்டர்பன்ஸ்!

0: ஹலோ, கொஞ்சம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மெக்கானிக் யாரையாவது அனுப்ப முடியுமா?
1: நானே மெக்கானிக் தாங்க. ஆடி கார்ல இருந்து அரப்பாடி லாரி வரைக்கும் சும்மா பிரிச்சு மேஞ்சிருவேன். தம்பி யாரு? டிரைவரா? அப்பா அப்பா, 5 மினிட்ஸ் கரெக்ட்
2: பண்ணிடுறேன்
1: காரை.
3: இந்த பாடல் மீண்டும் தருகின்றேன். இப்பொழுது உலகம் சமநிலையில் பெற வேண்டும் என்ற ஒரு பாடல். கிருஷ்ணன் அவர்களை நீங்கள் கேட்ட பாடலை கேட்போம், அதன் பின்பு விஜயராகவன் பாடலை தருகின்றேன்.

இனிமையான அந்த பாடல் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ற கருத்தை எங்களுக்கு தந்தது அகத்தியர் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நல்லது ஒரு பாடலை பாடிவிட்டு இந்த பாடலை கேட்டிருந்தார். உண்மையிலே எல்லோருடைய தாகமும் அதுதான், இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும். பரப்பளவிலோ நிலவளவிலோ அல்ல, மனதளவிலே மக்கள் மத்தியிலே சமநிலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கையாக இருக்கின்றது. இப்பொழுது உலகம் நிலப்பகுதி சமநிலை இல்லை என்றால் அதை சமப்படுத்திக் கொள்ளலாம், நீர்ப்பகுதி சமநிலை இல்லை என்றாலும் உயர்வு தாழ்வு பார்த்து அதற்கு அணைகளை கட்டி நாங்கள் சீர்திருத்திக் கொள்ளலாம், மலைப்பகுதி சமநிலை இல்லை என்றாலும் வெட்டி கொத்தி அதை திருத்தி நாங்கள் சமநிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் இந்த மனோநிலை மக்களுடைய மக்களுக்குள்ளே இருக்கிற உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வு இறக்கங்கள் எல்லாம் எப்பொழுது சமநிலைக்கு வரப்போகின்றது என்ற வேட்கை தான் மனித ஜென்மமாகிய எங்களுக்கு இருக்கின்றது. தேவர்களுக்கு அன்று அப்படி இருந்திருக்கலாம், எங்களுக்கு இருப்பது இந்த சமநிலை தான். அருமையான பாடல், இனிமையான வரிகளை தந்த வேளையிலே உங்களோடு கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம். அன்பு கிருஷ்ணன் அவர்களே, இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இப்பொழுது 2024 ஆண்டினை வரவேற்கும் ஒரு எண்ணம் வந்துவிட்டதல்லவா, மீண்டும் ஒரு தடவை அதை வரவேற்று பார்ப்போமா என்று கூறும் வகையிலே வரவேற்றுக் கொள்வோம் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் மீண்டும். இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பிறக்க போகும் 2024 ஆண்டு இன்னும் ஒரு நொடி இரண்டு நொடி மூன்று நொடியில் பிறக்க இருக்கின்றது இந்தியாவிலே, ஆசிய நாடுகளிலே என்று அதை வரவேற்போமா.

தகத்தான் அது நடத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான் தகத்தான்.

உலக நாயகனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு உலக நாயகனால் நடிக்கப்பட்ட சகல கலாவல்லன் திரைப்படத்து பாடல் சகல கலா வல்லவன் என்றால் எப்படி இருக்கும் என்பதை அர்த்தமாக வைத்து புது வருடம் பிறக்கும் வருடங்களில் சகல கலா வல்லுநர்களாக எல்லோரும் எல்லா விதத்திலும் இருக்க வேண்டும் என்ற எண்ண கருத்தை கொண்டு வரும் பாடலாக அன்று ஒலித்தது. இன்று வரை புது வருடம் என்றவுடன் இந்த பாடல் தான் எல்லோரும் கேட்டு மகளும் பாடலாக உல்லாசமான மகிழ்ச்சியான ஒரு பாடலாக இருக்க கேட்டோம் என்ப உறவுகளே, வருக வருக 2024 புது வருடமே என்று மகிழ்ச்சியோட கலகலப்பாக உல்லாசமாக வரவேற்று கொண்டோம். வந்த இந்த வருடம் உங்களுக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு சமாதானம் காணும் வருடமாக, இந்த வருடத்தில் சமாதானம் நிலைக்குமா சாந்தி நிலைக்குமா என்று எண்ணும் தாகம் தீர வேண்டிய ஒரு மாத ஒரு வருடமாக அமைய வேண்டும். பஞ்சங்கள் போகி பசுமை நிறைந்த ஒரு காலமாக அமைய வேண்டும். அவலங்கள் இடர்கள் பேர் ஆபத்துக்கள் இல்லாத ஒரு காலமாக அமைய வேண்டும். உலகமெல்லாம் பறந்து வாழும் அன்பு உறவுகள் சகல சௌபாக்கியங்களுடன் பூரண உடல் நலத்துடன் உண்மையான மகிழ்வும் நிம்மதியும் அமைதியும் காண இறைவன் நல்வழி தர வேண்டும் என்று இருகரம் நீட்டி 2024 வரவேற்று எல்லோரும் கொண்டாடி மகிழ்வோம் அன்பு உறவுகளே. இந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலியின் நல் ஆசியும் வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி கொள்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக. மொன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடி காட்டி சென்றவர்களோடு அடுத்த உறவாக எங்களுடைய எங்களுடைய விஜயராகவன் அவர்கள் வந்திருந்தார் அல்லவா. விஜயராகவனும் ஒரு பாடலை தந்திருந்தார். அந்த பாடலும் இப்பொழுதுதான் தெரிகிறது. அதுவும் ஒரு சகல கலா வல்லவன், இன்று வந்த சகல கலா வல்லவன் திரைப்படுத்து பாடலாக வருகின்றது. பூச்சி மா பூச்சி மா என்று கூறும் ஒரு பாடலை கேட்டிருந்தார் அல்லவா. வருகின்றது அந்த பாடல் விஜயராகவன் உங்களுக்காக.

0: நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறு.
1: இனிமையான அந்த பாடல் சகலகலா வல்லவன் என்ற இப்பொழுது அண்மையிலே வந்த திரைப்படத்தை பாடலாக ஒலித்தது கேளிக்கையான ஒரு பாடல், மகிழ்ச்சியான ஒரு பாடல், மங்களமான என்று இல்லாதுவிட்டாலும் ஒரு கேளிக்கை, உல்லாசமான கேளிக்கை பாடலாக அமைந்தது. அன்பு உறவுகளே, அந்த பாடல் விஜயராவன் நீங்கள் கேட்ட பாடலாக புதுவருட நாளிலே கொண்டாட மகிழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கும் உறவுகளுக்கான பாடல். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே உலகம் சுற்றும் பாதிவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை வந்து பாடிக்காட்டி சென்றார் ஆனந்தன். ஆனால் அந்த பாடல் வேண்டும் என்று வந்து கேட்டிருந்தார் அன்புடன் அனுஷியா அவர்கள். இரண்டு வரிகளை பாடியும் காட்டி சென்றார். அவர் கேட்ட பாடல் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று அற்புதமான ஒரு பாடல். அனுஷியா உங்கள் பாடல் காற்றலை.

அற்புதமான ஒரு பாடல், சிறப்பான கருத்தோட வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஆனந்தன் பாடமும் கேட்டு மகிழ்ந்தோம், பொருளை உணர்ந்தோம். அன்பு உறவுகளே, சம தர்மம் உள்ள நிலை வந்தால்தான் நாட்டில் சமமான நிலை வரும் என்பதை நாங்கள் எண்ணிக்கொண்டோம். இல்லை ஜாதி மதமும் இல்லை மொழிபேதமும் இல்லை என்ற எண்ணம் என்று வருகின்றதோ அன்று சமாதானம் கிடைக்கும் என்று ஒரு சிறு நம்பிக்கை. இதைத்தான் தலைவர்கள் அன்று கூறினார்கள், கவிஞர்கள் எழுதினார்கள், இசைஞர்கள் இசைத்து காட்டினார்கள், பாடி காட்டினார்கள், நடித்து காட்டினார்கள். வருடா வருடம் நாங்கள் இந்த பாடலை தினமும் தான் கேட்கின்றோம். இப்பொழுதுதான் இந்த சாபக்கேடு நீங்கும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. 2023 ஆண்டுடன் இந்த குணங்கள் மாறினால் சமாதானம் கிடைக்கும் என்பதில் எண்ணம் என்று எண்ணிக்கொண்டு 2024 ஆண்டை வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையில் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரும் ஒரு பாடலாக வருகின்றது. அன்புடன் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து அன்பு நாகப்பன் ஐயா அவர்கள் தந்த பாடல். அவர் எப்பொழுதும் நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டால் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து பேசி மகிழ்ந்து அவர் பாடி மகிழ்ந்து விட்டு என்று சென்றவர்களை கேட்ட பாடல் இறுதி பாடலாக வருவதை அவர் மிகவும் விரும்புவார். அந்த பாடல் ஆத்தோரம் ஆலமரம் என்று முதலாளி அம்மா திரைப்படுத்த பாடல் என்று குறிப்பிட்டு சென்றார். அந்த பாடலை அவர் ஏன் கேட்டாரோ தெரியவில்லை என்று பாடலை கேட்டு நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாகப்பன் அவர்களே, வருகின்றது உங்கள் பாடல் காரணமின்றி காரியமில்லை, நீங்கள் அதில் விடயம் இல்லாமல் கேட்க மாட்டீர்கள். வருகின்றது பாடல், உங்களோடு நாங்களும் செவி மடுக்கின்றோம் அந்த பாடலை.

இனிமையான அந்த பாடல் ஆத்தோரம் ஆலமரம் நாமாட ஊஞ்சல்வரம் என்று இனிமையாக பாடி உல்லாசமான கருத்தை தந்த வேளையிலே சல்லாபமாக உல்லாசமாக இருந்தாலும் அங்கே ஒரு சரணத்திலே ஒரு வரி, வானத்திலே மேகங்களே பூமியிலே மலை தூபங்களே, என்ன அற்புதமான வரிகளை கொடுத்திருக்கின்றார் கவிஞர். அந்த அந்த ஒன்று போதும் இந்த நாட்டில் பசுமை நிறைந்து பஞ்சம் தீர. நாட்டிலே பஞ்சம் என்பது இல்லை என்றால் பசுமையாகத்தானே இருக்கும். பஞ்சம் தீர்ந்து விட்டால் ஏனைய ஆசைகள் வரவே மாட்டாது. அதனால் அற்புதமான பாடல் நாகப்பன் அவர்களே, நல்ல கருத்தாளமுள்ள ஒரு புதிய வகையிலே ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். அது தெம்மாங்க இசையிலே வந்த சந்திரபோஷ் அவர்களுடைய இசையிலே ஒலித்த அந்த பாடல் காதோரம் செல்லும் பொழுது மிகவும் சுலபமாக நாங்கள் புரியக்கூடிய வகையிலே, பகிர் நிறைந்தால் நாடு குளிரும் நாடு மலரும் என்ற கருத்தை அழகாக எடுத்துச் சென்றது. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாம்.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே சுகம் சுகம். அந்த ஆடலை கேட்டு ரசிப்பதற்கேற்ற மனோநிலை மிக முக்கியம். அந்த மனோநிலையை எங்களது தந்து உல்லாசமாக மகிழ்வாக சிறப்பாக மனித நேயத்தோடு வாழ்வதற்கு பிறக்கவரும் பிறந்து வந்த இந்த 2024 ஆண்டு அனைவருக்கும் அனுகூலமாக இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வும், பஞ்சமில்லாத வாழ்வும், அமைதி நிறைந்த வாழ்வும், மனித நேயத்தோடு அறம் தழைக்க வாழ வேண்டும். இறைவா, இந்த அவலங்கள் இடர்கள் வேண்டாம், ஒரு அனுகூலமானதை கொடுக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் வேண்டி வணங்கும் இந்த வேளையிலே இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே உங்களுக்கும் என் செல்வச் சிறார்களே உங்களுக்கும் இனிமையான புதுவருட வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வழங்கி காற்றலை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். 2023 ஆண்டின் 12 மாதத்தின் 31 நாளின் பாட்டும் பதமும் இந்த வருடத்தின் இறுதி நாள் பாட்டும் பதம் முடிவடைந்து 2024 ஆண்டு வரும் பாட்டும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் மகிழ்வோடு சந்திக்கலாம், ஏனைய நிகழ்வுகளோடும் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையிலிருந்து இனிது விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம். வாழ்வோம் வளமாக என்று கூறி விடைபெற்று செல்லும் நான் மீண்டும் கூறுகின்றேன் இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களோடு வாழ்த்துக்களும் ஆசிகளும். வாழ்வோம் வளமாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: வணக்கம் வணக்கம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். கனடா கலையகத்தில் இப்பொழுது நேரம் 2023 ஆண்டு 6வது மாதம் 14 நாள் புதன்கிழமை முற்பகல் 11:35 என்று காட்டுகின்றது. உங்களுக்கு நேரம் 9:05 இரவு நேரம் என்று காட்டி 6 நிமிடத்தை தொட்டுவிட்டது. இந்த வேளையில் ஒரு அன்பு உறவு, முக்கியமான உறவு வருகின்றார். அவருடன் பேசிவிட்டு உங்களுடன் வரலாம் என்று எண்ணுகின்றேன். இல்லை, அவர் மீண்டும் அழைப்பார். இது முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபை. இப்பொழுது முதல் நாங்கள் காற்றலில் பொக்கிஷம் நிகழ்வுக்கு காத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் 2023 ஆண்டு 6வது மாதம் 14வது நாள் அறிவன்கிழமை. அறிவன்கிழமையிலே நாங்கள் கூடியிருக்கும் இந்த நேரத்தில் காற்றலை 19 பாகை செல்சியஸ் என்று காட்டுகின்றது. இன்று இந்த நிலை சற்று மாறலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மழையையும் எதிர்நோக்குகிறோம். சூரியனின் ஒளி அவ்வளவு பெரிதாக தோன்றவில்லை. பொக்கிஷம் நிகழ்வுக்கு நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறும் இந்த வேளையில் நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகின்றேன். மறு ஒலிபரப்பு ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்த வேளை அதை இடைநிறுத்தி இதற்கு நான் வந்தேன். நாங்கள் பேசி மகிழ்ந்து பொக்கிஷத்தில் கலந்து சிறப்பிப்பதற்காக. பொக்கிஷத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் வேகம், விவேகம் என்று எங்கள் வாழ்நாளிலே நாங்கள் உபயோகிக்கின்ற தமிழ் சொற்கள் மருவி மருவி அருகி போகின்ற கவலை தொட்டதால் தமிழுக்கு நாங்கள் செய்யும் ஒரு சேவை போன்று, ஒரு தொண்டு போன்று இதை செய்வோம். எங்கள் சொற்களை நாங்கள் பாதுகாத்து உபயோகத்துக்கு கொண்டு வந்தால் நம்மை தொடர்ந்து வரும் பின்னவர்களும் தமிழை பின்பற்றி தமிழை நிலைநாட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு முடிந்தளவு எங்கள் பேச்சு தமிழிலே உள்ள தமிழ் சொற்களை நாங்கள் பிற சொற்களை கலந்து கொள்ள விடாமல், அடுத்த மொழி சொற்களை கலந்து கொள்ள விடாமல் எங்கள் சொற்களையே உபயோகிப்போம் என்ற எண்ணத்தோடு எங்கள் பாரம்பரிய உறவுகள் எங்களுக்கு விட்டு சென்ற இந்த செல்வத்தை தொடர்ந்து நாங்கள் அனுபவிப்போம் என்று கூறும் வேளையிலே யார் சொல்வதோ என்ற வரிசையிலே 30 பொக்கிஷங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன். அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம் நீண்ட நாட்களுக்கு பின்பு. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களை
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகனே. மகனே சங்கர், எப்படி இருக்கிறீர்கள்? குரல் அப்படியே இருக்கின்றது. எப்படி இருக்கின்றீர்கள் சங்கர்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: எப்படி சென்னை எல்லாம் எப்படி இருக்கின்றது?
1: நான் இப்போது சென்னையில் இல்லை, அதுதான் வியப்பு.
0: ஓ, இப்பொழுது எங்க இருக்கின்றீர்கள்?
1: பணி நிமித்தம் காரணமாக நான் கல்கத்தாவில் இருப்பேன்.
0: ஓ, பணி நிமித்தம் காரணமாக கல்கத்தா சென்று விட்டீர்கள். வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கின்றனர்? குடும்பத்தோடு அங்கே சென்றீர்களா அல்லது நீங்கள் மட்டும் சென்றீர்களா?
1: இல்லை இல்லை, நான் மட்டும் சென்றுள்ளேன் அப்பா. அனைவரும் குடும்பத்தில் அனைவரும் நலன், தங்கள் நலம் அறிய ஆவல்.
0: நாங்கள் அனைவரும்
1: மிகுந்த சிரமங்களுக்கிடையில் தங்களுக்கு என்னால் அழைப்பு விடுக்க இயலவில்லை.
0: காரியமில்லை, மறவாமல் இருக்கின்றீர்கள், வானொலிக்கு வந்து விட்டீர்கள். இப்போ எல்லோரும் தானே கேட்கின்றார்கள் உங்கள் குரலை. வாழ்த்துக்கள், சிறப்புகள், வருக வருக. உடல் நலம் சிறப்பாக இருக்கின்றது தானே?
1: நன்றாக இருக்கின்றது.
0: சரி, இப்ப சென்னையை விட கல்கத்தாவில் உங்களுக்கு வசதிகள் எப்படி இருக்கின்றது?
1: வசதி ஓரளவுக்கு பரவாயில்லை. சென்னை அளவுக்கு இல்லை என்றாலும்
0: அப்படித்தான் இருக்கும். இருக்கும் என்றால் பழக்கப்பட்ட பிறந்த இடம் சென்னை, அங்கு வளர்ந்த இடம், அங்கு ஆவிய இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் எவ்வளவு காலம் அங்கு சென்று கல்கத்தாவுக்கு சென்று?
1: 1.5 வருடங்களாகின்றது.
0: 1.5 வருடங்கள் என்றால் நீண்ட காலம் ஆகிவிட்டது. அப்ப தொடர்ந்து இனிமேல் அங்குதான் இருப்பீர்களா இல்லை மீண்டும் சென்னைக்கு வருவீர்களா?
1: இன்னும் ஒரு 6 மாத காலம் இங்கு பயணிக்க வேண்டும்.
0: பயணித்து
1: பிறகுதான் மாற்றம்.
0: அதன் பிறகுதான் மாற்றத்தோடு வருவீர்கள் சங்கர். உடல் நலம் நலமாக இருக்க வேண்டும், ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் உங்களுக்கு, எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் உங்களுக்கு. சரி, நாங்கள் வந்து பொக்கிஷம் நிகழ்வு வந்து அடுத்து நான் நலமாகத்தான் இருக்கின்றேன். சிறிது காலம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருந்து இப்பொழுது குணமடைந்தவுடன் அம்மா வந்து, மகள் வந்து இங்கு இல்லை, அவர்களும் திருநாட்டில் வைத்திய பயணம் சென்று இப்பொழுது 5 மாதங்களாகின்றன. அவருக்கும் ஒரு வைத்திய தமிழ் வைத்தியம், அதாவது இயற்கை வைத்தியம் செய்ய வேண்டிய நிலையிலிருந்து அவர் சென்றது பலன் அளித்து சுகமாக இருக்கின்றால் விரைவில் நாடு திரும்புவார், கனடாவுக்கு வருவார்.
1: இடையிடையே
0: நாங்கள் உங்களை பற்றி இடையிடையே பேசிக்கொண்டோம். அம்மா கேட்பார் ஒவ்வொருத்தரையும் அங்கிருந்து கொண்டு, அவர் வந்தாரா இவர் வந்தாரா பேசினாரா அந்த இடத்துல உங்களை பேச.
1: கேட்டுக்கொண்டிருந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்,
0: மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். அப்ப அங்கிருந்து கல்கத்தாவிலிருந்து உங்களுக்கு வானொலியை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தானே?
1: வாய்ப்புகள் இருக்கிறது, தினந்தோறும் கேட்டுக்கொண்டுதான்
0: இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள் மகனே, சிறப்புகள், வாழ்த்துக்கள். கவனமாக இருங்க, உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கு சென்னைக்கும் கல்கத்தாவுக்கும் உங்களுடைய சுவாத்திய நிலைகள் ஏதாவது மாற்றம் உண்டா?
1: மாற்றம் இல்லை, சீதோஷ நிலையில் சிறிது மாற்றம் உண்டு. இங்கு கடுமையான வெயில் என்றால் அங்கு சற்று மழைக்காலம் நிலவும், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். கல்கத்தாவிலே தானே ஒரு சிறந்த காளி கோவில் ஒன்று இருக்கின்றது இல்லையா?
1: ஆமா, மா காளி.
0: மா காளி, அங்கு சென்று நீங்கள் வழிபடுவதுண்டா?
1: வழிபட்டிருக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காளியின் அருள் கிடைக்கட்டும் உங்களுக்கு. சென்ற இடத்தில் சிறப்பாக இருங்கள், பேரும் புகழும் பெறுங்கள். பணியிலே சிறப்படைந்து மேன்மை அடையுங்கள். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலையிலே இணைந்திருக்கிறோம் என்று பொக்கிஷம் என்ற நிகழ்வு கேட்டிருப்பீர்கள். பொக்கிஷம் என்ற நிகழ்விலே பொக்கிஷம் பெட்டிகள் கொண்டு வந்து வைத்திருக்கேன். உங்களுக்கு 1 to 30 வரை இலக்கமுள்ள பெட்டிகள் இருக்கின்றன. அந்த பெட்டிக்குள்ளே எங்களுடைய சொற்கள் இருக்கின்றன, பதங்கள். நான் தரவுகளை தருவேன், நீங்கள் அந்த பதத்தை என்னவென்று கூற வேண்டும். கூறினால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். உடனே கூறினார், கேட்டிருப்பீர்கள் இந்த நிகழ்வு என்று எண்ணுகிறேன். பொக்கிஷம் கண்டுபிடித்த. சரி, அப்படியா? சரி, இப்பொழுது நீங்கள் கலந்து கொள்ள போகின்றேன். முதல் முதல் வருக என்று உங்களை வரவேற்று நாங்கள் நலமாக இருக்கின்றோம், பகிர்ந்து கொண்டோம் செய்திகளை. இப்பொழுது 1 to 30 வரைக்கும் பெட்டிகள் இருக்கின்றன. பொக்கிஷத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டு வந்து மேசையில் வச்சிருக்கின்றேன். உங்களுக்கு விருப்பமான பெட்டியின் இலக்கத்தை கூறினால் நான் திறந்து பார்த்து அதற்குள்ளே என்ன இருக்கின்றது என்றது படிப்பேன். தரவுகளை தருவேன், இத்தனை எழுத்துள்ள சொற்கள் என்று சொல்வேன், நீங்கள் அந்த சொல்லை கண்டுபிடித்து கூற வேண்டும். எத்தனையாவது இலக்க பெட்டியை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: முயற்சி செய்கிறேன் அப்பா. 3
0: இலக்கம், 3. ஆஹா, இலக்கம் 3 பெட்டியை எடுத்து சங்கர் உங்களுடைய பெயரிலே நான் பதிவு செய்து கொண்டு வந்து காற்றலையில் வைத்து மேசையில் வைத்து திறக்கப் போகின்றேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்தடு சீசு என்று அற்புதமான மந்திரத்தை சொல்லி திறந்து விட்டது அந்த பெட்டி. திறந்தால் அதற்குள்ளே ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் 5 எழுத்துக்களை கொண்ட பதம், 5 எழுத்துக்களை கொண்ட பதம். இது ஒரு உலகம் என்று கூறுகிறார்கள். ஆனால் நாங்கள் கண்ணாலே பார்க்கவில்லை, நாங்கள் எல்லாம் பார்க்க விரும்புகின்ற உலகம் அது. அதற்கு பெயர் இதுதான். அது என்ற பெயர்? வாழ்த்துக்கள், சரியான பதிலை தந்தீர்கள். 2 புள்ளிகளை சங்கர் பெற்றுக் கொண்டீர்கள். கெட்டிக்காரன் சொர்க்கம் என்பது வாழ்த்துக்கள். முதல் முதலே வந்து முதலாவதாக நெத்தி அடி அடித்து 2 புள்ளியை எடுத்துக்கொண்டார். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் சங்கர், சொர்க்கம். இதைத்தானே நாங்கள் எல்லாம் நினைக்கின்றோம், எங்களுக்கு தேவையான. ஆனால் இதை யாரும் பார்த்ததாக தெரியவில்லை. கெட்டிக்காரன் வாழ்த்துனால உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 3. சரி, நீங்கள் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு தகுதி பெறுகிறீர்கள். எங்கே அடுத்து எந்த இலக்க பெட்டி வேண்டும்?
1: 7
0: இலக்கம், 7. 7வது இலக்கத்து பெட்டியை நான் சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன்.

0: கொண்டு வருவீர்கள், ஊட்டிக்கு போவீர்கள்,
1: கொடைக்கானல்
0: சுற்றுலா கட்டுக்காரன். அடுத்த இரண்டாவது புள்ளியையும் இரண்டாவது பட்டியையும் சரியாக சொல்லி நீங்கள் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கீர்கள் சங்கர். இப்பொழுது உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன பாடலை நான் இந்த நேயர் நேரத்திலே ஒலி பிறப்ப வேண்டும்?
1: கரகாட்டக்காரன் படத்திலிருந்து மாங்குயிலே பூங்குயிலே.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலா? மாங்க அந்த முதல் வரிய பாடங்கள் கேட்போம்.
1: மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு.
0: அது என்ன செய்தி என்றால், சங்கர் இரண்டு பெட்டிகளை திறந்து இரண்டு இரண்டு நான்கு புள்ளிகளை பெற்றுவிட்டார் ஒரே அடியாக. இதில் என்ன முடிவு என்றால், இரண்டு பெட்டிகளை அடுத்து அடுத்து திறந்து களைப்படைந்து விட்டீர்கள். நீங்கள் கட்டாயமாக ஓய்வு பெற்று மீண்டும் பெற வேண்டும். இதுதான் இந்த போட்டியின் நியதி. இரண்டு பெட்டியை திறந்து வெற்றிகரமாக இரண்டு இரண்டு புள்ளிகள் நான்கு புள்ளிகளை பெற்றீர்கள். உங்கள் பாடலையும் தந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது கட்டாயமாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஓய்வு பெற்று மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். முடிந்தா?
1: நன்றி நன்றி
0: சங்கர். மித்த சந்தோஷம். நீங்கள் முதல் வந்து பெட்டி இரண்டை திறந்து பாட்டிய புள்ளிகளையும் தந்து கட்டிக்காரன் என்ற பெயரை பெற்று கண்டுபிடித்து கூறின வேகம் விவேகமாக இயங்கியிருக்கீர்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கிருந்தாலும் சிறப்போடு நீங்கள் வாழ வேண்டும், எங்களோடு இணைய வேண்டும். நன்றி சங்கர். நன்றி மகன். நன்றி மகனே. வாழ்த்துக்கள் மகனே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை இனிதாக வந்து இணைந்து முதல் முதலாக நான்கு புள்ளிகளையும் பெற்று ஓய்வெடுத்து செல்லும் சங்கர் அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்து கூறுவோம். இது மொழியில் தமிழ் வானொலியின் பொக்கிசம்.

0: அடுத்த ஒரு பாகம் எங்கள் அன்பு கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருப்புவனத்தில் இருந்து வருகின்றார். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். கிருஷ்ணன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கேன் ஐயா.
0: இப்பொழுதும் கிருஷ்ணகிரியில் தானா இல்ல திருப்புவனத்திலா?
1: கிருஷ்ணகிரி, இன்னும் ஒரு வார காலம்.
0: கிருஷ்ணன் என்றா கிருஷ்ணகிரியில தானே ஐயா இருக்க வேண்டும். அங்கே காலநிலை எப்படி, குளிரா இருக்கின்றதா?
1: பரவாயில்லையா, வெயில் வந்து மாறாதான் இருக்கு, வெயில் அவ்வளவுதான் இல்லை.
0: வெளியே எல்லாம் ராத்தி செல்கின்றீர்களா?
1: அப்ப மலை படம் பார்த்துட்டு வந்தேன்.
0: படம், என்ன படம் பார்த்தீர்கள்?
1: பிச்சைக்காரன் 2.
0: போயும் போயும் பிச்சைக்காரனை பாக்குறீங்க? பிச்சைக்காரன் திரைப்படம், நானும் பிச்சைக்காரன் அனுபவம் பெற்று ரெண்டாவது பிச்சைக்காரன் நல்லா தானே இருக்க வேண்டும். மூன்றாவது பிச்சைக்காரன் பெரிய கோடீஸ்வரனா வந்து விடுவான். அவர் அதே ஒரே இயக்குனர் தானே, கதாசிரியர் எல்லாம் ஒரே விஜய் ஆண்டனி. அவருடைய நோவலான ஒரு படம், நல்ல திரைப்படம். சரி, நாங்களும் வசதி என்றா பார்க்கலாம். உங்களுக்கு என்ன, கிருஷ்ணகிரியில் சென்று பிச்சைக்காரனை பார்த்து விட்டு வருகிறீர்கள், ஒரு பணக்காரன? சரி, அங்க எல்லோரும் நலமாக இருக்கும். இந்த நல்ல வழியில் அங்க மலை பகுதி என்று சொல்லியிருக்கிறோம். அந்த மலைநாடு ஏற்ற முறக்கமாக இருக்கும் வீதிகள் எல்லாம் இல்லையா, உயரமாக போகும் இந்த பணிவாக வரும். அங்கே என்ன சாகுபடி, தேயிலை சாகுபடி செய்கிறார்களா? தேயிலை, ரப்பர் அப்படியானது இருக்கின்றதா அல்லது வேறு பொருட்களா? என்ன இலக்க பெட்டியை நீங்கள் திறந்து பார்க்க போகின்றீர்கள்?
1: ஐந்தாம் இலக்கம்.
0: எதையா?
1: ஐந்தாம் இலக்கம்.
0: ஐந்து, ஆஹா, ஐந்து. ஐந்தாவது இலக்க பெட்டியை நான் எட்டி பிடித்து எடுத்து கிருஷ்ணா உங்கள் பெயர்லேயே பதிவு செய்து விட்டேன்.

0: கொண்டு வந்து வைத்தேன். ஓம் சுக்கலாம் பலதரம் சசிவண்ணம் சதுர்புஜம் என்று கூறிவிட்டு சுவாகா என்றேன் பெட்டி திறந்து விட்டது. அதற்குள்ளே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது ஐயா. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வந்து பெண்கள் உபயோகிக்கப்படுகின்ற அழகு சாதன பொருட்களில் ஒன்று. ஆனால் இயற்கை அழகு சாதன பொருள் அது. இப்பொழுது விற்பனையாகும் பொருட்கள் போல் அல்ல. ஆதி கால இலக்கிய காலத்திலிருந்து இலக்கிய புராண காலங்களிலே பயன்படுத்தப்பட்டது. இந்த மை, இது ஒரு மை. அதை இரண்டு விதமாக உபயோகிக்கின்றார்கள். இந்த இந்த எங்கள் களவு போனால், ஒரு துன்பம் நடந்துவிட்டால், ஏதாவது நடந்தால் இந்த மை போட்டு பார்ப்பது என்று ஒரு மாந்திரிகர்கள் சிலர் அதை உபயோகிக்கிறார்கள். ஆனால் அது உண்மை பொய், அது நான் அது உண்மையானது பொய்யானதுன்னு கூற வரவில்லை. அதுக்கும் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். கற்பக வல்லியின் பொற்பதங்கள் பிடித்து என்ற திரை பாடலிலே இந்த மை வருகின்றது. அது எந்த மை? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. பெண்கள் கண்ணுக்கு தீட்டுவார்கள், சரி, அதையும் கூறுகின்றேன். அந்த மையை கண்ணுக்கு இமைக்கெல்லாம் தீட்டுவார்கள். இப்பொழுது கருப்பு பென்சிலால் தீட்டுகிறார்கள். ஆனால் உண்மையில் இதுதான் வைக்க, இந்த மை தான் உபயோகிக்க வேண்டும். புராண காலத்திலிருந்து இருக்கின்ற எங்கட பழக்கத்திலே, எங்கட பாவனையிலே உள்ளதுதானே. கற்பக வல்லியின் பொற்பதங்கள் பிடித்து என்ற பாடலிலே இந்த மை அழகாக சொல்லப்படுது. அது வேறு பாடல்களே இருக்கின்றது. உங்களுக்கு இது குறிப்பிட, நீங்கள் அன்று இந்த பாடலையும் கேட்டிருந்தீர்கள், என்னிடத்தில் நன்றாக உள்வாங்கியிருந்தால் இந்த மை புரியும். கூறுங்கள்.
1: அஞ்சனம்
0: வாழ்த்துக்கள். அஞ்சனம் மை இடம் அம்பிகையே எம்பிரான். அம்பிகை பாவித்த மை என்றால் புராண காலத்திலிருந்தே இந்த மயிர் அஞ்சனம் மை என்று கூறுவார். அஞ்சனம் சிறப்பான பதிலை தந்து இரண்டு புள்ளிகளை உடனடியாக பெற்றுவிட்டார் எங்களுடைய கிருஷ்ணன். இந்த அஞ்சனம் வந்து இந்த வெத்தலையிலே வைத்து மை போட்டு பார்த்து சொல்வார், உங்களுடைய பொருள் இன்னொருத்த களவு போயிட்டு இந்த திசையில போய் பாரு. அது பெரிய உண்மை என்று கூற நான் பெறவில்லை. ஆனால் அப்படி செய்வார்கள். அஞ்சனம் அஞ்சனம் ஐ என்று வாழ்த்துக்கள் ஐயா. கடிகாரன் கடிகாரன் ஓம். சரி, அப்படின்னா இன்னொரு பெட்டியை திறக்கலாம் தானே?
1: 23.
0: முதலாவது பெட்டிக்கு இரண்டு புள்ளி அடித்து விட்டீர்கள். அடுத்த புள்ளியும் நீங்கள் புறப்போகின்றீர்கள். இது கிருஷ்ணனுடைய பெயரில் வருகின்றது. இந்த பெட்டி பதிவு செய்யப்பட்டு விட்டது. கொண்டு வந்து அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சி சு திறந்து விட்டது பெட்டி. டமார் டிமார் திறந்து பார்த்தால் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு நபரின் பெயர் இருக்கின்றது. ஒரு ஆளின் பெயர், ஒரு ஆணின் பெயர் இருக்கின்றது. இந்த ஆண், இந்த ஆண் ராமாயணத்திலே சம்பந்தப்பட்டவர். ராமாயணத்திலே
1: ராமர்
0: நான் சொல்லி முடிக்கவில்லை. நீங்கள் ஒரு மறுமொழியை கூறிவிட்டீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு இருக்குது. அவசரப்படக்கூடாது கிருஷ்ணா, நன்றாக கேட்க வேண்டும். நான் இன்னும் முடிக்கவில்லை தானே. அதில் எத்தனை ஆண்கள் வருகின்றார்கள்? ஆறென்று நீங்கள் எடுத்தோன்னா ராமரை கூற முடியாது. அதிலே உள்ள ஒரு நபர் ராமாயணத்திலே இருக்கின்றார். இவர் ராமாயணம் முழுவதிலும் இல்லை, இடையிலே தான் அவர் வருகின்றார். இவர் ராமருக்கு விருப்பமான ஒரு நண்பர், சகோதரர் மாதிரி அவர் அவரை உபயோகித்தார். மூன்று எழுத்துக்களை கொண்ட நபர். யாராக இருக்கலாம்?
1: தெரியும் அந்த விநாயகருக்கு தெரியும். வரும்
0: தெரியாவிட்ட சம்பவத்தை கூறினாலும் நாங்கள் பிடிச்சு கொள்வோம் தானே.
1: அவரு நாலுவரோட ஐவர் ஆகணும்னு சொல்லுவேன்.
0: அதான் அதான் என்ன சம்பவம் என்று அவர் என்ன செய்தார்?
1: அது
0: ராமருக்கு முதல் ஐவராக இருப்போம் என்று சொன்னார். கொஞ்சம் சம்பவத்தில் நீங்கள் இறங்கினால் கண்டுபிடித்து விடலாம். நீங்கள் நெருங்கி விட்டீர்கள். கிட்ட வந்துட்டீங்க. அவர் என்ன செய்தார்? அப்படி அவர் சகோதரர் ஆகிறார். உடன் பிறந்தவர் மூவர். அவர் யார்? இங்கு எப்படி ராமாயணத்தில் சிந்திக்க வேண்டும். ஆழமாக கையை விட்டு தோன்றினால் தானே புதையல் கிடைக்கும், பொக்கிஷம் கிடைக்கும். கெட்டிக்காரன் குகன் படகோட்டி, சரியா? அதைத்தான் நான் உங்களுக்கு தட்டி தட்டி கொடுத்தேன், இப்படி இப்படி என்று தட்டி கொடுத்தேன். நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஒன்றுதுவா, மூன்று எழுத்துன்னு ராமர் ரெண்டு உடனே சொல்லக்கூடாதுவா? அதிபுத்திசாலித்தனமாக இருக்கக்கூடாது, புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் கேட்டு விரும்ப தணிக்கிறீர்கள்? இந்த நேர் இந்த விருப்பத்தில் நேர் விருப்பத்திலே
1: நேர் விருப்பத்தில் படம் வந்து தெய்வ பலம்.
0: தெய்வ பலம் என்ற திரைப்படம், அதில் என்ன பாடல்?
1: மலரோடு விளையாடும் தென்றலே பாராய்.
0: மலரோடு விளையாடும் தண்டலே பாராய், அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். இப்பொழுது என்ன நடந்தது என்றால், நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் அதிபுத்திசாலித்தனமாகவும் வந்து இரண்டு பெட்டிகளை அடித்து உடைத்து நொறுக்கி திறந்து பார்த்து அதனை உள்ளதை கூறிவிட்டு நான்கு புள்ளிகளையும் பெற்றுவிட்டீர்கள். அதனால் கட்டாய ஓய்விலே நீங்கள் சென்று மீண்டும் வர வேண்டும், சரியா? நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம். சாந்தி வணக்கம். வணக்கம் சாந்தி. வணக்கம் வணக்கம் சாந்தி. நலமாக இருக்கின்றீர்களா மகளே? அழகி
2: குடும்பம்.
0: அழகி எப்படி இருக்கிறா? தூங்குறாவா?
2: சாப்பிட்டு தூங்கிடா.
0: அடேங்க அப்பா, சாப்பாடு நீங்க ஊட்டி விடுவீர்களா? சில சமயத்துல தோசை ஊட்டி விடுவீங்களா? தோசை எப்படி, தனியா தனி தோசையா சாப்பிடுவாரா? சட்னி இட்னி அதுல தொட்டு சாப்பிடுவாங்க?
2: விருப்பமா
0: சாப்பிடணும். அப்ப அவன் குட்டி அவங்க பேர குழந்தைகளை எப்படி சாப்பிடுவார்கள்? சில சமயம் நீங்க ஊட்டும் பொழுது சந்தோஷம் என்ன செய்யணும்? வாலை என்ன செய்யணும்? டக்கு டக்கு டக்கு ஆட்டுவினுமா?
2: அவர்களுக்கு
0: பலம் கூட, அம்மா கொடுக்கற உணவை விட நீங்கள் வளர்த்து கொண்டிருக்க நீங்களும் கொடுக்கற உணவும் சேர்ந்து பலம் கூடி விட்டது. சரி, வாழ்த்துக்கள். சரி,
2: ஒரு நாள் தள்ளி விட்டுட்டாங்க என்ன,
0: விழுந்துட்டீங்களா? அடிபட்டு போச்சா?
2: அடிபடலங்கய்யா.
0: அது ஒரு அன்பு தொல்லை தானே மகளே, அது காரியம் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். வியாபாரத்துக்கு வருகிறேன் நான். எங்கள் பெட்டிகள் 35 நான்கு பெட்டிகள் சென்று விட்டனர். வந்தவர்கள் இருவரும் இரண்டு பெட்டிகளையும் அப்படியே உடனடியாக திறந்து புள்ளிகளை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார்கள். சரி, நீங்கள் எந்த இலக்க பெட்டியை திறக்க போகின்றீர்கள்?
2: நான் திறக்கும் 21ங்கய்யா.
0: 21 உங்களுக்கு விருப்பமான இலக்கமா? சரி, அதை நான் சென்று எடுத்துக்கொண்டு வருகின்றேன். எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டு தான் அதை எடுக்க முடியும். கொண்டு வந்து விட்டேன் உங்கள் பெயரில். இங்கு கொண்டு வந்து சுக்லாம் பலதரம் சசிவர்ணம் சதுர்புஜம் என்று கூறி ஓம் நமச்சிவாய என்று கூறி பெட்டிக்குள் சாவியை திறவுகோலை விட்டு திறந்தேன். திறந்து விட்டது. திறந்த பொழுதம்மா அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பதம் கூறுவது மக்களிடையே ஏற்படும் ஒரு குழப்பமான நிலை. மற்றவர்களால் ஏற்படுத்தலாம், நாங்கள் இப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு விளைவிக்க கூடாது என்றெல்லாம் அறங்கள் கூறுகின்றது. அதுக்கு ஒரு பதம் இருக்கின்றது, கெடு. கெடுதல், கேடு செய்கிற விஷயம் அது. குடும்பங்களுக்குள்ளே சச்சரவை ஏற்படுத்தி விடுறது, உத்தியோகக்காரர்களுக்குள்ளே நாங்கள் அவர்களோட உத்தியோகங்களுக்கு பங்கு அதுகளை எல்லாம் ஒரு சில விடயங்களை சொல்லி அவர்களுடைய உத்தியோகங்களை குழப்பி விடுவது போன்ற அப்படியான இடையூறுகளை செய்வதற்கு ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது. அம்மா, அதை நாங்கள் செய்யக்கூடாது, அதை செய்வதனால் பாரிய விளைவுகள் ஏற்படும், சந்தோஷம் இல்லாமல் போகும். அது என்ன பதமாக இருக்கும் அம்மா? இது முன்பும் ஒரு தடவை பொக்கிஷத்தில் வந்தது. இப்போ நாங்கள் தொழிலை செய்கிறோம், இடையூறு கொடுக்கிறோம், அதே போன்று இதுகும் குடும்பத்துக்களே குழப்பத்தை விளைவிக்கு செய்வதை இப்படி சொல்லுவார்கள். நான்கு எழுத்துக்கள் அம்மா, நான் இவ்வளவு தரவுகள் தந்திருக்கின்றேன். வரவில்லையா? யோசிச்சு வாருங்கள். அப்படி அப்படியே ஒவ்வொன்றும் மனதுக்குள் எடுத்து கொண்டு வாருங்கள். உலகத்திலே நாங்கள் இதே அப்படி எல்லாம் சொல்லுகிறோம், உங்களுக்குள்ளே நடந்திருக்கும், நீங்கள் யாருக்கும் அப்படி செய்திருக்க மாட்டீர்கள், அப்படி செய்ய நினைக்க மாட்டீர்கள். ஒரு சில என்ற குணம் சுபாவம் அப்படி இருக்கின்றது. சும்மா குழப்பங்களை சேமிப்பது
2: துரோகம்.
0: துரோகம் அது இல்லையடா, துரோகம் வேறு அம்மா. பாரதங்கள், இராமாயணங்கள் இன்றைய காலகட்டத்தில் உங்கள் மத்தியிலேயும் அது இருக்கின்றது அம்மா. இன்னும் சொல்லுங்க, அதே போன்று இன்னும் இருக்கின்றது பதங்கள். இதை இப்படி சொல்லுவேன், சும்மா வந்து குடும்பத்துக்குள்ள இப்படி குழப்பத்தை செய்து கொடுப்போறான் என்பதற்கு இப்படி சொல்லுவார்கள். நாங்கள் போனால் அவன் இந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பங்களை வர செய்யக்கூடாது என்று இந்த இந்த பழக்கத்தை செய்ய மாட்டோம். இது ஒரு பழக்கம், இது ஒரு ஒரு குணாம்சம் தான். சில பேருக்கு இயல்பாக இருக்கின்றது, சில பேர் மீண்டும் என்றே இப்படி செய்வார்கள். இன்னும் ஒரு தடவை முயற்சியுங்கள். என்ன அகாடமியா வந்து விட்டதோ, எங்களை பழக்க வழக்கம் இந்த செல்வியும் குழந்தைகளும் விளையாடி சந்தோஷமாக தூங்குற நேரங்கள் உணவுற நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க. அந்த விடயத்துக்கு நீங்கள் இதை செய்ய மாட்டீர்கள். அவைகள் சந்தோஷமாக இருந்தால் அதை சந்தோஷம் இல்லாமல் போகிற மாதிரி இப்படி ஒன்றும் செய்ய மாட்டீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நான்கிழத்துல ஒரு பதம், நாங்கள் பாவிக்கிறது அம்மா. அல்லது உங்கள் சிந்தனையிலே ஒரு ஒரு அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி விட்டு போறது. அமைதியா இல்ல இருக்க விடுவதில்லை மற்றவர்களை, அமைதி அடுத்தவர்களை அமைதியாக இருக்காமல் பண்ணுவதற்கு நீங்கள் புரிகிற ஒரு செயல். நீங்கள் செய்ய மாட்டீங்க, நீங்கள் கட்டிக்கார
2: பிள்ளை. யோசிச்சுட்டு வராங்க.
0: சரி, யோசித்து வாருங்கள். உங்கள் புள்ளி உங்களிடம் இருக்கின்றது, நீங்கள் மீண்டும் வந்து சொன்னால் உங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும். நன்றி, நன்றி அம்மா, நன்றி. இணைந்தேன் நன்றி. அடுத்த உறவு அழைக்கின்றார், வர வேண்டும். இது முன்னிறுத்த முழு வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பொக்கிஷம். பொக்கிஷத்தில் யார் சொல்வதோ என்று எதிர்பார்க்கின்றோம். ஓடி வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. அப்பா கிடைத்து விட்டதா இணைப்பு? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு, நலமா இருக்கிறீர்களா?
1: ஞாயிற்றடிப்பு என்றால் ஞாயிறு என்றால் சூரியன், சூரியன் வெப்பம். அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா சங்கர், சென்னை சங்கரை?
0: கல்கத்தாவுக்கு பணி நிமித்தமா சென்று மறக்காமல் வந்து விட்டார் என்று. சரியா?
1: வந்து இன்று இரண்டு கேள்வி பதில் இருக்கு.
0: பெரிய சந்தோஷம், பெரிதா சிரித்தார் பாத்தீங்களா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. முதல் முன்னேல் தமிழ் வாங்கலுக்கு வந்து சந்தோஷமாக சிறகுண்டார். சரி, இப்பொழுது அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கலாம் தானே. இப்பொழுது விடயத்துக்கு வருவோம். ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும், நான் வியாபாரத்தில் கவனமாக இருக்கின்றேன். எந்த பெட்டியை உங்களுக்கு விற்கலாம் என்று, எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? என்ன செய்யும் குழப்பங்கள் ஏற்படும். சரி, அது நல்ல பதம் தான். சூழ்ச்சியும் பொருந்தவில்லை. நீங்கள் இப்ப பெட்டியை தரவங்க, புதுசாக வந்த நீங்கள் பெட்டிக்கு வேற.
1: சரிங்கப்பா சரிங்கப்பா, முதல் பெட்டியே திறக்கிறப்பா.
0: முதலாவது பெட்டியை திறக்க போகிறீர்கள். சரி, ஒன்றாம் நம்பர் இலக்கம் ஓடிவா வந்து விட்டது, கையிலே கிடைத்து விட்டது. உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். அண்ட காகசும் அபு காகசும் திறந்து சீசு திறந்து விட்டது. மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் அழகாக காட்சி கொடுக்கின்றது. அது ஒரு பொருள். இதை ஆண் பெண் இருபாலாரும் உபயோகிக்கும் பொருள். ஆனால் பெண்கள் அதிகமாக உபயோகிப்பார்கள். அந்த மூன்று எழுத்துக்களை கொண்டது. அது சிலர் தங்க பவுனில் கூட அதுக்கு அதை செய்திருக்கின்றார்கள். பித்தளையிலேயும் இருக்கின்றது, வெள்ளியிலே இருக்கின்றது, தகரத்திலே இருக்கிறது, கம்பியிலேயும் இருக்கின்றது. ஆனால் இன்று அதுக்கு அவ்வளவு உபயோகம் குறைந்து விட்டது. இருப்பினும் நம் பெண் குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகள், வீட்டில் உள்ளவர்கள் அதை உபயோகிக்கின்றார்கள் தான். மூன்று எழுத்துக்களை கொண்டது. உங்கள் ஆடைகளிலே அது இருக்கும். ஆடைகளை எங்களை மூடுவதற்காக உபயோகிக்கப்படுகிறது. இந்த ஆடைகளை காற்றலை குளிர்வுகள் பெறாமல் பாதுகாக்கிறது, மூடுவதற்காக அதை உபயோகிப்போம். அதுக்கு மூன்று எழுத்துக்களை நாங்கள் பாவனையிலே கூறுகின்ற தமிழ் பதம். குறிப்பாக இன்னும் இலகுப்படுத்தி பெண்களுக்கு இது மேல் அங்கிக்கு உபயோகிக்கப்படுவது. மேல் அங்கியிலே சட்டை சட்டை சட்டையிலே போடுவார்கள், சட்டையிலே அதை உபயோகிப்பார்கள்.
1: அதான் நீ இது சொன்னீங்க, நீங்க
0: பவுன்ல சிலர் பவுன்ல வச்சிருக்காரு, பித்தளையில இருக்குது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் அநேகமாக இந்த கம்பியிலே செய்திருப்பார்கள், தகரது மாதிரி. கோர்வையாக கடையிலே விற்பார்கள், கடையிலே வாங்கலாம்.
1: அப்ப அதுக்கு
0: ஆங்கிலத்திலே பாதுகாப்பு என்ற சொல்லோட வரும் அந்த பதம் இல்லையா, ஆங்கிலத்திலே. அதுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். அது தமிழ் பெயர் என்ன?
1: பாதுகாப்பு என்ற சொல்லோட
0: நீங்கள் ஆங்கில சொல்லிலே அப்படி இருக்கு நினைக்கிறது. ஆங்கிலத்திலே அதுக்குள்ள பெயரை நாங்கள் தமிழ் தமிழிலே கூறப்போனா முன் என்பதற்கு எதிர் சொல்லு. தமிழ் என்னம்மா அதுக்கு, தமிழ் என்ன?
1: வாழ்த்துக்கள்
0: உங்களை ஊக்குவித்து என் பார்த்தீர்களா சொல்லுவதற்கு ஊக்கு.
1: ஆமா, ஊக்குவித்து எனக்கு என்ன ஊக்குவித்து மார்க் வாங்க மதிப்பெண் கிடைக்க வழி செய்து
0: விட்டீர்கள். ஊக்கு என்றுதானே அம்மா அதுக்கு தமிழ். நாங்கள் என்ன சேஃப்டி பின்,
1: நீங்க சொல்ற மாதிரி அந்த மூக்கு செயலிருந்து இப்ப பின்னு தான் சொல்றோம். ஊக்கு செயலிருந்துட்டு
0: ஊக்குன்றது நாங்கள் பாவிப்பதில்லை. ஆனால் சென்னை பகுதியிலே கிராம பகுதியிலே ஊக்கு பெண் பிள்ளைகள் எல்லாம் போவார்கள். ஊக்கு உடைந்து விட்டா இரவல் வாங்குவாங்க. அடுத்து எங்கள் காலில் பாட்டா
1: சின்ன வயசுல
0: இது வந்து கடையிலே ஒரு பெரிய ஊக்கிலே சின்ன சின்ன ஈக்களாக படி அப்படியே உயரம் அந்த
1: 12
0: இருக்கும். இது பித்தளையிலேயும் இருக்கின்றது. பெரியவர்கள் பணத்தை பணக்காரர்கள் பவுனிலையும் போடுகிறார்கள் இல்லையா, பலவிதமான ஊக்கு. வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகளை பெற்றபடியால் நீங்கள் மீண்டும் ஒரு பெட்டியை திறக்கலாம் தானே. இந்த சாந்தி இரண்டாவதா? சரி, இலக்கம் இரண்டு. மேலிருந்து கீழே வருகின்றீர்கள். இந்த நாகப்பன் பெறவில்லை. சரி, இரண்டாவது பெட்டியை நான் எடுத்து வருகின்றேன் உங்கள் பெயரிலே. உங்கள் பெயரிலே கொண்டு வந்து திறந்து பார்ப்போம். அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு. அடே அப்பா, திறந்து விட்டது. திறந்தாலம்மா 5 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் காணப்படுகின்றது. 5 எழுத்துக்கள், நன்றாக கவனிங்கள். தரவுகளை நன்றாக கேளுங்கள். இது உலகத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்கும் படைக்கப்பட்ட ஒரு உறுப்புக்கு குறைபாடு ஏற்படுவது வழக்கம். மாலை நேரங்களுக்கு பின்பு தான் அது தோன்றும். பகலிலே தெரியாது. கெட்டிக்காரி மாலை கண். அடேங்க அப்பா, இரண்டாவது புள்ளியும் பெற்று விட்டாள். 4 புள்ளிகளை பெற்று விட்டு என்ன பாடலை பதிவு செய்ய போறீர்கள்?
1: படகோட்டியிலேந்து நான் ஒரு குழந்தை அப்பா.
0: நீங்க குழந்தை தானே தான் அம்மா எங்களை பொறுத்தவரை. நான் ஒரு
1: குழந்தை, நீங்கள் நீ ஒரு குழந்தை அப்பா. அதே பின்னாடி வரும்.
0: அப்படியா?
1: நீ ஒரு குழந்தை,
0: நான் ஒரு குழந்தை, நீ ஒரு,
1: நீங்களும் ஒரு, நீங்களும் ஒரு குழந்தை.
0: ஆமா, வயசாகிவிட்ட குழந்தை தானே அம்மா.
1: ஆமா, சரியாக சொன்னீர்கள் அப்பா. நானும் குழந்தை, நீ
0: குழந்தை. சரியாக, அதை எங்களை அவர்கள் குழந்தை, நாங்கள் குழந்தையாகவில்லை, எங்களை குழந்தையாக பாவிப்பார்கள். இன்று என்னுடைய ஒரு மகள் அவருக்கு 3 பெண் குழந்தைகள். அவர் பெரிய உயர்ந்த பதவியிலே இருப்பவர். நன்றாக இருவரும் பெரிய இங்கிருந்து 400 கிலோமீட்டருக்கு அங்காலே இருக்கின்றார்கள். நேற்று தொடக்கம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், சனிக்கிழமை தான் இங்கே வருவேன். என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டே, நான் சனிக்கிழமை அப்பாவிடம் வந்து விடுவேன். அப்போ நான் சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு, நல்லதம்மா இந்த நேரம் அப்பா தினம் தானே, நீங்கள் வரலாம். அப்போ பிள்ளைகளை என்ன செய்வீர்கள்? பிள்ளைகளையும் கொண்டு தான் பெறுவேன், பேர பிள்ளைகளையும் கொண்டு. நல்லது என்று நேற்று சந்தோஷமாக சொல்வார். இன்று காலையிலே அவர்களுக்கு அழைத்து ஒரு தடவை பேச முடியுமா? அவர் பதவியிலே இருந்தவர் இருந்தாலும் அப்பாவுடன் சில பேசணும்னு சொன்னேன். அம்மா எப்படி நீங்கள் வந்து போகிறதா தீர்மானிச்ச பெரிய சந்தோஷம். ஆனால் உங்களோட குழந்தைகளை பற்றி நினைத்தீர்களா என்று. என்னப்பா என்றால், அங்கிருந்து என்னிடம் வருவதற்கு 4.5 மணி நேரம் வாகனத்தை செலுத்த வேண்டும். திரும்ப இங்கிருந்து அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு 4.5 மணி நேரம், 9 மணித்தியாலத்தில் ஒரு நாள் இவர் பயணத்துக்கு செலவழிக்க வேண்டும். அப்போ கேட்டு நம்ம அவர்களை பற்றி யோசிச்சோம்னா, ஆமாம் ஆமாம் அவர்கள் அவங்களோட ஃபாதர்ஸ் டேக்கு அவங்க வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்பி வந்து விடுவேன்ண்டு, அது சனிக்கிழமையே நான் திரும்பி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து நாங்கள்கிட்ட இது சாத்தியப்படக்கூடியது. அதுகளை என்ன பாவம் செய்தார்கள், அதிகாலை கண்பளித்தவுடன் தகப்பன் பிள்ளைகளையும் பிள்ளைகள் தாயையும் தகப்பனையும் பார்த்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று அவர்கள் எவ்வளோ குதூகலமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இல்லைவா மகளே என்றேன். யோசிக்கிறான் பின்பு சொன்னேன், நீ சூமிலே அப்பாவை பார்த்துக்கொள், நான் பார்க்கின்றேன், குழந்தைகளுக்கு தொல்லை கொடுக்காது. நீ வந்து அங்கிருந்து 4.5 மணி நேரம் வானத்தை 3 குழந்தைகளோடு செலுத்தி கொண்டு வந்து திருப்பி நீ அங்கே போகணும், அப்பா மனம் பொறுத்து தூங்குவாரா வீட்டிலே? இல்லை தானே மகளே, நான் கொஞ்சம் இன்னும் நலம் பெறட்டும், நானே உங்கள்கிட்ட வருகிறேன் என்று கூறி சமாதானப்படுத்தினேன். அவர் குழந்தை பிள்ளையா என்னை குழந்தை பிள்ளையாக நினைக்கிறார்கள் அவர்கள் வல்லவா. நன்றி மகளே கட்டாய லீவில் நன்றி அப்பா சென்று வருகிறேன் சென்று வா மகளே சென்று வா என்று பாடலை கூறும் வாழ்த்துக்கள் இது முன்னிறுத்தமிழ் வானொலி இருபத்தி நான்கு மணி நேரம் சமச்சவையிலே அற்புதமாக வந்து விளையாடி புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு செல்கின்றார்கள். வேகம் விவேகமாக யார் சொல்வதோ என்று கேட்கும் பொக்கிஷம் நிகழ்வு 12:14 நண்பகலை தாண்டிவிட்டது. இப்பொழுதும் உங்களுக்கு கால நேரம் போல்தான் பொழுது தெரிகின்றது, வெயில் என்பது தெரியவில்லை. உங்களுக்கு நேரம் 9:45 இங்கே ஓடி வாருங்கள். அடுத்த பதத்தை பெட்டியை திரவுங்கள், கூறுங்கள்.

0: கிருஷ்ணன் அவர்கள் அழைத்தீர்கள், அந்த வேளை நாங்கள் இணைப்பில் இருந்தோம், நீங்கள் மறுபடியும் அழைக்கலாம். சாந்தி, உங்களுடைய பேர் குழப்பத்தை விளைவிப்பதற்காக சில பேர் செய்யும் ஒரு காரியம், அதைத்தான் இப்படி கூறுவார்கள். நாங்களும் செய்யக்கூடாது, மற்றவர்கள் செய்வதையும் விரும்பக்கூடாது என்ற பெட்டி தான் நீங்கள் திறந்த பெட்டியில் இருந்த பதம். நீங்கள் முயற்சித்தீர்கள், பிடித்து விட்டீர்கள், வந்து கூறினால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள், அடுத்தவர்கள் குன்னன் அவருக்கு ஒரு புள்ளி. இப்பொழுது கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். அந்த சாந்தி அம்மா மேடம் சொன்னது வந்து பிரச்சனை
0: என்ன என்ன
1: பிரச்சனை? நான்கு எழுத்து
0: பிரச்சனை, ஐந்து எழுத்து அல்லவா பிரச்சனை? பாருங்கள், ஐந்து எழுத்து பிரச்சனை. அது நீங்கள் பேச்சில பிரச்சனை என்றால் பிரச்சனை என்று ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை என்றுதான் வருமான, அது பொருந்தவில்லை. பிரச்சனையும் ஒரு அது இதையும் ஒரு கூறு தான். இப்படித்தான் நீங்கள் அடுத்தவருக்கு பிரச்சனை செய்தால் குழப்பம் தானே, அதே போன்றுதான் இதுவும் ஒரு பதம், நான்கிடத்தில் உள்ள பதம், அந்த காலத்திலிருந்து இருக்கின்றது ஐயா. இது கடந்த ஒரு பொக்குஷத்தில் வந்தது. சரி, கூறினால் ஒரு புள்ளி, இல்லாதவிட்டால் நீங்கள் இரண்டு புள்ளிக்காக ஒரு வெட்டியை திறக்கலாம், தகுதி பெற்றிருக்கிறீர்கள்.
1: பத்தாம் நம்பர் இலக்கம்.
0: பத்தாம் நம்பர் பெட்டியை கிருஷ்ணனுடைய பெயரிலே என்று எடுத்து விட்டேன். கிருஷ்ணா, கொண்டு வந்து விட்டேன், சம்போ மகாதேவா என்று கூறிவிட்டு மெதுவாக அப்படியே அந்த பெட்டியை திறக்கின்றேன். இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பதம் கூறுவது என்னவென்றால், நேரடியாக ஒரு விடயத்தை தெரிவிக்காமல் மறைமுகமாக சைகைகளினால் காட்டுகிறது, அதற்கு கூறுவது. சும்மா சைகைகளாலே காட்டுறது, நேரடியாக கூற மாட்டோம், சம்மதமா சம்மதம் இல்லையா, வா அல்லது வராதே அல்லது எடு அல்லது எடுக்காதே என்பதை சைகையினால் செய்வதற்கு ஒரு பதம் இருக்கின்றது, இரண்டு எழுத்துக்களை கொண்டது. நான் சைகை என்று கூறினேன் அல்லவா, சிக்னல் சைகை என்ற சிக்னல், அப்படி அப்படி கூறும், அது மாய் பேசாமல் கூறுவது செய்வது. அநேகமாக இது ஆண்கள் பெண்களுக்குள்ளே உள்ள தொடர்புகளுக்குள்ளே கூடுதலாக இருக்கும். சின்ன குழந்தைகளும் திருட்டுத்தனமாக குழப்படியை செய்து விட்டு பெற்றாருக்கு மறைப்பதற்கு அக்கா தங்கை அல்லது அண்ணன் தம்பி இப்படி தங்களுக்குள்ளே தங்கள் சைகை செய்து கொள்வார்கள், அதை எப்படி கூறுவது? மாமியார் மருமகள் எதையா? கண்ணா
1: கண்ணால சைகை செய்வாங்க,
0: அதை எப்படி சொல்லுவது?
1: சொல்லாமல்
0: அதை எப்படி சொல்லுவது? அது சொல்லாமல் சொல்வது, மாமி மருமகளுக்குள்ளே குத்தாமல் குத்துவதற்கு எல்லாம் இப்படி சைகை ஒன்றிருக்கின்றது, அதை எப்படி செய்வது?
1: ஜாடை,
0: வாழ்த்துக்கள், ஜாடை அல்ல சாடை, கண் சாடை காட்டினார், சாடை சாடை என்பது சரியான சமாச்சாரத்தை தந்து இரண்டு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இன்று எங்கே முழித்தீர்கள், நரியிலேயா நாயிலேயா ஆறுல முழித்தீர்கள்? முழித்தீர்கள் அதான் சொன்னேன், கிருஷ்ணகிரிக்கு மாறுங்கள், கிருஷ்ணன் இருக்க வேண்டிய இடம் கிருஷ்ணகிரி தானே. சரி, எங்க அடுத்த பெட்டிக்கு வாருங்கள், அடுத்த பெட்டியாலே எடுப்போம்.
1: அடுத்த பெட்டி
0: 30வது பெட்டி, அட சக்கியண்டரம், 30 இலக்க பெட்டி கொண்டு போய் எடுக்கின்றேன். கிருஷ்ணா, உங்கள் பெயரில் பதிவு செய்கின்றேன், பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து விட்டேன். சம்போ மகாதேவா, ஓம் நம சிவாய, சுக்லாம் பலதரம் என்று கூறி திறவுகோலை விட்டு திறந்தால் திறந்து விட்டதா அடேங்க அப்பா, 7 எழுத்துக்களை கொண்டு ஒரு பதம் ஐயா. இது ஒரு காய், சரியா? ஒரு காய், மாங்காய் தேங்காய் போன்ற ஒரு காய், காய் என்று முடியும் அந்த சொல்லு, அந்த பதம் அதிலே முடியும். இது ஒவ்வொருவர் வீட்டிலும் உண்டு, அது 7 எழுத்துக்களை கொண்டது, எதுவாக இருக்கும்? 7 எழுத்துக்களை கொண்டது ஐயா, 30வது இலக்கம் அல்லவா?
1: ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குமா?
0: எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கின்றது ஐயா.
1: ஏழு எழுத்துக்கள் கொண்டது காய்,
0: காய் ஒரு காய். இது பாடல்கள்லாம் வந்திருக்கின்றது, நகைச்சுவை பாடலாக இருக்கின்றால் இருந்தாலும் அது இப்ப ஊடல் பாடல்ல கூட வருகிறது.
1: நேரம்
0: அதிகம் எடுக்க வேண்டாம். தீர்க்கமா முடிவெடுத்து வேகம் பி வேகம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. மீண்டும் பாருங்கள். நன்றி கிருஷ்ணன். என்ன காயிருக்கு தேடி பாருங்கள். வாழ்த்துக்கள். முடிஞ்சது சுரக்காயில் ஏழு எழுத்து தான் எனக்கு தேவை. நீங்க அஞ்சு எழுத்து மூன்று எழுத்து நாலு எழுத்து மீண்டும் பெற வேண்டும். அடுத்த உறவாக யார் வரை இருக்கின்றார்? சென்னையில் இருந்து சங்கர். நீங்கள் கல்கத்தாவில் இருந்து அழைத்திருக்கின்றீர்கள் சங்கர். நீங்கள் முடிந்தால் மீண்டும் வரலாம். இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. யார் சொல்வதோ பொக்கிஷம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.

0: கட்டாய ஓய்வில் சென்றவர்கள் மீண்டும் பெற வேண்டும். வந்து பொக்கிஷங்களை உங்களுடைய புள்ளிகளை உங்கள் வங்கியை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஓடி வாருங்கள். அன்றாடம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் அன்று தொட்டு இன்று வரை வந்து கொண்டு புழங்கி இருக்கின்றது. ஆனால் அது பழக்கத்தில் இல்லாமல் சென்று கொண்டும் இருக்கின்றது. ஊக்கு என்ற அந்த பதத்தை நாங்கள் எல்லோரும் பாவித்த பதம். இன்று சேஃப்டி பின் என்று சொல்லி வந்து எங்களை அதை மறைத்து விட்டது. வந்துவிட்டார் எங்களுடைய சங்கர். வணக்கம் வணக்கம் சங்கர் அவர்களே, இளைப்பாறை வந்திருக்கின்றீர்கள், வாருங்கள் புத்துணர்வோடு. வணக்கம் வணக்கம் மகனே சங்கர்.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள், உரத்து சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? வியாபாரத்துக்கு செல்வோம். எந்த பெட்டியை திறக்க போகின்றீர்கள்?
1: உங்களது விருப்பம், உங்களது விருப்பமாக எந்த ஏதேனும் ஒரு பெட்டியை திறவுங்க.
0: எனக்கு 30 பதமும் விருப்பமான பதம். நான் திறக்க 30 திறக்க வேண்டும். ஊரவம்சமாக போய்விடும். அதெல்லாம் நீங்கள் ஒரு பெட்டியின் இலக்கத்தை கூறுங்க. சங்கர்
1: சொல்லுங்க,
0: எந்த இலக்க பெட்டி உங்களுக்கு வேண்டும்? நீங்கள் தான் கூற வேண்டும் இலக்கத்தை.
1: 15
0: வாழ்த்துக்கள். 15 பெட்டியை நான் சென்று எடுக்க யாரும் பெறவில்லை. அதை உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். சங்கர் என்ற பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்து வைத்து அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடுச்சு. சு திறவுகோலை போட்டு திறந்து விட்டால் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் எங்களுடைய உள்ள ஒரு குணத்தை கூறுகின்றது. ஒரு குணம், சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதை செய்கின்றோம். நீங்கள் ஒரு அங்காடிக்கு சென்று பொருட்களை வாங்கும் பொழுது அவர்கள் ஒரு விலையை கூறினால் நீங்கள் ஒரு விலையை எல்லாம் கேட்டு இப்படியெல்லாம் நாங்கள் செய்வோம். அடுத்து சில வியாபாரிகள் எல்லாம் இதை உபயோகிக்கின்றார்கள். இந்த பதத்தை, இந்த செயலை செய்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும்? 3 எழுத்துக்களை கொண்டது. இன்று அது இல்லாமல் பெரிய உத்தியோகங்கள் கூட பெறுவது கடினமாக இருக்கின்றது.
1: 3 எழுத்து பதமாப்பா?
0: ஆமாம்.
1: பேரம்
0: வாழ்த்துக்கள். பேப்பர் அவுட் ஆகி போயிட்டோ டப்பன்னு சொல்லிவிட்டீர். பேரம், பேரம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் பேரம் பேசுவார்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். அதனால் இன்னும் ஒரு பெட்டியை திறக்கும் தகுதியும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சிறப்புங்கள் இன்னொரு பெட்டியை.
1: 5
0: இலக்கம். 5 இலக்கம் தான் அஞ்சனம் என்ற பெயர். அஞ்சனமை அது சென்று விட்டது.
1: 9
0: இருக்கின்றது. 9 இலக்கத்தை உங்கள் பெயரில் பதிந்து விட்டு அந்த பெட்டியை கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சிசு. இந்த மந்திரம் உங்களுக்கு பொருத்தமான மந்திரம் போல் இருக்கின்றது. உடனே கூறுகிறீர்கள். அதை திறந்து விட்டது பெட்டி. 3 எழுத்துக்களை, மீண்டும் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இது ஒரு ஆயுதம், மக்களால் உபயோகிக்கப்படுவது. போருக்கு பாவிப்பதை விட வீடுகளிலும் நாங்கள் இதை பாவிக்கின்றோம். தொழிலாளர்களும் உபயோகிக்கின்றார்கள். ஒரு ஆயுதம். ஆனால் இந்த ஆயுதம் இரும்பினாலும் மரத்தினாலும் உண்டாக்கப்பட்டது. 3 எழுத்துக்களை கொண்டது. இந்த ஆயுதத்தை புராண காலத்தில் ஒருவர் வைத்திருந்திருக்கின்றார். அவருக்கு இந்த பெயர் உண்டு. இது நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துவோம் இந்த பதத்தை. உங்கள் வீட்டில் இருக்கின்றதோ தெரியவில்லை. சாதாரணமான வீடுகளிலே இருக்கின்ற வீட்டு ஆயுதங்களுக்குள்ளே ஒன்று இதுகும். உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு தேவைக்கு உபயோகப்படுத்தப்படும் ஆயுதங்கள். காடுகளுக்குள்ளே தொழில் புரிபவர்களும் இதை செய்வார்கள், வைத்திருப்பார்கள்.
1: கத்தி,
0: கத்திக்கும் 3 எழுத்து தான். இரும்பும் இருக்கும் மரமும் இருக்கும் தான். நான் என்னிடம் இருப்பது அது எல்லாம் பொருத்தப்படவில்லை. ஒரு பதில் கூற விட்டீர்கள்.
1: இன்னும்
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. பரசுராமருக்கு கோடாரி அவருக்கு பரசு என்ற பெயர் இருக்குது அல்லவா? பரசு என்று கோடாரிக்கு இன்னொரு பெயர். அதை வைத்திருப்படியா பிராணத்திலே அவருக்கும் இருக்கின்ற. மீண்டும் 2 புள்ளிகளை பெற்றுக் கொண்டார். பரசுராமன் இருக்கு. பரசு என்பது கோடாரி தான் தம்பி. வாழ்த்துக்கள். மீண்டும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் கெட்டிக்காரன். நீங்கள் ஓய்வெடுத்து மீண்டும் பெற வேண்டும். கட்டாய லீவு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. நன்றி சங்கர், சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் சங்கர், வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை. சென்னை சங்கர் அவர்கள் இப்பொழுது கல்கத்தாவிலிருந்து எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார், புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார், வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் போலே. அடுத்த உறவு கிருஷ்ணன், நீங்கள் அழைத்தது போல் தெரிகின்றது. ரேவதி, சாந்தி எங்கே சென்று விட்டீர்கள் என்று நாகப்பனை காணவில்லை. அவர் வந்திருந்தால் இப்பொழுது நியாயமான பெட்டிகள் பிற்பட நான் வாடிக்கையாளர்களைத்தானே பார்க்க வேண்டும், பாவனையாளர்களை. அவர்கள் வந்தால்தானே, நுகர்வோர் வந்தால்தானே என்னுடைய வியாபாரம் நல்லாக நடைபெறும். பக்குஷம், வாழ்த்துக்கள், வாருங்கள். 12:28 எங்களுக்கு, உங்களுக்கு நேரம் 9:58 காட்டுகின்றது. ஓடி வாருங்கள், இணையுங்கள். பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷம். சாந்தி, உங்களுடைய பெட்டி அப்படியே இருக்கின்றது, யாரும் கூறவில்லை. நீங்கள் மீண்டும் வந்து கூறினால் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் அப்படியே சுளையாக கிடைக்கும். கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம்.
2: நீங்க கேட்ட கேள்வி, முருங்கைக்காய்.
0: முருங்கைக்காய் எங்க எண்ணி பார்ப்போம். மூரு கை காய், அடே ஏழு எழுத்து தான் வருகின்றது. என்னடா அது இருக்கவில்லையே ஐயா.
2: கத்திரிக்காய்,
0: கத்தரிக்காயும் பொருந்தவில்லை. அதனால் நீங்கள் மீண்டும் பெற வேண்டும். இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள். திறந்த பட்டியை கூறவில்லை. வாழ்த்துக்கள், நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வரங்கள் சாந்தியை நீங்கள் பெற வேண்டும், சாந்தியை பெற வேண்டும். சாந்தியை கொண்டு ஓடி வாருங்கள், உங்கள் புள்ளியை எடுங்கள், இரண்டு புள்ளிகளை பெற வேண்டும், கொண்டு வாருங்கள். என்னம்மா கூறுங்கள் சாந்தி?
3: வணக்கம் ஐயா.
0: அந்த பெட்டியின் பதில் தெரியுமா? இன்னும் விளைவிக்கலையா நீங்கள்? சரி, உங்களுடைய அழகியும் குழந்தைகளும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அதற்கு துன்பம் விளைவிக்க கூடாது, அதுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைப்பீர்கள்? அந்த சந்தோஷத்தை கெடுப்பதற்கும் வகையில் நாங்கள் தொல்லை கொடுக்கக்கூடாது. அதை எப்படி வேறு என்ன மாதிரி கூறலாம்?
3: இன்னல்.
0: என்னம்மா இன்னலா? கிருஷ்ணன் வந்து சொல்ல அவன் மீண்டும் போய்விட்டார். அதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு காய் வீடுகளிலே உண்டு, எப்போதும் இருக்கும் அது வீட்டிலே. அதுக்கு சொன்னாலும் ஒரு புள்ளி ஒரு பட்டியும் திறக்கலாம். ஆனால் உங்களோட பட்டிக்கு பதில் சொன்னால் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். இது முன்பு ஒரு தடவை எந்த நாளும் உங்களிடம் இருக்கும் அந்த காய் சமையலுக்கு எல்லாம் உபயோகிக்கிறதம்மா. இப்ப அவர் முருக்கங்காய் சொன்னார், கத்தரிக்காய் சொன்னா பொருந்தவில்லை. அப்ப யோசிச்சு பாருங்க.
3: ஏழு எழுத்தாங்க?
0: ஆமா, ஏழு எழுத்து. கணக்கையில் வரும் ஏழு எழுத்து தான்.
3: பூசணிக்காய்
0: பொருந்தவில்லை. பூசணிக்காய் ஆறு எழுத்து தானே மகளே?
3: அதுபோல
0: ஒரு பொருளை வாங்கினால் அதை நீங்கள் கொண்டு போக வேணும், உங்களுடன் திருப்பி கொடுத்தால் ஒரு பொருள் அதை கூற வேண்டும். நீங்கள் தான் திறந்த பட்டி, நான் தரவில்லை. நீங்களாகத்தான் அந்த இலக்கத்தை கெடுத்து
3: தந்தீர்கள்.
0: நார்த்தங்காய் எந்த நாளும் உங்கள் வீட்டிலே இருக்குமா? சமையலுக்கு செய்வீர்கள்?
3: அதை
0: செய்ய மாட்டோம் நாங்கள், சமையலுக்கு பாவிக்க மாட்டோம். சில பேர் பாவிக்கின்றார்கள், நார்த்தங்காயிலையும் சமையல் செய்கிறார்கள், சமையல் குறிப்புகள் தெரிந்தவர்கள். இது சாதாரணமாக எல்லாரும் உபயோகிப்பது.
3: எலுமிச்சங்காய்
0: அதே மாதிரி பாட்டுலயே அற்புதமான பாட்டு இருக்கம்மா. இன்னொரு தரவு தருகிறேன். இந்த காய் பச்சையிலையும் இருக்கு, சிவப்பிலையும் இருக்குது. ஆனா நான் கேட்டது பச்சையை தான். பச்சையாயிருக்கும் பொழுது என்ன பெயர்?
3: பச்சை மிளகாய்.
0: அதுதான், இவ்வளவு நிறம் திண்டாடுகிறீங்களே, எண்ணி பாருங்கள். பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், பழைய சோறு. பாடலே இருக்குது. கொஞ்சம் சிந்திக்க வேணும். கட்டிக்காரி கட்டிக்காரி, உங்களுக்காக அந்த
3: பச்சை மிளகாய்,
0: பச்சை மிளகாய் என்று எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் திறந்த பெட்டியை திறந்தபடியால் ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு பெட்டியை திறக்கலாம். ஆனாலும் உங்களுடைய பெட்டி அப்படியே இருக்கின்றது, சொன்னால் ரெண்டு புள்ளி. சரி, எங்க எந்த இலக்க பெட்டி வேணும்? சாந்தி கொண்டு வாருங்கள்.
3: இரண்டாவது இலக்கம் திறந்துட்டாங்களா?
0: அது போயிருதுமா? மாலை கண் என்று உடனே சொல்லிவிட்டாங்களே ரேவதி. மாலை கண்.
3: சரிங்க. பன்னிரண்டு.
0: பன்னிரண்டு, ஆஹா, பன்னிரண்டு. பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகின்றேன், உங்கள் பெயரில் வைத்து பதிந்து விட்டேன். திறந்து பார்ப்போம். ஓம் சிவாய நமக, சம்போ மகாதேவா, கோவிந்தா கோவிந்தா. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மகளே. இது விவசாயத்துக்குள்ளே அகப்படுகிறது. விவசாயிகளுக்கு முக்கியமான ஒன்று. சரி, அது பாசனம் என்பதற்கு உதவி. இதிலே தான் பாசனம் செய்வார்கள். இதிலே பாடல்கள் உண்டு, பாடலும் இருக்கின்றது.
3: கருவி
0: எல்லாம் அடங்கி இருக்கும். இது தேவை, விவசாயத்துக்கு மிகவும் முக்கியமானது. அதிகாலையில் எழுந்து சென்று கூட விவசாயத்துக்கு எல்லாம் செய்வார்கள். இதை பாசனத்துக்கு உபயோகிக்கின்றது. இது ஒரு தொழில். இதை செய்தால்தான் பாசனம், அதாவது இதை செய்தால்தான் பயிர்கள் எல்லாம் சிறந்து வளரும்.
3: உழுதல்.
0: அது தனியாக உழுது விட்டா போதும். ஆமா, உழலாம், உழுது போட்டு விதைக்கலாம், அது எப்படி வளர்ந்து வரும்? அதே போன்ற இதுவும் உண்டு. அங்கே நிற்கிறீர்கள், வந்துட்டீர்கள், விவசாயத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். கட்டிக்காரி, ஒரு பாட்டு இருக்காதம்மா, பழைய பாட்டு இப்பொழுதும் இருக்கின்றது. பழைய பாட்டு இன்னும் அது பிரபல்யமான பாடாக தான் இருக்கிறது. ஜெமினி கணேசன், சாவித்ரி இவர்கள் நடிக்கிறார்கள் போல் தெரிகின்றது. ரெண்டு மூன்று தடவை நேர் நேரத்திலே, விடுமுறை விருப்பத்திலே கூட ஒலித்திருக்கிறது அந்த பாடல். சரி, இது சில பல மக்களுக்குள்ள உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டுவதற்காக நட்புத்தன்மையாக கூறுவோம். நமக்கு நல்ல இதுதான் அப்படின்னு கூறுவார்கள். என்று கூறுவார்கள். ஆடி பாடி வேலை செய்தா அலுப்பு இருக்காது, அதிலே ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. இந்த பாடல்லே அந்த காட்சி இருக்குன்றது அம்மா. இப்ப கிருஷ்ணன் ஓடி வந்து சொல்லி விடுவார், இன்னும் ஒரு இடத்துலயே ஒரு பாடல்லே அந்த அந்த சொல்லு வருகின்ற பாடல் அண்ணனும் தங்கையுமாக செய்கிறது அந்த காட்சியிலே. நீங்க சொல்லுங்க, இப்பொழுது என்ன சொல்லிருக்கோம்?
3: களை எடுத்ததுக்கு ஏதோ சொல்லுவாங்க.
0: களை, அது நான்கு சொல்ல, நான்கு எழுத்தா
3: இல்லைங்க?
0: ஏன் அதை கொண்டு வருகிறேன்? உங்களோட சந்தர்ப்பத்தை இழந்து விட்டீர்கள். இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்களே. அதான் நீங்க மனதுக்குள்ளே நினைத்து பார்த்து சரி பார்த்து சொல்ல போடுமே தவிர சொல்லி பார்த்து கொண்டிருந்தா பிழைச்சு. இப்ப நீங்க உங்களோட சந்தர்ப்பத்தை இழந்து விட்டீர்கள். மீண்டும் பெற வேண்டும் அம்மா, உங்களுடைய இரண்டு பட்டியும் அப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நான்கு புள்ளியும், உங்களை நான்கு புள்ளியும் காத்து கொண்டிருக்கிறது ஓடி வாருங்கள். அடுத்த உறவு யார் வர போகின்றீர்கள், ஓடி வர வேண்டும். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை 12:37 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கு 10:07 நிமிடம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் இந்த வேளையில் ஓடி வர வேண்டும். விரைவாக வந்து புள்ளிகளை பெற்று பெட்டிகளை முடித்து கொள்ள வேண்டும்.

0: வணக்கம் வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. இப்ப திறந்த பெட்டி வந்து கிணறு ஐயா.
0: கிணறு எத்தனை எழுத்து ஐயா?
1: மூணு எழுத்து.
0: நான் சொன்னது நான்கு எழுத்து அல்லவா?
1: நான்கு எழுத்து.
0: கிணறு ஒரு தொழில் இல்லை தானே? இது ஒரு தொழிலை குறைப்பது.
1: ஏர்முனை.
0: ஏர்முனை வந்து ஒரு தொழில் இல்லையே. அது ஒரு ஏர் என்ற ஒரு பொருளினுடைய முன்ப முனை. ஏர்முனை.
1: சரிங்க. முதலில் ஏர்முனை.
0: இரண்டு தடவை முயற்சித்து விட்டீர்கள், நன்றி.
1: இன்னொரு பதில் இருக்கு.
0: இல்லை, உங்களுடைய இரண்டு பதில் தந்து விட்டீர்கள். கிணறு ஏர்முனை என்று இரண்டு பதில் தந்து விட்டீர்கள். உங்களுடைய பெட்டியில் அது செல்லவில்லை. உங்களுடைய நீங்கள் திறந்த பெட்டி ஏழு எழுத்துக்களை கொண்டு பச்சை மிளகாய். நீங்கள் கத்தரிக்காய் முருங்கைக்காய் அழைச்சுன்னு அது சென்று விட்டது. முடிந்தால் நீங்கள் இந்த கூறுங்கள்.
1: நான்கு
0: அதை நீ கூற முடியாது. நீங்கள் அதாவது கூற முடியாது ஐயா. இரண்டு தடவைகள் முயற்சித்து விட்டீர்கள், அது பிழைத்து விட்டது. கிணறு ஏர்முனை என்று இரண்டு தடவைகள்
1: கூறுங்கள்.
0: அதுக்கு முன் சொன்ன சண்டை, அது எத்தனை எழுத்து?
1: சண்டை இல்லையா, சர்ச்சை.
0: சர்ச்சை. ச இர் இச்சை. நான்கு. சர்ச்சை என்பது பொருந்தவில்லை. பொருந்தவில்லையே. சொன்னால் ஒரு புள்ளி, சொன்னீங்களே நீங்கள். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கிருஷ்ணா. கடிகாரன் கடிகாரன் முயற்சிக்கின்றீர்கள் புள்ளிகளை பெருக்குவதற்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வருகின்றார்? அடுத்த உறவு பெற வேண்டும். இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பெட்டிகளை திறந்துவிட்டு சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். தெரிந்தவர்கள் ஓடி வந்து கூற வேண்டும். ரேவதி நீங்கள் வர வேண்டும். வராத உறவுகள் வர வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதாது, இணைந்து கொண்டு சிறப்பிக்கவும் வேண்டும் என்பவர்கள் உங்களுக்கான பாடல்களையும் கொண்டு வந்து தாருங்கள். உங்களுக்கு தருகின்றோம் சாந்தி. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கூற வேண்டும். எங்கே ஓடி நான் முடிந்த அளவு உங்களுக்கு இல்லாத முயற்சி பண்ணுகிறேன். உங்களை இந்த பெற்றுக்கொள்வதற்கு சரியான இடத்தில் அந்த விவசாயத்துக்குள்ளே நிற்கிறார்கள் சாந்தியும் கிருஷ்ணனும். அந்த பதம் அவர்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அடுத்த பதம் எங்கள் மத்தியிலே இருக்கு. இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது என்ன? அதுக்கு ஒரு அற்புதமான தமிழ் பதம். நாங்கள் பேச்சு தமிழிலே, எழுத்து தமிழிலே, இலக்கிய தமிழிலே எல்லாம் இருக்கின்றது. அது ஒன்றும் புதிதாக ஒன்றும் இல்லை. சாதாரணமான ஒரு சொல்லு. எங்கே இப்போ ஈழத்திரு நாட்டிலிருந்து ரோஜா வந்தால் எல்லாம் கூறிவிடுவார். ரோஜாவையும் காணவில்லை. முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வதோ, யார் சொல்வதோ.

0: கதிர். விடா முயற்சியுடன் மீண்டும் வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் அன்பு கிருஷ்ணன் அவர்களே, விடா முயற்சிக்கு வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள். கண்டுபிடிக்க
1: விட்டீர்களா?
0: பாசனம் என்று நான் முன்பு கூறினேன், அது செய்வதற்கு இது இதை செய்ய வேண்டும். எப்படி பாசனம் செய்வார்கள்? அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது.
1: பாசனம் செய்வதற்கு
0: அந்த பாடல் கூறினேன் அல்லவா? அந்த பாடல் அந்த பாடல் செய்யும் பொழுது அந்த தொழிலை செய்கிறார்கள், செய்து கொண்டு அந்த பாடலை பாடுகிறார்கள். இன்னும் ஒரு இடத்துல ஜெமினி கணேசனும் சாவித்திரியும் சகோதரர்களா, சகோதரர்களா தான் அந்த அந்த படத்திலே வருகின்றது. அந்த அந்த அந்த அந்த காட்சியிலே வருகின்றது. அது செய்கிறார்கள். அதுக்கு என்ன சொல்ற, அது அதை செய்கிறார்கள். அந்த தொழில், அந்த தொழிலுக்கு என்ன பெயர்? அதுக்கு முக்கியமான ஒரு
1: விவசாயம்
0: வந்து எல்லாருக்கும் அது பொதுவானது தானே. விவசாயத்துக்குள்ளே இது, இந்த விவசாயத்துக்கு இது மிக முக்கியமானது ஐயா. இப்ப அவ சொன்ன உழுதல் என்ற ஒரு பதில் சொன்னா தானே, உழுதல் முக்கியம் தான். அதே போன்று இது ஒரு முக்கியமானது.
1: இது ஒரு பொருள்,
0: தொழில் என்று கூறுகிறேன்.
1: இது ஒரு
0: தொழில்,
1: தொழில்
0: இது ஒரு வேலை.

0: பொருந்தவில்லை. இப்பொழுது யோசிச்சு பாருங்கள், அது அது ஒரு குழாயிலே வந்து விழுகிற தண்ணீரை பட்டையை வைத்து அள்ளி தெரிஞ்சு போடுறதும் ஆடிப்பாடி வேலை செய்தார். அடுத்த பாடல் அப்படிதான், தொழிலை செய்து கொண்டு பாடுகிறார்கள். அந்த சொல்லி இன்னும் ஒரு இடத்திலே உபயோகப்படுறது அப்படி என்றால், இப்ப ஒருவருக்கு வந்து கொஞ்சம் தலை கனம், கொஞ்சம் பதவி உயர்வுகள் கிடைத்த ஒரு எண்ணங்கள் வந்து விட்டால் அவரை பார்த்து இப்படி சொல்லுவார்கள், எனக்கு நல்ல என்று கூறுவார்கள். பழைய கிராமிய படங்கள்ல திரைப்பட பாடல்களை விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட பாடல்களிலே இருக்கின்றது இந்த பதம். இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள் கிராமங்களிலே. விவசாயத்துக்கு இது மிகவும் முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. நீங்கள் திறந்த பெட்டி சென்று விட்டபடியால் நீங்கள் ஒரு பெட்டியும் திறக்கலாம்.
1: சரிங்க, ஒரு பெட்டி திறக்கல.
0: சந்தோஷம். 29வது கிருஷ்ணா உங்களுடைய பெயரிலே பதிவு செய்து சட்டப்படி கொண்டு வந்து வைக்கின்றேன். சம்பு மகாதேவா, திறந்து விடு சிசு, திறந்து விட்டது பெட்டி. பெட்டியை திறந்துவிட்டால் 5 எழுத்துக்களாலான ஒரு பதம் இருக்கின்றது. 5 எழுத்துக்களாலான பதம். இந்த பதம் ஒரு ஆபரணம், நகை, பெண்கள் அணிவது. இப்பொழுது நவீன உலகத்திலே ஆண்களும் அணிய முயற்சிக்கின்றார்கள், அணிந்திருக்கிறதை நான் பார்த்து இருக்கின்றேன். இது அற்புதமான ஒரு பதம். இந்த பதத்திலே பல பாடல்கள் இருக்கின்றது.
1: மூக்குத்தி.
0: வாழ்த்துக்கள். சரியான பதத்தை கூறி 2 குழியில ஷோர்ட் அண்ட் அடித்து விட்டார் கிருஷ்ணன். முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மூக்குத்தி என்பது சரியான பதில். மூக்குத்தி என்று பல பாடல்கள் இருக்கிறது. ஆண்கள் அணிகிறார்கள், கண்டிருக்கின்றீர்களா? இப்பொழுது சில ஆண்கள் பையன்கள் குத்தி இருக்கிறார், கண்டேன் நான்.
1: இதே கேள்வி ஏற்கனவே ஒரு வாட்டி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா
0: சக்தியில வைத்திருக்க கிருஷ்ணன் அல்லவா கட்டிக்காரன், கட்டிக்காரன். சரி, இன்னொரு பெட்டியை திறப்போம் என்று நீங்கள் தானே நாயகன். இன்னொரு பெட்டியை திறப்போம்.
1: 28
0: வாரம் இருங்கள். வாரம் எடுக்கின்றேன், கொண்டு வருகின்றேன். உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். இனி நீங்கள் தப்ப முடியாது, நீங்கள் சொல்லியே ஆக வேண்டும். சொன்னால் மேலும் 2 புள்ளியும் ஒரு கட்டாய லீவும் ஓய்வும் கிடைக்கும் உங்களுக்கு. கொண்டு வந்தாச்சு. கைதட்டி பார்க்கிறேன். சிறப்பு சிறப்பு. திறந்து விட்ட கைதட்டின உடனே அது திறந்து விட்டது. புத்திசாலி பெட்டி போல் தெரிகின்றது. திறந்து பார்த்தால் அது ஒருவரை, ஒரு ஆணை குறிக்கின்றது. அந்த பதம் 7 எழுத்துக்களால் குறிக்கின்றது. ஒரு ஆணை, ஒரு ஆம்பளையே குறிக்கிறது அந்த பெயர். 1, 2, 3, 4, 5, 6, 7 எழுத்துக்களை கொண்டது. 7 எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு ஒரு ஆண்மகனை குறிப்பது. எங்கே குறிப்பதென்றால், அவர் புத்திசாலித்தனமாக ஒரு விடயத்தை செய்துவிட்டால் இப்படி கூறி கொள்ளுவார்கள் அவரை. வானொலியிலே நான் உபயோகிக்கின்ற பதங்களுள் ஒன்று. நான் சில சமயங்கள் இந்த பதத்தை உபயோகிப்பது உண்டு.
1: 7 எழுத்துக்கள்
0: எண்ணி பார்த்து விட்டு சொல்லுங்கள், முயற்சி பண்ணி வெளியிலே சொல்லாதீர்கள்.
1: ஏழு எழுத்துக்கள் பெயர் கொண்டது. 1 தெனாலிராமன். ரைட் ஐயா?
0: பொருந்தவில்லை. தெனாலிராமன் இல்லை.
1: இல்லை.
0: நான் யாரையும் தெனாலிராமன் என்று சொல்லுகிறேனா? நான் வானொலியில் உபயோகிப்பேன் இந்த பதத்தை. உபயோகிப்பது உண்டு, உங்களுக்கும் உபயோகித்திருக்கின்றேன். இப்ப சங்கருக்கு நான் உபயோகித்தேனே, உங்களுக்கு நான் உபயோகித்தேன் இந்த பதத்தை.
1: கெட்டிக்காரன்.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்.

0: கிருஷ்ணா கடிகாரன், வாழ்த்துக்கள். கடிகாரன், கடிகாரன் பாதத்தை தந்து மீண்டும் நீங்கள் புள்ளி ரெண்டை பெற்றுக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறைவாக உங்களுக்கு கட்டாய லீவு வழங்கப்படுகின்றது. முடிந்தால் அந்த அந்த சாந்தியினுடைய இதை கூற முடியுமா உங்களுக்கு?
1: இன்னொரு முறை அதை சொல்லுங்க. இல்லையா பதில்
0: அதான் ஐயா, மக்களுக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிற அமைதியை குழப்புவதற்காக செய்கிற முடியங்களில் ஒன்று. மற்றது இந்த விவசாயத்திலே உபயோகிக்கப்படுகின்ற அதுவும் குறவில்லை. இன்னும் இரண்டு பதம் கிடக்கின்றது. வாருங்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகின்றீர்கள் என்று வியாபாரம் அவ்வளவு சிறப்பாக செய்யவில்லை. இருப்பினும் பாரவர்கள் நன்றாக கொள்வனவு செய்கிறார்கள். நல்ல புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள் அந்த உறவுகள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. கடிக்கார பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள் எல்லோரும். பாருங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள். எங்கே சாந்தி உங்களை காணவில்லை?

0: வந்து விட்டார் ரோஜா இருளத்திரு நாட்டில் இருந்து. வணக்கம் வணக்கம் ரோஜா, வணக்கம். வணக்கம் மகளே ரோஜா, எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? அங்க எப்படி வியர்வை எப்படி இருக்கு, வெப்பம் வெக்கை எப்படி இருக்கின்றது? வெப்பம் வெப்பமாக இருக்கு. இன்று எங்கள் சங்கர் வந்தார், குரல் கேட்டிருக்கிறார் சென்னை சங்கர். அவர் இப்பொழுது கல்கத்தாவுக்கு மாறிவிட்டார், எங்களை லோரையும் கேட்டிருந்தார். நான் சொன்னேன் அம்மா அடிக்கடி விசாரிப்பார், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார், சந்தோஷப்படுவார் என்று ஒரு நலமாக இருக்கின்றார். சரி, இந்த சந்தர்ப்பத்திலே நலமா அவர் வந்து கெட்டிக்காரன், நான்கு வெட்டிகளும் நான்குக்கும் புள்ளிகள் டப் டப்னு சொல்லி கொண்டு போகிறார். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். சரி, இப்பொழுது நீங்கள் வந்து விட்டீர்கள். இரண்டு பதம் இருக்கின்றதம்மா, கூறப்படவில்லை, பதில் கிடைக்காமல் இருக்கின்றது. சாந்தி அவர்கள் கொடுத்தது. ஒன்று வந்து விவசாயத்திலே அதை செய்வதற்கு இது முக்கியம், நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு தொழில், அங்கே செய்கின்ற ஒரு தொழில், அந்த விவசாயத்தில் உள்ள பயிர்கள் செழித்து வளர்வதற்காக செய்கின்ற ஒரு தொழில். அன்று செய்தார்கள், இன்று அது இல்லை, கிராமப்புறங்களே குறைவு, ஆனாலும் செய்கின்றார்கள், எங்கள் நாட்டிலும் அது இருக்கின்றது. இந்த பதத்தை தான் அதற்கு உபயோகிப்பார்கள். அடுத்தது அமைதியாக இருக்கின்ற ஒரு நேரத்திலே அதை குழப்புவதற்காக செய்கிற ஒரு தொழில், நான்கு எழுத்துக்களை கொண்டது. நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். அந்த நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பத்துக்கு இப்படி செய்து போட்டாங்களே என்றெல்லாம் கூறுவோம். நான்கு எழுத்துக்களை கொண்டு இது முன்பு ஒரு தடவை வந்த பதம், முடியுமா கூறுவதற்கு?
1: அந்த உளைச்சல்,
0: ஆமாமா, அதுக்கு ஒன்று, அதுக்கு
1: அதுக்கு இறைத்தல்,
0: அதுக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கிறதம்மா. சரியா சொல்லிவிட்டீர்கள், இன்னும் ஒரு பதம் இருக்கிறது நான்கு எழுத்திலே. ரைத்தல் ஐந்து எழுத்தாக இருக்கின்றதம்மா, அதே தொழில் தான், அதை இப்படி கூறுவார்கள், அந்த பாடல்ல வருகின்றது. எத்தனை பாடல்கள் கிராமியங்களில் விவசாய பாடல்கள் வரும்பொழுது விவசாய பாடல்ல வரும். தொட்டுவிட்டீர்கள், விட வேண்டாம், வேறு யாரும் கூறுவார்கள். ஈனாவுக்கு அடுத்தது இஎன்ஆ, இஎன்ஆவுக்கு அடுத்தது ஏனா, ஏனாவுக்கு அடுத்தது அந்த இடத்துலேருந்து வரும். ஆமா ஆமா ஆமா ஆமா அடிக்கடி கூறுவேன் தானே பிள்ளைகளுக்கு, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அடுத்தவர்களுக்கு துன்பம் வரக்கூடிய வகையில் நாங்கள் கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு கூட இதை விளைவித்தார்கள், கூனி எல்லாம் இதை விளைவித்தாளே. இல்லை, அதை விட்டால் ராமாயணம் இல்லையே. அமைதிக்கு டேஷ் விளைவித்தல். சரி, நீங்கள் பற்றிய பங்கம், சரியான பங்கம் விளைவித்தல், சரியான பதத்தை ரோஜா கூறி ஒரு புள்ளியை பெற்றுக்கொண்டார். வாழ்த்துக்கள். இந்த பட்டி நீங்கள் திறந்த பட்டி என்றார் ரெண்டு புள்ளி. சாந்தி தப்பால போய் முயற்சித்தாள் மகளே, வந்து பங்கம் அவள் இருக்கின்றா துன்பம் இன்னல் என்றெல்லாம் கூறினார். பங்கம், பங்கம் விளைவித்தல் என்ற அற்புதமான ஒரு தமிழ் சொல் இன்றும் உபயோகத்தில் இருக்கின்றது. பங்கம் விளைவிக்க கூடாது, அவர்கள் இந்த விடயத்தில் பங்கம் விளைவித்து விடாருன்னு கூறுவார். பங்கம் அடுத்ததையும் கூறினா ஒரு புள்ளி அம்மா, அது நீங்கள் பிடித்து விட்டீர்கள். தொழில் அதுதான், அதுதான் அதுக்கு அது பாட்டிலேயும் இருக்கின்றது. சரி, இப்ப நீங்க பெட்டிக்கு வாருங்கள், யோசித்து கொண்டு.
1: என்ன கீழே இருந்து என்ன பட்டி இருக்கு?
0: 27 இருந்து மேல போகுது.
1: 27
0: 27 சரி சரி சரி, 27வது பட்டி ரோஜா உங்கள் பேரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். அன்ன காகஜம் அபு காகஜம் திறந்துடு சிசு, திறந்து விட்டது. அற்புதமான ஒரு பதம், மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம் இது. நாங்கள் தூங்க போகும் பொழுது எங்களுக்கு உபயோகிக்கப்படும் ஒரு பொருள். கனடாவிலே அதிகமாக தேவைப்படுறது, ஈழத்திருநாட்டிலே அது அதிகம் தேவைப்படுவது இல்லை.
1: போகும்போது எங்களுக்கு அதிகமா தேவைப்படும் ஒரு பொருள்.
0: ஒரு பொருள் இதை எங்களோட குணங்களிலே செய்கிற செயல்களிலே சில விடயங்களை செய்துவிட்டு அதை மூடி மறைப்பதற்காகவும் இப்படியே இந்த பதத்தை பாவித்துக் கொள்வோம். ஒரு மாதிரி மறைத்து விடுங்கள் என்று கூறுவதற்கு இந்த சொல்லை பாவிப்போம். இப்படியெல்லாம் செய்து போட்டு மூடி மறைந்து விட்டார்கள், அப்படி மூடி மறைத்தார்கள் இப்படி என்று கூறுவார்கள். இது படுக்கைக்கு போகும்போது தவமா மூன்றெழுத்து
1: மூன்றெழுத்து
0: ஒரு பாட்டில் இருக்கிறது. எங்க குரங்கள் வரோம் படுக்க போகும்போது என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு தேவை இல்லை, எங்களுக்கு தேவை.
1: ஆண்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை?
0: இல்ல இல்ல இல்ல, இந்த உங்க நாட்டில் இருப்பவர்களுக்கு எங்கள் நாட்டிலே தேவை. அம்மா
1: மூன்றெழுத்து இப்ப இப்பயும் தேவையா அப்பாக்கு?
0: அப்பாக்கு எந்த காலம்
1: எந்த காலம் தேவை?
0: எந்த காலம் போடுவார் இந்த ஏசி எல்லாம் பேர் செய்யறதானே அம்மா?
1: போர்வை,
0: போர்வை சில திருட்டுக்களை செய்து விட்டு போர்வை போது முருகன் போர்வையால மூடி விடுவார்கள். திரும்பி எங்களை மறைத்து வைப்பார். போர்வை என்பது சரியான பதத்தை குறி இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர். கெட்டிக்காரி ரோஜா சரி ஞாபகத்தில் வச்சிருக்கேன். உங்களுக்கு போட்டியாக ஞாகப்பன் இல்லை, ஞாகப்பன் வந்தால் இதுவரையில் முடிஞ்சிருக்கும். சரி அடுத்த பட்டி எந்த இலக்கம்? 27 26 26 ரோஜா ஒவ்வொரு பெட்டிக்கு நான் இங்கே கணக்கு கொடுக்க வேண்டும். சரி கொண்டு வருகின்றேன். சம்போ மகாதேவா சுக்லாம் பலதரம் சிவோம் நமச்சிவாய நமோ நாராயண என்று சொல்லி திறப்போம். திறந்து விட்டது பெட்டி. 1, 2, 3, 4, 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு பொருள். இந்த வாசனைகளை தரக்கூடிய பொருள்களிலே ஒன்று. இங்கே எங்களுடைய கலையகத்துக்குள்ளே அடுக்கி வச்சிருக்கின்றீர்கள்.
1: எத்தனை எழுத்து?
0: 5 எழுத்துக்களை கொண்டது. அது வந்து தொழிற்படாமலே வாசனை தரக்கூடியது. தொழிற்பட வேண்டும் என்றால் அதற்கு அக்கினி வேண்டும். புனிதமானது.
1: சாம்பிராணி
0: வாழ்த்துக்கள் மடச்சாம்பிராணி. சரியான பதில் அம்மா. சாம்பிராணி, சாம்பிராணிக்கு சாம்பிராணிக்கும் ஊதுபத்திக்கும் வித்தியாசம் தெரியும் தானே? இது சாம்பிராணி. சாம்பிராணி என்ன வாசனை, சும்மாவே மணக்கும். அது நன்றாக தூபம் போட வேண்டும், தீ அக்னி வேண்டும். சாம்பிராணி சரியான பதிலிருந்து 2 புள்ளிகளை பெற்ற ரோஜா அவர்களுக்கு இப்ப என்ன செய்யலாம் நாங்கள்? நீர்பாசனம் செய்வதற்கு கூறினீர்கள், இறைத்தல் என்று கூறினீர்கள். தண்ணீர் இறைக்கிறது அதுக்கு கிராமியத்திலே எங்கள் தமிழ் விவசாயத்திலே ஒரு சொல் இருக்கின்றது. இப்பொழுதும் உபயோகிக்கின்றார்கள். அதை பாடல்கள் இருக்கின்றது.
1: ஏற்றம்
0: வாழ்த்துக்கள் ஏத்தம் என்பது சரியான பதில். ஏத்தம் ஐயா உனக்கு ஏத்தம். இது ஏத்தம் என்று சில பேர் உனக்கு நல்ல ஏத்தம் தான். ஏத்தம் ஐயா உனக்கு நல்ல ஏத்தம் தலைக்கரம் என்று கூறுவார். ஏத்தம் சரியான பதிலை கொண்டு விடுவித்து விட்டீர்கள். கிரெடிட் மீண்டும் ஒரு வள்ளியை ஓய்வெடுக்கும் நேரத்தில் பெற்றபடியால் நீங்கள் கட்டாய ஓய்வெடுக்கணும். அங்கு காலநிலை எப்படி இருக்கிறது?
1: வெப்பமா இருக்கப்பா. நாகப்பன காணே இல்லையாப்பா?
0: அவருக்கு பனி போல் இருக்கின்றது. இல்லைன்றால் அவர் வந்திருப்பார். அவர் வந்தா இப்ப உங்களுக்கு எல்லாம் போட்டிக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதானே. கடிகாரம் மீண்டும் வந்து திறந்து கொள்ளுங்கள். பட்டிகள் நிறைய இருக்கின்றன. வாழ்த்துக்கள், சென்று பாருங்கள். எல்லா பதிலும் வந்துவிட்டது. இப்பொழுது சாந்தியோடு வாழ்த்துக்கள், சென்று பாருங்கள் மகளே. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. 1:02 நிமிடத்தை எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது நண்பகல். உங்களுக்கு 10:32 நிமிடம் இரவு நேரத்தை காட்டும் இந்த வேளையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரோஜா பாடல் கூறவில்லை, மீண்டும் வந்து கூறுவார் என்று எண்ணுகின்றேன். எங்கே ரேவதி, சாந்தி, நீங்கள் நின்று விட்டீர்களா? நடந்தது, வர வேண்டும், வந்து தர வேண்டும். எங்கே எல்லா பதிலையும் தந்து நீங்கள் இந்த பதில் அற்புதமான பதிலை சொல்லாமல் இருந்திருக்கின்றீர்களே. சிந்திக்க வேண்டும். ஏற்றம், ஏற்றம் ஐயா, நல்ல ஏற்றம் ஐயா, உங்களுக்கு ஏற்றம் என்ற பாடல் இருக்கின்றது. ஏற்றம் இறைக்காமல் ஏற்றத்தை பற்றி பல பாடல்கள் இருக்கின்றது. ஏற்றம் விவசாயத்தில் மிகவும் முக்கியமானது. உழலாம், உழுதாலும் பாசனத்துக்கு, பாசனம் என்று கூறினேன் அம்மா, பாசனம் செய்வது தண்ணீர். சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி, உங்களுடைய பெட்டிகள் விலைப்பட்டு விட்டன, இப்ப நீங்கள் புதுசாக பெட்டி வாங்கலாம், நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன். பங்கம் மற்றது ஏற்றம் இறைக்கிறதம்மா, ஏற்றம் தண்ணீர் இறைக்கலம்மா, ஏற்றம். முயற்சி பண்ணி வந்து கடைசியா எல்லோருக்கும் தரவு சொல்ல சொல்ல சொல்ல கடைசியா ரோஜாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. சரி, இப்பொழுது நீங்கள் புதிதாக 2 பெட்டிக்கு ஆயத்தமா பெறுகிறீர்கள். என்ன பெட்டி வேண்டும், எந்த பெட்டி வேண்டும்?
2: இலக்கம் 9ங்கய்யா.
0: இலக்கம் 9ஆ?
2: ஆமாங்கய்யா.
0: இலக்கம் 9 தானேம்மா, கோடரி என்று சொல்லி எங்களுடைய சங்கர் சொன்ன பதில். 9 கோடரி.
2: கோடரி அப்படின்னாங்கய்யா?
0: அது முடிந்தது, சொல்லிவிட்டார், சொல்லிவிட்டார். மூன்றெழுத்தை கொண்டது கோடரி. கோடரி என்றால் என்ன தெரியுமா? என்னம்மா?
2: தெரியலங்கய்யா, அதான் கேக்குறேன். அதாங்க கேட்டது இல்லைங்கய்யா.
0: கோடாலி என்று நாங்கள் சொல்லுவோம் அம்மா. ஆற்றுக்குள்ளே கோடரி விழுந்து அந்த தேவதை என்ன, தேவதை வந்து ஒரு கோடரி என்பது, அதுக்கு ஒரு பழமொழி இருக்குங்கிறது. சரி, அதுக்கு அந்த கோடரிக்குள்ள வைக்கிற புடிக்கு ஒரு பழமொழி இருக்கிறது. குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பு என்று கூறுவார்கள். இரும்பாலே செய்யப்பட்ட கோடரியை இந்த மரம் தானே உள்ளுக்கிருந்து தூக்கி மரத்தை கொத்தி கொல்லுது. குலத்தை கெடுக்க வந்த கோடரி. சரி, அங்கே ஒரு பெட்டிக்கு போவோம் பாருங்கள். 8வது இலக்க பெட்டி தானே கிருஷ்ணன் கூறினார். அஞ்சனம் என்று, அஞ்சனம் ஐயிடும் என்று.
2: சரிங்கய்யா,
0: 4 இருக்கின்றது.
2: அடுத்து என்ன
0: உங்களுக்கு? என்ன
2: 4? சரிங்க ஐயா, 4 4
0: 4 வேணுமா உங்களுக்கு? சரி, 4வது இலக்கத்தை எடுத்து கொண்டு வருகின்றேன் சாந்தி. இது சொல்லுவார் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வந்தேன். சம்பவ மகாதேவா என்று திறவுகோலை போட்டு ஓம் நமசிவாயா என்று திறந்து விட்டேன். 1, 2, 3, 4, 5 எழுத்துக்கள் கொண்ட பதம் வந்திருக்கின்றதம்மா. அது ஒரு பொருள் அம்மா. இந்த பொருள், இந்த பொருள் இயலாதவர்களுக்கு, நடக்க முடியாதவர்கள், வருத்தத்தினாலோ அல்ல முதுமையினாலோ உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்று. ஐந்து எழுத்தம்மா, முக்கியம் குறிப்பாக உங்களை சொல்லிவிட்டேன். மற்றவர்கள் உதவி செய்கிறது ஒரு பொருள், இயலாதவர்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பொருள். அது வயது முதிர்ந்தவர் கூற முடியும். வயது முதிர்ந்தவருக்கு நிச்சயமாக தேவைதான். இளைஞர் ஊன்றுகோல், கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி, ஊன்றுகோல். 2 புள்ளிகள் அடித்து விட்டால் மகள் சாந்தி, கட்டிக்காரி மகளே, செட்டிக்காரி. ஊன்று பாடல் கூறவில்லை அம்மா. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
2: இந்த பாட்டை
0: சொன்னே இப்படி பாடல. அண்ணன் தாங்க இறைக்கிறது, தண்ணீர் இறைக்கிறது இல்லையா? ஏத்தம் ஏத்தம். இப்ப எல்லாம் குழாய்கள்
2: அண்ணன் தங்கை இல்லைங்கய்யா, அண்ணன் தங்கை வராதுங்கய்யா. விஜயகாந்த் படம், ராதா.
0: எது, எந்த படம்?
2: ஹீரோ ஹீரோயின் பாடுற மாதிரி. ஆமாங்கய்யா.
0: பழைய
2: அண்ணன் தங்கு புது பாடல் ஏத்தமையா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தன்னு
0: அப்படியா அந்த அப்படியும் ஒரு பாடல் இருக்கு
2: விஜயகாந்த் பாடல்.
0: ஓ நான் அந்த கருத்து இன்னும் ஒரு திரைப்படத்திலே தமையன் தங்கை வாழ்க்கையிலே அவர் கடுமையாக உழைத்து தங்கையை மனம் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக நல்ல கருத்தோட இருந்தோம். ஏத்தம் ஏத்தம் ஐயா ஏத்தம் என்ற பாடலா இது என்ன திரைப்படம் அம்மா இது மந்திரம் இலகுவானது சாந்தி எனக்கு பார்த்தவுடன் படத்தை கண்டவுடன் தெரிந்து விட்டது கொண்டு வந்து இருப்பினும் சட்டப்படி பதிவு செய்து கொண்டு வந்து மந்திரத்தை சொல்லித்தான் திறந்தோம் மந்திர கோல் சுக்கோலமா சுக்குலாம்பிரதம் சுக்மாந்தடி டும் டம் டோம் திறந்துவிட்டது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு வடிவம் இது ஒரு வடிவம் வடிவம் என்றால் என்னது நீளம் அகலம் போன்ற ஒரு வடிவம் எதுக்கும் ஒரு வடிவம் இருக்குதானே அம்மா இது ஐந்து எழுத்துக்களை கொண்டது இந்த வடிவத்தை இப்படி கூறுவோம்.
2: செவ்வகம்
0: என்னிடம் அது இருக்கு இல்லை அந்த பதம்
2: என்னிடம்
0: உங்களுடைய படிக்கும் போது ஜியோமெட்ரிக்கல் பாக்ஸ் ஒன்று வைத்திருப்பீர்கள் அல்லவா என்ன செய்வது தொடர்ந்து உங்களை வைத்திருக்க முடியாமல் கட்டாய ஓய்வு கட்டாய வாழ்த்துக்கலாமா மீண்டும் பெற வேண்டும் பாத்தீங்களா இரண்டு தடை தெரிந்த விடயங்கள் சொல்லாமல் இருந்த தடை சொல்லி நான்கு புள்ளிகளை இழந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஓடிக்கொண்டிருக்கின்றது பெட்டிகள் விளையாட்டுக் கொண்டிருக்கும்போதே அடுத்த பெட்டியை திறப்பதற்காக மீண்டும் சாந்தி தொடர்ந்து வருகின்றார் வாழ்த்துக்கள் சாந்தி விடா முயற்சிக்கு நன்றி கொண்டு பாருங்கள். அடுத்து எந்த பெட்டி எடுக்க போறோம் இப்பொழுது என்னிடம் இருக்கிற பெட்டி சாந்தி 8 இருக்கிறது 11 இருக்கின்றது 13 14 இருக்கின்றது 16 17 18 இருக்கிறது கூறுங்கள் எது வேண்டும் 8 ஆஹா 8வது இலக்கத்தை ஓடி சென்று எடுக்கின்றேன் சாந்தி என்ற பெயரில் பதிகின்றேன் விரைவாக கொண்டு வந்தேன் கையை தட்டுகின்றேன் திறந்து விட்டது அந்த பெட்டி திறந்தவுடன் இரண்டு எழுத்துக்கள் தானம்மா இருக்கு வேலை சுகம் என்ன இரண்டு எழுத்து தானே இரண்டு எழுத்து இது அம்மா இந்த பூமியிலும் இல்லை வானத்திலும் இல்லை இடையிலே தான் இது இருக்கின்றது இது இல்லாமல் உலகம் செழிக்காது விவசாயம் வளராது சரி இப்பொழுது கூறுங்கள் மழை கெட்டிக்காரி இலகுவான பதத்தை தரவு தந்து விட்டேன் தந்துவிட்டால் கெட்டிக்காரி இப்பொழுது உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் அதற்கு முன்பு முதல் தடவை வந்து நீங்கள்
2: ஒரு புள்ளி எடுத்தங்க ஐயா
0: ஒரு புள்ளி இல்ல ஒன்று கோல் சொன்னீர்கள் ரெண்டு புள்ளி இல்லவா
2: ஆமாங்க ஐயா
0: அதை விட போற என்ன
2: சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பச்சை மிளகாய் சொன்னாங்க
0: பச்சை மிளகாய் சொன்னீங்க அதுக்கு ஒரு புள்ளி இந்த ஊன்று கோலுக்கு ரெண்டு புள்ளி சரி கடிக்காரி வாழ்த்துக்கள் இப்பொழுது ரெண்டு அப்படின்னு முதல் நீங்கள் ஒரு ஒரு பெட்டி
2: நாலு புள்ளி எடுத்தங்க ஐயா
0: ஒரு பெட்டி தான் முதல் திறந்தீர்களா
2: இல்லைங்க ரெண்டு பெட்டி திறந்தேன்
0: முதல் ரெண்டு பெட்டி ஒன்று ஊன்றுகோல் அடுத்து எந்த பெட்டி
2: அடுத்து 6வது இலக்கம் திறந்தங்க ஐயா
0: 6வது இலக்கம் தானே அம்மா முக்கோணம் நான் சரி இப்பொழுது ரெண்டு புள்ளியை விட்டு சரி முக்கோணம்
2: வாழ்த்துக்கள் நான் உடனே வந்துட்டேங்க ஐயா, அதனால குழப்பம்.
0: முதல் வந்து ரெண்டு பட்டியல் வந்து சொன்னீர்கள் இல்லையா? அதற்கு முன்பு ஒன்று ஒன்று கூறினீர்கள், பச்சை மிளகாய் பச்சை மிளகாய். இப்பொழுதும் ஒன்றை கூறிவிட்டீர்கள். சரி, இன்னொரு பட்டியை திறவுங்களேன். எந்த பட்டியை திறக்கப் போகின்றீர்கள்? 11, 13, 16 இருக்கின்றது.
2: 16, 17, 11
0: திறந்தால் அப்படியே மேலிருந்து கீழே அப்படியே வந்துவிட்டது. சரி, அதை நான் ஓடி சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். மரியாதையோடு திறக்கின்றேன். 3 எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே காணப்படுகின்றது. இது அடுத்தவர்களால் யாராலையும் திருடப்பட முடியாத ஒன்று. இது பொருள் என்றும் கூற முடியாது. இது நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க எங்களுக்கு பெருகி கொண்டிருக்கும். சரியா?
2: சரிங்க.
0: 3 எழுத்துக்களை கொண்டது.
2: பொருள் என்று கூற முடியாது.
0: இது பொருள் இல்லை. இது நாங்கள் பெற்றுக்கொள்வது, வளர்த்து கொள்வது. ஆனால் இது யாரும் எங்களிடமிருந்து திருட முடியாது. நாங்கள் தேடிக்கொள்வது. இந்த செல்வத்தை அடுத்தவர்களால் திருட முடியாது. தீயினால் கூட அழிக்க முடியாது. ஆனால் அடுத்தவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பொழுது மேலும் எங்களுக்கு பெருகி கொண்டிருக்கும். மூன்று எழுத்தம்மா. 3 எழுத்துக்களை கொண்டது. கெட்டிக்காரி. கல்வி என்றும் கூறலாம், அறிவு என்றும் கூறலாம். சரியா? கெட்டிக்காரி. கெட்டிக்காரி. அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வது, வளர்த்துக் கொள்வது. யாரும் திருட முடியும், எங்களிடமிருந்து யாரும் திருட முடியுமா?
2: முடியாது.
0: தீ கூட அழிக்க முடியாது இல்லையா?
2: ஆமாங்க.
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இப்ப என்ன செய்வோம்? இன்னும் ஒரு பெட்டி திறக்க போறீங்களா? ரோஜா வர போகின்றீர்களா? ரேவதி வர போகின்றீர்களா? கிருஷ்ணன் நீங்கள் வருகின்றீர்களா? சங்கர் வருகின்றீர்கள்? யார் வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். உங்களுக்கான பெட்டிகள் இன்னும் இருக்கின்றன, நேரமும் இருக்கின்றது. இன்னும் விரைவாக வந்தால்தான் நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கும் கொண்டு வர முடியும். வர வேண்டும். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ? ரோஜா பாடல் கூறவில்லை, வந்து கூற வேண்டும். வந்துவிட்டார் ரோஜா. ஓ, இங்கே நின்று விட்டது. ரோஜா, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே. மீண்டும் அழையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. பொக்கிஷம் பொக்கிஷம் பொக்கிஷத்தில் இருக்கின்றோம். அற்புதமாக வந்து சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பல விடயங்களை பேசி அதிலிருந்து ஒவ்வொரு சொற்களிலிருந்தும் எத்தனை விடயங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்று விரைவாக வந்து புள்ளிகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறும் வெற்றியாளரை இன்று காணவில்லை. அவருக்கு பணி இருக்கின்றது போல் இருக்கின்றது. அடுத்தவர்கள் கேட்டுக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு சிரித்து கொண்டு ஐயோ இது தெரிந்தது தெரிந்தது என்று எண்ணுகிறார்கள். அழைக்கிறார்கள் இல்லை, வருகிறார்கள் இல்லை. வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். காபி
3: சாப்பிட்டீங்களா?
0: சரி, 24 வந்து விட்டோம். 24 எடுத்தால் கிருஷ்ணா, உங்களுடைய பேரில் KS கிருஷ்ணன் என்று பதிவும் செய்து விட்டேன். கொண்டு வந்து வைத்து விட்டோம். வைத்துவிட்டு பெட்டியை திறப்பதற்கு முன்பு கடவுளை நம்பிக்கொள்வோம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திறவுகோலை போட்டு திறந்து விட்டேன். வந்துவிட்டது அந்த பெட்டி. அதற்குள்ளே 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. கிருஷ்ணா, 7
3: எழுத்து,
0: 7 எழுத்துக்கள்ல வந்திருக்கு. சுகமா கூறுவதற்கு? குறைந்த எழுத்தா கூட எழுத்தா சுகமா இருக்கும் சொல்வதற்கு?
3: குறைவா இருந்தா வசதியா இருக்கும்.
0: அண்ணா நாகப்பன் கூறுவார், நிறைய கணக்கு எழுத்துன்னா டப்புன்னு சொல்லி விடலாம். சரி, இப்பொழுது இது வந்து ஒரு ஆண் குழந்தையை, குழந்தை அல்ல, ஒரு 5-6 வயது பையன், துடுக்கான பையனை பற்றி பார்த்தால் இப்படி அவர்களுடைய செயல்களை பார்த்து போட்டு கூறுவார்கள். நீங்கள் கெட்டிக்காரன் என்று சொன்னீர்கள். அதே போன்றுதான் இன்னும் ஒரு பதம், குழந்தைகளே ஒருவர் செய்கின்ற செயல்களை பார்த்து நாங்கள் கூறுவோம். என்னையா குறும்புக்காரனா? கூறுகார என் எட்டு எழுத்து எல்லாம் வருகிறது. இது ஏழு எழுத்தையா? ஒரு தடவை சார் டப்புன்னு சொல்லிவிட்டீர்கள். சிந்திக்காமல் யோசித்து சொல்லுங்கள். அது பழக்கம். கட்டிக்காரன் கட்டிக்காரன் இரண்டு புள்ளிகள் சொன்னால் இரண்டு புள்ளிகள் உடனே கிடைக்கும்.
3: குழந்தைகள் செயல்வதா?
0: குழந்தை பருவத்திலே அவர்கள் செய்கிறவர்களை பார்த்து நாங்கள் கூறுவோம், செல்லமாக கூறுவோம்.
3: குறும்புத்தனம்.
0: குறும்புத்தனம் இல்ல பொருந்தவில்லை.
3: ஏழு எழுத்து பார்த்தேன், அதான் யோசித்தேன்.
0: பொருந்தவில்லை ஐயா. அதுக்கு இன்னொரு பதம் இருக்கு. அதுதான் விடயம், அதுதான். ஆனா அது இன்னொரு விதமான குறும்புகளுக்குள்ளே பல இருக்கின்றது தானே ஐயா. மெச்சுகிறது.
3: போக்கிருத்தனம்.
0: நீங்க மூன்று தடவை முயற்சி விட்டீர்கள், சென்று பாருங்கள். மீண்டும் மீண்டும் பாருங்கள். முயற்சிக்கு வாழ்த்துக்கள், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த ஒரு ரோஜா, நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள், உங்களோட இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை மகளே, மீண்டும் அழையுங்கள். உங்களுக்கு பாடலும் கூறவில்லை, நீங்கள் வர வேண்டும், வந்து கூற வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும்.

0: இன்னும் எட்டு பெட்டிகள் நீங்கள் திறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஓடி வாருங்கள், வந்து விரைவாக வந்து புள்ளிகளை 12, 16 புள்ளிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இங்கே யார் பெறப்போகின்றீர்கள், ஓடி வாருங்கள். மீண்டும் சாந்தி வருகின்ற. வணக்கம் சாந்தி. சாந்தி வணக்கம்.
1: ஐயா வணக்கம். அது சொல்லிட்டாங்களா ஐயா?
0: எதம்மா? இல்லையம்மா, சொல்லவில்லை இன்னும். ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த
1: சுட்டித்தனம்.
0: சுட்டித்தனமா? அப்படியா? இல்ல, ஒரு பையனை பார்த்து நீங்க சொல்வது தானே. இன்னும் ஒரு பதவி இருக்கிறதம்மா அதுக்கு. ஆண் குழந்தையே கூறுவார்கள். சுட்டித்தனம் பொதுவான பெயர். அவன் செய்து விட்டால் அதை பார்த்துவிட்டு உடனே நீங்கள் சொத்து அவங்களோட கண்ணத்தை கிள்ளி கொண்டு சொல்லுவோம்.
1: சுட்டி பயல்.
0: சுட்டி பயல் என்று கூறுவோம். சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரெண்டு புள்ளிகள் உங்களுக்கு. சுட்டித்தனம், சுட்டி பையன். சுட்டி பையன் வாழ்த்துக்கள்மா.
1: பையன்.
0: சுட்டி பயல் என்று கூறுவோம் இல்ல? அவன் சரியான சுட்டி பயல் என்று கூறுவோம் இல்லையா? கெட்டிக்காரு, கெட்டிக்காரி. இப்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டி திறக்க. இப்பொழுது நீங்கள் இரண்டு பெட்டிக்கு தகுதி வாய்ந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள்.
1: இலக்கம்
0: 13 இருக்கின்றது. 13 சென்று எடுத்து கொண்டு வருவோம் என்று பார்த்தால் கை வைக்கவே எனக்கு கூச்சமாக இருக்கின்றது. பெட்டியிலே சாந்தியின் பெயரில் பதிந்து விட்டேன். சரி, கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து வைத்து விட்டேன். கையை தட்டுகிறேன். தொட்டு பார்க்காமலே துரத்து மட்டேன். திறந்து விட்டவுடன் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கிறது. சாந்திக்கு இரண்டு எழுத்துக்களோ மூன்று எழுத்துக்கள் விருப்பமா, 5, 6, 7 எழுத்துக்கள் விருப்பமா, எது விருப்பம்?
1: இரண்டு
0: எழுத்தே விருப்பம். சரி, இப்பொழுது இரண்டு எழுத்துலே தான் வந்திருக்கின்றது. இது வந்து நான் சொன்னேன், தொட்டு பார்க்கவே முடியாம இருக்கின்றது. இது வந்து இந்த எங்களோட வீடுகளிலே கிணறு இருக்கின்றது. கிணறு தண்ணீரை உள்ளுக்குள்ளேயே வளரும், குளத்துக்குள்ளே வளரும். மழை காலங்களில் வீதி எங்களோட வீதி ஓரங்கள் அல்லது வீட்டு ஓரங்கள்ல இது படர்ந்திருக்கும். அம்மா இரண்டு
1: பாசை.
0: பாசையில பாசி என்று கூறுவது. பாசி படர்ந்திருக்கு.
1: பாசி
0: நீங்கள் பாசை என்று கூறுவீர்கள் தான். பாசி என்பது சரியான பதம். இரண்டு புள்ளிகளை சாந்தி பெற்றுக்கொண்டால் கெடிகாரி, கெடிகாரி, கெடிக்காரி. எங்கே அடுத்த பெட்டிக்கு வாருங்கள். அடுத்த பெட்டி எங்கே இருக்கின்றது என்றால் 14th பெட்டி. நாகப்பன் அவர்கள் வந்துவிட்டார். நீங்கள் விரைவாக எடுங்கள். நாகப்பன் அவர்கள் அழைத்து காட்டிவிட்டார். சரி, அடுத்து எதம்மா? அடுத்தது
1: அடுத்த இலக்கம் ஐயா 14.
0: 14 போவோம். நீங்களும் அழகாக அங்கே குறித்து வைத்துக் கொண்டிருக்க. 14 சாந்தி கொண்டு வர போகின்றோம். கொண்டு வந்தேன். நேரத்தை கட்டுப்படுத்தி மந்திரம் இல்லாமல் திறக்கின்றேன். திறந்து விட்டது. நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள். இந்த பொருள் வந்து கூர்மையான பொருள். ஆனால் இது உற்பத்தியான காலத்திலிருந்து இட்டவரை வடிவம் மாறாத ஒரு பொருள். அந்த உருவத்தில் தான் வரும். மற்ற பொருள்லாம் வேறு வேறு வித்தியாசமான பிளான்ல எல்லாம் பேட்டர்ன்லே கொண்டு வருவார்கள். ஆனால் இது செய்த காலத்திலிருந்து இட்டவரை அதே மாதிரி இருக்கிறது. வாழ்த்துக்கள். பிளஸ் யூ. உற்பத்தியாக உங்களுக்கு நீங்கள் தும்மினீங்களா? அதனாலதான் வாழ்த்துக்கள். பிளஸ் யூ என்று கூறினேன். ஒருவர் தும்மினால் எங்களுக்கு முன்னாலே அவரை வாழ்த்த வேண்டும். தும்மல் வந்து ஒரு வித்தியாசமான உணர்வு எங்கள் வாழ்க்கையில். அந்த தும்மல் வந்து சுவாசத்திலிருந்து வந்து வருவது. அதை உடனே வாழ்த்தி விட வேண்டும் என்று கூறுவார்கள். நாங்கள் அதை சொல்லிக் கொள்வோம். பிளஸ் யூ, வாழ்த்துக்கள், கவனம் என்று கூறுவது. சரிடா,
1: இது கன்னடா.
0: என்னம்மா?
1: இலங்கை. இலங்கை இந்த பழக்கம் எங்கீங்க? இலங்கையில கன்னடாவில்?
0: இங்கேதானம்மா, இங்கேதான் நாங்கள் அதை செய்து கொள்வோம் அதிகமாக. இலங்கையில என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள். எங்கள் நாட்டில் என்ன சொல்லுவோம்? ஆயுசு 100 என்னுவோம். உடனே சொல்லுவோம். ஒரு பத்து தும்மி விட்டு ஆயுசு 100 என்னுவோம். தும்மல் தும்மோர்.
1: சில பேர்
0: நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்?
1: சில
0: பேர் சாரி சொல்லுவாங்க.
1: வாழ்த்தி
0: கொள்வோம். அங்க எங்கட நாட்டுல ஆயுஷ் 100 என்று சொல்லுவார்கள்.
1: ஆமாங்க,
0: ஆயுஷ்மான் பாபா என்று கூறுவார்கள். வாழ்த்த உடனே தும்பினார். சரி, அது ஒரு புறம் இருக்குது. இதெல்லாம் பேச்சு தமிழர்களே வந்து எல்லாம் கலந்து வருகிறது, ஆங்கிலம் தமிழ் எல்லாம் அது போகட்டும். இப்பொழுது ஒரு பொருள் நான்கு எழுத்துக்களை கொண்டது. இந்த பொருள் கண்டுபிடித்து உற்பத்தியாக்கின காலத்திலிருந்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அது அப்படியான உருவத்திலே தான் வந்து கொண்டிருக்கின்றது. மாற்றம் இல்லாமல் நிறங்கள் மாற்றத்தில் வந்திருக்கின்றது, கூர்மையானது. அருவாளா? அறிவாளோ அம்மா, அறிவாள் எத்தனை எழுத்துடா? நான்கெழுத்தா? ரீ வாகள் ஆம், நான்கெழுத்து தான், ஆனா அதுவும் இல்லாம அம்மா. ஆனா இன்னும் ஒரு தரவு தர, இது எங்கள் கையில் இருந்து சிமெண்ட் நிலத்தில் பலகையில விழுந்தா கூட சத்தம் கேட்காது. கையில வைத்துக்கொண்டு கை தவறி விழுந்தால் சத்தம் கேளாது. அப்ப அவ்வளவு இலகுவானது என்பதை கருத்தில் வச்சுக் கொள்ளுங்கள்.
1: அடியிலே
0: ஓட்டை இருக்கும்,